சந்திப்புக்காக கத்தார் சென்றிருந்தனர். அவர்கள் கத்தார் பிரதமரை சந்தித்தனர். மறுபுறம் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் கத்தார் பாகிஸ்தானிய அதிகாரிகளுடன் சந்திப்புகளை நடத்தினார். இருதரப்பும் தொடர்ந்து பேச்சு நடத்த இணங்கியதாக கத்தார் தெரிவித்தது. மற்றொரு சந்திப்பு விரைவில் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அது கூறியது. ஆனால் இடைக்கால சண்டை நிறுத்த உடன்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அம்சங்கள் நிறைவேற்றப்படும் வரை அடுத்த சுற்று பேச்சில் ஈடுபடப் போவதில்லை என்று ஈரான் சொல்கிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் வட அமெரிக்காவுக்கான வருடாந்திர 2 டிரில்லியன் வர்த்தக உடன்பாட்டை புதுப்பிக்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா இடையிலான அந்த ஒப்பந்தத்தை இன்னும் 16 ஆண்டுக்கு புதுப்பிப்பதாக இருந்தது. அதை செய்ய திரு டிரம்ப் மறுத்துவிட்டார். அதற்கு சீனாவை அவர் பெயர் குறிப்பிடவில்லை. ஆனால் சீன ஏற்றுமதிகள் வட அமெரிக்கா வழி வரிகளை ஏய்த்து அமெரிக்காவுக்குள் நுழைவதை தடுக்க அவர் உடன்பாட்டை புதுப்பிக்க மறுத்திருக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். சிங்கப்பூரின் தேசிய அளவிலான செயற்கை நுண்ணறிவு அமைப்பின் நிர்வாக தலைவராக நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் ப்ரொஃபஸர் கிறிஸ்டியன் வோல்ஃப்ரம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். AISG அமைப்பை அவர் வழிநடத்துவார். AI ஆய்வு கட்டமைப்புகளை வடிவமைப்பதில் பேராசிரியர் வோல்ஃப்ரம் கணிசமான அனுபவம் பெற்றவர். AISG அமைப்பின் நிர்வாக தலைவர் பொறுப்பிலிருந்து பேராசிரியர் ஹோ தெக்வா நேற்று முன்தினம் விலகினார். அந்த பொறுப்பை இப்போது பேராசிரியர் வோல்ஃப்ரம் ஏற்றிருக்கிறார். சிங்கப்பூர் காவல்துறை உலகக்கிண்ண கார்பந்து போட்டி தொடர்பான மின்னலக்க நாணய மோசடி பற்றி எச்சரித்திருக்கிறது. போலி இணையதளங்களில் போட்டிகளுக்கான நுழைவுச் சீட்டுகள், போட்டிகளின் பெயர் குறிப்பிடப்பட்ட பொருள்கள் விற்பனைக்கு விடப்படுகின்றன. போலி இணையதளங்களில் போட்டிகளை பார்க்கவும் முடியும் என்று பொய்யான விளம்பரங்கள் செய்யப்படுகின்றன. அதோடு உலகக்கிண்ண கார்பந்து போட்டி தொடர்பான நாணயங்களை பெற முடியும் என்றும் அவை குறிப்பிடுகின்றன. அவை மோசடி நடவடிக்கைகள் என்று குறிப்பிட்ட காவல்துறை கவனமாக இருக்கும்படி பொதுமக்களுக்கு ஆலோசனை கூறியது. அடுத்து ஃபீஃபா உலகக்கிண்ண கார்பந்து. காங்கோ குடியரசை 2-1 எனும் கோல் கணக்கில் வெற்றி கண்டது இங்கிலாந்து. வரும் திங்கட்கிழமை இங்கிலாந்து மெக்சிகோவை சந்திக்கும். செனகலை சந்தித்த ஆட்டத்தில் பெல்ஜியம் 3-2 எனும் கோல் கணக்கில் வெற்றி கண்டது. பெல்ஜியம் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது. 120வது நிமிடம் வரை இரு அணிகளும் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் இருந்தன. அதற்கு பிறகு பெனால்டியில் வந்த ஒரு கோல் பெல்ஜியத்துக்கு வெற்றியை பெற்றுத்தந்தது. ஆட்டம் 90 நிமிடங்களை தாண்டி சுமார் 30 நிமிடங்கள் கூடுதல் நேரத்துக்கு பிறகு முடிவடைந்தது. அமெரிக்கா போஸ்னியா ஹெர்சகோவினா அணிகள் பொருதும் ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. அதில் வெற்றி பெறும் அணி வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் அடுத்த சுற்று ஆட்டத்தில் பெல்ஜியத்தை சந்திக்கும். ரெகுலேஷன், விதிமுறை. சாலை போக்குவரத்து விதிமுறைகளை மீறினால் அது பிறரின் உயிருக்கும் ஆபத்தாக அமையலாம். ரெகுலேஷன், விதிமுறை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.

0: பூட்டும் வியாழக்கிழமையில இணைந்திருக்கீங்க.
1: ஒரு காதலன் காதலிக்கும் தருவாயில காதலிய பார்த்து என்ன சொல்லுவாரு? நேத்து நீ என் கனவுல வந்த, கனவுல வரும்போது எப்படி இருந்த தெரியுமா? நீ தேவத மாதிரி இருந்த அப்படின்னு அவர் சொல்லுவாரு.
2: தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து
1: ஆயுசுக்கும் கூட வர வேண்டிய ஒன்று. அழகா இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கைய மட்டும் இல்லங்க, மனசுல ஒரு திடத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க.
3: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
4: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
5: ஜோதி ஸ்டா புஷ்ப கடை.
6: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.
7: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரீரங்கம் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கைத்தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
3: வணக்கம் சிங்கை.
1: வணக்கம் சிங்கியோட நாம இணைஞ்சிருக்கிறோங்க. அண்மையில ஒரு செய்தி பலருடைய கவனத்தை ஈர்த்த மாதிரி என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. சிங்கப்பூர்ல 20 வயசு அல்லது 30 வயசு இந்த வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்கள் பலர் தனித்து வாழ்றாங்களாம். அந்த எண்ணிக்கை அண்மை காலத்துல அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒரு செய்தியை படிச்சு பார்த்தேங்க. ஆஹா, இந்த காலத்து இளைஞர்கள் பலர் கல்யாணத்துக்கு முன்பாகவே தனியா வீடு எடுத்து தங்கணும் குடியிருக்கணும் அப்படின்ற எண்ணிக்கை வந்து வருஷம் வருஷம் அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. ஆனா வழக்கமா நம்முடைய இந்திய சமுதாயத்துல கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியே போவாங்க, தனிச்சு வாழ்வாங்க. ஆனா இப்ப வந்து காலம் மாறி போயிருச்சு. குழந்தைகள் வந்து ஒரு பருவம் வந்த பிறகே வந்து அவங்க நான் தனியா போறேன், நான் வந்து சுய காலம் அளிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தனியா போறாங்க. இத பற்றி உங்களுடைய கருத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். உங்க குழந்தை 20-30 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கல்யாணத்துக்கு முன்பாகவே தனிச்சு வாழ போறாங்க, தனியா வீடு எடுத்து நான் போக போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை பெற்றோரே நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? உங்க பிள்ளைகள் அப்படி உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா? வாங்க பேசலாம். உங்க குரல் பதிவுகளை உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கு. செய்திகளை அனுப்புவீங்க 9678 9968. இப்பெல்லாம் சிங்கப்பூர்ல சர்வசாதாரணமாயிருச்சு. 20-30 வயசு ஆகும்போது பிள்ளைகள் தனிச்சு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இதை பெற்றோரான நீங்க எப்படி பார்க்கறீங்க? வாங்க பேசலாம். இன்றைய வணக்கம் சிங்கியில் உங்களுக்கான நிகழ்ச்சி படிச்சிருக்கேன் உங்கள் விமலா.

0: இன்று ஜூலை 2ஆம் தேதி ஆகண்மை நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒரு அமெரிக்க டாலர் 1 வெள்ளி 30 காசு, 1 யூரோ 1 வெள்ளி 47 காசு, 1 ஸ்டெர்லிங் பவுன் 1 வெள்ளி 72 காசு, 1 ஆஸ்திரேலிய டாலர் 89 காசு, 100 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 36 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியரிங்க கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 3 வெள்ளி 15 காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
3: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
0: ரவிஜி
3: சஜினி,
4: வணக்கம் சிங்கை,
3: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கியோட நாம இணைஞ்சிருக்கிறோம். சிங்கப்பூர்ல 20-30 வயசு ஆகும் போது திருமணத்துக்கு முன்பே இப்ப இளையர்கள் பலர் வீட்டை விட வெளியே போறாங்க, தனியா வீடு எடுத்து தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். வந்திருக்கும் செய்தி பரமேஷ்,
5: வணக்கம்.
0: சொல்லுங்க பரமேஷ்.
5: இந்த டாபிக் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா நீங்க என்ன கேட்டீங்கன்னா, எனக்கும் வயசுல பசங்க இருக்காங்க, நான் வந்து அதை வந்து ஆதரிக்க மாட்டேன். அவங்களுக்கு புரிஞ்சு செய்யறாங்களா புரியாம செய்யறாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப சுதந்திரம் வேணும், சுதந்திரம் அந்த வார்த்தை அது ரொம்ப வேணும். அவங்களுக்கு அந்த மாதிரி நினைச்சிட்டு செய்யறாங்க. அதே மாதிரி மேற்கு என்ன சொல்லுவாங்க, ஓவர்சீஸ் வெளிநாட்டு அந்த மேற்கு தெற்க நாடுகளா அந்த நாடுகள்லாம் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா ரொம்ப என்ன சொல்றது, எனக்கு உடன்பாடு இல்லை விமலா. நீங்க கேட்டீங்கன்னா அது கேட்க அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன் அந்த மாதிரி போகணும், ஏன் அப்படி என்ன ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேசணும்னா நிறைய பேசலாம், டைம் இல்லை, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி பரமேஷ். அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, மேற்கத்தை பாணிய பின்பற்றாங்க இந்த காலத்து குழந்தைகள், இந்த காலத்து பிள்ளைங்க, அது தேவையில்லையே, ஏன் அதெல்லாம் பின்பற்றணும், அவங்களுக்கு சுதந்திரம் அதிகம் தேவைப்படுதா அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க. நியாயமான ஒரு கேள்விதான். நீங்க ஒரு இளையராக இருந்து 20-30 வயசுல இருந்து தனியா இப்ப வீடு எடுத்து தங்கிட்டு இருக்கீங்களா, உங்களை அப்பா அம்மா கிட்ட இதை பத்தி சொன்ன போது அவங்க என்ன சொன்னாங்க, அல்லது என்ன சவாலா இருக்கா அவங்க கிட்ட அனுமதி வாங்குறதுக்கு, வாங்க பேசலாமே. 9 6 7 8 8 9 6 8 இன்னும் பல கருத்துக்கள் வந்திருக்கின்றன. பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

0: பாட்டிலிருந்து இரண்டு பாடல வித்யா சாகரின் இசையில் கேட்டு மகிழ்ந்து புஷ்பமணியம் குப்புசாமி கோபால் சர்மா ஸ்வர்ணலதாவோட இணைந்து பாடி இந்த பாடல் உங்களையும் ஆட்டம் போட வச்சிருக்கோம். நம்புறோம் எக்கச்சக்கமான செய்தியில வந்து குவிஞ்சிருக்கு, அவற்றெல்லாம் கேட்கறது
1: முன்னால போக்குவரத்து நிலவரம்
0: துவாசை நோக்கி செல்லும் AYE பயணி எக்ஸிட் கருகல நெரிசல் அதிகமாயிருக்கு. அடுத்து டாம்பனீஸ் எக்ஸ்பிரஸ் வே நோக்கி செல்லும் லோயாங் அவென்யூ அங்கு பாசிரிஸ் டிரைவ் ஒன்று கருகில் நெரிசல் போக்குவரத்து நிலவரம்.

0: இன்றைக்கு நாம 20கள் 30கள் காலகட்டத்துல இந்த காலத்து சிங்கப்பூர்கள் இளையர்கள் தனித்து வாழ்றாங்க, வீட்டை விட்டு அப்பா அம்மாவை பிரிஞ்சு தனியா வீடு எடுத்து தங்குறாங்க. இத பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அது எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அண்மையில ஆய்வுல தெரிய வந்திருக்கு. இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்டது போது வந்திருக்கும் செய்திகளை நம்ம பார்க்கலாம். கலை வாணியோட செய்தி, இந்த காலத்து இளைஞர்கள் வாழ்க்கையில இதை தனியா இருக்கும் போது வாழ்க்கை என்னமோ சந்தோஷமா இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையில அது அப்படி இல்ல. ஏன்னா எல்லா பில்லும் அவங்கதான் கட்டி ஆகணும், வீட்டை சுத்தப்படுத்தணும், பாதுகாப்பா இருக்கணும். தொடக்கத்துல வந்து இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கும் நினைச்சு குதிச்சிருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் நிச்சயமா அவங்க வருத்தப்படுவாங்க. உடம்பெல்லாம் சரியில்லாம போச்சு வச்சுக்கோங்க, அப்ப தெரியும் எங்களோட அருமை. சிங்கப்பூர் வந்து ரொம்ப நல்ல நாடு. சிங்கிள்ஸ்க்காகவே 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இப்ப வீடு வாங்கலாம் அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. நிறைய பேர் பயணம் அடைஞ்சிருக்காங்க, அது பரவாயில்ல. ஆனா 20 வயசுல வீட்டை விட்டு வெளியே போறேன், தனியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது கேட்கும்போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலை வாணி, நன்றி நன்றி நன்றி, உங்களுடைய கருத்துக்கு யோசிக்க வச்சிருக்கீங்க. அடுத்ததாக குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காங்க நூர் ஜஹான்.
1: எனக்கும் ஆசைதான் தனியா வீடு எடுத்துட்டு வீட்டையோ வாங்கிட்டு போறது. ஆனா முடியல, ஏன்னா அம்மா வயசா வராங்க. அம்மா வயசா பாக்க சின்ன பிள்ளை பேர் இருக்காங்க. அப்புறம் எப்படி போறது அவங்கள தனியா விட்டுட்டு அவ்வளவு பெரிய வீட்டுல? அப்புறம் நான் வந்து ஒண்டியா வந்து அவங்கள சாட்டர்டே சண்டே மட்டும் வந்து பாத்துக்கிட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்?
0: கஷ்டம்தான்.
1: அதனாலதான் எங்க அம்மா கூட இருக்கேன். யா, குட் டாபிக.
0: நன்றி நன்றி. 37 வயசு ஆச்சுங்க, ஆனா அப்பா அம்மா பாத்துக்கணும், அதனால நான் அம்மா கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க நூர் ஜஹான். அடுத்ததாக ரஞ்சினியுடைய செய்தியை பார்க்கலாம். பரமே சொன்னாங்க இல்லையா, அதை நான் முற்றிலும் ஏற்றுக்கொள்கின்றேன். ஒரு குடும்பம் அப்படின்றது ஒரு கட்டமைப்பு. ஒரு குடும்பம் என்பது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய வாழ்வியெல்லாம் சேர்ந்து அமைஞ்ச ஒரு விஷயம். அதை நம்ம வந்து போற்றி காப்பாத்தணும், பாதுகாக்கணும். எனக்கு ஒரு பையன் இருக்கான், 20 வயசுல பிள்ளைங்களா இருக்காங்க அப்படின்னும் பொழுது எனக்கு வந்து இதுல ஈடுபாடு இல்லை, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய ரஞ்சினி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி 20-30 வயசுல நீங்க வீட்டு வெளியே போயிருக்கீங்க, தனியா இருக்கீங்களா, வீடு வாங்கிருக்கீங்களா, உங்க அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்க. நிச்சயமா இந்த தலைப்பு பேசும்போது உங்களுடைய கருத்துக்களும் உதவியாக இருக்கும். இது வணக்கம் சிங்கை, நான் உங்கள் விமலா.

நெரிசல் அதிகமாயிருக்கு. அடுத்ததாக பிஐஇ நோக்கி செல்லும் கேஜி பிஐ சாங்கில இருந்து நெரிசல் அதிகமாயிருக்கு. வாகனம் ஒன்று பழுதாக இருப்பதால ஐயோ மீண்டும் சொல்றேன், பிஐ நோக்கி செல்லும் கேஜி அங்க பிஐ சாங்கி கருகில வாகனம் ஒன்று பழுதாக இருப்பதால பிரிக்லன் சாலை நெடுக நெரிசலோ நெரிசல். ஒரு வாகனம் பழகாதாயிருச்சு, அந்த சாலை முழுக்க நெரிசலாயிருக்கு. மூன்றாம் தடத்தை தவிர்த்து விடுங்க. போக்குவரத்து நிலவரம்.

0: Ginny.
1: தன்னம்பிக்கை இல்ல சுயநலம் அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை சொந்த காலில் நிற்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே அவங்களுக்கு யூனிஃபார்மு ஸ்கூல் காசு எல்லாம் பார்த்துக்கிட்டு சொந்தமாக இருந்தாங்கன்னா நல்ல விஷயம் தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் செஞ்சு கொடுத்த அப்பா அம்மாவை சம்பாதிக்கும் போது மட்டும் தனியாக விட்டுட்டு போகிறது வந்து சுயநலம், தவறான விஷயம். அதே சமயம் இந்த காலத்தில் உள்ள பிள்ளைங்கள்ட்ட நம்ம இது சொல்லவும் முடியாது, எடுபடாது சொன்னாலும் தவறுதான் அது.
2: நன்றி நண்பா, உங்களுடைய கருத்துக்கு. அடுத்ததாக வந்திருக்காரு நம்முடைய தமிழ் செல்வன். வணக்கம்.
3: அதேமலா காலை வணக்கம், தமிழ்ச்செல்வன் பேசுறேன். இப்ப உள்ள காலகட்டம் வந்து மாறி போச்சு, பழைய காலங்கள் மாறி இல்ல. அவங்க சொந்த காலில் நிக்கணும்னு சொல்லி போறாங்க, அது வேற விஷயம். அதே நேரத்துல வந்து தாய் தாப்பனை விட்டு போகும்போது அவங்க எல்லாம் வயசானவங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது பிள்ளைங்களோட கடமைகள். ஆனா இன்னைக்கு வந்து வீட்டுல ஒன்னா இருந்தோம்னா எரிச்சலா இருக்கு, எங்க போனேன், ஏன் போனேன், எதுக்கு போறேன், இப்படிலாம் கேட்பாங்க, அப்படி எரிச்சல இருக்கு. இது வெள்ளக்காரன் ஊர்ல அப்படிதான் வந்து 20 வயசுல எல்லாம் பறந்துருங்க, இந்த மாதிரிதான் இருக்கு. இதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அங்கே தனிப்பட்ட முறையில் அப்படி தனியாக வீடு வாங்கி இருக்கும் போது மேம்பட்டு வந்தால் அது வேற, மேம்படலன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்கே போனோம்னா சொந்தமாக வீடு வாங்கினா ரெனிவேஷன், தண்ணி காசு, குப்பை தொம்பு காசு, கேபிசி
2: இப்படியே போயிட்டு தான் இருக்கு. பாருங்க நிறைய விஷயங்கள் இருக்கு, இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடர்ந்து பேசலாம். நிறைய கருத்துக்கள் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்காக கண்டு கொண்டேன் படத்தில் இருந்து ரஹமான் இசையில் பாடல கொஞ்சம் வந்து ஓய்வெடுப்போம், அதுக்கப்புறமா தொடர்ந்து பேசலாம் சரிங்களா. இது வணக்கம் சங்கை.

0: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கைத்தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி MAE@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
1: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
2: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: வணக்கம் சிங்கே.
0: சிங்கப்பூர்ல அண்மையில நடத்தப்பட்டிருக்கும் ஆய்வுல 20-30 வயசு ஆகும் போது குழந்தைகள், பிள்ளைகள், நம்மள குழந்தைகள் சொல்றோம், ஆனா அவங்களுக்கு வந்து பெரியவங்களாயிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தனிச்சு வாழ்றோம், எங்களுக்கு சுதந்திரம் வேணும், வாழ்க்கையில நாங்க முடிவெடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் தேவைப்படுது, நாங்க தனிச்சு வாழ போறோம் அப்படின்னா சொல்றாங்க. இந்த எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு அதிகரிச்சுட்டு இருக்கு. சாந்தா
4: வணக்கம். 20 வயசு கொஞ்சம் யங் தான் என்ன கேட்டீங்கன்னா, மேபி 21 வயசுக்கு மேல வந்து அவங்க வந்து பொறுப்பா, அவங்க தனியா இருக்கிறது வந்து பொறுப்பா இருப்பாங்க நான் நம்புறேன். ஏன்னா நானே வந்துட்டு 21 வயசா இருக்கிறப்பவே தனியா தான் நான் இருந்தேன். அப்பா அம்மா இருந்தாங்க, பட் தனியா இருக்கிறப்போ அதோட அருமை நம்மளுக்கு தெரியும். அப்புறம் நமக்கு வந்து அந்த எப்படி வெளியில நடந்துக்கணும், நம்ம வந்து தண்ணி காசு, கரண்ட் காசு, இதை கட்டணும், அதை கட்டணும், நம்மளுக்கு அந்த பொறுப்பும் வரும். சோ அதனால என்ன கேட்டீங்கன்னாக்கா, இது வந்து நம்மளுக்கு ஒரு இண்டிபெண்டன்சிய கொடுக்கும். சோ யாரும் எதிர்பார்க்க வேண்டியது இல்லை. நான் திஸ் இஸ் ரொம்ப ஒரு thoughtful process னு சொல்லுவேன். சோ இட்ஸ் குட். இப்ப என் பிள்ளைங்களே இப்படி செஞ்சாங்கன்னா ஐ வில் என்கரேஜ் தெம், போய் தங்கிட்டு வாங்க அப்படிதான் சொல்லுவேன். அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த பொறுப்புன்னு வரும். இல்லன்னா இன்னும் இப்ப இருக்கிற பிள்ளைங்களாம் பொறுப்பா இல்ல, அப்பா அம்மாவே எதிர்பார்த்துக்கிட்டு அப்பா அம்மா கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா. சோ இந்த மாதிரி ஒரு இது நடக்கிறப்போ இட்ஸ் குட் ஃபார் தெம், அதுதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ.
0: நன்றி சாதா. அடுத்த செய்தி அனுப்பிச்சிருக்காங்க சாந்தி. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் விமலா இது. அவங்க எந்த ஒரு தப்பான வழியில போகாம சொந்த காலை நிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாழ்க்கை பாடம் இது வந்து கத்துக்க உதவுது. அதுக்குன்னு அவங்க பெற்றோர் இருந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஆகாது. பெற்றோரை பார்க்காமலே போகிற கூடியவரும் இருக்காங்கதான், ஆனா தன்னைத்தானே மதிக்க கற்றுக்கொள்றாங்க, வாழ்க்கைனா என்னன்னு கற்றுக்கொள்றாங்க. இப்ப என்னோட பையன் 30 வயசு ஆகுது, இன்னொரு பிள்ளைக்கு வந்து 25 வயசு ஆகுது, அவங்களும் இந்த மாதிரி தனிச்சு வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களா, போயிட்டு வாங்க, வாழ்க்கை பற்றி கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாந்தி. அடுத்ததாக மாலாவுடைய செய்தியை பார்க்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த காலத்து இளைஞர்கள் தாங்களாகவே தங்கி அவங்க வாழ்க்கை பற்றி கற்றுக்கிட்டாங்கன்னா அது நல்லது நினைக்கிறேன். பொறுப்பு அப்பதாங்க வரும், ஏன்னா அவங்களுக்கு வந்து பில் எல்லாம் கட்ட வேண்டியிருக்கும், சாப்பாடு பாத்துக்கணும், எல்லா விஷயங்களும் தாங்களே செய்து கொள்ளணும். அப்பதான் வாழ்க்கையில என்ன அப்படின்ற ஒரு புரிதல் வரும். எப்ப அப்பா அம்மா பின்னாடியே சொன்னாங்க என்னன்னு கத்துக்கட்டும் அப்படின்னு இரு தரப்பினர் வெவ்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தாங்க. அதுவும் பெண்கள் பலரும் போயிட்டு வாங்க, பிள்ளைங்க போயிட்டு வாங்க அப்படின்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இது இது தவறு, இது சரி அப்படின்னு நான் பேச வரல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புலப்படுது, இந்த காலத்து தலைமுறையினருடைய வளர்ச்சி அப்படின்றது வேற கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. நாம வளர்ந்த காலம் வேற, நாம பார்த்த விஷயங்கள் வேற, ஆனா இந்த காலத்து பிள்ளைங்களா வித்தியாசமா அந்த வாழ்க்கையை வந்து அணுகுறாங்க. அவங்களுடைய புரிதலை வேற மாதிரி இருக்கு, பாயிண்ட் ஆஃப் வியூவே வேற மாதிரி இருக்கு. ஆக பிள்ளைங்க அப்படி வந்து சொல்றாங்கன்னா பெற்றோராகி நாம வந்து அதை புரிந்து கொண்டு அதுக்கு ஏத்த மாதிரி நாம வாழ கற்றுக்கொள்ளணும். அவங்களுக்கு வந்து விட்டு கொடுத்து அவங்களே வந்து கையில விட்டு கொடுத்து அப்படியே பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களை வந்து நம்ம அரவணைச்சாதான் அவங்க நம்மோட இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த தலைப்பு உங்களை யோசிக்க வச்சிருந்தேன்.

0: வாயிலாக ஒலி 9.68 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 9.68 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும்

0: 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
1: ஒலி 968
0: கேட்டாலே பரவசம்.
2: ஒரு கொண்டாட்டம், ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம், ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜாய் அலுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்றுச்சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள். சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி ஜூலை 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
5: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
4: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
5: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
4: தொடர்புக்கு
5: 8 8 5 4 8 9 8 9 நெட்லி வந்தாச்சு.
6: நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
7: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமீதானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமீன் சுவை சுண்டி இழுக்கும்.
6: ஸ்ரீரங்கம் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். 8B சைவ உணவகம்.

0: காலக்கிட்டோ மின்சார கண்ணாபாடில இருந்து தேவாவின் இசையில் ஹரிஹரன் சுஜாதாவோ அந்த மேன்மையான இனிமையான பாடல்களை கொண்டு வந்தாங்க. நாம இன்றைக்கு சூடாக தலை போட்டு பேசிருந்தோமா, அதனால உலகக்கிண்ட கற்பது போட்டிகள் பத்தி மறந்தாச்சு. அச்சிச்சோ, சரி நிலவரம் பார்க்கலாம். இப்ப போட்டி நடந்திருக்கு, யுஎஸ்ஏவும் போஸ்னியா ஹெர்சகோவினாவும் பொருதி கொண்டிருக்கின்றன. ரவுண்ட் ஆஃப் 32 ஆகன்மே நிலவரப்படி இப்ப யுஎஸ்ஏ ஒரு கோல் எண்ணிக்கையில் முன்னணி வகிக்கின்றது.
1: 9:00 போக்குவரத்து நிலவரம்.
0: கிராஞ்சி வே சுங்காய் புலோ வெட்லேண்ட் பார்க் பக்கமாக நீங்க பயணம் செஞ்சிருந்தீங்கன்னா உங்க கவனத்திற்கு அங்க போக்குவரத்து விளக்குகள் பழுதாகி இருக்கு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குங்க. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஓ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
3: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go. இன்று கீதா வெற்றி பெற்றிருக்காங்க. அவளை போல நீங்களும் வெற்றி பெறணும். மற்றொரு போட்டியும் காத்திருக்க சொன்னது போல பிரதீப் குமார் அவருடைய நிகழ்ச்சியை சென்று காண்பதற்கு ஒரு ஜோடி நுழைவிச்சிட்டு கொடுக்க காத்திருக்கின்றேன். ஆனா இப்ப பொறுத்துங்க பொறுத்துருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கேள்வி இடம்பெறும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ரொட்டி அப்படியேப்பட்டவர்களுக்கு நமக்காக ஜப்பான் ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க. என்ன என்பதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். பக்கம் அடிச்சிருங்க. அதுக்கு முன்பாக ஜில்லின மற்றும் ஒரு பாடல். ராஜா ராணி திரைப்படம் ஞாபகம் இருக்கா? அதுல ஜீவி பிரகாஷோட இசுல கிளிண்டனோ அல்போன்ஸ் ஆல்கவோ இணைந்து பாடிருக்கும் அருமையான பாடல். அவ்வளவு கவனிக்கப்படல, வாங்க கேட்கலாம்.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: இந்த பயிலரங்கு உங்கள் வாய்மொழி தேர்வுக்கு நிச்சயமாக உதவி செய்யும்.
3: வணக்கம், என் பெயர் வேலர். எனக்கு மிகவும் பிடித்த அங்கம் ரேடியோ கான்டிடுவர் அங்கம் ஆகும். நான் இந்த பயிலரங்குக்கு மறுபடியும் கண்டிப்பாக வருவேன்.
4: என் பேர் ஹர்ஷித். நான் இந்த பயில் அரங்கில் தைரியமாக பேச கற்றுக்கொண்டேன்.
5: வணக்கம், என் பேர் கிருத்திகா. ரொம்ப பிடிச்சிருக்கு, அடுத்த வாட்டி நான் கண்டிப்பா வருவேன்.
6: வணக்கம், என் பெயர் நிஷிதா. இந்த பயில் அரங்கில் எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று அதில் நடந்த விவாத போட்டியாகும். நான் அடுத்த வருடம் மீண்டும் கலந்து கொள்ள விரும்புகிறேன்.
1: இந்த வருடம் பயில் அரங்கில் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வாய்ப்பை தவறு விட்டுட்டீங்களா, கவலைப்படாது. அடுத்த வருடம் இடம்பெறும் ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்களை நாங்க உங்களை சந்திக்கிறோம்.
7: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்க.
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கையோடு நாம் இணைஞ்சிருக்கிறோம். காலை மணி 9:14 ஆகிறது. எப்ப வரும் பலர் காத்திருக்கலாம். ஆமாங்க, சனிக்கிழமை July 11 இரவு 7 மணிக்கு த ஸ்டார் தியேட்டர்ல, மீடியா இருக்கும் ஸ்டார் தியேட்டர்ல பிரதீப் குமார் அன்பிளக்ட் இசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இதுவரைக்கும் காணாத ஒரு பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். அவர்கிட்ட அவர் வந்திருந்த போது, டீ கடைக்கு வந்திருந்த போது, விமலா நானும் நித்யாவும் பேட்டி எடுத்திருந்த பொழுது அவருடைய இசை அனுபவத்தை கேட்கும் போது ரொம்ப நிகழ்வா இருந்தது. அவரோட அன்பிளாக் பாடல்களை கேட்கும் போது வேற ஒரு லோகத்துக்கு போன மாதிரியான உணர்வு கிடைச்சது. ரொம்ப ஈடுபாட்டோட ரொம்ப நல்ல நிகழ்ச்சி வரணும் என்பதற்காக மெனக்கெட்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சா சென்று பார்க்க தவறாதீங்க அன்புக்குரியவர்களோடு. முதல் 2 பிரிவுகளுக்கான நுழைவுச்சீட்டுகளை வாங்குவோருக்கு இப்ப கூடுதல் 80 வெள்ளிக்கு ஞாயிற்றுக்கிழமை July 12 நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சிக்கும் நீங்க செல்லலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரே நேரத்தில் 4 அல்லது அதற்கு மேல் நுழைவுச்சீட்டுகளை வாங்கினீங்கன்னா பிரிவுகளை பொறுத்து 5 அல்லது 10 விழுக்காடு கழிவும் இருக்கு. உதாரணத்திற்கு கேட் 1-2 வச்சுக்கீங்களேன், நீங்க 4 டிக்கெட் அல்லது அதற்கும் மேற்பட்ட நுழைவுச்சீட்டுகளை வாங்கினீங்கன்னா 5 விழுக்காடு கழிவு இருக்கு. அதுவே கேட் 3-4, இதற்கு 4 டிக்கெட் அல்லது அதற்கும் மேற்பட்ட நுழைவுச்சீட்டுகளை வாங்கினீங்கன்னா 10 விழுக்காடு கழிவும் காத்திருக்கு. நுழைவுச்சீட்டுகளுக்கு நீங்க செல்லலாம் sistic.com.sg. ஏற்பாடு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ். நான் வந்து என்னுடைய அதிர்ஷ்டத்தை நான் வந்து சோதிச்சு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றீங்களா, அதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லக்கூடிய முதல் நேயர் குரல் பதிவு அனுப்புவீங்க, தெளிவா அனுப்புவீங்க, சரிங்களா? கேள்வி இதுதான், முதல் கேள்வி இதுதான், நல்ல கவனமா கேளுங்க. முதல் 2 பிரிவுகளின் நுழைவுச்சீட்டுகளை வாங்குவோரு ஞாயிற்றுக்கிழமை July 12 நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சிக்கு செல்லலாம். கூடுதலாக எவ்வளவு கட்டணும்? மீண்டும் சொல்றேன், முதல் 2 பிரிவுகளை நுழைவுச்சீட்டுகள் வாங்குவோர் ஞாயிற்றுக்கிழமை July 12 நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சிக்கு செல்லலாம். கூடுதலாக எவ்வளவு ரொக்கத்தை நீங்க கட்டி அந்த நுழைவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ளணும்? பதில் தெரிஞ்சா இப்போது செய்தி அனுப்புங்க 9-6-7-8-8-9-6-8. பேச்சுலர் திரைப்படத்துல நிபோ நீனன் தாமஸ் இசில அருமையான ஒரு பாட்டு இருக்கு, நம்ம கபில் கபிலன் 8 கட்டல பாடியிருப்பாரு, வாங்க கேட்கலாம்.
8: அடியானடி என் போதை தேனே முத்தம் கொஞ்சம்

0: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
1: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா,
0: தங்கத்தால உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல,
2: தங்கமே தேடி வந்த
0: தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: குவாங்ஜோ, பேங்காக், லங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200க்கும் மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. July 16 to 19 சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A இல் காலை 10 மணி முதல் 10 மணி வரை அனுமதி இலவசம்.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை,
6: வணக்கம் சிங்கே.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர். பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: பல நேர்கள் சரியான பரிசல் இருக்கீங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. இருந்தாலும் ஒருத்தர் தான் கொடுக்க முடியும், என் கைகள் நான் கட்டப்பட்டிருக்கின்றன. யாருக்கு அந்த பரிசு என்பது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம்.
1: போக்குவரத்து நிலவரம்
3: AY நோக்கி செல்லும் லோவர் டெல்டா சாலை, அங்கு AY அருகில விபத்து ஏற்பட்டிருக்கு. அதுபோல PIE நோக்கி செல்லும் TP பாசிரிஸ் டிரைவ் 8 அருகில விபத்து நேர்ந்திருக்கு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குங்க. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஜினி
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை
1: வணக்கம் சிங்கே.
2: பிரதீப் குமார் அன்பிளாக்ட் இசை நிகழ்ச்சி. இந்த இசை நிகழ்ச்சி காண்பதற்கு ஒரு ஜோடி நுழைவிச்சிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்து பல நேர்கள் முயற்சி செய்திருக்கீங்க, எல்லாருமே சரியான பதிலா சொல்லிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இருந்தாலும் ஒருவருக்கு தான் இப்ப பரிசு கொடுக்க முடியும், அதனால சரியான பதில சொல்லி பரிசு கிடைக்கல அப்படின்னு திட்டாதீங்க. ஜூலை 12 நடைபெறும் நிகழ்ச்சியில முதல் 2 பிரிவுகளை நுழைவுச்சீட்டுகளை வாங்குவோர் கூடுதலாக எவ்வளவு கட்டினாக்கா உங்களுக்கு அந்த நுழைவுச்சீட்டுகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். சரியான பதில் சொல்லிருக்கும் முதல் நேயர். தலைபேசி எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஆஹா, நான் ரெண்டாவது தடவை அழைச்சு பார்த்து அவங்க தலைபேசி எடுக்கல. ஒருவேளை ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்காங்க போல இருக்கு, வேலையா இருக்காங்க போல இருக்கு. இருந்தாலும் அவங்க குரல் பதிவை கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் விமலா. கூடுதலா 80 வெள்ளி கட்டி வாங்கலாம்.
2: 80 சரியான பதில். கூடுதலாக 80 வெள்ளி கட்டி அந்த நுழைவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். சரியான பதில். உங்க பேர் வேற நீங்க சொல்லல, இருந்தாலும் பரவாயில்ல, சமாளிச்சலாம். உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு பிரதீப் குமார் அன்பிளாக் நிகழ்ச்சி சென்று காண்பதற்கு ஒரு ஜோடி நுழைவுச்சீட்டு. அடேங்கப்பா, எனக்கும் அதே பரிசு வேணும் அப்படின்னு சொல்றீங்களா? புரியுது புரியுது. தொடர்ந்து ஒலியோடு இணைஞ்சிருங்க. இன்று இரவு இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியின் போது நவீன் உங்களுக்காக இந்த போட்டியை நடத்துவாரு. நுழைவுச்சீட்டுகளை வேலை எங்களது வாழ்த்துகள்.

0: வழியா நுழைஞ்சு மனசுக்குள்ள புகுந்து என்ன பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு உங்களுக்கு பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்ப வாங்க தங்கவேலி நிலவரத்து தெரிஞ்சுக்கலாம். டிஎம்ஐ ஜுவல்ஸ் வழங்கும் தங்கவேலி நிலவரம் 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 162 வெள்ளி 50 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு டிஎம்ஐ ஜுவல்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: சுகாதார விழா 2026
1: மீண்டும் வந்துவிட்டது.
2: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தேவும் 1968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
1: ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 தேதி காலை 8:30 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரை பிஜிபி மண்டபத்தில்
3: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
0: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
2: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
3: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
2: சுகாதார விழா 2026
0: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கைத்தொலைபேசி பார்த்துக் கொண்டு கேட்டுக் கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirikop.com.sg. மீ விவரங்களுக்கு செல்லுங்கள் mirikop.sg/ready-set-go.
4: உங்களுக்கு தெரியுமா
0: ஒரு மென்மையான கதை சொல்லட்டா? ரொட்டி கதை காத்துட்டு இருக்கு. வாங்க ஜப்பான் பக்கமாக நம்ம சொல்லலாம். நூற்றாண்டுகளாக அரிசி நம்பிதான் ஜப்பான் இருந்திருக்கு. போருக்கு அப்புறம் எல்லாமே இழந்து நின்ன நேரத்துல இந்த ரொட்டி தான் அவங்களுக்கு மூல சாப்பாடா இருந்துச்சு. கொஞ்சமா அவங்கள மாத்தி அமைக்கிறதுக்கும் இந்த ரொட்டி தான் முக்கியமா அமைஞ்சிருக்கு. ஆனா இது பாத்தீங்கன்னா அழகான இந்த ரொட்டியோட ஓரங்கள்ல அப்படியே கிறிஸ் மாதிரி இருக்கும். அது வந்து யாருக்கும் பிடிக்காம போயிருச்சு. தினமும் வெட்டி வெட்டி அதை தூக்கி எறியறாங்களே. குழந்தைகளுக்கும் அது பிடிக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி ஒரு சமயக்கலை வருடம் என்ன செஞ்சிருக்காரு, இதுக்கு ஏதாவது தீர்வு காணுமே அப்படின்னு யோசிச்சிருந்திருக்காரு. அந்த ஓரங்களோ மென்மையாக இருக்கணும் என்பதற்காக முடிவெடுத்தவர் பொறுமையா மெதுவா ரொட்டிய சுட்டு ஓரமோ நடு மாதிரியே மென்மையா இருக்கிற மாதிரி ரொட்டியை மாத்தி அமைச்சிருக்காரு. அந்த ரொட்டி தான் இப்ப ஜப்பான்ல ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ரொட்டியா பல காலம் இருக்கு. ஷோகுபான் என்பதுதான் அந்த ரொட்டியோட பேராகவும் அமைஞ்சிருக்கு. இத பத்தி படிச்சு பார்த்த போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. மணிரத்னம் படங்களும் இந்த மாதிரிதான். பெரிய வசனங்கள் இல்லாம ஒரு சின்ன கப் காஃபி, அப்புறம் 1000 உணர்வுகளை அவர் காட்டியிருப்பாரு. சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம தூக்கி எறியக்கூடாது. அதுலயும் பல விஷயங்கள் அடங்கி இருக்கு. அன்பு இருக்கு, மதிப்பு இருக்கு, அதுல ஒரு ஏக்கம் இருக்கு, அப்படிலாம் வந்து அவருடைய திரைப்படங்களை காண்பிச்சிருப்பாரு. அதே போல இந்த ஒரு சின்ன ரொட்டி தானே அப்படின்னு சொல்லி தூக்கி ஏசாம அதை வந்து எப்படி வந்து மக்களை கொண்டு சேர்க்கலாம். பொறுமை வேணும். அந்த பொறுமை இருந்தா எல்லா விஷயங்களையும் சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம அனுபவிக்கலாம் என்பதற்கு இந்த ஷோகுபான் ரொட்டியோ நல்ல ஒரு முன் உதாரணம். அடுத்தடவை இந்த ரொட்டி சாப்பிடும் போது இந்த கதையை ஞாபகங்க.
3: இத்தகவலை வழங்கியோர்
5: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: கொஞ்ச காலாச்சுல இந்திரா படத்துல இருந்து பாடல கேட்டு ரஹ்மான் இசையில் எஸ்பிபி சித்ரா அந்த பாடல கொண்டு வந்தாங்க. 9:42
1: 8:00 போக்குவரத்து நிலவரம்.
0: சிடி நோக்கி செல்லும் அசாலி டிபி எக்ஸிட் அங்கு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு. அடுத்ததா நிகோ ஹைவே ஷண்டன் வே நோக்கி செல்லும் சென்ட்ரல் புலவார்ட் அங்கு ரஃபல்ஸ்கி கருகில் நெரிசல் அதிகமாயிருக்கு. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: முதல் தரமான கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடல் எண்ணெயும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
1: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும்
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 7:00 PM தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றமடைந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
4: ஒலி 968
5: சினிமா சினிமா
3: இசையின் ராஜா
6: ராஜா
3: சமூக வலைதளத்துல இப்ப நம்ம இளைய ராஜாவை பத்திதான் மீண்டும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப ஒரு தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது, அதை பத்தான் பேசி ஆகணும். நம்முடைய தொடக்க காலையில ரொம்ப ரொம்ப அழகா அமையறதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய இளைய ராஜா. சாப்பிட முடியலையா, அதுக்கு ஒரு பாட்டு. அழணுமா, அதுக்கு ஒரு பாட்டு. சிரிக்கணுமா, அதுக்கு ஒரு பாட்டு. இப்படி ஒவ்வொரு வாழ்க்கையின் சின்ன சின்ன அசைவுகளுக்கோ உணர்வுகளுக்கோ இசை வழி மொழி கொடுத்திருந்தாரு நம்முடைய இளைய ராஜா. இந்த நேரத்துல தன்னுடைய பாடல்களுக்கு காப்பிரைட்ஸ் வேணும், அதுக்கான உரிமம் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வழக்கு தொடுத்திருந்தாரு. இப்ப இந்தியாவின் டெல்லி உயர் நீதிமன்றம் சரிகமா நிறுவனத்திற்கு ஆதரவாக முன்பு கொடுத்த இடைக்கால தடை உத்தரவை தள்ளுபடி செய்ய மறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு
7: தங்கம் தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை 73 மற்றும் 87 ஸ்ட்ராங் ரோட் சிங்கப்பூர் தரம் கைராசி நம்பிக்கை அணிமணி.

போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
1: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.
3: வணக்கம் சிங்க. நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். காலையில இருந்து நிகழ்ச்சியை கேட்க தவறிட்டீங்களா? போச்சு போச்சு, எவ்வளவு விஷயங்கள் பேசணும் தெரியுமா? இன்று காலை 6 மணி தொடக்கம் பூஜ்யத்துக்குள்ளேன்னு பாடலோட ஆரம்பிச்சிருந்தோம். ஆரோக்கிய குறிப்புல நதி கரை இந்த பகுதிகளுக்கு செல்லும் போது மன உளைச்சல் குறையுது, அந்த தண்ணீரோட சத்தம் வந்து உங்களை சாந்தப்படுத்துது, அப்படிலாம் பல விஷயங்கள் பேசியிருந்தோம். அதோட 7 மணிக்கு மேல உலகின கார்பந்து போட்டிகளுடைய ஆகாண்மை நிலவரங்களோட பொதிரங்கத்துல லெவிஸ்டா காஃபியும் கொடுத்திருந்தோம் நம்ம நேயர் கீதாவுக்கு. அது மட்டும் இல்லங்க, 8 மணிக்கு மேல இன்றைக்கு அண்மை காலமாக சிங்கப்பூர்ல 20 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் 30 வயசு ஆகும் போதுலாம் தனியா போறாங்க, தனியா வீடு பார்த்து போயிறாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த எண்ணிக்கை வருஷம் அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதை பத்தி அப்பா அம்மா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். இளையர்கள் பலரும் கூட அவங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டாங்க. அது மட்டும் இல்லங்க, பிரதிகுமாரோட இசை நிகழ்ச்சி சென்று காண்பதற்கான நுழைவச்சிட்டு கொடுத்திருந்தோம். ஜப்பானிய ரொட்டியான சுகுபான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இளைய ராஜாவுடைய காப்பிரைட் பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு அந்த உத்தரவு பத்தி நம்ம பேசிருந்தோம். இவை மட்டும் இல்லங்க, இடம்பெற்ற பாடல்கள் தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி மட்டும் இல்லாம நில துணையாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில நாளைக்கு வெள்ளிக்கிழமை இன்னும் கலக்கலாக இருக்க போது. வணக்கம் சிங்கை. இப்ப நம்ம காதர் பாய் வந்துட்டு வழிவிட்டு விமலா நான் கிளம்பு நேரம் வந்தாச்சு. விடை பெறுகிறேன், உங்கள் வாய்ப்பு விமலா, மீண்டும் சந்திக்கலாம் வரட்ட.

0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கை,
2: வணக்கம் சிங்கை.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

வணக்கம். காலை மணி 10, மீடியகா போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. தாய்வானை அதன் ஒரு பகுதியாக கருதும் சீனா மீண்டும் இணைவதற்கு உறுதி தெரிவித்திருக்கிறது. சீனாவின் நிலைப்பாட்டை தாய்வானின் ஆளும் குடியரசு முற்போக்கு கட்சி நிராகரித்திருக்கிறது. கட்சித் தலைவரும் தாய்வானிய அதிபருமான திரு வில்லியம் லாய் தாய்வான் அதன் சுயாட்சி உரிமையை விட்டுக் கொடுக்காது என்று கூறினார். மாறாக தாய்வானின் ஆக பெரிய எதிர்க்கட்சியான குவாமிந்தாங் கட்சி சீனாவுடன் நட்புறவை ஆதரிக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வட அமெரிக்காவுடனான வருடாந்திர 2 டிரில்லியன் வர்த்தக உடன்பாட்டை புதுப்பிக்கப் போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா இடையிலான அந்த ஒப்பந்தத்தை இன்னும் 16 ஆண்டுக்கு புதுப்பிப்பதாக இருந்தது. அதை செய்ய திரு ட்ரம்ப் மறுத்துவிட்டார். அதற்கு சீனாவை அவர் பெயர் குறிப்பிடவில்லை. ஆனால் சீன ஏற்றுமதிகள் வட அமெரிக்கா வழி வரிகளை ஏய்த்து அமெரிக்காவுக்குள் நுழைவதை தடுக்க அவர் உடன்பாட்டை புதுப்பிக்க மறுத்திருக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மின்னிலக்கு நாணய பரிவர்த்தனைகளில் கடந்த ஆண்டு 1 பில்லியன் டாலருக்குமே லாபம் ஈட்டியதை தற்காத்து பேசியிருக்கிறார். தமது ஆட்சிக்காலத்தில் அனைவரும் லாபம் ஈட்டுவதாக அவர் சொல்கிறார். அவர் தம் பதவியை சாதகமாக பயன்படுத்தி லாபம் ஈட்டுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை மறுத்தார். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே நிறைய செல்வத்தை ஈட்டிவிட்டதாக திரு ட்ரம்ப் சொன்னார். அதோடு தமது முதலீடுகளை தாமே நேரடியாக செய்வதில்லை, அவற்றை மற்றவர்கள் தமக்காக கவனித்துக் கொள்வதாக அவர் தெளிவுபடுத்தினார். சிங்கப்பூர் அமெரிக்காவிடமிருந்து கூடுதல் ஏவுகணைகளை வாங்கவிருக்கிறது. அதற்கான சுமார் 22 மில்லியன் டாலர் ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்திருக்கிறது. மொத்தம் 67 ஹெல்ஃபயர் ஏவுகணைகளை சிங்கப்பூர் வாங்குகிறது. சிங்கப்பூர் ஆகாயப்படையின் AH-64D அப்பாச்சி லாங்போ ஹெலிகாப்டர்கள் அந்த ஏவுகணைகளை ஏந்தி இருப்பதுண்டு. ஆகாயப்படையின் பயிற்சி செயல்பாட்டு தேவைகளுக்கு அந்த ஏவுகணைகளும் இதர சாதனங்களும் ஆதரவளிக்கும் என்று சிங்கப்பூர் தற்காப்பு அமைச்சு தெரிவித்தது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி உலகில் சமத்துவமின்மையை மோசமாக்கக்கூடும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் புதிய அறிக்கை எச்சரிக்கிறது. அந்த தொழில்நுட்பத்தை பொறுப்பாக மேம்படுத்த முறையான விதிமுறை கட்டமைப்பு தேவை என்று அது கூறுகிறது. உலகளவில் AIயை அதிகமானோர் பயன்படுத்தும் வேளையிலும் அதில் முதலீடுகளும் அதிகரித்துள்ள நிலையிலும் அத்தகைய கட்டமைப்பு அவசியம் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் குறிப்பிட்டது. முறையாக வகுக்கப்பட்ட விதிமுறைகள் இல்லையெனில் அதன் விளைவுகளை நிர்ணயிப்பதில் அரசாங்கங்களுக்கும் மக்களுக்கும் இருக்கும் செல்வாக்கு குறைந்துவிடும் என்று நிறுவனத்தின் தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்டாரஸ் கூறினார். சிங்கப்பூரின் தேசிய செயற்கை நுண்ணறிவு அமைப்பின் நிர்வாகத் தலைவராக நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் புரோவோஸ் கிறிஸ்டியன் வோல்ஃப்ரம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். AISG அமைப்பை அவர் வழி நடத்துவார். AI ஆய்வு கட்டமைப்புகளை வடிவமைப்பதில் பேராசிரியர் வுல்ஃப்ரம் கணிசமான அனுபவம் பெற்றவர். AISG அமைப்பின் நிர்வாகத் தலைவர் பொறுப்பிலிருந்து பேராசிரியர் ஹோ டெக்வா நேற்று முன்தினம் விலகினார். அந்த பொறுப்பை இப்போது பேராசிரியர் வுல்ஃப்ரம் ஏற்றுள்ளார். சிங்கப்பூர் ஆய்வு மேம்பாட்டு அமைப்பான ஏஸ்டா செயற்கை நுண்ணறிவு தரவு கணக்கியல் செயல்பாடுகளுக்கான புதிய ஆய்வுக் கழகத்தை தொடங்கியிருக்கிறது. முன்பு அதேபோன்ற பணிகளை செய்த 2 ஆய்வுக் கழகங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு புதிய ஆய்வுக் கழகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏஸ்டா IAIC என்று அது அழைக்கப்படுகிறது. ஆய்வு முடிவுகளை பயன்மிக்க செயல்பாடுகளாக மாற்றும் முயற்சிகளை அது வலுப்படுத்தும். அடுத்து ஃபீஃபா உலகக்கிண்ண கார்பந்து. காங்கோ குடியரசை 2-1 எனும் கோல் கணக்கில் வெற்றி கண்டது இங்கிலாந்து. வரும் திங்கட்கிழமை இங்கிலாந்து மெக்சிகோவை சந்திக்கும். செனகலை சந்தித்த ஆட்டத்தில் பெல்ஜியம் 1-3 எனும் கோல் கணக்கில் வெற்றி கண்டது. பெல்ஜியம் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது. 120வது நிமிடம் வரை இரு அணிகளும் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் இருந்தன. அதற்கு பிறகு பெனால்டியில் வந்த ஒரு கோல் பெல்ஜியத்துக்கு வெற்றியை பெற்றுத்தந்தது.
அமெரிக்கா போஸ்னியா ஹெர்சகோவினா அணிகள் பொருதும் ஆட்டம் இறுதிக்கட்டத்தில் இருக்கிறது. தற்போது அமெரிக்கா 2-0 எனும் கோல் கணக்கில் முன்னணியில் இருக்கிறது. இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறும் அணி வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் அடுத்த சுற்று ஆட்டத்தில் பெல்ஜியத்தை சந்திக்கும். அமெரிக்காவின் மிக உயரமான எம்பயர் ஸ்டேட் கட்டடத்தின் உச்சத்தை எட்டிய ரஷ்ய தம்பதியை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். ஆஞ்சலா நிகலா, இவான் பெர்கூஸ் தம்பதி உலகம் முழுவதும் இதுபோன்ற பல சாகசங்களை செய்தவர்கள். எம்பயர் ஸ்டேட் கட்டடத்தின் உச்சத்தை எட்டுவதற்கு முன் இவான் பெர்கூஸ் தமது காதலி ஆஞ்சலா நிகலாவை மனமுடிக்க கேட்டிருந்தார். அதை காதலி ஏற்றுக்கொண்ட பிறகு இருவரும் ஊசி போன்றிருக்கும் கட்டடத்தின் மெல்லிய பகுதியை ஏறினர். தங்கள் காதலை வெளிப்படுத்தும் கொடி ஒன்றையும் அவர்கள் ஏந்தியிருந்தனர். அந்த 102 கட்டடத்தின் உச்சத்தை அவர்கள் எப்படி அனுமதியின்றி எட்டினர் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

ரீதம் திரை படத்து வந்து ஐயோ பத்திக்குச்சு பாடலுக்கு எடுத்தோம். பத்தரை நேரத்தில் நல்ல மழை பெய்யுதுங்க, நல்ல உற்சாகமாக வேலைக்கு கிளம்பிட்டு வரும்போது என்ன நல்ல சிலிஜிலுன்னு குழுன்னு பார்த்தா நல்ல மழை பெஞ்சிருக்கு. மழையோ வெயிலோ புயலோ எது நடந்தாலும் நம்ம கடமைகளை செய்யணும். பல பேர் இப்போ வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, வேலை எடுத்துருப்பீங்க, நிகழ்ச்சியை நீங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருந்தா உங்ககிட்ட ஒன்றே ஒன்று தான் சொல்ல விருப்பப்படுறேன். இன்றைய நாள் நமக்கு சிறப்பாக அமையும். இந்த உற்சாகத்தோட நம்ம நாள் ஆரம்பிக்கலாம். இன்று அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெற போகுது. உங்களுக்காக 100 வெள்ளி மதிப்புல பற்று சீட்டும் பரிசா கொடுக்க காத்துட்டு இருக்கேன். முதல்ல வாங்க நிகழ்ச்சியில கால் எடுத்து வைக்கலாம். இதனுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333988888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
1: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
0: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமே தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமீன் சுவை சுண்டி இழுக்கும்.
1: ஸ்ரீரங்கம் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் பொருட்களை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏற்றுமி சைவ உணவகம்.
2: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
3: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
4: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
3: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
4: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
3: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
5: பஸ் பயணம்.
3: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
5: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
6: வாழ்க்கை எப்பொழுதுமே இருட்டாவே இருக்குது, வெளிச்சத்தையே காணுமே அப்படின்னு பல பேர் ஏக்கத்தோட இருப்பவர்கள் உண்டு. The light is at the end of the tunnel ஏன் ஆங்கிலத்துல சொன்னாங்கன்னா, வெளிச்சத்துல இருக்கிறத விட இருட்டுல இருக்கும் போதுதான் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிக கவனத்தோட இருப்போம். நம்மளை எதிர்நோக்கி என்ன வருதுன்னு தெரியாம நம்ம எடுக்கிற முடிவுகள், நம்ம சிந்தனைகள், இதுல எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் அதிகமாவே கவனம் செலுத்துவோம். ஆனா இதுவே இருட்டுல இருக்கும்போது இருட்டுல இருக்கும் இந்த மாதிரி பதற்றத்தோட இருந்தா நம்மளால ஒரு அடியை எடுத்து வைக்க முடியாது, முன்னால நகர முடியாது. அதனால பதற்றப்படாம நான் வெளிச்சத்தை நிச்சயமா பார்ப்பேன், the light is at the end of the tunnel நீங்க நம்புனீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நிச்சயமாக கண்டிப்பாக உறுதியாக ஒளி பிறக்கும்.

0: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: தங்கம் வாங்குறத சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது? அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும் நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
2: பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
0: அதுக்கப்புறம் நீங்களே இப்படி பாடலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
5: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
4: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
5: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு, அமுதம் போல தோசை.
4: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
5: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
6: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
7: சொல்லுங்கள் ராஜமாதா.
8: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
7: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
8: காலை 7 மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
7: 7:30 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
8: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
7: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
8: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
1: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
2: நம்ம சாப்பிடுற எல்லா உணவுலையும் நமக்கு ஊட்டச்சத்து உண்டு. ஆனா எல்லா நேரத்திலையும் எல்லா ஊட்டச்சத்தும் கிடைக்குதா என்பதுதான் கேள்விக்குறி. உங்க உடல்ல எந்தெந்த ஊட்டச்சத்துகள் குறைவா இருக்குது என்பதை நீங்க ரத்த பரிசோதனை செய்துதான் கண்டுபிடிக்க முடியும். அதனால நீங்க மருத்துவமனைக்கு போயிட்டு அல்லது கிளினிக்கு போயிட்டு ஃபுல் பாடி செக்அப் சொல்லுவாங்களே, அங்க ரத்த பரிசோதனை செய்து உங்க உடல் உறுப்புகள் எப்படி இயங்குது, என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் குறைவா இருக்குன்னு உங்களால கண்டறிய முடியும். அதை பார்த்து போட்டு ஆஹா என்னுடைய உடல்ல இதெல்லாம் குறைவா இருக்கா, எல்லா வைட்டமின்ஸையும் வாங்கி சாப்பிடணும்னு சொல்லலங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு முன்பு உங்க மருத்துவர் நாடி ஆலோசனை கேளுங்க. ஏன்னா இயற்கையாகவே எல்லா உணவுலையும் எல்லா ஊட்டச்சத்தும் இருக்கு. அதனால ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல உணவை உட்கொள்ளுங்க, அடிக்கடி உடற்பயிற்சி செய்யுங்க. ஆங்கிலத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, உங்க உடல் ஆப்டிமம் லெவல்ல இருக்கும்.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: கவிதா, எங்க கல்யாண படத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்க?
3: நீங்களும் அங்கிளும் 20 வருஷமா அதே மாதிரி இருக்கீங்களே, அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: அதுக்கு காரணம் குட்டே பியூட்டி பார்லர். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் எங்க அழக பராமரிக்க குட்டே பியூட்டி பார்லருக்கு தான் போவோம்.
4: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
5: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? போட்டி தன்மை என்ற சூழலில் மீடியா மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ ready set go.

சுகாதார விழா 2026 மீண்டும் வந்துவிட்டது. இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியாகாப் வசந்தமும் ஒலி 968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026 ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில் கண் காது வாய் பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும். அனைவரும் கலந்து கொள்ளலாம், முற்றிலும் இலவசம். இலவச பரிசு பைகளும் உண்டு. இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள். registration.heb.org.sg சுகாதார விழா 2026.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹாட்சன் டயர்

0: கலங்கரை விளக்கம் பாடலோடு இந்த பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிச்சாச்சு. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக
1: கொஞ்சம்
2: சாப்பாடு காணும்,
0: ஒரு உணவை பற்றி கண்டுபிடிக்க போறோம். அந்த உணவுல இல்லாத ஒரு உணவுப் பொருளையும் கண்டுபிடிக்க போறோம். தொடர்ந்து வானொலி பக்கமாக இருங்க. அடுத்த இரண்டு பாடல்கள் உங்களுக்காக. என் கடமை ராமு திரைப்படங்கள் வந்து இடம்பெற போகுது.
3: One, two, three, two, three, four, two, three, to your left and to your right. Swing.

0: ஜினை. ஒரு கொண்டாட்டம், ஒரு சாதனை, ஒரு உத்தரவாதம், ஒவ்வொரு சிறப்பான தருணமும் வைரத்தின் பொலிவால் மேலும் ஜொலிக்கிறது. ஜாய் அலுகாஸ் பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சிக்கு வருகை தந்து வியக்க வைக்கும் வைரம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பதித்த நகைகளை கண்டு மகிழுங்கள். 2500 வெள்ளிக்கு நகைகளை வாங்கி ரொக்கத்தை திரும்ப பெறும் பற்றுச்சீட்டினை பெற்றிடுங்கள். முந்துங்கள். சென்ட்ரியம் ஸ்கொயர் கிளையில் மட்டுமே நடக்கும் இந்த பிரில்லியன்ஸ் வைர நகை கண்காட்சி ஜூலை 5 நிறைவு பெறுகிறது. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜூலர்.
2: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go. நடுவுல கொஞ்சம்
3: சாப்பாடு காணும். இன்று நாங்கள் கொடுக்க போற உணவு பொருட்கள் கேட்டு எழுதி வச்சுக்கோங்க. சர்க்கரை, தண்ணீர், நெய், முந்திரி, உலர் திராட்சை, ஏலக்காய் தூள், எண்ணெய். மீன் சொல்றேன், சர்க்கரை, தண்ணீர், நெய், முந்திரி, உலர் திராட்சை, ஏலக்காய் தூள், எண்ணெய். ஒரு முக்கியமான பொருளை நான் சொல்லல, என்ன பொருள் அது, இது எந்த உணவு என்பதையும் நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவாக அறிவி சொல்லலாம். 9688-8968.
2: நடுவுல கொஞ்சம்
3: சாப்பாடு காணும்.

0: வியாழக்கிழமையில இணைந்திருக்கீங்க.
1: ஒரு காதலன் காதலிக்கும் தருவாயில காதலிய பார்த்து என்ன சொல்லுவாரு? நேத்து நீ என் கனவுல வந்த, கனவுல வரும்போது எப்படி இருந்த தெரியுமா? நீ தேவத மாதிரி இருந்த அப்படின்னு அவர் சொல்லுவாரு.
2: தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டேன்.
1: தேவத மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. தேவத மாதிரி ஆகிறதுக்கு அல்லது இருக்கிறதுக்கு நிறைய செலவழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? அதுவும் ரொம்ப எல்லாம் நீங்க செலவழிக்க வேண்டியது இல்ல. அழகா இருக்கிறதுக்கு மனசு மட்டும் கொஞ்சம் வச்சா போதும். முக பராமரிப்பு என்பது ஆயுசுக்கும் கூட வர வேண்டிய ஒன்று. அழகா இருக்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கையை மட்டும் இல்லைங்க, மனசுல ஒரு திடத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க.
3: 101 ஸ்ட்ராங்கன் சாலை, குட் பியூரிஃபையர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
4: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
5: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கேட். பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
6: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
7: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
6: சுவையா?
7: இந்த காஃபி.
6: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
7: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
8: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
9: இந்த பயிலரங்கு உங்கள் வாய்மொழி தேர்வுக்கு நிச்சயமாக உதவி செய்யும்.
10: வணக்கம், என் பெயர் வேலு. எனக்கு மிகவும் பிடித்த அங்கம் ரேடியோ கான்டிடூர் அங்கம் ஆகும். நான் இந்த பயிலரங்குக்கு மறுபடியும் கண்டிப்பாக வருவேன்.
11: என் பேர் ஹர்ஷித். நான் இந்த பயில் அரங்கில் தைரியமாக பேச கற்றுக்கொண்டேன்.
12: வணக்கம், என் பேர் பிரதிகா. ரொம்ப பிடிச்சிருக்கு, அடுத்த வார்த்தை நான் கண்டிப்பா வருவேன்.
13: வணக்கம், என் பெயர் நிஷிதா. இந்த பயில் அரங்கில் எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று அது நடந்த விவாத போட்டியாகும். நான் அடுத்த வருடம் மீண்டும் கலந்து கொள்ள விரும்புகிறேன்.
14: இந்த வருடம் பயில் அரங்கில் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வாய்ப்பை தவறு விட்டுட்டீங்களா? கவலைப்படாது, அடுத்த வருடம் இடம்பெறும் ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்களை நாங்க உங்களை சந்திக்கிறோம்.
15: ஒலியின் வளரும் படைப்பாளர்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 30 காசு, ஒரு யூரோ ஒரு வள்ளி 47 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வள்ளி 72 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 89 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 36 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 15 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: தூரல் என்ன போச்சு திரையப்படுத்தி சற்று முன்பு நம்ம பாடல கேட்டோம். நேர்களே, இன்றைய நடுவில் கொஞ்சம் சாப்பாடு காணும் அங்கத்துல நான் உங்களுக்கு கொடுத்த உணவு பொருட்கள் சர்க்கரை, தண்ணீர், நெய், முந்திரி, உலர் திராட்சை, இலக்காய் தூள், எண்ணெய். இதை கேட்ட பிறகு எனக்கு மோகன் என்ன செய்தி அனுப்பிச்சிருக்காருன்னா, காதர் கோழி இறைச்சி இல்ல இது கட்லட்டா அப்படின்னு கேட்டுக்கீங்க. கட்லட்ல எங்கெங்க இருக்கும் சர்க்கரை? நல்லா யோசிச்சு பாருங்க, இது வந்து பொறிக்கிற உணவு கிடையாது, இது வந்து ஒரு மாதிரியான இனிப்பு பதார்த்தம் அப்படின்னு நான் ஒரு குறிப்பும் கொடுத்துட்டேன். இப்ப இனிப்பு பதார்த்தம் சொல்லியிருக்கேன், யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு உணவுப் பொருள் குறைவா இருக்கு, அதுவும் நம்ம விரும்பி சாப்பிட்ற ஒரு இனிப்பு பதார்த்தம். உங்களுக்கு பதில் தெரிஞ்சா என்ன உணவுப் பொருள் இல்லை, இது எந்த உணவு என்பதை எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவாகவோ அனுப்பி சொல்லுங்கள்.

0: நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
1: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யாரு வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
1: 8854 8989 8 9 நெட்லி வந்தாச்சு,
0: டென்ஷன் போயாச்சு.
2: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: எவ்வளவுதான் ருசியா சமைச்சாலும் எந்த காய்கறிய எந்த பெரட்டல எந்த பொரியல எந்த குழம்போட சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும்னு பட்டியல சொல்லவா?
4: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.
2: சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல், ரசத்துக்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல், மோர் குழம்புக்கு வாழைக்காய் பொரியல், கார குழம்புக்கு மசிச்சக்கீரை, புளி குழம்புக்கு சேனைக்கிழங்கு பொரியல், பருப்பு கூட்டுக்கு நல்ல காரமான தேங்காய் பூ துவையல சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
5: இத்தகவலை வழங்கியோர்
6: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்
7: தில்பரி.

0: கொஞ்சம்
1: சாப்பாடை காணும்.
2: இன்று நான் கொடுத்த உணவு பொருட்கள் சர்க்கரை, தண்ணீர், நெய், முந்திரி, உலர் திராட்சை, ஏலக்காய் தூள், எண்ணெய். இந்த உணவு பொருட்கள் கேட்ட பிறகு பல நேர்கள் எனக்கு சொன்ன பதில் என்னன்னா, கேசரியா, பாயாசமா அல்லது மற்ற சில பதில்கள் வந்தன.
3: நான் மீனா, என் பேர் மாஸ் ஜீவிலிருந்து அழைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில்

பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது சில சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைத்தன. ஆரம்பத்துல லட்டோட பேரு லட்டு இல்லங்க, லட்டு கா. சமஸ்கிருதத்துல சிறிய உருண்டைன்னு அர்த்தமா. அதுவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே லட்டு ஒரு புகழ்பெற்ற உணவாக இருந்ததுன்னு பண்டை நூல்கள்ல இந்த தகவல்கள் சொல்லுது. ஒரு காலகட்டத்துல லட்டு அல்லது லட்டு கா ஒரு இனிப்பு பதார்த்தம் கிடையாதான், அது ஒரு ஆயுர்வேத மருந்தாக பயன்படுத்தப்பட்டுதான். மூலிகைகள், எள், பருப்புகள், வெள்ளம் போன்றவற்றை உருண்டையாக செஞ்சு குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் இதை மருந்தாக கொடுத்தாங்களாம். காலப்போக்கில் அது அப்படியே மாறி இதில் கடலை மாவு, சக்கரை, தண்ணீர், நெய், முந்திரி, உலர் திராட்சை போன்ற உணவுப் பொருட்களை பயன்படுத்தி லட்டா செய்ய ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் பேசன் லட்டு, மோட்டிசூர் லட்டு, பூந்தி லட்டு, தேங்காய் லட்டு, ரவை லட்டுன்னு பல விதமான லட்டுகளை செய்து இப்ப பல கோடி மக்கள் அதை விரும்பி சாப்பிடுறாங்க. லட்டை பற்றி இவ்வளவு சுவாரஸ்யமான தகவல்கள் சொன்ன பிறகு இப்ப லட்டு சாப்பிடும் போல தோணுமே.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங். வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. கட்டுமான தளங்களில் வெட்டுமர சாரக்கட்டுகளை இனி 3 மாதங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும். தற்போது அத்தகைய சாரக்கட்டுகளை 9 மாதங்கள் வரை பயன்படுத்தலாம். தீ பாதுகாப்பை வலுப்படுத்த இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த நவம்பரில் ஹாங்காங்கின் வாங்ஃபுக் காட் குடியிருப்பு கட்டடங்களில் சாரக்கட்டு காரணமாக தீ பரவியதில் 168 பேர் மாண்டனர். அதன் ஆரம்பகட்ட விசாரணை முடிவுகளை ஆராய்ந்து சிங்கப்பூர் அரசாங்கம் சாரக்கட்டு பயன்பாடு பற்றிய அறிவிப்பை வெளியிட்டது. சிங்கப்பூரில் சாரக்கட்டாக பயன்படுத்தப்படும் வெட்டு மரங்கள் வெப்பத்தை எழுப்பக்கூடிய வேலைச் சூழலில் இருக்கின்றன. அவை நீண்டகாலம் அத்தகைய வெப்பத்தை எதிர்கொண்டால் தீப்பற்றக்கூடிய அபாயம் இருக்கிறது. அதனை சமாளிக்கவே அவற்றின் பயன்பாடு 9 லிருந்து 3 மாதங்களுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. சாரக்கட்டில் பயன்படுத்தப்படும் வலைகளுக்கு பாதுகாப்பு விதிமுறைகளை விதிப்பது பற்றியும் அதிகாரிகள் ஆராய்வதாக மனிதவள அமைச்சர் டான்சேலிங் கூறினார். சிங்கப்பூர் ஆய்வு மேம்பாட்டு அமைப்பான ஏஸ்டா செயற்கை நுண்ணறிவு தரவு கணினியல் செயல்பாடுகளுக்கான புதிய ஆய்வுக்கழகத்தை தொடங்கியிருக்கிறது. முன்பு அதேபோன்ற பணிகளை செய்த 2 ஆய்வுக்கழகங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு புதிய ஆய்வுக்கழகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏஸ்டா IAIC என்று அது அழைக்கப்படுகிறது. ஆய்வு முடிவுகளை பயன்மிக்க செயல்பாடுகளாக மாற்றும் முயற்சிகளை அது வலுப்படுத்தும். தீவு விரைவு சாலையின் சில பகுதிகளும் அதனுடன் இணையும் சில சாலைகளும் இந்த மாதமும் அடுத்த மாதமும் 4 நாள்களில் தற்காலிகமாக மூடப்படும். இம்மாதம் 12-26 தேதிகள், அடுத்த மாதம் 2-16 தேதிகளில் சாலைகள் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை போக்குவரத்துக்கு மூடப்படும். தீவு விரைவு சாலையை பாதசாரிகளும் சைக்கிள் ஓட்டிகளும் கடப்பதற்கான பாலத்தின் கட்டுமான பணிகளுக்காக சாலைகள் மூடப்பட்டிருக்கும். புதிய பாலம் போத்தோங் பாசிர் பென்டமிய இடையே கூடுதல் இணைப்பை வழங்கும். தாய்வானை தனது பகுதியாக கருதும் சீனா மறு இணைப்புக்கு மீண்டும் உறுதி தெரிவித்துள்ளது. சீனாவின் நிலைப்பாட்டை தாய்வானின் ஆளும் ஜனநாயக முற்போக்கு கட்சி நிராகரித்திருக்கிறது. கட்சித் தலைவரும் தாய்வானிய அதிபருமான திரு வில்லியம் லாய் தாய்வான் அதன் சுயாட்சி உரிமையை விட்டுக் கொடுக்காது என்று கூறினார். அதற்கு மாறாக தாய்வானின் ஆகப்பெரிய எதிர்க்கட்சியான குவாமிங்டன் கட்சி சீனாவுடன் நட்புறவை விரும்புகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி உலகில் சமத்துவமின்மையை மோசமாக்கக்கூடும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் புதிய அறிக்கை எச்சரிக்கிறது. அந்த தொழில்நுட்பத்தை பொறுப்பாக பயன்படுத்த முறையான விதிமுறை கட்டமைப்பு தேவை என்று அது கூறுகிறது. உலகளவில் AIயை அதிகமானோர் பயன்படுத்துகின்றனர். அதில் முதலீடுகள் அதிகரிக்கின்றன. ஆகையால் அத்தகைய கட்டமைப்பு அவசியம் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் குறிப்பிட்டது. முறையாக வகுக்கப்பட்ட விதிமுறைகள் இல்லையெனில் அதன் விளைவுகளை நிர்ணயிப்பதில் அரசாங்கங்களுக்கும் மக்களுக்கும் இருக்கும் செல்வாக்கு குறைந்துவிடும் என்று நிறுவனத்தின் தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் கூறினார். அமெரிக்காவின் மிக உயரமான எம்பயர் ஸ்டேட் கட்டடத்தின் உச்சியை எட்டிய ரஷ்ய தம்பதியை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். ஆஞ்சலா நிகோலோ இவான் பேர்கோஸ் தம்பதி உலகம் முழுவதும் இதுபோன்ற பல சாகசங்களை செய்தவர்கள். எம்பயர் ஸ்டேட் கட்டடத்தின் உச்சியை எட்டுவதற்கு முன் இவான் பெர்கோஸ் தமது காதலி ஆஞ்சலா நிகோலோவை மணமுடிக்க கேட்டிருந்தார். ஆஞ்சலா அதை ஏற்றுக்கொண்ட பிறகு இருவரும் ஊசி போன்றிருக்கும் கட்டடத்தின் மெல்லிய பகுதியில் ஏறினர். தங்கள் காதலை வெளிப்படுத்தும் கொடி ஒன்றையும் அவர்கள் ஏந்தியிருந்தனர். அந்த 102 மாடி கட்டடத்தின் உச்சியை அவர்கள் எப்படி அனுமதியின்றி எட்டினர் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலம் தற்காப்பு கலை நட்சத்திரம் புரூஸ்லியின் நினைவில் ஆண்டுதோறும் ஒரு நாளை அனுசரிக்கவிருக்கிறது. மே 17 தேதி புரூஸ்லி தினமாக அனுசரிக்கப்படும். 1959 அதே தினத்தன்று புரூஸ்லி ஹாங்காங்கிலிருந்து சான் பிரான்சிஸ்கோ திரும்பினார். திரைப்படங்கள், தற்காப்பு கலை, ஆசிய அமெரிக்க பிரதிநிதித்துவம் போன்றவற்றில் அவரின் சாதனைகளை அந்த தினம் அங்கீகரிக்கும். அது பொது விடுமுறை நாள் அல்ல. அந்நாளில் அவரின் சாதனைகளை கொண்டாடும் கலாச்சார நிகழ்ச்சிகளையும் வகுப்பறை நடவடிக்கைகளையும் நடத்த ஊக்குவிக்கப்படுகிறது. மெக்சிகோவில் நேற்று நடைபெற்ற கார்பந்தாட்ட வெற்றி கொண்டாட்டங்களில் குறைந்தது 4 மாடடர். நாக் அவுட் சுற்றில் மெக்சிகோ 40 ஆண்டுகளில் முதல் முறையாக வெற்றி கண்டதை ரசிகர்கள் கொண்டாடிய போது அசம்பாவிதம் நேர்ந்தது. 3 மூச்சு திணறி மாண்டனர். 1 மாரடைப்பால் உயிரிழந்தார். எக்வடோ அணிக்கு எதிரான வெற்றியை கொண்டாட மெக்சிகோ சிட்டியில் சுமார் 1 மில்லியன் மக்கள் திரண்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். அடுத்து ஃபீஃபா உலகக்கிண்ண கார்பந்து. இன்று நடைபெற்ற ஆட்டங்களின் முடிவுகள். போஸ்னியா ஹெர்சகோவினா அணியை அமெரிக்கா வெற்றி கண்டு அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது. அமெரிக்கா 2-0 எனும் கோல் கணக்கில் வெற்றி கண்டது. செனகலை சந்தித்த ஆட்டத்தில் பெல்ஜியம் 3-2 எனும் கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெல்ஜியம் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றது. வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் அடுத்த சுற்று ஆட்டத்தில் பெல்ஜியம் அமெரிக்காவை சந்திக்கும். காங்கோ குடியரசை 2-1 எனும் கோல் கணக்கில் வெற்றி கண்டது இங்கிலாந்து. வரும் திங்கட்கிழமை இங்கிலாந்து மெக்சிகோவை சந்திக்கும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
2: அருண் ஐஸ்கிரீம்ஸ்
3: அக்ஷயா ஜுவல்லர்ஸ்,
4: 48 ஸ்ட்ரெங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆகே.

0: வேல் திரைப்படத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஹரிச்சரண் சுசித்ரா பாடி இந்த பாடலை கேட்டதும் நேர்களே அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுலையும் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்காக அவங்க வழங்கும் 100 வெள்ளி மதிப்புள்ள பட்டுச்சீட்டை பரிசாக கொடுக்க நான் காத்துட்டு இருக்கேன். அதற்கு முக்கியமா ஒரு கேள்வியை கேட்கணும். இந்த கேள்வி எதை பற்றி இருக்க போதுன்னா, நம்ம இப்ப இந்த காலகட்டத்தில் வெப்கேம் பயன்படுத்துறோம், இணைய உரையாடல்களுக்கு பயன்படுத்தும் கேமரா. ஆனா 1991 அதற்காக இந்த கேமரா கண்டுபிடிக்கப்படல. ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு, அந்த தகவலை சொல்றதுக்கு முன்பு கேள்வி இருக்கு, அதுக்கு முன்பு இந்த தகவலும் இருக்கு.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: எஸ்எல்இ நோக்கி செல்லும் டிபி அங்கு பொங்கல் ரோடு எக்ஸிட்க்கு அருகில வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு. எம்சிஇ நோக்கி செல்லும் ஏஒய் அங்கு லோவர் டெல்டா ரோடுக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகியிருக்கு. நகரத்தை நோக்கி செல்லும் இசிபி அங்கு ஸ்டீல் ரோட் சவுத் நுழைவாளுக்கு சாலை பணியிட பெற்றுக் கொண்டிருக்கிறது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

இந்த பக்கத்துக்கு ஆதரவு அக்ஷயா ஜுவல்லர்ஸ். சந்தோஷமான ஒரு செய்திங்க, இந்த செய்தி கேட்டா நீங்களே ரொம்ப உற்சாகம் ஆயிருவீங்க. ஏன்னா அக்ஷயா ஜுவல்லர்ஸ் இந்த செய்தியை எனக்கு அனுப்பி வச்ச போது நானே உற்சாகம் ஆயிட்டேன். அப்ப நம்ம நேர்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க இப்ப அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல 1000 வள்ளி கிட்ட செலவழிச்சீங்கன்னா, இல்ல அதுக்கு மேல நீங்க செலவழிச்சீங்கன்னா, நீங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸின் அதிர்ஷ்ட குலுக்குக்கு தகுதி பெறுவீங்க. உங்களுக்கு ஒரு லக்கி ட்ரோ கூப்பன் கிடைக்கும். பரிசுகளை சொல்றேன் கேளுங்க, மெரசல் ஆயிருவீங்க. 6வதுல இருந்து 10வது பரிசு வரைக்கும் உங்களுக்கு இலவச கைத்திறன் பேசி கிடைக்கும். 6வதுல இருந்து 10வது பரிசே கைத்திறன் பேசினா முதல் 5 பரிசுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. தயாரா? முதல் 5 பரிசுகள், எல்லா பரிசுகளுமே உங்களுக்கு ஒரு 999.9 ஸ்விஸ் கோல் பா தங்க கட்டி கிடைக்குங்க. அடிங்கப்பா! ஆனா என்ன, இடையிலதான் கொஞ்சம் வித்தியாசம். 5வது பரிசுல இருக்கிறது 2 கிராம், 4வது பரிசு 5 கிராம், 3வது பரிசு 10 கிராம், 2வது பரிசு 20 கிராம். முதல் பரிசு எவ்வளவு கனமான ஒரு தங்க கட்டியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? 50 கிராம் எடை உள்ள ஸ்விஸ் கோல் பா உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஒவ்வொரு தங்க கட்டியும் ஸ்விஸ் கோல் தங்க கட்டி 999.9 ஸ்விஸ் தங்க கட்டியை தான் வழங்குறாங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ். அப்ப எதுக்கு நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்ப தங்க விலை வேற ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு தங்க கட்டி கிடைச்சிச்சுன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க. 48 ரங்கன் ரோடு, அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

உதித் நாராயண், கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடிய பாடல் ஷாஜஹான் திரைப்படத்தில் இடம் பெற்றதே. பட்டுச்சிட்டு பெற அசைப்படுறீங்களா? சற்று முன்பு நான் சொன்னது போல கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1991 இந்த வெப்கேம் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ இந்த காலகட்டத்தில் வெப்கேம் இணைய உரையாடல்களுக்கு நம்ம பயன்படுத்துறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் இதை கண்டுபிடித்ததே வேறு ஒரு காரணத்துக்காக. அந்த காரணம் என்னன்னு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் குரல் பதிவாக வாய்ஸ் நோட்டாக சொல்லணும். 9688 9968 உங்கள் பதில் சரியாக இருந்தால் அக்ஷயா ஜுவல்ஸ் வழங்கும் 100 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சிட்ட உங்களுக்கு நான் பரிசாக கொடுக்க போகிறேன்.

0: குவாங்சோ, பேங்காக், லாங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகளில் அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெட்டிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்தை ருசிக்க வாங்க. ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி தள்ளுபடி விற்பனை July 16 to 19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A இல் காலை 10 முதல் இரவு 10 வரை அனுமதி இலவசம்.
1: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு? எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
2: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
2: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
3: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
4: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
5: பாத்தீங்களா, இவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க, நீங்க ஓடி போயிடுங்க. அப்படி ஒண்ணு பண்ணலாம்,
6: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்க தான் வந்தாகணும்.
7: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்கன்னு.
8: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
7: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
9: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோமா?
8: மனசுல உள்ளதை எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
7: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
9: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
8: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
7: ரஃபி நவீன் வழங்கும்

நம்ம அக்ஷா ஜுவல்லர்ஸ்ல இப்ப இந்த கோல்பா லக்கி ட்ரா நல்லா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. சோ நீங்களும் வந்து நம்ம கடையில பொருள் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குப்பன் காத்திருக்கு. அது இல்லாம இப்ப நிறைய வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ஜிமிக்கி கொண்டு வந்திருக்கோம். அது வந்து நல்லா பார்க்க பெருசா இருக்கும், பட் லைட் வெயிட், 12 கிராம், 13 கிராம், 16 கிராம், ஆனா பார்க்க நல்லா பெருசா இருக்கும். இதெல்லாமே நம்ம வந்து ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். சோ நம்ம கடைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் எல்லாமே இருக்கும். இதெல்லாமே நீங்க வந்து உங்க பழைய நகை, ஏதாவது யூஸ் பண்ண நகை, ஓல்ட் கோல்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நம்ம தரம் பார்த்து உங்களுக்கு நல்ல ஹை வேல்யூ கொடுப்போம். சோ அந்த வேல்யூக்கு நீங்க இந்த மாதிரி புது புது டிசைன்ல கலெக்ஷன் வாங்கிக்கலாம். அது மற்றும் நம்மளோட பத்தர் சர்வீசஸ் இருக்குல்ல, அந்த கோல்ட் ஸ்பீட் சர்வீசஸ், உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா நீங்க ஏதாவது செய்யணுமா, ஏதாவது வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கணும்னா நீங்க கண்டிப்பா வந்து கொடுக்கலாம். நம்ம உங்களுக்கு அழகா செஞ்சு கொடுப்போம்.

0: கொண்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
1: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரீரங்கம் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
2: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
3: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
2: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
4: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.

0: போட்டி எங்கத்துல யாரு 100 வெள்ளி மதிப்புள்ள பட்டுச்சிட்டு ஜெயிக்க போறான்னு எல்லாருக்கும் ஆவலா இருக்கு. அதுக்கு முன்பு அக்ஷயா ஜுவல்ஸ்ல நகைகளை சந்தோஷமா வாங்கி நன்மை பெற்றிருக்காங்க வாடிக்கையாளர் ஒருத்தங்க. அவங்க அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்றாங்க.
1: ஹலோ எவ்ரிவன், அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு வந்து நான் ரொம்ப வருஷமா நகை வாங்கிக்கிட்டு இருக்கேன். நானும் வாங்குறதோட இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமும் வாங்கியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்க கடையில் போயிட்டு வாங்கிட்டு வர, ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும். தே ஹாவ் லாட்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஆக்சுவலி. பெஸ்ட் பார்ட் எனக்கு என்னன்னா, அங்கே இருக்கிற கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பொறுமையாக டிசைன்ஸ்லாம் காமிச்சிட்டு சில சமயம் அவங்களே வந்து இது போடுங்க, இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குன்னு நம்மளை இது மோட்டிவேட் பண்ணுவாங்க ட்ரை பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப அழகாக எடுத்து சொல்லுவாங்க இது இதுன்னு. எனக்கு வந்து டிசைன்ஸ் பிடிக்கும். ஜுவல் வந்து கோல்டு வந்து நல்ல ஹை குவாலிட்டி. பிளஸ் வாட் இஸ் பெஸ்ட் இஸ் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அவங்களெல்லாம். நான் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன்ஸாக இருந்தால் டெஃபினெட்லி அங்கே தான் போய் வாங்குவேன். போய் பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும்.
0: அவங்க பேசுறத கேட்டு நீங்களும் நகைகளை வாங்கணும்னு ஆசைப்படலாம். நீங்க அவங்க கிளைக்கு போகலாம், 48 ஸ்ட்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர். அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.
2: தனு மொக்காயிலு முகனே மஞ்ச பாத்து மொக்கானி பேபே சிலீலா பாரிவே மல்பாதம் லென்ன சீசன் அமே ஓ மசாயோ இ சவா மீ கொனே பாக்கான் லீ வாரிவே ஓ மகே தோ மோ பஞ்சாங் கான் லீ வாதோ நம லோ பான் லோ மோவே
3: அல்ல அல்ல அல்ல அல்ல தல்ல தல்ல தல்ல தல்ல ஹ அல்ல ஹ தல்ல ஹ அல்ல.

0: பகவதி திரைப்படத்தில் தேவாவின் இசையில பாடல கேட்டிருந்தோம் நேர்களே. இன்று நான் கேட்ட கேள்வி, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வெளியிட்ட தகவல், 1991 இரண்டு விஞ்ஞானிகள் இந்த வெப்கேம் இணையத்தில் உரையாடுற இந்த கருவி இருக்குல்ல, இந்த கேமரா இருக்குல்ல, அதை உருவாக்கியிருந்தாங்க. இது வேற விஷயத்தை கண்காணிக்கிறதுக்காக இவங்க இதை கண்டுபிடிச்சிருந்தாங்க. எதற்காக இதை கண்டுபிடித்தாங்கன்னு கேள்வியாக கேட்டிருந்தேன், அதற்கு சரியான பதில் அனுப்பிட்டாங்க கல்பனா.
1: வணக்கம் காதர். 1991 கண்டுபிடிக்கப்பட்ட கேமரா வந்து கிச்சனில் உள்ள காஃபி மிஷினை மானிட்டர் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. என் பெயர் கல்பனா. நன்றி.
0: சரியான பதில் கல்பனா. சரியான பதில், சரியான பதில். ஆமாங்க, 1991 இரண்டு விஞ்ஞானிகள், அவங்க பேரு குவிண்டின் ஸ்டான்ஃபர்ட் ஃப்ரேசர், பால் ஜெடன்ஸ்கி. இவங்க இருவரும் த ட்ரோஜன் ரூம் காஃபி பாட் ஒன்று இருந்துச்சான். அவங்க வேலை இடத்துல பிரேக் அவுட் ரூம், அதாவது அவங்க ஓய்வு எடுத்து காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு அறை இருந்தது. அந்த அறை பல மாடிகள் கீழே இருந்தனால அவங்க எப்போதும் கீழே இறங்கி அந்த காஃபியை போய் குடிக்க போவாங்க. அந்த நேரத்தில் இறங்கி போகும்போது அந்த காஃபி முடிஞ்சிடும். இந்த காஃபி பாட்டை கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த வெப்கேம் முதல் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வெப்கேம் மூலமாக அந்த காஃபி பாட்டில் காஃபி இன்னும் இருக்குதா தெரிஞ்ச பிறகுதான் அவங்க கீழே போவாங்களாம். நாளடைவில் இதை இணையத்தில் உரையாடுற ஒரு கருவியாக, ஒரு கேமராவாக மாறிடுச்சு. எதற்காகவோ உருவாக்கப்பட்ட ஒரு கருவி இப்போ எதற்காக பயன்படுத்துகிறோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் சில நேரத்தில் நம்ம கிட்ட சில பொருள் இருக்கும், எதுக்குடா இது வாங்கணும், எதுக்கு எதுக்கு பயன்படுத்த போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு போ, கவலைப்படாதீங்க. எதிர்காலத்துல நிச்சயமா அந்த பொருள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உதவும். கல்பனா, இப்ப நான் கொடுக்க போற 100 வழி பட்டுச்சுட்டு உங்களுக்கு நல்ல உதவ போது. அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வணங்கும் இந்த 100 வழி மதிப்புள்ள பட்டுச்சு பயன்படுத்தி நீங்க அவங்க கடைக்கு சென்று அவங்க விற்பனை செய்யும் பொருட்களுக்கு கழிவுகள் பெறலாம். வாழ்த்துக்கள்.

நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பான்சரன் தொடுபிறப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழொலியிலே இன்றைய இந்த காலை பொழுதிலே வளமை போலின்றும் மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தவிதிசை.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தபிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியிலே இனி தொடர இருப்பது வளமை போலென்றும் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகளில் முதலில் விநாயகர் துதியாக ஸ்ரீஹரி குழுவினர் பாடிய இந்த பாடல்

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது ஸ்ரீஹரி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக கத்ரின் நெல்சன் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது கேத்ரின் நெல்சன் குழுவினர் பாடியது. தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக சாகுல் ஹாமிட் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது சாகுல் கேமிட் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது. திருச்செந்தூர் முருகன் புகழ் மாலையுடன் செந்தில் கணேசன் குழுவினர்.

கேட்டது திருச்செந்தூர் திருமுருகன் புகழ் மாலை தந்திருந்தார்கள் செந்தில் கணேசன் குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளில் தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக கிருஷ்ணராஜ் குழுவினர்.

0: கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது கிருஷ்ணராஜ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையில் இதனை தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக மீண்டும் சாகுல் கமிட் குழுவினர் பாடிய
1: கொடியவர்கள் கூட்டம் ஒன்று சூழ்ந்ததம்மா பெண்மானை பெரும் கொடுமை.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது சாகுல் ஹாமிட் குழுவினர் பாடியது தொடர்கின்றது. தெல்லிப்பளை துர்க்கி அம்மன் புகழ் மாலையுடன் சிவதாஸ் ஸ்ரீஜன் ஸ்ரீலா சிவதாஸ் ஆகியோர் பாடிய

கேட்டது தெல்லிப்பளை துர்க்கியம்மன் புகழ் மாலை பாடலை தந்திருந்தார்கள் சிவதாஸ் ஸ்ரீயன் ஸ்ரீலா சிவதாஸ் குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக அந்தனி ராஜ் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது அந்தோனி ராஜ் குழுவினர் பாடியது. தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக நாகூர் கனிபா எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்ட நாகூர் கனிபா எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியின் காலியொரிப்பான வணக்கம் தமிழடியில் ஒலித்த பக்தி பாமாலைகள்.

ഡെന്മാർക്ക് ബൃന്ദാപതിയിൽ താൻ തോന്നി അമ്മനാക അവതരിച്ച് അടിയാറിൽ കരപാലിക്കും ശ്രീ അഭിരാമി അമ്മൻ ആലയ 31st ആണ്ട് മഹോത്സവ തിരുവിഴ. நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7th 23rd ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31st ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3rd ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2rd ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3rd ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-26.

0: உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:01, ஐக்கியராச்சியத்தில் 7:01. தமிழொலி இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: வணக்கம் தமிழர்களில் நற்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: பொங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
1: நாம் இஷ்டப்பட்ட இறைவனை வணங்கி வழிபடும் போதும் எல்லா இறைவிகளையும் வணங்கி வழிபட வேண்டும். இறைவனை முழுமையாக அர்ப்பணித்து விட்டால் ஜாதி மதம் பேதம் பார்க்கக்கூடாது. முருகப்பெருமான் அருளும் ஆட்சியோடும் நலமாக வாழ்வோம். நோயற்ற வாழ்வே எல்லா உறவேற்ற செல்வமே. பணம் இன்று வரும், நாளை போய்விடும். குடும்பம் ஒரு கோயில் தான். இல்லற நல்லறமாக வாழ்க்கையை சேர்ந்த இருவர் கணவன் மனைவி இறை பக்தியோடு வாழும் போது ஒற்றுமை புரிந்துணரோடு அமைதி பொறுமையோடு மௌனமாக வாழும் போது இறைவன் மட்டும் கைவிட மாட்டான். இதுவே உண்மையின் யதார்த்தமாகும். இறைவனம் முழுமையாக அர்ப்பணித்து விட்டால் பல சோதனை வேதனைகள் துன்பங்கள் எல்லாமே வரும். அதையும் மன வலிமையுடன் ஏற்றுக்கொண்டு எல்லாம் இறைவன் விட்ட வழி என இறை நம்பிக்கோடும் தன்னம்பிக்கோடும் வாழும்போது இறை யாருடன் வாழலாம். இளமையில் இருந்து முதுமை வரை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இளைய தலைமுறைகளுக்கும் மக்களுக்கும் நலமாக வாழ நல்ல நல்லதை சொல்லிவிட்டு போய்விட வேண்டும் என்பதை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இறைவன் அருளோடு இன்றையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவன் ஒரு கணம் எல்லாத்தையும் பார்ப்பார். அது கர்மா வினைகளும் சும்மா விடாது. சோதனை வேதனை துன்பம் வந்தாலும் அதையும் தாங்கிக் கொண்டுதான் வாழ வேண்டும். வாழும் வாழ்க்கையில் வரும்போது எதையும் கொண்டு வரவில்லை, போகும் போது எதை கொண்டு போக போவதில்லை. வாழும் வாழ்க்கையில் நாங்கள் செய்யும் தானம் தர்மம் தான் நம் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் போய் சேரும். வாழ்க்கை என்பது போராட்டம் தான். தனியாக வாழ்ந்தோம், துணையாக சேர்ந்தோம். இறைவன் இன்னாருக்கு இன்னார் சேர்த்து வைத்து விட்டான். யார் முன் போவது பின் போவது இறைவன் கையில் தான் உள்ளது. வாழ்க்கையில் முழுமையாக வாழ்ந்தால் கவலை இல்லை. அறவாட்சி வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு போனால் தான் கவலை. கணவன் மனைவியும் ஒற்றுமையோடு முழுவாசியாக வாழ வேண்டும். இறைவன் கையில் தான் உள்ளது. இதை புரிந்து கொண்டு இறைவனோடு ஒன்றித்து வாழ்வோம். இறை உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருப்போம். நாங்கள் செய்த புண்ணிய தானம் தர்மம் புண்ணியங்களை நினைச்சு வாழ்ந்து கொண்டிருப்போம். இன்னும் பல தலைமுறை வாழ்வதற்காக அமைதி பொறுமையோட வாழும் போது இறையாசிரம் முழுமையாக வாழலாம். மீண்டும் ஒரு நல்ல நேரத்தோடு வாழ்க்கை அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி. வணக்கம் ராஜா.
0: நன்றி சகோதரன். இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி. வணக்கம் ராஜா.
0: அவர் சகோதரர் பொங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து நற்சிந்தனை நேரத்தில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம்
0: ஜோசரி அம்மா, நலமா இருக்கீங்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள். உங்கள் நற்சிந்தனை
2: நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு திருக்குறள் மூலம் உரையும் 132 அதிகாரம் புலவி நுணுக்கம். பெண்ணியலார் எல்லாரும் கண்ணின் பொது உண்பர் நன்மையின் பரத்த நின்மாறு. கண்ட பெண்கள் ஆசை கொள்வதற்கு காரணம் ஆறுவினை. பெண்கள் அனைவரும் பொது பொருளாக உன் மார்பை கண்டு நுகர்கின்றார்கள். ஆதலால் நின்மார்பை நான் தழுவ மாட்டேன். கூடி இருந்தே மாத்தும் மினர் யாம் தம்மை நூடுவாள்கென்பார்க்கு அறிந்து. ஊடலில் காதலரோடு நான் பேசாமல் இருந்தேன். நான் ஊடல் தீர்ந்து அவரை வாழ்த்துவேன் என்று எண்ணி அவர் தூங்கினார். கோட்டு பூச்சூடினும் காயும் ஒருத்திய காட்டிய சூடி நீர் என்று. கிளைகளில் மலர்ந்த பூவை சூடினாலும் நீர் இந்த மலரை எவ்வளவோ ஒருத்திக்கு காட்டுவதற்காக குடிநீர் சூடி நீர் என்று கோபித்துக் கொள்வாள். கிளைகளில் மலர்ந்த பூவை சூடினாலும் நீர் இந்த மலரை எவ்வளவு ஒருத்திக்கு காட்டுவதற்காக சூடு நீர் என்று கோபித்துக் கொள்வாள். யாரினும் காதலம் என்றேனா ஊடினாள் யாரினும் யாரினும் என்று. மற்றவர்களை விட நாம் மிக்க காதல் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னேன். யார் அந்த மற்றவர் என்று கேட்டு ஊடல் கொண்டாள். இன்ன பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணிறை நீர் கொண்டனள் இப்பிறவியில் நாம் இனி பிரிய மாட்டோம் என கூறினேன். அதை கேட்டதும் அடுத்த பிறவியில் பிரிவு நேர்மோ என்று பயந்து அழுதாள். உள்ளிலேயே நின்றேன் நட்டு என் மறந்தீர் என்று என்னை புல்லால் புலத்த கனல் உன்னை நினைத்தேன் என்றேன். நினைத்தது உண்டாயின் மறந்ததும் உண்டல்லவா, ஏன் மறந்தீர் என்று என்னை தழுவாமல் விலகி கிளம்பினாள். வழுக்கினால் தும்மினேன் ஆக அழுத்து அழுதால் யார் உள்ளி தும்மினீர் என்று. நான் தும்மினேன் உடனே நூறாண்டு என வாழ்த்தினாள். உடனே அதை விடுத்து யார் நினைத்ததால் தும்மினீர் என்று கேட்டு அழுதாள். தும்முச் செருப்ப அழுதால் நிமர் உள்ளல் எம்மை மறைத்தீரோ என்று. அவள் பிணங்குவாள் என்று அஞ்சி எழுந்த தும்மலை அடக்கினேன். உம்மவர் நிற்பதை எனக்கு தெரியாமல் மறைத்தீரோ என்று அழுதாள். தன்னை உணர்த்தினும் காயும் பிறக்கு நீர் இந்நீரர் ஆகுதீர் என்று. அவள் பிணங்கிய போது அதை தெளிவித்து இன்புறுத்தினால் நீர் மற்ற மகளிருக்கு இத்தன்மையர் ஆவீர் போலும் இத்தன்மையர் ஆவீர் போலும் என்று சினங்கொள்வாள். நினைத்து இருந்து நோக்கினும் காயும் அனைத்து நீர் யார் உள்ளி நோக்கினீர் என்று. அவள் அழகை கூர்ந்து நோக்கினால் நீர் யாரை நினைத்து இவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கிறீர் என்று கேட்டு சினம் கொள்வாள். அடி கொள்வர் அடையும் பேரு சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் பரிமள பூங்கொடியேருமலத்தாள் அல்லும் பகலும் தொழும் அவற்றே அழியா அரசும் செல்லும் தவனையும் திவலோகமும் திச்சித்திக்குமே மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி தேவரும் துடிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவல் மலரடி போற்றி என்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி திருச்சித்தம்பலம். நன்றி வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி.
0: அவர் திருமதி ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ஷான், நலமா இருக்கிறீங்களா? நன்றி. அப்படியே என்று இருக்கணும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு தாருங்கள். உங்கள் நச்சினை
3: தாமரை வணங்கிக் கொண்டு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரர் குரு சாட்சாத் பர பிரம்மா லட்சுமி ஸ்ரீ உறவே நமக எல்லாம் வல்ல ரத்திசாய் பகவானின் தெய்வீகம் வியாழக்கிழமை. பெரும்பாலான பக்தர்கள் தினமும் பாராயணம் அதாவது புனித நூல்களை படித்தல் செய்கிறார்கள். ஒரு ஆன்மீக பயிற்சியாக அது போதுமானதா? பகவான் அன்புடன் நமக்கு வழிகாட்டுகிறார், அதனால் தேவைப்பட்டால் நாம் நமது வழிகளை திருத்திக் கொள்ளலாம். மக்கள் பகவத்கீதையின் ஆயுதத்தையும் வார்த்தைகளையும் வழிபாடுகிறார்கள், ஆனால் அதன் போதனைகளை பின்பற்றுவதால் கிடைக்கும் ஆனந்தம் எனும் அமிர்தத்தை அவர்கள் பெறுவதில்லை. பைபிள், கூரான், வேதங்கள் மற்றும் உபநிடதங்கள் போன்ற அனைத்து புனித நூல்களும் வரும் பாராயணம் அதாவது பக்தி மிக்க வாசி செய்வதற்காக அல்ல, மாறாக பயிற்சி செய்வதற்காகவே உருவாக்கப்பட்டவை என்ற உண்மையை அனைவரும் உணர வேண்டும். இப்போதெல்லாம் பெரும்பாலான பக்தர்களின் கைகளில் சாரி சச்சரித்திரம் இருப்பதை காணலாம். தாங்கள் தினமும் பாராயணம் செய்வதாக அவர்கள் கூறுகிறார்கள். இதைவிட பெரிய முற்றால் தினம் பெறவும் இல்லை. இந்த புத்தகம் பாராயணம் செய்வதற்கு மட்டும்தானா? இது பயிற்சி செய்வதற்காகவே. சிறீ சாய்பாபா இந்த புத்தகத்தில் போதித்ததை நடைமுறைப்படுத்துங்கள். இதோ ஒரு சிறிய உதாரணம். ஒருவருக்கு கடுமையான சதியும் இருமலும் இருந்தது. அவர் கிராமத்தில் வைத்தியரை அணுகிய போது அவர் உலர்ந்த இஞ்சி வளாகமத்தை விஞ்சி ஆகியவற்றை கொண்டு ஒரு கஷாயம் குடித்து தயாரித்து குடிக்குமாறு பணித்தார். பிறகு அந்த நோயாளி, நான் உலர்ந்த இஞ்சி மிளகு மற்றும் இஞ்சி ஆகியவற்றின் கஷாயத்தை குடிக்க வேண்டும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொள்ள தொடங்கினார். ஆனால் அவருக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கவில்லை. அவன் அந்த கஷாயத்தை தயாரித்து இறந்தாவிட்டான் அவனுக்கு எப்படி நிவாரணம் கிடைக்கும்? அதுபோலவே நீங்கள் புனித நூல்களில் உள்ளவற்றை தடைமுறைப்பட்டால் விடுமனை திரும்ப திரும்ப கூறுகிறீர்கள். தடைமுறைப்படாமல் விடுமனை திரும்ப திரும்ப கூறுகிறீர்கள். நீங்கள் நடைமுறைத்த படும்போது மட்டுமே பலனை பெறுகிறீர்கள். நீங்கள் எத்தனை சுலோகங்களை கூறினாலும் உங்கள் தூக்கம் ஒருபோதும் நீங்கள் ஓதும் சுலோகங்கள் ஒன்றின் சாரத்தை நடைமுறைப்படுத்துங்கள், அதுவே போடும் என்று பகவான் துறையில் கூறியிருக்கிறார் என்று கூறிக்கொண்டு பசுமதை உங்கள் சந்திக்கிறேன். உங்கள் எம்பளை நீடிக்கும் நன்மாக்கணும். வணக்கம் நேரில் வணக்கம் ராஜா.
0: நன்றி சண்முகநாதன், இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். நன்றி. அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். நேரம் சரியாக

0: இருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். அந்த வகையில் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
1: காலை வணக்கம் ராஜானா.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: ஆமா, நான் நலமா இருக்கிறேன் நந்தியனா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கவும் இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, ஆடி மாதம் 2ஆம் தேதி பொதுக்காலம் 13ஆம் வாரம் வியாழக்கிழமை, இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் பிரிவு 7 இறைவசனங்கள் 10-17 அந்நாள்களில் பெத்தேலின் குருவாகிய அமட்சியா என்பவன் இஸ்ரேலின் அரசன் எரோபவாமாவுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான். இஸ்ரேல் வீட்டாருடைய ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கின்றான். அவன் சொல்வதை எல்லாம் இந்நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் எரோபவாம் வாளால் மடிவான். அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாக கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்கின்றான். பின்பு அமட்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு, அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள், பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமட்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினர் இல்லை, தோட்டக்காரன். இறைவாக்கினன் இல்லை. அதற்கு மறுமொழியாக அமைச்சியவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினான் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை, நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டி கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். எனவே ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாது என்று நீ சொல்கின்றாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், உன் மனைவி நகரில் விலைமகளாய் இருப்பாள், உன் புதல்வர் புதல்வியார் வாளால் மடிவர், உன் நிலபுலம் பங்கு போட்டு கொல்லப்படும், நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய். இஸ்ரேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாக கொண்டு போகப்படும். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு கடவுளின் அருள் படைப்பாற்றல் மிக்க உயிரோட்டமுள்ள வாழ்வை கொடுக்கும். ஜூத சமுதாயத்தில் முடக்குவாதம், தொழுநோய், பார்வையின்மை மற்றும் உடல் நோய்கள் மனித பாவங்களுக்காகவும் தவறுகளுக்காகவும் கடவுள் தரும் தண்டனையென எண்ணப்பட்டது. இத்தகைய நோய்களிலிருந்து நலம் பெறுவது கடவுளின் மன்னிப்பையும் ஆசீர்வாதத்தையும் குறிக்கின்றது. இத்தகைய பின்னணியில்தான் மகனே துணிவோடிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி நலம் அளித்தார். கிறிஸ்துவின் சீடர்களாய் இருக்கும் நாமும் மற்றவர்கள் நலம் பெறவும் இறைவனின் மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெற்றுத்தரும் கருவிகளாக மாறவும் அருள் வேண்டுவோம். நன்றி. வணக்கம்
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:17 ஐக்கியராட்சியத்தில் 7:18 இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பத்மராணி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
2: நன்றி
0: சாருங்கள். உங்கள் நட்சத்திரே
2: வருகிறேன். மீண்டும் திருவாத ஊரான மாணிக்கவாசகரை கொண்டே ஈசன் எதையோ உலகிற்கு உணர்த்த முற்படுகின்றார். நமக்கு விளங்கவில்லை, பதிகம் படைத்தவருக்கு விளங்கும் அல்லவா என்று எண்ணி மாணிக்கவாசகரை தேடி புறப்படலானார்கள். காலை நேரத்தில் அவரின் குடிலில் சிவகைங்கரியம் முடித்து சிவனே மயமாய் சிவ சிந்தனையில் அமர்ந்திருந்த மாணிக்கவாசகருக்கு இன்று என் வாழ்வின் முக்கியமான நாள் என்பதை உள்ளுணர்வு உணர்த்தியது. எல்லாம் ஈசனின் வழி நடப்பதே, எம் கையில் எதுவும் இல்லை என்று சிந்தனையில் சிவத்தை நிறுத்தி சிவநாமத்தை இடைவிடாத கூறி தியானத்தில் அமர்ந்திருந்தவரிடம் 3000 தலைவர் அருகில் வந்து ஐயனே என்று பவ்யமாக அழைத்தார். தலைவர் சிவ சிவ என்று கூறியவாறே கண் திறந்து பார்த்தார் தலைவரை. எழுந்து வணக்கத்தை கூறி சொல்லுங்கள் ஐயா, இந்த அடியவனை தேடி அனைவரும் வந்திருக்கிறீர்கள், வந்ததன் காரணம் என்ன என பணிவாய் கேட்டார் மாணிக்கவாசகர். தங்களின் சிவசிந்தனையின் இடை புகுந்ததற்கு மன்னிக்கவும் ஐயனே என்றவரின் கையை பிடித்து சொல்லுங்கள், இந்த அடியவன் சிவனுக்கு தொண்டு செய்ய பிறந்தவன், எம் பொருட்டு ஏதாவது செய்ய வேண்டுமா சொல்லுங்கள் என்றார் பணிவாய். ஆம் ஐயனே, இன்று கோயில் திறக்க எப்பொழுதும் போல் சென்ற அந்தனர் கருவறையில் கருவறை வாசலில் இந்த சுவடி இருந்ததை பார்த்ததும் அதில் எழுதியிருந்த எழுத்தை பார்த்தும் திடுக்கிட்டவராய் என்னிடம் வந்து கொடுத்தார். நானும் படித்தேன். ஆனால் முழுவதும் அதன் அர்த்தம் விளங்கவில்லை. அந்த சுவடியில் கடைசியில் திருவாதவூரர் சொல்ல அழகிய சித்தம்பரமுடையவன் எழுதியது என்று இருந்தது. அதன் விளக்கம் புற வந்தோம் ஐயனே என்றார் மூவாயிரவரின் தலைவர். ஐயா, அந்த ஓலைச்சுவரியை தாருங்கள் என கேட்டார் ஆவலாய் மாணிக்கவாசகர். ஓலைச்சுவரியை கண்ணில் கண்டதுமே நீர் ததும்ப ஆரம்பித்தது. ஆனந்த பிரவசத்தால் கையில் பெற்றார் இறையே எம் சிவனே என கூறியவரே பிறந்த குழந்தையை பெற்றவன் தாங்குவது போல் தாங்கினார். கையில் ஆனந்தத்திற்கு அளவில்லை. பேரின்பம் பெருங்கடலாய் பெருக்கெடுத்து சிவன் அவனை சிந்தையில் நினைத்தவருக்கு சற்று நேரம் உற்று பார்த்து நின்றார் அழகிய சித்தம்பரமுடையான் எழுதியது என்ற வார்த்தையை தொட்டு தடவினர் இறையின் கையால் எழுதப்பட்ட தமிழை. ஐயனே ஐயனே, உன்னை எவ்வாறு போற்றுவேன்? இந்த அடியவனின் வாய்மொழியை உம் கையால் எழுதியதற்கு என்ன தவம் எப்பிறப்பில் செய்தேனோ, இப்பிறவியில் இப்பேறு பெறுவதற்கு என்று நின்றவரின் முகத்தை அதிசயமாய் பார்த்து நின்றார்கள் மற்றவர்கள். இறுதி ஓலையை பார்த்து பூரித்து நின்ற மாணிக்கவாசகருக்கு ஈசனே உள்ளார்ந்து சொன்னார், திருவாதவூரரே, நீர் உம் பாதம் புகும் காலம் வந்துவிட்டது. நான் உமக்களித்த வாக்கை நிறைவேற்றும் காலமும் கனிந்து விட்டது. நீ ஆலயத்தினுள் சித்தம்பரம் வருவாய், அங்கு உம் பாதம் புகுவாய் மாணிக்கவாசா என்று சிவன் சிந்தையில் உரைக்க மேலும் ஆனந்தம் பெருக்கெடுத்து உம் வாக்கை சிரமேற்கின்றேன் ஈசனே என்று என இறஞ்சி நினைவு திரும்பியவராய் வந்தவர்களை பார்த்து, ஐயா, இதில் என்ன சந்தேகம் என் அன்புடன் என்று அன்புடன் கேட்டார் மாணிக்கவாசகர் தலைவரை பார்த்து. பாட்டின் பொருள் வேண்டும் ஐயனே, நீரே படைத்தவர், விளக்கம் தாருங்கள் என்றார் பணிவாய் மூவாயிரவர். மிகுதி நாளை தொடரும். நன்றி, வணக்கம் ராயா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு மங்கள் நன்றிகள்.
2: நன்றி.
0: அவர் திருமதி பத்மராணி அவர்கள் சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:22 ஐக்கியராட்சியத்தில் 7:22 அன்பூர்வங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நச்சிந்தன நேரம். நச்சிந்தன நேர நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
3: நலமா
0: இருக்கிறீங்களா?
3: நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமன் வாழ்ந்திடுவேன் என்கின்றது திருப்பாடல் 116. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதியது, அதிகாரம் 9, திருவசனங்கள் 1-8 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி வரகரைக்கு சென்று தம் சொந்த ஊரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையைக் கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர் இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பது ஏன்? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா, எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டுகள் தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்ட மனிதரை இயேசு கண்டபோது அவர் மீது பரிவு கொள்கின்றார். பரிவுணர்வு கொள்ளும் இயேசு இருவகையான சொற்களை சொல்கின்றார். துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இந்த இரு வார்த்தைகளில் இயேசு உளவியல் மற்றும் ஆன்மீக நலமாக்குதலை அம்மனிதனுக்கு வழங்குகின்றார். அந்த மனிதன் முடக்குவாதம் என்னும் நோயை உடலிலும் உள்ளத்திலும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கி இருப்பார். நடக்க முடியாத தன்மை அவரை பெரிதும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருந்திருக்கும். அதன் விளைவாக அம்மனிதன் தன் நம்பிக்கையை இழந்து தன்னையே வெறுக்கும் அளவுக்கு உள்ளத்தில் பாதிக்கப்பட்டு இருப்பார். அது மட்டுமல்ல, கடவுள் மீது நம்பிக்கை இழக்கும் அளவுக்கு அந்த நோய் அம்மனிதனை பாதித்து இருக்கும். இதை உணர்ந்த இயேசு அம்மனிதனுக்கு முதலில் நம்பிக்கை வழங்குகின்றார். தொடர்ந்து அவனது பாவங்களையும் மன்னித்து இறைவனோடு அவரை ஒப்புரவாக்குகின்றார். இவ்வாறு அம்மனிதனுக்கு உடல், உள்ளம், ஆன்மா மூன்றிலும் நலமளித்து முழுமைப்படுத்தி முழு நலம் தருகின்றார். இன்றைய இறைவாக்கின் அடிப்படையில் நம் வாழ்வை ஆய்வு செய்வோம். நமது உடல் நலமின்மை அல்லது நமக்கு நெருக்கமானவர்களின் உடல் நலமின்மை நம்மை கவலைக்கு உள்ளாக்கி இருக்கலாம். இறைவன் மீது நமக்குள்ள நம்பிக்கையையும் கேள்விக்கு உட்படுத்தி இருக்கலாம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோடு இயேசுவை அணுகிச் செல்வதுதான். அல்லது அந்த முடக்குவாதமுற்ற மனிதரின் உறவினர்கள், நண்பர்கள் நம்பிக்கையூட்டி அவரை இயேசுவிடம் கொண்டு வந்தது போல் நம் அன்பர்களையும் இயேசுவின் பாதத்தில் கொண்டு வருவோம். அன்பின் இயேசுவே, நீர் வழங்கும் உடலுள்ள ஆன்ம நலனுக்காக நன்றி. எங்களையும் நலமின்றி இருக்கும் எங்கள் அன்பர்களையும் உம் பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். உமது பேரிரக்கத்தில் துணிவையும் நம்பிக்கையையும் நலத்தையும் தந்தரலாம் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளிலே மடுத்திருப்பதிலே நம் இரு நாட்டில் மடுத்திருப்பதிலே திருவது அன்னையின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றார்கள். அந்த அன்னையிடம் நம் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து எல்லோருக்கும் எல்லோருக்கும் நலமளிக்க வேண்டும் என அந்த அன்னையிடம் பரிவாக வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன் என்றாக. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி நேவிஸ் பிலிப் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிறார் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம் ஜெயா நடேசன்.
4: வணக்கம் ராஜா,
0: நலமா இருக்கிறீங்களா?
4: ஓ, நலமா இருக்கிறேன். நீங்களும் சிலை உறவுகளும் உங்கள் குடும்பத்தின் எல்லோரும் நலமா இருக்கிறவனே பிரார்த்தித்து கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கு ஒரு நல்ல நாளாக சிறப்பாக அமையறவனையும் பிரார்த்தித்து கொண்டு நான் ஜெயமந்து ஜெயா நடேசன் எனது என்று பொதுக்காலத்தின் 13 வாரத்தின் 4 வியாழக்கிழமை ஆண்டவர் கிறிஸ்தவனை ஆண்டவர் தமக்கள் மீது இரக்கத்தை அன்பை பொழிய திருவுளம் கொள்கின்ற போது எவரொருவர தடைக்கல்லாக இருக்கின்றார்களோ அவருக்கு அநீதி கிடைக்கும் என்கின்ற சிந்தனையை இன்றைய வாசகங்கள் தருகின்றன. ஆமோஸ் பெத்தில் என்கின்ற இடத்தில் வாழ்கின்ற மக்களின் மனமாற்றத்திற்காக அழைப்பு விடுகின்ற போது அமர்ச்சியா என்கின்ற ஒரு குரு ஆமோசை துரத்த முயன்று பெத்தியில் மக்களது மனமாற்றத்திற்கு தடையாக இருக்கின்றார். இயேசு முடக்குவாதக்காரன் உள்ளவரை கண்டு சுகம் கொடுக்க முயற்சி செய்கையில் மறைநூல் அறிஞர்கள் இவன் கடவுளை பழிக்கின்றான் என்று சொல்லி அந்த நோயாளி சுகம் பெற தடையாக இருக்கின்றார்கள். எனவே வாழ்கின்ற நாட்களில் நாங்களும் எம்மால் யாரும் இறைவனை விட்டு தூர விலகி செல்லாமல் இறைவனை சுவைக்கின்றவர்களாக இருக்க எமது வாழ்க்கையை மாற்றுவோம். நமக்கு ஏற்படும் நோய்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். சிலர் முடக்குவாத விட்ட ஒருவரை கட்டில் கிடத்தை இயேசுடன் கொண்டு வந்தனர். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் இயேசு. பாவங்கள் மனிதனை படுக்கையில் தள்ளிவிடுகின்றன. இயேசு பாவங்களை மன்னிப்பதன் வழியாக பாவத்தின் விளைவாய் ஏற்படும் நோய்களை குணமாக்குகின்றார். நமக்கு தீமை செய்தவரை மன்னிக்கும் போது மனங்களில் இருக்கும் கோபம், பொறாமை என்ற பாவங்கள் விலகும். இதயம் இலகுவார்ந்தது எழுந்து நலமுடன் வாழ முடிகிறது. எனவே நாம் இயேசுவின் பாதையில் சென்று சிந்தித்து செயல்படுவோமாக. நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
4: நன்றி.
0: இதுவரை அன்பு உறவுகள் இணைந்து கொண்டு சிந்தனை நேர நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானிலையில் மலர்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தில் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று 2 ஜூலை மாதம் வியாழக்கிழமைக்கு உரியது.
5: மேஷ ராசி நண்பர்களே, ஒரு விஷயத்துல நம்ம வந்து நிறைய யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் 1-10 பதில் கிடைக்கும். 10 விஷயத்தையும் நம்ம வந்து எடுத்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன இவ்வளோ குழப்பறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து மற்றவர்களுக்கு தோணும். ஸோ எதுலேயும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. அதே போன்று இன்றைய தினத்தும் நீங்கள் வந்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். தாயாருடைய ஒரு உடல் ஆரோக்கியத்தை பற்றி விசாரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதற்குண்டான கேர் எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் காமிச்சு, இல்லைனா அவங்களுடைய ஹெல்த் செக்அப் பண்ணி இது போன்ற விஷயங்கள் எடுத்து செய்வீங்க. ரொம்ப நாளாக அந்த வீடு மாற்றம், வீடு சம்பந்தமான விஷயங்கள்லாம் கைகூடி வரும். தொழிலுக்குண்டான முதலீடு வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. சில பண விஷயத்துக்காக பிரயாணம் பண்ணக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தோடு எங்கேயும் வெளியில் கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். கோயிலுக்கு போகும்போது ஒரு மன நிம்மதி பெறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு பணவரவுகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பிரயாணம் பணவரவுகளை தரக்கூடிய நாளாகவும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தம்பி தங்கைகளுக்கு பண சம்மந்தமாக கிடைக்கும்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி வர பிரச்சனைகளும் இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுறது நல்லது. நிறையா விஷயங்கள் சேமிப்புக்கு உகந்ததாக இருந்துருக்கும். நான் எடுத்து பார்த்துக்கிறேன், ஃபேமிலியில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா நான் எடுத்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐயோ இது எதுக்கு சொன்னேன்னு தெரியல, இல்லை நான் என்ன சொன்னேன் தெரியுமா அப்படிங்கிறது அது அழகாக மாற்றக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் உண்டு. மேஷராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, உற்றார் உறவினர் உதவி செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் பலவிதமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருத்து பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம பேசினாலே ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க முடிஞ்சுடுறாங்க. ஒரு விஷயத்த சொன்னால் நாலு விஷயமாக சொல்லிடுறாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத ரொம்ப அழகாக டீல் பண்ணி அதை பார்த்து பார்த்து எடுத்து செய்யப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி என்பவர்கள் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அரியர் செலவச்சுட்டு இருக்கோ அழகாக கிளியர் பண்ணுவாங்க. வரக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ரொம்ப நாளாக இருந்தால் மனக்குழப்பம் மனப்பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருந்துருக்கும். சகோதர சகோதரிகளுக்கும் நல்லா இருக்குது. குடும்ப விஷயங்களில் முடிவெடுக்கும் போது மூணாவது மனுஷால் பேசப்படக்கூடாது. சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சற்று கவனம் என்பது தேவை. சில நேரங்கள் நாம் வந்து சாப்பாட்டின் மூலமாக சில வீட்டில் பிரச்சனை வரும், காசு மூலமாக பிரச்சனை வரும். பார்த்துருக்கீங்களா, எனக்கு இதுமாதிரி சரியில்லை, அதெல்லாம் நீங்கள் அவங்க சொன்னால் சொல்கிறேன், இப்படியெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை ஒன்றுமே இருக்காது, ஒரு சுக்கு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இன்றைய தினத்தில். ரிஷப ராசி நண்பர்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், சில நேரம் ஃபோனையே பார்த்துட்டுருப்பா, எதிர்த்தாப்பில் உட்காந்துட்டுருக்கவால கவனிக்க மாட்டேன். அதில் ரொம்ப முக்கியமானது பாரு, நம்ம வந்தது கூட கவனிக்கலையே அப்படிங்கிற மற்றவங்களுக்கு தோணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ண வழிபாடு, அற்புதமான வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு உற்றார் உறவினர் போன்ற நண்பர்கள்லாம் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணும்போது பாரு, எப்படி அட்வைஸ் பண்ணுறா பாரு, நம்ம என்ன கேட்டமா என்ன, நான் இல்லை கேட்டேன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் கோவப்படுவீங்க. சில நேரங்களில் ரொம்ப யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் நாமாவே தானாகவே முடிவெடுக்கிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. சிலது புரியலைன்னா ஒன்றுக்கு இன்னொரு முறை கேட்டுக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. சில நேரங்களில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நாம் ஒன்று சொல்லுவோம், மற்றவா இன்னொன்று புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய குழப்பங்கள்லேருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. பிறர் நம்பி ஒரு காரியத்தை விடும்பொழுது அவங்க சொன்னதை நம்ம கேட்டு தான் ஆகணுங்கிற சில முடிவுகளுக்கு போகக்கூடாது. ஒன்றுக்கு நாலு முறை அதை கவனித்து பார்த்து செயல்படுத்துறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கணவர் மனைவிக்கிடையே பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. பெரியவங்ககிட்ட பேசும்பொழுது டக்குன்னு கோவப்பட்டு மரியாதையெல்லாம் பேசிட்டோம்னா அவங்க மனவேதனைகள் படும். அதுக்கப்புறம் நம்ம தான் சமாதானம் பண்ணணும். ஸோ இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். இன்றைய தினத்தில் பணவரவுகள் கூடி வரும். ரொம்ப வயசானவங்க முடியாது இருக்கிறவங்களுக்கு மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட கேட்டு சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. அதே போன்று இப்போவும் ஃபாலோ பண்ணுறது நல்லது தான். ஒன்றுக்கு நூறு முறை முந்தைய ஏற்பட்ட அனுபவங்கள் ஏற்படக்கூடாதுங்கிறதுல தெள்ளத்தெளிவாக இருப்பீங்க. இதெல்லாம் சரி இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பிரித்து பார்த்து அதுக்கு செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடி வரும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் எதிர்பார்த்த கடன் வரவுகள்லாம் உண்டு. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் நினச்சது நடக்கக்கூடியதாக இருக்கும். தம்பி அவங்க தங்க இல்லை அவங்களுடைய சொந்த பந்தங்கள் சம்பந்தின்னு சொல்லுவாங்களே, அவர்கள்லாம் சந்திக்கிறதுல அவங்க நலன் விசாரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அது மாதிரி ப்ராப்பர்ட்டி வச்சு ப்ராப்பர்ட்டியில் ப்ராப்பர்ட்டிக்காக எதுன்னு வாங்குறது, இல்லைன்னா இடம் இருக்குது வீடு கட்டுறது, இது போன்ற பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். தொழிலுக்குண்டான முதலீடு சம்மந்தமாக பேசினா உங்களுக்கு இன்றைய தினத்தில் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகள் மூலமான பெருமைகள் சேர்க்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி வேலை வாய்ப்பில் பணவரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பணம் எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு வரவுகளும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் வந்து இருக்குது. சில நேரங்களில் உடல் ஆரோக்கிய விஷயத்துக்காக நம்ம மருத்துவரை பார்க்கணும். மருத்துவர் சொன்னதை கடைபிடிக்கிறது நல்லது. சோசியல் மீடியாவில் இருக்கிறத எடுத்து அப்படியே ஸ்கின்னுக்கு போடுறது, இது போன்ற விஷயங்கள் அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் கடகராசி என்பவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு. சிம்மராசி நேயர்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. சில விஷயங்கள் வந்து நமக்கு புரியலை அப்படின்னா இன்னொருத்தட்ட கேட்டுக்கிறது நல்லது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து முயற்சி பண்ணுவீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பணவரவுகள் தேடி வரும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை. உற்றார் உறவினர் உதவி செய்வார்கள். சில நேரம் நம்பிக்கை துரோகின்னு சொல்லுவாங்க இல்லையா, பார் கூடவே இருந்து குளிப்படிச்சிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, இது இப்போ உங்களுக்கு இல்லை, ஏற்கனவே ஏற்பட்ட அனுபவங்களை திருப்பி ரிப்பீட் பண்ணுது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இனிமேல் ஒவ்வொரு விஷயங்களிலும் கவனமாக இருந்து செயல்படுத்துறது. ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க, குடோன் வச்சுருக்கிறவங்களுக்கு, அதேமாதிரி டூர் பேக்கேஜ் இந்த மாதிரி போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறவங்களுக்கு சிம்மராசி அன்பர்கள் சில பிரச்சனைகள்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க. பட் அது பழக்கமாகிடுத்து அதனால் பெரிய வருத்தமெல்லாம் ஒன்றும் கிடையாது. குடும்ப பிரச்சனைகளை வெளியில் இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. குடும்ப விஷயங்களை வெளியில் இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறது தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் மனசில் ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆசைகளை நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் சொல்லக்கூடாது, அது மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, அது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு உற்றார் உறவினர் நிறையா உதவிகள் செய்வாங்க. சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினச்ச மாதிரியே அது நடக்கும். இன்ட்யூஷன் வில் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த இன்ட்யூஷன் நடக்கும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாளாக மன இன்றைய தினத்தில் உண்டு. சந்தேகம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லையும் நீங்கள் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் என் மனசில் இப்படி படாதே அப்படின்னு சொல்லுவாங்க. யூ கோ வித் யுவர் இன்ட்யூஷன், அதாவது உங்களுடைய இன்ட்யூஷன் மூலமாக நீங்கள் அதை செல்லும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக அது வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. கனவுகள் பலிதமாகும், நல்ல கனவுகள் பலிதமாகும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சொந்த பந்தங்களை சந்திப்பாங்க. நிச்சயதார்த்தம், சீமந்தம், கல்யாணம், அதே மாதிரி குழந்தை, அதே போன்று எதிர்கால வாழ்க்கையை பற்றி சின்ன சின்ன விஷயங்களை பற்றி பேசுகிறது, இது போன்ற காரியங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. பிடித்தமானவர்களை அன்பானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வாடகைக்கு வராதவங்க, இடம் வச்சுருக்கிறவங்களுக்கு வாடகைக்கு ஆள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். புது வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு நல்லபடியான சூழ்நிலைகள் வரும். சில விஷயங்கள்லாம் புது ஐடியா கிடைக்கும் போது பரவாயில்லையே, இதுக்கு நமக்கு ஐடியா கிடைச்சி கொடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தப்படுவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. குடும்ப சில இதில் வந்து சில பேச்சு விஷயங்களில் நீங்கள் ஒன்று பேசுவோ அவா ஒன்று பேசுவோ கொஞ்சம் நேரத்தில் அது சமாதானங்கள் ஆகிடும். பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிரயாணம், பணவரவுக்காக பிரயாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். முந்தியெல்லாம் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக பண்ணிட்டு இருந்தது, இந்த மாதிரிலாம் ஃப்ரீயாலாம் பண்ணக்கூடாது சார், எனக்கு இதனால் என்ன பெனிஃபிட், பிகாஸ் நான் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணிவிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் இருந்துட்டுருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் நான் வந்து இது ரொம்ப லாங்காக இல்லாமல் டூ ஷார்ட்ஸாக என்னுடைய விஷயங்கள் எடுத்து நான் வந்து செயல்படுத்த போகிறேன். அது வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருந்துட்டுருக்கும். அதே மாதிரி புது ட்ரெஸ்ஸு, புதுசாக ஏதேனும் பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். எலக்ட்ரானிக் லேப்டாப் சம்மந்தமான விஷயங்கள் வியாபாரம் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, கொரியர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமான வாய்ப்புகள் தேடி வரும். மெடிக்கல் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துருக்கிறவங்களுக்கு இனி எதிர்பாலத்தில் ஒரு புது காரியத்தை தொடங்குறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்ல விடாத உழைப்பு, முக்கியமான சில நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில நேரம் நம்ம பேசிட்டோமோ, ஐயோ ஐயோ சொல்லியிருக்கக்கூடாது, இந்த காரியம் முடியறதுக்குள்ளே ஏன் சொல்லிட்டோம், இதுதான் பக்கத்தில் இருக்கிறவ சொல்லுவா, ஏதாவது சொல்ல வேண்டான்னு சொன்னோம்ல, டக்குன்னு படப்படன்னு உளருவாயிட்ட சொல்லிட்டே, ஐயோ சே தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன்னு அது சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யோசிக்கக்கூடியதாக இருக்கும். எனிவேஸ் நீங்கள் சொல்லிவிட்டேன், பட் இதுக்கப்புறம் இது யோசித்து பிரயோஜனம் கிடையாது. ஒரு விஷயத்துக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும். அது சொன்னதுக்கப்புறம் யூ மஸ்ட் நாட் சேஞ்ச் தட், அதை வந்து மாற்றக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே போன்று ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்க, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்தாலும் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக எடுத்து பண்ணுவீங்க. ஒரு சில பிரச்சனைகளை ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே எடுத்து பார்த்து செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும். லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுப்பீங்க. ஒரு உங்கள் ஊர், நீங்கள் டவுனில் இருக்கீங்க, கிராமத்தில் ஊருனா ஊருக்கு போயிட்டு வர்றது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு மன ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வர்றது மன ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் புது டிசிஷன், புது விஷயங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா குருவாயூர்ப்பாடு வழிபாடு, தத்தாத்திரேய வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான நாள், பணவரவுகள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி நமக்கு ஒரு கெட்ட நேரம் இருக்குது, கோச்சாரத்தில் நமக்கு நல்ல நேரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுனா நம்மளை வந்து அது மாற்றி விடும். சின்ன பிரச்சனைகளே பெருசாக இருக்க தோணும், ஆனால் நமக்கு நல்ல நாளாக இருக்கும். அதனால் அந்த நல்ல நாளை அனுபவிக்க முடியாத அந்த தசாபதி வந்து நம்மளை மாற்றும். ஸோ அதனால் இப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறேன், இன்றைக்கி ஏதேனும் கெட்ட விஷயங்கள் நடந்தால் அதை பற்றி காதலியே வாங்காதீங்க, நல்லதை மட்டும் நினச்சி போங்க. அதே மாதிரி நல்ல அஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்காலத்தில் சில பேர்லாம் நான் பில்லியனர் ஆகணும், ட்ரில்லினியர் ஆகணும், மில்லினியர் ஆகணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் அந்த அஃபர்மேஷன் கண்டிப்பாக பலிதத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். நான் தனி ஏர்க்ராஃப்டே வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட, ஸோ உங்களுடைய மனம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முழுமையான ஈடுபாடு பண்ணும்போது கண்டிப்பாக வெற்றி பெறும். மிகப்பெரிய வீடு, மிகப்பெரிய வாகனம், ஒரு சௌகரியமான வாழ்க்கை அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. அதே மாதிரி திருமண காரியங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கனவுகள் பலிதமாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை பேசி தீர்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கட்ட வேண்டிய பணத்தை சரியாக கட்டணுங்கிறத தெல்ல தெளிவாக இருப்பீங்க. முந்தியெல்லாம் ஒரு விஷயத்தை மறந்துடுவீங்க, இப்போ ரிமைண்டரில் போட்டு அதை எடுத்து செயல்படுத்துவீங்க, உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. தனுசு ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா விநாயகப் பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும். இருப்பினும் இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்து சொல்கிறோம், புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கலையா சரி அனுபவிச்சுட்டு போட்டோம் நமக்கு என்ன அப்படிங்கிறது ரொம்ப அழகாக டீல் பண்ணுவீங்க. பிகாஸ் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு, நம்மளாம் ஒரு விஷயத்தில் அனுபவப்பட்டிருக்கோம், இனிமேல் இவங்களுக்கு அனுபவப்பட்டால் தான் தெரியும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. அது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, உற்ற உறவினர் யாராக இருந்தாலும் சரி, சரி அப்போ அவங்களுக்கு வேண்டி பேசிட்டு போக வேண்டிதான், அவங்களுடைய விஷயத்துலேயே நீங்கள் வந்து போயிடுவீங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் வந்து நிறையா இருந்துருக்கோம். நிறையா யோசித்து பார்க்கும்பொழுது நமக்கு நம்ம எதுவுமே பண்ணிக்கலையே, ஸோ எல்லாத்துக்காகவும் உழைச்சி கொடுக்குறோம், எல்லாத்துக்காகவும் எல்லாமே இருந்துட்டுருக்கோம், பட் விதின் டூ ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிமேல் நமக்காக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பயிற்சிகள், டிராயிங்கு, அதே சமயத்தில் யோகா போகிறது, அதேமாதிரி ஜிம்முக்கு போகிறது, அதே மாதிரி வாக்கிங் போகிறது, அதே மாதிரி ஏதேனும் ஒரு விஷயத்தை டான்ஸ் கற்றுக்கிறது, இது போன்ற ஒரு விஷயத்தை வயசு பாராமல் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும். இருந்தாலும் இரவு நேர பிரயாணம் வேண்டாம், நினச்சதை வெளியில் சொல்ல வேண்டாம், கொஞ்சம் நாள் கழிச்சதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். யார் வேணால் என்ன பேசினாலும் உங்கள் மனசுக்கு தெரியும், நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யும். வீடு மாற்றுறது, இடம் மாற்றுறது, புது விஷயங்கள் எடுத்து பண்ணுறது, மனசில் ஒரு வைராக்கியத்தோடு ஒரு காரியத்தை எடுத்து ஜெயிச்சே ஆகணுங்கிறது, எல்லோரும் கிண்டல் கேலியாக பேசுகிறீங்க, சரி எனக்கு ஒரு நாள், எனக்கு ஒரு சான்ஸ், எனக்கு ஒரு வாய்ப்பு, இறைவன் கொடுக்க மாட்டாரா என்ன, அதை தட்டி பறித்தார் ஆனாலும் சக்ஸஸ் ஆகுவேன், நான் வந்து ஜெயிச்சு காமிக்குவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். அதே சமயத்தில் ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருந்துட்டுருக்கவங்க, காலேஜில் வந்து லெக்சரராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தமான சர்வீஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கொஞ்ச நாளாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. வேலை வாய்ப்பு விட்ட இடத்துலேயே திருப்பி உங்களுக்கு வேலை கூப்பிட்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். கும்பராசி அன்பர்கள் யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ஸ்கூல் ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ஸ்கூல் காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்துட்டுருக்கவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம், எப்படியோ ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்துருக்கும். யூல் கெட் மணி. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா பேர் புகழ் அந்தஸ்து குடி வரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பர்சனாலிட்டி, உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டவுன் ஆகிடுது. இனிமேல் ஆகப்படாது, இனிமேல் நான் திருப்பியும் மாறணும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக இருக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சில நேரங்களில் பெரியவங்க நமக்கு சொல்லுவாங்க, தம்பி இதை பண்ணாத, அதை பண்ணாத, அதை பண்ணாத, அதை பண்ணாத. இப்போ நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிகிட்டு இருப்போம், இதை பண்ணாத, அதை பண்ணாத, அதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு சொல்லிட்டு. ஸோ லைஃப் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, எல்லாமே ஒரு கர்மா, ஒரு திரும்பி இருக்கக்கூடியது தானே. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. இயற்கை உங்களுக்கு நிறையா அனுகிரகத்தை கொடுக்கும், ஒவ்வொரு டைம் வாய்ப்பு கொடுக்கும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாள், மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, அதே மாதிரி முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம்.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூர்த்தி லவ்சான், 0541-79-11-712. தர்மலிங்கம் பிரபா, 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

சரியாக 8:47 அக்கராட்சத்தில் 7:47 தொடர்கின்றது. வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.

0: இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டு அடிக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எமது இதயம் நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. டிஆர்டி தமிழ் இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் பத்மராணி, சொல்லுங்கள். ரத்னராணி கேட்போம்.
1: ஜோசரி அம்மா என்ற பேர் அர்ஜுன் சுதாகர். லண்டன்ல தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறேன். அவர் இன்றும் சகல வளங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு பட்டங்கள் பெற வச்சு வாழ வாழ்த்துகிறேன் ராயா.
0: நன்றி. வளம் தானா?
1: ஒன்றுதான்.
0: கவலையா கிடக்கு?
1: அதான் காடா
0: நேற்று ஒன்று இன்றை கொண்டிருக்க கவலையா இருக்கு. எல்லாரும் பிறந்த நாள் கொண்டாடுவோம். நன்றி, வாழ்த்துக்கள். அவர் பத்மராணி அவர்கள் இணைந்து கொண்டு இன்று எங்களுடைய ஜோசரி அம்மாவுடைய பேரன் அர்ஜுன் சுதாகர் அவர்கள் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல் இன்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின்ற டிஆர்டி தமிழ்நொழி குடும்பமும் வாழ்த்தியே மகிழ்கின்றது. இந்த நேரத்தில் வாழ்த்துவதற்காக வைபரூடாக இணைந்திருக்கும் திருமதி ரஜினி நாகேந்திரனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
2: வணக்கம்
0: ரஜினி, நலமா இருக்கீங்களா?
2: ஓம், நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அர்ஜுன் சுதாகர் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
3: வணக்கம் சதீஷ் கேட்கிறேன்.
0: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கிறீங்களா?
3: நன்றி,
0: உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதில் நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் அன்பான ராஜாண்ணாக்கு.
0: உங்களுக்கு ஸ்பெஷல் வாட்ஸ்அப் வச்சிருக்கோம். நீங்க
4: நான் யாராவது வரவனு தானே, நான் போட இன்றைக்கு போட்டுடுவேன்.
0: இன்றைக்கு போட்டுருங்க, அடிச்சு குடிச்சு போட்டுடுவேன்.
4: பாடமாக்கி வச்சிருக்கிறேன்.
0: அப்படியே நான் நம்பரத்து வேணும்னா அப்புறம் அடியுங்க.
4: நான் பாடம் சைவர் 33 689 86 55 29
0: கட்டி காரி
4: கடவுள் தெய்வத்துக்கு நன்றி கூறி இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அர்ஜுன் சுதாகருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 16 பெற்று வாழ் வாழ வேண்டும், ஆயுள் ஆரோக்கியம் அட்டையும் சகல சௌபாக்கியங்களோட வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அன்பாக விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவர் திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் சாந்தினி வடிவேல் அவர்கள். வணக்கம் சாந்தினி. நலமா இருக்கிறீங்களா சாந்தினி?
5: நன்றி, நாங்கள் அப்படியே நலமா இருக்கின்றோம். நீங்களும் அப்படியே நலமாக குடும்பத்தோட இருக்கணும் என்று எல்லாம் பல்லங்கள் அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கும் செல்வன் சுதார் அர்ஜுன் சுதார் அவர்களை நாங்களும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அவர் என்று போல் என்றும் கலைகளை கட்டி சகலகளா வல்லவனாக பார்ப்போற்றும் பிள்ளையாக ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அபிராமியம்மா வேண்டிக் கொண்டு
0: நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் தாதா.
0: வணக்கம் பதனா, நலமா இருக்கீங்களா?
6: நெத்திரம்ண்டீங்களா? இல்ல இல்ல, எந்த நேரம் ரிங் பண்ணிக்கிறேன்.
0: அர்ஜுன்
6: சுதாகர் அவர்களுக்கு எங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் நலமாக சந்தோஷமாக வாழ வாழ்த்தி விட வருகிறேன்.
0: நன்றி, வணக்கம். வரலாம் சகோதரி.
6: நன்றி,
0: வாழ்த்துக்கள். எனக்கு அதை பற்றி பிரச்சனை, நீங்க என்னென்னாலும் அழிவிட்டு
6: என்னென்னாலும்
0: செய்யுங்க.
6: சரி,
0: வாழ்த்துக்கள்.
6: நன்றி, வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு வணக்கம். நம்முடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. வேகமாக இணைந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. நேரம் பொன்னானது. இந்த நேரத்தில் அன்பு உறவு இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சிவசுந்தரம் அவர்கள், நலமா இருக்கீங்களா?
7: நாங்கள் குடும்பத்துல வெறுமையே நலமா இருக்கின்றோம் அண்ணா. அதே போல நீங்களும் இனி அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் ஜோய்சரி அம்மாவின் பேரனாகிய செல்வன் அர்ஜுன் சுதாகர் அவர்களுக்கு நமது குடும்ப சார்பான மன நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக தல்லாண்டு காலம் பார் போற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விட விடுகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சோரி, அன்பான வாழ்த்துகளுக்கு நன்றிகள்.
7: நன்றி, நன்றி அண்ணா.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளும் அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கின்றார் வைஃப் ரூடாக பதனி. வணக்கம் பதனி. பதனி வணக்கம். பதனி
8: வணக்கம் அண்ணா. வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
8: நலமாகிறோம். நீங்களும் அப்படியே என்றும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடும் உங்களோட ஜோசரி அம்மாவோட பேரன் அர்ஜுன் சுதாகருக்கு எங்க குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் லண்டன்ல இருக்கிறார். மாணவனாக இருந்தால் படித்து பட்டங்கள் பெற்று பேர்வுகளோடு சீர் சிறப்போடு உற்றவர்களோடு சகல சௌபாக்கியங்களுடன் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அவரை விளம்பர செய்யும் யோசரியமா உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீ தயவு செய்து வெளிக்கிடுங்க, வாங்கோ. நன்றி வாழ்த்துகள். நன்றி இணைந்து கொண்டு வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றிகள். சரி, அந்த பிள்ளை செல்வத்துக்காக நாம் தரும் பாடல்

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் இன்று ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கும் அர்ஜுன் சுதாகர் அவர்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அவர் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக எல்லா செல்வங்களையும் பெற்று பல ஆண்டு காலம் பார்ப்போற்ற பிள்ளையாக வாழ்க வாழ்கின வாழ்த்தி உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது. முதல்

வணக்கம், இது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக வளமே போல் இன்றும் தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல் கார்ஷுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மின்கட்டணம், எரிவாயு விலை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்புக்கு எதிராக கொழும்பு நகரின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த அவசரகால சட்டம் இந்த மாதத்துடன் நிறைவுக்கு வர உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கலாநிதி நளிந்த ஏதிச தெரிவித்திருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பற்றிய பிரதேசியலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பா புலவில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் நேற்று 8வது நாளாகவும் தொடர்ந்து இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் பௌத்த மதகுரு தலைமையிலான சம உரிமை இயக்கத்தின் பிரந்திகள் உள்ளிட்ட பொது அமைப்பினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடுகிறார்கள். தையட்டி விகாரை போராட்டம் நடைபெற்ற போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமர்ந்திருந்த கூடாரங்களை உடைத்து எரிந்ததாக காட்டி முகநூலில் காணொலி ஒன்று பரப்பப்பட்டு வருவதை தொடர்ந்து வலிவடக்கு பிரதேசபை உறுப்பினர் நேற்று உதவி போலீஸ் அத்தியட்சரை அவரது அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், தையட்டி விகார பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் கொட்டகை பிடுங்கி எறியப்பட்டதாக முகநூலில் வெளியிடப்படும் காணொளி பழைய காணொளி, நேற்று முன்தினம் எந்த சம்பவங்களும் இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதியையும் உண்மையையும் நாட்ட கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகி எடுக்கும் முயற்சிகளுக்கு இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை தனது ஏகோபித்த ஆதரவை வெளியிட்டிருக்கிறது. யாழ்ப்பாண மாநகர சபையின் புதிய கட்டிட தொகுதியின் இரண்டாம் கட்ட பணிகளை நிறைவு செய்வதற்காக வரி நீங்கலாக 1958.85 மில்லியன் ரூபாய் திருத்தப்பட்ட செலவு மதிப்பீட்டுக்கு அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது. தற்போது 5% மட்டத்தில் உள்ள நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை எதிர்வரும் ஆண்டுகளில் 7% 8% மட்டத்துக்கு கொண்டு வருவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று

சபாபதி அன்றுகுமார் திஜநாயக்க தெரிவித்திருக்கிறார். 2022 ஆண்டு ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை வெற்றிகரமாக மீட்சி அடைந்துள்ளதை உலக வங்கி உத்தியோகமாக உறுதிப்படுத்தியிருக்கிறது. நடப்பாண்டின் அடுத்த 6 மாத கால பகுதிக்கு நீர்க்கட்டணங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்பட மாட்டாதென்று வீடமைப்பு, நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்திருக்கிறார். ஜபதியின் பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த சொகுசு நோயாளர் காவு வண்டியொன்று முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையின் அவசர சிகிச்சை மற்றும் நோயாளி போக்குவரத்து சேவைகளை வலுப்படுத்துவதற்காக கையளிக்கப்பட்டிருக்கிறது. வவுனியா மாநகரசபையின் முன்னாள் முதல்வர் எஸ் காண்டிமன் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. குன்னாகல் காவல்துறை பிரிவில் கடமையாற்றும் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் வழக்கொன்றில் சாட்சியம் அளிப்பதற்காக நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அறிவித்தலை பெற்றுக் கொண்ட போதிலும் குறிப்பிட்ட தேதியில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிவிட்டார். நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்காததற்கான முறையான மற்றும் சரியான காரணங்களை அவர் சமர்ப்பிக்க தவறியதால் குன்னாகல் பிரதான நீதிவான் அவரை நீதிமன்ற சிறைக்கூடத்தில் சிறை வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார். களுத்துறை கட்டுக்குருந்தை பகுதியில் பேருந்தொன்றும் முச்சக்கர வண்டியொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 31 வயது நபர் ஒருவர் காரில் 78 கிலோ கேரளா கஞ்சாவை கடத்தி சென்றபோது கைது செய்யப்பட்டிருப்பதாக நெடுங்கணி போலீசார் தெரிவித்தார்கள். மட்டக்குளி பகுதியில் 5 கிலோ கிராமுக்கு அதிக அளவிலான ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போதைய இளைஞர் யுவதிகள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் HIV மற்றும் பாலியல் ரீதியாக பரவக்கூடிய நோய்களின் பரவலில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டிருக்கிறது. இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இந்த நிலைமை இன்னமும் அபாயகரமான மட்டத்திலே நீடிப்பதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணங்கர தெரிவித்திருக்கிறார். எனக்கு நேர்ந்த இந்த துயரம் இனி வேறு எந்த ஒரு குடும்பத்துக்கு நடந்துவிடக் கூடாது. எனது மனைவியின் இழப்புக்கு சம்பந்தப்பட்ட அனைவரும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கிடைக்கவும் ஒரிஜினல் மருத்துவ ஆவணங்களை மீட்டு தரவும் ஜனாதிபதி மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட வேண்டும் என்று மட்டக்களப்பு போந்தனா வைத்தியசாலையில் மரணமடைந்த இளம் தாயின் கணவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இலங்கையில் பல்வேறு விபத்துக்கள் காரணமாக நாளாந்தம் சுமார் 30 மனித உயிர்கள் பலியாவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. ஹட்டன் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் உணவுடன் சேர்த்து கரப்பான் பூச்சி வழங்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில் உள்ள ஹோட்டல்களின் சுகாதாரமற்ற நிலை குறித்து பொதுமக்கள் கடும் அதிருப்தியையும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் ஐக்கிய நாடுகள் அமைதிகாக்கும் படையில் கடமையாற்றும் இலங்கை வான்படை பிரிவினர் கொடூரமான துப்பாக்கிச் சமர் மற்றும் மோசமான வானிலைக்கு மத்தியிலும் 14 பேரின் உயிர்களை காப்பாற்றி சாதனை படைத்திருக்கிறார்கள். நாட்டில் உள்ள வளர்ப்பு பிராணிகளின் அதிகரிப்பை கட்டுப்படுத்தவும் இசநாய் கடி நோயை தடுப்பதற்கான வழிமுறைகளை கட்டாயமாக்க புதிய சட்டம் மூலம் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கிறது. சமகாலத்தில் காடுகளில் சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பாத யாத்திரையில் பங்கேற்கும் சுப்பிரமணி என்ற செல்ல பிராணிக்கும் அதனுடன் செல்லும் அடியார்களுக்கும் பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளன. எனவே காட்டுப்பகுதிக்குள் சுப்பிரமணியை அழைத்து செல்ல அனுமதி வழங்கப்பட மாட்டாதென்று வன ஜீவராசிகள் திணைக்களகத்தின் சட்ட ஆலோசகரும் சுற்றாடலியலாளருமான கந்தையா பிரியதர்சினி தெரிவிக்கிறார். செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,53,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,163 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் அரசியலமைப்பு, ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சி கட்டமைப்புக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்களுக்கு எதிராக மக்களை திரட்டும் வகையில் ஆகஸ்ட் 6 தேதி முதல் இந்தியா தழுவிய அளவில் அரசியல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் உறவை மீண்டும் இயல்பிலைக்கு கொண்டுவர வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஆகியோருக்கு அரசியல் தலைவர்கள் உட்பட இரு நாடுகளையும் சேர்ந்த 100 மேற்பட்ட முக்கிய பிரமுகர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார்கள்.
வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் அனுப்பியுள்ள கடிதத்தை ஏற்க வேண்டாம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு அனைத்து இந்திய வழக்கறிஞர் சங்க தலைவர் ஆதிசி அகர்வாலா கடிதம் எழுதியுள்ளார். டெல்லியில் போராட்டம் நடத்துவதற்கு முன்பாக ஜம்மு காஷ்மீரின் அமைச்சரவையில் முக்கிய மாற்றங்களை செய்ய உள்ளதாக முதல்வர் உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடைகாலம் வந்துவிட்டாலே மக்களிடையே மின்சார நுகர்வு அதிகரிப்பதும் மின்தடை ஏற்படுவதும் இயல்பாகிவிட்டது. இந்த நிலையில் மாநிலத்தில் தமிழக வெற்றி கழகம் புதிதாக ஆட்சிக்கு வந்த பிறகு மாநிலத்தின் பல பகுதிகளில் மின்வெட்டு பிரச்சினை பூதாகரமாகியிருக்கிறது. தொடரும் மின்தடையால் பல இடங்களில் மக்கள் சாலை மறியல், மின்வாரிய அலுவலக முற்றுகையென போராட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய அமைச்சரவை மற்றும் நிர்வாக ரீதியான மாற்றங்கள் குறித்து ஆலோசனைகள் தலைநகரில் தீவிரமடைந்த நிலையில் சில மாநிலங்களின் ஆளுநர்கள் மாற்றப்படலாம் என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக பிரான்சுக்கு நேற்று சென்றுள்ளார். மத்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் மேலும் ஓராண்டுக்கு நீடிக்கப்படுகிறது. உரிமக்காலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து 2400 டாஸ்மாக் மதுபான கடைகளுடன் இணைந்து செயல்பட்டு வந்த பார்கள் மதுக்கூடங்கள் மாநிலம் முழுவதும் நேற்று முதல் மூடப்பட்டன. இந்த விவகாரம் தொடர்பாக இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய முடிவு எடுக்கப்பட உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொரோனா காலகட்டத்தில் குடிமக்களின் அன்றாட செயல்பாடுகளுக்கு தவிர்க்க முடியாததாக விளங்கிய ஆரோக்கிய சேது செயலி இப்போது முற்றிலும் புதிய வடிவத்தில் அறிமுகமாகியுள்ளது. இந்தியாவில் சட்டவிரோத குடியேற்றம், பிற இயற்கைக்கு மாறான காரணங்களால் ஏற்பட்டுள்ள மக்கள் தொகை ரீதியான மாற்றங்கள் குறித்து நேரில் ஆய்வு செய்ய பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உயர்நிலை குழு விரைவில் பயணிக்க உள்ளது. ரஷ்ய ராணுவ தொழில் நிறுவனங்களுக்கு அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் சாதனங்களை விநியோகித்த குற்றச்சாட்டின் கீழ் 4 இந்திய நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடையை அமெரிக்கா நீக்கியிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் லொறியும் தனியார் பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்தார்கள். கிந்திஜா குழுமத்தைச் சேர்ந்த இந்தியாவின் முன்னணி வணிக வாகன தயாரிப்பு நிறுவனமான அசோக் லேலண்ட் நாட்டின் முதல் ஏர் சஸ்பென்ஷன் வசதி கொண்ட 3 புதிய லொறிகளை நேற்று அறிமுகப்படுத்தியிருக்கிறது. ஒடிசா மாநிலத்தின் 5ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் நடிகை ஐஸ்வர்யா ராய் நடித்த ஹிந்தி படத்தின் பாடல் தவறுதலாக இடம்பெற்றுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பள்ளி பாட புத்தகத்தில் சினிமா பாடல் அச்சிடப்பட்டதற்கு கடும் கண்டன கணைகள் எழுந்துள்ளன. பாகிஸ்தான் சிறைகளில் 250 இந்தியர்கள் அடைபட்டிருப்பது கைதிகள் குறித்த தகவலை இரு நாடுகளும் பகிர்ந்ததன் மூலம் தற்போது தெரிய வந்துள்ளது. வாட்ஸ்அப் செயலியில் மொபைல் எண் இல்லாமல் தொடர்பு கொள்ளும் புதிய யூசர் நேம் அம்சத்துக்கு ஒன்றிய அரசு தற்காலிக தடை விதித்துள்ளது. ராமர் கோவில் நன்கொடை மோசடி தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக அயோத்தியில் காவல்துறையினர் புதிய சோதனைகளை மேற்கொண்டுள்ளார்கள். தமிழ்நாட்டின் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கை தலைமன்னார் வரை பாக்கு நீரணியை கடந்து வரலாற்று சிறப்புமிக்க கடல் நீச்சல் பயணத்தை மேற்கொள்வதற்கு அனுமதி கோரிய மனு குறித்து மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இன்று சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,07,200 ரூபாவுக்கும் கிராமுக்கு 150 ரூபாய் உயர்ந்து 13,400 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் அமெரிக்காவும் ஈரானும் கத்தார் அதிகாரிகளுடன் நடத்திய சந்திப்புகள் நல்ல முறையில் நடைபெற்றதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். அமைதி பேச்சில் முன்னேற்றம் தெரிவதாக அவர் தெரிவித்தார். இருந்தாலும் கத்தாரில் இருதரப்பும் நேரடியாக சந்திக்கவில்லை. லெபனான், சிரியா, காசா ஆகியவற்றில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு வட்டாரங்கள் இருக்கும் தனது படைகளை இப்போதைக்கு மீட்டுக் கொள்ளப் போவதில்லை என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது. உக்ரைன் தாக்குதல் எதிரொலியால் உள்நாட்டில் ஏற்பட்ட எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க இந்தியாவிடமிருந்து பெட்ரோலை ரஷ்யா இறக்குமதி செய்ய தொடங்கியிருக்கிறது. மியான்மரில் ராணுவ ஆட்சியின் போது 1,00,000 அதிகமானோர் கொல்லப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. வடகிழக்கு நைஜீரியாவில் உள்ள போனோ மாகாணத்தில் அஸ்கிரா உபா பகுதியில் அமைந்துள்ள ஒரு மேல்நிலைப் பள்ளியில் ஆயுதமேந்திய மர்ம நபர்கள் நேற்று முன்தினம் திடீர் தாக்குதல் நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் ஆசிரியர் ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் தேர்வு எழுதி கொண்டிருந்த 36 மாணவர்கள் மற்றும் 3 ஆசிரியர்களை அந்த கும்பல் கடத்தி சென்று விட்டது.
நாட்டின் இறையாண்மை மற்றும் வளர்ச்சி நலன்களை பாதுகாப்பதற்காக ராணுவத்தின் திறன்களை உலகத்தரத்துக்கு விரைவாக நவீனமயமாக்க வேண்டும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மின்னிலக்க நாணய பரிவர்த்தனைகளில் கடந்த ஆண்டு $1 பில்லியன் மேல் லாபம் ஈட்டியதை தற்காத்து பேசியிருக்கிறார். தமது ஆட்சி காலத்தில் அனைவரும் லாபம் ஈட்டுவதாக அவர் தெரிவித்தார். பெல்ஜியம் நாட்டின் அன்வெப் நகரின் புறநகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் நேற்று ஏற்பட்ட தீபத்தில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தார்கள். வெனிசுலாவை இரட்டை நிலநடுக்கம் உலுக்கி 6 நாளாகிறது. நேற்று முன்தினம் 3 வயது சிறுவன் இடிபாடுகளிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்ட செய்தி பலரையும் உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. பிரிட்டனின் பர்மிங்கம் நகரில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றின் அருகே இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 16 வயதுடைய சிறுவன் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அமெரிக்கா கடுமையான வெப்பத்தை சமாளிக்க தயாராகிறது. வரும் 4ஆம் தேதி வரை அங்கு வெப்ப அலை வீசக்கூடும். கிழக்கு கரையோரத்திலிருந்து மத்திய அமெரிக்கா வரை முன்னெப்போதும் இல்லாத அளவு வெப்பம் தகிக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் இன்றும் மசகு எண்ணெயின் விலைகள் சுமார் 1% சரிந்துள்ளன. விலைகள் தொடர்ந்து 3வது நாளாக குறைந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகளில், ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க உள்ள இந்திய மகளிர் T20 கிரிக்கெட் அணி கர்மன்பிரீத் கவுர் தலைமையில் 15 பேருடன் அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் டெஸ்ட் தரவரிசையில் இந்திய வீரர் ஐஸ்பிரீத் பும்ராவுடன் முதலிடத்தை பாய்ந்து கொண்ட நியூசிலாந்து வீரர் மார்க் ஹென்றி தற்போது 2ஆம் இடத்துக்கு பின்தங்கியிருக்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் ரவுண்ட் அப் 32வது சுற்றில் கொங்கோ அணியை 2-1 என்று வீழ்த்தி இங்கிலாந்து அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலக கிண்ண கால்பந்து போட்டியில் அமெரிக்கா போஸ்னியாவை வீழ்த்தியுள்ளது. 2-0 என்ற கோல் கணக்கில் ஆட்டம் நிறைவு பெற்றது. பெல்ஜியமும் செனகலும் களமிறங்கிய உலக கிண்ண ஆட்டத்தில் 3-2 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியம் வெற்றி பெற்றுள்ளது. ஈரான் கால்பந்து அணி குரூப் சுற்றுடன் வெளியேறிய எல்லையில் தனது முகாம் அமைந்திருந்த மெக்சிகோவின் திஜபானா நகரிலிருந்து ஈரானுக்கு புறப்பட்டு சென்று விட்டது. மொரோக்கோ அணிக்கு எதிரான போட்டியில் நெதர்லாந்து பெனால்டி ஷூட் அவுட்டில் 3-2 என்ற கோல் கணக்கில் தோல்வியை தழுவியது. பெனால்டி வாய்ப்புகளை தவறவிட்ட நெதர்லாந்து வீரர்கள் ஐஸ்டின் குளிவேட், குயின் டிரம்ப், கிறிஸ்டனியா சமர்வில்லி ஆகியோர் சமூக வலைதளங்களில் நிறவறி தாக்குதலுக்கு உள்ளானதோடு மோசமான வார்த்தைகளால் திட்டி தீர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். கால்பந்து விளையாட்டுக்கே இது பெருத்த அவமானம் என்று அந்த நாட்டு கால்பந்து சங்கம் தெரிவித்துள்ளது. மெக்சிகோ நோக் அவுட் சுற்றில் வெற்றி பெற்றதை அடுத்து மெக்சிகோ சிட்டியில் நடைபெற்ற மாபெரும் கொண்டாட்டங்களில் 2 இறந்தார்கள். 19 வயது பெண்ணும் 44 வயது நபரும் மூச்சு திணறலால் இறந்ததாக நகர சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அமெரிக்க டென்னிஸ் நட்சத்திரமான செரீனா வில்லியம்ஸ் ஓய்வு முடிவை திரும்ப பெற்று 4 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் களத்துக்கு திரும்பியிருக்கும் நிலையில் விம்பிள்டன் டென்னிஸின் முதல் சுற்றில் அவர் தோல்வியை சந்தித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு மருத்துவ உதவி அவசரகால நிவாரணப் பணிகளுக்காக $2.5 லட்சம் வழங்கிய பிரேசில் கால்பந்து வீரர் நெய்மர் பாராட்டப்படுகிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.47 ரூபாய், இந்திய பெறுமதியில் 108.12 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.05 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.97 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.50 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.44 ரூபாய், 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 446.53 ரூபாய், இந்திய பெறுமதியில் 126.21 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.32 ரூபாய், இந்திய பெறுமதியில் 66.80 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: பூமியை மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:18, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:18. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்ற காலைவெளியில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளின் நலமாக உற்சாக கலவளம் பார்க்கின்றோம். அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நீங்களும் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். அன்பர்களே, தொலைபேசி அழைப்பு கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்படுகின்றவர்கள் வாட்ஸ்அப் ஊடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் வைஃபர் ஊடாக இணைந்திருக்கும் கணேஷ் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம் கணேஷ்.
2: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் நலமாக இருக்கட்டும் கணேஷ், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்?
2: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நல்ல வேறு இன்றைக்கு
1: நல்ல
2: என்ன
1: பாடல கேக்க போறீங்க? இந்த குளிரோட
2: காத்தோடு போரச
1: என்ன மழை பெரிய வித்தியாசமான பாட்டு
2: கேக்குறீங்க. உன்னோடு எஸ்பி படிச்ச பாட்டு, ரஜினி அடிச்சதாக்கும் இந்த படம் தெரியல.
1: அப்படி ஒரு மங்களகரமான பாடல் ஒன்று கேக்குறீங்க.
2: ரஜினிகாந்தும்
1: ரதியும் நடிச்ச படம். அன்புக்கு நான் அடிமை என்ற திரைப்படத்துல
2: என்ன
1: இந்த பாடல மயங்கின காரணம்?
2: நல்ல பாட்டு தானே, எஸ்பி நல்ல பாட்டு பிடிச்சு எனக்கு
1: பிடிச்சது. உங்களுக்கு நல்லா பிடிச்சத? உங்களுக்காக அந்த பாடலை தருகின்ற சோதரம் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி.
1: அவர் பாடகர் கணேஷ் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல்

0: ஒலித்த பாடலை ஜெர்மனியிலிருந்து பாடகர் கணேஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவர்களுக்கும் மிகுந்த நன்றிகள். அன்புறவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது அரசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சித்ரா பவன், நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமா இருக்கிறோம் நன்றி. எப்படி உங்களோட இடத்துல வெயிலா மழையா குளிரா பதமா இதமா?
1: அது
0: மட்டும் வச்சிருப்பீங்களா?
1: பாட்டு எடுத்துட்டீங்க
0: குளப்படியாரனா இருக்காம
1: நன்றியை
0: சோதனம் அணிந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மழுங்கள்.

பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: ஒலித்து பாடலை சித்ரா பவன் அவர்கள் நோர்வேயிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். வாட்ஸ்அப்பில் எங்களுடைய விக்கி சொக்கவிழா விக்கி, வணக்கம். வணக்கம் விக்கி. சரி, அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்து இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சதீஷ். நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நான் நல்லா இருக்கின்றேன். நீங்க நல்லா இருந்தானே?
0: நல்லா இருக்கிறோம், நன்றி.
1: இந்தன் மரியாத படத்துல இருந்து வெற்றி வேறு வாசம் என்ற பாடலை கேட்கின்றேன்.
0: வெற்றி வேறு வாசம்.
1: ஆமா,
0: என்ன பாட்டு?
1: வெற்றி வேறு வாசம் உண்டு. இந்தன் மரியாத படத்துல இருந்து. ஆமா,
0: எங்கே போயிட்டீங்க?
1: நன்றி
0: உங்களுக்கான பாடலை தருகின்றேன்.
1: நன்றி.

பட்டு போய் அரச மரம் பூப்பூத்த கதையா சாதி விட்டு சாதி சம்பந்தம் பண்ணிருக்காங்களே இந்த பாவி மனுஷன். ஆட்டு மந்தையில கலந்த மாதிரி குறும்பாட்டியும் வெள்ளாட்டியும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்காங்களே, இது நம்ம வம்சத்துக்கே அடுக்குமா?

0: ஒலித்த பாடலை சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:39 இந்த வேளையில் இணைப்பில் பைபருடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். தர்மோதியம்மா வணக்கம்.
1: வணக்கம்.
0: நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா
0: இருக்கிறீங்க. நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: சின்ன பாப்பா எங்கள் செல்ல பாப்பா.
0: செல்ல பாப்பா சின்ன பாப்பாவா?
1: சின்ன பாப்பா
0: எங்க
1: என்ன
2: படத்துல தெரியுமா
1: சொல்லுங்க? அதெல்லாம் தெரியும். நாங்க பாக்கல, நாங்க பாக்காம பாட்டை தங்கிட்டு.
0: வண்ணக்கிளி படத்துல சுசிலா அம்மா பாடிய பாடல். உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம் சௌதரி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி. நல்லா வாருங்க. நன்றி. நன்றி. வணக்கம்.

0: ஒலித்த பாடலை மருதகாசி அவர்கள் ஏற்றியிருந்தார். கான சரஸ்வதி பி சுசில் அவர்கள் பாடியிருந்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூங்கா. ஒலித்த பாடலை திருமதி தர்மவதி ரவீந்திரன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார் சுவிஸிலிருந்து. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்று கொள்ள சிவசுந்தரலிங்கம் அம்மா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் மீண்டும் இணைந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம் சிவசுந்தரலிங்கம், இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். நிலத்தில் இருந்தது மேல வச்சு விட்டேன். அதான்
1: நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சதண்ணா. ஓ, அப்ப கொஞ்சம் பகல் முழுத்தல் மறு 10 மணில இருந்து 11 மணி மட்டும் பெஞ்சது. ஆனா அது செஞ்சு முடியும் வைக்கதானாலும் இருந்தத்திற்பாக கொஞ்சம் சமாளிக்க கூடியதா இருக்குது.
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு ஆழக்கடலில் தேடிய முத்து, ஆபசுவத்தில் தோன்றிய முத்து,
0: கண்ணதாசனுடைய கவிதை வரியில் வந்த பாடல்.
1: ஓ, அந்த பாட்டிற்கு ஆசையுடன் கேட்போம்.
0: நன்றி, உங்களுக்காக அந்த பாடலை அனுப்பி வைக்கின்றோம். கேட்டு மாளுங்கள். நன்றி.
1: நன்றி அண்ணா, நன்றி.

ഡെന്മാർക്ക് വൃന്ദാപതിയിൽ താൻ തോന്നിയ അമ്മനാക് അവതരിച്ച് അടിയാറിൽ കരൺപാലിക്കും ശ്രീ അബ്രഹാമി അമ്മൻ ആലയ 31st ആണ്ട് മഹോത്സവ തിരുവിഴ. நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7th 23rd ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டல பூஜையில் இடம்பெற்று அன்பால் மங்கள வாக்கு இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவர் மல்லங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31st ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாபம், 3rd ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாபம், 2rd ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாபம், 3rd ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-29.

0: காலைப்பந்தர்கள் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து. அவரைத் தொடர்ந்து திருமதி சிவராணி அவர்கள் இணைந்திருக்கின்றனர். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம் சகோதரி, நலமா இருக்கிறீங்களா?
1: ஓம் ஓம், நாங்கள் நிலமா இருக்கிறோம். இன்றைய வேலை இல்லாதபடியால் ஒருக்கா வந்து போவோம் என்று வந்தேன்.
0: இன்று வேலை இல்லை? ஏன் வேலை இல்லை உங்களுக்கு?
1: எனக்கு அவை இல்லை, போயிட்டு நம்ம வேக்கன்சி
0: பத்திரம் ஒன்று எல்லாம் போயிட்டோம்
1: வேண்டி நானும் ஒரு பாடல், ஆனந்தம் ஆனந்த நீ தந்தது ஆசைக்கோர் உள்ளே தான் வந்தேன் ஒரு பாடலை.
0: ஒரு காலத்தில் இந்த பாடல் பெரிய பாப்புலரான பாடலா இருந்தது, இப்ப மறந்து போறோம். என்ன
1: பூட்டாத பூட்டுக்கள் படம்?
0: ஓ, பூட்டாத பூட்டுக்கள், நல்ல பாடல். உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம், கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி ராஜன்.
0: அவர் சகோதரி சிவராணி அவர்கள் விரும்பி கேட்ட பாடலை தருகின்றோம்.

போறீங்க?

ஒலித்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் சிவராணி அவர்கள் பெல்ஜியத்திலிருந்து. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பொந்தனல். காலை பொந்தனல் நிகழ்ச்சியில் கலகலப்பாக கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல், கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அரிசியை நாட்டின் பிரதான உணவாக மாத்திரமன்றி ஏனைய உப உற்பத்திகளுக்காகவும் பயன்படுத்துவதை விரிவுபடுத்துவதற்கான நீண்டகால திட்டம் ஒன்றை அரசாங்கம் தயாரித்து வருவதாக விவசாய அமைச்சர் கே டி லால்காந்தா தெரிவித்திருக்கிறார். நெல் சந்தைப்படுத்தல் சபையின் 55 வருட வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 3000 மில்லியன் ரூபாய் பாரிய நட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய விவசாய ஒன்றியத்தின் தலைவர் அனுரா தென்னக்கோன் குறிப்பிட்டிருக்கிறார். ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனாவுக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் இன்று குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டிருக்கிறது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வளர்ச்சி மாதிரியானது சீனாவில் சமூக சமத்துவத்தையும் நீதியையும் ஊக்குவிப்பதோடு அதன் மூலம் அனைவரும் பயந்து கொள்ளும் செழிப்பை அடைய முடிந்ததாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டிருக்கிறார். மின்கட்டணம், எரிவாயு விலை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்புக்கு எதிராக கொழும்பு நகரின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த அவசரகால சட்டம் இந்த மாதத்துடன் நிறைவுக்கு வர உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கலாநிதி நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பற்றிய பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்புலவில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் நேற்று 8வது நாளாகவும் தொடர்ந்து இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில்

பௌத்த மதகுரு தலைமையிலான சம உரிமை இயக்கத்தின் பிரந்திகள் உள்ளிட்ட பொது அமைப்பினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடுகிறார்கள். தையட்டி விகாரை போராட்டம் நடைபெற்ற போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமர்ந்திருந்த கூடாரங்களை உடைத்து எரிந்ததாக காட்டி முகநூலில் காணொலி ஒன்று பரப்பப்பட்டு வருவதை தொடர்ந்து வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர் நேற்று உதவி போலீஸ் அத்தியட்சரை அவரது அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், தையட்டி விகார பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் கொட்டகை பிடுங்கி எறியப்பட்டதாக முகநூலில் வெளியிடப்படும் காணொலி பழைய காணொலி, நேற்று முன்தினம் எந்த சம்பவங்களும் இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதியையும் உண்மையையும் நாட்ட கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை எடுக்கும் முயற்சிகளுக்கு இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை தனது ஏகோபித்த ஆதரவை வெளியிட்டிருக்கிறது. யாழ்ப்பாண மாநகர சபையின் புதிய கட்டிட தொகுதியின் இரண்டாம் கட்ட பணிகளை நிறைவு செய்வதற்காக வரி நீங்கலாக 1958.85 மில்லியன் ரூபாய் திருத்தப்பட்ட செலவு மதிப்பீட்டுக்கு அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது. தற்போது 5% மட்டத்தில் உள்ள நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை எதிர்வரும் ஆண்டுகளில் 7-8% மட்டத்துக்கு கொண்டு வருவதை அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். 2022 ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருந்து இலங்கை வெற்றிகரமாக மீட்சி அடைந்துள்ளதை உலக வங்கி உத்தியோகமாக உறுதிப்படுத்தியிருக்கிறது. நடப்பாண்டின் அடுத்த 6 கால பகுதிக்கு நீர்க்கட்டணங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்பட மாட்டாதென்று வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதியின் பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த சொகுசு நோயாளர் காவு வண்டியொன்று முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையின் அவசர சிகிச்சை மற்றும் நோயாளி போக்குவரத்து சேவைகளை வலுப்படுத்துவதற்காக கையளிக்கப்பட்டிருக்கிறது. வவுனியா மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் எஸ் காண்டிமன் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. குன்னாகல் காவல்துறை பிரிவில் கடமையாற்றும் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் வழக்கொன்றில் சாட்சியம் அளிப்பதற்காக நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அறிவித்தலை பெற்றுக் கொண்ட போதிலும் குறிப்பிட்ட தேதியில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிவிட்டார். நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்காததற்கான முறையான மற்றும் சரியான காரணங்களை அவர் சமர்ப்பிக்க தவறியதால் குன்னாகல் பிரதான நீதிமன் அவரை நீதிமன்ற சிறைக்கூடத்தில் சிறை வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார். களுத்துறை கட்டுக்குருந்தை பகுதியில் பேருந்தொன்றும் முச்சக்கர வண்டியொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 31 நபர் ஒருவர் காரில் 78 கிலோ கேரளா கஞ்சாவை கடத்தி சென்ற போது கைது செய்யப்பட்டிருப்பதாக நெடுங்கடி போலீசார் தெரிவித்தார்கள். மட்டக்குளி பகுதியில் 5 கிலோகிராமுக்கு அதிக அளவிலான ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போதைய இளைஞர் யுவதிகள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் HIV மற்றும் பாலியல் ரீதியாக பரவக்கூடிய நோய்களின் பரவலில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டிருக்கிறது. இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இந்த நிலைமை இன்னமும் அபாயகரமான மட்டத்திலே நீடிப்பதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணங்கர தெரிவித்திருக்கிறார். எனக்கு நேர்ந்த இந்த துயரம் இனி வேறு எந்த ஒரு குடும்பத்துக்கு நடந்துவிடக் கூடாது. எனது மனைவியின் இழப்புக்கு சம்பந்தப்பட்ட அனைவரும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கிடைக்கவும் ஒரிஜினல் மருத்துவ ஆவணங்களை மீட்டு தரவும் ஜனாதிபதி மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட வேண்டும் என்று மட்டக்களப்பு போந்தனா வைத்தியசாலையில் மரணமடைந்த இளம் தாயின் கணவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இலங்கையில் பல்வேறு விபத்துக்கள் காரணமாக நாளாந்தம் சுமார் 30 மனித உயிர்கள் பலியாவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. ஹட்டன் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் உணவுடன் சேர்த்து கரப்பான் பூச்சி வழங்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில் உள்ள ஹோட்டல்களின் சுகாதாரமற்ற நிலை குறித்து பொதுமக்கள் கடும் அதிருப்தியையும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் ஐக்கிய நாடுகள் அமைதிகாக்கும் படையில் கடமையாற்றும் இலங்கை வான்படை பிரிவினர் கொடூரமான துப்பாக்கிச் சமர் மற்றும் மோசமான வானிலைக்கு மத்தியிலும் 14 பேரின் உயிர்களை காப்பாற்றி சாதனை படைத்திருக்கிறார்கள்.
நாட்டில் உள்ள வளர்ப்பு பிராணிகளின் அதிகரிப்பை கட்டுப்படுத்தவும் இசநாய் கடி நோயை தடுப்பதற்கான வழிமுறைகளை கட்டாயமாக்க புதிய சட்டம் மூலம் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கிறது. சமகாலத்தில் காடுகளில் சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பாத யாத்திரையில் பங்கேற்கும் சுப்பிரமணி என்ற செல்ல பிராணிக்கும் அதனுடன் செல்லும் அடியார்களுக்கும் பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளன. எனவே காட்டுப்பகுதிக்குள் சுப்பிரமணியை அழைத்து செல்ல அனுமதி வழங்கப்பட மாட்டாதென்று வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் சட்ட ஆலோசகரும் சுற்றாடலியலாளருமான கந்தையா பிரியதர்சினி தெரிவிக்கிறார். செட்டியார் தெருவில் இன்று 22 கேரட் தங்கம் பவுன் ஒன்று 3,53,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,163 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் அரசியலமைப்பு, ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சி கட்டமைப்புக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்களுக்கு எதிராக மக்களை திரட்டும் வகையில் August 6 முதல் இந்தியா தழுவிய அளவில் அரசியல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் உறவை மீண்டும் இயல்பிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஆகியோருக்கு அரசியல் தலைவர்கள் உட்பட இரு நாடுகளையும் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட முக்கிய பிரமுகர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார்கள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக எதிர்கட்சிகள் அனுப்பியுள்ள கடிதத்தை ஏற்க வேண்டாம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு அனைத்து இந்திய வழக்கறிஞர் சங்க தலைவர் ஆதிசி அகர்வாலா கடிதம் எழுதியுள்ளார். டெல்லியில் போராட்டம் நடத்துவதற்கு முன்பாக ஜம்மு காஷ்மீரின் அமைச்சரவையில் முக்கிய மாற்றங்களை செய்ய உள்ளதாக முதல்வர் உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடைக்காலம் வந்துவிட்டாலே மக்களிடையே மின்சார நுகர்வு அதிகரிப்பதும் மின்தடை ஏற்படுவதும் இயல்பாகிவிட்டது. இந்த நிலையில் மாநிலத்தில் தமிழக வெற்றி கழகம் புதிதாக ஆட்சிக்கு வந்த பிறகு மாநிலத்தின் பல பகுதிகளில் மின்வெட்டு பிரச்சினை பூதாகரமாகியிருக்கிறது. தொடரும் மின்தடையால் பல இடங்களில் மக்கள் சாலை மறியல், மின்வாரிய அலுவலக முற்றுகையென போராட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய அமைச்சரவை மற்றும் நிர்வாக ரீதியான மாற்றங்கள் குறித்து ஆலோசனைகள் தலைநகரில் தீவிரமடைந்த நிலையில் சில மாநிலங்களின் ஆளுநர்கள் மாற்றப்படலாம் என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக பிரான்சுக்கு நேற்று சென்றுள்ளார். மத்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் மேலும் 1 ஆண்டுக்கு நீடிக்கப்படுகிறது. உரிமக்காலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து 2,400 டாஸ்மாக் மதுபான கடைகளுடன் இணைந்து செயல்பட்டு வந்த பார்கள், மதுக்கூடங்கள் மாநிலம் முழுவதும் நேற்று முதல் மூடப்பட்டன. இந்த விவகாரம் தொடர்பாக இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய முடிவு எடுக்கப்பட உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொரோனா காலகட்டத்தில் குடிமக்களின் அன்றாட செயல்பாடுகளுக்கு தவிர்க்க முடியாததாக விளங்கிய ஆரோக்கிய சேது செயலி இப்போது முற்றிலும் புதிய வடிவத்தில் அறிமுகமாகியுள்ளது. இந்தியாவில் சட்டவிரோத குடியேற்றம், பிற இயற்கைக்கு மாறான காரணங்களால் ஏற்பட்டுள்ள மக்கள் தொகை ரீதியான மாற்றங்கள் குறித்து நேரில் ஆய்வு செய்ய பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உயர்நிலை குழு விரைவில் பயணிக்க உள்ளது. ரஷ்ய ராணுவ தொழில் நிறுவனங்களுக்கு அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் சாதனங்களை விநியோகித்த குற்றச்சாட்டின் கீழ் 4 இந்திய நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடையை அமெரிக்கா நீக்கியிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் லொறியும் தனியார் பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்தார்கள். கிந்திஜா குழுமத்தைச் சேர்ந்த இந்தியாவின் முன்னணி வணிக வாகன தயாரிப்பு நிறுவனமான அசோக் லேலண்ட் நாட்டின் முதல் ஏர் சஸ்பென்ஷன் வசதி கொண்ட 3 புதிய லொறிகளை நேற்று அறிமுகப்படுத்தியிருக்கிறது. ஒடிசா மாநிலத்தின் 5ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் நடிகை ஐஸ்வர்யா ராய் நடித்த ஹிந்தி படத்தின் பாடல் தவறுதலாக இடம்பெற்றுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பள்ளி பாட புத்தகத்தில் சினிமா பாடல் அச்சிடப்பட்டதற்கு கடும் கண்டன கணைகள் எழுந்துள்ளன. பாகிஸ்தான் சிறைகளில் 250 இந்தியர்கள் அடைபட்டிருப்பது கைதிகள் குறித்த தகவலை இரு நாடுகளும் பகிர்ந்ததன் மூலம் தற்போது தெரிய வந்துள்ளது. வாட்ஸ்அப் செயலியில் மொபைல் எண் இல்லாமல் தொடர்பு கொள்ளும் புதிய யூசர் நேம் அம்சத்துக்கு ஒன்றிய அரசு தற்காலிக தடை விதித்துள்ளது. ராமர் கோவில் நன்கொடை மோசடி தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக அயோத்தியில் காவல்துறையினர் புதிய சோதனைகளை மேற்கொண்டுள்ளார்கள். தமிழ்நாட்டின் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கை தலைமன்னார் வரை பாக்கு நீரணியை கடந்து வரலாற்று சிறப்புமிக்க கடல் நீச்சல் பயணத்தை மேற்கொள்வதற்கு அனுமதி கோரிய மனு குறித்து மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது.
இன்று சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சபரனுக்கு 1200 ரூபாய் என்று, ஒரு சபரன் 1,07,200 ரூபாவுக்கும் கிராமுக்கு 150 ரூபாய் என்று 13,400 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில், அமெரிக்காவும் ஈரானும் கத்தார் அதிகாரிகளுடன் நடத்திய சந்திப்புகள் நல்ல முறையில் நடைபெற்றதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். அமைதி பேச்சில் முன்னேற்றம் தெரிவதாக அவர் தெரிவித்தார். இருந்தாலும் கத்தாரில் இருதரப்பும் நேரடியாக சந்திக்கவில்லை. லெபனான், சிரியா, காசா ஆகியவற்றில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு வட்டாரங்கள் இருக்கும் தனது படைகளை இப்போதைக்கு மீட்டுக் கொள்ளப் போவதில்லை என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது. உக்ரைன் தாக்குதல் எதிரொலியால் உள்நாட்டில் ஏற்பட்ட எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க இந்தியாவிடமிருந்து பெட்ரோலை ரஷ்யா இறக்குமதி செய்ய தொடங்கியிருக்கிறது. மியான்மரில் ராணுவ ஆட்சியின் போது 100,000 அதிகமானோர் கொல்லப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. வடகிழக்கு நைஜீரியாவில் உள்ள போனோ மாகாணத்தில் அஸ்கிராவா பகுதியில் அமைந்துள்ள ஒரு மேல்நிலைப் பள்ளியில் ஆயுதமேந்திய மர்ம நபர்கள் நேற்று முன்தினம் திடீர் தாக்குதல் நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் ஆசிரியர் ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் தேர்வு எழுதி கொண்டிருந்த 36 மாணவர்கள் மற்றும் 3 ஆசிரியர்களை அந்த கும்பல் கடத்தி சென்று விட்டது. நாட்டின் இறையாண்மை மற்றும் வளர்ச்சி நலன்களை பாதுகாப்பதற்காக ராணுவத்தின் திறன்களை உலக தரத்துக்கு விரைவாக நவீனமயமாக்க வேண்டும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மின்னிலக்க நாணய பரிவர்த்தனைகளில் கடந்த ஆண்டு $1 பில்லியனுக்கு மேல் லாபம் ஈட்டியதை தற்காத்து பேசியிருக்கிறார். தமது ஆட்சி காலத்தில் அனைவரும் லாபம் ஈட்டுவதாக அவர் தெரிவித்தார். பெல்ஜியம் நாட்டின் அன்வெப் நகரின் புறநகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் நேற்று ஏற்பட்ட தீபத்தில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தார்கள். வெனிசுலாவை இரட்டை நிலநடுக்கம் உலுக்கி 6 நாளாகிறது. நேற்று முன்தினம் 3 வயது சிறுவன் இடிபாடுகளிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்ட செய்தி பலரையும் உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. பிரிட்டனின் பர்மிங்கம் நகரில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றின் அருகே இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 16 வயதுடைய சிறுவன் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அமெரிக்கா கடுமையான வெப்பத்தை சமாளிக்க தயாராகிறது. வரும் 4 தேதி வரை அங்கு வெப்ப அலை வீசக்கூடும். கிழக்கு கரையோரத்திலிருந்து மத்திய அமெரிக்கா வரை முன்னெப்போதும் இல்லாத அளவு வெப்பம் தகிக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் இன்றும் மசக எண்ணெயின் விலைகள் சுமார் 1% சரிந்துள்ளன. விலைகள் தொடர்ந்து 3 நாளாக குறைந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகளில், ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க உள்ள இந்திய மகளிர் T20 கிரிக்கெட் அணி கர்மன்பிரீத் கவுர் தலைமையில் 15 பேருடன் அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் டெஸ்ட் தரவரிசையில் இந்திய வீரர் ஐஸ்பிரீத் பும்ராவுடன் முதலிடத்தை பாய்ந்து கொண்ட நியூசிலாந்து வீரர் மார்க் ஹென்றி தற்போது 2 இடத்துக்கு பின்தங்கியிருக்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் ரவுண்ட் அப் 32 சுற்றில் கொங்கோ அணியை 2-1 என்று வீழ்த்தி இங்கிலாந்து அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலக கிண்ண கால்பந்து போட்டியில் அமெரிக்கா போஸ்னியாவை வீழ்த்தியுள்ளது. 2-0 என்ற கோல் கணக்கில் ஆட்டம் நிறைவு பெற்றது. பெல்ஜியமும் செனகலும் களமிறங்கிய உலக கிண்ண ஆட்டத்தில் 3-2 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியம் வெற்றி பெற்றுள்ளது. ஈரான் கால்பந்து அணி குரூப் சுற்றுடன் வெளியேறிய நிலையில் தனது முகாம் அமைந்திருந்த மெக்சிகோவின் திஜபானா நகரிலிருந்து ஈரானுக்கு புறப்பட்டு சென்றுவிட்டது. மொரோக்கோ அணிக்கு எதிரான போட்டியில் நெதர்லாந்து பெனால்டி ஷூட் அவுட்டில் 3-2 என்ற கோல் கணக்கில் தோல்வியை தழுவியது. பெனால்டி வாய்ப்புகளை தவறவிட்ட நெதர்லாந்து வீரர்கள் ஐஸ்டின் குளிவேட், குயின் ட்ரம்ப், கிறிஸ்டனியா சமர்வில்லி ஆகியோர் சமூக வலைதளங்களில் நிறவரி தாக்குதலுக்கு உள்ளானதோடு மோசமான வார்த்தைகளால் திட்டி தீர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். கால்பந்து விளையாட்டுக்கே இது பெருத்த அவமானம் என்று அந்த நாட்டு கால்பந்து சங்கம் தெரிவித்துள்ளது. மெக்சிகோ நோக் அவுட் சுற்றில் வெற்றி பெற்றதை அடுத்து மெக்சிகோ சிட்டியில் நடைபெற்ற மாபெரும் கொண்டாட்டங்களில் இருவர் இறந்தார்கள். 19 வயது பெண்ணும் 44 வயது நபரும் மூச்சுத்திணறலால் இறந்ததாக நகர சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அமெரிக்க டென்னிஸ் நட்சத்திரமான செரீனா வில்லியம்ஸ் ஓய்வு முடிவை திரும்ப பெற்று 4 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் களத்துக்கு திரும்பியிருக்க நிலையில் விம்பிள்டன் டென்னிஸின் முதல் சுற்றில் அவர் தோல்வியை சந்தித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு மருத்துவ உதவி, அவசரகால நிவாரணப் பணிகளுக்காக $2.5 லட்சம் வழங்கிய பிரேசில் கால்பந்து வீரர் நெய்மர் பாராட்டப்படுகிறார்.
நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 382.47% இந்திய பெறுமதியில் 108.12% ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.05% இந்திய பெறுமதியில் 94.97% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.50% இந்திய பெறுமதியில் 117.44% ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 446.53% இந்திய பெறுமதியில் 126.27% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.32% இந்திய பெறுமதியில் 66.80% கேட்டது மணிக்கொருதர்வை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் முன்னத்தினர். சாசல் கார்ஷ்டாகோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் முனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது.
1: விடாதே, இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges et Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
6: நேரம் சரியாக 10:19 ஐக்கியராஜ்யத்தில், 9:19. இந்த நேரத்தில் பேச்சாளர் திருமதி கவிதா ஜவஹர் ஆற்றிய உரை ஒன்றை தருகின்றேன். அன்பு ஒருவர்களை, உன்னை உதாசீனம் செய்தவர்கள் உன் வெற்றியை பார்த்து வியக்கட்டும் என்ற தலைப்பில் இந்த உரை வருகின்றது.
7: பால்காட்சி அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கும் போது வர்றவங்க போறவங்க சொந்தக்காரங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, இந்த உலகத்திலேயே இந்த சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, சொன்ன உடனே சிரிப்பு வருது பாருங்க. யார் யாரோ தேவதைகளால் அனுப்பப்பட்டவர்கள் நம்ம நம்புவோம், ஆனால் அந்த சொந்தக்காரங்க மட்டும் சாத்தானால் அனுப்பப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. நம்ம சந்தோஷம் இருந்தால் அவங்களால தாங்கவே முடியாது. வீடு கட்டி சந்தோஷமா இருப்பாங்களா, வந்தவுடனே சொல்லுவாங்க வாசல்ல என்ன மரம், அதுவா தூங்கு முஞ்சி மரம், விளங்கிரும். வீட்டுக்கு முன்னாடியே தூங்கு முஞ்சி மரம் இருந்தால் நல்லாவா இருக்கும், வீடு தூங்கிரும், எந்த காரியமும் உருப்படாது, எதுவும் சரியா வராதுன்னு நாலஞ்சு சொந்தக்காரங்க கிளப்பி விட்டுட்டு போயிட்டாங்க. அதை வெட்டிருங்க, இல்லைன்னா வீடு விருத்தி ஆகாது அப்படின்னு. இந்த வீட்டு ஓனர் அம்மாவால் தாங்கவே முடியாது, ஏங்க இந்த மரத்தை வெட்டிடுவோம், ஏ சும்மா இருமா, இந்த மரம் தாம நான் வீடு கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து அது அதில் தான் நான் உட்காந்துருந்தேன், அந்த நிலையில தான் உட்காந்துருந்தேன், சாயந்தரமான ஈசி சேர் போட்டு அங்கே தான் நான் படுத்து இளையராஜா பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன், நல்லா தானம்மா இருக்கு. ஆமாம், அதான் தூங்கிக்கிட்டே இருக்கீங்க தூங்கு முஞ்சி மரத்துக்கு கீழே, எங்கள் சொந்தக்காரங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, அதை வெட்டிடுங்க வெட்டிடுங்க. இந்த அம்மா அனத்தல் தாங்க முடியாமல் சரி இந்த ஞாயிற்றுக்கிழமை வெட்டிடுவோம் அப்படின்ட்டு. முந்தின நாள் சனிக்கிழமை சாயந்தரம் பிள்ளைகள்லாம் ஸ்கூல் விட்டு வந்து இவங்க வீட்டு பிள்ளைங்க ரெண்டும் பக்கத்து வீட்டில் உள்ள ரெண்டு பிள்ளைங்களும் விளையாடிட்டு இருக்கிறாங்க அந்த மரத்துக்கு கீழே. இவர் வாசல் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த ரோட்டு மேலே போய்கிட்டு இருந்த ஒரு பாரம் சுமந்த லாரி அதோடைய பிரேக் கண்ட்ரோல் இழந்து சல்லுன்னு திரும்பி இந்த குழந்தைகளை நோக்கி வந்து பாஞ்சிருது. வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்த அம்மா, ஐயையோ என் பிள்ளைக நசுங்கிருச்சேன்னு பதறி அடிச்சு கையில் இருக்கிற பாத்திரத்தை தூக்கிட்டு அம்மாவும் அப்பாவும் ஓடி வந்து பார்க்குறாங்க. அந்த லாரி தூங்கு முஞ்சி மரத்தில் மோதி நின்றுது, அந்த குழந்தைகள் தப்பிச்சிருச்சு. இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இது தூங்கு முஞ்சி மரம் இல்லை, நம்மளுடைய குலசாமி, இதை என்றைக்குமே வெட்ட வேண்டாம், இன்னைக்கு இந்த குழந்தைகளை காப்பாற்றியது இந்த மரம் தான் அப்படிங்கிறாங்க. மரம் வெறும் மரம் அல்ல, நம்ம எல்லா ஆபத்திலிருந்தும் காக்கிற உண்மையான குலசாமி மரம்தான் என்பதை ஒரு சின்னஞ்சிறிய கதை போகிற போக்கில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால் கதை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. குமரி துறவி கதையை பற்றி அவர் சொன்னார்ல, அந்த நாவல் கண்டிப்பாக படிங்க, உண்மையிலே மங்களகரமான ஒரு நாவல், ரொம்ப மனசார அதை நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல உங்களுக்கு கண்ணே கலங்கிடும். அந்த குமரி துறவி நாவலில் ஒரே ஒரு லைன் மட்டும் நான் சொல்கிறேன், அந்த பழக்கமும் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்குது. மீனாட்சி அங்கே இருக்கிறா, ஆரல் வாய்மொழியில் இருக்கிறா. இப்போ அந்த சிலையை இவங்க எடுத்துகிட்டு போகணும், நாயக்கர் மன்னர் தான் பெரிய இடத்துல இருக்கிறதுனால அந்த திருவிதாங்கூர் மன்னூர் அடிபணிஞ்சே ஆகணும். இப்போ எப்படி கொடுக்கறது அப்படின்னா, பொண்ணாக கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவோன்ட்டு மதுரையிலேருந்து சொக்கநாதரை இங்கே கூப்பிட்டு வர்றாங்க. மதுரையிலேருந்து சொக்கநாதர் சிலை, முருகன் சிலை, பிள்ளையார் சிலையெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வர்றாங்க. வந்து கல்யாணம் முடிச்சு இவங்க மதுரைக்கு பொண்ணை கூட்டு போக போகிறாங்க. இப்போ ரெண்டு ஊரும் செம்ம ஜாலி ஆயிடுச்சு, மதுரைக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, இவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க, அப்படி எல்லா கிராமத்துலேருந்து பழங்குடி மக்கள் முத கொண்டு சீர் கொண்டு வர்றாங்க. தான் வீட்டு பிள்ளையான இந்த மீனாட்சிக்கு கொடுக்கறதுக்காக வர்றாங்க. அப்படியே ஏரியாவே பயங்கர பிஸியா இருக்கு. இப்ப இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற பொறுப்பை ஒரு படை வீரன் கிட்ட அரசர் ஒப்படைக்கிறார். இந்த படை வீரன் தான் எல்லா வேலையும் சுத்தி சுத்தி பாக்குறானா, அவனை பிடிக்காத ஒரு படை தளபதி, அமைச்சர், மந்திரி, அரசருடைய ஆலோசகர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவனை ஏதாவது தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ரெண்டு இடத்துல அவன் எல்லாருக்கு முன்னாடியும் அவங்கள அவமானப்படுத்திடுறான். இவங்க வந்து சரி இதுல இருந்து நாங்க ஒதுங்கிக்கிறோம், இந்த திருமணம் நல்லபடியா முடிஞ்சு அவ போயிட்டானா நீ கிரேட், ஏதாவது ஒரு சின்ன குறை மட்டும் வந்துருச்சுன்னா உன்னை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், ஒரு சின்ன சின்ன குறை வந்தால் கூட என் கத்தி எடுத்து என் கழுத்தை எடுத்துகிட்டு செத்துறேன்னு சத்தியம் பண்ணிடுறான். நல்ல வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, மீனாட்சிக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சு பல்லக்கில் தானே கொண்டு போவாங்க. இவன் ஒரு மலை உச்சி மேலே குதிரை மேலே உட்காந்து பார்த்துட்ருக்குறான். அப்பா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, மீனாட்சி என் உசுரை காப்பாற்றிட்டா, என் மானத்தை காப்பாற்றிட்டேன்னு அந்த குதிரையில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ராதாபுரம்ன்ற ஒரு எல்லையை தாண்டிட்டா நம்ம பொறுப்பு முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அது மதுரக்காரங்களுடைய பொறுப்பு. அது போய்கிட்டே இருக்குது. சப்பரம் இவன் உச்சியிலிருந்து பார்த்துட்டே இருக்கிறான். இவனுடைய வீரர்களும் அந்த சப்பரத்துக்கு பின்னாடி போகிறாங்க. அந்த பல்லக்குக்குள்ள மீனாட்சியை மடியில் வச்சு ஒரு அர்ச்சகர் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ பல்லக்கு போகிற கூட்டம் வேற அலமோதி போகுதா, அந்த எல்லையை தாண்டதுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படியே பல்லக்கு சாயுது. உனக்கு அப்படியே இதயமே நடுங்குது. பல்லக்கு கீழே சாஞ்சி அம்மாளுடைய கை இருக்குல்ல அது கீழே மண்ணு வரைக்கும் பட்டுட்டு படக்குன்னு அர்ச்சகர் தூக்கிடுறாரு. சப்பரத்தை எல்லாரும் தூக்கிடுறாங்க, கொண்டு போயிடுறாங்க. உனக்கு ஒரு நிமிஷம் பதட்டத்தில் உயிர் போயிட்டு உயிர் வந்துருச்சு. நல்ல வேலை சில கீழே விழுந்திருந்தா குறைவு பட்டிருக்கோம். நல்ல வேலை அந்த அர்ச்சகர் தூக்கிட்டார், சப்பரத்தையும் தூக்கிட்டாங்க பல்லக்கையும் அப்படின்ட்டு தாண்டி போயிடுறாங்க. இப்போ இவன் அந்த அமைச்சர் யார்கிட்டெல்லாம் சவால் விட்டானோ அவங்கக்கிட்ட வந்து நின்று எப்படி நல்லபடியாக நடத்திட்டேன்ல, பரவாயில்லப்பா நீ சொன்னதை சாதிச்சு காட்டிட்ட அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவனுடைய குழுவில் இருக்கிற ஒரு படை வீரன் திடுதிடுன்னு ஓடி வர்றான். வந்து என்னடா இப்படி ஓடி வர்றன்னு உடனே, நீங்கள் என்னங்க கையில் ஒரு வைர வளையல் வச்சுருக்கிறான், அம்பாளுடைய செல அப்படியே கீழே சாஞ்சிச்சுல, அப்போ கையில் இருந்த வளையல் கீழே விழுந்துருச்சு, நான் யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன், நல்ல வேலை நம்ம எந்த குறையும் இல்லாமல் தப்பிச்சோன்னு வளையலை கொடுக்குறான். இப்போ இவங்க எல்லாரும் இவனை அப்படியே பார்க்குறாங்க, குறை விழுந்துருச்சுல, அம்பாள் கையில் இருந்த வைர வளையல் கீழே விழுந்துருச்சு, அது எல்லைக்கு முன்னாடியே விழுந்துருச்சு. இவன் அப்படியே பார்க்குறான். இவங்க நாலு பேரும் அவனை நக்கலாக பார்க்குற மாதிரி இருக்குது. உடனே உடைவாளை உருவி கழுத்து அறுக்க போனால் இவங்க நாலு பேரும் பிடிச்சிக்கிறாங்க. ஏ இதெல்லாம் சின்ன விஷயம்ப்பா, உண்மையிலே நீ நல்லா தான் நடத்தின, இதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை, உங்கள் நாலு பேருக்கு முன்னாடி தான் நான் சவால் விட்டேன், உங்கள் நாலு பேருக்கு முன்னாடி தான் இவன் கொண்டு வந்து இதை சொல்கிறான், கண்டிப்பாக நான் ஏதோ குறை விட்டுட்டேன், அந்த அம்பாள் வந்து என்னை தண்டிச்சிட்டா, நான் சாக போகிறேன்னு இப்படி போராடிக்கிட்டு இருக்கும்போது அந்த அரசருடைய குலகுரு ஒருத்தர் இருப்பார்ல, அவருடைய சீடன் திரு திருன்னு ஓடி வர்றான். மூச்சு வாங்க ஓடி வந்து சொல்கிறான், அம்பாள் எல்லையை தாண்டிட்டாளா? ஆமாம் தாண்டிட்டா, அச்சோ அப்படின்னு தலையில் கையை வச்சு உட்காறான். என்னப்பா என்னாச்சு? இல்லை குரு இப்போ தான் சொன்னார், நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணு நம்ம குடும்பத்துடைய ஐஸ்வர்யம், அது மீனாட்சி, நம்ம நாட்டுக்கே ஐஸ்வர்யம், அவளை கல்யாணம் முடிச்சு அனுப்புகிறோன்னா அவகிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருளை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா தான் ஐஸ்வர்யம் குறையாமல் நம்ம வாழ முடியும், இல்லைனா எல்லாம் வலிச்சுட்டு போயிடும், எப்படியாவது அவள் வளையலையாவது மூக்குத்தியாவது ஏதாவது தோடையாவது வாங்கிருங்கன்னு சொன்னார், எல்லையை தாண்ட விட்டுட்டீங்களே நம்ம அழுவான். உடனே இந்த படை வீரன் அதை கையில் இருக்கிற வளையலோட பார்ப்பான், நமக்கு அது தெரியல, மீனாட்சிக்கு தெரிஞ்சிருக்கு, நான் பிறந்த இந்த வீடு பாழா போயிடக்கூடாதுன்னு அவளாக வளையலை கழட்டிட்டு போட்டு போயிருக்கிறா. அப்படி எங்களுக்கு ஒரு டிரைவர் இருப்பார், எங்கள் பட்டிமன்றத்தில் ஒருத்தர் ஒரு டிரைவர் இருப்பார், அவருடைய மகளுக்கு திருமணம் ஆச்சு, அவர் ஒரு ரெண்டு கார் ஓட்டுறார் டிராவல்ஸ் வச்சு. திருமணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருமானமே குறைஞ்சிருச்சு, வண்டி ஓட்டமே இல்லை, ஆக்டிங் டிரைவராகவும் யாரும் கூப்பிடல, காரும் அவருக்கு சரியாக ஓடலை, ரொம்ப நொந்து போய் ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்டிருக்காரு, என்னங்க இப்படி போயிடுச்சு, திடீர்னு ஒன்றும் இல்லாமல் போச்சு, அப்படியா வீட்டில் என்ன நடந்தது? இப்போ தாங்க பொண்ணு கல்யாணம் நடந்தது. அப்படியா, பொண்ணு கல்யாணம் நடந்ததா? ஆமாம். அவகிட்டருந்து ஏதாவது பொருள் வாங்கினீங்களா? பொண்ணுக்கிட்ட யாருங்க பொருள் வாங்குவா, அவள் தானங்க நம்மகிட்ட வாங்கிட்டு போவா? அப்படி இல்லைங்க, நீங்கள் அவகிட்ட ஃபோனில் சொல்லிடுங்க, அடுத்த வெள்ளிக்கிழமை அம்மாவும் அப்பாவும் வருவோம், நீயா இஷ்டப்பட்டு உங்ககிட்ட இருக்கிற ஒரு தங்க பொருளை வீட்டுக்கு கொடுமா, அப்போ தான் ஐஸ்வர்யம் திரும்ப வரும்னு அவகிட்ட சொல்லுங்க, அவள் ஏதாவது ஒன்று தருவா, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிருந்துருக்காங்க. இவங்க ஃபோனில் சொல்லிவிட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சு கிளம்பும் போது அவளாக மோதிரத்தை கலட்டி இந்த அங்கப்பான்னு கொடுத்துருக்குறா. வந்த அடுத்த வாரத்திலிருந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி மறுபடியும் அவருக்கு நல்ல வருமானம் கிடைச்சதுன்னு அவர் சொல்லும்போது நான் குமரி துறவி என்கின்ற கதையைத்தான் நினைத்தேன். பெண் குழந்தை வீட்டை விட்டு போவது ஐஸ்வர்யம் போவது போல, ஆனால் அவங்களா மனசார ஒரு பொருளை கொடுத்து விட்டு போனார்கள் என்றால் அந்த வீடு அதே ஐஸ்வர்ய செழிப்போடு இருக்கும் என்பதை இந்த கதை சொல்லும் போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எவ்வளவு நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு அற்புத உணர்வையும் தரக்கூடியது இந்த நாவல் என்கின்ற அற்புதமான விஷயம். அதனால இதை நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாதுன்னு ரெண்டே ரெண்டு ஒரு குட்டி கதை, பெண்களுடைய கதை தான். 1947 பிறந்த காவேரி என்கின்ற லட்சுமி கண்ணன் அப்படின்னு ஒருத்தங்க ஒரு கதை எழுதியிருக்கிறாங்க. அவங்க எழுதுனது 70-80களில் எழுதின ஒரு கதை. அவங்க அந்த கதை வந்து லண்டன்ல நடக்குது. லண்டன்ல ஒரு மகன் மருமக பேர குழந்தைங்களோட இருக்கிறாங்க. அப்பா அம்மாவை இழந்ததுனால அங்க வந்து இருக்கிறார். பிள்ளைகள் எல்லாம் பேர பிள்ளைகள்லாம் பாத்துக்கிறதுக்காக அப்பாவை அங்க வச்சிருக்கிறாங்க. அவர் பேரு வேலாயுதம். கிளம்புறாரு காலையில, மகனும் மருமகளும் வேலைக்கு கிளம்புறாங்க. சாவியை கரெக்டா எடுத்துக்கோங்க, கொடையை எடுத்துக்கோங்க, செருப்பை போட்டுக்கோங்க, என்னத்தையா தொலைச்சிட்டேன்னு சொல்லி எங்க உயிரை வாங்காதீங்கன்னு மருமக அவரை ரொம்ப கோவம் கோவமா திட்டுறாங்க. இல்லம்மா இல்லம்மா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே, ஆமா இப்படித்தான் அன்னைக்கு சாவியை வச்சுட்டு போயிட்டீங்க, இது என்ன நம்ம ஊர் மாதிரியா பக்கத்து வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நடு ரோட்ல நின்னீங்க, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவரை திட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. சரின்னு இவர் சாவியெல்லாம் பூட்டி கொடையெல்லாம் எடுத்து கரெக்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ஏறி உட்காந்து டிக்கெட் எடுத்து குறிப்பிட்ட ஸ்டாப்ல இறங்கி இன்னொரு ட்ரெயின்ல ஏறி ஒரு பார்க்ல போய் உட்காந்து சாயந்தரம் வரைக்கும் பொழுத கழிச்சுட்டு வர்றார். அவருக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தம். நம்ம மனைவி மட்டும் உயிரோட இருந்தானா, நம்ம ஏன் இந்த லண்டன்ல வந்து கஷ்டப்பட போறோம், ஊர்ல இருந்திருப்போம், காஃபினா என்னமா ஒரு காஃபி போடுவா, இங்கேயும் கொடுக்குறாங்களே காஃபி, வெறும் வெண்ணி தண்ணி மாதிரி இருக்குன்னு அவரு மனசுக்குள்ள கதைகள் எல்லாம் நினைச்சு வேதனைப்பட்டுட்டே இருக்கிறார். வீட்டுக்கு இப்படி வந்து டெய்லி இவங்க மகனும் மகளும் வேலைக்கு போன உடனே இவர் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு இப்படி ரெண்டு ஸ்டேஷன் போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து சேருவார். இப்போ மருமக மகன்கிட்ட சொல்கிறா, டெய்லி உங்கள் அப்பா பாட்டு கிளம்பி போகிறாரு, அவருக்கு டிக்கெட்டுக்கு மட்டும் ஒவ்வொரு நாளும் 2.5 pounds ஆகுது, இனிமேல் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும் போக சொல்லுங்கள், பெரிய உல்லாச பயணம் போகிறாரோ உங்கள் அப்பா சொல்லுங்கள். ஏம்மா அவருக்கு இருக்கிறதே இந்த ஒரு சந்தோஷம்தான், அதை எப்படி சொல்கிறது, சொல்லுங்கள் சொன்னா தான் நானும் சம்பாதிக்கிறேன்ல, சும்மா சொல்லுங்க அவரால் என்ன வருமானம் வருது. உன்னை மகன் போய் அப்பா கிட்ட சொல்ல போகிறான். என்னடா சொல்லுடா என்னடா அப்படிங்கிறாரு. அவனுக்கு அப்படியே தயக்கமாக இருக்குது. தயங்கிக்கிட்டே அப்பாவை பார்க்குறான். தயங்காமல் சொல்கிற அப்பா கிட்ட எதுனாலும் அப்படிங்கிறாரு. இந்த காட்சியில் ரெண்டு பேருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஒரு இடத்துல அவன் சின்ன பையனாக இருக்கிறான், இவங்க அப்பா அவனை எங்கேயோ கூட்டு போயிருக்கிறாரு, இவன் தயங்கிக்கிட்டே நிற்கிறான், சின்ன பையன் ஒரு 8 பையன். என்னடா ஏன் தயங்கிக்கிட்டே நிற்கிற, ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறான். சொல்லுடா அப்பா கிட்ட எதுனாலும் தயங்காமல் சொல்லு. உடனே அப்படி கையை காட்டுறான், அங்கே ஐஸ் விற்கிறவர் இருக்கிறார். ஐஸ்கிரீம் வேணுமா, ஆமாப்பா, இதுக்கே இவ்வளோ தயங்குற அப்பாட்ட தானே அப்படின்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறார். சாப்பிட்டுட்டு மறுபடியும் நிற்கிறான், என்னடா இன்னொன்று வேணுமா, இன்னொன்று வாங்கி கொடுக்குறார். சந்தோஷமாக சாப்பிட்றான், போமா வீட்டுக்கு போமா அப்படிங்கிறார். அந்த கேக்கு மட்டும் வாங்கி கொடுப்பா, நான் சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிறான். வேகமாக ஓடி போய் அந்த கேக் எவ்வளோன்னு பார்க்குறாரு, 3 rupees. இவர்கிட்டையும் வெறும் 3 rupees தான் இருக்குது. இவங்க தாம்பரம் வரைக்கும் பஸ்ஸில் போகிறதுக்கான காசு ரெண்டு பேருக்கும். இப்படியே யோசிக்கிறாரு, கண்டிப்பாக அந்த கேக்கு வேணுமாப்பா, இப்போ வேணும்ப்பா, நான் இது வரைக்கும் இது சாப்பிட்டதே இல்லை, சரிப்பா அப்படின்னு 3 rupees கொடுத்து கேக்கை வாங்கி கொடுத்துறாரு. அவன் சந்தோஷமாக சாப்பிட்றான். பஸ்ஸுக்கு இருந்த காசு காலி ஆயிடுச்சு, என்னப்பா நம்ம நடந்தே போவோம், அப்பா உனக்கு எதாவது கதை சொல்லி உன்னை கூட்டு போகிறேன், சரிப்பா அப்படின்னு அப்பா கையை பிடிச்சி அப்படியே கூட்டு போகிறாரு. கொஞ்சம் நடக்கும் போதே தெரியுது இவன் சிரமப்படுறான்னு, கால் வலிக்குது இல்லடா, இல்லைப்பா தயங்காமல் சொல்லு, வலிக்குதுப்பா வா அப்படின்னு அப்பா அவனை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு அத்தனை கிலோமீட்டர் சந்தோஷமாக கதை சொல்லிக்கிட்டே கூட்டு போய் வீட்டில் இறக்கி விட்டுட்டு முத்தம் கொடுத்துட்டு சொல்கிறார். எதா இருந்தாலும் அப்பா கிட்ட தயங்காமல் சொல்லு, அப்பா தானடா அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை திரும்ப ரெண்டு பேருமே நினச்சி பார்க்குறாங்க. என்னடா தயக்கம், அப்பா தானே சொல்லு அப்படிங்கிறாரு. அவன் சொல்லாமல் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு வீட்டுக்குள்ளே போயிடுறான். நல்லா யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல நம்ம அம்மா அப்பா கிட்ட எந்த தயக்கமும் இல்லாமல் எல்லா உரிமைகளையும் நம்ம அவங்க கிட்ட வாங்கி வாங்கி அனுபவிக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் நமக்கு தந்து இன்னைக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு, இவ்வளவு படிச்சிருக்கிறதுக்கு, இவ்வளவு வசதியா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற அவங்க, அவங்களுக்கு தேவையான உன்னை கேட்பதற்கு நம்ம முன்னாடி எவ்வளவு கூசி நிக்கிறாங்க. அப்படி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் ஒருபோதும் நம்ம அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ தரவே கூடாது என்பதை அந்த காலத்திலேயே இந்த பெண் எழுத்தாளர் எழுதியிருக்கிறாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான எழுத்தாளர், தமிழ் சிறுகதை உலகில் மறக்கக்கூடாத ஆனால் நிறைய பேரால் மறக்கப்பட்ட ஒரு எழுத்தாளர், ஆர். சூடாமணி அவர்கள். அருமையான எழுத்தாளர். அவங்க சமகாலத்தில் எழுதின ஆண் எழுத்தாளர்களுக்கு சற்றும் குறைவில்லாத வலிமையான ஆற்றல் மிக்க கதைகளை எழுதியவர். நீங்கள் சூடாமணி அவங்க எழுதின கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா 1960s அப்படிலாம் எழுதினாங்கன்னு ஆச்சரியமாக இருக்கும். 60-70s இப்படியெல்லாம் சிந்திச்சிருக்கிறாங்களே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஒரு கதையை நான் சொல்லி முடிக்கிறேன். செந்திரு ஆகிவிட்டாள் அப்படிங்கிற ஒரு கதை. செந்திரு ஆகிவிட்டாள். அந்த கதையில் அந்த அம்மா பேர் செந்திரு. செந்திருங்கிற பேர் எந்த ஏரியாவில் வைப்பாங்கன்னு தெரில. செந்திரு அவங்க பேரு. அவங்க கணவரும் அவங்களும் இருக்கிறாங்க, அஞ்சு பிள்ளைங்க. எல்லாம் கல்யாணம் முடிச்சு ஒவ்வொரு குழந்தையோட வேற வேற ஊர்ல செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப கடைசி பொண்ணு நித்யா மும்பையில இருந்து வர்றா, எக்மோர்ல வந்து இறங்குறா. அவ ஆசையா வர்றா, மகனையும் கொண்டுகிட்டு குட்டி பையனை கூட்டிட்டு அவ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு வர்றா, மருசமுள்ள உங்க வீட்டுக்கு நான் உழைச்சு போடுறேன், நான் இந்த ஒரு மாசம் எங்க அம்மா வீட்டுல ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன், ஒரு வேலையை செய்ய மாட்டேன், எல்லாமே எங்க அம்மா பாத்துப்பாங்க, பிள்ளையும் எங்க அப்பா பாத்துப்பாங்க, நான் செம்ம ஜாலியா இருந்துட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து எக்மோர்ல இறங்குறா பையனோட. அப்பா வந்து வடா வடா வடன்னு பையனை தூக்கிட்டு, வாமா எப்படி இருக்கிற அப்படியே பாக்குற, அம்மா வரல, இல்லடா அம்மா வரல, வா போவோம். இப்ப ஏன்ப்பா சென்னையில இருந்து நீங்க ஒரு கிராமத்துக்கு மாறி போயிட்டீங்க? இல்லடா எவ்வளவு நாள் தான் இந்த பரபரப்பான சென்னையில இருக்கிறது, அப்பாவும் ரிட்டையர்ட் ஆயிட்டேன், கடைசி கால வாழ்க்கையே கொஞ்சம் அமைதியா இருக்கலான்ட்டு தான் கிராமத்துக்கு போயிட்டேன். சரி இங்க இருந்து காஞ்சிபுரம் போய் அங்கிருந்து பஸ் இருக்குமா இல்ல மாட்டுவண்டியில கூட்டு போவீங்களா? அதெல்லாம் பஸ் எல்லாம் இருக்கடா வாடா அப்படின்னு அவங்க அப்பா கூட்டு வர்றாரு. அவளுக்கு வருத்தம், எப்பயுமே ஊருக்கு வந்தா அம்மா தான் முதலா வந்து நிப்பாங்க, இன்னும் இன்னைக்கு அம்மா வராம அப்பா மட்டும் வந்திருக்கிறாரேன்னு ஒரு மனக்குறையோட வீட்டுக்கு வந்து இறங்குறா. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா வேகமா ஓடி வந்து, நித்யா குட்டி வந்துட்டியா, டே செல்ல குட்டின்னு பேரனையும் தூக்குறாங்க, மகளை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. உங்க அம்மாவை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா எப்பயுமே அவங்க அம்மா ஒரு கசங்கின சேலையோட, தரியா சரியா சீவாத களைஞ்ச தலையோட, வேர்வை வழியிற முகத்தோட தான் இருப்பாங்க. அவங்க சிரிப்புல கூட வேர்வை வடியும், அப்படி ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அடுப்படியில் எந்நேரமும். ஆனா இன்னைக்கு பார்க்கும் போது ஒரு நூல் புடவை தான் கட்டியிருக்காங்க, ஆனா நீட்டா இருக்குது, தலை நல்லா படிய வாரி இருக்காங்க, பார்த்தாலே அவங்க ரொம்ப இளமையான மாதிரி இருக்கிறாங்க, வயசு குறைஞ்ச மாதிரி அம்மா இருக்காங்க. என்ன அம்மா இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு, அம்மா சாப்பாடு என்னம்மா வச்சிருக்கிற, உனக்கு சாப்பாடு வச்சிருக்காம இருப்பேனா, இந்த இட்லி இப்பதான் அம்மா சாப்பிட்டேன், மாவு இருக்குது, நீ இட்லியை வச்சு எண்ணெயும் பொடியும் இருக்கு சாப்பிட்டுக்கோ, சட்னி வேணும்னா தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன், அம்மியில அரைச்சிக்கோ, அம்மாவுக்கு கிளாஸ் இருக்கு கிளம்புறேன் அப்படின்றாங்க. அம்மாவுக்கு கிளாஸ் இருக்கா, இட்லி நானே வச்சுக்கணுமா, சட்னி வேணும்னா நானே அரைச்சிக்கணும், பாத்துக்கூட லேட் ஆயிருச்சுன்ட்டு போறாங்க அவங்க அம்மா. அப்பாட்ட கேட்கிறான், என்ன அம்மா லூசா என்ன பண்ணிட்டு போறா, எனக்கு தானே அவ எல்லாமே செஞ்சு வச்சிருப்பா, என்ன பிடிச்சதெல்லாம் செஞ்சிருப்பா, இட்லி கூட அவிக்காம கிளம்பி போறா. இல்லம்மா அப்பா அம்மா வந்து இங்க வந்து கிராம மக்களுக்கு தையல் சொல்லி கொடுக்குறாங்க, அம்மாவுக்கு தையல் தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் போல இருக்கு. இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஒரு கிராம சேவகி தான், நிறைய பேர் தையல் படித்தா இங்கே உள்ள கிராமத்து பெண்கள்லாம் முன்னேறுவாங்கன்னு சொன்ன உடனே அதை இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அவங்களுக்குலாம் அம்மா ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறா. எப்போ இருந்த அம்மா அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, இந்த கிராமத்துக்கு வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கிறா. வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிறது, ஏதாவது லோன் வேணும்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது, முதியோர் கல்வி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எதுக்கு அம்மாவுக்கு இந்த வேண்டாத வேலை, ஏமா அப்படி சொல்ற, உங்களையெல்லாம் அம்மா செட்டில் பண்ணிட்டா, இப்ப அவளுக்கான உலகத்துல வாழ்றா, என்ன அவளுக்கான உலகத்துல வாழ்றா. அப்பா சிரிச்சுட்டே சொல்றாரு, இப்பதான் உங்க அம்மா செந்துரு ஆகிவிட்டாள், செந்துரு ஆகிவிட்டாள், என்னம்மா சொல்ற, இவ்வளவு நாளும் உங்களுக்கெல்லாம் அம்மாவா இருந்தா, இப்பதான் அவளா மாறி இருக்கிறா, உடே அப்படிம்பாரு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி அவ வீட்டுல போய் அவளை இட்லியை வச்சு சாப்பிட்டுட்டு மத்தியானமா தான் அம்மா என்ன செய்யறான்னு பாப்பான்னு உட்காந்துருப்பா. மத்தியானம் ஒரு லேடி அவங்க அம்மா கூட்டு வருவாங்க, கிட்டத்தட்ட அவங்க வயசுல இருப்பாங்க. அந்த பெண்மணி, நான் தான் இந்த கிராமத்துடைய சேவகி, உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரே மாறிடுச்சு தெரியுமா, எல்லாருக்கும் அவ்வளவு உதவி செய்யறாங்க, அது செய்யறாங்க இது செய்யறாங்கன்னு அவங்க அம்மாவை பத்தி மக கிட்ட புகழ்வாங்க. இப்போ யோசிச்சு பாப்பா, ஒரு காலத்தில் இவளோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வருவாங்கல்ல, அப்போ நித்யா நல்லா கட்டுரை எழுதுவா, நித்யா சூப்பராக டிராயிங் பண்ணுவா, நித்யா சூப்பராக பேசுவான்னு அவங்க அம்மா கிட்ட இவளை பற்றி அந்த பிள்ளைங்க புகழ்வாங்க. அவங்க அம்மா அப்படியான்னு ஆச்சரியமாக கேட்பாங்க. ஆனால் இப்போ அம்மாவை பற்றி ஒருத்தவங்க வந்து புகழ்கிறத கேட்க கேட்க இவளுக்கு எரிச்சலாகவும் இருக்கும் ஆச்சரியமாகவும் இருக்கும். சரிங்க சரிங்க இருக்கட்டும், நீங்கள் எத்தனை பிள்ளைங்கம்மா, நீ ஒருத்தி தானா? இல்லை இல்லை எனக்கு ரெண்டு அண்ணன் ரெண்டு அக்கா இருக்கு, எல்லாம் கல்யாணமாகி வேற ஒரே ஊரில் இருக்காங்க. அப்படியா, உங்கள் அம்மா வந்ததுலேருந்து இந்த ஊரே நல்லா இருக்குமா, நீ நல்லா இரு அப்படின்ட்டு அந்த அம்மா போயிடும். இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டே இருக்கும், சாயந்தரமாவது அம்மா கவனிக்கலன்னா சாயந்தரம் வந்து இவளுக்கு பிடிச்ச எல்லா பலகாரமும் செஞ்சு அவளை சாப்பிட வச்சு ஜடையெல்லாம் போட்டு அவளை மடியில் சாய்ச்சி ரொம்ப கதையாக பேசிகிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல நம்ம அம்மா பழைய ஃபார்முக்கு திரும்பிட்டா அப்படின்னு நினச்சி பேசிக்கிட்டே இருந்துட்டு, நான் தூங்க போகிறேம்மா, சரிடா தூங்க போன்ட்டு அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு கவனிச்சிட்டே இருப்பா. அவங்க அப்பா அவர் படித்த கதைகளை சொல்வார், அன்னைக்கு அங்கே உள்ள ஆண்கள்ட்ட எல்லாம் என்ன பேசினார், அந்த ஊருடன் நிலவரத்தை சொல்லுவார், இவங்க தையல் கிளாஸில் என்னெல்லாம் நடந்ததுன்னு பேசுவாங்க. இப்போ என்னமோ பெரிய பிரதமரும் முதல்வரும் பேசிக்கிற மாதிரியில் அம்மா அப்பா பேசிக்கிறாங்க, முன்னாடிலாம் நம்மளை பற்றி தானே பேசுவாங்க, பெரிய ஊர் உலகம் பேசுகிறாங்கன்னு எரிச்சல் பட்டுட்டே பரண்டு பரண்டு படுத்துட்டு இருப்பா. இவங்க அம்மா டம்ளரில் பால் கொண்டு வந்து, இந்தா குடிச்சிட்டு படு, அப்போ தான் உனக்கு தூக்கம் வரணுன்னே, சரி அம்மா அம்மாவாக தான் இருக்காங்கன்னு குடிச்சிட்டு படுத்துருவாள். மறுநாள் பார்த்தா காலையில் அம்மா யார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தா ஒரு சின்ன பிள்ளை வந்து நிற்கும், என்னடா அப்படின்னு அம்மா கேட்பாங்க. இல்லை சாயந்தரம் தானே மியூசிக் கிளாஸ் வருவேன், இன்னைக்கு நாங்கள் எங்கேயோ ஊருக்கு போகிறோமா, அதனால காலையிலே எனக்கு கிளாஸ் கிளாஸ் எடுத்துருங்களேன்னு ஒரு சின்ன பிள்ளை வந்து நிற்கும், மியூசிக் கிளாஸா அப்படின்னு இந்த பிள்ளை பார்த்துட்டு இருக்கும். அவங்க அம்மா சொல்லுவாங்க, டே காலையில் எனக்கு சமைக்கிற வேலை இருக்கேடா, சாயந்தரம் தானே உனக்கு அந்த நேரத்தை ஒதுக்கியிருந்தேன், இல்லை இல்லை எனக்கு காலையில் சொல்லுங்கன்னு அந்த பாப்பா கேட்டவுடனே இவங்க அப்பா சொல்வார், போயேம்மா அந்த பிள்ளை அக்கறையாக வந்திருக்குதுல, ஒவ்வொரு பிள்ளைங்க நல்லதாக போச்சுன்னு ஓடி இருக்கும்ல, போ நான் இந்த சோறை தானே வடிக்கணும், நான் வடிக்கிறேன்னு அவங்க அப்பா கிச்சனுக்குள்ளே போயிடுவார். இந்த அம்மா போய் சுருதி பெட்டியோட அந்த பிள்ளைக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்கும். இவனுக்கு அதிர்ச்சியாக இருக்கும், என்னப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, பாட்டு சொல்லிக் கொடுக்குறா, பக்கத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்குறா, அம்மாவுக்கு பாட தெரியுமா, நிஜமாவே அம்மாவுக்கு பாட தெரியுமா, அம்மாவுக்கு பாட தெரியுமான்னு எனக்கு இங்கே வந்தாம்மா தெரியும், உங்கள் அம்மா சின்ன வயசில் பாட்டெல்லாம் பழகியிருக்கா, ஆனால் நம்ம குடும்பத்துக்கே உழைச்சி உழைச்சி அவளுக்கு என்ன தெரியும்னு அவளுக்கே மறந்து போச்சு, இங்கே வந்ததுக்கப்புறம் அவளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கற்றுக் கொடுக்குறா, நீ என்னப்பா பண்ணுற, நான் சோறு வடிக்கிறேன் அப்படிங்கிறார். இப்போ உனக்குலாம் வெக்கமா இல்லையாப்பா, நீ சோறு வடிக்கிற, அம்மா பாட்டு பாடிட்டு இருக்காங்க, அம்மா தானே இந்த வேலையை செய்யணும். அவர் சிரிச்சுட்டே சொல்றார், ஒரு அடிமை என்னை நேசிப்பதையோ ஒரு அடிமை என் கூட சேர்ந்து வாழ்வதையோ நான் ஒரு நாளும் விரும்பவில்லை, ஒரு தனித்துவமான பெண் என் கூட வாழ்றதை தான் நான் விரும்புறேன், இவ்வளவு நாள் அவ நமக்காக உழைச்சாலம்மா, இந்த சோறை வடிக்கிறதுல நம்ம 5 நிமிஷம் வேலை தானே, இந்த நீ வடி அப்படின்ட்டு போயிடுறாரு. இவளுக்கு ஏன்டா அம்மா வீட்டுக்கு வந்து தொலைஞ்சோன்னு கடுப்பாக இருக்குது. இப்படியே ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்குது, திடீர்னு முதியோர் கல்விக்குன்னு சொல்லி கொடுக்க ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இந்த அம்மா பரபரப்பாக இருக்கிறாங்க. ஆனால் இவளுக்கு செஞ்சு கொடுக்குறதையும் ஓரளவு செஞ்சு கொடுத்துட்றாங்க, மீதியை நீ செய் அப்படின்னு ஒப்படைக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க அக்கா வீட்டிலேருந்து லெட்ரு வருது, அவங்க அக்கா மங்களூரில் இருக்கிறான், அவளுக்கு 2வது குழந்தை பிறந்திருக்குது, ஏற்கனவே மூத்த பையன் சின்ன பையனாக இருக்கான், இப்போ நான் ரொம்ப சிரமப்படுறேன் அம்மா, ஒரு 6 மாதம் இங்கே அனுப்பி வை, அம்மா இருந்தாங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும், உன்னை இவ பார்க்குறேன் அம்மா, கிளம்ப போறியா, அக்காவை பார்க்க கிளம்ப மாட்டேன், இந்த வேலையை பார்க்குறதுக்கு ஒரு வேலைக்காரம்மாவே போதும், நான் தான் முத குழந்தைய எல்லாருக்கும் நான் பார்த்துருக்குறேன், அப்படி அவள் விரும்பினானா இங்கே வரட்டும் குழந்தையோட, இங்கே வச்சு நான் அவளையும் பார்த்துக்கிட்டு என் வேலையும் நான் பார்த்துக்குருவேன், இந்த இடத்த விட்டுட்டு நான் அவளுக்காக போக மாட்டேன்.
6: அன்பு உறவுகள், இதுவரை கவிதா ஜவஹர் ஆற்றிய உரையினை கேட்டீர்கள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:40 நிமிடம், ஐக்கிய ராச்சியத்தில் 9:40 நிமிடம். தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்றாமல் இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான உறவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு பிரதி வியாழக்கிழம் இதுவரும் 10:40 to 11 மணி வரை நேயர்களின் ஆக்கத்தின் ஊடாக வானொலியில் வலம் பெறுகின்றது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக பாடல்களை எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார் நோர்வேயிலிருந்து பவன் அவர்கள். பவனுக்கும் எமது இதய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எப்படி இருக்கிறீர்கள் பவன், நலமா உற்சாகமா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுடைய பாடல் தெரிவுகள் வானொலியில் மலர்கின்றது, கேட்டு மகிழுங்கள்.

தூர்ந்து விடுத்தாள் பாரதி பொன்மை.

0: குளிர் முகத்தில் நிலவின் நிழலாட, கூனல் பிறை நெற்றியில் குழலாட.
1: இந்த பாடல் அமைந்த ராகம் கரகப்பிரியா.
0: நிழலாட

0: దుందరి గడిత కదా
1: గరిజం
0: పరిగడత
1: పరని
0: గడిగడతాయి

ஒலித்த பாடலை டி என் மோஸ் அவர்கள் பாடியிருந்தார். பாடலுக்கு இசையமைத்திருந்தார் கே பி மகாதேவன் அவர்கள். பாடலை இயற்றியிருந்தார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். அடுத்த பாடல்

0: என் சிந்தை மயங்குதடி
1: பாடலை யாத்தவர் குமா பாலசுப்ரமணியன். பாடலுக்கு இசையமைத்தவர் டி ஜி லிங்கப்பா அவர்கள். பாடல் அமைந்த ராகம்

உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழ்நிலை தமிழ்நொழியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். வாரத்தில் ஒரு நாள் பிறந்த வியாழக்கிழமை 10:40 11 மணி வரை இன்றைய நட்சத்திரத்தில் பாடல் திரிவுகளை எங்களுக்காக துல்லியமாக எழுதி அனுப்பியிருக்கின்றார் எங்கள் அன்பு உறவு பவன். நோர்வேயில் இருந்து அவர்களுக்கும் எமது எய்தியபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்ட என்ன பவன், உங்களுடைய நிகழ்ச்சியை கேட்கின்றீர்களா? நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்பது எனது நம்பிக்கை. உங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் அடுத்த கானம்

இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்தவர் பத்மஸ்ரீ டி எம் சமுத்திரராஜன் அவர்கள் பாடல் தெரிவிகளை துல்லியமாக எங்களுக்காக எழுதி அனுப்பியிருந்தார். பவன் நோர்வேயிலிருந்து அவர்களுக்கும் அவர் இதேபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. இன்றைய நட்சத்திரம் வானலையில் மலர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல். கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அரிசியை நாட்டின் பிரதான உணவாக மாத்திரமன்றி ஏனைய உப உற்பத்திகளுக்காகவும் பயன்படுத்துவதை விரிவுபடுத்துவதற்கான நீண்டகால திட்டம் ஒன்றை அரசாங்கம் தயாரித்து வருவதாக விவசாய அமைச்சர் கே டி லால்காந்தா தெரிவித்திருக்கிறார். நெல் சந்தைப்படுத்தல் சபையின் 55 வருட வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 3000 மில்லியன் ரூபாய்

பாரிய நட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய விவசாய ஒன்றியத்தின் தலைவர் அனுரா தென்னக்கோன் குறிப்பிட்டிருக்கிறார். ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனாவுக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் இன்று குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டிருக்கிறது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வளர்ச்சி மாதிரியானது சீனாவில் சமூக சமத்துவத்தையும் நீதியையும் ஊக்குவிப்பதோடு அதன் மூலம் அனைவரும் பயந்து கொள்ளும் செழிப்பை அடைய முடிந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டிருக்கிறார். மின்கட்டணம், எரிவாயு விலை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்புக்கு எதிராக கொழும்பு நகரின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த அவசரகால சட்டம் இந்த மாதத்துடன் நிறைவுக்கு வர உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கலாநிதி நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பற்றிய பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்புலவில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் நேற்று 8வது நாளாகவும் தொடர்ந்து இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் பௌத்த மதகுரு தலைமையிலான சம உரிமை இயக்கத்தின் பிரந்திகள் உள்ளிட்ட பொது அமைப்பினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடுகிறார்கள். தையட்டி விகாரை போராட்டம் நடைபெற்ற போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமர்ந்திருந்த கூடாரங்களை உடைத்து எரிந்ததாக காட்டி முகநூலில் காணொலி ஒன்று பரப்பப்பட்டு வருவதை தொடர்ந்து வலிவடக்கு பிரதேசபை உறுப்பினர் நேற்று உதவி போலீஸ் அத்தியட்சியரை அவரது அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், தையட்டி விகார பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் கொட்டகை பிடுங்கி எறியப்பட்டதாக முகநூலில் வெளியிடப்படும் காணொளி பழைய காணொளி. நேற்று முன்தினம் எந்த சம்பவங்களும் இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதியையும் உண்மையையும் நாட்ட கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை எடுக்கும் முயற்சிகளுக்கு இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை தனது ஏகோபித்த ஆதரவை வெளியிட்டிருக்கிறது. யாழ்ப்பாண மாநகர சபையின் புதிய கட்டிட தொகுதியின் இரண்டாம் கட்ட பணிகளை நிறைவு செய்வதற்காக வரி நீங்கலாக 1958.85 மில்லியன் ரூபாய் திருத்தப்பட்ட செலவு மதிப்பீட்டுக்கு அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது. தற்போது 5% மட்டத்தில் உள்ள நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை எதிர்வரும் ஆண்டுகளில் 7-8% மட்டத்துக்கு கொண்டு வருவதை அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். 2022 ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருந்து இலங்கை வெற்றிகரமாக மீட்சி அடைந்துள்ளதை உலக வங்கி உத்தியோகமாக உறுதிப்படுத்தியிருக்கிறது. நடப்பாண்டின் அடுத்த 6 கால பகுதிக்கு நீர்க்கட்டணங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்பட மாட்டாதென்று வீடமைப்பு, நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதியின் பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த சொகுசு நோயாளர் காவு வண்டியொன்று முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையின் அவசர சிகிச்சை மற்றும் நோயாளி போக்குவரத்து சேவைகளை வலுப்படுத்துவதற்காக கையளிக்கப்பட்டிருக்கிறது. வவுனியா மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் எஸ் காண்டிமன் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. குன்னாகல் காவல்துறை பிரிவில் கடமையாற்றும் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் வழக்கொன்றில் சாட்சியம் அளிப்பதற்காக நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அறிவித்தலை பெற்றுக் கொண்ட போதிலும் குறிப்பிட்ட தேதியில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிவிட்டார். நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்காததற்கான முறையான மற்றும் சரியான காரணங்களை அவர் சமர்ப்பிக்க தவறியதால் குன்னாகல் பிரதான நீதிமன் அவரை நீதிமன்ற சிறைக்கூடத்தில் சிறை வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார். களுத்துறை கட்டுக்குருந்தை பகுதியில் பேருந்தொன்றும் முச்சக்கர வண்டியொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 31 நபர் ஒருவர் காரில் 78 கிலோ கேரளா கஞ்சாவை கடத்தி சென்றபோது கைது செய்யப்பட்டிருப்பதாக நெடுங்கணி போலீசார் தெரிவித்தார்கள். மட்டக்குளி பகுதியில் 5 கிலோகிராமுக்கு அதிக அளவிலான ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போதைய இளைஞர் யுவதிகள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் HIV மற்றும் பாலியல் ரீதியாக பரவக்கூடிய நோய்களின் பரவலில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டிருக்கிறது.
இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இந்த நிலைமை இன்னமும் அபாயகரமான மட்டத்திலே நீடிப்பதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணங்கர தெரிவித்திருக்கிறார். எனக்கு நேர்ந்த இந்த துயரம் இனி வேறு எந்த ஒரு குடும்பத்துக்கு நடந்துவிடக் கூடாது. எனது மனைவியின் இழப்புக்கு சம்பந்தப்பட்ட அனைவரும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கிடைக்கவும் ஒரிஜினல் மருத்துவ ஆவணங்களை மீட்டு தரவும் ஜனாதிபதி மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட வேண்டும் என்று மட்டக்களப்பு போந்தனா வைத்தியசாலையில் மரணமடைந்த இளம் தாயின் கணவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இலங்கையில் பல்வேறு விபத்துக்கள் காரணமாக நாளாந்தம் சுமார் 30 மனித உயிர்கள் பலியாவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. ஹட்டன் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் உணவுடன் சேர்த்து கரப்பான் பூச்சி வழங்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில் உள்ள ஹோட்டல்களின் சுகாதாரமற்ற நிலை குறித்து பொதுமக்கள் கடும் அதிருப்தியையும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் ஐக்கிய நாடுகள் அமைதிகாக்கும் படையில் கடமையாற்றும் இலங்கை வான்படை பிரிவினர் கொடூரமான துப்பாக்கிச் சமர் மற்றும் மோசமான வானிலைக்கு மத்தியிலும் 14 பேரின் உயிர்களை காப்பாற்றி சாதனை படைத்திருக்கிறார்கள். நாட்டில் உள்ள வளர்ப்பு பிராணிகளின் அதிகரிப்பை கட்டுப்படுத்தவும் விசன்னாய் கடி நோயை தடுப்பதற்கான வழிமுறைகளை கட்டாயமாக்க புதிய சட்டம் மூலம் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கிறது. சமகாலத்தில் காடுகளில் சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பாத யாத்திரையில் பங்கேற்கும் சுப்பிரமணி என்ற செல்ல பிராணிக்கும் அதனுடன் செல்லும் அடியார்களுக்கும் பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளன. எனவே காட்டுப்பகுதிக்குள் சுப்பிரமணியை அழைத்து செல்ல அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று வன ஜீவராசிகள் திணைக்களகத்தின் சட்ட ஆலோசகரும் சுற்றாடலியலாளருமான கந்தையா பிரியதர்சினி தெரிவிக்கிறார். செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,53,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,163 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் அரசியலமைப்பு ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சி கட்டமைப்புக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்களுக்கு எதிராக மக்களை திரட்டும் வகையில் ஆகஸ்ட் 6 தேதி முதல் இந்தியா தழுவிய அளவில் அரசியல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் உறவை மீண்டும் இயல்பிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஆகியோருக்கு அரசியல் தலைவர்கள் உட்பட இரு நாடுகளையும் சேர்ந்த 100 மேற்பட்ட முக்கிய பிரமுகர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார்கள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக எதிர்கட்சிகள் அனுப்பியுள்ள கடிதத்தை ஏற்க வேண்டாம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு அனைத்து இந்திய வழக்கறிஞர் சங்க தலைவர் ஆதிசி அகர்வாலா கடிதம் எழுதியுள்ளார். டெல்லியில் போராட்டம் நடத்துவதற்கு முன்பாக ஜம்மு காஷ்மீரின் அமைச்சரவையில் முக்கிய மாற்றங்களை செய்ய உள்ளதாக முதல்வர் உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடைக்காலம் வந்துவிட்டாலே மக்களிடையே மின்சார நுகர்வு அதிகரிப்பதும் மின்தடை ஏற்படுவதும் இயல்பாகிவிட்டது. இந்த நிலையில் மாநிலத்தில் தமிழக வெற்றி கழகம் புதிதாக ஆட்சிக்கு வந்த பிறகு மாநிலத்தின் பல பகுதிகளில் மின்வெட்டு பிரச்சினை பூதாகரமாகியிருக்கிறது. தொடரும் மின்தடையால் பல இடங்களில் மக்கள் சாலை மறியல், மின்வாரிய அலுவலக முற்றுகையென போராட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய அமைச்சரவை மற்றும் நிர்வாக ரீதியான மாற்றங்கள் குறித்து ஆலோசனைகள் தலைநகரில் தீவிரமடைந்த நிலையில் சில மாநிலங்களின் ஆளுநர்கள் மாற்றப்படலாம் என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக பிரான்சுக்கு நேற்று சென்றுள்ளார். மத்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் மேலும் ஓராண்டுக்கு நீடிக்கப்படுகிறது. உரிமக்காலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து 2,400 டாஸ்மாக மதுபான கடைகளுடன் இணைந்து செயல்பட்டு வந்த பார்கள் மதுக்கூடங்கள் மாநிலம் முழுவதும் நேற்று முதல் மூடப்பட்டன. இந்த விவகாரம் தொடர்பாக இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய முடிவு எடுக்கப்பட உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொரோனா காலகட்டத்தில் குடிமக்களின் அன்றாட செயல்பாடுகளுக்கு தவிர்க்க முடியாததாக விளங்கிய ஆரோக்கிய சேது செயலி இப்போது முற்றிலும் புதிய வடிவத்தில் அறிமுகமாகியுள்ளது. இந்தியாவில் சட்டவிரோத குடியேற்றம், பிற இயற்கைக்கு மாறான காரணங்களால் ஏற்பட்டுள்ள மக்கள் தொகை ரீதியான மாற்றங்கள் குறித்து நேரில் ஆய்வு செய்ய பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உயர்நிலை குழு விரைவில் பயணிக்க உள்ளது. ரஷ்ய ராணுவ தொழில் நிறுவனங்களுக்கு அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் சாதனங்களை விநியோகித்த குற்றச்சாட்டின் கீழ் 4 இந்திய நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடையை அமெரிக்கா நீக்கியிருக்கிறது.
ராஜஸ்தான் மாநிலத்தில் லொரியும் தனியார் பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்தார்கள். கிந்திஜா குழுமத்தைச் சேர்ந்த இந்தியாவின் முன்னணி வணிக வாகன தயாரிப்பு நிறுவனமான அசோக் லேலண்ட் நாட்டின் முதல் ஏர் சஸ்பென்ஷன் வசதி கொண்ட 3 புதிய லொரிகளை நேற்று அறிமுகப்படுத்தியிருக்கிறது. ஒடிசா மாநிலத்தின் 5வது பாட புத்தகத்தில் நடிகை ஐஸ்வர்யா ராய் நடித்த ஹிந்தி படத்தின் பாடல் தவறுதலாக இடம்பெற்றுள்ளது, சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பள்ளி பாட புத்தகத்தில் சினிமா பாடல் அச்சிடப்பட்டதற்கு கடும் கண்டன கணைகள் எழுந்துள்ளன. பாகிஸ்தான் சிறைகளில் 250 இந்தியர்கள் அடைபட்டிருப்பது கைதிகள் குறித்த தகவலை இரு நாடுகளும் பகிர்ந்ததன் மூலம் தற்போது தெரிய வந்துள்ளது. வாட்ஸ்அப் செயலியில் மொபைல் எண் இல்லாமல் தொடர்பு கொள்ளும் புதிய யூசர் நேம் அம்சத்துக்கு ஒன்றிய அரசு தற்காலிக தடை விதித்துள்ளது. ராமர் கோவில் நன்கொடை மோசடி தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக அயோத்தியில் காவல்துறையினர் புதிய சோதனைகளை மேற்கொண்டுள்ளார்கள். தமிழ்நாட்டின் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கை தலைமன்னார் வரை பாக்கு நீரிணியை கடந்து வரலாற்று சிறப்புமிக்க கடல் நீச்சல் பயணத்தை மேற்கொள்வதற்கு அனுமதி கோரிய மனு குறித்து மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இன்று சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்ந்து 1,07,200 ரூபாவுக்கும் கிராமுக்கு 150 ரூபாய் உயர்ந்து 13,400 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் அமெரிக்காவும் ஈரானும் கத்தார் அதிகாரிகளுடன் நடத்திய சந்திப்புகள் நல்ல முறையில் நடைபெற்றதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். அமைதி பேச்சில் முன்னேற்றம் தெரிவதாக அவர் தெரிவித்தார். இருந்தாலும் கத்தாரில் இருதரப்பும் நேரடியாக சந்திக்கவில்லை. லெபனான், சிரியா, காசா ஆகியவற்றில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு வட்டாரங்கள் இருக்கும் தனது படைகளை இப்போதைக்கு மீட்டுக் கொள்ளப் போவதில்லை என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது. உக்ரைன் தாக்குதல் எதிரொலியால் உள்நாட்டில் ஏற்பட்ட எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க இந்தியாவிடமிருந்து பெட்ரோலை ரஷ்யா இறக்குமதி செய்ய தொடங்கியிருக்கிறது. மியான்மரில் ராணுவ ஆட்சியின் போது 1,00,000 அதிகமானோர் கொல்லப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. வடகிழக்கு நைஜீரியாவில் உள்ள போனோ மாகாணத்தில் அஸ்கிராஉபா பகுதியில் அமைந்துள்ள ஒரு மேல்நிலைப் பள்ளியில் ஆயுதமேந்திய மர்ம நபர்கள் நேற்று முன்தினம் திடீர் தாக்குதல் நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் ஆசிரியர் ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் தேர்வு எழுதி கொண்டிருந்த 36 மாணவர்கள் மற்றும் 3 ஆசிரியர்களை அந்த கும்பல் கடத்தி சென்று விட்டது. நாட்டின் இறையாண்மை மற்றும் வளர்ச்சி நலன்களை பாதுகாப்பதற்காக ராணுவத்தின் திறன்களை உலக தரத்துக்கு விரைவாக நவீனமயமாக்க வேண்டும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மின்னிலக்க நாணய பரிவர்த்தனைகளில் கடந்த ஆண்டு $1 பில்லியன் மேல் லாபம் ஈட்டியதை தற்காத்து பேசியிருக்கிறார். தமது ஆட்சி காலத்தில் அனைவரும் லாபம் ஈட்டுவதாக அவர் தெரிவித்தார். பெல்ஜியம் நாட்டின் அன்பப் நகரின் புறநகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் நேற்று ஏற்பட்ட தீபத்தில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தார்கள். வெனிசுலாவை இரட்டை நிலநடுக்கம் உலுக்கி 6 நாளாகிறது. நேற்று முன்தினம் 3 வயது சிறுவன் இடிபாடுகளிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்ட செய்தி பலரையும் உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. பிரிட்டனின் பர்மிங்கம் நகரில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றின் அருகே இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 16 வயதுடைய சிறுவன் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அமெரிக்கா கடுமையான வெப்பத்தை சமாளிக்க தயாராகிறது. வரும் 4ஆம் தேதி வரை அங்கு வெப்ப அலை வீசக்கூடும். கிழக்கு கரையோரத்திலிருந்து மத்திய அமெரிக்கா வரை முன்னெப்போதும் இல்லாத அளவு வெப்பம் தகிக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் இன்றும் மசக எண்ணெயின் விலைகள் சுமார் 1% சரிந்துள்ளன. விலைகள் தொடர்ந்து 3வது நாளாக குறைந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகளில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க உள்ள இந்திய மகளிர் T20 கிரிக்கெட் அணி கர்மன்பிரீத் கவுர் தலைமையில் 15 பேருடன் அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் டெஸ்ட் தரவரிசையில் இந்திய வீரர் ஐஸ்பிரீத் பும்ராவுடன் முதலிடத்தை பாய்ந்து கொண்ட நியூசிலாந்து வீரர் மார்க் ஹென்றி தற்போது 2வது இடத்துக்கு பின்தங்கியிருக்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் ரவுண்ட் அப் 32வது சுற்றில் கொங்கோ அணியை 2-1 என்று வீழ்த்தி இங்கிலாந்து அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலக கிண்ண கால்பந்து போட்டியில் அமெரிக்கா பொஸ்னியாவை வீழ்த்தியுள்ளது. 2-0 என்ற கோல் கணக்கில் ஆட்டம் நிறைவு பெற்றது. பெல்ஜியமும் செனகலும் களமிறங்கிய உலகக்கிண்ண ஆட்டத்தில் 3-2 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியம் வெற்றி பெற்றுள்ளது.
ஈரான் கால்பந்து அணி குரூப் சுற்றுடன் வெளியேறிய எல்லையில் தனது முகாம் அமைந்திருந்த மெக்சிகோவின் திஜபானா நகரில் இருந்து ஈரானுக்கு புறப்பட்டு சென்றுவிட்டது. மொரோக்கோ அணிக்கு எதிரான போட்டியில் நெதர்லாந்து பெனால்டி ஷூட் அவுட்டில் 3-2 என்ற கோல் கணக்கில் தோல்வியை தழுவியது. பெனால்டி வாய்ப்புகளை தவறவிட்ட நெதர்லாந்து வீரர்கள் ஐஸ்டின் குளிவேட், குயின் ட்ரம்ப், கிறிஸ்டனியா சமர்வில்லி ஆகியோர் சமூக வலைதளங்களில் நிறவறி தாக்குதலுக்கு உள்ளானதோடு மோசமான வார்த்தைகளால் திட்டி தீர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். கால்பந்து விளையாட்டுக்கே இது பெருத்த அவமானம் என்று அந்த நாட்டு கால்பந்து சங்கம் தெரிவித்துள்ளது. மெக்சிகோ நோக் அவுட் சுற்றில் வெற்றி பெற்றதை அடுத்து மெக்சிகோ சிட்டியில் நடைபெற்ற மாபெரும் கொண்டாட்டங்களில் இருவர் இறந்தார்கள். 19 வயது பெண்ணும் 44 வயது நபரும் மூச்சுத்திணறலால் இறந்ததாக நகர சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அமெரிக்க டென்னிஸ் நட்சத்திரமான செரீனா வில்லியம்ஸ் ஓய்வு முடிவை திரும்ப பெற்று 4 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் களத்துக்கு திரும்பியிருக்கும் நிலையில் விம்பிள்டன் டென்னிஸின் முதல் சுற்றில் அவர் தோல்வியை சந்தித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு மருத்துவ உதவி அவசரகால நிவாரணப் பணிகளுக்காக $2.5 லட்சம் வழங்கிய பிரேசில் கால்பந்து வீரர் நெய்மர் பாராட்டப்படுகிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.47 ரூபாய், இந்திய பெறுமதியில் 108.12 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.05 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.97 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.50 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.44 ரூபாய், 1 ஐக்கிய ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 446.53 ரூபாய், இந்திய பெறுமதியில் 126.21 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.32 ரூபாய், இந்திய பெறுமதியில் 66.80 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மன்னத்தினர். சாசல் கார்ஷ்டாகோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மன்னமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாட்சப்பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse
2: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:22 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:22. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில்

பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களா? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு பெரும்பாலும் நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். பரிசு லாட்சப்பலில் அமைந்திருக்கும் பி டி கேஷன் கரி சாயி கேஷன் ஆசை பூசரி இவர்கள் இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: அவர்கள் உங்களுடன் ஒரு சில நிமிடங்கள்.
1: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள். உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
4: பொந்து பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொந்து பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொந்து பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோன், 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டே மார்க்கெட்.
0: பொந்துபண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:26. ஐக்கிய ராஜ்யத்தில் 10:26. இந்த நேரத்தில் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

0: நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி எம் சௌந்தரராஜன் அவர்கள், பாடலை ஆற்றவர் திருச்சி தியாகராஜன், பாடலுக்கு இசையமைத்தவர் திரையிசை திலகம் கே வி மகாதேவன். சங்கமலத்தீவு திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. நேரம் சரியாக 11:30, ஐக்கியராட்சியத்தில் 10:30. தேரம்பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை வழங்கும் ஆசிபூசரி உங்களோடு.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலடியாப்பா.
2: ஓமாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல உள்ள ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கட ஆசிபுசரி ரஜி தான். வெளிநாட்டுல இருந்து வாரவை எல்லாம் ஆசிபுசரி ரஜியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே வெளுக்கிடப்பா, போவோம் ஆசிபுசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசை பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசை பூசரி இலக்கம் 195 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1042 5573 78.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேரும்பாலு நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: ஒலித்து பாடலை பத்மஸ்ரீ ஜி எம் எஸ் அவர்கள் பாடியிருந்தார். பாடலை யாற்றவர் கவியரசர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள். தங்கைக்காக திரைப்படத்தில் பாடல் ஒலித்தது.
1: பரிசு லாட்சியில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரீ கை பாரிஸ் 10 லாட்சியப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சியப்பலில் ஷெரிமஹால்.
0: பரிசு லாட்சியப்பலில் அமைந்திருக்கும் ஷெரிமஹால் நேரம் சரியாக 11:36, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:36. இந்த நேரத்தில் வரும் இந்த பாடல்

0: ஒலித்த பாடலை பாடியவர் தனுஸ்ரீ, டி என் சவுந்தரராஜன். பாடலை ஆற்றவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி. பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் எங்கிருந்து வந்தாள். பாரிஸ் லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி எஸ்ஏஎஸ் லங்கா 12@gmail.com.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள், பாடலை யாற்றுவர் கவியரசர், பாடலுக்கு இசையை அமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள். டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாறுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
1: வாழ்வை வசந்தம் வந்து அதை அம்மாவும்
0: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால் குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0505-91-44-79-26.
2: இந்த புறா ஆட வேண்டுமானா இளவரசர் பாட வேண்டும்.
3: ஓ, பாட வேண்டுமா?
1: வசந்தம் முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண்புறாவே, வசந்தம் முல்லை போலே வந்து அசைந்து ஆடும்
0: சார்கேசி ராகத்தில் அமைந்த பாடல்.
1: நான் அறிவேனே வா ஓடுவா, வசந்தம் முல்லை போலே வந்து அசைந்து ஆடும்.
0: கவிஞர் மர்தகன்சி அவர்களுடைய கவிதை வரி.
1: மாயமெல்லாம் நான் அறிவேனே வா ஓடுவா, வசந்தம் முல்லை போலே வந்து

அம்பாள் நிகழ்ச்சிக்கு நித்தம் அனுசரணை கொடுத்து வானொலி கடத்து வருகின்றார்கள். பரிசு ஆட்சியர்கள் அமைந்திருக்கும் அம்பாள் ஸ்டோர்ஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி போட்டியில் அமைந்திருக்கும் போட்டி போட்டி மார்க். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு

ஒரு காலத்தில் விஸ்வநாதன் இசையமைக்க சிவாஜி நடிக்க டிஎம்எஸ் பாட வேண்டும் அப்படி ஒரு காலம் இருந்தது. அந்த காலங்களில் வந்த பாடல்கள் கண்ணதாசனுடைய

ஒலித்து பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள். பாடலை ஆற்றவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும்.

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய செய்யணும் பாடல். கவிஞர் காளிதாசன் அவர்களுடைய கவிதை வரி பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் தேனிசை தந்தல். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலம். தேனும் பாலம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல். கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அரிசியை நாட்டின் பிரதான உணவாக மாத்திரமன்றி ஏனைய உப உற்பத்திகளுக்காகவும் பயன்படுத்துவதை விரிவுபடுத்துவதற்கான நீண்டகால திட்டம் ஒன்றை அரசாங்கம் தயாரித்து வருவதாக விவசாய அமைச்சர் கே டி லால்காந்தா தெரிவித்திருக்கிறார். நெல் சந்தைப்படுத்தல் சபையின் 55 வருட வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 3000 மில்லியன் ரூபாய் பாரிய நட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய விவசாய ஒன்றியத்தின் தலைவர் அனுரா தென்னக்கோன் குறிப்பிட்டிருக்கிறார். ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனாவுக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் இன்று குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டிருக்கிறது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வளர்ச்சி மாதிரியானது சீனாவில் சமூக சமத்துவத்தையும் நீதியையும் ஊக்குவிப்பதோடு அதன் மூலம் அனைவரும் பயந்து கொள்ளும் செழிப்பை அடைய முடிந்ததாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டிருக்கிறார். மின்கட்டணம், எரிவாயு விலை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்புக்கு எதிராக கொழும்பு நகரின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த அவசரகால சட்டம் இந்த மாதத்துடன் நிறைவுக்கு வர உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கலாநிதி நளிந்த ஜேதிச தெரிவித்திருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பற்றிய பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்புலவில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் நேற்று 8வது நாளாகவும் தொடர்ந்து இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் பௌத்த மதகுரு தலைமையிலான சம உரிமை இயக்கத்தின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பொது அமைப்பினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடுகிறார்கள். தையட்டி விகாரை போராட்டம் நடைபெற்ற போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமர்ந்திருந்த கூடாரங்களை உடைத்து எரிந்ததாக காட்டி முகநூலில் காணொலி ஒன்று பரப்பப்பட்டு வருவதை தொடர்ந்து வலிவடக்கு பிரதேசபை உறுப்பினர் நேற்று உதவி போலீஸ் அத்தியட்சரை அவரது அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், தையட்டி விகார பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் கொட்டகை பிடுங்கி எறியப்பட்டதாக முகநூலில் வெளியிடப்படும் காணொளி பழைய காணொளி, நேற்று முன்தினம் எந்த சம்பவங்களும் இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதியையும் உண்மையையும் நாட்ட கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை எடுக்கும் முயற்சிகளுக்கு இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை தனது ஏகோபித்த ஆதரவை வெளியிட்டிருக்கிறது. யாழ்ப்பாண மாநகர சபையின் புதிய கட்டிட தொகுதியின் 2ஆம் கட்ட பணிகளை நிறைவு செய்வதற்காக வரி நீங்கலாக 1958.85 மில்லியன் ரூபாய் திருத்தப்பட்ட செலவு மதிப்பீட்டுக்கு அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது. தற்போது 5% மட்டத்தில் உள்ள நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை எதிர்வரும் ஆண்டுகளில் 7-8% மட்டத்துக்கு கொண்டு வருவதை அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். 2022 ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை வெற்றிகரமாக மீட்சி அடைந்துள்ளதை உலக வங்கி உத்தியோகமாக உறுதிப்படுத்தியிருக்கிறது. நடப்பாண்டின் அடுத்த 6 மாத கால பகுதிக்கு நீர்க்கட்டணங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்பட மாட்டாதென்று வீடமைப்பு, நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்கே தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதியின் பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த சொகுசு நோயாளர் காவு வண்டியொன்று முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையின் அவசர சிகிச்சை மற்றும் நோயாளி போக்குவரத்து சேவைகளை வலுப்படுத்துவதற்காக கையளிக்கப்பட்டிருக்கிறது. வவுனியா மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் எஸ் காண்டிமன் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. குன்னாகல் காவல்துறை பிரிவில் கடமையாற்றும் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் வழக்கொன்றில் சாட்சியம் அளிப்பதற்காக நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அறிவித்தலை பெற்றுக்கொண்ட போதிலும் குறிப்பிட்ட தேதியில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிவிட்டார். நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்காததற்கான முறையான மற்றும் சரியான காரணங்களை அவர் சமர்ப்பிக்க தவறியதால் குன்னாகல் பிரதான நீதிவான் அவரை நீதிமன்ற சிறைக்கூடத்தில் சிறை வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார்.
களுத்துறை கட்டுக்குருந்தை பகுதியில் பேருந்து ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 31 வயது நபர் ஒருவர் காரில் 78 கிலோ கேரளா கஞ்சாவை கடத்தி சென்றபோது கைது செய்யப்பட்டிருப்பதாக நெடுங்கணி போலீசார் தெரிவித்தார்கள். மட்டக்குளி பகுதியில் 5 கிலோ கிராமுக்கு அதிக அளவிலான ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போதைய இளைஞர் யுவதிகள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் HIV மற்றும் பாலியல் ரீதியாக பரவக்கூடிய நோய்களின் பரவலில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டிருக்கிறது. இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இந்த நிலைமை இன்னமும் அபாயகரமான மட்டத்திலே நீடிப்பதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணங்கர தெரிவித்திருக்கிறார். எனக்கு நேர்ந்த இந்த துயரம் இனி வேறு எந்த ஒரு குடும்பத்துக்கு நடந்துவிடக் கூடாது. எனது மனைவியின் இழப்புக்கு சம்பந்தப்பட்ட அனைவரும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கிடைக்கவும் ஒரிஜினல் மருத்துவ ஆவணங்களை மீட்டு தரவும் ஜனாதிபதி மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட வேண்டும் என்று மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் மரணமடைந்த இளம் தாயின் கணவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இலங்கையில் பல்வேறு விபத்துக்கள் காரணமாக நாளாந்தம் சுமார் 30 மனித உயிர்கள் பலியாவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. ஹட்டன் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் உணவுடன் சேர்த்து கரப்பான் பூச்சி வழங்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில் உள்ள ஹோட்டல்களின் சுகாதாரமற்ற நிலை குறித்து பொதுமக்கள் கடும் அதிருப்தியையும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் ஐக்கிய நாடுகள் அமைதிகாக்கும் படையில் கடமையாற்றும் இலங்கை வான்படை பிரிவினர் கொடூரமான துப்பாக்கிச் சமர் மற்றும் மோசமான வானிலைக்கு மத்தியிலும் 14 பேரின் உயிர்களை காப்பாற்றி சாதனை படைத்திருக்கிறார்கள். நாட்டில் உள்ள வளர்ப்பு பிராணிகளின் அதிகரிப்பை கட்டுப்படுத்தவும் விசன்னாய் கடி நோயை தடுப்பதற்கான வழிமுறைகளை கட்டாயமாக்க புதிய சட்டம் மூலம் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கிறது. சமகாலத்தில் காடுகளில் சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பாத யாத்திரையில் பங்கேற்கும் சுப்பிரமணி என்ற செல்ல பிராணிக்கும் அதனுடன் செல்லும் அடியார்களுக்கும் பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளன. எனவே காட்டுப்பகுதிக்குள் சுப்பிரமணியை அழைத்து செல்ல அனுமதி வழங்கப்பட மாட்டாதென்று வனஜீவராசிகள் திணைக்களத்தின் சட்ட ஆலோசகரும் சுற்றாடலியலாளருமான கந்தையா பிரியதர்சினி தெரிவிக்கிறார். செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,53,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,163 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் அரசியலமைப்பு ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சி கட்டமைப்புக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்களுக்கு எதிராக மக்களை திரட்டும் வகையில் August 6 முதல் இந்தியா தழுவிய அளவில் அரசியல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் உறவை மீண்டும் இயல்பிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஆகியோருக்கு அரசியல் தலைவர்கள் உட்பட இரு நாடுகளையும் சேர்ந்த 100 மேற்பட்ட முக்கிய பிரமுகர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார்கள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக எதிர்கட்சிகள் அனுப்பியுள்ள கடிதத்தை ஏற்க வேண்டாம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு அனைத்து இந்திய வழக்கறிஞர் சங்க தலைவர் ஆதிசி அகர்வாலா கடிதம் எழுதியுள்ளார். டெல்லியில் போராட்டம் நடத்துவதற்கு முன்பாக ஜம்மு காஷ்மீரின் அமைச்சரவையில் முக்கிய மாற்றங்களை செய்ய உள்ளதாக முதல்வர் உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடைக்காலம் வந்துவிட்டாலே மக்களிடையே மின்சார நுகர்வு அதிகரிப்பதும் மின்தடை ஏற்படுவதும் இயல்பாகிவிட்டது. இந்த நிலையில் மாநிலத்தில் தமிழக வெற்றி கழகம் புதிதாக ஆட்சிக்கு வந்த பிறகு மாநிலத்தின் பல பகுதிகளில் மின்வெட்டு பிரச்சினை பூதாகரமாகி இருக்கிறது. தொடரும் மின்தடையால் பல இடங்களில் மக்கள் சாலை மறியல், மின்வாரிய அலுவலக முற்றுகையென போராட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய அமைச்சரவை மற்றும் நிர்வாக ரீதியான மாற்றங்கள் குறித்து ஆலோசனைகள் தலைநகரில் தீவிரமடைந்த நிலையில் சில மாநிலங்களின் ஆளுநர்கள் மாற்றப்படலாம் என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக பிரான்சுக்கு நேற்று சென்றுள்ளார். மத்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் மேலும் ஓராண்டுக்கு நீடிக்கப்படுகிறது.
உரிமக்காலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து 2400 டாஸ்மாக மதுபான கடைகளுடன் இணைந்து செயல்பட்டு வந்த பார்கள் மதுக்கூடங்கள் மாநிலம் முழுவதும் நேற்று முதல் மூடப்பட்டன. இந்த விவகாரம் தொடர்பாக இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய முடிவு எடுக்கப்பட உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொரோனா காலகட்டத்தில் குடிமக்களின் அன்றாட செயல்பாடுகளுக்கு தவிர்க்க முடியாததாக விளங்கிய ஆரோக்கிய சேது செயலி இப்போது முற்றிலும் புதிய வடிவத்தில் அறிமுகமாகியுள்ளது. இந்தியாவில் சட்டவிரோத குடியேற்றம், பிற இயற்கைக்கு மாறான காரணங்களால் ஏற்பட்டுள்ள மக்கள் தொகை ரீதியான மாற்றங்கள் குறித்து நேரில் ஆய்வு செய்ய பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உயர்நிலை குழு விரைவில் பயணிக்க உள்ளது. ரஷ்ய ராணுவ தொழில் நிறுவனங்களுக்கு அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் சாதனங்களை விநியோகித்த குற்றச்சாட்டின் கீழ் 4 இந்திய நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடையை அமெரிக்கா நீக்கியிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் லொறியும் தனியார் பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்தார்கள். கிந்திஜா குழுமத்தைச் சேர்ந்த இந்தியாவின் முன்னணி வணிக வாகன தயாரிப்பு நிறுவனமான அசோக் லேலன் நாட்டின் முதல் ஏர் சஸ்பென்ஷன் வசதி கொண்ட 3 புதிய லொறிகளை நேற்று அறிமுகப்படுத்தியிருக்கிறது. ஒடிசா மாநிலத்தின் 5 வகுப்பு பாட புத்தகத்தில் நடிகை ஐஸ்வர்யா ராய் நடித்த ஹிந்தி படத்தின் பாடல் தவறுதலாக இடம்பெற்றுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பள்ளி பாட புத்தகத்தில் சினிமா பாடல் அச்சிடப்பட்டதற்கு கடும் கண்டன கணைகள் எழுந்துள்ளன. பாகிஸ்தான் சிறைகளில் 250 இந்தியர்கள் அடைபட்டிருப்பது கைதிகள் குறித்த தகவலை இரு நாடுகளும் பகிர்ந்ததன் மூலம் தற்போது தெரிய வந்துள்ளது. வாட்ஸ்அப் செயலியில் மொபைல் எண் இல்லாமல் தொடர்பு கொள்ளும் புதிய யூசர் நேம் அம்சத்துக்கு ஒன்றிய அரசு தற்காலிக தடை விதித்துள்ளது. ராமர் கோவில் நன்கொடை மோசடி தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக அயோத்தியில் காவல்துறையினர் புதிய சோதனைகளை மேற்கொண்டுள்ளார்கள். தமிழ்நாட்டின் தனுஷ்கோடியில் இருந்து இலங்கை தலைமன்னார் வரை பாக்கு நீரிணியை கடந்து வரலாற்று சிறப்புமிக்க கடல் நீச்சல் பயணத்தை மேற்கொள்வதற்கு அனுமதி கோரிய மனு குறித்து மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இன்று சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,07,200 ரூபாவுக்கும் கிராமுக்கு 150 ரூபாய் என்று 13,400 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் அமெரிக்காவும் ஈரானும் கத்தார் அதிகாரிகளுடன் நடத்திய சந்திப்புகள் நல்ல முறையில் நடைபெற்றதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். அமைதி பேச்சில் முன்னேற்றம் தெரிவதாக அவர் தெரிவித்தார். இருந்தாலும் கத்தாரில் இருதரப்பும் நேரடியாக சந்திக்கவில்லை. லெபனான், சிரியா, காசா ஆகியவற்றில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு வட்டாரங்கள் இருக்கும் தனது படைகளை இப்போதைக்கு மீட்டுக் கொள்ளப் போவதில்லை என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது. உக்ரைன் தாக்குதல் எதிரொலியால் உள்நாட்டில் ஏற்பட்ட எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க இந்தியாவிடமிருந்து பெட்ரோலை ரஷ்யா இறக்குமதி செய்ய தொடங்கியிருக்கிறது. மியான்மரில் ராணுவ ஆட்சியின் போது 1,00,000 அதிகமானோர் கொல்லப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. வடகிழக்கு நைஜீரியாவில் உள்ள போனோ மாகாணத்தில் அஸ்கிரா உபா பகுதியில் அமைந்துள்ள ஒரு மேல்நிலை பள்ளியில் ஆயுதமேந்திய மர்ம நபர்கள் நேற்று முன்தினம் திடீர் தாக்குதல் நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் ஆசிரியர் ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் தேர்வு எழுதி கொண்டிருந்த 36 மாணவர்கள் மற்றும் 3 ஆசிரியர்களை அந்த கும்பல் கடத்தி சென்று விட்டது. நாட்டின் இறையாண்மை மற்றும் வளர்ச்சி நலன்களை பாதுகாப்பதற்காக ராணுவத்தின் திறன்களை உலக தரத்துக்கு விரைவாக நவீனமயமாக்க வேண்டும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மின்னிலக்க நாணய பரிவர்த்தனைகளில் கடந்த ஆண்டு $1 பில்லியன் மேல் லாபம் ஈட்டியதை தற்காத்து பேசியிருக்கிறார். தமது ஆட்சி காலத்தில் அனைவரும் லாபம் ஈட்டுவதாக அவர் தெரிவித்தார். பெல்ஜியம் நாட்டின் அன்பப் நகரின் புறநகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் நேற்று ஏற்பட்ட தீபத்தில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தார்கள். வெனிசுலாவை இரட்டை நிலநடுக்கம் உலுக்கி 6 நாளாகிறது. நேற்று முன்தினம் 3 வயது சிறுவன் இடிபாடுகளிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்ட செய்தி பலரையும் உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. பிரிட்டனின் பர்மிங்கம் நகரில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றின் அருகே இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 16 வயதுடைய சிறுவன் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அமெரிக்கா கடுமையான வெப்பத்தை சமாளிக்க தயாராகிறது. வரும் 4 தேதி வரை அங்கு வெப்ப அலை வீசக்கூடும். கிழக்கு கரையோரத்திலிருந்து மத்திய அமெரிக்கா வரை முன்னெப்போதும் இல்லாத அளவு வெப்பம் தகிக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் இன்றும் மசக எண்ணெயின் விலைகள் சுமார் 1% சரிந்துள்ளன. விலைகள் தொடர்ந்து 3 நாளாக குறைந்துள்ளது.
விளையாட்டுச் செய்திகளில், ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க உள்ள இந்திய மகளிர் டி20 கிரிக்கெட் அணி கர்மன் பிரீத் கவுர் தலைமையில் 15 பேருடன் அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் டெஸ்ட் தரவரிசையில் இந்திய வீரர் ஐஸ்பிரீத் பும்ராவுடன் முதலிடத்தை பாய்ந்து கொண்ட நியூசிலாந்து வீரர் மார்க் ஹென்றி தற்போது 2 இடத்துக்கு பின்தங்கியிருக்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் ரவுண்ட் அப் 32 சுற்றில் கொங்கோ அணியை 2-1 என்று வீழ்த்தி இங்கிலாந்து அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலக கிண்ண கால்பந்து போட்டியில் அமெரிக்கா போஸ்னியாவை வீழ்த்தியுள்ளது. 2-0 என்ற கோல் கணக்கில் ஆட்டம் நிறைவு பெற்றது. பெல்ஜியமும் செனகலும் களமிறங்கிய உலக கிண்ண ஆட்டத்தில் 3-2 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியம் வெற்றி பெற்றுள்ளது. ஈரான் கால்பந்து அணி குரூப் சுற்றுடன் வெளியேறிய எல்லையில் தனது முகாம் அமைந்திருந்த மெக்சிகோவின் திஜபானா நகரிலிருந்து ஈரானுக்கு புறப்பட்டு சென்று விட்டது. மொரோக்கோ அணிக்கு எதிரான போட்டியில் நெதர்லாந்து பெனால்டி ஷூட் அவுட்டில் 3-2 என்ற கோல் கணக்கில் தோல்வியை தழுவியது. பெனால்டி வாய்ப்புகளை தவறவிட்ட நெதர்லாந்து வீரர்கள் ஐஸ்டின் குளிவேட், குயின் ட்ரம்ப், கிறிசென்னியா சமர்வில்லி ஆகியோர் சமூக வலைதளங்களில் நிறவறி தாக்குதலுக்கு உள்ளானதோடு மோசமான வார்த்தைகளால் திட்டி தீர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். கால்பந்து விளையாட்டுக்கே இது பெருத்த அவமானம் என்று அந்த நாட்டு கால்பந்து சங்கம் தெரிவித்துள்ளது. மெக்சிகோ நோக் அவுட் சுற்றில் வெற்றி பெற்றதை அடுத்து மெக்சிகோ சிட்டியில் நடைபெற்ற மாபெரும் கொண்டாட்டங்களில் 2 இறந்தார்கள். 19 பெண்ணும் 44 நபரும் மூச்சுத்திணறலால் இறந்ததாக நகர சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அமெரிக்க டென்னிஸ் நட்சத்திரமான செரினா வில்லியம்ஸ் ஓய்வு முடிவை திரும்ப பெற்று 4 பிறகு மீண்டும் களத்துக்கு திரும்பியிருக்கும் நிலையில் விம்பிள்டன் டென்னிஸின் முதல் சுற்றில் அவர் தோல்வியை சந்தித்தார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு மருத்துவ உதவி அவசரகால நிவாரணப் பணிகளுக்காக $2.5 million வழங்கிய பிரேசில் கால்பந்து வீரர் நெய்மர் பாராட்டப்படுகிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 euro இலங்கை பெறுமதியில் 382.47 இந்திய பெறுமதியில் 108.12 $1 இலங்கை பெறுமதியில் 336.05 இந்திய பெறுமதியில் 94.97 1 Swiss franc இலங்கை பெறுமதியில் 415.50 இந்திய பெறுமதியில் 117.44 1 Akrachia பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 446.53 இந்திய பெறுமதியில் 126.21 1 Canadian dollar இலங்கை பெறுமதியில் 236.32 இந்திய பெறுமதியில் 66.80 கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்டாகோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: நெகை மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
2: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasseril
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Carry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. நேரம் சரியாக 12:24 ஐக்கிய ராஷ்டிரத்தில் 11:24. கடந்த வாரம் சுவிஸ் நேரத்தில் அரசியல் சமூக மீடியனுடைய மறு ஒலிபரப்பினை கேட்காத அன்பர்களுக்காக தருகின்றோம்.

0: உங்களுடன் நாங்கள்
1: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கனை கொள்வதும் கொண்டு கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கின்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
0: இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்

0: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ, தாங்கிட நாடி உண்டோ.
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள்

0: நம்முடைய அரசியல் சமூகம் இடையிலே சமகால நிகழ்வுகள் தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். இன்றைய அரசியல் சமூகம் இடையிலே அருளவர்கள் கனடா தங்கவேல் ஐயா அவர்கள் மற்றும் ஏனைய ஆய்வாளர்களுக்கு நேரம் இருந்தால் அவர்களும் கலந்து சிறப்பிப்பார்கள். முதலிலே இங்கே கனடாவிலிருந்து தங்கவேல் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: தர்ஷன். வணக்கம். இன்றைய அரசியல் சமூகம் இடையிலே இப்ப தமிழ் தேசிய பேரவையினால ஒரு அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை வழிநடத்தல் குழு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டதல்ல, என்ன நடக்குது?
1: அவர்கள்
0: மட்டுமில்ல, சட்டத்தரணிகள் அவர்கள் புரிம்பாக எல்லாரையும் ஒன்றுபடுத்துறோம் என்று வந்து ஒவ்வொரு தரம் புரிம்பு புரிம்பாக இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறார்களே.
1: நீங்கள் அடிக்கடி சொல்ற மாதிரி நாங்கள் இதிலையும் இதுல கூட யோசனைகளை சமர்ப்பிக்கிறதுக்கு ஏன் ரெண்டு சபைகள் ஏன் ரெண்டு குழுக்கள்
0: முகமுடியோடு வேலை செய்கிறார்கள். இப்ப இன்றைய அந்த அதாவது தேசிய தலைவர் தலைமை ஏற்றுக்கொண்டு இவ்வளவு பேர் அர்ப்பணிப்பு செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில தங்களை அர்ப்பணித்து மாவீரர்களானவர்கள் வந்து அவர்கள் ஒரு நம்பிக்கையிலே தான் போராடினார்கள். ஆனால் அங்கு உள்ளுக்குள்ள நடக்கிற சதிகளை பற்றி எல்லாம் அவர்களுக்கு கவலையும் இல்லை. அவர்கள் தங்களுடைய என்ன நோக்கத்துக்காக தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று வந்தார்களோ அந்த அர்ப்பணிப்பை உண்மையிலேயே அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள். ஆனால் அவ்வளவத்தையும் வந்து இல்லாமல் செய்து அவர்களை அழிவு பாதைக்கு கொண்டு சென்றது உள்ளுக்கிருந்த ரெண்டு முகமுடி அணிந்தவர்களால தான் வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் நடந்தது என்பது. இந்த யுத்தத்தில் அவர்கள் வெல்லவில்லை, இந்த சூழ்ச்சியால தான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அது மாதிரி ஏற்கனவே இந்த இதுக்குள்ளே எல்லாம் இந்த சட்டத்தரணிகள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் பின்புலங்களை எல்லாம் பார்ப்பீர்களானால் சிறையில இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் இந்த குழுவில் இருக்கிறார்கள்.
1: என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், சரி, இது நீங்க உங்களுடைய நோக்கம் உண்டு, ரெண்டு விரிவாக நீங்கள் கூடி ஆராய்வீர்கள். நீங்கள் ரெண்டு பேரும் உண்டாகலாம் தானே?
0: இல்லை, இப்ப நாங்கள் முன்கூட்டிய வலியுறுத்துறது என்ன விடியும் என்றால், இந்த அரசியல் அமைப்பு தொடர்பாக அதில் உள்ள புத்திஜீவிகள் ஒரு குழுவை எடுத்துவிட்டு இவர்கள் ஒவ்வொருவரும் என்னென்ன விடயம் என்பதை கொடுக்கிற போது அவர்கள் முடிவெடுக்கிற ஒரு சபையாக உருவாக்கிவிட்டால் இந்த பிரச்சனை இருக்காது. கட்சிகளுக்கு இடையில ஒற்றுமை தேவையில்ல. இந்த உங்களோட கொள்கை என்ன கொண்டு வா, மற்றவருடைய கொள்கை என்ன கொண்டு வாங்க, அதுல நல்லது இதை வந்து ஒரு விவாதங்களை நடத்தி அதுல உள்ள முக்கியமானவற்றை எடுத்து அதை எல்லோருமே கடைப்பிடிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டா விஷயம் முடிஞ்சுது. அடுத்த முகமூடி தேசிய தலைவர் படத்தையும் புலிகொடியையும் வச்சு கொண்டு இழுத்து விழுத்துற முகமூடி அங்க இருக்கு. அப்ப அதுல நாங்கள் தெளிவுபடாமல் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக முடியாது. அதான் இந்த இலங்கை பிரச்சனையை கையாளுபவர்களுக்கும் இங்கே உள்ள பிரான்ஸும் கூட கனடா புலனாய்வு துறை அதிகாரிகளுக்கு இடையில நல்ல தொடர்பு இருக்கு. அவர்கள் எல்லாம் எங்கட இதுகளை பார்த்து கக்கட்டம் போட்டு சிரிப்பார்கள். ரெண்டாவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட தொலைபேசிகளை எல்லாம் கேட்கிறபடியால அவர்களுடைய ரெண்டு முகமூடி தொடர்பாக நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள்.
1: இந்த குழுவில் வந்து அப்பதுக்கட்ட தேசியவாதிகளா இருக்கவர் அவர்களுக்கு எந்த விதமான சாயமும் பூசக்கூடாது. அப்படி சாயம் பூசப்பட்டால்
0: அடுத்த சந்ததியின் பாதுகாப்பு தொடர்பாக சிந்திப்பவர்களாக மாத்திரம் இருக்க வேணும்.
1: அதுதான் அதுதான் நீங்க சொல்ல சரி, முற்றிலும் சரி. நூறு உண்மை. நீங்கள் பக்க சார்பாக அல்லது ஒரு ஒரு கட்சி சார்பாக நீங்கள் இதை முன்னெடுக்கிறது என்று சொன்னால் அது வெற்றி அளிக்காது. அதோட இருக்க ஒரு காலக்கருதியாக இருக்கின்றால் அதுவும் இல்லை. ஏதோ கூடுகிறார்கள், ஆணைக்கு இருக்கா அவனுக்கு இருக்கா கூடுகிறார்கள், என்ன நடக்கிறது தெரியாமல் இருக்கு. சரி, அந்த முயற்சியை
0: அவர்களை பொறுத்தவரையில் இந்த சிங்கள பௌத்த பேரினவாத பொறுத்தவரையில் அவர்கள் ஒவ்வொரு கொள்கை உடையவர்களாக இருக்கலாம் அல்லது தங்களுக்குள்ள முரண்பாடு உடையவர்களாக இருக்கலாம், ஆனால் தமிழர்களுடைய பிரச்சனை என்பதில் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் தானே.
1: அது அதுல எந்த விதமான
0: அமைப்புகளாக இருக்கலாம், எங்களுக்குள்ள பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் தமிழர்களுடைய உரிமை என்ற பிரச்சனையில வந்து ஒரே நிலைப்பாட்டிலே எல்லாரும் சேர்ந்து இயங்கலாம் தானே. உரிமை விஷயத்துல தமிழர்களுடைய உரிமை விஷயத்துல வந்து எல்லாருக்கும் ஒரே நிலைப்பாடு இருக்கலாம் தானே. நீங்கள் வந்து இலங்கை அரசாங்கத்தோட வந்து கூடி தொடர்புல இருக்கலாம், ஆனா கெட்டித்தனமா வந்து உங்களுடைய கெட்டித்தனம் எதை காட்ட வேணும் என்று சொன்னா நீங்கள் சொல்றதை அவர்கள் கேட்கிற மாதிரி கொண்டு வர வேணுமே ஒழிய அவர்கள் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாளம் போடக்கூடாது. நீங்க யாருடன் தொடர்பு வைத்திருந்து அதான் நீங்கள் சொல்ற மாதிரி அடுத்த சந்ததிக்கான பாதுகாப்பை அவர்களை கொண்டு செவிக்க வேணுமே ஒழிய அவர்கள் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி தாளம் போடுபவர்களாக இருக்கக்கூடாது.
1: நீங்க சொல்றது சரி, ஆனா நடைமுறை அப்படி இல்லையே. இப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழர் தரப்பு இதுல வந்து மூன்று முக்கிய கட்சிகள் இருக்கிறேன் வந்து தமிழர் கட்சி, ரெண்டாவது தமிழ் தேசிய கூட்டம் ஜன தமிழ் தேசிய கூட்டமைப்பு, மூன்றாவது வந்து தமிழ் அதில் எங்கள் தமிழ் காங்கிரஸ். இதில் வந்து தமிழர் கட்சிக்கும் ஜன தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இது ஒரு அளவில் ஒரு சில புரிந்துணர்வு இருக்கிறது போல தெரியுது. ஆனால் தமிழ் காங்கிரஸ் அப்படி இல்லை. எங்களுக்கு பதிமூன்றாவது சட்ட திருத்தம் தொடக்க புள்ளியாக கூட நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கடை அதையாவது மாநகரில் எல்லாம் எதிர்கூட அமைக்கப்பட்டது, அது இந்த பதிமூன்றாவது சட்ட திருத்தத்துக்கு தான் அமைக்கப்பட்டது. அதை கூட இன்றைக்கு இந்த அரசாங்கம் வந்து தேர்தல் நடத்த கூடாதுன்றது புரியாதமே இருக்குது. ஏனென்றால் அடிப்படையில் அவர்கள் வந்து மாநகரை முறைமையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளிட்டேன். இப்போ உள்ள அந்த ஜேவிபி கட்சி அதெல்லாம் பிரதானமாக இருக்கிறார்கள், தேசிய மக்கள் சக்தியில் அவர்கள்லாம் பிரதானமாக இருக்கிறார்கள். அவர்கள் அடிப்படையில் அவர்கள் மாநகர தேர்தலை நிராகரித்தவர்கள், அதுக்காக ஆயுதம் வேண்டி போராடி போராடினார்கள். அப்படியால் அவரிடமிருந்து இந்த மாநகர தேர்தலை ரத்திக்கவே பெரிய வில்லங்கமா இருக்குது. அதுக்குள்ளே மூலம் அது எங்களை பயமுண்டாவே தேர்தல் இந்த மாதிரி கேட்கிறார். அப்படின்னா அந்த மாநகர தேர்தல் வந்தால் அதை கலந்து கொள்ள மாட்டாரா? இப்படிதான் இப்ப ஆறாவது சட்ட திருத்தம் இருக்குது. அதுல தமிழகம் கேட்கறது அதை பற்றி பயப்பட செய்யறது அது எல்லாமே குற்றம். சொத்துக்கள் பரிபரிவர்த்தனை செய்யப்படும், குடிமை செய்யப்படும் என்றதுதான் இருக்குது. ஆனால் அதுக்கு அது அதை நாங்கள் ஒத்துக்கொண்டு அந்த அந்த சத்திய பிரமாணம் எடுத்துதான் எல்லாரும் இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு போகிறோம். அது ஒரு உத்தி. அப்படி இல்லாவிட்டால் எங்களோட தமிழ் தேசிய தரப்புக்கு சக்தி தமிழ் தேசிய தரப்பிலிருந்து வேறு வேறு ஆக்கள்லாம் நாங்கள் நாடாளுமன்றம் போயிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் இந்த பதிமூன்றாவது சட்டத்தில் ஒரு தொடக்க புள்ளியாக வச்சு அது முழுமையாக அந்த சட்டத்தில் இருக்க மாதிரி அப்படியே அது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்றது தான் சுத்திகாரி தினம்.
0: வெளிநாட்டு ராஜதந்திரிகளை சந்திக்கிற போது வந்து எல்லாரும் ஒன்றாக போனார்கள் என்று சொன்னா அவர்களுக்கு வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். தனித்தனியை சந்திக்கிற போது ஒருவர் ஒன்றை சொல்லுவார், இன்னொருவர் ஒன்றை சொல்லுவார். இதனூடாக அவர்களையும் குளப்புற வீர திட்டத்தை சிங்கள பௌத்த பேரினவாதம் சரியான முறையில திட்டமிட்ட ரீதியில இவர்களை வச்சே காய் நகர்த்து என்ற சந்தேகம் பெறுகிறது அல்லவா?
1: நான் இந்த வெளிநாட்டு ராஜதந்திரிகள சந்திக்க
0: அவர்களுக்கு ஓரளவுக்கு உண்மை தெரியும். அவர்கள் எல்லா விடயங்களும் வந்து தனிய ஒரு பகுதியால மட்டும் அவர்கள் தகவல் சேகரிப்பது இல்லை. அவர்கள் பல பல வழிகளால தகவல் சேகரிப்பார்கள். அதிலும் அவர்களுக்கு நம்பிக்கையானவர்கள் சொல்வதைத்தான் எல்லாற்ற தகவல்களையும் எடுத்து கடைசியாக அவர்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களுடைய உரையாடுகிற போது ஒரு முடிவுக்கு வருவார்கள். இதுதான் உண்மையாக இருக்கும்.
1: ஆனால் இன்னைக்கு இந்த வெளிநாட்டு தூதர்களை அல்லது ராஜதந்திரிகளை போய் அடிக்கடி சந்திக்கிறது பற்றி எனக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்லை.
0: அவர்கள்தான் 6 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா இந்த உள்நாட்டு புலனாய்வாளர்கள் மற்றது இந்த வெளிநாட்டு முடிவு எடுப்பவர்களோட சேர்ந்து 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா பிரான்சோ கனடாவோ அங்கே சென்று அவர்கள் அவர்களுக்கு கூட்டம் நடத்தி அப்போ இங்கே உள்ள புலனாய்வாளர்கள் சேரித்து வைத்திருக்கிற தகவல்களையும் அவர்கள் சொல்லுகின்ற தகவல்களையும் ஒப்பிட்டு ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அப்போ அது எல்லா நாடுகளுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கு.
1: நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய தமிழர் வந்து அமெரிக்க ராஜதந்திரிகளை சந்திக்கிறார்கள், தூதர்களை சந்திக்கிறார்கள். ஆனால் என்ன நடைமுறையில் என்ன நடக்குது? இப்ப கடைசியாக கிடைச்ச செய்தியின்படி 11 ஹெலிகாப்டர் அமெரிக்கா வந்து அர்ப்பணிப்பாக கொடுத்துருக்கு.
0: அவர்கள் சீனாவோடு இணைய விடாமல் செய்யறதுக்கான ஆலோசனைகளை இன்னொரு பகுதி சொல்லி செய்து கொண்டிருக்கும்.
1: வெளிநாடுகள்லையும் உள்துறை சொல்றத வந்து பாதுகாப்பு துறை கேட்காது, பாதுகாப்பு துறை சொல்றத உள்துறை கேட்காது. இவர்கள் சமாதானம் பேசுவார்கள், அவர்கள் சண்டைக்கு ஆயத்தமாக இருப்பார்கள். அப்படி இதுதான் உலகம். இப்படிதான் இது நடந்து கொண்டு போகுது. இந்த ராஜதந்திரியோட சந்திப்பு எப்போ முடிவுக்கு வரும் தெரியாது.
0: அவர்களுக்கு வந்து தொடர்ந்து நாங்கள் சொல்லி கொண்டிருப்பதை வந்து அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இங்கே உள்ள இலங்கை பிரச்சனையை கையாளுகின்ற அமைப்புகள், இலங்கையர்களை கண்காணிக்கின்ற உளவுத்துறை அமைப்புகளுக்கு எல்லாம் அனுப்பி கொண்டிருப்பார்கள்.
1: சரி, அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் வைத்துக்கொள்ளுங்க. ஆனா ஒரு அசகியம் இல்லையே. இன்னைக்கு வந்து மாநகரை தேர்தல் வந்து இந்த ஆண்டுதே நடக்காதுன்னு சொல்றாரு. அது சார்ந்து தான் நடக்கும் சொல்லி 80/20 ஜேவிபி கட்சியினுடைய பொதுச்செயலாளர் சொல்றேன்.
0: நடக்குமா என்பது கேள்விக்குறியா இருக்கு. அடுத்த ஆண்டு நடத்துவார்களா என்பது கேள்விக்குறியா இருக்கிறது. அதுக்கிடையிலே அவர்கள் மாநிலசபைக்கு முதலாக அடுத்த ஆண்டு தொடங்குவார்கள். அரசியல் ஜாப்பை மாத்துகிறோம் என்று தொடங்கி அதுல காலத்தை செலவழித்து மாநிலசபை தேர்தல் நடக்காது. அடுத்த வருஷம் அதை வச்சுக்கொண்டு மாநிலசபையை இழுத்தடிப்பார்கள்.
1: போடுவார்கள். இலங்கை அரசு வந்து இப்பதில்லை, இவர்களுடைய ஆட்சியில மட்டுமல்ல, காலங்காலமாக இலங்கை வந்து சுதந்திரம் அடைந்த நாட்கள் அந்த காலம் தொட்டு இந்த இனப்பிரச்சனைய தீர்க்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இல்லை, இனப்பிரச்சனை இல்லை என்றதான் அவர்களுடைய அடிப்படை வாதம்.
0: யார் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் வந்து இந்த பிரச்சனையிலே அவர்கள் தலையிட மாட்டார்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் உங்களுக்கு வாக்குறுதி தருவார்கள், வந்ததன் பின்னர் இதை பற்றி எந்த விதமான, அதாவது இந்த விடயம் தொடர்பாக எந்த விதமான பார்வையை அவர்கள் மூடி விடுவார்கள்.
1: இந்த கட்சி கூட இப்ப இருக்கிற அனுராதி தலைமையில உள்ள ஆட்சி அந்த தேர்தல் காலத்துல கூட அவங்க நேரடியாக சொல்ல இல்லை. பிரச்சனை
0: அவரை வந்து முன்னர் பதவிக்கு வருவதற்கு முன்னர் ஜெர்மனியில இருந்து மற்ற ஒரு இங்கு வந்த இடத்துல கூடிய அவர் செவ்வித்தரையை கூட என்ன சொன்னார், இலங்கையிலே அப்படி இனப்பிரச்சனை என்று எதுவுமே கிடையாது, நாங்கள் தாங்கள் வந்தா எல்லாரும் ஜாமன். அது வந்து எந்த காலத்திலும் இனப்பிரச்சனை தொடர்பாக அங்க நாட்டில் இனப்பிரச்சனை என்று ஒன்று கிடையாது, நாங்கள் எல்லாரும் இலங்கையர்கள் என்ற அடிப்படையில தான் நாங்கள் அணுகுவோம், அதுதான் தீர்வென்றதே அவர்கள் நேரடியாகவே சொல்லிவிட்டார்கள். என்ன கேக்குறதுலயே ஒற்றுமையா வரே இல்லையே, அதான் எங்களுக்கு என்ன தேவையண்டதுல அனைவரும் ஒரே விடையது தானே கேட்க வேணும். வியாழக்கிழமை நடந்தது முக்கியமான சந்திப்பு, தெற்காசிய பொதுநல அபிவிருத்தி அலுவலகத்தின் பிரதிநிதி என்ன அவரை சந்திக்கிறதுக்கு வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து போறதண்டு தான் இருந்தது. கடைசியா சுமந்திரன் அவர்கள் போனபடியால மற்றவர்கள் போகாமல் தங்களுக்கு நேரம் இல்லை என்று சொல்லி அதை சந்திப்பை கேள்விப்பட்டீங்களா? அது இவரெல்லாம் போறோன்றிருந்த வேற எங்கட கோடீஸ்வரன் ஸ்ரீதரன் மற்றது கயந்திரமார் பொன்னம்பலம் செல்வம் அடைக்கலநாதன் ஆனா அவர்கள் எல்லாம் கலந்து கொள்ளாமல் தவித்து விட்டார்கள். சில நேரம் ஆங்கிலம் தெரிந்தவர்கள்லாம் அங்கு உரையாடுவார்கள். இவர்களுக்கு விளங்காத்தால ஏன் விளங்க இல்லை என்றதை காட்டுவான் என்றதை காட்டி போகாமல் நின்றார்கள்.
1: இந்த நாளில்தான் எல்லாம் மொழிபெயர்ப்பு கேட்கலாம். இங்க கூகுள்ல நீங்கள் ஆங்கிலத்தை பேசுறது
0: அவர்கள் எல்லாம் வாரம் என்று சொல்லிட்டு போகாமல் தவிர்த்து விட்டார்கள். ஒன்றிணைந்து போனால் தானே அவர் அதை சந்திக்கிறவருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். மற்றது இவர்கள் தனிய தனிய போய் சந்திச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக மாற்றி மாற்றி சொல்லி அவர்களும் இலங்கை அரசாங்கம் சொல்ற மாதிரி இவர்களுக்கிட்ட வந்து எந்த விதமான இதுவும் இல்லை இவர்கள் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்றது மாதிரி தானே கடைசியா ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி சொல்றப்ப தமிழற்ற பிரச்சனை என்றா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே அந்த பிரச்சனையை விளங்கி கொள்ள வேணும். அதுதான் நடக்குது.
1: இப்ப எத்தனை எவ்வளவு எத்தனை பாரதமான பிரச்சனைகள் எல்லாம் தமிழ் மக்களை கேப்பாப்பளவு நிலத்தை விடுவிக்க சொல்லி அங்க தொடர்ந்து போராட்டம் நடக்குது. வெளிவடக்கு காணிகளை விடுவிக்க சொல்லி தொடர்ந்து போராட்டம் நடக்குது. எங்களுடைய மக்களுக்கு அங்க நிம்மதியான வாழ்க்கை இல்லையே. சரி, சாப்பிட வழி இல்லாட்டியும் பரவாயில்லை, முன்னிறது பரவாயில்ல, நேரம் சாப்பிட்டு பறக்கலாம். ஆனால் அங்க நிம்மதியாக வாழ வழி இல்லையே. போலீசினுடைய அத்துடையும் ஏதாவது பாட்டு பாடுறவனையும் இல்லாம பிடிச்சு கொண்டு போகுது. அதுக்கு எதிர்ப்பு வந்தவொடனே இல்லை இல்லை பயங்கரவாத சட்டத்துக்குள்ளே இல்லை சாதாரண சட்டத்துக்குள்ளே அவரை விசாரிக்கிற முடியும் இடி சொல்றது. ஒரு பாட்டை பாடுற பாடினாலும் கூட அது குற்றமா? இந்த அளவில் எவ்வளவு எவ்வளவு கேஜி தமிழ் வேறவர்கள், எவ்வளவு கேரி கட்டுரை தமிழ் வேறவர்கள், எவ்வளவு தாறுமாறாக படி எல்லாம் பிரதமர் தொடக்கம் மற்ற அமைச்சர்கள் அவர்கள் எல்லாரையும் தான் இவர்கள் விமர்சிக்கிறார்கள். அதுக்கெல்லாம் விளக்கு வச்சு கொண்டிருக்கிறார்கள். அங்கே என்னன்னு சொன்னால் விடுதலை புலிகள் வந்து ஒரு பயங்கரவாத இயக்கம், அது தடை செய்யப்பட்ட இயக்கம், அது மறு உருவாக்கம் செய்ய வெற்றிக்கிறது. 17 ஆண்டுகளாக போய் மே 18க்கு பிறகு மே 17 அல்லது 18க்கு பிறகு ஒரு துப்பாக்கி சூடும் அங்கே நடக்கவில்லை. அந்த அந்த இயக்கம் வந்து அது அது செயலந்து போயிட்டு துப்பாக்கிகள் மௌனிக்கப்பட்டது சொன்னா அவன் கூட
0: அதாவது வந்து நீங்க மௌனிக்கப்பட்டதென்று சொல்லிவிட முடியாது. காலமும் நேரமும் நிச்சயமாக இந்த அடக்குமுறை தொடர்பாக இருந்தால் ஏதோ ஒரு வகையில வந்து உலகத்தினுடைய அரசியல் மாற்றங்கள் ஏற்படுகிற போது நாட்டிலும் மாற்றங்கள் ஏற்படும். நீங்க வந்து மக்கள் மத்தியில இப்ப இருக்கிற அரசாங்கமும் சரி, அதாவது சிங்கள பௌத்த பேரினவாதிகள் கருத்தின் கருத்தியல் அடிப்படையில போயினார்கள் என்று சொன்னால் நாடு புலவடைவதை அவர்களால சுமார் கொஞ்ச காலம் தடுத்து வச்சிருக்கலாமே தவிர காலப்போக்கிலேயே எதிர்காலத்துல இனி யுத்தங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தே சண்டை பிடிக்கிற முறைகள் எல்லாம் வந்ததுக்கு பின்னால இவர்கள் நினைச்ச மாதிரி ஒன்று நடக்காது. தமிழர் சிங்களவர்கள் முஸ்லீம்களுக்குள் ஏற்பட்டு நாங்கள் எல்லாரும் இலங்கையர்கள் என்ற எண்ணம் வந்து உண்மையில ஏற்பட்டா ஆறாலும் எங்களை பிரிக்க இயலாது. அதே அப்படியான ஒற்றுமையை கொண்டு வரதா இல்லையான்றதை அதிகாரம் உள்ளவர்கள் தான் தீர்மானித்துக் கொள்ளணும்.
1: சிங்கள மக்களும் சிங்கள அதில் தலைமை வாங்கும் சிங்கள கட்சியில் தான் அதை தீர்மானிக்கணும்.
0: அதை விட யுத்தம் முடிந்த உடனே ஒரு பிரெஞ்சு தொலைக்காட்சியில எங்களோட யுத்தம் தொடர்பாக ஒரு பேட்டி காண்பதுக்கு ஒரு உடவியலாளர் வந்திருந்தார். தமிழர்களை எல்லாம் சந்திக்க வேண்டும், அதுக்கான ஒழுங்கை செய்தர சொல்லியண்டா. அப்போ அவர் என்னட்ட கேட்டிருந்தார், என்ன முதல் தொடங்க சொல்லியண்டா. அப்போ நான் அவருக்கு சொன்னேன், ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், இலங்கைக்கும் இந்தியாவுக்குமோ அல்லது இன்னொரு நாட்டுக்கிடையில் வந்து கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற போது எனக்கு இலங்கை வெல்ல வேணுமென்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறது. இப்போ இங்கே ஃப்ரான்ஸில் வந்து நான் வந்து அகதியாகத்தான் வந்தேன், நான் ஃப்ரான்ஸுக்கும் இத்தாலிக்குமோ அல்லது ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்குமோ உதப்பந்தாட்டம் நடக்கிற போது ஃப்ரான்ஸ் வெல்ல வேணுமென்ற உணர்வு எனக்கு இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கு. ஆனால் எங்களுடைய அரசு எங்களுக்கு அதை ஏற்படுத்தி தரையில்லை, இவர்கள் தோற்க வேண்டும் என்ற எண்ணத்தை தான் எனக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். இதில் இருந்து அதுக்கான காரணங்களை நீங்கள் தேடி பார்க்கலாம் என்று சொன்னபோது அவர் நல்ல விஷயம் என்று சொல்லி சொன்னார். அதே நேரம் தேசிய தலைவற்றை படத்தையும் கொடிகளையும் கொண்டு செல்றவர்கள் ஒரு சிலரையும் நான் அவருக்கு அறிமுகப்படுத்தி அவர்கள்ட்ட கேளுங்கண்டா, அவரே ஆச்சரியப்பட்டார் என்னென்றா, அவர்கள் நேரடியாக சொல்றதுக்கு முன்வராமல் சமாளித்து கொண்டு போகிறார்கள். அப்போ அதுக்கான காரணத்தை நான் அவருக்கு சொன்னேன், அவர்கள் சிரோனுக்கு போகிறதுக்காண்டி இப்படி சும்மா நடிப்பார்களே ஒழிய சிரோனுக்கு போயக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துடும் என்று சொல்லி எங்களை மாதிரி துணிஞ்சு சொல்லாமல் உண்மையை சொல்கிறதுக்கு என்னதுக்கு பயப்பட வேணும். அப்போ எங்களோட மக்கத்திலே ஒரு நடிப்பு இப்படி எங்களோட பிரச்சனையை வெளிக்கொணர்ற இடத்துல இல்ல தெளிவாக சொல்ல வேணும்.
1: அதாவது புரிக்குரிய பிடிச்சு கொண்டு போகிறதால இங்கே அகதிய அந்த கோரிக்கை வந்து வெளிப்படுத்தப்படும். நான் என்ன அங்கே நான் போனால் என்ன கைது செய்வார்கள்.
0: அப்போ இளம் தலைமுறையை சேர்ந்தவர்களுக்கு வந்து சரியான முறையில் விளக்கம் கொடுக்காமல் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதில் இங்கேயே பிறந்து வளர்ந்து இல்லை இடையில தான் சின்ன வயதிலாம் வந்தவர், அவர் வந்து தரப்படுத்தல் என்னென்று தெரியாமல் சொல்லுகிறார் என்னென்னா, தமிழர்கள் வந்து உயர்கல்வி படிக்க முடியாதுண்டு. அப்போ அங்கே இருந்தவர் இலங்கையில் இருந்து வந்திருந்த பிரெஞ்சு நாட்டுக்காரர் தான், நான் இலங்கையில் நீண்ட காலமாக என்ஜிஓ ஒன்றில் வேலை செய்தவர். அவர் எழும்பி கடுமையாக சொன்னார், இலங்கையிலே நீங்கள் விஷயம் தெரியாமல் கதைக்கிறீங்கள், அங்கே வந்து கல்வியில் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, தமிழர்கள் படிக்கலாம், உயர்கல்வி பல்கலைக்கழகத்துக்கு சென்றவர்களை எல்லாம் தான் சந்திச்சிருக்கிறேன், ஏன் இப்படி போய் சொல்கிறீங்கன்ட்டு அவரை பேச தொடங்கிட்டார். அப்போ அவருக்கு அந்த தரப்படுத்தல் என்றது என்னன்றது தெரியாமல் எங்களோட பிரச்சனையை விளங்கப்படுத்துறதுக்கு அவர் வந்திருக்கிறார் பாச தெரியும் என்ற காரணத்தால். அப்போ இப்படியான விடயங்களை வந்து அப்போ அவ்வளவு பேருக்கு மத்திய அது முக்கியமான ஒரு கூட்டம், அவ்வளவு பேருக்கு மத்தியில் வந்து நாங்கள் பொய் சொல்றோம்ன்றது தானே அங்கே சொல்லப்படுது. அவருக்கு இங்கேயே நீண்ட சின்ன வயதில் இருந்தபடியாலே அவர் தரப்படுத்தலைத்தான் இப்படியான ஒரு முறையால் தான் ஆயுத போராட்டம் வந்ததுன்றதை பிறகு விளங்கப்படுத்த பிறகு அவர் அமைதியாகிட்டார். ஆனால் அவர் சொன்னதை நாங்கள் மன்னிப்பு கேட்டினாங்கள், அவர் சொன்னது தவறு, அதை படிக்கலாம், ஆனால் இப்படியான ஒரு பிரச்சனையைத்தான் அவர் விஷயம் தெரியாமல் சொல்லிட்டார். அப்போ இப்படியான விடயங்களில் வந்து மிக கவனமாக முன்கூட்டியே கேள்வி பதிலாக எங்களுக்குள்ளே ஆயத்தப்படுத்தித்தான் நான் பாச தெரியுமென்றதுக்காண்டி அவர்கள் தங்களுடைய சிந்தனையில் வந்ததை சொல்கிறதுக்கு அனுப்பக்கூடாது. இப்போ உங்களை பொறுத்தவரையில் வந்து அந்த அரசியல் தமிழர்களுக்கு என்ன தேவைன்றதை வந்து ஒருமித்த கருத்துக்குள்ள இவர்கள் ஒன்று சேர்வார்களா இல்லையா?
1: இப்போ வந்து பரவலாக எல்லாருமே வந்து சமஷ்டியாட்சி தான் கேட்கும், ஒன்றுபட்ட இலங்கையில வடகிழக்கு தமிழர்களுடைய தாயகம் அங்கே தமிழருக்கு என்ன உரிமை இருக்குது, அங்கே சமஷ்டி முறையில ஒரு ஒரு ஒரு ராஜ்யம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்றது எல்லாரும்
0: ஏற்கனவே அதிகாரம் இல்லாத மாகாண சபையை கொடுத்து தமிழர்கள் பட்ட பாடம் உங்களுக்கு தெரியும் தானே? அதற்கு முதல் மாகாண சபை தேர்தல் நடத்துறதுக்கு முதலே நீங்க விஷயங்களை பாருங்கள். தெல்லிப்பளை அரசு வைத்திய மருத்துவமனையா இருக்கலாம், கிளிநொச்சியில உள்ள அதை எல்லாத்தையும் வந்து மாகாண சபையின் கட்டுப்பாட்டுக்குள்ள உள்ளதை எல்லாத்தையும் மத்திய அரசுக்குள்ள கொண்டு செல்வதற்கு நம்மவர்களே துணை விரிந்து கடைசியா ஒன்றுமில்லாத மாகாண சபையை வச்சு என்ன செய்யறது? அதே மாதிரி பாடசாலைகளில் வந்து அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள பாடசாலைகளாக மாற்றினா கல்வி அமைக்க வச்சு என்ன செய்ய முடியும்? அதே மாதிரி மருத்துவமனைகள் மிக முக்கியமான மருத்துவமனைகளை எல்லாத்தையும் அரசின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு மாகாண சபையை வச்சு என்ன செய்ய முடியும்? தெரிந்து செய்கிறார்களா தெரியாம செய்கிறார்களா?
1: இல்ல, அரசாங்கம் வந்து அது தெரிஞ்சே செய்யுது. இது இன்றைக்கு நேற்றல்ல, அது
0: அதுக்கான கோரிக்கையை விடுபவர்கள் நம்மவர்களாக தானே இருக்கிறார்கள்.
1: அது சரி. அப்ப ஆனால் இப்ப எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னால், இவங்க தமிழக கட்சியினுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னால், 13வது சட்ட திருத்தம் வந்து முழுமையாக அது நடைமுறைப்படுத்த வேணும். பதிமூன்றாவது சட்ட திருத்தத்துக்குள்ள வடகிழக்கு மாகாணங்களுக்குள்ள தனி நீதிமன்றங்கள் இருக்கும். தனி நீதிபதிகள், தனி நீதிமன்றங்கள், தனி போலீஸ் எல்லாமே இருக்க வேணும். அது எல்லாத்தையும் தந்தால் அது அதுதான் உங்களோட சுயாட்சி என்ன நாங்கள் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் சொல்றது போல இந்த சில மருத்துவமனைகள் அது வந்து திரும்பவும் அரசாங்கத்துக்கு போடுறது, சில பள்ளிக்கூடங்கள் விவபடி பள்ளிக்கூடம் எல்லாம் அரசாங்கம் தங்களுடைய கட்டுப்பாடுகளோ வந்துட்டு இப்படி
0: தெரிஞ்சு செய்கிறார்களா தெரியாமல் நம்மவர்கள் அப்படி அரசாங்கமே எடுக்கட்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார்களா?
1: அரசாங்கம் எடுக்கல, என்ன செய்யறது?
0: செய்தி கேட்டீங்களா? அந்த தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு அமைச்சர், சுகாதார அமைச்சர் போயிருந்தார், நலிந்த ஜெயதிசா போயிருந்தார். அதுல அவ இவர்கள்லாம் கோரிக்கை விடுகிறார்கள் அது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த வைத்தியசாலையை கொண்டு வரும்படி. அவர்களா எடுக்கவரே இல்லையே, இவர்கள் தானே கேட்கிறார்கள். நீங்க அதாவது இந்த நிர்மாணிக்கப்படுகிறதுக்கு அரசாங்கத்தின் இதையை எடுத்தா தான் வெகு விரைவாக நிர்மாணித்து முடிக்கலாம், அதுக்கான உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம். அந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு விசேட பிரிவாக செய்கிறதுக்கு எதிர்காலத்திலே அந்த வைத்தியசாலையை மத்திய அரசின் நிர்வாகத்துக்கு கீழே கொண்டு வர சொல்லி இவர்கள் தானே அவருக்கு வேண்டுகோள் விடுக்கிறார்கள். அப்ப மாகாண சபை வந்தா அந்த வைத்தியசாலையும் இல்லாமல் எல்லாம் போயிடுறது.
1: சரி, மக்களுக்கும் இந்த அரசாங்கம் வந்து மாகாண சபை தேர்தல் நடத்தும், மாகாண சபைக்குரிய
0: மத்திய அரசு தான் அந்த மருத்துவமனையினுடைய தரத்தை உயர்த்துறது, சேவை தரத்தை பார்க்கறது, விடயங்கள் நன்றாக செய்வார்கள் என்று சொல்லி சொன்னா

0: வெளிநாடுகளில் இருந்து நிதியை பெற்றுக் கொள்ள முடியாதா? அதை அவர்கள் தான் செய்ய வேண்டும். முந்தைய ஐக்கிய ஸ்தாபனமோ அல்லது அந்த இது ஆசிய வங்கியோ ஏதோ பணம் தருகிற போது, இல்ல ஐக்கிய நாடக ஸ்தாபனம் தான் தருகிற போது, தனது உறவினருக்கு பதவி கொடுக்க இல்லையென்று தந்த நிதியை திருப்பி விட்டவர்கள் தானே நம்ம எங்களுடைய மாகாண சபைகள்.
1: தங்களுடைய
0: ஆளுக்கு வேலை கொடுக்க இல்லையென்றது காட்டி திருப்பி விடுறது, இவர்களை வைத்துக் கொண்டு தமிழர்கள்ட்ட அதிகாரம் கொடுக்க சொல்லி கேக்குறது எவ்வளவு? அவர் மாத்திரம் இல்ல, அவற்ற பதவிக்கு வந்து தமிழர் என்று சொன்னா அந்த இந்த வேலை தான் கட்டாயமாய் செய்வார்கள்.
1: அவர் அவர் என்னதுக்காக வந்தாரோ தெரியாது. முதலமைச்சர் இருந்தார், அது முடிஞ்ச உடனே உடனே அடுத்த நாள் மாநகரை கலைக்கப்பட்டு அடுத்தடுத்த நாள் புதுசாக ஒரு கட்சியை தொடங்கினார். வேணியை அப்படியே ஒத்தி உழைச்சார். இப்படியான கூட என்ன செய்யறது? அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் நம்பி அவர்களை அழைச்சி வந்தோம். எல்லா கட்சியும் தான் அழைச்சி வந்தோம். அரசு கட்சி மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளையும் சேர்ந்துதான் பொது வேட்பாளராக நிறுத்தினது.
0: உங்களோட கனடா நாட்டின் பின்னணியில கனடா நாடு தான் அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருந்த அதிகாரிகளுக்கு இருந்தது. அதே நேரத்தில் மஹிந்த ராஜபக்ச வந்து வெற்றி பெற்றதன் பின்னர் தமிழர்களுடைய உரிமையை கொடுத்திருந்தாரண்டா, இன்றைக்கும் அவர் ஹீரோவாக தான் இருந்திருப்பார். சீனாவோட சேர்ந்து இவர்களுக்கு ஆர்ட்ட இருந்து ஆதரவு பெற்று யுத்தத்தை நிறைவு செய்தாரோ, அவர்களுக்கு அல்வா உடுக்க வழிகிட்டு தான் கடைசியா அவருக்கு அவர் நம்ப முடியாத வகையிலே அவற்றைக்கும் அவற்ற குடும்பத்துக்கும் அல்வா உடுக்கப்பட்டது. அதெல்லாம் தற்செயலான சம்பவங்கள் அல்ல.
1: இந்த லஞ்சம் வந்து விஜயதாசனுடைய மகன் ராகித விஜயதாச பெற்றிருக்கிறார். ஆதரவு சொன்னா பாதாள உலகத்தில் சிறைச்சாலை இருக்கிறார். அவருடைய மனைவியிடமிருந்து 2023 கேட்டு பெற்றிருக்கிறார்கள். முதல் 500 மில்லியன் கேட்டு, பிறகு 800 மில்லியன் கேட்டு, கடைசியாக 120 மில்லியனுக்கு ஒப்பு கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் வந்து விஜயதாசா வந்து அமைச்சராக இருந்திருக்கார். விஜயதாச ராஜபக்ச வந்து அவர் வந்து வெளியுலகத்து அவர் ஒரு இந்த மனித உரிமைகளை பற்றி கொஞ்சம் பேசக்கூடியவர், நீதி நியாயங்களை பற்றி பேசக்கூடியவர் வந்து நாங்கள் நெட்டி கொண்டிருந்தாங்கள். இன்றைக்கு அவருடைய மகன் வந்து ஊழல் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் முதல் முறையாக திமிங் செதிங்கிறம் வந்து ஆகப்பட்டிருக்கிறது. இவ்வளவு ஆளுமே சும்மா சின்ன சின்ன மீன்கள்லாம் ஆகப்பட்டது, இப்பதான் திமிங்கிறம் வந்து ஆகப்பட்டிருக்கிறது. இவ்வளவுக்கு அந்த குடும்பம் இலங்கையில உள்ள கோடீஸ்வர குடும்பங்கள்ல அது ஒன்று. முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவரை வந்து சிறைச்சாலைகளை பார்த்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவர்களை நான் தந்துவேன். நடிகரா மற்றவர்கள் சஜித் கட்சியை சேர்ந்த அரசியல் பிரமுகர்
0: கைது செய்யப்பட்டிருக்கிற சுரேஷ் கலி அவருக்கு பொறுப்பாக இருந்தார். என்ன பேர் கபில விதாரண தெரியுமா, அந்த நேரத்தில் உளவுத்துறை பொறுப்பாக இருந்தார். அவர்களும் இதை விட பெரிய அளவில் மோசடியான லஞ்சங்கள் பெற்றதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இந்த வெளிநாட்டு புலனாய்வு துறையினரிடம் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதில் தலையெடுப்பை, இப்போ இலங்கை பிரச்சனை தொடர்பாக அவர்கள் சொல்லுகிறார்கள் வந்து, இப்போ பிரான்ஸ் இது இந்த நாடுகளை பொறுத்தவர்கள் அதிகாரிகள் இப்போ முன்னர் இலங்கை பிரச்சனை தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக ஆன்டிடெரரிஸ்ட் என்று சொல்லி அதுக்குள்ளே ஒரு பெரிய கிளியே இருந்தது, அதெல்லாம் மூடிட்டார்கள். இந்த பிரச்சனை தொடர்பாக இப்போ மவுலானாண்ட பிரச்சனை அதுகள் தொடர்பாக கதைக்கிறாண்டா அவர் சொல்கிறார், இதை போய் பிரித்தானியாவுக்கு போய் சொல்லுங்க, ஏன்னா அவங்கள்தான் உங்களோட கொலனியாக இருந்தது, எங்களுக்கு இனி இது தேவையில்லாத வேலையான்னு.

0: பொறுப்பாக இருக்கிற அதிகாரி இப்போ புதுசாக வந்தவர் தான், அவர் வந்து இதை இதெல்லாம் தங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வேணுமெண்டா கொஞ்சம் கோபமாக கதைக்கிற போது அவர் சொன்னார், இல்லை இது போய் உங்களுக்கு கொலனியாக இருந்த பிரித்தானியா அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. எங்களுக்கு இப்ப தேவையில்லாத வேலை, இப்ப அந்த பிரிவையே தாங்கள் மூடிட்டோம்.
1: அவர்களுடைய இன்றைய அவல நிலைக்கு வந்து பிரித்தானியா தான் முக்கிய காரணம். அவர்தான் அங்க உள்ள ஆட்சி உரிமையை வந்து சிங்களர்களுடைய கையில கொடுத்து விட்டு அவரை வெளியேறி விட்டார். அது வெளியேறினா நீங்கள் அதுக்கு போகாது, அங்க நடக்கிறத பார்த்து ஏதாவது செய்யலாம் செய்ய வேணும்னு சொன்னா அதையும் செய்யறீர்கள் இல்லை. அவர்களுக்கு வர்த்தகம் மற்றது வெளிவரவு அதெல்லாம் அவர்களுக்கு முக்கியம், எங்கெந்த பிரச்சனையும் அவர்களுக்கு முக்கியம் இல்லை. அதான் உலகமே இன்றைக்கு வந்து எங்கெந்த எங்கெந்த பிரச்சனையும் மட்டுமில்லை, உலகத்தில் உள்ள சிறுபான்மை இனங்களுடைய பிரச்சனைகளை வந்து உலகம் பார்க்கறதா தெரியலை.
0: இதுக்கு என்ன தீர்வு? இன்னொரு விடயத்தின நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சொல்லி இருக்கவனும் இன்றைக்கு எங்களுடைய டிஆர்டியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் அனுசரணை கொடுத்து வாழும் வரை வாழ்த்துவோம் என்ற தாயத்தில் கருணகர புறப்படமாகவும் பிரான்ஸ் லாகோர்னோவை வசிப்பிடமாக கொண்ட டிஆர்டி தமிழொலியின் அன்பினியரான சண்முகநாதன் அவர்களை வாழும் போதே வாழ்த்துகின்றார்கள். இன்று நிகழ்வில் வாழ்த்தப்படுபவர் சண்முகநாதன் அவர்கள், வாழ்த்தி மகிழ்கின்றார்கள் அவரது அன்பு மனைவி ராஜ சுலோசனா, அன்பு மகள் சாயி சாகனா, லண்டனில் வசிக்கும் அன்பு அண்ணர் ஸ்ரீரங்கநாதன் மற்றும் டிஆர்டி தமிழொலியில் பணிபுரியும் அன்பு உறவுகள் அனைவரும் இன்று போல் என்றும் தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென்று வாழ்த்தி மகிழ்கிறார்கள். இந்த நிகழ்வை வானிலை கடத்து வந்திருக்கின்றார் திருமதி புஷோதி சிவநாதன் அவர்கள், அவருக்கும் எங்கள் இதயபூர்ண டிஆர்டி தமிழலியினுடைய வளர்ச்சி கருதி இதனை அனுசரண நிகழ்ச்சியாக கொண்டு வந்திருக்கிறார், அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து அடுத்த விடயம் தொடர்பாக நீங்கள் பார்த்தீர்களோ தெரியவில்லை, சுவிசில இருந்திருந்த போனவர் அசாத் மௌலானா தொடர்பாக சொன்ன ஒரு ஹாரிஸ் என்றவர் அங்கே உள்ள ஒரு யூடியூப்போ இதுக்கோ செவி அளிக்கின்றார், அதை கேட்டு பார்த்தீங்களா?
1: இல்லை இல்லை,
0: கேட்டுறீங்களா? அவர் சொல்றது வந்து அரவாசியம் பொய். அவரை கூப்பிட்டதுக்கு பிரான்ஸுக்கும் தொடர்பு இருக்கு, சுவிஸுக்கு தொடர்பு இருக்குன்ற எல்லாம் அவர் சொல்றார். இங்கே பிரான்ஸில் வந்து அவருக்கு விசாவே கொடுக்கையிலே அவர்கிட்ட மனுஷி பிள்ளைகளுக்கு மாத்திரம் அரசியல் தஞ்சம் கொடுத்துருக்கிறார்கள், அவரே தங்களோட கண்காவல்லாம் வைத்திருக்கிறார்கள். அவர் அங்கே இடையில சுவிஸுக்கு போனது உண்மை, இடையில போயிட்டு ஆனால் அதை திருப்பி அவர் பிரான்ஸுக்கு தான் வந்திருந்தார். பிரான்ஸில் இங்கே பரிசில் இருந்து ஒரு 400 கிலோமீட்டர் அளவு தூரத்தில் உள்ள இடத்துல முதல்வர் இருந்தார். அவர் இவர் அந்த செவியை கேட்டு பாருங்க, இதில் எவ்வளவு தூரத்துக்கு இவர் சொல்லுன்ற இந்த விடயங்களில் சுவிசில அரசாங்கம் எல்லாம் இவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம். அவர் இப்போ தன்னுடைய தொலைபேசி இலக்கத்தையே மாற்றி விட்டார். இந்த கேட்டு பாருங்க, நீங்கள் கதைப்படியால பிறகு இந்த முழுமையாக நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. இந்த கேளுங்க.
2: என்னுடைய பெயர் முகமது ஹாரிஸ். கொழும்புக்கு நான் ஒரு 3 மாதத்துக்கு வருவேன். சுவிட்சர்லாந்து இருக்கிற சுவிட்சர்லாந்து இங்கே ஸ்ரீலங்கன் தான் 3 மாதத்துக்கு இருக்க வருவேன். அப்படி வந்த டைம்லாம் உங்களையும் சந்திச்சேன். இல்லை, ஆசாத் மௌலானாவ ஸ்ரீலங்காவில் நான் இருக்கிற வரையும் எனக்கு தெரியாது. கேள்விப்பட்டிருக்கேன், பிள்ளையாண்ட செக்ரட்டரி வந்து முதல்ல ஊடக பேச்சாளர், நானும் அரசியலில் இருந்தால்தானே. அப்போ எனக்கு அவரை கேள்விப்பட்டிருக்கேன், நான் நேரடியாக சந்திக்கவும் இல்லை பேசவும் இல்லை. இந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்புக்கு பிறகும் அவரோட எந்த இதுவும் இல்லை. 2022 ஜனவரி மாதம் அவர் ஒரு தொலைபேசி அழைப்பெடுக்கிறார் எனக்கு சுவிசுக்கு, வாட்ஸ்அப்பில் 4-5 வாரம் அந்த நம்பர் வருகுது. அப்போ நான் இந்த தெரியாத நம்பருக்கு ஆன்சர் பண்ணுறதில்ல, அடிக்கடி வந்த தலை யாரெண்டு பார்ப்போம் என்று விட்டு எடுத்து நான் யாரெண்டு கேட்டு நான் ஆசாத் மூலம் பேசுகிறேன்னு சொன்னார். அப்போ எனக்கு ஆசாத் மௌலானாண்ட பேரும் மைண்டில் இல்லை. அப்போ நான் கேட்டேன், ஏ சாயிர் மௌலானா, அலி சாயிர் மௌலானா வந்து கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை ஆசாத் மௌலானா பிள்ளையானுடைய செக்ரட்டரி என்று சொன்னதான் வந்து கொஞ்சம் ஆச்சரியம் தான் எனக்கு. என்ன திடீரெண்டு எனக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு வேணும் செய்வீங்களான்னு கேட்டார். செய்யக்கூடிய ஹெல்ப் இருந்தால் செய்யறேன், அதுக்கு மேல் இந்த நம்பர் உங்களுக்கு யாரு தம்பி என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு முக்கியமான ஆள் தான், உங்களோட தொடர்பான ஒரு முக்கிய அரசியல்வாதி தந்தார், நான் அங்கே வந்து சொல்கிறேன் வந்து சொல்கிறேன். அப்போ என்ன விஷயம் என்று கேட்டேன். நான் அசைலம் கேட்கணும், தகு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு. நான் அசைலம் கேட்குறேன்னா அதுக்கான ரீசன் இருக்கணுமே, அது வந்து இலங்கையினுடைய அரச படையால் உங்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தால் மட்டும்தானே அதெல்லாம் வந்து சொன்னேன். இல்லை இல்லை, எனக்கு பிள்ளையானோட முரண்பாடு, நான் அசைலம் கேட்கப்படுறேன்னு சொன்னார். சரி, நீங்கள் வாங்கலன் வந்து அந்த விஷயங்களை கலப்போம் என்று அந்த முதல் நாள் உரையாடல் ஃபஸ்ட்டு அடுத்த ஒரு 10 நாளைக்கிட்ட அந்த உரையாடல் போயிச்சு. அவர் வந்து சேர்ந்த வரையிலே ஒரு ஜனவரி 2 நம்ம வந்து இல்லைங்களா சரியாங்க இல்லை, அவர் பிரான்ஸுக்கு தான் வந்துடுறேங்க. அப்போ நான் வர சொல்லி அவர் 10 நாள் உரையாடல் நடக்குது தானே இப்போ வர்றது. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு சுவிஸ் வீசா இருக்கா வாரத்துக்கண்டு? இல்லை. அது அப்போ நீங்கள் அசைலம் கால் பண்ணினீங்களா சுவிஸ் எம்பசிக்கன்னு கேட்டேன். நான் இந்தியாவுக்கு போனேன். அப்படியே அவர் அந்த ஸ்டோரியை தொடர்ந்து சொல்கிறாரு. அந்த 10 நாளும் சொன்னார், பிள்ளையான எனக்கு முரண்பாடு வந்துட்டு இன்னத்துல என்று கேட்டேன். அது கணக்கு பிரச்சனைகள், நான் இந்தியாவுக்கு எனக்கு விசா இருக்குது, பன்னியர் விசா வேணும்னு இருந்துச்சு நான் அடிக்கடி. அப்போ நான் இவரோட முரண்பாடு வந்தோடனே நான் இந்தியாவுக்கு போயிட்டேன். போய் அங்கே உள்ள சுவிஸ் எம்பசியில் நான் அசைலம் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சுவிஸ் எம்பசி சிறியவங்க இருக்கிறதால நீ ஸ்ரீலங்காவில் போய் கேளுங்க. ஸ்ரீலங்காவுக்கு வந்து கேட்ட நேரம் அந்த சிஸ்டம் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம், நீங்கள் போய் சுவிட்சர்லாண்டில் போய் கேளுங்க அசைலம் தருவாங்க. அப்போ நீங்கள் சுவிட்சர்லாண்டுக்கு விசா இருக்கான்னு கேட்டேன். சுவிட்சர்லாண்டுக்கு விசா கேட்டேன், அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் சினங்கன் விசா எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் கேளுங்க ரெண்டு சொன்ன. அப்போ இப்போ என்ன விசா இருக்கேன்னு ஃப்ரான்ஸ் எம்பசி வழங்கின விசா இருக்கேன்னு. அப்போ எப்படி எடுத்தீங்கன்னு கேட்டேன். நான் 20,000 காசு கொடுத்து எடுத்தேன் சொன்னேன். அப்போ அந்த விசா கொட்டி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொன்னேன். இல்லை, எனக்கு சினங்கன் விசா இருந்தால் தான் உங்களை சுவிஸுக்குள்ளே இன்டர் பண்ண விடுவாங்க, தனியாக ஃப்ரான்ஸுக்கு மட்டும் பண்ணால் நீங்கள் சுவிஸுக்குள்ளே வரையலான்றோன்னா. இப்போ வாட்ஸ்அப் பண்ணினார், பார்த்தோன்னா அது சனகன் விசா தான், நீங்கள் வரலாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் டிக்கெட்டை போட்டு சுவிஸுக்கே டிக்கெட்டை போட்டு வாங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், அவருக்கு இஞ்ச அட்வைஸ் கொடுத்தார்கள் சொன்னாங்களாம், நீங்கள் ஃப்ரான்ஸில் போய் இறங்கிட்டு சுவிஸுக்கு வந்து போர்டர் செக்கிங் இருக்கிறானே, அந்த போர்டர் செக்கிங்கில் இன்டர் பண்ணாமல் சுவிஸுக்குள்ளே போகணும். அதால் தான் நான் உங்களோட ஹெல்ப்பை கேட்குறேன், நீங்கள் வந்து கூட்டி போவீங்களான்னு விட்டாரு. பிரச்சனை இல்லை, நீங்கள் முதல் வார விஷயங்களை முதல் கிளம்பிய நீங்கள் வந்து சேர்ந்தா தான் நீ கூட்டி போகலாம். மற்றது அசைலம் கேட்குறாங்க, அதுக்கு அசைலம் செய்கிறதுக்கு லீகல் ஃபார்ம் இருக்குது சுவிட்சர்லாண்டில், வந்தால் அவங்க லோயஸ் டீம் இருக்கு, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். அவ்வளோதான் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவரை வர சொன்ன விஷயம். ஃப்ரான்ஸுக்கு வந்து சேர்றாரு, டிரெக்டாக ஸ்ரீலங்காவிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு கட்டாரியாஸில் வர்றார். சார்ல்ஸ் டி கோல் அந்த பாரிஸ் விமான நிலையத்தில் வந்து இன்னும் நானும் இன்னொரு ஃப்ரெண்டுன்னா அவரை சுவிட்சர்லேருந்து காரில் போய் ஃப்ரான்ஸு கூட்டிகிட்டு வந்தேன். வந்து தான் இப்போ அவர் தந்த காட்டுகள் தந்த இதுகளெல்லாம் பாதிக்க இல்லாது நீங்கள் உங்களோட காட்டை கொடுத்து என்னென்னா பிள்ளையான்னு தெரியும், நான் பிள்ளையானு ஃப்ரான்ஸ்லேருந்து செல்வாக்கு இருக்குது. அப்போ நான் இந்த காட்டை கொடுத்தெல்லாம் செய்கிற நேரம் அவர் கவர்மெண்டோட லிங்க் ஆனால் அப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா நான் இங்கே நிற்கிறேன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களோட காட்டில் நீங்கள் செலவழிங்க, நான் இந்த பேமெண்ட் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லி எந்த கிரெடிட் கார்டெலாம் அவருக்கு ரூம் போட்டது செலவழித்தது இல்லை. அவர் பே பண்ணினார், கிட்டத்தட்ட வரக்குள்ளேயே அவர் ஒரு $70,000 கொண்டு வந்தார் கையில். அதெல்லாம் செட்டில் பண்ணினார், அந்த அதெல்லாம் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் வரக்குள்ளே அந்த அதுக்கு பிறகு அந்த இந்தியன் கோ அவரை பின்தொடர்ந்து வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த சம்பந்தம் வரக்குள்ளே சொல்லுங்கள். அவர் வந்து இப்போ எங்கள் ஊராக வந்தது வந்து அது அவரோட அஜெண்டாவோட தான் வாரார். அப்ப நான் கேட்டேன், இப்ப சுவிஸுக்குள்ள உங்களுக்கு பிரான்ஸ் ஓகே தானே, பிரான்ஸ்ல அசைலம் கேட்கலாம் தானே கேட்டேன். அவர் சொன்னாரு, இல்ல இல்ல அது பிள்ளையாண்ட கண்ட்ரோல், பிரான்ஸ் நிறைய தோழர்கள் இருக்காங்க. இதே நான் பிள்ளையானோட பிரான்ஸுக்கு அடிக்கடி விசிட் பண்ணியிருக்கேன் தானே, அவர் சிறுவர் என்னென்று எனக்கு தெரியும். மற்றது எனக்கு அட்வைஸ் பண்ணின ஓப்பனாக சொன்னால், அந்த அமெரிக்க சார்பு பேரை நான் சொல்ல விரும்பலை, அவர்கிட்ட அவர் ஒரு டெய்லி மிக ரிப்போர்ட்டர், அவர் தான் இவரை இந்த அமெரிக்கன் எம்பசியோடையெல்லாம் கண்டக்ட் பண்ணி விட்டேன்னு சொன்னார். அப்போ அவங்க எனக்கு லீகல் அட்வைஸ் எல்லாம் லோயரெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதில் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இதுக்கு செய்வாங்களா இல்லையா, என்ன அவங்க போக சொல்லிட்டாங்க, விசா எடுக்கிறதுக்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணல. அப்போ நான் சொன்னேன், அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து இந்த இதுக்குள்ளே தந்த முகத்தோடு உள்நுழைய மாட்டாங்க. சுவிஸ் எம்பசி சுவிஸ் ஃபாரின் அஃபேர்ஸுக்கும் அவங்க விசா கூடன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எடுத்து போனால் சுவிஸ் எம்பசி அந்த நடைமுறைக்கு கீழே உங்களை ரீட் பண்ணுமே தவிர, ஸ்பெஷல் ஆளுலாம் தர சத்தாம் ஹுசேன் கேட்டாலும் கொடுக்காதுன்னு நான் சொன்னேன். அப்போ அதால் தான் நான் இதுக்கு சுவிஸுக்கு வந்தேன். ஆனால் எனக்கு ஒரு கண்டக்டர் மீனாட்சி கங்குலி, மீனாட்சி கங்குலி வந்தால் ஈஸ்ட் ஹியூமன் வாட்ச், ஹியூமன் வாட்சுட ஈஸ்ட் அந்த சாரி ஏசியன் டைரக்டர், கூகுளோட பேரை சேர்ச் பண்ணினவர். அவர் மற்றது கிரிஸ் கேலண்ட் போட்டு ஒரு நான் வயலன்ஸ் பீஸ் ஃபோர்ஸ், அவர் இப்படியான ஆட்கள் தன்னோட கண்டக்டில் வருவாங்க. ஆனால் 10 நாள் வரையும் ஒரு கண்டக்டிங் இல்லை. அப்போ இவர் சொன்னார், நாங்கள் உங்களோட லோயஸ் டீமை வச்சு நாங்கள் அசைலம் பேப்பரை சப்மிட் பண்ணுவோம் உண்டு. அப்போ சரி என்ன போட்டு நான் எந்த எனக்கு தெரிஞ்ச லோயர் டீமோட அதில் ஒரு தமிழ் ஆள் தான் முக்கியமான அட்வைசர், அப்போ அவரோட இவரை கூட்டிட்டு போய் கதைச்சேன்னா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு இந்த கேஸ் கேட்ட உடனே. இப்போ சொன்னாலே நான் மட்டும் செய்ய மாட்டேன், நான் எங்கள் லோயரோட கதைச்சிட்டு மற்ற நீங்கள் சொல்கிற தமிழில் இங்கே வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் தான், நீங்கள் இங்கிலீஷ் இல்லை, ஜெர்மன் லாங்குவேஜில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எழுத்துல போட்டு தான் சப்மிட் பண்ணணும். அப்போ அதுக்கு அந்த தமிழில் நீங்கள் சொல்கிறத ஜெர்மனுக்கு
0: இந்த பேட்டியின் நோக்கம் உங்களுக்கு தெரியுதா? ஏன் இந்த பேட்டி இந்த நேரத்தில் வெளியிடப்படுகிறது? அதாவது இவற்றை அரசியல் தஞ்சம் தான் சுரேஷ் கலைக்கும் அது பிறகு உருவாக்கப்பட்ட கதை என்றதைத்தான் இந்த திட்டமிட்ட இவரை வச்சு நடத்துகிறார்கள். அந்த அப்போ இதை வந்து அங்கே உள்ள நீதிமன்றங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடாகத்தான் இது நடக்க வேணும். அப்போ இதில் வந்து பிரான்ஸ் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலாம், 20 லட்சம் வாங்கி போட்டு உங்களுடைய இப்போ நேரடியாக தூதுராலயம் விசா கொடுக்குறே இல்லை தானே? இப்போ நீங்கள் வந்து அங்கே அவர்களுடைய ஒரு ஏஜென்ட்டை தான் நீங்கள் எல்லாத்தையும் ஒப்படைச்சா அவர்கள் தான் பார்த்து கடைசியாக தூதுராலயத்துக்கு ஒரு நோட்டு அனுப்புவார்கள், இவரை வந்து இவற்றை சொத்துகள் விவரங்கள் எல்லாவற்றையும் பார்வையிட்டு அதை வச்சு தான் தூதுராலயத்துக்கு கூடுதலாக இவர்களே முடிவெடுத்து விடுவார்கள். அப்படி அந்த ஏஜென்ட்டாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி பணம் வாங்கி கொண்டு நீண்ட காலமாக செய்து வருகிறார்கள். அப்போ அதுக்கு ஆதாரம் இல்லாமல் இருந்தது. அப்போ இவர் சொல்கிறார் தனக்கு மௌலானா அப்படி சொன்னான்ட்டு சொல்லி, ஆனால் மௌலானாவை கேட்கப்பட்ட போது அப்படி தான் சொல்லி இல்லையென்று அவர் சொல்கிறார். ஆ
1: சரி, இப்போ எங்கே இருக்கிறார்
0: இவர்? இவர் சுவிஸ். இவரை வந்து சுவிஸை வந்து விசாரிக்கலாம் தானே, எப்படி போய் ஃப்ரான்ஸில் இருந்து போய் கூட்டி கொண்டு வந்தது என்ன மாதிரியாண்டு? அதுதான் பிரெஞ்சு அதிகாரிகள் சொல்கிறாங்க, எங்களுக்கு இதில் அக்கறை இல்லையே, வேணுமெண்டா போய் பிரித்தானியாவில் போய் சொல்லுங்கள். அந்த தங்களுக்கு உதவ பற்றி உங்களோட இதை எங்கடைய கண்ட இதுகளை பார்த்து பார்த்து பார்த்து அந்த உயர் அதிகாரிமாருக்கு வெறுப்பு வந்துட்டது. அதான் எங்கடை ஒவ்வொரு தர ரெண்டு முகத்தோட வேலை செய்கிறது, அது இதெல்லாம் அவர்களுக்கு ஆத்திரத்தை ஏற்படுது. வந்து இதெல்லாம் பின்னால் வந்து நடத்துறது வந்து மைந்தா குடும்பத்துக்கு வந்து நல்ல தொடர்பு இருக்கு எல்லா இடங்களிலும். அதுவும் தேசிய தலைவர் படத்தையும் கொடியையும் பிடிக்கிறவர்களோட நல்ல தொடர்பில் இருக்கிறார். வந்து அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து தமிழர்களின் உரிமை கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா?
1: அதாவது ஒரு நாளுமே எங்களோட பிரச்சனைய பற்றி கரசனையில் என்று தான் சொல்லுவேன் நான், அடுத்து சொல்லுவேன் நூற்றுக்கு நூறு வீதம். ஏதாவது அங்க போனது
0: முதல் வந்து நாங்க எங்களுக்குள்ள வந்து ஒரு முடிவு பெற வேணும். வந்து தமிழர்களுக்கு என்ன தேவைன்றது ஒருமித்த கருது. நீங்க கொள்கை வேறுபாடுகள் என்னவும் இருக்கலாம், உரிமை தொடர்பா என்ன தேவைன்றதுல ஒரு எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்து அது ஒரு கையெழுத்திட்ட ஆவணமாக இருந்தால் போதுமானது. அதையே ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்?
1: தமிழக பத்தாவதுல ஜனநாயக தேசிய கூட்டணி கூட்டமைப்போட பேசி
0: அவர்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய இன்னும் அந்த நிரந்தரமான முடிவுக்கு அவர்கள்
1: வரையில்லை. இவர்களுக்கு முடிவு வர வேணும். அதுக்கு பிறகு இவர்கள் வந்து கையினோட பேச வேணும்.
0: அவர் கொழும்புல எவ்வளவு சொத்துக்கள் வச்சிருக்கிறவர் அரசாங்கத்தோட மோதலும் அவரால்
1: அப்படி தந்தாதான் நீங்க சொல்றது மாதிரி தமிழக வந்து ஒரே ஒரே நிலையிலே இருந்து தங்களுடைய உரிமைகளை கேட்கலாம். அல்லது நாங்கள் பிரிஞ்சிருந்தால் அதையே சாட்டா வச்சு கொண்டு
0: அவர்கள் திட்டமிட்டு பிரிச்சு கொண்டுதான் இருக்க போறார்கள். நாங்கள் தான் முடிவெடுப்பவர்களாக இருக்க வேணும். நாங்கள் இப்படி பிரிஞ்சிருந்து அடுத்த சந்ததியை நடுரோட்ல விடுறதா? இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, விடுதலை புலிகளுடைய அந்த போராட்டத்தை வந்து ஒரு அளவுக்கு மக்களுடைய முழு ஆதரவோடு அனைவருடைய ஆதரவோடும் அவர்கள் போராடிய காலத்திலே எப்படி மற்ற அமைப்புகளை வச்சு உடைச்சதுன்றதுக்கு இப்ப வரலாற்று ரீதியான பதிவுகள் எல்லாம் வந்துட்டு தானே. அவர் அப்படி செய்தவர்கள் இன்றைக்கும் அரசியல்ல இருக்கிறார்களா இல்லையா? இன்றைக்கும் உயிரோட இருக்கிறார்கள், அரசியல்ல இருக்கிறார்கள். இப்படி அந்த விடுதலை புலிகளை இல்லாமல் செய்ய வேணும், அவர்களிடம் இருந்த மக்களுடைய ஆதரவை இல்லாமல் செய்வதற்கு இவ்வளவு விஷயங்களை திட்டமிட்டு கொடுத்த விஷயங்கள் எல்லாத்தையும் செய்த இயக்கங்களில் இருந்தவர்கள் இன்று அரசியல் கட்சிகளாக தலைவர்களாக விளம்பாரார்களா இல்லையா? அப்படி அப்படியானவர்கள் இருக்கிற போது இப்ப திருந்திட்டாரன்னு சொல்லுவாருங்களா?
1: நீங்க இப்ப சற்று முன் சொன்ன அந்த செய்தி எனக்கு நல்ல செய்தியா படுது. அதாவது இந்த விஷயங்களை பற்றி நாங்கள் வைக்கப்பட மாட்டோம். நீங்க உங்களை ஆண்ட பழைய கொலோனி ஆட்சி இருக்குது, அங்க போய் அவரோட சொல்லுங்கன்னு சொன்னது அது
0: அது அது அவர் கோபத்துல சொன்னது. மொழிபெயர்த்து பார்க்க சொல்லி அனுப்பினா அவருக்கு கோபம் வந்துட்டு உங்களுடைய எல்லாம் எல்லாத்தையும் மொழிபெயர்த்து கேட்டுக்கொண்டிருக்கீங்களா?
1: சொல்லலாம்.
0: அருள் அவர்கள் கலந்து கொள்வதாக குறிப்பிட்டிருந்தார் என்ன இணைய நினைக்கிறேன். வந்து சரி, நேயர்கள் யாராவது 01 48 32 15 40 வரண்ட வந்து உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி அல்லது வைபரில் வந்து கேட்கக்கூடிய இதுக்கு ஆலோசனை ஏதாவது சொல்ல முடிந்தால் வந்து சொல்லுங்கள். அவற்ற அதுவரையிலே அவற்றை பேட்டியை
2: தொடங்கினால் தான் அவர் ஒரு லெப்டிஸ்ட். தாங்கெல்லாம் லெப்டிஸ்ட் வந்து இவர்கிட்ட அறிமுகப்படுத்தினார். நாங்கள் புலிகளுக்கு எதிரானார்கள், நாங்கள் லெப்டிஸ்ட், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் வந்து. இப்போ என்னையும் அப்போ சொன்னார், இப்போ அவர் நீண்ட காலமாக எங்களோட ஒர்க் பண்ணுறாள், இந்த அசைலத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாள். இப்போ நாங்கள் இவர் ஜெர்மனிக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அதில் பிறகு சுவிஸ் போலீஸ் வந்து இவர் விசாவையெல்லாம் பார்த்தது வந்து அது கணக்க விஷயங்கள் இருக்குது. அப்போ அங்கே போனோன்னா அவர் சொன்னார், அவர் தான் நிறைய விஷயம்.
0: சரி, நீங்கள் தேவன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள், உரையாடுங்கள் தங்கவில்லையா அவர்களோடு.
3: வணக்கம் ஐயா, வணக்கம் தேசன். நான் சொல்லிட்டு கொஞ்சம் சத்தம் மன்னிச்சு கொண்டு அனுராஜியா வாரம் பதினாலாம் தேதி
0: செய்தி அறிக்கையிலும் குறிப்பிட்ட செய்தியை கேட்டிருந்தீர்கள்டா என்ன நோக்கத்துக்காக வாரன்றது எல்லாம் விரிவாக தந்திருந்தோம் இல்ல.
3: சரி சரி சரி ஓகே. அப்ப அதை விட்டு கொண்டு மற்ற இப்ப என்ன சொன்னா ஐஎஸ்எம் நாங்க வந்து என்ன இங்கிலாந்துல போயிட்டு இந்த அங்கதான் போய் கத்தோம் அப்படியாலும் இன்னைக்கு நாடு இப்படி போய் கொண்டிருக்கேன் இல்லையா.
0: மலேசியாவை சேர்ந்தவர்கள் இங்கிலாந்துல வழக்கும் வைத்தார்கள். நீங்கள் தான் எங்களை கொண்டு வந்துட்டு மலேசியாவிட்ட கொடுத்து எங்களை அடிமையாகி போட்டு போனார்கள்.
3: மந்திரிமார் வந்து ஒரு முக்கியமான ஒண்ணும் செய்யலையே, சும்மா கத்தி கத்தி போட்டு சும்மா அங்க அப்படிங்கி செய்ய ஒரு பிரியோசமா ஒண்ணும் செய்யலையே. என்ன தங்க ஐயா
1: சொல்லுங்க. அதானே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன தரிசனம் சொன்னேன், தானவர் அதிகாரோட பேசிக்கல அவர் கோபத்தோட பேசிக்கல அவர் சொன்னார் மீது இல்லை எங்களை பெரிய இதை பத்தி எல்லாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். நீங்க கவர்மெண்டா உங்களுடைய பழைய குழந்தை நாடு பிரித்தானியா அதை போய் சொல்லுவோம்னு சொல்லி எங்களுடைய பிரச்சனையில எந்த நாளும் இன்றைக்கு இன்றைக்கு இந்த இந்த நேரத்துல யாருமே இதுல அக்கறை இல்லை. நீங்கள் அமெரிக்காவை இங்க பாத்தீங்கன்னா 14 ஹெலிகாப்டர் கொண்டு போயிருக்கு இலங்கைக்கு. அது அது காரணம் வந்து இலங்கை வந்து சீனாவுடைய ஆதிக்கத்துக்குள்ள அல்லது அவருடைய செல்வாக்குள்ள போகணும் என்றதான் அவருடைய கொள்கை. அதனே ஒவ்வொரு நாளும் நாளும் தந்தந்த நலங்களை தான் அதில் பார்த்து கொண்டிருக்கிற மொழிய எங்கள்கிட்ட எங்களை 22 லட்சம் மக்கள் வாழ்ற இலங்கையில் வாழ்ற தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பற்றி யாருமே கவலைப்படுவதா தெரியல. அதனால இந்தியா கூட இதை பற்றி கவலை இல்லை.
0: முற்றுமுழுதாக சீனாவினுடைய சார்பாக போற போது அவர்களுக்கு கவலை வந்துவிடும்.
1: அப்படி அப்படி ஏதாவது வந்து பூல அரசியல்ல பெரிய மாற்றம் வந்து தமிழர்களுடைய உதவி தேவை அவருடைய ஆதரவு தேவை என்று அந்த நிலைப்பாடு வந்தால்தான் இந்தியா போன்ற நாடுகள் வந்து இதுல தலையிடும். அல்லது அவர்களுக்கு தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுக்கு வந்து அரசுக்கும் அரசுக்கும் உள்ள அந்த ராஜேந்திர உதவுல அவர்கள் கவனம் செலுத்துவார்கள். எங்களாலே அது உண்மையில என்ன பார்ப்பாங்கன்னு சொன்னால் தமிழர்களுடைய உரிமை போராட்டத்தை ஆதரிப்பாக எங்களுக்கு என்ன நயம் என்ன நட்டம் இப்படி இப்படிதான் கணக்கு பார்ப்பாங்களுடைய இது மனித உரிமை பிரச்சனை. தமிழர்கள் வந்து கடந்த 70-75 ஆண்டுகளாக நிம்மதி இல்லாமல் அந்த நாட்டில் வாழ்கிறார்கள், 2 குடிமக்களாக வாழ்கிறார்கள். இப்ப அண்மையில இந்தியாவிலிருந்து வந்த தூதுவர் என்ன சில பிரச்சனைகளோட இந்த எப்படி இலங்கை அரசு வந்து பழம்பெரும் கோயில்கள் இந்து கோயில்களை எப்படி அதை வந்து புத்த கோயில்னு சொல்லி அதை அபகரிக்கிறார் வந்து சொன்னார்கள். ஆனால் நீங்கள் இந்தியாவிலிருந்து பார்த்தால் இந்தியாவே கோடிக்கணக்கான பணத்தை செலவழிக்குது இந்த அங்கே உள்ள பௌத்த மதாலயங்கள் பௌத்த கோயில்கள் எல்லாத்தையும் புனர்வத்தாரம் செய்கிறதுக்கு அதை செலவழிக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு அங்கே இருக்க ஆட்சியில் இருக்கிற மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரை பௌத்தமும் இந்து மதமும் ஒன்று தான். புத்தர் வந்து அவர் இந்து மதம் தான், இந்து மதத்தான் அவர் பிறந்தவர். அப்படியே அங்கே வந்து இந்த இந்து பௌத்தம் என்ற அந்த வித்தியாசம் இல்லை. இலங்கையில் தான் அந்த வித்தியாசம் இருக்கு. அதனுடைய எங்களுடைய பகுதியில் உள்ள சில கோயில்களே அவர்கள் பௌத்த கோயில்னு சொல்லி கைப்பற்றினால் இந்தியா அதை பெரிய கவலைப்படாது. இது இதுதான் இன்றைக்கு இருக்கிற துர்பாக்கிய நிலை.
0: காசியில இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனா அங்க உள்ள பௌத்த ஆலயங்களை காணக்கூடியதா இருக்கிறது. பழைய காலத்தில இருந்த பௌத்த ஆலயங்கள் அது எல்லாத்தையும் நீங்க அங்கே கூடுதலாக சிங்களவர்களும் வருகிறார்கள், சீனர்கள், ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர்கள், கொரியர்கள், அவர்களும் அதுக்கு விஜயம் செய்கிறார்கள். பௌத்த பழமையை பேணக்கூடிய விகாரைகள் எல்லாம் அங்கே ஒரு கிராமத்தையே அப்படி நன்றாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். மற்றவர்கள் சென்று வணங்கக்கூடிய வகையிலும் அதை பார்த்தாலே தெரியும் இவ்வளவோ காலத்து பழமை வாய்ந்த விகாரைகள் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில நீங்க அப்படி காண முடியாத நிலப்பரப்பிலேயே அதை பாதுகாத்து தொல்பொருள் இதை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அதுக்கு பெருமளவு செலவு செய்து அதை இன்றும் பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள். காசியில இருந்து அவ்வளவு பெரிய தூரம் இல்லை, ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள 50-60 கிலோமீட்டருக்குள்ள
1: இலங்கையிலேயே புத்த சமய பல கோயில்கள் விகாரைகள் எல்லாத்தையும் புதுப்பிக்கிறதுக்கு எத்தனையோ கோடி ரூபாய் இந்தியா வந்து உதவியா செய்யுது, நிதி உதவியை செய்யுது. அதான் நான் சற்று முன் சொன்னது போல இந்தியாவை பொறுத்தவரை பௌத்தத்துக்கு அவர்கள் எதிர்ப்பு இல்லை. புத்தர் வந்து அவர் வந்து இந்து, அது அடிப்படை கொள்கை இந்து. இந்து மதத்துக்கும் பௌத்த மதத்துக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லை என்றதான் அவருடைய நிலைப்பாடு. அவருடைய தான் கோடி கோடிக்கான காட்சி அளிக்கிறார்கள். உங்களுக்கு குழந்தைகள சிவாலயம் இருக்குது, சிவாலயம் 1, சிவாலயம் 2 நான் அங்கே போயிருக்கிறேன். அதையெல்லாம் புனரித்தாரணம் செய்ய போனோம். அது ஒரு பழைய சோழர் காலத்து 11ஆம் நூற்றாண்டு கோயில் அந்த எண்ணம் வந்து இந்தியாவுக்கு இல்லை. ஆனால் அது அது காரணம் வந்து அந்த இந்து கோயில்கள் வந்து தமிழர்களுடைய கோயில்கள். அவர்கள் சொல்ற இந்துத்துவா வந்து வடநாட்டு இந்துத்துவா. தமிழர்களுடைய கோயில் என்றுன்னா அது அது தமிழர்ந்து வந்தால் அது அது அவர்கள் செய்யப்படார்.
0: இது கேள்விப்பட்டீங்களா? பிரான்சுக்கு அன்றகுமார தீசநாயக்க அவர்கள் 16ஆம் தேதி வியாழக்கிழமை வேற இருக்கிறது. என்ன காரணம் பார்க்காதபடியால கேட்கிறவர்களுக்கு தருகிறேன். உத்தியோர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ஜனாதிபதி அன்றகுமார தீசநாயக்கா எதிர்வரும் 16ஆம் தேதி பிரான்ஸ் வர இருப்பதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் படிப்பாளர் நாயகம் பிரசன்ன பெரேரா தெரிவித்தார். இந்த முக்கியத்துவம் மிக்க விஜயத்தில் வெளிவிகார அமைச்சர் விஜிதகிரத் உட்பட சில முக்கிய உயர் அதிகாரிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். உலக வங்கி மற்றும் பிரெஞ்சு கப்பல் நிறுவனமான CMA CGM ஆகியவற்றின் அண்மைக்கால முக்கிய அறிவிப்புகளை தொடர்ந்து இலங்கையின் பொருளாதார முற்றி மற்றும் கடல்சார் வர்த்தக அபிலாசைகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த உத்தியோர்வ பயணம் அமைய உள்ளது. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்துடனான இலங்கையின் வர்த்தக உறவுகளை தீர்மானிக்கும் GSP+ வரி சலுகையை தக்கவைத்துக் கொள்வது மற்றும் அதனை மேலும் சாதகமாக பயன்படுத்துவது தொடர்பிலும் இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு ஐரோப்பிய சந்தையில் உள்ள வாய்ப்புகளை விரிவுபடுத்துவது குறித்தும் இருதரப்பு மட்டத்திலான உயர்மட்ட பேச்சுவார்த்தையின் போது பிரதான கவனம் செலுத்தப்பட இருக்கிறது. பிரான்சின் 2வது பெரிய கப்பல் நிறுவனமான CMA CGM கொழும்பு துறைமுகத்தில் பெரும் முதலீடுகளை செய்ய தயாராக இருப்பதாக அறிவித்திருந்தது. துறைமுக அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் அனுரா கர்ணத்திரக்க மற்றும் இலங்கைக்கான பிரெஞ்சு தூதுவர் ரெமி லம்பர்ட் ஆகியோருக்கு இடையான கலந்துரையாடலின் போதே இந்த தகவல் முதன் முதலில் வெளியாகி இருக்கிறது. இந்த சந்திப்பின் போது உலகின் முன்னணி கப்பல் நிறுவனமான CMA CGM தலைவர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரியான ரோல்டாப் ட்ரப் சாடே மகானாவுடன் ஜனாதிபதி அன்றகுமார தீசநாயக்கா பிரான்சில் வைத்து ஒரு விசேட சந்திப்பை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தூதுவர் உத்தியோர்வமாக தெரிவித்தார். பிரெஞ்சு முதலீட்டாளர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதில் தனது நாடு மிகுந்த ஆர்வம் காட்டி வருவதாகவும் தூதுவர் அங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த முதலீட்டு குழுவுக்கு தலைமை தாங்கிய CMA CGM நிறுவனத்தின் சிரேஷ்ட துணைத் தலைவர் திருமதி கிறிஸ்டின் கபோட் உலகெங்கிலும் உள்ள முக்கிய துறைமுகங்களில் 65க்கும் மேற்பட்ட கொள்கலன் முனியங்களை சொந்தமாக கொண்டு தங்களது நிறுவனமே இயக்கி வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். கொழும்பு துறைமுகத்தின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த புவியியல் அமைவிடம் காரணமாக கொள்கலன் மறு ஏற்றுமதி நடவடிக்கையை மேலும் விரிவுபடுத்துவதற்கு பெரும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் கூட்டு முயற்சி முதலீடுகள் மூலம் கொழும்பு துறைமுகத்தின் கொள்கலன் போக்குவரத்தின் அளவை அதிகரிப்பதில் தீவிர கவனம் செலுத்துவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அத்துடன் கொழும்பு துறைமுக மேற்கு முனைய திட்டத்தின் 2ஆம் கட்ட முதலீட்டு சாத்தியக்கூறுகள் குறித்தும் தமது நிறுவனம் ஆழமாக ஆய்வு செய்து வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை கடந்த வாரம் உலக வங்கியும் கொழும்பு துறைமுகம் தொடர்பாக மிக முக்கியமானதொரு சிறப்பு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. கொழும்பு துறைமுகத்தின் பிராந்திய முக்கியத்துவம் மற்றும் அங்கு அவசரமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய உட்கட்டமைப்பு முதலீடுகள் குறித்து அந்த அறிக்கையில் விரிவாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அண்மைய நாட்களாக இடம்பெற்ற செர்ஜியோ கோரின் இலங்கை பயணம் போல் கபூரின் இலங்கை பயணங்கள், பிரான்சின் முன்னணி கப்பல் நிறுவனத்தின் முதலீட்டு ஆர்வம் மற்றும் கொழும்பு துறைமுகம் குறித்த உலக வங்கியின் மதிப்பீட்டு அறிக்கை என்பன இலங்கையின் கடல்சார் பொருளாதார சர்வதேச மட்டத்தில் உற்று நோக்கப்படுவதை உறுதி செய்துள்ளது. இந்த பின்னணியில் ஜனாதிபதியின் பிரான்ஸ் விஜயமானது துறைமுக அபிவிருத்தி, ஐரோப்பிய முதலீடுகள் மற்றும் ஜிஎஸ்பி வரிச்சலுகை முக்கியமாக நீடிப்பு ஆகியவற்றுக்கு வலு சேர்க்கும் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நம்மவர்கள் என்ன செய்ய போறார்கள்? பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெற்றா உங்களை பற்றி திரும்பி பார்க்க போறார்களா?
1: திரும்பியும் பார்க்க மாட்டார்கள். இப்ப அங்க நெருக்கடி இருக்கிற வழியால் அப்படி இப்படி ஏதாவது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அதோட எல்லாம் தீர்ந்தா
0: இந்த நேரத்துல யார் கருத்து சொல்லி இருக்கிறார் சொல்லுங்க. அப்போ ஜிஎல் பீரிஸ்வரால் தான் இப்ப கருத்து சொல்லி இருக்கிறார். எங்களுடைய அரசியல்வாதிகள் எதுவுமே சொல்லாது. இலங்கையில் தற்போதைய அரசாங்கத்தின் மனிதரும முறைகள், சித்திரவதைகள் மற்றும் தன்னிச்சையான கைது நடவடிக்கைகள் காரணமாக ஐரோப்பிய ஒன்றியத்தால் வழங்கப்படும் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை நாட்டுக்கு முற்றாக இல்லாமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதான் முக்கியமான கூட்டங்களுக்கும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிற
1: அது முக்கியம். அது ஒரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முடியாது அது என்பார்கள். அங்க உள்ள மனித உரிமைகள் பற்றிய அந்த மதிப்பீட்டை வச்சுதான் அதை செய்வார்கள். அதனுடைய இப்ப அவர்கள் அங்கிருந்து இங்கே வருவார்கள். இவர்களோட பேசுவார்கள், இவர்களோட விருந்து சாப்பிடுவார்கள். அதுக்கு பிறகு அந்த வரிச்சலுக்கு அப்படியே நீடிக்கப்படும். இதுதான் நடக்க போகுது.
0: எங்களுடைய உள்ளவர்கள் வந்து எங்கட மக்களுக்குள்ள தங்களை பிரபல்யமான ஆக்களாக காட்டுறதோடும் ஏதாவது இதை வச்சு ஏதாவது பணம் சம்பாதிக்க இல்லமெண்டா சம்பாதிக்கிறதோட அவர்களுடைய வேலை முடிந்துவோம். ஏதாவது எங்களோட தேசியம் சார்ந்த விஷயங்களை வச்சு இதை பற்றி எல்லாம் நம்மவர்கள் ஒருவருமே சிந்திக்க மாட்டார்கள். இருந்து பாருங்கள் பொய்யண்ட வேணுமெண்டா நம்மவர்கள் அவருக்கான ஒரு வரவேற்பை கொடுத்து அவருக்கு எங்கட பிரச்சனைகளை போய் சொல்லலாம். நீங்க எப்படி இப்படி எல்லாம் சொல்லித்தானே வந்தீங்கள், ஏன் இதை செய்ய இல்லையென்ற கேள்விய கேட்கலாம். போய் கைதட்டாமல் வரவேற்கிற மாதிரி போய் இந்த கேள்விகளை அவர்கள் வேண்டுமானால் கேட்டுக்கொள்ளலாம்.
1: பிரெஞ்சு நாடு இவ்வளவு தூரம் அந்த நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு முதலீடுகள் துறைமுகங்கள்ல இவ்வளவு
0: துறைமுகம் அவர்களுடைய கட்டுப்பாடு, அது இலங்கையின் துறைமுகம் கட்டுப்பாட்டுக்குள்ள வருகுதுன்றா அவர்களுக்கு தெரியும். அதால எவ்வளவு உழைக்கலாம் பொருளாதார ரீதியா மிக மிக முக்கியமான இடத்துல இலங்கை இருக்கு. நல்லொரு முதலீடு இல்லையென்று சொன்னா இந்தியா தன்னை நோக்கிய எல்லா கப்பல்களையும் பெற பண்ணுது. ஆனால் உண்மையில் சரியான முறையில் அந்த துறைமுகம் செயல்படுமாக இருந்தால் இலங்கையை தாண்டித்தான் இந்தியாவுக்கு போகிறதை பற்றி யோசிப்பார்கள். இப்போ இலங்கையில் அதுக்கான வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருந்தால் இந்தியாவுக்கு போகிறத விட இங்கே இலங்கைக்கு வர்றது தான் கூடுதலாக இருக்கும்.
1: எரிபொருள் நிரப்புறது அது அந்த வசதிகள் எல்லாத்தையும் முகம்படுத்தி இருக்கிற சொல்லியும் செய்தி வருது.
0: இது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விடயம் தான். நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் உரையாடுவோம். அந்த சரியா அடுத்த நிகழ்ச்சியில் உரையாடுவோம். இந்த அவருடைய பேட்டியின் சுருக்கத்தை தொடர்ந்து தருகிறேன். இந்த சுவிஸ்ல இருந்து போய் பேட்டி கொடுத்தவருடைய நோக்கங்களை நீங்க அதனூடாக புரிந்து கொள்ளலாம்.
2: அசைலம் கொடுக்கறதுக்கு சுவிஸோ எந்த நாடுமோ அவங்களோட ப்ரொசீஜர் என்னண்டா, யுஎன் அங்கீகரித்த ஒரு நாட்டினுடைய அரச படையினால இவருக்கு உதவிச்சுக்கிறது இருக்கணும். பிள்ளையான்னு ஒரு அரச படை இல்லை, அவரு அரச படைக்கு கீழே இயங்குகிற ஒரு துணை ராணுவ குழு. அதால் அச்சுறுத்தல் இருக்கிற ஆளுக்கு அசைலம் கிடைக்காது. என்னன்னா இப்ப இவர் சொன்னாரு எனக்கு சிறைச்சாலையுடைய முரண்பாடு இருக்கு, நான் அதை சொல்றேன் என்று சொன்னாரு. அப்ப ஓகே நீங்க சொல்லுங்க. அப்ப அவர் சொன்னாரு இன்றைக்கு எனக்கு டைம் இல்லை, நீங்க போயிட்டு டெலிபோன்ல சொல்லுங்க, நான் எல்லாம் எழுதி போட்டு பிறகு உங்களுக்கு அதை அனுப்புறேன், வாய்ச்சி காட்டுறோம், அதுக்கு பிறகு. அப்ப அந்த ரிப்போர்ட் தான் இவர் இவருக்கு கொடுத்த அந்த எந்த புலனாய்வு நிறுவனம் என்று தெரியும், மீனாட்சி கங்குலி, அது வந்து மார்ட்டின் சுட் சிங்கர் அதுக்குள்ள வராது தானே. இப்போ இவருக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்தது மார்ட்டின் சுட் சிங்கர். மார்ட்டின் சுட் சிங்கர் இங்கே சுவிஸ் எம்பசியினுடைய பழைய ஒரு ஆஃபீஸர், எம்பசடரா அல்லது ஃபிஸ்ட் ஆஃபீஸரான்னு எனக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். அப்போ அவர் தான் இவரோட கனெக்ஷனில் வாரார். அப்போ அவர் அவர் நான் இருக்கக்குள்ளே அந்த டெலிஃபோன் வருது, இப்படி மார்ட்டின் சுட் சிங்கர் எனக்கு அமெரிக்கன் மிஷனோ ஏதோ ஒரு மீனாட்சி கங்குலி, மீனாட்சி கங்குலி உங்களை உங்களை கண்டக்ட் பண்ண சொல்லி தந்தா. அப்போ இவர் மௌலானா பாவிச்சது எந்த சிம் தானே, இவர் சுவிஸுக்கு வந்து வந்ததுல இருந்து எந்த சிம் தான் பாவிக்கார். அப்போ அது எனக்கும் அந்த மெசேஜ் வரும், யார் யார் கோல் எடுக்கான மெசேஜும் வரும். அப்போ இவர் அப்போ வந்தால் அப்போ அப்போ அவர் கண்டக்ட் வந்ததுக்கு பிறகு அப்போ இருக்கிறதுல இவர் பவர் ஆஃப் அட்டர்னி வந்து எங்கிட்ட லோயர்ஸுக்கு தந்துட்டார். அந்த டாக்குமெண்ட் எல்லாம் என்கிட்ட இருக்குது. இவரை இது பண்ணின அந்த தமிழ் நண்பருக்கும் இவர் ஒரு பவர் பட்டனை கொடுத்தாரு. ஏன்னா அங்கே சுவிஸில் வந்து ஒரு ஆள் விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறேன் லீகலாக பவர் பட்டனை கொடுக்கணும், இல்லாட்டி அவங்க ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அப்போ இவர் அதுக்கு ரெண்டு பவர் பட்டனையும் கொடுத்தாரு, ஒன்று லோயர்ஸு லோயருக்கு மற்றது அந்த தமிழ் நண்பருக்கு. அப்போ கொடுத்துட்டு இருக்கக்குள்ள பிறகு அப்போ இவர் இவரோடையும் நாங்கள் அசைலம் கேஸை செய்தாரத்துக்கு எவ்வளவு வந்து அவங்க முதலாவது சுவிஸ் வாய்ஸ் வந்து அவங்களுடைய அமௌண்ட்டை தான் சொல்லுவாங்க, நீங்கள் எக்ரியன்னா நாங்கள் ஒரு ஒருத்தன் சைன் பண்ணித்தாங்க, நீங்கள் நாங்கள் கேஸை செய்வோம். அப்போ அதுக்கிடையில இவர் வந்து மார்ட்டின் சுட் சிங்கர் வந்து இன்னொரு லோயர், அந்த லோயர் பேரெல்லாம் இருக்குது, அவருக்கு நான் தான் காசும் அவருக்கு அட்வான்ஸ் பண்ணினேன். அப்போ அந்த லோயர்ஸ் வந்து இவர்கிட்ட திருப்பி இன்னொரு பவர் பட்டனி கேட்டாங்க. கேட்டோன்னே இவர் அவருக்கு பவர் பட்டனியை கொடுத்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணின அந்த டாக்குமெண்ட்டை தான் இவர் அதுக்கு கொடுக்கார் அசைலத்துக்கு. அப்போ அசைலம் அந்த இது நடந்து கொண்டு இருக்கக்குள்ளேயோ இவர் இப்போ மார்ட்டின் சுட்சிங்கர் வந்து சுவிஸ் ஃபாரின் அஃபேர்ஸோட மிச்சம் நெருக்கமான ஆள், அவர் இங்கே எம்பசியில் இருந்தவர் தானே, அவர் அவர் எல்லாத்தையும் வளைப்பார், தேவையானங்களுக்கு எடுத்து கொடுப்பார், தேவையானங்களுக்கு வெட்டுவார். இப்போ பிள்ளையார் பிரான்சுக்கு விஷா கட்டி நேரம் கொடுக்கமாக்கினவர் தான் ஆசாத் மௌலானாவை சந்திக்கிறதுக்கு இந்த ப்ரொசஸ் நடக்கக்குள்ள பிள்ளையார் விசாக்கிருக்காரு. இந்தியாவில் வந்து நின்று இந்தியன் எம்பசி கூட விசாக்கிருக்காரு பிரான்ஸ் எம்பசியில். அப்போ பிரான்ஸ் எம்பசி வந்து மார்ட்டின் சுட் சிங்கருக்கு சொல்லிட்டு பிள்ளையார் விசாக்கிருக்காருண்டு. அப்போ என்ன மௌலானா சொன்னார், பிள்ளையார் போறாரு எனக்கு பிரச்சனை அறியும் போலான்னு, என்ன செய்கிறேன்னு நீங்கள் மார்ட்டின் சுட் சிங்கர்கிட்ட கேளுங்க என்ன செய்கிறீங்கன்னு. அப்போ சொன்னோன்னே அது நான் விசா கொடுக்காம இருக்கிறேன், உங்கள் கிட்ட அவர் விசா கொடுக்கல, அவர் யூஸ் பண்ணோன்னே திரும்பி இந்த சிலங்காவுக்கு தான் வந்தார். அது சொல்லலை, ஆனால் பிள்ளையான் இவர் என்னுடைய வீட்டை இருக்கக்குள்ள ஒரு 10-15 கோல் எடுத்தார், இவர் ஆன்சர் பண்ணலை. இப்போ நான் என்ன ஆன்சர் பண்ணுங்க மோலானா, ஒரு கோலர்னா ஆன்சர் பண்ணணும், நீங்கள் நல்லா இருந்தார்கள் இதாக இருந்தார்களோ ஆன்சர் பண்ணுங்கள், இல்லை ஆன்சர் பண்ணினா அவர் கோபமாக கதப்பார், எனக்கும் கோபம் வரும், பிறகு அந்த அந்த அந்த பெட்டன் முறிஞ்சிடும், முறிஞ்சால் பிறகு பேசிக்கொள்ள இல்லாமல் போகும் நான் அவர் பிறகு. அப்போ அந்த அந்த பிரத்யேக செயலாளருங்கிறத அவர் அணிக்க செயலாளருன்னு தான் சொல்கிறியா, என்ன அணிக்க செயலாளர் ஒழிக்கிறீங்களா நீங்கள் ரெண்டு பிள்ளை அங்கே கருவருகிட்ட அந்த மெசேஜ் போடுறாரு. அப்படியே என்னமோ அது அது சொத்து பிரச்சனையா என்னவான்னு சரியா தெரியாது, வெறும் சொல்லல, வெறும் அவரோட கதைக்கல தானே, அதால எனக்கு தெரியும். இல்ல மௌலானாக்கு வந்து அசைலம் எடுக்கிற நோக்கம் இல்லை தானே, மௌலானா வந்து ஒரு பெரிய அஜெண்டாவில் தான் அங்கே வாரது, ஆனால் எங்கள்கிட்ட சொல்றாரு அசைலம் கேட்குற அந்த ப்ரொசீஜர். அப்போ அந்த நாங்கள் அசைலம் கொடுக்கறதுக்கு இடையில அங்கே போயிட்டார், நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு இடையில அவர் மற்ற மார்ட்டின் சுட் சிங்கர் கொடுத்த லோயர்கிட்ட போயிட்டார். போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா, அவங்களும் டிமாண்ட் வைக்காங்க, நீங்க சேனல் போக்கு இன்டர்வியூ கொடுத்தா தான் நாங்க உங்களோட அசைலத்தை அக்செப்ட் பண்ணுவோம் என்று சொல்றோம். அதுக்கிடையில இந்தியன் ரோவாத்தான் இருக்கும், மௌலானா வந்து சொல்றாரு. ஓப்பனா சொல்றது நல்ல மீன் தெரியாது, கோர்ட்ல சொல்றது அந்த பேரெல்லாம் நான் சொல்லலை, பிரதி என்ன போட்டு சொல்லுவோம். அப்ப சொல்றார், இப்படி இந்தியன் ரோ தன்னை கண்டக்ட் பண்ணி என்னோட பழைய இன்னொரு ஆஃபீஸர் என்னோட கதைச்சாரு, நீங்க சும்மா இருக்கிறீங்களா மௌலானா, உங்களோட நலன் தானே எனக்கு முக்கியம், நீங்க சுவிஸ்லாந்து இருக்கிறீங்கன்னு நாங்க தெரிஞ்சிட்டோம், என்ன எப்படி தெரிஞ்சுண்டாங்க என்றெல்லாம் மௌலானா என்கிட்ட சொன்னார். ஓகே, நான் வந்து இன்னும் ரெண்டு நாளையில் உங்களை கண்டக்டில் வரேன், நீங்கள் ஒன்றும் பயப்படாதுங்க, நீங்கள் தெரிஞ்சுட்டு. அப்போ அந்த அந்த இந்தியன் ரோடை கண்டக்ட் வந்தோடனே மௌலானா கொஞ்சம் கொஞ்சம் விலவிலத்து போயிட்டார். அப்போ மார்டின் சுவிச்சுங்கிற விஷயம் எல்லா என்ன விஷயத்தையும் எங்களோட இந்த லோயர் டீமோட வந்து எந்த வீட்டானே தங்கி நிற்காரு. அப்போ இரவையில் தான் எனக்கு இரவையில் தான் ஃப்ரீயாகுவேன், அப்போ இவரை கூட்டிட்டு போகிறது கன்சல்ட் பண்ணும்.
0: அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. சற்று தாமதமாக எமது மதிய பிரதான செய்தி வானொலியில் மலர்கின்றது, மனவரத்தையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது மதிய பிரதான செய்திகள்.
4: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம்.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
5: நூலுலகம்.com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் பெரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினிய ஊடாக
6: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
7: NWLULAGAM நூலகம் நூலகம்.com.
8: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
9: அங்கும் என்றும் Paris Lachapelle,
10: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
9: Vicky Superstore, Gare Lagone, Sasselil.
10: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
9: Mélodie et Tordre-Bruleke, Vicky Cash and Curry, Paris Lachapelle, Tordre-Bru, Tolibisilakam, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இலங்கை மாணவர் படையணியின் பயிற்சி முகாம் முல்லைத்தீவில் நேற்று வெகு விமரிசையாக ஆரம்பமாகியிருக்கிறது.
1: முல்லைத்தீவு கேப்பாப்புலவில் உள்ள தேசிய மாணவர் பயிற்சி படையணி முகாமில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதில் வடமாகாணத்தைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்கள், மாணவ பயிற்சியினை வழங்குகின்ற ஆசிரியர்கள் மாணவர் படையணியின் பயிற்சி முகாமில் கலந்து கொண்டனர். இலங்கையில் முதன்முறையாக மாணவர் படையணியானது 1881 கொழும்பு ராயல் கல்லூரியில் அதன் முதல்வர் ஜான் விக்கல்ன் அவர்களினால் அறிமுகப்படுத்தப்பட்டது.
0: தொடர்ந்து அரிசியை நாட்டின் பிரதான உணவாக மாத்திரமன்றி ஏனைய உப உற்பத்திகளுக்காகவும் பயன்படுத்துவதை விரிவுபடுத்துவதற்கான நீண்டகால திட்டம் ஒன்றை அரசாங்கம் தயாரித்து வருவதாக விவசாய அமைச்சர் கே டி லால்காந்தா தெரிவித்தார். இதுகுறித்து தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவொன்றையிட்டுள்ள அமைச்சர், நெல் மூலம் உற்பத்தி செய்யப்படும் அரிசியை தினசரி முதன்மை உணவாக உட்கொள்வதற்கும் அப்பால் ஏனைய பல உற்பத்திகளுக்கு மூலப்பொருளாக பயன்படுத்துவது குறித்து தற்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சந்தையில் ஆரோக்கியமான போட்டித்தன்மையை உருவாக்குவதன் மூலம் விவசாயிகளை பாதுகாப்பதும் அதற்கான தடைகளை நீக்குவதுமே இந்த திட்டத்தின் பிரதான தூண்களாக கருதப்படுவதாக அவர் வலியுறுத்தினார். இந்த விசேட நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான முதற்கட்ட ஆயத்தங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். நெல் சந்தைப்படுத்தல் சபையின் 55 வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 3000 மில்லியன் ரூபாய் பாரிய நட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய விவசாய ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னக்கோன் தெரிவிக்கிறார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த கொள்முதல் முறைகேடுகளுடன் தொடர்புடையவர்கள் எதிர்காலத்தில் ஆயுள் தண்டனையை எதிர்நோக்க நேரிடும். வசந்த சமரசிங்க, நாமல் கர்ணரெட்ன மற்றும் விவசாய அமைச்சர் உள்ளிட்ட 3 அமைச்சர்கள், அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் ஆகியோர் இந்த கொள்முதல் செயற்பாடுகளுடன் நேரடியாக தொடர்புபட்டுள்ளார்கள். பொதுமக்களின் பணம் இவ்வாறு வீணடிக்கப்பட்டமைக்கு எதிராக 2023 9வது இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதனுடன் தொடர்புடையவர்கள் ஆயுள் தண்டனை பெற்று சிறை செல்ல நேரிடும் என்பதால் அதற்கு மனதளவில் தயாராக இருக்குமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். திரைசேரியை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டு நெல் சந்தைப்படுத்தல் சபையின் வரலாற்றில் இந்த மிகப்பெரிய நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு பிரச்சினை இருப்பதாக கூறி சில பகுதிகளில் முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டங்கள் தொடர்பில் விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணரட்ன கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்.
2: விவசாயிகளுக்கு பிரச்சனைகள் இருப்பதாக பொய் கூறி சிலர் போராட்டம் நடத்துவதாகவும், ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான எதிர்க்கட்சியில் உள்ள ஒரு குழுவினர் நிறைவுக்காகவே அவர்கள் அவ்வாறு செய்வதாகவும் விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணரத்னா தெரிவித்தார்.
3: எதிர்க்கட்சிக்கும் அரசியல் செய்ய உரிமை இருக்கின்றது, அதையே அவர்கள் செய்கின்றனர். ஏனெனில் எதிர்க்கட்சி இப்போது ஒரு குழப்பமான நிலையில் இருக்கின்றது. அவர்கள் தற்போது எம் மீது குற்றம் சுமத்துகின்றனர். நாம் அவர்களோடு இருக்கின்றோம், நாங்கள் அவர்களோடு இருக்கின்றோம். அவர்கள் பேரம் பேசுகின்றனர். ஆம், நான் அவர்கள் மீது குற்றம் சாட்டினேன். இப்போது அவர்கள் அனைவரும் டீல் பேசுகின்றனர். அதனாலேயே இந்த குப்பைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்துள்ளன. இந்த எதிர்க்கட்சி பாதாள உலகக்குழு தலைவர்களிடமிருந்து தொடர்பு பட்டுள்ளனர். அவர்கள் பாதாள உலக தலைவர்களோடு கொடுக்கல் வாங்கல்களை வைத்துள்ளனர். பின்னர் அவர்கள் பாதாள உலக குழுவின் கடத்தல்களோடும் துப்பாக்கிச் சூடுகளோடும் கொலைகளோடும் தொடர்புபட்டுள்ளனர். அவர்கள் அதற்கு துணை போயுள்ளனர். இதனோடு இணைந்து செயற்பட்டு இருக்கின்றனர். எனவே இந்த சூழலில் உள்ள அனைவரும் தற்போது அச்சத்தில் இருக்கின்றனர். அவர்கள் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. இத்தொடர்பில் இப்போது சட்டம் அவர்கள் மீது திரும்புகின்றது. அதனாலேயே அவர்கள் கவலைப்பட்டு தமது கவனத்தை வேறு பக்கம் திருப்புகின்றனர். எதிர்கட்சி யாரையாவது பிடித்துக் கொண்டு சிறிதளவு சட்டம் போடும் வேலையை செய்கின்றது.
0: தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனாவுக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் இன்று குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டுள்ளது. கையூட்டல் மற்றும் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த இந்த குற்றப்பத்திரிகை கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரபரட்னம் முன்னிலையில் விதிகளின்படி வாசித்து கையளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதிவாதியான முன்னாள் அமைச்சரை 50,000 ரூபாய் ரொக்கப்பிணையிலும் தலா 10,00,000 ரூபாய் பிரமதியான 2 சரீரப்பிணைகளிலும் செல்ல நீதிபதி அனுமதி வழங்கினார். அத்துடன் இந்த வழக்கினை எதிர்வரும் ஜூலை மாதம் 22ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் அவர் உத்தரவு பிறப்பித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 2014 டிசம்பர் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் அனுராதபுரம் மாவட்ட ஏழு விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்குவதற்காக அரசாங்கத்தின் செலவில் இறக்குமதி செய்யப்பட்ட 36,000 கிலோகிராம் சோள விதைகளை அப்போதைய ஜனாதிபதி தேர்தலின் போது அரசியல் லாபம் பெறும் நோக்கில் தனது அரசியல் ஆதரவாளர்களுக்கு பயந்தளித்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. மாவட்ட செயலகத்தின் திட்டமிடல் பணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த சோழ விதைகளை தனது ஆதரவாளர்களுக்கு பயந்தளித்ததன் மூலம் அவர் ஊழல் என்ற குற்றத்தை புரிந்துள்ளதாக குறிப்பிட்டு கையூட்டல் மற்றும் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இந்த வழக்கை தாக்கல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வளர்ச்சி மாதிரியானது சீனாவில் சமூக சமத்துவத்தையும் நீதியையும் ஊக்குவிப்பதோடு அதன் மூலம் அனைவரும் பயந்து கொள்ளும் செழிப்பை அடைய முடிந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 105வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு விசேட செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ள சஜித் பிரேமதாசா அந்த வாழ்த்துச் செய்தியில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் குறிப்பிடத்தக்க மாற்றம் மற்றும் உலகளாவிய பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப வல்லரசாக சீனா உருவெடுப்பதற்கு வழங்கிய பங்களிப்பை பாராட்டி தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். பொருளாதார சீர்திருத்தங்கள், நவீனமயமாக்கல், புத்தாக்கம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அர்ப்பணிப்பை சஜித் பிரேமதாசா பாராட்டியிருக்கிறார். மேலும் சீனாவின் வளர்ச்சி அனுபவங்கள், குறிப்பாக அதன் சீர்திருத்தங்கள் மற்றும் அதனை செயற்படுத்துவதற்கான உறுதியான அர்ப்பணிப்பு ஆகியவற்றிலிருந்து ஒரு நாடாக இலங்கை கற்றுக்கொள்வதற்கு பல பெருமதிமிக்க பாடங்கள் இருப்பதாகவும் சஜித் பிரேமதாசா கூறியுள்ளார். ஆசியாவில் அமைதி, சகவாழ்வு மற்றும் ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை இங்கு வலியுறுத்திய சஜித் பிரேமதாசா பிராந்திய மற்றும் உலகளாவிய முன்னேற்றத்தின் முக்கிய உந்து சக்திகளாக சீனா மற்றும் இந்தியாவுக்கு இடையில் தொடர்ச்சியான வலுவான உறவு ஏற்படும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் நவீன பொருளாதார அணுகுமுறைக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொள்கைகளுக்கும் இடையிலான ஒற்றுமைகளை எடுத்துரைத்த சஜித் பிரேமதாசா கட்சிக்கிடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் மேம்படுத்துவதற்கும் தனக்குள்ள அர்ப்பணிப்பை மீண்டும் ஒருமுறை சஜித் பிரேமதாசா உறுதிப்படுத்தியுள்ளார். மின்கட்டண எரிவாயு விலை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்புக்கு எதிராக கொழும்பு நகரின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. வாழ்க்கை சுமையினை குறைக்குமாறு கோஷங்களை எழுப்பியவாறு தீப்பந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அத்துடன் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்புக்கு எதிரான பொருளை பகுதியிலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதேவேளை மின்கட்டண எரிவாயு விலை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்புக்கு எதிராக

ஆயுத்தம் தீர்மானித்துள்ளது. இதன்படி இந்த மாத இறுதியில் இந்த அவசரகால ஒழுங்கு விதிகள் தானாகவே காலாவதியாகிவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்புலவில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் நேற்று 8வது நாளாகவும் தொடர்ந்து இடம்பெற்றது. இந்த நிலையில் பௌத்த மதகுரு தலைமையிலான சம உரிமை இயக்கத்தின் பிரதிகள் உள்ளிட்ட பொது அமைப்பினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார்கள். கேப்பாப்புலவில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகள் நீண்ட காலமாக ராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ள அந்த காணிகளை உடனடியாக விடுவிக்குமாறு வலியுறுத்தி தொடர் கவனயீர்ப்பு போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். நேற்றைய சந்திப்பின் போது காணி விடுவிப்பு தொடர்பான மக்களின் கோரிக்கைகள் மற்றும் தற்போதைய நிலைமைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டு காணி உரிமைக்கான மக்களின் போராட்டத்துக்கு தமது பூரண ஆதரவை வழங்குவதோடு காணி விடுவிப்பு தொடர்பில் தொடர்ந்து குரல் கொடுக்க தயாராக இருப்பதாக சம உரிமை இயக்கத்தின் பிரதிநிதிகள் உறுதியளித்தார்கள். அத்துடன் காணி விடுவிப்பை வலியுறுத்தும் கவனயீர்ப்பும் இடம்பெற்றிருந்தது. இதன்போது தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் ராணுவம் தற்போது பயன்படுத்தி வரும் பகுதிகளை மாற்று அரச அல்லது பொது காணிகளுக்கு மாற்றி மக்களின் பூர்வீக வாழ்விடங்களை உரிய உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்குமாறு போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். இந்த கலந்துரையாடல் மற்றும் கவனயீர்ப்பு நிகழ்வில் சம உரிமை இயக்கத்தின் பிரதிகள், இளைஞர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். கேப்பாப்புலவு மக்களின் காணி உரிமை போராட்டம் தொடர்ந்து கவனம் பெற்று வரும் நிலையில் விரைவான தீர்வு எட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களிடையே வலுத்து வருகிறது. இதற்கிடையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்புலவில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் இன்று 9வது நாளாகவும் தொடர்ந்து நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கேப்பாப்புலவில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகள் நீண்ட காலமாக ராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ள நிலையில் அந்த காணிகளை உடனடியாக விடுவிக்குமாறு வலியுறுத்தியே தொடர் கவனயீர்ப்பு போராட்டத்தை மக்கள் முன்னெடுத்துள்ளார்கள். இது தொடர்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார்கள். 59.5 ஏக்கர் காணிகள் பூர்வீக மக்களுக்கு சொந்தமானவை. தற்போது அந்த பகுதியில் அமைந்துள்ள ராணுவ நிலைகளை அருகிலுள்ள மாற்று நிலங்களுக்கு இடமாற்றம் செய்யுமாறு தாங்கள் கோரிக்கை விடுப்பதாக அவர்கள் தெரிவித்தார்கள். தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் ராணுவ முகாம்களை மாற்றி அமைத்து பூர்வீக மக்களின் காணிகளை அவர்களிடம் மீள ஒப்படைக்க வேண்டும் என்பதே நியாயமான மற்றும் தார்மீக கோரிக்கை என்றும் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இந்த கோரிக்கைகள் எந்தவித திரும்பமின்றி ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காக ஊடகங்களும் பொதுமக்களும் தங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். கடந்த 17 ஆண்டுகளாக காணி விடுவிப்புக்காக பல்வேறு வழிகளில் போராடி வருவதாக குறிப்பிட்ட அவர்கள் இதுவரை எந்தவித நிரந்தர தீர்வும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார்கள். இனி வாக்குறுதி அரசியலும் வலியுறுத்தல் அரசியலும் தேவையில்லை. எமக்கு தற்போது தேவை செயற்பாட்டு அரசியல் மட்டுமே. ஜனாதிபதி உடனடியாக தலையிட்டு காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தின் போது வேண்டுகோள் விடுத்தார்கள். அத்துடன் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 12 மணி வரை நடைபெறவுள்ள கவனயீர்ப்பு போராட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சிகள், மக்கள் பிரதிகள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைக்கு ஆதரவு வழங்குமாறு ஆர்ப்பாட்ட வேளையில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் மட்டுமே இவ்வாறான நிலைமைகள் நீடித்து வருவதாக குறிப்பிட்ட போராட்டக்காரர்கள் மக்கள் தங்களது பூர்வீக நிலங்களில் மீண்டும் குடியேறி சுதந்திரமாக விவசாயம் செய்து வாழ்வதற்கு உரிமையே தாங்கள் கோருவதாகவும் பூர்வீக மக்களுக்கான காணிகளை மீள வழங்குவதன் மூலம் நாட்டில் நல்லிணக்கத்தை மேலும் வலுப்படுத்த முடியும் என்றும் அவர்கள் நம்பிக்கையோடு தெரிவித்துள்ளார்கள். தையெட்டி விகாரை போராட்டம் நடைபெற்ற போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமைந்திருந்த கூடாரங்களை உடைத்து எறிந்ததாக காட்டி முகநூலில் காணொலி ஒன்று பரப்பப்பட்டு வருவதை தொடர்ந்து வலிவடக்கு பிரதேசசபை உறுப்பினர் நேற்று உதவி போலீஸ் அத்தியட்சரை அவரது அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் தையெட்டி விகாரை பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் கொட்டகை பிடுங்கி எறியப்பட்டதாக முகநூலில் வெளியிடப்படும் காணொலி பழைய காணொலி நேற்று

0: முன்தினம் எந்த சம்பவங்களும் இடம்பெறவில்லை. தையிட்டி விவகாரம் நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் நடைபெறுவதனால் கொட்டைகள் பிடுங்கி எறிவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படாது என்று தெரிவித்தார். 1891 தையட்டி காணி 16 ஏக்கர் காணி இருந்ததாகவும், 1971 காலப்பகுதியில் 8.0 ஏக்கர் காணியாக குறைவடைந்திருந்ததாகவும், 2024 நில அளவைகள் செய்த ஆவணங்கள் அனைத்தும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் அதை வைத்து சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவ்வாறு நிலைமைகள் காணப்படவில்லை. அந்த காலத்தில் பௌத்த துறவி ஒருவர் மருத்துவம் செய்ததற்காக தமிழர் ஒருவர் அவருக்கு இந்த காணியை நன்கொடையாக வழங்கியுள்ளார். 1891 காலப்பகுதியில் வெள்ளையர்கள் ஆட்சி இருந்தது எவ்வாறு நடைபெற்றிருக்கும் என்ற கேள்விகளை எழுப்பியிருந்தேன். கடிதத்தை பலாலி போலீஸ் நிலையத்துக்கு அனுப்பி வைப்பதாகவும், தையிட்டி விகாரை காணி விகாரம் ஒரு மேசையில் காணி உரிமையாளர்கள் பௌத்த துறவிகள் என்று அமர்ந்து பேசி தீர்வை காண்பதுதான் சால சிறந்தது என்று கூறியிருந்தார். விகாராதிபதி இனமுறுகளை ஏற்படுத்தும் வகையில் தன்னுடைய கட்டுமானத்தை கட்டியிருப்பதால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், எமது பிரதேசத்தில் ராணுவ தெருவோர கடைகளை கட்டியிருக்கிறது, இது தொடர்பாக பிரதேசபை உத்தியோகத்தர்கள் அறிவித்தால் அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு அகற்றப்படும். 22 பௌத்த துறவிகள் 110 கிலோ போதவஸ்துடன் பிடிபட்ட போது 3 மாநாயக்க பீடங்களை அழைத்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்றால், தையிட்டி விகாரை தொடர்பாக 30 வருட யுத்தம் நிறைவடைந்தும் இன்று வரை தமது வீடுகளில் மக்கள் வாழ முடியாதிருக்கிறது. அனாதரவாக நிற்கின்ற நிலைமைக்கு வந்திருக்கின்ற போது ஏன் இந்த மாநாயக்க பீடங்களை அழைத்து இந்த காணி விடுவிப்பு தொடர்பாக கதைத்து பிரச்சனைகளுக்கு முடிவு எடுக்கப்படவில்லை என்பது வேதனைக்குரிய விடயமாகும். பலாலி வீதியை விடுவிப்பதற்குரிய நடவடிக்கைகளை தாம் தான் எடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கூறியிருந்தார். பலாலி வீதியை விட வேண்டாம் என்று மக்கள் ஒரு நாளும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இளங்குமரன் முகத்தை மறைத்தவருக்கு அவருடைய கொண்டை தெரியாமல் போனதுதான் பெரிய விடயமாக இருக்கிறது. தவிசாளர் அல்ல, நாங்கள் தான் விடுவிக்கப் போகிறோம் என்று சொன்னவர் முகத்தை மறைத்தவருக்கு தலையில் இருந்த கொண்டியை மறைக்க மறந்துவிட்டார். ஆகவே மக்கள் பிரதிகளாக மக்களுக்காக சேவையாற்ற அவர்கள் முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவர் விடுத்தார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியையும் உண்மையையும் நிலைநாட்ட கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை எடுக்கும் முயற்சிகளுக்கு இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை தனது ஏகோபித்த ஆதரவை வெளியிட்டுள்ளது. சமூக ஊடகங்கள் வாயிலாக கர்தினாலுக்கும் ஏனைய அருட்தந்தைகளுக்கும் எதிராக பரப்பப்படும் அவதூறான கருத்துக்களை வன்மையாக கண்டித்து பேரவை இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதலை பயன்படுத்தி கர்தினால் தனது பதவிக்காலத்தை நீடிக்க முயல்வதாக கூறப்படும் பிரச்சாரம் முற்றிலும் பொய்யானது மற்றும் பொதுமக்களை திசைதிருப்பும் அற்புதமான முயற்சியாகும். கத்தோலிக்க திருச்சபை சட்டத்தின்படி ஆயர் ஒருவர் 75 வயது எட்டும் போது தனது ஓய்வு கடிதத்தை திருத்தந்தைக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஆனாலும் அந்த ஓய்வை ஏற்றுக்கொள்வதும் அல்லது பதவிக்காலத்தை நீடிப்பதுமான முழு அதிகாரம் திருத்தந்தைக்கு மட்டுமே உரியதாகும். கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தனது 75வது வயதில் ஓய்வு கடிதத்தை சமர்ப்பித்துள்ளார். திருத்தந்தையின் இறுதி முடிவு வெளிவரும் வரை அவர் தனது கடமைகளை தொடர வேண்டியது திருச்சபையின் சட்ட விதிகளில் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. அரசியல் அதிகார போட்டிகளுடன் திருச்சபையின் நிர்வாகத்தை ஒப்பிட முடியாது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க கர்தினால் முன்னெடுக்கும் அர்ப்பணிப்புடன் கூடிய பணிகளுக்கு இலங்கையில் உள்ள ஒட்டுமொத்த கத்தோலிக்க சமூகமும் தங்களின் முழுமையான ஆதரவை வழங்குவதாக கத்தோலிக்க ஆயர் பேரவை உறுதிபட தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண மாநகர சபையின் புதிய கட்டிட தொகுதியின் 2ம் கட்ட பணிகளை நிறைவு செய்வதற்காக வரி நீங்கலாக 1958.85 மில்லியன் ரூபாய் திருத்தப்பட்ட செலவு மதிப்பீட்டுக்கு அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது. இந்த 2ம் கட்ட பணிகளில் கட்டிடத்துக்கான குளிரூட்டி அமைப்பை நிறுவுதலும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட இந்த யோசனைக்கு அமைய திட்டத்தின் அசல் ஒப்பந்த நிறுவனமான மத்திய பொறியியல் ஆலோசனை பணியகத்துக்கு எஞ்சிய கட்டுமான பணிகளை நிறைவு செய்வதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அறிவித்துள்ளது. கடந்த 2019 செப்டம்பர் மாதம் இதற்கான அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டு அதே ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. தொடர்ந்து 2022 இந்த கட்டடத்தின் சுமார் 70% கட்டுமான பணிகள் நிறைவடைந்திருந்தன. ஆனாலும் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக ஏற்பட்ட நிதி பற்றாக்குறையினால் அசல் ஒப்பந்த காலத்துக்குள் பணிகளை முழுமையாக முடிக்க முடியாமல் போனது. இந்நிலையில் இந்த 2nd கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததும் கட்டடத்தை முழுமையாக பொறுப்பேற்க யாழ்ப்பாண மாநகர சபை சம்மதம் தெரிவித்துள்ளது. தற்போது 5% மட்டத்தில் உள்ள நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை எதிர்வரும் ஆண்டுகளில் 7% எட்டு வீதம் மட்டத்துக்கு கொண்டு வருவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தெரிவிக்கிறார். தகவல் தொழில்நுட்பம், மின் மற்றும் இலத்தனியல் துறைகளின் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்துறையினருடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்துவதற்காக அடுத்த ஆண்டில் மூலதன செலவாக 2 trillion ரூபாவை ஒதுக்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். இதன் மூலம் ஏற்படும் டாலரின் தேவையை ஈடு செய்ய ஏற்றுமதி துறையின் அதிகபட்ச பங்களிப்பை அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது இலங்கையின் 3rd பெரிய ஏற்றுமதி வருமானத்துறையாக விளங்கும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் மூலம் வருடத்துக்கு $5 million மின் மற்றும் இலத்தனியல் துறைமுகம் $2 million ஈட்டும் சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆராயப்பட்டிருக்கிறது. அத்துடன் இந்த துறைகளை உலகளாவிய வர்த்தக நாமமாக மாற்றுவதற்கும் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குவதற்கும் விசேட பிரிவொன்றை ஸ்தாபிப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. வரிசக்தி தேசிய வருமானம் இந்த மாதம் 6ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட இருப்பதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது.
1: இந்த மாதம் 10ஆம் தேதி வரை வரிவாரம் செயல்படுத்தப்பட உள்ளதாக செயலகத்தின் வருமான முகாமைத்துவம் கொள்கை பிரிவின் பணிப்பாளர் அசித முனசிங்க குறிப்பிட்டார். பொருளாதார நெருக்கடியின் பின்னர் ஏற்படுத்தப்பட்ட வரி சீர்திருத்தங்களுக்கு அமைய வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுவரை வரி செலுத்தாதவர்கள், நிலுவை வரியை செலுத்த வேண்டியவர்கள் உள்ளிட்ட தரப்பினரை தெளிவுபடுத்துவதன் மூலம் வரி இணக்கப்பாட்டை மேம்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.
0: தொடர்ந்து இலங்கை மத்திய வங்கியினால் தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்களை நடாத்திய 25 நிறுவனங்கள் பெயரிடப்பட்டுள்ளன.
2: இலங்கை மத்திய வங்கி முன்னெடுத்த விசாரணை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நிறுவனங்கள் தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்களை நடத்துதல், பேணுதல் மற்றும் ஊக்குவித்தல் ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ளதாக விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. பொதுமக்களின் விழிப்புணர்விற்காக இலங்கை மத்திய வங்கி குறித்த 25 நிறுவனங்களின் பட்டியலை தனது உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது.
0: தொடர்ந்து மேலும் 280 MW சூரிய சக்தி மின்கல கட்டமைப்பு ஒன்றினை இலங்கைக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது.
2: இலங்கையில் உள்ள 19 மின் விநியோக உப நிலையங்களில் இந்த மின்கல கட்டமைப்பு நிறுவுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக நிறுவனத்தின் தலைவர் கலாநிதி பிரதீப் பிரேரா தெரிவித்தார். இதன் மூலம் டீசல் மற்றும் எரிபொருளுக்கான செலவு குறைவடையும் என அவர் கூறினார். இந்த செலவு குறைப்பின் மூலம் கிடைக்கும் நன்மைகளை மக்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து 2022 ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை வெற்றிகரமாக மீட்சி அடைந்துள்ளதாக உலக வங்கி உத்தியோர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. இலங்கையின் தொழில்துறைகளில் ஏற்பட்டுள்ள மறுமலர்ச்சி, நிதி மற்றும் சுற்றுலாத் துறைகளின் சிறப்பான வளர்ச்சி காரணமாக 2025 இலங்கையின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5% வளர்ச்சி அடைந்துள்ளது. இதன் காரணமாக உலக வங்கி இலங்கையை மீண்டும் உயர் நடுத்தர வருமான பொருளாதார நாடாக வகைப்படுத்தியிருக்கிறது. ஆனாலும் இலங்கை இந்த வருமான வரம்பை மிக குறைந்த அளவிலே கடந்துள்ளது என்றும் உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை இலங்கையின் இந்த பொருளாதார மீட்சி பயணத்தை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் உலக வங்கியின் நிறைவேற்று படைப்பாளர்கள் குழு 180 million US நிதியுதவியை அங்கீகரித்திருக்கிறது. நாட்டின் முதலீடுகளை அதிகரித்தல், போட்டித் திறனை மேம்படுத்துதல் மற்றும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றை மையமாக கொண்ட மறுசீரமைப்பு நிகழ்ச்சி நிலைக்கு ஆதரவாகவே இந்த நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. நடப்பாண்டின் அடுத்த 6 மாத கால பகுதிக்கும் நீர்க்கட்டணங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்பட மாட்டாது என்று வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்திருக்கிறார். ஆண்டின் முதல் 6 மாதங்களில் நீர் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளுக்காக நீர்வளங்கள் சபைக்கு பெருமளவிலான செலவுகள் ஏற்படவில்லை என்று சுட்டிக்காட்டிய அமைச்சர், இதன் காரணமாக நீர் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய தேவை தங்களுக்கு ஏற்படவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பொதுவாக ஆண்டுக்கு இருமுறை நீர்க்கட்டணங்கள் மறுசீரமைக்கப்படுவது வழக்கம். ஆனாலும் நடப்பாண்டின் முதல் 6 மாதங்களுக்கும் கட்டண அதிகரிப்பு எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த நிலையில் வரும் ஜூலை 1 முதல் டிசம்பர் 31 வரையான அடுத்த 6 மாத காலப்பகுதியிலும் கட்டணங்கள் உயர்த்தப்படுமா என்பது குறித்து தெரிவிக்கும் போதே இதனை அமைச்சர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். மின்கட்டணம் 18% அதிகரிக்கப்பட்ட போதிலும் நீர்க்கட்டணத்தின் மொத்த செலவில் மின்சாரத்துக்கான பங்களிப்பு 12% மட்டுமே ஆகும். இதன் மூலம் ஒரு நீர் அலகுக்கான செலவு வெறும் 2.5 ரூபாய் போன்ற மிக குறைந்த அளவிலே அதிகரித்துள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பானது நீர் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளில் எந்தவித நேரடி தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. இதன் அடிப்படையில் கடந்த 6 மாத காலப்பகுதியில் செலவுகள் மிக குறைந்த அளவிலே அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் மீது சுமையேற்றாமல் அடுத்த 6 மாதங்களுக்கும் நீர்க்கட்டணத்தை தற்போதைய மட்டத்திலே பேண அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதியின் பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த சொகுசு நோயாளர் காவு வண்டியொன்று முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையின் அவசர சிகிச்சை மற்றும் நோயாளி போக்குவரத்து சேவைகளை வலுப்படுத்துவதற்காக இந்த ஆம்புலன்ஸ் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த கையளிப்பு நிகழ்வு அண்மையில் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சில் நடைபெற்றது. முன்னதாக இந்த நோயாளர் காவு வண்டி ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் தற்போது இது உத்தியோர்வ கடமைகளுக்கு பயன்படுத்தப்படாமல் இருந்ததால் நாட்டின் சுகாதார சேவை தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த வாகனத்தை சுகாதார அமைச்சிடம் ஒப்படைக்க ஜனாதிபதி செயலகம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையின் பணிப்பாளர் வைத்தியர் நளின் பிரேமதாசாவிடம் இந்த நோயாளர் காவு வண்டி உத்தியோர்வமாக கையளிக்கப்பட்டிருக்கிறது. வவுனியா மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் எஸ் காண்டிபன் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. வவுனியா மாநகர சபையின் செங்கோல் பதக்கம் மற்றும் முதல்வர் ஆடை என்பன காணாமல் போயுள்ளதாக சபையின் செயலாளரால் நேற்று முன்தினம் வவுனியா தலைமை காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த முறைப்பாட்டுக்கு அமைய சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் வவுனியா தலைமையக காவல்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்தார்கள். இந்த விசாரணைகளின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட அறிக்கை காவல்துறையினரால் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையினை பரிசீலித்த நீதவான் காவல்துறையினரின் கோரிக்கைக்கு அமைய சந்தேக நபர்களை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்தார். இதன்படி முன்னாள் முதல்வர் எஸ் காண்டிபன் உள்ளிட்ட 4 சந்தேக நபர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக வவுனியா தலைமையக காவல்துறை நிலையத்தின் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை குற்றப்பினாவு திணைக்கழகத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் வர்ண சேசுந்தர அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார். அவர் குற்றப்பினாவு திணைக்கழகத்தில் சுமார் 4 மனுத்தியாளங்கள் வாக்குமூலம் வழங்கிய பின்னரே வெளியேறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினராக சந்தேகப்படும் கிகல் பத்ர பத்மி என்பவருடன் பேணியதாக கூறப்படும் சில தொடர்புகள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்து கொள்வதற்காகவே வர்ண ஜெயசுந்தர அழைக்கப்பட்டிருந்தார். குர்நாகல் காவல்துறை பிரிவில் கடமையாற்றும் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் வழக்கொன்றில் சாட்சியம் அளிப்பதற்காக நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அறிவித்தலை பெற்றுக் கொண்ட போதிலும் அந்த தேதியில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிவிட்டார். நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்காததற்கான முறையான மற்றும் சரியான காரணங்களை அவர் சமர்ப்பிக்க தவறியதால் குர்நாகல் பிரதான நீதிவான் அவரை நீதிமன்ற சிறைக்கூடத்தில் சிறை வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார். அதன்படி அந்த காவல்துறை உத்தியோகத்தர் தனது உத்தியோக சீருடையுடனே சுமார் 2 மனுத்தியாலங்கள் நீதிமன்ற கூண்டில் வைக்கப்பட்டு பின்னர் நீதவானால் கடுமையாக எச்சரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டார். களுத்துறை கட்டுக்குறிந்தை பகுதியில் பேருந்து ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்திருப்பதாக பயாகல போலீசார் தெரிவித்தார்கள். இந்த விபத்தில் களுத்துறை தூவ விகார வீதியைச் சேர்ந்த பெண்ணொருவரும் அவரது பேரப்பிள்ளையும் உயிரிழந்து போனார்கள். கொழும்பிலிருந்து மாத்தரை நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து கட்டுக்குருந்தை சந்தையில் நிறுத்திவிட்டு மீண்டும் பயணத்தை தொடங்கிய போது எதிரே வந்த முச்சக்கர வண்டியுடன் நேருக்கு நேர் மோதியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி சிகிச்சைக்காக களுத்துறை நாகுட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 31 வயது நபர் ஒருவர் காரில் 78 கிலோ கேரளா கஞ்சாவை கடத்தி சென்ற போது கைது செய்யப்பட்டுள்ளதாக நெடுங்கணி போலீசார் தெரிவித்தார்கள். வவனியா நெடுங்கணி போலீஸ் நிலைய அதிகாரிகள் நேற்று முன்தினம் இரவு பெரியகுளம் சந்தி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த சோதனை சாவடியில் சோசு கார் ஒன்றை சோதனை செய்த போது அதில் கேரள கஞ்சா 78 கிலோகிராம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து கேரளா கஞ்சா மீட்கப்பட்டதோடு அதில் பயணித்த நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நெடுங்கணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு அந்த வாகனம் நிறுத்தி சோதனை செய்த போது இந்த கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மட்டக்குழி பகுதியில் 5 கிலோகிராமுக்கு அதிக அளவிலான ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். மட்டக்குழி பெர்குசன் வீதி பகுதியில் நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போதைய இளைஞர் யுவதிகள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் HIV மற்றும் பாலியல் ரீதியாக பரவக்கூடிய நோய்களின் பரவலில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கும் பரவலை தடுப்பதற்கும் அரசாங்கம் பல்துறை கூட்டு திட்டங்களை அவசரமாக ஆரம்பித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அரசாங்க தாவல்துறை கழகத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடுவலாளர் மாநாட்டிலே அவர் இதனை தெரிவித்தார். சமீபத்திய சுகாதார புள்ளிவிவரங்களின்படி குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் இந்த தொற்றுக்கு உள்ளாகியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை கவலைக்குரிய விடயம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த விவகாரம் மிகவும் தீவிரமாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒன்று என்பதால் அரசாங்கம் உடனடியாக பல்துறை ரீதியான தலையீடுகளை செய்ய தீர்மானித்துள்ளது. இதன் முதற்கட்டமாக கல்வி அமைச்சராக செயற்படுகின்ற பிரதமர் ஹரணி அமரசூரியாவின் தலைமையில் கல்வி அமைச்சின் உயர்தர அதிகாரிகள் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் ஆகியோரை உள்ளடக்கிய விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் நடத்தப்பட்டுள்ளது. கல்வித்துறை மற்றும் சமூக நல்வாழ்வுத்துறை ஆகியவற்றை ஒருங்கிணைத்து இந்த அபாயகரமான போக்கிலிருந்து இளம் தலைமுறையினரை பாதுகாப்பதற்கான கூட்டு சேர்த்திட்டங்கள் இதன் மூலம் வகுக்கப்பட்டிருக்கிறது. தொற்றுக்கு உள்ளானவர்களில் பெரும்பாலானோர் போதிய விழிப்புணர்வு மற்றும் சரியான புரிதல் இல்லாத காரணத்தினாலே இந்த நிலைமைக்கு ஆளாகியுள்ளார்கள் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எனவே மருந்து பயன்பாடுகளை தாண்டி முறையான விழிப்புணர்வை சமூகத்தில் ஏற்படுத்துவதற்கே அரசாங்கம் தற்போது முக்கியத்துவம் வழங்கி வருவதாக குறிப்பிட்டார். HIV தொற்றை தடுப்பதற்கான பிரெப் மருந்துகள் விநியோகம் தொடர்பில் எழுந்த கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் குறிப்பிட்ட மருத்துவமனைகளில் உள்ள விசேட கிளினிக்குகள் மூலம் தடையின்றி இந்த மருந்துகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் இந்த மருந்துகளை தொடர்ச்சியாகவும் தங்கு தடையின்றியும் நாட்டுக்கு இறக்குமதி செய்வதற்காக சர்வதேச நிதியங்கள் மற்றும் நிறுவனங்களுடன் தற்போது பேச்சுவார்த்தைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் HIV தடுப்பு மருந்துகள் தட்டுப்பாடின்றி கையிருப்பில் உள்ள போதிலும் நோய் பரவிய பின்னர் மருந்து உட்கொள்வதை விட நோய் பரவாமல் தடுக்கும் முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வு மிக முக்கியமானது. பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழக மட்டங்களில் மாணவர்களை இலக்கு வைத்து விசேட விழிப்புணர்வு வேலை திட்டங்கள் இதன் கீழ் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய வாத்துவ பகுதியில் உள்ள வங்கிக் கிளையொன்றின் ADM யந்திரத்துக்கு அருகில் விமானப்படை அதிகாரி ஒருவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். வாத்துவ போலீஸ் நிலைய விசேட புலனாய்வு பிரிவினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கடந்த June 22 இடம்பெற்ற இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு அளிக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டன. இதன் பலனாக நேற்று குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் கடிகமுவ பிடுகள் தின பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் மற்றவர் அட்டாள பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரிய வருகிறது. குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுடன் தொடர்புடையவர்களை கைது செய்வதற்காக நாடு முழுவதும் போலீசார் மேற்கொண்ட விசேட நடவடிக்கைகளின் போது மொத்தம் 652 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நேற்று மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையின் போது 26,377 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் 25 சந்தேக நபர்கள் குற்றச் செயல்களில் நேரடியாக ஈடுபட்டவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அதேவேளை 129 பேர் நீதிமன்ற பிடியாணை நிலுவையில் இருந்தவர்கள். மது போதையில் வாகனம் செலுத்தியதற்காக 53 பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியதற்காக 129 பேரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் மேலும் தெரிவித்தார்கள். இது தவிர போக்குவரத்து தொடர்பான பல்வேறு குற்றங்களுக்காக 4,749 பேர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் போலீசார் மேலும் குறிப்பிட்டார்கள். நாலாவிய தேதியில் இன்று முதல் மேலும் 3 நாட்களுக்கு விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இந்த நிலைமை இன்னமும் அபாயகரமான மட்டத்திலே நீடிப்பதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணங்கர எச்சரித்துள்ளார்.
3: கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் நாடளாவிய ரீதியில் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் இந்த விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தில் இணைந்து செயற்பட உள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்தார். இதனிடையே டெங்கு நோயை கட்டுப்படுத்துதல் மற்றும் தடுத்தல் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக நிறுவப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு வாரத்திற்குள் 207 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அவற்றில் பெரும்பாலான முறைப்பாடுகள் நுழைவுகள் பெருங்கக்கூடிய வகையில் காணப்படும் வளாகங்கள் தொடர்பாகவே கிடைத்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 56,422 அதிகரித்துள்ளது. இவர்களில் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் மேல் மாகாணத்திலிருந்து பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 35 ஆகும். தொடர்ந்து அதிகரித்து வரும் டெங்கு மற்றும் காய்ச்சல் காரணமாக கொழும்பு கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகம் மூடப்பட்டுள்ளது. குறித்த பல்கலைக்கழகம் எதிர்வரும் 13 தேதி வரை மூடப்பட்டுள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் ஜி ஆர் மதுர செனவிராத்ன தெரிவித்துள்ளார். குறித்த காலத்தில் பல்கலைக்கழகத்தின் விடுதிகளும் மூடப்பட்டுள்ளன. ராஜகிரி, தெஹிவலை பகுதிகளில் உள்ள பல்கலைக்கழக விடுதிகளின் சுற்று வட்டாரத்தில் டெங்கு நுழைவு பரவல் அதிகரித்துள்ளதாகவும் பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சுமார் 30 மாணவர்களுக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. டெங்கு நோயை எதிர்த்து போராட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுத்து வருவதாகவும் பொதுமக்கள் தங்கள் சுற்றுச்சூழலை தொடர்ந்து சுத்தம் செய்ய வேண்டும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயதீச தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையினராகிய நாங்கள் அனைவரும் தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம். இந்த நோய் தொற்றுக்குள்ளானவர்களை காப்பாற்றுவதே முதன்மையான நோக்கம். எவரும் தங்கள் சுற்றுச்சூழலை சுத்தம் செய்வது, டெங்கு நுழம்பு பரவுவதை தடுப்பதற்கான தங்களது முயற்சிகளை குறைக்கக்கூடாது. டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு இந்த வாரம் சில நாட்களை அறிவித்துள்ளது. இது ஒரு நாடாக அனைவரும் இதில் இணைந்து அந்த செயல்களை செய்வதே முதல் வேலை. எந்த தடுப்பூசி கொண்டு வரப்பட்டாலும், இந்த வோல்பாக்கிய பாக்டீரியா கொண்டு வரப்பட்டாலும் அல்லது வேறு என்ன அமுல்படுத்தப்பட்டாலும் நுழம்புகள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை கட்டுப்படுத்துவதே முதன்மை நோக்கமாகும்.
0: தொடர்ந்து தனக்கு நேர்ந்த இந்த துயரம் இனி வேறு எந்தொரு குடும்பத்துக்கும் நடந்துவிடக்கூடாது. தனது மனைவியின் இழப்புக்கு சம்பந்தப்பட்ட அனைவரும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கிடைக்கவும் ஒரிஜினல் மருத்துவ ஆவணங்களை மீட்டு தரவும் ஜனாதிபதி மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட வேண்டும் என்று மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் மரணமடைந்த இளம் தாயின் கணவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அண்மையில் டெங்கு நோயினால் இளம் தாய் ஒருவர் பிள்ளையினை பிரசவித்த பின்னர் உயிரிழந்ததாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பில் உயிரிழந்த குடும்பத்தினர் மட்டக்களப்பில் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பினை நடத்தினார்கள். இதன்போது கருத்து தெரிவித்த அந்த இளம் பெண்ணின் கணவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். தனது மனைவியின் பிரசவத்தின் போது நேர்ந்த மரணத்துக்கு மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என்று மட்டக்களப்பு ஊடக மையத்தில் கண்ணீருடன் கணவர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். உயிரிழந்த ஜெயப்பிரியா என்ற பெண்ணின் கணவர் மதுர அந்தகன் தனது மனைவிக்கு நேர்ந்த மருத்துவ தவறுகள் மற்றும் மருத்துவமனை நிர்வாகத்தின் வெளிப்படை தன்மையற்ற போக்கு குறித்து ஊடகங்கள் வாயிலாக நீதி கோரியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு காய்ச்சல் ஏற்பட்ட முதல் நாளே தனியார் துறையில் தங்களை கவனித்து வந்த மகப்பேற்று மருத்துவரான டாக்டர் சரவணனை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்றுள்ளார். அவரது அறிவுறுத்தலின்படி மட்டக்களப்பில் உள்ள கோப் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அது சாதாரண காய்ச்சல் என்று கூறி 2 மருந்துகள் மட்டுமே வழங்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். ஆனால் அன்றவு காய்ச்சல் தீவிரமடைந்ததை அடுத்து மருத்துவரின் அறிவுறுத்தலின்படி அரசு மருத்துவமனையின் 7 வார்டில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு பலமுறை இரத்த பரிசோதனை செய்யப்பட்டும் அது சாதாரண காய்ச்சல் என்று மருத்துவர்களால் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வந்தது. காய்ச்சல் தீவிரமடைந்த நிலையில் பெண்ணின் குடும்பத்தினருக்கு எந்தவித அறிவித்தலுமின்றி அவர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். அங்கு டெங்கு ஆன்டிஜென் பரிசோதனை செய்வதற்கான வசதிகள் அல்லது இயந்திரங்கள் இல்லை என்று கூறி வெளி ஆய்வகத்தில் பரிசோதனை செய்யுமாறு மருத்துவர்கள் கேட்டுக் கொண்டார்கள். இதனையடுத்து கணவர் சொந்த முயற்சியில் ரத்த மாதிரி எடுத்து சென்று தனியார் ஆய்வகத்தில் பரிசோதித்ததில் அவருக்கு டெங்கு பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த ரிப்போர்ட்டை பார்த்த பின்னரே அது டெங்கு காய்ச்சல் என்பதை மருத்துவமனை நிர்வாகம் ஒப்புக்கொண்டுள்ளது. பிரசவ வலி ஏற்பட்டதை தொடர்ந்து சாதாரண முறையிலே பிரசவம் நடக்கும் என்று மருத்துவர்கள் உறுதியளித்தவாறே பிரசவம் நடந்துள்ளது. குழந்தையை பெற்றெடுத்த பின்னர் 21ஆம் தேதி மாலை வரை ஜெயப்பிரியா தனது குடும்பத்தினருடன் நலமாக பேசி வந்திருக்கிறார். ஆனால் அன்றவு திடீரென அவருக்கு கடுமையான ரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளது. குடும்பத்தினரிடம் எந்தவித அனுமதியோ ஒப்புதல் கையெழுத்தோ பெறாமல் நள்ளிரவில் மருத்துவர்களால் அவசரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. மறுநாள் காலையில் குடும்பத்தினர் பார்க்க சென்ற போது இந்த விவரம் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. அறுவை சிகிச்சைக்கு பின் பெண்ணின் நுரையீரல் மற்றும் சிறுநீரகங்கள் செயலிழக்க தொடங்கின. தொடர்ந்து மைக்க நிலையிலே வைக்கப்பட்டிருந்த ஜெயப்பிரியா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார். எனது மனைவியின் பிரசவத்தின் போது அங்கிருப்பேன் என்று உறுதியளித்த மருத்துவர் சரவணன் பிரசவத்தின் போது அங்கு இல்லை. கர்ப்ப காலத்தின் 10 மாதங்களில் 12 முதல் 13 முறை தனியார் முறையில் ஸ்கேன் செய்த அறிக்கைகள், சிகிச்சை குறிப்புகள் மற்றும் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் முக்கிய ஆவணமான ஏகாட் போன்ற எதனையும் மருத்துவமனை நிர்வாகம் எங்களிடம் ஒப்படைக்க மறுத்து வருவதாக கணவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தனக்கு நேர்ந்த இந்த துயரம் இனி வேறு எந்தொரு குடும்பத்துக்கு நடந்துவிடக் கூடாது. எனது மனைவியின் இழப்புக்கு சம்பந்தப்பட்ட அனைவரும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று கண்ணீருடன் குறிப்பிட்ட அவர், தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கிடைக்கவும் ஒரிஜினல் மருத்துவ ஆவணங்களை மீட்டு தரவும் ஜனாதிபதி மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட வேண்டும் என்று உருக்கமான வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். இலங்கையில் பல்வேறு பத்துக்கள் காரணமாக நாளாந்தம் சுமார் 30 மனித உயிர்கள் பலியாவதாக சுகாதார அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது.
3: விபத்துகளால் ஏற்படும் மரணங்களை பற்றி நாம் பேசும்போது பெரும்பாலும் வீதி விபத்துகளால் ஏற்படும் மரணங்களை பற்றியே பேசுகிறோம். அந்த எண்ணிக்கை சுமார் 7.8 ஆகும். ஆனால் பல்வேறு காரணங்களால் கீழே விழுவதால் ஏற்படும் மரணங்கள், நீரில் மூழ்கி உயிரிழப்பது, மின்சாரம் தாக்கி இறப்பது, பல்வேறு விஷப்பொருட்களால் விஷமருந்து இறப்பது, பாம்பு கடித்தால் இறப்பது, பல்வேறு விலங்குகளின் தாக்குதலால் இறப்பது, பின்னர் தற்கொலை என இவ்வாறு ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கையை நாம் மறந்துவிட்டோம். ஆகவே இந்த மொத்த மரணங்களின் எண்ணிக்கையிலிருந்து விபத்துகளால் ஒரு நாளைக்கு சுமார் 30 பேர் உயிரிழக்கின்றனர். பல்வேறு காரணங்களுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் எத்தனை பேர் விபத்துகளால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார்கள்?
1: வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதற்கு பல காரணங்கள் உள்ளன. அடுத்து விபத்துகளுக்கு 10வது இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் விபத்துகளால் ஏற்படும் பெரும்பாலான மரணங்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்பே நிகழ்கின்றன. வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் போது அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். போக்குவரத்தில் தாமதங்கள், போக்குவரத்து தவறுகள், சாரதி உள்ளிட்ட பொதுமக்களுக்கு இவை தொடர்பில் நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும்.
3: கண் விபத்துகள் தொடர்பிலும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. பொதுவாக விபத்துகளில் சுமார் 5.10% வரை கண் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ரசாயன பொருட்களினால் கண்களுக்கு ஆபத்து உள்ளது. இந்த ரசாயனங்களினால் ஏற்படும் ஆபத்துகள் குறிப்பாக இளைஞர்களை பாதிக்கின்றன. இந்த ரசாயனங்களால் பலர் பார்வை இழக்க நேரிடலாம். குறிப்பாக அமிலங்கள், அத்துடன் காரத்தன்மை கொண்ட பொருட்கள் அமிலங்களை விட அதிக ஆபத்தானவை. அவற்றை நாம் பொதுவாக சுண்ணாம்பு கட்டியாக காண்கிறோம். அது கண்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் வீதி விபத்துகள் அதிகரித்துள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டின் வீதி விபத்துகளினால் 2403 பேர் உயிரிழந்துள்ளனர். 2023ஆம் ஆண்டில் 2331 பதிவாகியுள்ளன. 2024ஆம் ஆண்டில் 2549 பதிவாகியுள்ளது. 2023ல் 6675 பாரிய வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன. 2024ஆம் ஆண்டில் 7152. இதனைத் தொடர்ந்து 2025ல் 7890. 2026ல் இதுவரை நேற்றைய நிலவரத்தின்படி வீதி விபத்துகளின் எண்ணிக்கை 1323. நேற்றைய நிலவரப்படி வீதி விபத்துகளின் எண்ணிக்கை 1323 பதிவாகியுள்ளது. அதில் 1389 பேர் உயிரிழந்துள்ளனர். பின்னர் 2026 ஜனவரி முதல் 2026 ஜூன் மாதம் 30 தேதி வரையிலும், 2025 ஜனவரி 1 தேதியிலிருந்து 2025 ஆண்டு ஜூன் மாதம் 30 தேதி வரையிலும், 2026 ஆண்டின் இந்த மாதத்தில் வீதி விபத்துகளின் எண்ணிக்கை 2025 ஒப்பிடும் போது 105 அதிகரித்துள்ளது. உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 107 அதிகரித்துள்ளது. இந்த உயிரிழப்புகளில் பெரும்பாலானவை மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களால் ஏற்படுகின்றன. அடுத்ததாக பாதசாரிகள். இந்த வீதி விபத்துகளுக்கான முக்கிய காரணங்கள் கவனக்குறைவு, அலட்சியம், சட்டமீறல், அதிவேகம். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 1 தேதி முதல் ஜூன் 29 தேதி வரை மதுபோதையில் வாகனம் செலுத்தியமை தொடர்பில் 64,547 வழக்குகள்
4: பதிவாகியுள்ளன.
0: தொடர்ந்து கட்டன் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் உணவுடன் சேர்த்து கரப்பான் பூச்சி வழங்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில் உள்ள ஹோட்டல்களின் சுகாதாரமற்ற நிலை குறித்து பொதுமக்கள் கடும் அதிருப்தியையும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். கட்டன் நகரில் உள்ள ஒரு சைவ உணவகத்துக்கு சென்ற நபர் ஒருவருக்கு வழங்கப்பட்ட தோசை தட்டில் கரப்பான் பூச்சி ஒன்று இருந்ததை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அவர் உடனடியாக ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு தகவல் தெரிவித்தார். இதனை அடுத்து ஹோட்டல் நிர்வாகத்தினர் அந்த உணவுக்கான கட்டணத்தை பெற்றுக் கொள்ளாமல் தங்கள் தவறுக்காக வருத்தம் தெரிவித்தார்கள். இருந்தாலும் இதுகுறித்து கருத்து தெரிவித்த அந்த பகுதி மக்கள் கூறுகையில், கட்டன் நகரில் இயங்கும் சில ஹோட்டல்கள் மிகவும் சுகாதாரமற்ற முறையில் பராமரிக்கப்படுகின்றன. எனவே பொதுமக்களின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுகுறித்து உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருந்தது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் ஐக்கிய நாடுகள் அமைதிகாக்கும் படையில் கடமையாற்றும் இலங்கை வான்படை பிரிவினர் கொடூரமான துப்பாக்கிச் சமர் மற்றும் மோசமான வானிலைக்கு மத்தியிலும் 14 பேரின் உயிர்களை காப்பாற்றி சாதனை படைத்துள்ளார்கள். டெபோக் பகுதியில் ஆயுதக் குழுவினர் நடத்திய தாக்குதலில் காயமடைந்த ஷாம்பிய படையினர் மற்றும் பொதுமக்களை மீட்கும் பொறுப்பை பாகிஸ்தான் படையினரின் முயற்சி தோல்வியடைந்ததை தொடர்ந்து இலங்கை வான்படை ஏற்றுக்கொண்டது. குரூப் கேப்டன் ஆசிர பத்திரிகை தலைமையிலான குழுவினர் MI-17 உலங்கு வானூர்திகள் மூலம் ஆபத்தான போர்க்களத்துக்குள் நுழைந்து யந்திரத்தை இயக்கிய நிலையிலே மிக குறுகிய நேரத்தில் 14 பேரையும் மீட்டுள்ளார்கள். ஐக்கிய நாடுகளின் வரலாற்றிலே அவசர மீட்பு பணியின் போது ஒரே நாளில் 14 பேர் மீட்கப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை வான்படையினரின் இந்த அசாத்திய துணிச்சலை ஐக்கிய நாடுகள் அமைதிப்படையின் முதன்மை கட்டளை அதிகாரி உயரிய முறையில் பாராட்டியிருப்பதோடு, இது சர்வதேச அரங்கில் இலங்கை ஆயுதப்படைகளின் நன்மதிப்பை மீண்டும் நிலைநிறுத்தியுள்ளதாக இலங்கை வான்படை தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ள வளர்ப்பு பிராணிகளின் அதிகரிப்பை கட்டுப்படுத்தவும் விசன்னாய் கடிநோயை தடுப்பதற்கான வழிமுறைகளை கட்டாயமாக்கவும் புதிய சட்டமூலம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய விசன்னாய் கடிநோயை இல்லாதொழித்தல் மற்றும் வளர்ப்பு பிராணிகளை பதிவு செய்தல் சட்டமூலத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைவாகவே இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய சட்டத்தின் மூலம் வளர்ப்பு பிராணிகளை பதிவு செய்து சட்ட ரீதியாக பலப்படுத்துவதோடு இது தொடர்பான நிறுவனங்களின் பொறுப்புகளும் அதிகாரங்களும் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. சமகாலத்தில் காடுகளில் சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பாத யாத்திரையில் பங்கேற்கும் சுப்பிரமணி என்ற செல்ல பிராணிக்கும் அதனுடன் செல்லுகின்ற அடியார்களுக்கும் பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளன. எனவே காட்டுப்பகுதிக்குள் சுப்பிரமணியை அழைத்து செல்ல அனுமதி வழங்கப்பட மாட்டாதென்று வனஜீவராசிகள் திணைக்கழகத்தின் சட்ட ஆலோசகரும் சுற்றாடலவியலாளருமான கந்தையா பிரியதர்சினி தெரிவித்திருக்கிறார். சுப்பிரமணிக்கு காட்டுக்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்ட செய்தி சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயாக பரவியதை தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட நேரடி உரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்தார். கதிர்காம பாத யாத்திரை குழுவினருடன் செல்லும் சுப்பிரமணி என்ற இந்த செல்ல பிராணி சமூக வலைதளங்களில் உலகளாவிய ரீதியில் பிரபலமடைந்துள்ளது. இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், அந்த செல்ல பிராணி பாத யாத்திரை செல்வது பிரச்சனை அல்ல, ஆனால் காட்டுக்குள் பயணிக்கும் சக மனிதர்களின் பாதுகாப்பினையும் பாத யாத்திரை மேற்கொள்ளும் அந்த செல்ல பிராணிகளின் பாதுகாப்பினையும் கருத்தில் கொண்டு சுப்பிரமணியை காட்டுக்குள் அழைத்து செல்ல வனஜீவராசிகள் திணைக்களம் அனுமதி வழங்காது என்று தெரிவித்தார். காட்டுப்பாதை ஜூலை 9 அல்லது 10ஆம் தேதிகளில் திறக்கப்படுவதற்கு முன்னர் பானாமையில் வைத்து சுப்பிரமணியை நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்வோம். பின்னர் பாதை திறக்கப்படும் சந்தர்ப்பத்தில் மட்டும் ஆலய குருவின் வேண்டுகோளுக்கு இணங்க அனுமதி வழங்கிவிட்டு அதனை வாகனத்தினூடாக கதிர்காமத்துக்கு அழைத்து செல்வோம். அங்கு பிள்ளையாரடி என்ற இடத்தில் பாத யாத்திரை குழுவினரிடம் சுப்பிரமணியை ஒப்படைப்போம். அதன் பின்னர் அவர்களில் ஒரு அடியார் சுப்பிரமணியை அழைத்து செல்ல இருப்பதால் எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது என்று அவர் குறிப்பிட்டார். அத்துடன் உகந்தை காட்டுப்பாதை ஆரம்பிக்கும் பானுமை பகுதியில் கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் சிறுத்தை தாக்கி விவசாயிகள் இருவர் உயிரிழந்திருப்பதாகவும் 2 செல்லப்பிராணிகள் சிறுத்தை தாக்குதலுக்கு உள்ளாகி மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கும் வீதிகள் மிக முக்கியமானவையாகும். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக வீதிகள் விளங்குகின்றன. ஆனால் பம்பை மக தோட்ட மக்கள் இன்று வரை போதிய வசதியில்லாத வீதிகளால் தாங்கள் அல்லல் படுவதாக சோகத்துடன் தெரிவிக்கிறார்கள்.
1: முறையான வீதி வசதி மாத்திரமே இங்கு வசிக்கும் 800க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் பிரதான கோரிக்கையாகும். நாளாந்தம் 5 கிலோமீட்டருக்கும் அதிக தூரம் கரடு முரடான பாதைகளில் நடந்து செல்லும் அவலத்தினால் இப்பகுதி மாணவர்கள் பலர் தமது கல்வியை பாதையிலேயே கைவிடும் சோகம் தொடர்கதையாகி வருகிறது. ஒரு முச்சக்கர வண்டிக்கு 5000 ரூபாய் வரை கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளதால் உழைக்கும் சொற்ப பணம் போக்குவரத்துக்கே செலவாகுவதாக அப்பகுதி மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். உரிய அதிகாரிகள் இவர்களின் கோரிக்கைக்கு செவிமடுத்து வீதியை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
4: எங்களுக்கு ரோட்டை நாங்க உங்களை செஞ்சு கும்பிட்டு கேக்குறோம், ரோட்டை செஞ்சு கொடுங்கன்னு. பிள்ளைங்களுக்கு போறதுக்கு வாகனம் இல்ல, ரோட்டு இல்ல, நாங்க அவசரம் முன்னா நோய் நொடி வந்துட்டா போறதுக்கு வாகனம் ரோட்டு இல்ல. ரோட்டுக்கு போனாக்க 5000 ரூபாய் கட்டிட்டுதான் ட்ரீவீலுக்கு நாங்க போகணும். அந்த ட்ரீவீல்காரவங்க என்னைக்கு வந்தாங்கன்னா நாளைக்கு வரலாங்கிறாங்க, ட்ரீவீல் உடஞ்சிருச்சுங்கிறாங்க.
5: நோயாளி இருந்தா பாத்துக்கிட்டு என்னத்தாங்க செய்ய, அதுவும் சல்லி கொடுத்துதான் 5000 6000 கொடுத்து போகணும். ஐசோலைக்கு போனா 7000 8000 எடுக்கிறாங்க.
6: இந்த ரோட்டை மட்டும் எங்களுக்கு செஞ்சுட்டாங்க, வேற எதுவுமே கேட்கல. எங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை வேணாம், இந்த ரோட்டு தான் மெயின்.
1: கேகாலை தெஹியோவீட்ட பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பம்பேகம தோட்ட மக்களின் நீண்டகால இந்த வீதி தொடர்பான பிரச்சினைக்கு உரிய அதிகாரிகள் விரைவில் தீர்வை பெற்றுத்தர முன்வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.
0: தொடர்ந்து யாழ்ப்பாணம் சங்குவேலி அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையின் வருடாந்த தரசளிப்பு விழா நேற்று நடைபெற்றது.
1: யாழ்ப்பாணம் வலிகாமம் கல்வி வலயத்துக்குட்பட்ட சங்குவேலி அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் 125வது ஆண்டு பூர்த்தி விழாவும் பரிசளிப்பு விழாவும் பாடசாலை மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. பாடசாலையின் அதிபர் ஸ்ரீஹரன் உமாச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் பொன்னம்பலம் ஜெயவிக்ரமராஜா கலந்து கொண்டிருந்தார். இதன் போது 125வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு சிறப்பு நூல் ஒன்றும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன.
0: தொடர்ந்து புத்தளம் முந்தல் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய வருடாந்த தீமிதிப்பு உற்சவம் நேற்று பக்திபூர்வமாக நடைபெற்றது. மன்னார் மருதமடு திருத்தலத்தின் ஆடித்திருவிழா மெர்சியாக இன்று நடைபெற்றது.
3: மன்னார் மடு திருத்தலத்தின் ஆடித்திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் இனிதே ஆரம்பமானது. கொடியேற்றத்தின் பின்னரான நவநாள் ஆராதனைகளை தொடர்ந்து ஆடித்திருவிழா கூட்டு திருப்பலி இன்று காலை 6:15 ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மன்னார் மறைமாவட்ட ஆயர் கலாநிதி அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாச மாண்டகையின் தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மன்னார் மறைமாவட்ட ஆயர் கலாநிதி அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாச மாண்டகை, அனுராதபுரம் மறைமாவட்ட ஆயர் நிஷாந்த சாகர் ஜெயமா ஆண்டகை, மன்னார் மறைமாவட்ட ஓய்வு நிலை ஆயர் கலாநிதி இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை, மடு பரிப்பாளர், மாவட்ட குறும முதல்வர் உள்ளிட்டோர் இணைந்து கூட்டு திருப்பலியினை ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா திருப்பலியின் பின்னர் மருதப்படு அன்னையின் திருச்சொரூப பவனியும் அதனைத் தொடர்ந்து திருச்சொரூப ஆசிர்வாதமும் இடம்பெற்றது. நடைபெற்றது. நறுதபடு அன்னையின் ஆடித்திருவிழாவில் பங்கேற்பதற்காக வெளிநாடு மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெருந்திரளான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர்.
0: செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,53,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,163 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ்நியின் பிரதான செய்தி அறிக்கை.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
8: நேரம் சரியாக 2:44 ஐக்கிய ராஜ்யத்தில் 1:44 தொடர்கின்றது. இந்திய செய்திகள், இந்திய செய்திகளுக்கு அரசனை வழங்குகின்றார்கள் பரிசலாட்சிப்பலில் அமைந்திருக்கும் வி.டி. கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி.டி. சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். அரசியலமைப்பு, ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சி கூட்டமைப்புக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலுக்கு எதிராக மக்களை திரட்டும் வகையில் ஆகஸ்ட் 6 முதல் நாடு தழுவிய அளவில் அரசியல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் உறவை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபுக்கு ஆகியோருக்கு அரசியல் தலைவர்கள் உட்பட இரு நாடுகளையும் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட முக்கிய பிரமுகர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார்கள். வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக எதிர்கட்சிகள் அனுப்பியுள்ள கடிதத்தை ஏற்க வேண்டாம் என்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு அனைத்து இந்திய வழக்கறிஞர் சங்க தலைவர் ஆதிஷி அகர்வாலா கடிதம் எழுதி அனுப்பியுள்ளார். டெல்லியில் போராட்டம் நடத்துவதற்கு முன்பாக ஜம்மு காஷ்மீரின் அமைச்சரவையில் முக்கிய மாற்றங்களை செய்ய உள்ளதாக முதல்வர் ஓமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடைக்காலம் வந்துவிட்டாலே மக்களிடையே மின்சார நுகர்வு அதிகரிப்பதும் மின்தடை ஏற்படுவதும் இயல்பாகிவிட்டது. இந்த நிலையில் மாநிலத்தில் தமிழக வெற்றி கழகம் புதிதாக ஆட்சிக்கு வந்த பிறகு மாநிலத்தின் பல பகுதிகளில் மின்வெட்டு பிரச்சினை பூதாகாரமாக இருக்கின்றது. தொடரும் மின்தடையால் பல இடங்களில் மக்கள் சாலை மறியல் மின்வாரிய அலுவலக முற்றுகை போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். மத்திய அமைச்சரவை மற்றும் நிர்வாக ரீதியிலான மாற்றங்கள் குறித்து ஆலோசனைகள் தலைநகரில் தீவிரமடைந்துள்ள நிலையில் சில மாநிலங்களில் ஆளுநர்கள் மாற்றப்படலாம் என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகின்றது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 4 பயணமாக பிரான்சுக்கு நேற்று சென்றார். பிரான்சுடன் பொருளாதார முதலீட்டு உறவுகளை மேம்படுத்தும் வகையில் அந்த நாட்டு தலைவர்களுடன் அவர் பேச்சு நடத்த இருக்கின்றார். மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் மேலும் 1 நீடிக்கப்பட்டுள்ளது. உரிமைக்காலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து 2,400 டாஸ்மாக் மதுபான கடைகளுடன் இணைந்து செயல்பட்டு வந்த பார்கள் மாநிலம் முழுவதும் நேற்று முதல் மூடப்பட்டன. இந்த விவகாரம் தொடர்பாக இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த உரிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய கொரோனா காலகட்டத்தில் குடிமக்களின் அன்றாட செயல்பாடுகளுக்கு தவிர்க்க முடியாததாக விளங்கிய ஆரோக்கிய சேது செயலி இப்போது முற்றிலும் புதிய வடிவத்தில் அறிமுகமாகியுள்ளது. நாட்டில் சட்டவிரோத குடியேற்றம், பிற இயற்கைக்கு மாறான காரணங்களால் ஏற்பட்டுள்ள மக்கள் தொகை ரீதியிலான மாற்றங்கள் குறித்து நேரில் ஆய்வு செய்ய பல்வேறு மாகாணங்களில் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உயர்நிலை குழு விரைவில் பயணிக்க உள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் லொரியும் தனியார் பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் 8 உயிரிழந்துள்ளார்கள். இந்துஸ்தா குழுமத்தைச் சேர்ந்த இந்தியாவின் முன்னணி வணிக வாகன தயாரிப்பு நிறுவனமான அசோக் லேண்டன் நாட்டின் முதல் ஏர் சஸ்பென்ஷன் வசதி கொண்ட புதிய லொரிகளை நேற்று அறிமுகப்படுத்தியுள்ளது. ஒடிசா மாநிலத்தில் ஐந்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் நடிகை ஐஸ்வர்யா ராய் நடித்த இந்தி படத்தின் பாடல் தவறுதலாக இடம்பெற்றுள்ளது. சர்ச்சையை எழுப்பியுள்ளது. பாடசாலை பாடப்புத்தகத்தில் சினிமா பாடல்கள் அச்சடிக்கப்பட்டதற்கு கடும் கண்டனங்கள் கணைகள் எழுந்துள்ளன. பாகிஸ்தான் சிறைகளில் 250 இந்தியர்கள் அடைபட்டிருப்பது கைதிகள் குறித்த தகவலை இரு நாடுகளும் பகிர்ந்ததன் மூலம் தெரிய வந்துள்ளது. வாட்ஸ்அப் செயலியில் மொபைல் எண் இல்லாமல் தொடர்பு கொள்ள புதிய ஸ்ட்ரீமை அம்சத்திற்கு ஒன்றிய அரசு தற்காலிக தடையை விதித்துள்ளது. ராமர் கோயில் நன்கொடை மோசடி தொடர்பான விசாரணையில் ஒரு பகுதியாக அயோத்தியில் காவல்துறையினர் புதிய சோதனைகளை மேற்கொண்டனர். இதில் QR குறியீடு கொண்ட நன்கொடை பெட்டி ரொக்கம், தங்கம், வெள்ளி மற்றும் வெளிநாட்டு நாணயம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை மோசடி விவகாரம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டின் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கைக்கு தலைமன்னார் வரைக்கும் பாக் நீரிணையை கடந்து வரலாற்று சிறப்புமிக்க கடல் நீச்சல் பயணத்தை மேற்கொள்வதற்கு அனுமதி கோரி மனு குறித்த மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 உயர்ந்து ஒரு சவரன் 1,07,200 விற்பனை செய்யப்படுகின்றது. ஆபரண தங்கம் 1 கிராம் 150 உயர்ந்து 13,400 விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் VTS ஃபினான்ஸ் GmbH நிறுவனத்தினர் அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். அமெரிக்காவும் ஈரானும் கர்த்தார் அதிகாரிகளுடன் நடத்திய சந்திப்புகள் நல்ல முறையில் நடைபெற்றுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமைதி பேச்சில் முன்னேற்றம் தெரிவதாக அவர் சொன்னார். இருப்பினும் ஹட்டாரில் இருதரப்பு நேரடியாக சந்திக்கவில்லை. லெபனான், சிரியா, காசா ஆகியவற்றில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு வட்டாரங்களில் இருக்கும் தனது படைகளை இப்போதைக்கு மீட்டுக் கொள்ளப் போவதில்லை என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது. பயங்கரவாதிகளிடமிருந்து இஸ்ரேலிய மக்களை பாதுகாக்க படையினர் அங்கு இருப்பது அவசியம் என்று அந்த நாட்டு தற்காப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் தெரிவித்துள்ளார். உக்ரைன் தாக்குதல் எதிரொலியினால் உள்நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க இந்தியாவிடமிருந்து பெட்ரோலை ரஷ்யா இறக்குமதி செய்ய தொடங்கியுள்ளது. மியான்மரில் ராணுவ ஆட்சியின் போது 1,00,000 அதிகமானோர் கொல்லப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. வடகிழக்கு நைஜீரியாவில் உள்ள போர்னோ மாகாணத்தில் அஸ்கிரா உபா பகுதியில் அமைந்துள்ள மேல்நிலைப் பள்ளியில் ஆயுதமேந்திய மர்ம நபர்கள் நேற்று முன்தினம் திடீர் தாக்குதலை நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் ஆசிரியர் ஒருவர் கொல்லப்பட்டார். நிலையில் தேர்வு எழுதி கொண்டிருந்த 36 மாணவர்கள் மற்றும் 3 ஆசிரியர்கள் அந்த கும்பலில் கடத்தி செல்லப்பட்டுள்ளார்கள். நாட்டின் இறையாண்மை மற்றும் வளர்ச்சி நலன்களை பாதுகாப்பதற்காக இராணுவத்தின் திறன்களை உலக தூரத்துக்கு விரைவாக நவீனமயமாக்க வேண்டும் என்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் மின்னிலக்க நாணய பரிவர்த்தனைகளில் கடந்த ஆண்டு $1 பில்லியன் மேல் லாபம் ஈட்டியதை தொடர்ந்து தற்காத்து பேசியிருக்கின்றார். தமது ஆட்சி காலத்தில் அனைவரும் லாபம் ஈட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். பெல்ஜியம் நாட்டின் ஆன்ட்வெர்ப் நகரின் புறநகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 6 பேர் உடல்கருகே பலியாகியுள்ளார்கள். வெனிசுலாவை இரட்டை நிலநடுக்க முழுக்கையை 6வது நாளாகின்றது. நேற்று முன்தினம் 3 வயது சிறுவன் இடிபாடுகளிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்ட செய்தி பலரையும் உற்சாகப்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவின் பார்மிங்கம் நகரில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றில் அருகே இடம்பெற்ற துப்பாக்கியுடன் 16 வயதுடைய சிறுவன் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா கடுமையான வெப்பத்தை சமாளிக்க தயாராகின்றது. வரும் 4ஆம் தேதி வரை அங்கு வெப்பம் அலை வீசக்கூடும். கிழக்கு கரையோரத்திலிருந்து மத்திய அமெரிக்கா வரை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வெப்பம் அதிகரிக்கலாம். அண்டார்டிகாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் டைனோசர் எலும்பை விஞ்ஞானிகள் சோதித்து உள்ளார்கள். சர்வதேச சந்தையில் இன்று மசகு எண்ணெய் விலைகள் சுமார் ஒரு வீதம் சரிந்துள்ளன. விலைகள் தொடர்ந்து மூன்றாவது நாளாக குறைந்துள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மதிய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க உள்ள இந்திய மகளிர் T20 கிரிக்கெட் அணி ஹேர்மன் ட்ரீட் ஹவர் தலைமையில் 15 பேருடன் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐசிசி டெனிஸ் டெஸ்ட் தரவரிசையில் இந்திய வீரர் யஷ்பிரீத் பும்ராவுடன் முதலிடத்தை பகிர்ந்து கொண்ட நியூசிலாந்து வீரர் மார்க் ஹென்றி தற்போது இரண்டாம் இடத்துக்கு பின்தங்கியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடரின் ரவுண்ட் ஆஃப் 32வது சுற்றில் ஹங்கோ அணியை 2-1 வீழ்த்தி இங்கிலாந்து அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலக கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் அமெரிக்கா போஸ்னியா ஹெர்ஸ்கோவினாவை வீழ்த்தியுள்ளது. 2-0 என்ற கால் கணக்கில் ஆட்டம் நிறைவேற்றது. பெல்ஜியமும் செனகலும் களமிறங்கிய உலக கிண்ண ஆட்டத்தில் 3-2 என்ற கால் கணக்கில் பெல்ஜியம் வெற்றி பெற்றுள்ளது. ஈரான் கால்பந்து அணி குரூப் சுற்றுடன் வெளியேறிய நிலையில் தமது முகாம் அமைந்திருந்த மெக்சிகோவின் டிஜுவானா நகரில் இருந்து ஈரானுக்கு புறப்பட்டது. மொரோக்கோ அணிக்கு எதிரான போட்டியில் நெதர்லாந்து பெனால்டி சூட் அவுட்டில் 3-2 என்ற கால் கணக்கில் தோல்வியை தழுவியது. பெனால்டி வாய்ப்புகளை தவறவிட்ட நெதர்லாந்து வீரர்கள் ஜஸ்டின் க்ளூவர்ட், ஹுயின் டிமர், கிரீசென்சியோ ஷமர்வில்லி ஆகியோர் சமூக வலைதளங்களில் நிறவெறி தாக்குதலுக்கு உள்ளானதுடன் மோசமான வார்த்தைகளால் திட்டி தீர்க்கப்பட்டது கால்பந்து விளையாட்டுக்கு பெருத்த அவமானம் என அந்த நாட்டு கால்பந்து சங்கம் தெரிவித்துள்ளது. மெக்சிகோ ஹெனோஹாட் சுற்றில் வெற்றி பெற்றதை அடுத்து மெக்சிகோ சிட்டியில் நடைபெற்ற மாபெரும் கொண்டாட்டங்களில் இருவர் இறந்தனர். 19 பெண்ணும் 44 ஆடவரும் மூச்சுத்திணறலால் இறந்ததாக நகர சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அமெரிக்க டென்னிஸ் நட்சத்திரமான செரீனா வில்லியம்ஸ் தனது 44வது ஓய்வு முடிவை திரும்ப பெற்று 4 பிறகு மீண்டும் களத்துக்கு திரும்பியிருக்கும் நிலையில் விம்பிள்டன் டெனிஸ் முதல் சுற்றில் தோல்வி கண்டார். நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவிற்கு மருத்துவ உதவிகள் அவசரகால நிவாரண பணிகளுக்காக $2.5 லட்சம் வழங்கிய பிரேசில் கால்பந்து வீரர் நெய்மர். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். நாணய மாற்று கணசனை வழங்குகின்றார்கள் TRTTamilnadu.com. உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையத்தில் வானொலியையும் வானொலிய மறு ஒலிபரப்பையும் அத்தோடு எமது அனுசரண நிகழ்ச்சியில் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்ற ஒரு ஈரோ இலங்கையில் 382.47 இந்தியாவில் 108.12 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 336.05 இந்தியாவில் 94.97 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 415.50 இந்தியாவில் 117.44 ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 446.53 இந்தியாவில் 126.21 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 236.32 இந்தியாவில் 66.80 இதுவரை மத்திய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மத்திய பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்புகளுக்கும் நீங்கள் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது மத்திய பிரதான செய்திகள்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலுலகம் ஊடாக.
2: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
3: NWLULAGAM நூலுலகம்
4: கலைஞர் கலைஞர்.
5: அகத்தில புண்ணாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
6: என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: VT Superstore, Gare la Gonesse, Sasselil,
7: 5 rue Marcel Cerdan, 95 100.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 கொனிட்ஸ் சுவிஸ் கொனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:03, ஐக்கிய ராஜ்யத்தில் 2:03. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் தொடர்கின்றது. அதற்கு முதல் எமது சாய் அருள்மதன் நிகழ்ச்சியினை தயாரித்து தொகுத்து வழங்கும் சகோதரி திருமதி சோமாஸ்கந்தனிடம் மன்னிப்பு கூறிக்கொண்டு எமது அன்பு நேயர்கள் சாயி அருள்மது நிகழ்ச்சியினைக்கு அவளோடு கேட்பதற்கு காத்திருக்கும் நேயர்களுக்கு இன்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் அந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பப்பட மாட்டாது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உறவுகளே, தொடர்ந்து வானிலையில் வலம் பெறுகின்றது.

0: உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களா? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனையும் உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சுவிட்டாகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் என்பான ராஜா. நான்
0: நலமா இருக்கிறீங்களா சௌரம்?
1: ஓமண்ணா நலமா இருக்கிறேன், நன்றி.
0: வயிறுட்டாணி போட்டா நாங்கள் எல்லாம்
1: வியாழக்கிழமை தானே, நீங்க
0: வயிற்று பசிக்கிற வயிற்றுங்க, செவ்வாய் வந்து பார்க்காம உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்க.

0: சாப்பாடை கொட்டி சிந்தாமல்
1: இருக்கிறத சாப்பிடுவோம்.
0: அடிக்குது அவையில் கதைக்காயினம் கதைக்கிற நேரம்னா எடுக்கணும்.
1: இங்கிலீஷ்ல
0: அவருக்கு தமிழ்
1: தெரியாதா? தமிழ்
0: அவருக்கு தமிழ் தெரியாது. அவ வந்து வேற நாடு,
1: வேற நாடு. நான் வேற நாடு, நீ வேற நாடு, நான் தாய்லாந்து, நீ போர்த்துகல். ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு மதமா இருக்கணும். சூப்பரா இருக்கு நாடுகள். என்ன ஒரு கத்தோலிக்க நாடு, ஒரு மொழி கொண்ட நாடு, இவ்வளவு மொழிய 200 மொழிகளுக்கிட்டே இங்க
0: வந்துட்டு
1: கதைச்சாண்டுங்கள் ஒன்று
0: என்ன
1: கதைச்சாலும் ஒருத்தருடன் கேட்க மாட்டேன்.
0: என்ன
1: பாட்டு கேக்க போறீங்க
0: இன்னைக்கு? என்ன
1: நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 3:12 ஐக்கிய ராஜ்யத்தில் 2:12 இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஸ்ருதி புஷ்பா, நலமா இருக்கீங்களா? நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கணும். சாப்பிட்டீங்களா ஸ்ருதி புஷ்பா? அண்ணா என்ன செய்யறார்?
1: அண்ணா வெளியில போயிட்டார்.
0: வெளியில போயிட்டார். புள்ளிய விட்டுட்டு வெளியில போனவர்
1: பழகிக்கொண்டு
0: அப்படி ஒருத்தர் நான் பார்க்கல. எல்லாரோடையும் பழகி எல்லாரும் அவர் பெரிய ஆள் மாதிரி ஜிங்காரவே
1: வந்துட்டார்.
0: சீர வச்சு அவர் எல்லாரும் அடியாரோட எல்லாம் சிரிச்சு கதைச்சு கண்டு தானே ராஜா தானே மந்திரி என்று போறேன். பார்த்தனீங்களா அந்த இதெல்லாம்? ரைட். அவர் போர்டர் மட்டும் கொண்டு விட்டுட்டு பிறகு அவ வந்து கார்ல விட்டு பிறகு பக்குவா கொண்டு போயிட்டு கொண்டு வந்து விடுவார்களா? எங்க போறோம், எங்க போக போதுன்னு தெரியாதுல்ல.
1: என்ன
0: பாடல் கேட்க போறீங்க?
1: அதே
0: பாடல் எனக்கு இப்படி தெரியும்.
1: பாட்டுதான்
0: சந்திரகலாவும் தேவியன் ராஜன் நடிச்சது. சங்கர் கணேசன் இசையாக்கும் ஜிக்கியும் ஏ.எம். ராஜாவாக்கும் பாடினது.
1: பழைய படம் தான் அது.
0: இங்கே வரங்கட எங்கட டாக்டர் ரவி வந்து அதுலேயே வாரு. எங்கட புதிய டெலிஃபோன் நம்பரில் வராமல் பழசில் இதில் வாரு. என்ன விளையாட்டு இது?
1: வாழ்த்துகள்
0: சோதனி, உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு மகளுங்கள். நன்றி.
1: நன்றி அண்ணா. நன்றி.

0: ஒலித்து பாடலை இயற்றியவர் கவிஞானி வாலி, இசையமைத்தவர் சங்கர் கணேஷ், பாடியவர்கள் அது ஒரு கணவன் மனைவியான ஏம் ராஜா ஜிக்கி. இந்த நேரத்தில் திருமதி யோகேஸ்வரி அம்மா அணிந்திருக்கின்றார். வணக்கம்.
1: வணக்கம் தாதா.
0: நலமா இருக்கிறீங்களா? எப்படி உங்களோட பேரை கண்டுபிடிச்சேன்?
1: என்னண்டு
0: முதல் அடிக்கிறடா ஒரு ஆள் நீங்களா? அந்த வயல என்ன பாடலுக்கு போறீங்க? இப்படி சாப்பிட்டீங்களா? நல்ல நலமா இருக்கிறீங்களா? மறந்து குடிச்சிட்டீங்களா?
1: மறந்து இரவுக்கு தான். எனக்கு
0: என்ன விளங்க இல்ல,
1: இரவுக்கு தான் மருந்து.
0: இரவுக்கு தான் மருந்து, பகலுக்கு இல்ல.
1: பகலு காலமையும் போட்டாச்சு. இரவுக்கு
0: காலா போட்டீங்க, நீங்க இரவுக்கு போடுவீங்க.
1: என்னென்ன
0: சாப்பாடுகள் வாங்கி வச்சிருக்கீங்க? பான் வாங்கி வச்சிருக்கீங்க, ஜாம் வாங்கி வச்சிருக்கீங்க, பட்டர் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களா? எல்லாம் வச்சிருக்கீங்க. போய் வாங்கி கொண்டு வந்து டக்கு டக்கு வச்சிருப்பீங்க. அப்ப கோப்பியா குடிப்பீங்க, தேத்தனியா குடிப்பீங்க? கோப்பி குடிப்பீங்களா, தேத்தனி குடிப்பீங்களா?
1: நீங்கள்
0: தேத்தன் குடிப்பீங்களா, கோப்பி குடிப்பீங்களா? காலமே
1: காலமே
0: அழகான தமிழ்ல தேத்தன் நீங்க விட்டு பால் விட்டு குடிப்பீங்க. மருந்து பொருள் கலக்கைக்கு அந்த பசுமாட்டில் இருக்கிற இந்த துன்ப இதுகள் எல்லாம் வந்து அவங்க குளிச்சாக்க மாட்டாங்க. சில நேரம்
1: இருக்கிறதுக்கு
0: நீட்டா தான் பார்ப்பாங்கள, வந்து வந்து போய் பிடிக்கிருவாங்களே. இவங்க லேசில விட மாட்டாங்க. என்னவோ தெரியாது, இப்படி நடக்கிற நடக்கட்டும். என்ன
1: தண்ணிதான்
0: அப்ப என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் பாட்டு கேட்க போறேன்.
0: நல்ல பாட்டுண்டே தான் கேக்குறீங்க. கண்ணன் சூப்பர் பாட்டு சொல்லுவான்டா. அப்புறம் கிருஷ்ணர் வந்து கதை சொல்றேன்டா, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு எத்திரம் பண்றீங்க. கிருஷ்ணர்கிட்ட விளையாட்டு இதுதான், எல்லாரும் என்ன ஆக்குறது.
1: கண்ணன் கண்ணன் கள்ள கண்ணன் தானே?
0: அவன் பேய்
1: கள்ளன். கள்ளன் தானே,
0: கள்ளன் பெண்களோட சேட்ட. எத்தனை காதலி
1: காதலிக்கு
0: பாக்கணும், கலவையும் கற்று மறக்கணும்.
1: அந்த காலம் அப்படி இல்ல.
0: அந்த காலம் என்ன, இந்த காலம் எல்லாம் அப்படிதான், ஒரே காலம் தான். பெண்மை பேசாத சகோதரம், அப்ப ஆண்டான் கதைக்கு போகணும். என்ன இப்படி கதைக்கிறது உங்களுக்கு தெரிய அடிக்காடு மூலம் உங்களுக்கு தோணும்.
1: அதுதான்
0: உங்களுக்கு சிரிப்பில தெரியுது எனக்கு, உங்களுக்கு அந்த ஆசையெல்லாம் இருந்திருக்கு, அடக்கி கொண்டு இருந்துருக்குறீங்க.
1: நன்றி
0: வணக்கம். அதுக்கு நாங்க படிச்சுட்டு இருந்தா ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாது. நல்ல கெட்டிக்காரன் இருந்தீங்கன்னா சும்மா அந்த மாதிரி பெண் பிள்ளைகள் தானாகவே
1: வருவார்கள்.
0: படிக்கணும், நல்லா படிக்கணும், படிவா படிக்கணும். நன்றி, வாழ்த்துகள் சொல்கிறோம்.
2: கண்ணே வாடா கண்மணி வாடா பொன்னே வாடா பொன்மணி
0: பஞ்சவர்ணக்கிளி திரையில் இருந்து
2: புன்னகை புரியும் கண்ணா வாடா புல்லாங்குழலின் மன்னா வாடா
0: கே ஆர் விஜயா
2: அழகே வாடா அருகே வாடா
0: சுசிலா அம்மாவுடைய

விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசை, கண்ணதாசனுடைய கவிதை வரி.

0: ஒலித்த பாடலை ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து நீண்ட நேரமாக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கின்றார். அதாவது வணக்கம், வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும் அன்புரோ. வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
0: ராதா, நீங்களா வாட்ஸ்அப்ல வந்து இவ்வளவு நேரம் நிக்கிறீங்க? துன்பம் என்ன உள்ள?
1: அது கொஞ்சம் ரேடியோ கிளியரா வருது இல்ல, நாங்கள் உள்ள கேட்க மற்ற இது நம்பருக்கு வருதல்லோ, கொஞ்சம்
0: கஷ்டம்தான்.
1: ரேடியோ கிளியரா வரல, இல்ல ஜாயின் பண்ணிட்டு விடக்கண்டு அந்த வானொலி இதுக்குள்ளால வருது இல்லையண்ணா.
0: என்ன
1: பாட்டா
0: புரிஞ்சு கொள்ளாமடா, உள்ள எல்லாம் செய்து போட்டேன், பேசி போட்டேன், கடவுள் என்றபடியா மன்னிக்கிறார்.
1: அவர் பிறகுதான் முதல் கடவுள் இல்லையன்றவர், பிறகு கடவுள் கடவுள்
0: இருந்தவர்.
1: நான் இல்லையண்ணா, நான் முந்தைய கடவுளை கும்பிட்டேன்னா பிற இடையில கொஞ்சம் விட்டுட்டு பிறகு, ஆனா கடவுள் இல்லையன்று இல்ல, கடவுள் இருக்கிறார் இல்லையன்று இல்ல. நேர்மையா நல்ல வழியில போனா கடவுளின் ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். ஆமா, துன்பம் வந்தாலும் ஆனா சக்தி கொண்ட கடவுள் கொடுப்பாரு எல்லாருக்கும்.
0: அட்டகாசமான பாட்டு கேட்க போறீங்க இப்ப.
1: ஆமா,
0: ஆனந்தி திரைப்படத்தில் இருந்து.
1: ஆமா ஆமா, ஆனந்தி படத்துல கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும்.
0: கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும்.
1: முந்தியன்னா கல்லிலேயே பைரவ இல்லன்னு ஒரு கல் இருக்கும், அதுலயே கப்பரம் கொளுத்துவோம் ஊர்ல எல்லாம் இல்லையா. ஒரு மரத்துக்குள்ள ஒரு கல் இருந்தா அதுலயே கப்பரம் கொளுத்தி கும்பிட்டுட்டு, கோயில் இல்லாத கோயிலும் இருக்கும் ஆனா கல்லிலையும் கப்பரம் கொளுத்தி கும்பிடுறோம் நாங்கள் தானே. அரச மரத்துல காலம் அதுல கூடுதலா இருக்கும் கல்லுகள் அப்படி இருந்தது தானே ஒரு காலத்துல.
0: ஒரு காலத்துல சந்தன குச்சி.
1: ஆமா ஆமா,
0: நல்ல நம்பிக்கையா இருக்கிறீங்க.
1: இணைச்செல்லாம்
0: நடந்துட்டு இருக்கு.
1: இருக்கு, போற அலுவல் எல்லாம் சரியா நடந்து கொண்டிருக்கண்ணா.
0: லக்கி லக்கி லக்கி லக்கி செவன் நீங்க.
1: ஏதோ பாப்போம்.
0: ஓகே, உங்களுக்கான பாடலையே தேடி கண்டுபிடிச்சு இவ்வளவு நேரம் நீங்க 20 நிமிஷம் நின்றுக்கிறீங்க ராதா.
1: இல்ல பிரச்சனை இல்ல, நான்
0: 24 நிமிஷம் இப்ப நான் கதை 4 நிமிஷம் கதை அங்கால அமெரிக்க ராஜா அடிக்கிறே இருந்தால ஐயோனால தாங்கிறது இல்ல சௌரம். அவர் சகோதரி ராதா கனகராஜா அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடலை பி சுசிலாம் பாடியிருந்தார். இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ராதா கனகராஜா. அவர்களை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் பிரியமா. நலமா? எவ்வளவு நிமிஷம் காத்திருக்கிறீங்க?
1: விஷயம் ஒன்றும் இல்ல, கன்னடா கேட்கல அந்த பாட்டு. அந்த பாட்டு நல்லா பிடிச்ச பாட்டு, கன்னடா கேட்கல. இப்ப கேட்க வேண்டிட்டு
0: உயிரே உயிரே அழைத்தது என்ன?
1: ஆமா,
0: ஓடி வந்து பார்த்தேன்,
1: மறைந்தது என்ன?
0: ஒருவரையும் காண இல்லை.
1: மறைஞ்சு போச்சு,
0: மறைஞ்சு போயிடுச்சு. ரெண்டு ராஜாக்களும் அடிபட்டு நினைக்கணும். ரெண்டு ராஜாக்களும் அடிபட்டு நினைக்கணும்.
1: உங்களுக்கான
0: பாடலை தருகின்றேன், கேட்டு மாளுங்கள். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.

0: பாடலை பிரேமாக இளையநாதன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 3:45 ஐக்கிய ராஜ்யத்தில் 2:45 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் வணக்கம். கடவுளையே இவ்வளவு வேகம் ஆடுகிறார்கள் ஏன் என்று தெரியாதான் இல்லை இணைகிறார்கள் இல்லை இணைந்து கொள்கின்றவர்கள் துண்டித்து செல்கின்றார்கள். அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்
1: வணக்கம் ராஜா.
0: என்ன ராஜா இவ்வளவு லேட்டா வாரீங்க? எங்க கட் பண்ணது?
1: என்ன
0: நலமா இருக்கீங்களா ராஜா?
1: என்ன
0: பாடல கேட்க போறீங்க?
1: வேண்டும் வேண்டும் உந்தன் உறவு.
0: ஐயோ, இத்தனை வருஷமா இந்த பாட்டையே கேட்டு இருக்கு. வேண்டும் வேண்டும் வேண்டும் திலகத்தின் உறவு.
1: செல்வியா வந்து வீடு இல்லாம அந்த மூன்று சிம்மர் இருக்கு ஜின்பாத் இல்லாம அவர் அவர் அவராச்சியது அந்த வீடா அந்த இப்பயும் இருக்குது. அதையும் தந்து பத்து பரப்பு காணி அங்கே கடற்கரையிலோ இங்கே பத்து பரப்பு காணியும் தந்து
0: தெரியும். அந்த காணி என்ன மாதிரியானு தெரியாது.
1: அது வந்து முன்கையம் வைக்கலாம் இருக்குதா? அங்க பக்கத்தான் கிடக்குதாங்க. கிடக்கோ
0: அப்ப மகளுக்கு கொடுக்கலாம். சீதனவா
1: மகளுக்கு போயிட்டு வந்து போய் நிக்கிறாங்க அங்க நிக்கிறாங்க பாத்துட்டு வந்துருப்பா.
0: நிக்கிறோம்
1: சின்னவா சின்னவா
0: சின்ன மகள் அங்க சிலோன்ல நிக்கிறா.
1: ஓகே,
0: நன்றி. எங்களோட அமெரிக்க ராஜாவிடத்தும் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி
1: நன்றி. வணக்கம் ராஜா.
0: உங்களுக்கான பாடல்

0: வணக்கம் அமெரிக்கர் ராஜா. வணக்கம்.
1: வணக்கம். நான் ராஜா இல்ல ரவிகா.
0: என்ன ரவி, நீங்களும் வாரங்க, மனசியோட வாரங்க, அப்புறம் தனியா வாரங்க, உங்களை என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியாம கிடக்கு. நான் ராஜாண்டு எடுத்துட்டு என்ன பாடல் உங்களுக்கு?
1: அரை மணி தெரியும்
0: நீங்க 24 நிமிஷம் ராதான்றது, பிரேமா 21 நிமிஷம், எல்லாத்திலும் குழப்புறார்கள். இது குழப்பமா இருக்கு, ரெண்டு இது கிடக்குறதால. இது லைன் பிரச்சனையில் எடுத்து போட்டு எல்லாரையும் எடுத்து, கடைசி ஒரு ஆள் 20 நிமிஷம் நிக்கணும். நீங்க நல்லமா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
1: குங்குமம்
0: சோப்பு, கூந்தல் கருப்பு, குங்குமம் சோப்பு, திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த நேரத்தில் வாத்தியாற்ற வெற்றி, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றி, ரெண்டு எலெக்ஷன்லும் வெற்றி பெறுறதுக்கு துணையாக இருந்தது. துணையாக இருந்தது வாத்தியார். அப்புறம் கருணாநிதியும் எம்ஜிஆரையும் பிரித்து கதைப்பாங்க. உங்களோட கதைகளுமே
1: எல்லாம்
0: இருக்கு. என்ன அந்த மனுஷனும் செத்து போச்சு, இந்த மனுஷனும் செத்து போச்சு. தெய்வங்களை நன்றி வாழ்த்துக்கள் மிஸ்டர் ரவி. உங்களோட பாட்டு ராஜாவுடைய பாட்டுக்கு பிறகு உங்களோட பாட்டை தாடுறேன். நன்றி வாழ்த்துக்கள்.

0: உரித்த பாடலை புங்கையூர் ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து ரவி அவர்கள் இணைந்து கொண்டு ஜெர்மனியில் இருந்து அவர் கேட்ட பாடல் பரிசு திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனுடைய கவிதை வரி கே பி மகாதேவன் அவர்களுடைய இசையில் பாடல் வருகின்றது. சுசிலா அம்மா டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்.
1: கருப்பு

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் டாக்டர் ராவி அவர்கள். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தொலைபேசி அழைப்பு கிடைக்கவில்லை என்று மனம் நொந்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள், இனிய நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம் என்பதனை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது இன்றைய உங்கள் விருப்பம்.
1: டென்மார்க் பிறந்தபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வை வசந்தம்
1: நிகழும் பராபத ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலகம் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79.

வணக்கம் நேர்களே, மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் வி டி காஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கூனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்பிளவில் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் இன்று வியாழக்கிழமை

பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. தைட்டி விகாரை போராட்டம் நடைபெற்ற போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அமர்ந்திருந்த கூடாரங்களை உடைத்து எறிந்ததாக காட்டி முகநூல் காணொலி ஒன்று பரப்பப்பட்டு வருவதைத் தொடர்ந்து வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர் நேற்று உதவி போலீஸ் அச்சேற்றரை அவரது அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். அந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டு ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை வெற்றிகரமாக மீட்சி அடைந்துள்ளது உலக வங்கி உத்தியோகமாக உறுதிப்படுத்தியுள்ளது. வவுனியா மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் எஸ் காண்டிவன் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. களுத்துறை கட்டுக்குறிச்சை பகுதியில் பேருந்து ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளதாக பயஹால போலீசார் தெரிவிக்கின்றார்கள். கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய வாத்துவாத பகுதியில் உள்ள வங்கிக் கிளை ஒன்றின் ஏடிஎம் இயந்திரத்துக்கு அருகில் விமானப்படை அதிகாரி ஒருவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். எனக்கு நேர்ந்த இந்த துயரம் இனி வேறு எந்த ஒரு குடும்பத்திற்கும் நின்றுவிடக் கூடாது. எனது மனைவியின் இழப்பிற்கு சம்பந்தப்பட்ட அனைவரும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். தங்களுக்கு இழக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கிடைக்கவும் ஒரிஜினல் மருத்துவ ஆவணங்களை மீட்டுத்தரவும் ஜனாதிபதி மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட வேண்டும் என்று மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் மரணமடைந்த இளம் தாயின் கணவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் பல்வேறு விபத்துகள் காரணமாக நாளாந்தம் சுமார் 30 மனித உயிர்கள் பலியாவதாக சுகாதார அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது. சமகாலத்தில் காடுகளில் சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதனால் பாத யாத்திரையில் பங்கேற்கும் சுப்பிரமணியனும் செல்லப்பிராணிக்கும் அதனுடன் வரும் அடியார்களுக்கும் பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளன. எனவே காட்டுப்பகுதிக்குள் சுப்பிரமணியை அழைத்து செல்ல அனுமதி வழங்கப்பட மாட்டாது என வன ஜீவராஜிகள் திணைக்களத்தின் சட்ட ஆலோசகரும் சுட்டாடலியலாளருமான கந்தையா பிரியதர்சனி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோடைக்காலம் வந்துவிட்டாலே மக்களிடையே மின்சார நுகர்வு அதிகரிப்பது மின்தடை ஏற்படுவதும் இயல்பாகிவிட்டது. கொரோனா காலகட்டத்தில் குடிமக்களின் அன்றாட செயல்பாடுகளுக்கு தவிர்க்க முடியாத விளங்கிய ஆரோக்கிய சேது செயலி இப்போது முற்றிலும் புதிய வடிவத்தில் அறிமுகமாகியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் லொரியும் தனியார் பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளார்கள். ஒடிசா மாநிலத்தில் 5 வகுப்பு பாடப்புத்தகத்தில் நடிகை ஐஸ்வர்யா ராய் நடித்த ஹிந்தி படத்தின் பாடல் தவறுதலாக இடம்பெற்றுள்ளது சர்ச்சையை எழுப்பியுள்ளது. வாட்ஸ்அப் செயலியில் மொபைல் எண் இல்லாமல் தொடர்பு கொள்ளும் புதிய யூர்ஸ்னம் அம்சத்திற்கு ஒன்றிய அரசு தற்காலிக தடை விதித்துள்ளது. இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 உயர்ந்து சவரன் 1,07,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. அமெரிக்காவும் ஈரானும் ஹட்டார் அதிகாரிகளுடன் நடத்திய சந்திப்புகள் நல்ல முறையில் நடைபெற்றுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு நைஜீரியாவில் உள்ள போர்னோ மாகாணத்தில் அஸ்கிரா உபா பகுதியில் அமைந்துள்ள ஒரு மேல்நிலை பாடசாலையில் ஆயுதமேந்திய மர்ம நபர்கள் நேற்று முன்தினம் திடீர் தாக்குதல் நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் ஆசிரியர் ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் தேர்வு எழுதி கொண்டிருந்த 36 மாணவர்கள் மற்றும் 3 ஆசிரியர்களை அந்த கும்பல் கடத்தி சென்றுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மின்னிலக்க நாணய பரிவர்த்தனைகள் கடந்த ஆண்டு $1 பில்லியனுக்கு மேல் லாபம் ஈட்டியதை தற்காத்து பேசியுள்ளார். வெனிசுலாவை இரட்டை மின்னிலக்கம் இழுக்கி 6 நாள் ஆகின்றது. நேற்றைய தினம் 3 வயது சிறுவன் இடிபாடுகளிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்ட செய்தி பலரை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்கா கடுமையான வெப்பத்தை சமாளிக்க தயாராகி வருகின்றது. வரும் 4 தேதி வரை அங்கு வெப்பம் அலை வீசக்கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது. அண்டார்டிகாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் டைசனோரன் எலும்பு விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். விளையாட்டு செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க உள்ள இந்திய மகளிர் T20 கிரிக்கெட் அணி ஹேர்மன் ஃப்ரீட் ஹவர் தலைமையில் 15 பேருடன் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் இந்திய வீரர் ஜஸ்பிரீத் பும்ராவுடன் முதலிடத்தை பகிர்ந்து கொண்ட நியூசிலாந்து வீரர் மார்க் ஹென்றி தற்போது 2 இடத்துக்கு பின்தங்கியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடரின் ரவுண்ட் ஆஃப் 32 சுற்று

ஹோங்கோ அணியை டெண்டுக்கு ஒன்றென வீழ்த்தி இங்கிலாந்து அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலக கிண்ணை கால்பந்தாட்ட போட்டியில் அமெரிக்கா பொஸ்னியா ஹெர்சகோவினாவை வீழ்த்தியது. 2-0 என்ற கால் கணக்கில் ஆட்டம் நிறைவு பெற்றுள்ளது. பெல்ஜியமும் செனகலும் களமிறங்கிய உலக கிண்ண ஆட்டத்தில் 3-2 என்ற கால் கணக்கில் பெல்ஜியம் வென்றுள்ளது. ஈரான் கால்பந்து அணி குரூப்பு சுற்றுடன் வெளியேறிய நிலையில் தனது முகாம் அமைந்திருந்த மெக்சிகோவின் டிஜாவானா நகரிலிருந்து ஈரானுக்கு புறப்பட்டது. மொரக்கோ அணிக்கு எதிரான போட்டியில் நெதர்லாந்து பெனால்டி ஷூட் அவுட்டில் 3-2 என்ற கோல் கணக்கில் தோல்வியை தழுவியது. பெனால்டி வாய்ப்புகளை தவறவிட்ட நெதர்லாந்து வீரர்களுக்கு ஜஸ்டின் குளுவேட், குவிண்டன் டைம், கிரிசென்சியோ சம்ரிலி ஆகியோர் சமூக வலைத்தளங்களில் நிறவரி தாக்குதலுக்கு உள்ளானதுடன் மோசமான வார்த்தைகளால் திட்டி தீர்க்கப்பட்டுள்ளது. மெக்சிகோ ஹொனஹாட் சுற்றில் வெற்றி பெற்றதை அடுத்து மெக்சிகோ சிட்டியில் நடைபெறும் மாபெரும் கொண்டாட்டங்களில் இருவர் இறந்துள்ளார்கள். 19 பெண்ணும் 44 ஆடவரும் மூச்சுத்திணறலால் இருந்ததாக நகர சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. அமெரிக்க டென்னிஸ் நட்சத்திரமான செரீனா வில்லியம்ஸ் 44 ஓய்வு முடிவை திரும்ப பெற்று 4 பிறகு மீண்டும் களத்துக்கு திரும்பியிருக்கும் நிலையில் விம்பிள்டன் டென்னிஸ் முதல் சுற்றில் தோல்வி கண்டார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவிற்கு மருந்து உதவி அவசரகால நிவாரணப் பணிகளுக்காக $2.5 லட்சம் வழங்கிய பிரேசில் கால்பந்தாட்ட வீரர் நெய்மர். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதத்திற்கான அனுசரணை உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக நடத்தி கொண்டிருக்கும் எமது உத்தியோகபூர்வ இணையதளமான tatamilali.com. ஒரு யூரோ இலங்கையில் 382.47 இந்தியாவில் 108.12. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 336.05 இந்தியாவில் 94.97. ஒரு சுவிஸ் ஃப்ராங்க் இலங்கையில் 415.50 இந்தியாவில் 117.44. ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 446.53 இந்தியாவில் 126.21. ஒரு கண்டிய டாலர் இலங்கையில் 836.32 இந்தியாவில் 66.80. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் வி டி கிருஷ்ணகரி அவர்களின் சகோதர நிறுவனமான வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தின் 2 நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: என்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டு கஷன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலேல்,
4: 11 13 rue Caille, 75 000 Paris,
3: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனேஸ் சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலேல் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: நேரம் சரியாக 4:10 ஐக்கியராஜ்யத்தில், 3:10. இந்த நேரத்தில் திங்கள் இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெறும் பட்டிமன்ற நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பினை இப்பொழுது தருகின்றோம் கேட்காத அன்பு உறவுகளுக்காக. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் சபா கேது அவர்கள்.

கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கல

ರೂಪಾಯಿಯಾಗೂ ನಮ್ಮಳಿಗೆ ಆಧಾರವಿಲ್ಲ. ಪಟ್ಟಿ ಮಂಡ್ರಮ್ கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் முதலில் நமது கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 169வது பட்டிமன்றம் இன்று 4வது வாரமாக பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலியா?

வாரங்களில் திருமதி ஜோயஸ்வரி குணராஜா, திருவாளர் ராஜா ஜோயசே, திருவாளர் லண்டோ மனோ, திருமதி ராதா, அடுத்து திருவாளர் குணம் கனடா, செல்வன் அவிவரதன் பிரான்ஸ், திருமதி கமலவேணி பிரான்ஸ், திருவாளர் இரா சந்திரசேகரம் பிரான்ஸ், திருமதி ராஜினி அல்போன்ஸ் ஜெர்மனி, திருமதி பிலோமினா அண்டன் பிரான்ஸ், திருமதி சித்ரா ஜெயக்குமார் பிரான்ஸ், திருமதி ஜியா நடேசன் ஜெர்மனி, திருமதி புஷ்பவதி சிவநாதன் ஐக்கியராச்சியம், திருமதி பாரதி ஜெர்மனி. இவர்கள் கலந்து தங்களது வாதங்களை வைத்திருந்தார்கள். இவர்களது கரங்களையும் இறுகப்பற்றி கொண்டு

0: இன்றைய பட்டிமன்றம் ஆரம்பமாகிறது. நீண்ட நேரமாக இணைப்பில் காத்திருக்கும் திருமதி ஜியா நடேசன் அவர்களை வரவேற்றுக் கொள்கிறோம் வாட்ஸ்அப் ஊடாக. வணக்கம். வணக்கங்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓ, நலமா இருக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொண்டு பட்டிமன்றம் 169வது நிகழ்வுக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு நியூ ரூபி ஆபரண மாளிகை ஆதரவுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ஒருவருக்கு உதவி அணியிலே ஒருவருக்கு உதவி செய்து
0: மன நிறைவென்று அணிக்காக பேசியிருந்தீர்கள். ஓம் வாதங்களை வைத்திருந்தீர்கள். ஓம்
1: அதுதான் இன்றும் வந்திருக்கில்லையே.
0: ஓம் ஓம் ஓம்
1: ஒரு ஓம் நடுவர் அவர்களே, நாங்கள் ஒருவருக்கு நாம எவ்வளவு உதவி செய்கிறோமோ அவ்வளவுக்கு மன நிறைவு தான். இல்லாதபடியால் தானே உதவியும் கேட்கிறார்கள். சேவையை பொறுத்த அந்த தக்க சமயத்தில் அவர்களுக்கு உதவி செய்யறதால அவர்களுக்கு பெரும் மகிழ்வா இருக்கும், எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நாம் வைத்திருந்தும் கொடுக்காமல் இருந்தால் மனம் எங்களுக்கும் கஷ்டமா தானே இருக்கும். அவர் இந்த ஒரு படிக்கு ஒரு கடை கூட போறார், அல்லது ஒரு படிக்கிற ஒரு கல்விக்கு இதற்கு பணம் கேட்கிறாருன்னு சொன்னா நாங்க அதை கொடுக்கறது எங்களுக்கு ஒரு மன நிறைவு தானே. அவர் அது கடையை போட்டு அவர் முன்னேறி அவர் நல்லா இருக்கும் போது நாலு பேருக்கு சொல்லுவார், இவர்தான் உதவி செய்தார்னு நான் இப்படி இருக்கிறேன்னு. அவருக்கும் மன நிறைவு, எங்களையும் எல்லாரும் சொல்லுவேன், நீர் உதவி செய்தார் இப்படி அவர் நல்லா இருக்கிறாருன்னு. எங்களுக்கு அது மன நிறைவு தானே, மன சந்தோஷமா இருக்கும். என்ன மற்ற ஒரு கல்வியை பொறுத்த மட்டும் பேருங்க, ஒரு கல்வி படிக்கிறதுக்கு யூனிவர்சிட்டி இன்ஜினியரோ அல்லது ஒரு டாக்டரோ மருத்துவருக்கோ போய் அந்த பரீட்சை எழுதுற போக்கே காசு இல்லாம சில பேர் கஷ்டப்படுங்க. அப்படியான இடத்துல பிள்ளைகள் எல்லாம் இருக்கீங்களா கேட்டா உண்மையாக உதவி செய்ய வேணும் கட்டாயம். அவர்கள் படிச்சொரு உத்தியோகம் பார்க்கல மன நிறைவாக இருப்பார்கள், எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். என்ன கடைசி காலத்திலேயாவது ஒரு தக்கரிடத்திலே ஒரு உதவியாது அவர்கள் உழைச்சு தருமட்டும் நாங்கள் தருவார்கள் எதிர்பார்த்திருப்போம். தருவார்கள் எப்படியும் தருவார்கள் தானே. அவர்களுக்கு அந்த தக்கரிடத்துல அந்த உதவி செய்து அவர்கள் இந்த வளர்ச்சி தானே. அவர்கள் நாலு பேர் கதைப்பினர் ஒரு ஆசிரியர் பதவியோ அல்லது ஒரு மருத்துவராக வந்தாலும் அதான் சொல்லுவேன். அந்த சில பேருக்கு நாங்கள் இப்ப தேவை இப்ப ஒரு பிடிக்கிறாக்கல அப்படி ஆக்கலன்னு சொல்லி ஒரு சிநேகிதம் எல்லாம் இருக்கீங்களா, நாங்க ஒரு கா கொடுக்கல அதுதான் அவர்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு அவர்கள் அதிலே போய் ஊண்டி போயிருந்தாருன்னா அவளுக்கு அடுத்த முறை நாங்க உதவி செய்யாம இருந்தது அது எங்களுக்கு நல்ல அவங்களுக்கு நல்ல. அதை நாங்கள் பார்த்துதான் பாத்திரம் இருந்து பிச்சை போடுவேன் என்பார்கள்.
0: என்ன
1: நாங்க நாங்க பணத்தால் தான் உதவி செய்யணும் பிள்ளை சரீர உதவியும் எங்களுக்கு அவர்களுக்கு உதவிக்கிறன்னு சிறப்பா இருக்கிறவர்கள் தனியின் மேல வீட்டுல இருப்பவர்கள் உதவியை கேட்கிறார்கள். கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போங்க அல்ல ஒரு கடைக்கு கூட்டிக் கொண்டு போங்க என்று சொல்லி அவர்களை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு அந்த சாமான வாங்கி கொடுத்து வீட்டுல உடந்து விட்டு அவர்களுக்கு அது ஒரு மன சந்தோஷம், எங்களுக்கும் ஒரு மன சந்தோஷம் இருக்கு. அந்த அப்படியான உதவியில நல்ல உண்மையாக நாங்கள் என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு நாளைக்கு வேற நாங்க கொடுத்தா ஒரு கை கொடுத்தா மற்ற கைக்கு வேற மண்ட எதிர்பார்த்துல கொடுத்தா எங்களுக்கு அது உண்மையாக நிறைவு எங்களுக்கு நிறைவு.
0: என்ன
1: நல்லா இருக்கணுமோ நல்லா இருக்க இருக்காம அவர்கள் தாங்கள் நோக்கி இருந்தாலும் அது எங்களுக்கு ஒரு கவலையா இருக்கும். இருந்தாலும் அவர் திருந்துவார் என்று சொல்லி பார்த்து பார்த்தும் செய்யலாம் தானே அவர்களுக்கு நல்ல இதா இருந்து. அப்ப அவர்கள் வளர்ச்சியை பார்த்து நாங்கள் செய்து கொள்ளவுடன் நாங்கள் மன நிறைவோட அவர்களுக்கு நாங்கள் செய்தா எங்களுக்கு மன நிறைவா அவர்களுக்கு மன நிறைவா இருக்கும். இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவது ஒரு சிறப்பு தானே. பகிர்ந்து கொடுப்பது சாப்பாடு தானே, உள்ளதென்னும் பொருள் தானும் ஒரு பொருளை கூட கூட கேட்டாலும் சில பேர் வந்து முந்தி எல்லாம் வீடுகளில போன் வராது, வீடுகளில் இருந்தா வருவினா போனுக்கு சாப்பிட்டு வருங்கள் அப்படியான நேரங்கள்ல தானே நாங்கள் உதவி செய்தா அதுல இருக்கிற ஆறுதலா இருக்குமே. சந்தோஷம் மன திருப்தியா இருக்குமே. என்ன நாங்கள் எல்லாம் உண்மையாங்கிற வீட்டுல முந்தி இந்த டிவி இருந்தது பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாம் வந்து படம் பார்க்கணும் பண்ணு வருவினாமே. அப்ப நாங்க அதுகளுக்கு ஒரு சந்தோஷமா அதை பார்த்ததுல போய்களும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. அது மனத்துறைதா போதல் கஷ்டப்பட்டது தானே என்றது அப்படி நாங்க கைய உதவி செய்யணும். நாங்கள் என்னதா இருந்தாலும் நாங்கள் ஒரு கையா உண்மையா இப்ப இன்னைக்கு நாங்களோட கொடுத்தா எங்களுக்கு நாளை கட்டாயம் வந்தே செய்யும். என்ன பொறுத்த மட்டும் அப்படித்தான் நக்க நடக்கிறது. எனவே நான் உங்களோட நடுவர்களே உங்களோட தலையங்கம் மிகவும் சிறப்பான தலையங்கம் நல்ல தீர்ப்பு வழங்கியிருந்து எதிர்பார்த்து நான் இடவருகிறேன். நன்றி வணக்கம். இது
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தாங்க. நன்றி நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். ஒருவருக்கு உதவி செய்தால் கிடைப்பது மன நிறைவு என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து திருமதி ஜியானடேசன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் முருகப்பற்றிக் கொண்டு 169வது பட்டிமன்றம் ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலியா என்றிருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் பாலேந்திரா. பாலேந்திரா நலமாக இருக்கின்றீர்களா?
2: நாங்களும்
0: நலமாகவே இருக்கின்றோம். நீண்ட நாட்களாக உங்களது குரலை கேட்கவில்லை. அதுதான்
2: சாப்பாடு போட்டு
0: வரேன். மனவலி என்ற அணிக்காக
2: நிச்சயமா மனவலி. நாங்கள் ஒரு உதவி செய்தால் அவன் நாளைக்கு எங்களுக்கு என்ன திருப்பி செய்ய
0: வேண்டாம்.
2: வித்யாகரசன் சொல்ற வந்து தனக்கு செய்வார்கள். நாங்க கேட்டு வந்தப்படாது. எங்களை செய்ய வேண்டாம். எங்களை கண்டா நாளைக்கு ஒரு அடை எங்களுக்கு ஒரு உதவி செய்தவனே நம்பிட்டு நாளைக்கு ஒரு திரும்பி பார்த்து வணக்கம் தெளிப்பட்டு போகணும். பிள்ளைதானே இல்லையே என்ன எதிர்பார்க்கிறாங்க. செய்தியும் வந்து செய்தியும் பார்க்கப்படாது. கடைசி வரை நடைபெறவில்லையே. ஒருவருக்கு நாங்கள் உதவி செய்யல. நாங்கள் அவர்களுக்கு திருப்பி செய்வார்கள். எதிர்பார்க்கப்படாது.
0: கண்டிப்பா
2: நாங்கள் செய்கிறோம். ஆனா அவர்கள் நாளைக்கு அதை நன்றி வளர்க்கப்படாது.
0: என்ன
2: நாளா இருந்தாங்க நாளைக்கு கண்டாதே
0: நீரும்
2: இங்கிலாந்து ஒரு பெரிய ஒரு பிரதிநிதிகள் உதவி செய்தாலும் அவர் வந்து பெரியான ஒரு செய்து இன்றைக்கு கடைசியா இன்றைக்கு அவருக்கு கணக்க வருத்தங்கள் இருக்குது. இன்றைக்கு அவர் இன்றைக்கு இன்னும் அந்த கடன் முடிக்கல. 10-12 வருஷம் ஆகும். இன்னும் கடன் முடிக்கல. அவர் ஏமாத்தி விட்டாரு
0: சொல்லுங்க.
2: அப்ப நாங்கள் ஒருவருக்கு நாங்கள் வந்து உதவி செய்ய போய் நாங்கள் இன்றைக்கு பிஜி எடுக்கிறோம்.
0: என்ன
2: அவர் இன்றைக்கு நல்லா இருக்கிறார். இன்றைக்கு டெலிபோன் நம்பரை மாத்தி வீட்டு டொமஸ்டிலையும் மாத்தி போட்டு இன்றைக்கு அவர் நல்லா இருக்கிறார். ஆனா இன்றைக்கு இவர் கஷ்டப்படுறாரு பிள்ளைகளோட சின்ன பிள்ளைகளோட. அப்ப இது வந்து மன வலியா மன திருப்தியாடு நீங்க நினைக்கிறீங்க? எப்படியும் அவருக்கு அவர் வெளிக்காட்டாடி அவருக்கு
0: மனநிலையான
2: காசத்தான் கட்டிக்கொண்டு போறவரையும் தந்த பொஞ்சாவது பிள்ளைகளை பார்த்த பாடிக்கே இல்லையே. அது உண்மையான சரியான மனவழி. எனக்கு சும்மா சொல்லுவாங்க 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு அரிசல் செய்து கூட நாங்கள் தொண்டு செய்யப்பட்டு வர மாட்டேன். இப்ப கோயிலுக்கு ராஜபெல்ல எல்லாரும் போட்டிக்கு தேங்க உடைக்கிறார்கள். அதாவது என்ன மன திருப்தியா? அது வந்து போட்டிக்கு தான் செய்யறாரு ஒழிய தங்கட பெருமைக்கு தான் செய்யறாரு ஒழிய மற்றவனுக்கு கடவுளுக்காகவும் செய்யவில்லை எங்களுக்காகவும் செய்யவில்லை. அவர் தங்களுக்காகத்தான்
0: செய்யறாருங்க.
2: இல்ல நான் நேரம்
0: சொல்றேன்
2: செய்யறாரு ஒழிய தங்கட ஒரு பத்திரங்கையிலும் மன திருத்திக்கும் தாங்கள் தங்கள் தங்கள் தங்கள் தங்கள் முன்னேற்றுவதற்காக பெருமைப்படுத்துறதுக்காக இன்றைக்கு சௌகரங்களா இருக்கலாம். நடுவரவர்களே
0: இன்றைக்கு
2: சௌகரங்களா இருக்கலாம். சௌகரங்களா இருக்கலாம். இன்றைக்கு ஊர்ல கூடு வசல் வாங்கி அதுக்கு காணி வாங்கி கூடு கட்டி எல்லாம் செய்து போட்டு பிசா இல்லாம ஒன்றும் இல்லாமல் அவர்கள் கஷ்டப்படுத்த பேர் செய்து போட்டு இருக்கால் ஏன் செய்த நீங்கள் எங்களை நாங்கள் கேட்டோம். நாங்களா ரெண்டு சொல்ல எவ்வளவுக்கு மன வலி வரும் ஜோக்கி பாருங்க. நடுவரவர்களே இவ்வளவுக்கு மன வழியா இருக்கு. நாங்கள் இங்க இந்த குளிர்நாட்டுல கஷ்டப்பட்டு வேலை வேலை செஞ்சு விசா இல்லாமல் போலீஸ்காரர் கொழிச்சு ரயில் வழிய தெரியாம பஸ் வழிய தெரியாம நடந்து ரோட்டு வழிய கொண்டு வர செக்கன் பார் குடிச்சு நாங்கள் இன்றைக்கு இலக்கியத்தை பார்த்து இதே இன்னைக்கு கேட்கறாங்க. உங்களை மனசாட்டு பாருங்க நீங்க செய்வீங்க. அவர்கள் நல்லா இருக்கிறாங்க நாங்கள். அப்ப எங்களுக்கு எவ்வளவு மனவெல்லியா இருக்கு, ஒரு வயசு வந்த உடனே நாங்கள் இப்படி இருக்கவே இல்லை. நாங்கள் மட்டைக்கு
0: வழிகாட்டையும் மனவெளிகளோட வழிகாட்ட முடியாமல் இருப்பாங்க.
2: தெரியும் சில பேர் தெரியாத மாதிரி இருப்பார்கள். ஒரு ஆளுக்கு ஒரு நபர் 10% கால் அடிச்சு
0: முடிச்சவர்கள்.
2: நான் பேர் சொல்ல விரும்பல, ஆளுன்னு சொல்ல விரும்பல. அந்த இடத்துல முதலாளி இருந்தாலும் நான் தானே. ஆனா இன்றைக்கு அவர் இன்றைக்கு நிமிந்து நிற்கிறார். ஆனா என்ன கண்டா ஒரு ஒரு கொண்டா ஒரு ஒரு சரியான விட்ட கண்டுட்டு சரியாக அறிவிக்கிறாரு. எனக்கு இந்த மரம் எப்படி கருத போறேன், எனக்கு உதவி செய்ய வேண்டாம், எனக்கு அவர் ஒன்னும் செய்ய வேண்டாம். ஆனா இந்த கண்டுட்டு ஒரு வழக்கம் சொன்னாலே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவர் அவர் செய்தாருன்னு நான் செய்யல. நான் செய்வது உங்களுக்காக மற்றவர்களுக்காக தான் நான் செய்தது. ஆனா அவர் கண்டுட்டு தெரியாத மாதிரி நிற்கிறார். ரெண்டு மரசிய ஒரு ரெண்டு எனக்கு உண்மையிலேயே தெரிந்தார். காசு தருவார், எனக்கு கார் வாங்கி தருவார், எனக்கு குடும்பத்தை காப்பல. இந்த மனசாட்சியின் படி நான் செய்தது. ஆனா கண்டிப்பா தெரியாத மலை கேதினியா இருக்கும் அலுவலர்களை யோசி பாருங்க. என்ன நானே உண்மையில எத்தனையோ பேருக்கு இப்ப பாருங்க, இப்ப ஊர்ல வந்து எத்தனையோ கணவர் மாதிரி தங்களோட பெண்களை கஷ்டப்பட்டு ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு இங்க வந்து இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு புருஷன்ட்ட மரியாதை இல்லாமலே அவர்கள் நடக்கிறார்கள். ஹலோ
0: இன்றைக்கு
2: பாருங்க, நடுவே எத்தனையோ பேர் தங்கட மனைவிமார கூப்பிட்டு பெஞ்சாளிகளை பிள்ளைகளை கூப்பிட்டு இன்னைக்கு அவர்களை விட்டே மாறி நாகலத்தில் இருக்கிறாள். இங்க கூப்பிட்டு நான் நன்றி மறந்தாக்கள். எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு மகர் வந்து நடந்தாலும் எங்க ஊர் தான். அவர் ஊர்ல போய் கல்யாணம் செய்து அவர் அந்த பொம்பளைய ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு இங்க வந்த உடனே அவன் வந்து தன்னுடைய பழைய காதலோட மாறிட்டான்.
0: ஆனா
2: இது வரைக்கும் அவருக்கு தெரியாது இவங்க பழைய காதலன் இருக்கேன்.
0: உதவி
2: செய்வதோட மாறுவா இருந்தால் அவற்றை எப்படி படும் ஆண்கள் வந்து வைன் குடிச்சு வியர்கள் குடிச்சு இன்னைக்கு ஒரு வைன் கேஸ் மாதிரி கிடக்கிறது காரணம் வந்து இப்படித்தான். இதுதான் ஒருவருக்கு நாங்கள் நம்பி செய்ய போய் உதவி செய்யவா என்ன இதுதான். இதான் நடைபெறவில்லை. நாங்கள் இன்றைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, நாங்கள் நல்லா இருக்கிறோம் உதவி செய்யறோம். 10 ரூபாய்க்கு அர்ச்சனை செய்தா போல நாங்கள் உதவி செய்யறோம். 10 ரூபாய்க்கு நாங்கள் அர்ச்சனை செய்து கொண்டு கோயில போய் நாங்க உதவி செய்ய சொல்லலாமா? மரத்துல ஏறி நின்று அந்த விலகி முடிஞ்சு போட்டு கீழே போடுறோம், கீழே குடிக்கிறோம். நல்ல இன்ட்ரெஸ்டா அவன் இறங்கிட தவறு விழுகிறான்.
0: அவன்
2: தெரியும் வேதனை என்னப்பன்.
0: அதெல்லாம் சும்மா கூல் படுத்துறேன், மத்தியாக கூல் படுத்துறேன். நான் போனா எனக்கு தான் கடவுளை வேண்டும் இல்லையா வாழைன்ற நான் பண்ண மாட்டேன்.
2: இப்ப நான் மரத்திலேயே சொல்லுவேன் கேது கட்டி பிடிக்கிறான். என்ன குடிக்கிறார் நண்பர்கள் குடிச்சு போட்டு விடுவேன். நான் 60 வருஷத்துல கே விழுந்துட்டேன் கீழே. அப்ப இளடி குடிக்கிறவன் வந்து கொம்ப சுப்பிரவன் வந்து தப்பிடுவாரன். இப்படித்தான் இந்த உதவி செய்ய உண்மையிலே நீங்கள் உதவி செய்யுங்கோ. ஆனால் எதிர்பார்க்காதங்க மத்திய அது வந்து இது என்ன பொறுத்தல உதவி செய்யக்கூடாது. மற்றவரை பாவம் பார்க்கக்கூடாது. ஏனென்றால் இங்க என்னதுக்காக நாங்கள் பாவம் பார்க்கணும்? எங்களை யாரும் பாவம் பார்க்கலையா?
0: இல்்லையா
2: பாரு நாங்கள் வந்து உண்மையில இன்றைக்கு வட்டிக்கு காசு வண்டி நம்ம வட்டிக்கு காசு வந்தீங்கல்ல வட்டிக்காரன் சொல்றேன் நான் வந்து காசு இருக்கு வந்து வட்டிக்கு வேண்டாம் அவரு ஒருவன் கஷ்டப்பட்டு லஜ்ஜி முன்னேறி சத்தியமாக்கி சாப்பிடாம திட்டாம குடிக்காம உழைக்கிறான் அவன் மிச்சா குடிச்சு வட்டிக்கு காசை கொடுக்கறான் நீ வேண்டி போட்டு வட்டியும் இல்ல மூணு மில்லியன் சொன்னா அவன் கூட எவ்வளவு அபாரம் போறோம் அவன் கடவுள் இருக்கிறானா பிசினஸ் செய்யறானா இல்லாட்டி என்ன கஞ்சா விற்கிறாரா இல்லையே என்ன அப்ப உங்களோட மனச்சாட்சியின் படி நீங்க தோசிக்கணும் ஒருவன் கஷ்டப்படையில ஒரு உதவி செய்யல நீங்க அதை திருப்பி கொடுக்கணும் திருப்பி கொடுப்பாட்டியும் நாளைக்கு இன்றைக்கு பாருங்க நடுவரில் இன்றைக்கு கஷ்டப்பட்டவனுக்கு உதவி செய்வன் தான் இன்றைக்கு நல்லா இருக்கிறான் உதவி செய்வன்
0: கஷ்டப்படுறாரு
2: நடுத்தாங்களே காலம் இல்லையே என்ன ஆனால் உண்மையை நடுவரில் என்ன பொத்தளவு இல்ல ஒரு காலமும் ஒருவருக்கும் நாங்கள் உதவி செய்யப்படாது ஒருவனா பாவம் என்றே நாங்கள் பார்க்கப்படாது இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு பார்க்கப்படாது எங்களை இயக்கத்தை பார்க்கப்படாது இன்றைக்கு உதவி செய்யறோம்னு சொல்லி இன்றைக்கு எங்களை தலைவர் வந்து உண்மையில தலைவர் நாட்டுக்கு கஷ்டப்பட்டவர் என்ன தலைவர் நாட்டுக்கு கஷ்டப்பட்டு நாட்டுக்கு என்று ஓடுந்தவர் இன்றைக்கு தலைவரை வச்சு இன்றைக்கு உழைச்சி நல்லா இருக்கிறாங்க தலைவர் பாவம் என்ன நாங்கள் யாருக்கும் பாவம் பார்க்கப்படாது இன்றைக்கு நாங்கள் உதவி செய்கிறார நாங்கள் எங்களை மனம் தரிதானே ஒழிய ஆனால் எங்களுக்கு செய்ய வேணாம் திருப்பி நீங்க எங்களுக்கு செய்ய வேணாம் நடுவர்களே எங்களுக்கு நீங்க செய்ய வேணாம் ஆனா நான் எடுத்த கண்டால் ஒரு ஒரு சலியாடி ஒரு வழக்கம் என்று சொன்னாலே எங்களுக்கு அது ஒரு வழக்க திருப்தி அதுக்கும் இல்லையாண்டா நீங்களும் கூட நீங்க பிறந்த காலத்துல இருந்து இப்ப சாதத்திலிருந்து நீங்க கூட ஜட்டியே நீங்க மாற்றாமல் இருக்கிறார்கள் கூட அப்படியான ஆக்கள் தான் நன்றி மறந்தாக்கள் என்ன உண்மையில எனக்கு எந்த மன அழியப்பட்டதோ நான் அழுவப்பட்டவரா நடுவரோ இல்லையா நான் சரியானோ அழுவப்பட்டவரா தான் இந்த வேணியை பற்றி கலைக்கணும் இல்லையா ஆனால் நான் எந்த திருப்பவும் சொல்றேன் மன தலியன்னு சொல்லிக்கிட்டு நான் நிறைவு கொள்கிறேன் அன்பாக
0: இந்த உங்கள் வாதங்களை வைத்தாக நன்றிகள் பாலேந்திரன் நன்றி வணக்கம் உதவி செய்வதால் கிடைப்பது மனவலி என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருவாளர் பாலேந்திரா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார் அவரது கரங்களை பற்றி கொண்டு 169வது பட்டிமன்றம் ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மனநிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மனவலியா இன்று 4வது வாரமாக இணைந்திருக்கின்றார் டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா இணைந்திருக்கின்றீர்கள் உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம் வணக்கம்
3: உங்களுக்கும் வாழ்த்து சொல்லிக்கொண்டு நான் கேக்குறேன்னா நான் உதவி செய்யறது தலை என்று சொன்னீங்க நன்மை என்று சொல்றதல்ல நன்மை செய்யறது உதவி என்று சொல்றது
0: இல்ல நன்மை என்றது அது பொதுவாகவே நாங்கள் நன்மை எல்லாருக்கும் செய்திருக்கிறோம் தானே
3: இல்லண்ணா ஒரு மெசருக்கு ஒரு ஏதோ ஒன்று செய்தாட்டி வீட்டுக்கு காசு ஏதோ ஒன்று கொடுத்தா அவர் என்ன செய்துட்டாருன்னு சொல்லிக்கணும்லோ அதுதான் கேட்கிறேன்
0: இல்ல இல்ல ரோட்ல கல் எடுத்து பக்கத்துல ஓட்டாலும் அது நன்மை தான் உதவி செய்வதால் கிடைப்பது உதவி செய்கிறவருக்கு அது சரீரமா இருக்கலாம் சொற்களா இருக்கலாம் பண உதவியா இருக்கலாம் அப்படி ஒருவருக்கு
3: நான் ஒருவருக்கு விளக்கம் தெரியல நன்மை செய்தவர நாட்டி கட்டி கூடன்னு சொல்லிவினோ
0: நன்மை பல விதங்கள்ல வரும் ஆனால் இருந்து ஒரு ஒருவருக்கு உதவி செய்ய தனிப்பட்ட மனிதருக்கு சொல்றேன் ஒருவருக்கு உதவி செய்கிறது ஓம்
3: நன்றி
0: எனக்கு
3: நன்மை
0: அடங்குமோ
3: ஒவ்வொருவரும்
0: தங்களை தவிர எல்லாருக்கும் செய்யணும், தங்களுக்கு மட்டும்தான் செய்யணும்.
3: பாக்கியம் ஒன்றிருக்கு, பகவத்கீதையில சொல்லி சொல்லி உண்டு பாக்கியம் ஒன்று இருக்குன்னா என்ன, கடமையை செய் பலன்
0: எதிர்பாராதே.
3: அது ரெண்டு பகவத்கீதையில ஒன்று இருக்கிற வாக்கியம். இதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வேலூர் சென்று சம்பாதித்த தொகையை அள்ளி கொடுத்த பின்பு எங்கள் கையில் ஏதும் மிஞ்சாது, மிஞ்ச விடார்கள். என்ன நாங்க செய்திட்டோம் என்று எங்களை பேக்ரவுண்ட் அதே தெரியும் தானே, தெரிஞ்சவங்க தானே கொடுக்கும். இப்ப நாங்க உண்மையில எங்கள்ட்ட காசு இருக்கு தெரியாத எல்லாருக்கும் செய்ய மாட்டோம் தானே, கொண்ட கொடுக்க மாட்டோம் தானே. நாங்க குடுக்க எங்க அடி எங்கட சர்டிபிகேட் அவங்களோட கையில போயிருமல்லோ.
0: இல்ல இல்ல, நான் ஒரு அதுக்கு ஒரு ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். ஒருவர் என்ன கொஞ்சம் காசு இருந்தாலும் பொக்கைக்குல வச்சிருந்தேன், அப்ப மறந்து விட்டேன். அப்ப மெட்ரோல போகும் பொழுது அதை எடுத்து பேசுக்குல வைப்பான்னு எடுத்தேன். முன்னுக்கு இருந்த ஒரு ஒரு வெள்ள இனத்தவர் தான் உடனே இருக்கிறார். சரி, பசிக்குது காசு தான்
3: அம்மா
0: பாருங்க. அப்ப அந்த காசு காணும் வரையும்
3: நாங்கள் நிமிர்ந்து நடை போடலாம். எம்முடன் கூட இருக்கும் இனல் கூட விடுகிறது இருட்டில்
0: இருட்டில்.
3: அப்ப நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து சஞ்சலிச்சு கொண்டிருந்தோம் என்று எங்களை போல பைத்தியம் ஒன்றும்
0: இல்லை.
3: இதே போல் நாங்கள் சுழலும் பூமி இவ்வுலகில் விளங்குதானே, சுழலும் பூமி இவ்வுலகில் சுலபமாக யாரையும் நம்பி ஏமாந்து விடாமல் வெக்கத்துக்கு பயந்து அஞ்சி வெக்கத்துக்கு பயந்து அஞ்சி நாங்கள் உண்மையில எங்கள்ட்ட காசு இருக்குன்னு சொன்னேன். இப்ப நான் முதலாம் தேதி காசு கொள்ள எடுக்கிறேன் சொன்னா அது வெக்கம் தானே, ஒரு மேசர் பாத்துருந்தேன். வெக்கத்துக்கு அஞ்சி பயந்து எமது அஞ்சத்தில் நாங்கள் வலியை சுமக்கிறோம், அவர்களுக்கு அள்ளி கொடுத்து விட்டு. இதுக்கு இறைவன் பொறுப்பாக மாட்டார், அவர் அள்ளி அவர் மாறார். நாங்கள் அதை அவருக்கு முன்னு கெடுக்கிறோம், இல்லாட்டி நாங்கள் எங்க மனசை காட்டுறதுக்காக எடுக்கிறோம். அது எல்லாம் சண்டும் எங்களை பொறுத்தது,
0: எங்களை பொறுத்தது தானோ.
3: அப்ப நாங்கள் இதை பார்த்துட்டு இப்ப இந்த கடவுள் பார்க்கலையோ என்று சொல்லி கடவுளுக்கு பொறுப்பு செல்வோம் இல்லாத நீங்க கொடுத்தளவுக்கு கடவுள் பொறுப்பும் இல்லை,
0: பொறுப்பும் இல்லை.
3: இதுக்காகத்தான் நான் சொல்றேன் என்றால், எங்களுக்கு இருக்கிறது எங்களுக்கு வச்சு கொண்டு எங்களுக்கு இருந்து கொண்டு போதும் என்ற அளவு வச்சுட்டா என்றாப்பா இவெல்லாம் தான் கிடந்தது உள்ள சிச்சுவேஷன். நாங்கள் சொல்லணும், இப்ப பாருங்க நாங்கள் ஊருக்கு அனுப்பி ஊருக்கு நாங்கள் காசை கொடுக்குறோம் இல்லோ, எங்கட உறவு விட்ட கொடுக்குறோம். ஆனா இங்க சில சனம் போயினும் இல்லை, எங்கடாக போயினும் இல்லை, எங்கடாக தமிழாக
0: போயினா
3: இவ போய் சொல்லி நாங்கள் இருந்து உண்ட காசு அப்படி வருது கால் நட்டு கொஞ்சம் காசு தருவான். நாங்கள் சுடு பெப்பத்துறோம் சுடு தண்ணி அப்பா இதை போட்டால் அப்படி வந்து இங்க இல்லாத இல்லாதே சொல்லி அதுகள் ஒரு சொட்டு நம்புதே இல்லை
0: எங்களை.
3: இவ்வளவுதான் சொல்லிட்டேன், எங்களுக்கு தார 10 ரூபாய் எல்லாம் உங்களுக்கு ஒரு 5 ரூபா வேண்டி வருது, உங்களுக்கு 5 ரூபா வந்தா நாங்கள் 3 ரூபா தான் செலவழிக்கிறோம் சொன்னா நம்புறாங்களே, நம்ப மாட்டாங்களே. அப்ப இதுக்கு சத்திய பிரமாணம் செய்யறது. அப்ப நாங்களே உங்கள்ட்ட கொடுத்துட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு மனவெளியில துன்பப்படுற நேரம் அந்த டெலிபோன் நம்பரே இல்லாம வச்சிருக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல. எங்களை நாங்கள் இடம் மாத்த போறாங்களாம் இங்க எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு ஓடிடுறோம். ஏன்னா சரியான மனவெளி இல்ல, இது இன்னும் நாங்கள் 10 நாளைக்கு இருக்கா 10 செகண்ட்ல இல்ல போறாங்க போக வைக்கிறாங்க எங்களை. அப்படி நான் சொல்றேன், இதுக்கு கடவுள் பொறுப்பு என்று சொல்லி நாங்கள் இது என்ன இல்லாது இந்த நிழல் போலதான் நாங்கள் எங்களை தொடர்ந்தான் எப்பவும் இருக்குது நிழல். அதே எங்களுக்கு எங்களை விட்டு விலாசது இருட்டில் வந்தா
0: இருட்டு வந்தா
3: அது போல எம்மை எப்பவும் அந்த கடவுள் கருணை எங்கள் மீது படட்டுக்கும், நாங்கள் எப்பவும் சந்தோஷமா இருப்போம். ஆனா குடுக்கறது பிரச்சனை இல்லை, ஆனா குடுத்தால் அதற்கு நாங்கள் எதிர்பார்த்தாலே இந்த துன்பத்தை எதிர்பார்த்து கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தாலும் அந்த இடத்துல விட்டு நாங்கள் விலகிடுவோம். பத்தோட பதினொன்றாக நாங்கள் விலகிறது சுகவண்ணா
0: இணைப்புகள் இருக்கின்றது வாட்ஸ்அப்பில் அக்கமும் வந்து நீங்கள் அடிக்கிறேன்னா சைபர் சைபர் 33 68 98 65 52 9
3: அது
0: இல்லை வைபர் நம்பர் புதுதாக வாட்ஸ்அப் நம்பர் ஓ இந்துதான் ஓ இந்துதான் அந்த நம்பர்
3: போதே வார்த்தை சொல்ல முடியல தாண்டிப்பன் சொல்ல சொல்லி நான் இன்றைக்கு போய் சொல்லி போட்டு டாக்டர் சொல்லி போட்டு எடுத்தான் எடுக்க எடுக்க எடுக்க முடியல அது சரியா கவலையா போச்சு.
0: வழி செய்வார்
3: அதுக்காகத்தான் நீங்கள் அதை நான் பஸ் மெசேஜ் கொடுத்துருக்கேன் அதை பார்த்தீங்களா சரியா ஒருவரெல்லாம் குறையில எல்லாம் சுகமாயிருங்கண்ணா.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்
3: நன்றி அண்ணா
0: நன்றி வணக்கம். உதவி செய்வதால் கிடைப்பது மனவலி என்ற அணிக்காக டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களை இறுகப்பட்டிக் கொண்டு 69வது பட்டிமன்றம் ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மனவலியா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா? முதலில் பட்டிமன்றத்தில் கலந்து தங்கள் வாதங்களை வைத்த அனைத்து பட்டிமன்ற பேச்சாளர்களது கரங்களையும் முறுகப்பட்டிக் கொண்டு அவர்களுக்கு மது தலை சாய்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு ஒருவருக்கு உதவி செய்தால் கிடைப்பது மனவலி என்ற அணிக்காக முதலில் தனது வாதங்களை வைத்திருந்தார் திருமதி ஜோயஸ்வரி குணராஜா. பிரான்சிலிருந்து அவர் தனது வாதங்களை வைக்கும் பொழுது ஒருவருக்கு உதவி செய்து விட்டால் ஆனால் அந்த உதவியை அவர்கள் என்றுமே நினைத்து கூட பார்ப்பதில்லை. நன்றி மறந்த உலகமாக இருக்கின்றது. நன்றி மறப்பது நன்றென்று அதை அன்றைய மறப்பது என்று கூட சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி ஒருவருக்கு உதவி செய்து விட்டால் உதவி எங்களுக்கு கிடைப்பது மன வலியை தவிர மன நிறைவு ஒன்றுமே அதில் வருவதில்லை. ஏனென்றால் அவர்கள் நடந்து கொள்ளும் விதம் அப்படியாக இருக்கின்றது. ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது ஐயோ அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் மனம் வலித்து எங்கள் மனம் இறங்கி ஈன்ற கன்றை தேடிய பசு மாதிரி நாங்கள் அவர்களுக்கு எப்படி நாங்கள் அந்த இரக்கத்தோடு நாங்கள் அந்த உதவி செய்கின்றோமோ அவர்கள் அதை நினைத்து கூட பார்ப்பதில்லை. அதனால் எங்களுக்கு மிஞ்சுவது மன வலியே தான் இருக்கின்றது. எங்களது நம்பிக்கையை சிதைக்கின்றார்கள், எங்களது அன்பை சிதைக்கின்றார்கள். இந்த உதவி பெற்றோர்கள் அத்தனை பேருமே ஏதோ ஒரு வழியை தந்து விட்டுத்தான் செல்கின்றார்கள். இதனால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய நாங்கள் அஞ்சினாலும் உதவி செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு மனவலி வருகின்றது, மனநிறைவு கிடைப்பதாகவே இல்லாமல் இருக்கின்றது என்று திருமதி ஜோயஸ்வரி குணராஜா அவர்களும் தொடர்ந்து தனது தனது பாதங்களை வைத்திருந்த அமெரிக்க ராஜன் அவர்கள் தனது பாதங்களை வைக்கும் பொழுது வாழ்வில் நடந்த பல சோகங்களை எல்லாம் சொல்லி இருந்தார். எத்தனையோ பேருக்கு ஒரு தாலி கொடி அடைய போன்றது என்று ஒருவரிடம் நாங்கள் அவருக்கு உதவி செய்தோம், அவைகளை அந்த மீட்டு கொடுத்தோம். இவைகளை எல்லாம் நாங்கள் இப்பொழுது அவைகள் தந்த வழிகள் எப்படி எப்படி எல்லாம் இன்றும் எங்களுக்கு இருக்கின்றது. ஒவ்வொருவரும் உதவி பெறும் போது அவர்கள் பேசிய விதமும் எங்களுடன் நடந்து கொண்ட விதமும் எங்களை எல்லாம் இன்று எவ்வளவு நித்திரையில் கூட முழித்தவுடன் மன வலி தரும் அளவுக்கு அவர்கள் உதவி பெற்றவர்கள் செய்திருக்கின்றார்கள். உதவி செய்ய சொல்லி மனம் ஏங்கும், மனம் சொல்லும் உதவி உதவி செய் உதவி செய் உதவி செய் என்று. ஆனால் மனம் உடைந்து போகும் அளவுக்கு அவர்கள் செய்கின்றார்கள். அதை அந்த மனம் உணர்ந்து நாங்கள் உதவி செய்கின்றோம், மனம் உணர்ந்து செய்வதென்கின்றோம். ஆனால் மனம் உடைந்து போகின்ற அளவு தானே அவர்கள் செய்கின்றார்கள். உதவி பெற்றவுடன் அவர்கள் மனம் மாறுகின்றார்கள். போனால் போகட்டும் என்று நாங்கள் விட்டுவிட்டாலும் ஆனால் அது தரும் மன வலிகள் ஒவ்வொரு நிமிடம் நாங்கள் ஒவ்வொரு எங்களை உடலை வருத்தி நாங்கள் உழைக்கும் ஓடி ஆடி வேலை செய்து உழைக்கும் எமது உழைப்புகள் எல்லாம் இப்படி மற்றவர்களால் உதவி செய்து அவர்களால் அதை உதாசீனப்படுத்துகின்ற போது எங்களுக்கு மனவலியாகத்தான் இருக்கின்றது. தாலி கொடியை மீட்டவர் கூட தொலைபேசி அழைப்பை துண்டிக்கும் பொழுது அதனால் கிடைக்கும் மனவலி, அல்லது நாங்கள் உதவி செய்துவிட்டு அவரிடம் ஏதாவது கேட்பதற்கு தொலைபேசி அழைப்பு அல்லது அவர் தொடர்பு கொள்ளும் பொழுது அவர் எங்களை உதாசீனப்படுத்துவது துண்டிக்கும் பொழுது அப்பொழுது வரும் ஒரு வலி இருக்குல்ல, இது இத்தனை ஜென்மத்துக்கும் மாறாத ஒரு நெஞ்சு வலியை தரும். மாறடைப்பு என்பது ஒருக்கா வரும், ஆனால் இதுகள் ஒவ்வொரு முறையும் இதய துடிப்பு அப்படியே நின்று நின்று ஒரு பக்கம் வரும், எங்களது கஷ்டங்கள் ஒரு பக்கம் வரும். இப்படி நம்பி ஏமாந்து போனோமே என்று எங்களது உள்ளம் பதைபதைக்கும். இப்படி எவ்வளவு வலிகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் உதவி செய்கின்றோம், ஆனால் அதனால் மன வலியோடு தான் இருக்கின்றோம். உதவி கேட்டவுடன் நாங்கள் பூரிப்பில் மன பூரிப்பில் உதவி செய்கின்றோம், ஆனால் அவர்கள் எங்களை தவிக்க விடுகின்றார்கள். வாழ்க்கை நியதியே அதுதானே, உதவி செய்பவரை எப்படி எல்லாம் விசாரிப்பார்கள், ஆனால் தொடர்பே இல்லாம போ அவர்கள் செய்வார்கள். வாழ்க்கையை ஒரு போராட்டமாகத்தானே போகின்றது, மன வலியுடன் தானே போகின்றது. மனநிறைவு என்பது சரிதான், எல்லோரும் உதவி செய்கின்றார்கள், மனநிறைவு என்பதுதான் சரி. ஆனால் பட்டிமன்றத்தின் வாத கருவாக அமைந்திருப்பது ஒருவருக்கு உதவி செய்வதால், நாங்கள் கோவிலுக்கு கொடுப்பது அல்லது ஒரு அமைப்புகளுக்கு கொடுப்பது இவைகள் மனநிறைவுடன் செய்கின்றோம், ஆனால் ஒருவருக்கு உதவி செய்வது அந்த பட்டிமன்ற தலையங்கத்துக்கள் அந்த பட்டிமன்றத்து கருத்துக்களே நின்று நீங்கள் பேச வேண்டும். நாங்கள் படிப்புக்கு பள்ளிக்கு பாடசாலைக்கு வழங்குவது அல்லது ஒரு அறக்கட்டளைக்கு வழங்குவது இவைகளெல்லாம் அது இயற்கையாகவே பலரும் பல இடங்களில் இருந்து செய்கிறார்கள், அவர்கள் நன்றி சொல்லுவார்கள். ஆனால் ஒருவருக்கு உதவி செய்வது மன வலி எப்படியெல்லாம் இருக்கும், தனிப்பட்ட ஒருவருக்கு நாங்கள் உதவி செய்யும் போது அது தரும் வலிகள் இன்றும் மரணப்படுக்கையிலும் மறக்காமலேயே வலி தந்து கொண்டிருக்கும். அந்த வலியுடன் நிம்மதியாக வாழ முடியவில்லை, ஏன் வேளை சாப்பிடக்கூட முடியாத வழிகளுடன் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று அமெரிக்காவில் இருந்து ராஜா அவர்களும். தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த லண்டு மனு அவர்கள் பாத்திரம் அறிந்து பிச்சை போடு என்றார்கள். நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்துவிட்டு அவர் அந்த உதவியை எங்களுக்கு பெறும் அளவுக்கு அவர் எப்படி எப்படியெல்லாம் எங்களை மன மாற்றம் செய்திருக்கின்றார், ஆனால் அவர்கள் எப்படி எங்களை கணித்து அவர்கள் செய்திருக்கின்றார், உதவி கேட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் கடைசி வரையும் கணிக்காமல் போய் அவருக்கு உதவி செய்திருப்போம். அது எவ்வளவு மனவெளியாக இருக்கும். ஒரு முகஸ்துதி கூட அது அவர்களுக்கு அந்த உதவி பெறும் வரை சொல்வது அது கூட ஒரு மனவலிதான், அது ஒரு பாசாங்குதான். ஒருவருக்கு ஒரு பாடசாலைக்கு படிப்பிப்பது, அது ஒருவருக்கு தனி இதிலே உண்மையாக உதவி செய்வது, இவைகளெல்லாம் ஒரு சந்தோஷத்தில் தான் செய்கின்றோம். ஆனால் நாளிடத்தில் விசாரிக்கின்றோம், அதுதான் உதவி. நாலு பேருக்கிடம் விசாரித்து ஒருவருக்கு தனிப்பட்ட ரீதியில் உதவி செய்வது, தெரிந்தவருக்கு செய்வது, அக்கா தங்கைக்கு செய்வது, தம்பிக்கு செய்வது, இது எல்லாம் கடமை. ஆனால் உதவி என்பது வேறு. இருக்கின்றது, அது தானம் இல்லை, தான தர்மம் என்றெல்லாம் சொல்லுவோம், அது இல்லை. உதவி என்பது வேறு. பேங்க் கூட எங்களுக்கு வீடு வாங்குவதற்கு பணம் தருகின்றது, கார் வாங்குற பணம் தருகின்றது, அது கூட உதவிதான். ஆனால் அதெல்லாம் உதவி இல்லை. அவர்கள் அது ஒரு தங்களது வியாபாரமாக, தங்களது ஒரு தாங்கள் வாழ வேண்டும் என்று செய்வது, அவைகளை எல்லாம் கொண்டு வந்து அப்படியெல்லாம் உதவி செய்வதில்லை. எனக்கு பேங்க் உதவி செய்ததாலாம் நான் இன்று நல்லா இருக்கின்றேன் என்று பேங்குக்கு நாங்கள் என்று நம்பியுடையவர்களாக இருப்பது இல்லை. பேங்குக்கு வட்டி கட்டி கொண்டுதான் இருக்கின்றோம், அவர்களை வாழ வைத்து தான் இருக்கின்றோம். அவர்கள் அப்படியான உதவியைத்தான் நாங்கள் இன்று எதிர்பார்க்கிறோம் என்றால், நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்துவிட்டு அவரிடமிருந்து பொறுவற்றை பெற்றுக் கொண்டிருப்பதோ மாதிரியா இருப்பது, அது மன வலியைத்தான் எங்களுக்கு தருகின்றது. உதவி பெற்றவரின் பெரும் கொடியாக இருப்பது, ஒருவருக்கு நாங்கள் உதவி செய்தால் என்னன்றி கொண்டார்க்கும் இவுண்டாம் இவில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு என்று அந்த செய் நன்றியை மறந்து விட்டு என்று இத்தனை பேர் மன வலியை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் தங்கி வட்டி சீட்டு ஏமாற்றம் இவைகளெல்லாம் மனவழிதான். பேருக்காக செய்வது, ஒரு ஒரு கோவிலுக்கு கொடுப்பது, இவைகளெல்லாம் எவ்வளவு மனவழியாக இருக்கின்றது. இப்படி நண்டு மனோ அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வச்சிருந்த திருமதி ராதா அவர்கள், உதவி செய்வது சிறப்பு தான், யார் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு ஜாசகம் பெறுவதற்கு கொடுப்பது அது சிறப்பாக இருக்கின்றது. கேட்டு கேட்டு கொடுத்து விட்டு இப்போ வலிக்குது வலிக்குது என்றால் நாங்கள் இங்கே செல்வது மன வலியோடு தானே இருக்கின்றோம். அவர்கள் உண்மை நன்கு அறிந்துதான் நம்முடன் உதவி கேட்கின்றார்கள். அதனால் நாம் அடைய போகும் துன்பங்கள் அளவில்லாதது, அளவிட முடியாதது. கண்ணீரை பார்த்து கொடுத்து விட்டு பின்னர் மன வலியை அவர்கள் தந்துவிட்டு போகிறார்கள். நாங்கள் ஏகத்துக்கு நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் அது கூட மனவலிதான். ஆசீர்வாதம் இல்லாத திருமணங்கள் இப்படியெல்லாம் பல இருக்கின்றது. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் என்ற பாடலை கூட அருமையாகவே சொல்லியிருந்தார். ஒரு கை யோசைதான். ஆனால் எல்லாவற்றையும் கண்ணாடியில் மூம் பார்ப்பது மாதிரி நாங்கள் பார்க்க வேண்டும்.

நாம் உதவி செய்தவர் இன்றும் எமக்கு உதவி செய்ததில்லை. கோவில் மட்டம் இவைகளை எல்லாம் நாங்கள் மன நிறைவோடுதான் செய்கின்றோம். அவைகளெல்லாம் நாங்கள் இந்த ஒருவருக்கு உதவி செய்தோம் என்ற அவருக்கு கொண்டு வரப்படை. நாங்கள் பலரிடம் வாங்கி கொடுப்பது வேறு, ஒருவருக்கு செய்தால் அது மன வலியத்தான் தருகின்றது. மற்றவரை குற்றம் காண்பது எம்மை பற்றி நன்கு அறிந்தவர்கள் தான் உதவி கூறுவார்கள். தரும்போது தெய்வம், பின்பு ஏமாற்றுவது. சாதாரணமாக நாங்கள் ஓரளவு வசதியாக இருந்தால் கூட அது எங்களை எப்படியாவது எங்களிடமிருந்து ஏதாவது பெற்றுக் கொள்ளுவோம் என்று அவர்கள் கூட எங்களது சிநேகிதமாக பழங்குவார்கள். தங்களுக்கு என்றுமே பெரிய பணக்காரராக இருந்தாலும் கூட, பெரிய வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் கூட, எங்களது இருக்கும் இதை தனது குடும்பத்தில் கூட கஷ்டம் என்று சொல்லி தன் வந்த காசுகளை எல்லாம் எனக்கு தெரியாமலே எனது மனைவி தனது தாய்க்கு அனுப்பிவிட்டார், இன்று இப்படி ஒரு நிலைமைக்கு நான் வாக்கு கொடுத்து விட்டேன் பிள்ளைகளுக்கு என்று சொல்லி அப்படியெல்லாம் உதவி பெறுகிறார்கள் என்று பாருங்கள். அப்படிப்பட்ட மன வழிகளோடு தான் நாங்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடமையை செய், பலனை எதிர்பாராது என்றார்கள். ஆனால் கடமையை செய்துவிட்டு அது கடமை. ஆனால் இன்று உதவி, உதவி என்பது நாங்கள் ஓடி உழைத்து எங்களது ரத்தத்தை வியர்வை ஆக்கி உழைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்துவிட்டு இன்று இவ்வளவு வலியுடன் இருக்கின்றேன் என்று திருமதி ராதா அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருவாளர் பாலேந்திரா அவர்கள், ஒருவருக்கு உதவி செய்வது ஆள் மன வழியே தான் இருக்கின்றது, திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள், நன்றி மறக்கின்றார்கள், ஏமாற்றங்கள், இதெல்லாம் பல நாட்கள் வலிக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயமும் எங்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, எங்களுக்கு இப்படி உதவி பெற்றவர்கள் செய்யும் செயல்கள் திரும்பி கூட பார்க்காமல் நிற்பது எவ்வளவு மன வழியாக, மற்றவர்களுக்கு கூட சொல்ல முடியாத மன வழியோடு தான் நாங்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இத்தனை பேர் சீட்டுக்காக பொறுப்பு நின்று ஒருவருக்கு உதவி செய்ய போகின்ற அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் இத்தனை பேர் இருக்கின்ற இவர்கள் எல்லாம் மனவழியோடு தான் இருக்கின்றார்கள். ஏன் நான் கூட மனவழியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உதவி செய்துவிட்டு அவர்களிடம் திருப்பி நாங்கள் சொல்லும் பொழுது நாங்கள் கேட்டோமா எதற்கு செய்தீர்கள் தெரியாத மாதிரி நிற்பது என்று எத்தனையோ துன்ப வழிகளோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று திருவாளர் பாலேந்திரா அவர்களும் தங்களது வாதங்களை வைத்திருந்தார். ஒருவருக்கு உதவி செய்தால் கிடைப்பது மனவழி என்ற ஆணிக்காக. ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவு என்ற அணிக்காக திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது, என்னை பொறுத்தவரையிலே மன நிறைவு தான். கஷ்டப்பட்டுத்தானே நாங்கள் இங்கு வந்தோம், இருப்பது எல்லாம் நாங்கள் எதற்காக? உதவி செய்தால் அது இவ்வளவு மன நிறைவாக இருக்கின்றது. உதவி செய்துவிட்டு பின்னர் அதை பறை தட்டுவது, அதை நாலு பேஸ்புக்கில் போடுவது, மற்றும் பலவிதமாக படம் பிடித்து காட்டுவது, இவைகளையெல்லாம் நாங்கள் மன நிறைவுக்காக செய்வதில்லை. அவர்களுக்கு உண்மையாகவே நாங்கள் உதவி செய்திருந்தால் அது எங்களுக்கு மன நிறைவு வரும். பெருமைக்காக செய்வதல்ல உதவி, மன நிறைவுக்காக செய்வதுதான் உதவி என்று திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களும் தொடர்ந்து பிரான்சிலிருந்து திருமதி பிலோம் நாண்டன் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது, உதவி எப்படியும் செய்யலாம், படிப்புக்கு என்றால் அது சிறு தொகை நாங்கள் செய்யலாம், அது மன நிறைவுதான். மற்றும் எங்களது நிலை அறிந்து நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது இவ்வளவு மன நிறைவாக இருக்கின்றது, அவர்கள் நன்றாக இருக்கின்றது, நல்ல இடத்தில் இருக்கின்றார்கள், வசதியாக இருக்கின்றார்கள் என்பது கேள்விப்படும் போதே அது மன நிறைவாகத்தான் இருக்கின்றது. ஒருவரிடம் பேசிக் கொள்வதே ஒரு மன நிறைவுதான். கண் தெரியாதவர்களுக்கு கூட உதவி செய்வது, அவர்களது கண் பார்வையை பெற்றுக் கொடுத்தால் அதை விட ஒரு மன நிறைவு எங்களுக்கு வரும். அப்படி தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் செய்யும் உதவிகள், அவைகள் எங்களுக்கு மன நிறைவையை தரும் என்று திருமதி பிரியமனா ஆண்டன் அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த பிரான்சிலிருந்து சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் கைமாறு வேண்டாம் என்ற குரலோடு தனது வாதங்களை வைத்திருந்தார். காலத்தினால் செய்த உதவி சிறிதாக இருந்தாலும் அது மால பெரிது என்று சொல்வார்கள். பகவத்கீதையில் சொல்லியிருக்கின்றார்கள், பலனை எதிர்பாராது என்று. செய்யாமல் செய்யும் உதவிக்கு என்று குரல் கூட எத்தனையோ இருக்கின்றது. நல்லதை நினைத்து செய்தால் அது மன நிறைவே, தக்க சமயத்தில் உதவி செய்தால் அது மன நிறைவாகவே இருக்கும் என்று
திருமதி சித்ரா ஜெயக்குமார் அவர்களும். தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி ஜியா நடேசன் அவர்கள், எதிர்பாராமல் நாம் செய்யும் உதவி அது எங்களுக்கு இவ்வளவு மன நிறைவாக இருக்கின்றது. ஒரு விபத்து அல்லது ஒரு வைத்தியசாலையில் உதவி செய்வது, ஒருவருக்கு பசியாற்றுவது, வாழ்த்து கூறும் போதே எங்களுக்கு ஒரு மன நிறைவு வருகின்றது. ஜெர்மனியில் நாங்கள் வசிக்கிறதுக்கு ஒரு பூவை ஒருவருக்கு மன மகளுடன் நாங்கள் கொடுக்கும் பொழுது அவர்களும் மனம் மகிழ்கின்றார்கள், எங்களுக்கும் அது ஒரு மன நிறைவாக இருக்கின்றது. சகோதரங்களுக்கு உதவி செய்வது, அவர்கள் நன்றாக இருக்கும் போது மனநிறைவு, இடது கை செய்வதை வலது கை அறியாமல் செய்வது என்று சொல்லுகின்றார்கள். இப்படி ஒருவருக்கு உதவி செய்வது மனநிறைவு என்று திருமதி ஜியா நடேசன் அவர்களும். தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள், உடனடியாகவே நாங்கள் நினைப்பது உதவி என்பது பண உதவி மட்டும்தான், ஒருவருடன் பேசுவது கூட உதவிதான், அரவணைத்தால் கூட அது ஒரு மனநிறைவைத்தானே தருகின்றது. ஒருவருக்கு மொழிபெயர்த்து உதவி செய்வது அல்லது ஒரு சிறு சிறு காரியங்களுக்காக நாங்கள் அவருக்கு சரீர உதவி செய்வது, குடும்ப உறவுகளுமே எல்லாம் ஒரு மன நிறைவாகவே இருக்கின்றது, உரையாடல்கள் மன நிறைவாக இருக்கின்றது. 29 வருடங்களே அது வைத்துக் கொண்டிருக்கும் டிஆர்டிக்கு துயரம் வந்த பொழுது அத்தனை உறவுகளும் இணைந்து கரம் கொடுத்தார்களே, அது இவ்வளவு மன நிறைவாக இருக்கின்றது. புகழுக்காக அல்ல, அது நிறைவாக மன நிறைவாக இருக்கும், நல்லா இருக்க வேண்டும். ஆதங்கப்பட்டால் அதெல்லாம் மன நிறைவு அல்ல, மனவலி. ஆனால் ஆதங்கப்படாமல் நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்வது மன நிறைவு என்று திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்களும். தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி பாரதி அவர்கள், அறிவை வளர்த்திட வேண்டும் என்று மகாகவி பாரதியின் கவியோடு தனது வாதங்களை ஆரம்பித்தால், கற்களும் மேடும் பள்ளமும் நிறைந்தது தானே வாழ்க்கை, நாங்களும் வாழ்ந்து மற்றவரையும் மகிழ்ச்சிப்படுத்தி வாழ்வது தானே வாழ்க்கை, தனித்து இந்த உலகில் யாருமே வாழ முடியாது, அவர்களுக்கு அன்பான மனம் கருணையான முகம் இவைகளை எல்லாம் நாங்கள் பரிசளிக்கும் பொழுது அந்த உதவி எங்களையும் எவ்வளவு மன நிறைவாக இருக்கின்றது, அவர்களும் மன நிறைவாக இருக்கின்றார்கள். ஆகவே ஒருவருக்கு உதவி செய்வது மன நிறைவு என்று திருமதி பாரதி அவர்களும். தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த கனடாவிலிருந்து குணம் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது, ஊர் ஊராக இணைந்து ஊருக்கு உதவி செய்கின்றார்கள், அது மன நிறைவாக இருக்கின்றது. பொது அமைப்பினோட உதவி செய்கின்றார்கள், அயலவர்கள், வழிபாட்டுத்தலங்கள், கோவில்கள் புனஸ்தாரம், இப்படி பல முன்னேற்றங்களை நாங்கள் செய்யும் பொழுது அது மன நிறைவாக இருக்கின்றது. கனடாவிலிருந்து சத்திர சிகிச்சை செய்யும் பேரை மறந்துவிட்டேன், அவரது உதவி எவ்வளவு மன நிறைவாக இருக்கின்றது. மோசடிகள் நடக்கின்றது என்று நினைத்து விட்டு விடாமல், ஓரளவு வசதியாக இருந்தாலும் ஓரளவு பாடசாலை போன்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அது எங்களுக்கு மன நிறைவாகவே இருக்கின்றது என்று திருவாளர் குணம் அவர்களும். தொடர்ந்து பிரான்சிலிருந்து தனது வாதங்களை வைத்திருந்த செல்வன் அவிவர்தன் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது, இதுவரைக்கும் என்ற வள்ளுக பெருந்தகையின் குரலோடு தனது வாதங்களை ஆரம்பித்திருந்தார். அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் கூட அழுத்த அழுக்கு சேர்வடைந்த சட்டையோடு

கதை இவ்வளவு எல்லாம் பல உதாரணங்களையும் பல ஆணித்தரமான அபாதங்களையும் வைத்திருந்தார் செல்வன் ஆவிவரதன். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த பிரான்சிலிருந்து திருமதி கமலபுணி அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது, மன உதவி என்பது உதவும் பொழுது கிடைக்கும், அது ஒரு மிகப்பெரிய பரிசு, ஒரு புதிய உதவியாக தான் இருக்கின்றது. பிறகின் வாழ்க்கையை மட்டுமல்ல எங்கள் மனதையும் அது ஒரு நிறைவாகத்தானே வைத்திருக்கின்றது. பாராட்டுகளும் புகழ்களும் இல்லை, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது அதில் கிடைக்கும் திருப்தியே மன நிறைவானது தான் என்று திருமதி கமலபுணி அவர்களும் தொடர்ந்து ஜெர்மனியில் இருந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருமலை சந்திரசேகரம் அவர்கள், உதவுவது என்பது ஒரு பெரிய கொடை, தாயையும் கொடையும் தாய் வழி பயன் என்று கொடை பொறுப்பு இவைகளை இயற்கையிலே வர வேண்டும், கைமாற்று காலம் எல்லாம் அது ஒரு நன்றியோட இருக்கின்றார்கள், அது எங்களுக்கு மன நிறைவாகவே இருக்கின்றது. அது எல்லாம் இந்து சன்னதிய ஆலயம், இந்த பல ஆலயங்களில் எல்லாம் அன்னதானங்கள் எல்லாம் இடுகின்றார்கள், அவற்றுக்கு நாங்கள் பங்களிக்கும் பொழுது எங்களுக்கு அது மன நிறைவாகவே இருக்கின்றது. இப்படி தனது

வீரர்கள் அனைவரது கரங்களையும் இறுகப்பட்டிக் கொண்டு இருபக்க அணி வாதங்களை நாங்கள் உற்று நோக்கும் பொழுது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவாகத்தானே இருக்கின்றது. ஒருவருக்கு துன்பம் என்று வரும்பொழுது அல்லது ஒருவருக்கு உதவி தேவைப்படும் போது நாங்கள் உதவி செய்வது அது எங்களுக்கு மன நிறைவாகத்தானே இருக்கின்றது. இதில் என்ன இதற்கு மன வலி எங்கிருந்து வருகின்றது? உண்மையிலேயே ஒரு சமூக அமைப்புக்கோ ஒரு ஆலயத்துக்கோ அல்லது ஒரு தொண்டு நிறுவனத்துக்கோ நாங்கள் உதவி செய்யும் பொழுது மன நிறைவாகத்தானே இருக்கின்றது. ஆனால் ஒருவருக்கு உதவி செய்துவிட்டு இன்று மன வழியோடு ஒரு நிறுவனங்களுக்கு அல்ல, ஒரு தொண்டு அமைப்புக்கு அல்ல, ஒரு தெரியாத ஒரு இடத்துக்கல்ல, உதவி தெரிந்த ஒருவருக்கு நாங்கள் அவர்கள் நல்லா வர வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் உதவி செய்துவிட்டு இன்று பட்டும் அவஸ்தைகள் எத்தனை எத்தனை கூட இருப்பவர்களுக்கு பல சமயங்களில் தெரியாம போய்விடும். எனக்கு கூட நான் 2000 டிஆர்டியில் ஒரு அறிவிப்பாளராக வந்தேன். டிஆர்டிக்கு என்று எனது உதவிகள் அது வேறு ரகம். குகநாதன் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்காக அவரது குடும்பத்தை இழுத்து ஒருவர் பேசும் பொழுது பக்கத்தில் நான் தான் கார் ஓடிக்கொண்டு வந்தேன். அப்பொழுது அவரிடம் அவருக்கு மற்றவர் பேசிய பேச்சில் எனது தாயாரை பிரான்சுக்கு வரவழைப்பதற்காக எனது தங்கையின் கணவர் வைத்திருந்த காசை நான் சிலோனுக்கு அனுப்புவேன் சொல்லி போட்டு அப்படியே வாங்கி அவரிடம் கொடுத்துவிட்டு அடுத்த நாள் தருவதாக கூறிவிட்டு எனக்கு இன்று வரை தாங்க முடியாத வலிமையாக இருக்கின்றது. அவர் தொலைபேசி அழைப்பை எடுத்துவிட்டு நான் சொல்லும் நேரம் வா என்று திரும்பி தொலைபேசி அவர் எடுக்கா விட்டவுடன் அங்கு திரும்பி போகும் பொழுது அவர் என்னிடம் கேட்ட கேள்வி அப்போமென்று எடுத்துவிட்டா என்னிடம் வந்த என்று. அன்று டிஆர்டியில் பணிபுரிந்த தர்சனே தவிர அத்தனை பேரும் ஒட்டு மூச்சு கூட காட்டவில்லை. டிஆர்டியை அடித்து உடைத்து விட்டார் என்று தான் சொன்னார்கள். ஆனால் அந்த வழியிலிருந்து இன்று கூட என்னால் நினைந்து வர முடியாமல் இருக்கின்றது. இது நடந்த உண்மை சம்பவம் யாருக்கு தெரியும்? எங்களது மன வழிகளோடு ஒருவருக்கு உதவி செய்துவிட்டு இப்படி எத்தனை எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் பொது அமைப்புக்கு டிஆர்டிக்கு அன்று வானொலிக்கு எந்த இது இல்லை. அவரது கதவைத்தான் பூட்ட நான் வரும்பொழுது பூட்டாதீர்கள் என்று சொல்லித்தான் கதவை குதந்தேன். ஆனால் அதை பகிரங்கப்படுத்தி இப்படித்தான் ஒரு மன வழிகளை தந்து அவைகள் தாங்காத வழிகளோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒருவருக்கு உதவி செய்வதால் இதைவிட இந்த டிஆர்டியில் தனது வாழ்க்கையை தனது பொருளாதாரத்தை அத்தனையும் தொலைத்துவிட்டு இன்றைக்கு தர்சன் என்ற தனி மனிதன்

எவ்வளவு கஷ்டப்படுகின்றார் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவருக்காகத்தான் இந்த டிஆர்டி நிறுவனத்துக்காக அவருக்காகத்தான் அனைவருமே நாங்கள் உதவி செய்கின்றோம். இருந்தால் அவரது படும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். அப்ப பொது அமைப்புக்கு உதவி செய்வதால் மன நிறைவாக இருக்கலாம், ஆனால் தனிப்பட்ட ஒருவருக்கு உதவி செய்துவிட்டு அதனால் வாழ்க்கை பூராக நாங்கள் படும் துன்பங்களும் அவஸ்தைகளும் மற்றவர்களுக்கு விளங்காது. அவைகளை சொல்லும் போது உங்களுக்கு நக்கலாக இருக்கும், நளினமாக இருக்கும், அல்லது இவைகளை எல்லாம் எத்தனையோ அவமானங்களை எல்லாம் தாங்கித்தான் ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது அவர் மன வலியோடு தான் வாழ்கின்றார். ஆகவே ஒருவருக்கு தனிப்பட்ட ரீதியாக உதவி செய்வது மனவலியே மனவலியே மனவலியே நினைக்காக தீர்ப்புகளை வழங்கி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். உதவி செய்வது என்பது பொது அமைப்புகளுக்கு உதவி செய்வது, இவைகள் அல்ல பட்டிமன்றத்து வாதம். இந்த தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். பட்டிமன்றத்து தலைப்பு ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது மனவலியா, ஆனால் ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மனவலியே மனவலியே மனவலியே நினைக்காக மீண்டும் ஆணித்தரமாக நாங்கள் கூறிக்கொண்டு புகழுக்காகவும் பேச்சுக்காகவும் நாங்கள் ஐயோ நாங்கள் ஆறுதலாக ஆறுதல் வார்த்தை கூறினோம் ஆறுதலாக செய்தோம், ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஒருவரும் படும் வலிகள் உங்கள் அனைவரும் அணைந்ததை நீங்கள் அத்தனை பேருமே அதை ஆக்கபூர்வமாக உணர்ந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். இணைந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழ் ஒளி. தமிழ் ஒளி நேரம் சரியாக 5:10 ஆகிய ராஜ்யத்தில் 4:10. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் வலம் பெறுகின்றது.

நேர்மணி நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக ஒற்று அம்மாக்கள் அளப்பயிருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய மூன்று தினங்களில் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். வளைவு போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்ட கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லினுடைய முதலெழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்புறவுகளே, விடை தெரிந்தால் விரைவாக இணைந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது.

சமூகத்தில் சிலரினால் பலருக்கு வருத்தம் ஏற்பட சிலரிடம் இருப்பதை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து கண்களின் பார்வைக்கு தடையாக வரக்கூடியவற்றில் ஒரு வகையை விடையாக நீங்கள் பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. அதற்கான பாடலையும் இப்பொழுது உங்களுக்காக தருகின்றேன் அன்பு உறவுகளே.

0: என்னடா சேருவீங்க? ஏன்டா இப்ப அழுவுறீங்க?
1: எப்படி நீ அடிக்க போற? முதல்ல எழுதிட்டு அடிக்க மாட்டேன்ல.
0: தப்பு பண்ண வேண்டிய அடிப்பேன், உங்களை எல்லாம் அடிக்க மாட்டேன்டா. என்னடா பாட்டு பிடிச்சிட்டு இருந்தியா?
2: என்ன செய்ய?

0: சார், அந்த உறவுகளை ஒலித்த பாடலை வடிவாக கேட்டீர்கள். அந்த உறவுகளை அந்த பாடலிருந்து சொல்லை கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளப் போகின்றீர்கள். நீங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை இணைந்து கொண்டு சிறப்பித்தீர்கள். 12 அன்பு உறவு ராணி சம்பந்தர் அவர்கள் தூத்துறது தூள் என்று சொல்லியிருந்தார். பிறகட்டு கண் விழி படலம் என்று சொல்லியிருந்தார். தேவி தனராஜ் அவர்கள் இணைந்து கொண்டு கட்டு கண் விழி படலம் என்று சொல்லியிருந்தார். புஷ்பதி அவர்கள் தூத்துறது தூள் என்று சொல்லியிருந்தார். சசி அம்மா அவர்கள் தப்பு கணக்கு தலைவலி என்று சொல்லியிருந்தார். பிலோமினா அவர்கள் தூத்துறது தூய்மியம் என்றால் புகார். ஏ நடேசன் அவர்கள் தப்பு கணக்கு தட்டுமாற்றம். பிரேமா கைலானான் பண்பு பாசாடை என்று சொல்லியிருந்தார். சித்ரா பவன் அவர்கள் தப்பு கணக்கு தலைவலி என்று சொல்லியிருந்தார். சுயாமலா அவர்கள் கணக்கு கரிவிழி படலம். ஏண்டிமாலா அவர்கள் தப்பு கணக்கு தலைவலி. சுவாசினி அவர்கள் தப்பு கணக்கு தலைவலி. மீனா அவர்கள் தப்பு கணக்கு தலைவலி என்று சொல்லியிருந்தார்கள். யாருமே முன்பகுதி விட கூட சொல்லவில்லை, நீங்கள் பின்பகுதி விடையும் சொல்லவில்லை. அன்பு உறவுகளே, இப்பொழுது முயற்சி செய்து பாருங்கள். பாடலை கேட்டிருப்பீர்கள். பாடலிலிருந்து நான் கேட்ட கேள்வி இதுதான். அன்பு உறவுகளே, சமூகத்தில் சிலரினால் பலருக்கு வருத்தம் ஏற்பட சிலரிடம் இருப்பதை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடிக்க. சிலரினால் சமூகத்தில் இருந்து சமுதாயத்தில் சிலரினால் பலருக்கு வருத்தம் ஏற்பட சிலரிடம் இருப்பதை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து கண்களின் பார்வைக்கு தடையாக வரக்கூடியவற்றில் ஒரு வகையை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. விடை தெரிந்தால் நீங்கள் விரைவாக இணைந்து கொண்டு பதில்களை கூறலாம். அன்புறவர்களே, முயற்சி திருவினையாகும். அன்புறவர்களே, நீங்கள் முயற்சி செய்யாமல் பதுங்கியிருந்தால் விடை வந்து சேர்வதற்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். முயற்சி, நீங்கள் சரியோ புள்ளியோ பாடலிலிருந்து ஒரு சொல்லை கண்டுபிடிக்கிறது பெரும் கஷ்டம் இல்லை. அன்புறவுகளே, சமூகத்தில் சிலரினால் பலருக்கு வருத்தம் ஏற்பட சிலரிடம் இருப்பதை, எல்லாரிடம் இருப்பதில்லை சிலரிடம் இருப்பதை பாடலிலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அன்புறவுகளே, கண்களின் பார்வைக்கு தடையாக வரக்கூடியவற்றில் ஒன்றை விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. அன்புறவர்களை, விடை தெரிந்தால் நீங்கள் விரைவாக இணைந்து கொள்ளலாம். நீங்கள் வரும் வரை ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை கேட்போம்.
1: டென்மார்க் பிரந்தாபதியில் தான் தோன்றி அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா. நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிருந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79.

0: அனைவருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சகோதரி பிலோமினா. அன்ட் நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன். நீங்க?
0: நாங்களும் இருக்கிறோம் உங்களோட புண்ணியத்துல.
1: உங்களோட புண்ணியத்துல நீங்க நலமா இருக்க வேணும் என்று. நான் உடையத்துல கிருக்கி அண்டு
0: கிருக்கி
1: கிறுக்கு பிடிச்ச என்ன செய்யறது தெரியாம இல்லாத அடிச்சு உடைப்பாங்க அப்படி எல்லாம் செய்வாங்களோ. கிறுக்கன் சொல்லுவாங்க
0: அவங்க. கிறுக்கி பாட்டுல வந்தது
1: வந்தது அவன் கிருக்கியன்டா, அதுதான் கருத்து. அவங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிட்டேன்னு
0: சொல்லுவாங்க.
1: அடிச்சு அடிச்சு உடைப்பாங்க, எரிப்பாங்க, கொள்ளுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்ப அந்த கருத்தை எடுத்து கிறுக்கி என்ன எடுத்து கிருகிருப்பன் சொல்றோம்.
0: கிருகிருப்பன் என்ன?
1: தலைச்சுட்டும் மயக்கமா வந்து வந்தா கண் வந்து தடையா இருக்கும்.
0: பார்வைக்கு
1: தடையா கிருகிருப்பு வந்தா கண்ணுகள் தெரியாது. கண் வந்து அப்படியே சுத்தி கொண்டிருக்கும்.
0: நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரி.
1: எந்த கருத்து? சரி பாப்பா, நன்றி ராஜானா.
0: அவர் சகோதரி பிலோமினா அஞ்சன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வாட்ஸ்அப்போடாக இணைந்திருக்கும் அன்பு சகோதரி திருமதி கியா நடேசன் அவர்கள். நலமா இருக்கீங்களா?
2: வணக்கம் ராஜா. நான் நலமா இருக்கிறேன், நீங்களும் நலமா இருந்தோங்க.
0: நன்றி. என்ன வெயிலா?
2: இல்ல, இப்ப மாலை தடையா மழை பெய்யுற மாதிரி இருக்கு.
0: உங்களோட நாட்டிலயோ?
2: ஆமா, இப்பதான் இருக்கு. மத்தியானம் சரியான வெயில்.
0: சரியான வெயில்?
2: ஓ, நான் சிறப்பிக்கு போயிட்டு தடவுளி தலையை சுத்திட்டு.
0: அவ்வளவு வெயில்.
2: சமூகத்துல
0: வருத்தம் ஏற்படுமா சிலருக்கு? சிலரிடம் இருப்பதை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து கண்களின் பார்வைக்கு தடையாக வரக்கூடியவற்றில் ஒரு வகையை நீங்கள் விடையாக பெறலாம்.
2: கண்புரி எடுத்த நான் பின்னுக்கு தான்
0: நீங்க யோசிச்சுட்டு வாங்க. நன்றிமா. நன்றி. அவர் திருமதி ஜானடேசன் அவரை தொடர்ந்து பானலில் வந்திருக்கோம். அடுத்த அன்புரோ வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் பத்மராணி. நல்லமா இருக்கிறீங்களா? உங்களோட பொழுது என்ன மாதிரி போகுது பத்மராணி?
3: என்ன
0: சமைக்கிறது? சாப்பிடுறது 24 ரைஸ் குக்கர்ல சோற போட்டு சமைச்சு போட்டு இருக்குது. நீங்க என்ன பத்மராணி? யார் அறிவார் அச்சோ என்று நான் உங்களை நீங்க தனியா வீட்டுல சும்மா விளையாடிக்கிட்டு நாளைக்கு நாவுக்கரசரை பத்தி கொண்டு வர போறீங்க. அப்ப மாணிக்கவாசன் அம்மா அப்பா அந்த பேர்
3: என்ன
0: சொல்லணும்? முக்கியமா தாயார் எல்லாம் சொல்லித்தான் பரவணும். கேட்டிருக்க நல்லா இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு எடுத்து தேடி
3: கிறுக்கு எடுத்து
0: அவர் கீங்க. நீங்க கூ
3: கீழே
0: என்ன கோமா?
3: கிளை கோமா
0: கிளைக்கோமான்றதான் கண் விருத்தம். கொடுமையடா, நன்றி, வாழ்த்துக்கள்.
3: நன்றி, வணக்கம். இங்க நாளைக்கு வரையிறேன், வந்துடும்.
0: வராது விட, நீங்க போங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அவர் பத்மராணி அவர்கள். பத்மராணியை தொடர்ந்து சகோதரி ஷியாமலா அவர்கள் பைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் ஈழத்தில் இருந்து. வணக்கம் பத்மராணி. ஆமா ஷியாமலா, வணக்கம். நல்லமா இருக்கீங்களா ஷியாமலா? தங்கச்சி கதைச்சது கேட்டுதா? உங்களோட குப்பின் கதைச்சது கேட்டுதா? குப்பின் குப்பின் கொஞ்சம் வந்ததா?
4: கொஞ்சம்
0: கொஞ்சம். நீங்க இல்லன்னு சரியா ஹை ஒன்று முறிஞ்ச மாதிரி இருக்கான் தனக்கு.
4: உண்மையதான்
0: சொல்றீங்க. அவ ஒன்னு சொல்றா இல்ல சகோதரி, அவெல்லாம் ஒழிக்கிறா. நீங்க நலமா இருக்கீங்களா? அம்மா அப்படி இருக்கா? அது சரி, அதை கேட்கல நான். அந்த கதை கேட்டேன், அம்மா இப்படி இருக்கிறா, சூப்பரா இருக்கிறான்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கிறா, நல்லா கதைக்கிறா, என்னோட
4: நல்லா
0: வாழ. அவளை தான் காணும்.
4: என்ன
0: உள்ள இதுல இருக்கிற ஒரு யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு வேலனைக்கு போயிட்டு வரத்துக்கு 150 ரூபா காசோட பயந்து சார் காய் பயந்து சார் இங்க போய் அம்மாளுக்கு அம்மாளுக்கு போய் சாப்பிட்டு வர்றதுக்கே புண்ணியம். ஒரு புண்ணியம் இந்த உலகத்துல ஒன்றும் இல்ல. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வெளிக்கிட்டீங்களா, 6 மணிக்கு பஸ் எடுத்தீங்களா, சும்மா அந்த மாதிரி கொண்டே குறுக்கிட்டு வரல இருக்கும். அதுல பார்த்தா போட்டு சிங்கன்னு கொண்டே விடும். சிங்கன்னு சாப்பிட்டு உண்டியல் டக்குன்னு போகலாம் பிள்ள.
4: பண்பாடாக
0: செய்து வச்சிருக்காங்க.
4: சின்ன
0: ரோடு தானே உங்களுக்கு?
4: புங்குடிதீவு
0: நன்றி, வாழ்த்துக்கள் ஷியாமலா. வழியா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க.
4: படுக்காதே.
5: அது வெள்ளன மொழி
0: புரியுங்க. சம்பந்தத்துக்கு ஸ்டோரி வந்து சொல்லுங்க நாளைக்கு.
5: அது என்ன அக்கா சொல்லுவாதானே, நாங்க கேட்போம்.
0: அது நான் மட்டும் சொல்றேன், நீங்க மட்டும் சொல்லக்கூடாது. நன்றி
5: வாழ்த்துகள்.
0: அவர் சௌதரி ஷியாமலா, ஷியாமலாவை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்பூர்வம் வணக்கம்.
6: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். சுவா நலமா இருக்கீங்களா சுவாசினி?
6: ஓ நாங்க நிலமா இருக்கோம், நீங்களும் அப்படியே நிலமா இருக்கோம். வேண்டிக் கொண்டு
0: நன்றி வாழ்த்துக்கள்.
6: நான் வந்து கிறுக்கெடுத்து.
0: நீங்கள கிறுக்கா முறுக்கா?
6: கிறுக்கு கிறுக்கு முறுக்கில்ல கிறுக்கு
0: கிறுக்கு.
6: அதுல இருந்து கிளாக்கோமா.
0: கிளாக்கோமான்னு சொல்றீங்க?
6: ஓ அந்த கண்ணு நழுத்த நோய் அழைக்கப்படுற அந்த கண்ணு நரம்புகள்.
0: உங்களோட தம்பி உங்க காட்டுறான், வாட்ஸ்அப்
6: காட்டுறானா?
0: கிளாக்கோமாண்டா? கிளாக்கோமாண்டா?
6: ஓ
0: என்னடா கொடுமையா கிடக்கு, எல்லாம் புது புது நியூஸ் கொண்டு வரீங்க.
6: அமெரிக்கால இருந்து ஜப்பான்
0: ரேடியோ நிகழ்ச்சி வர மேடம், பாட்டுக்கு மாத்திரம் வருவா?
6: அதைக்கு தெரியத்தான் அம்மா கலக்கு சில நேரம் எங்களுக்கு கதைக்கு சேரன் தெரியதான்
0: தானே. அவன் வந்தா தான் பொலிவா இருக்கும் நிகழ்ச்சி.
6: வந்து வந்து தனக்கு தெரிஞ்ச சொல்லிப்பட்டு
0: போலாம். நன்றி வாழ்த்துகள்.
6: நன்றி வணக்கம்.
0: அவர் சுபாசினி பத்மநாதன், அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும். அடுத்த அன்புரு வணக்கம்.
7: வணக்கம் தானே.
0: வணக்கம் பதனா, நலமா இருக்கீங்களா பதனா?
7: ஆமா நலமா இருக்கிறோம்.
0: ஆயிரம் போட்டோ வச்சிருந்தா தாங்காது புள்ள.
7: அதுதான்
0: அப்படியா?
7: உண்டை வச்சுக்கொண்டு ஒரு படத்துல பத்தை எடுத்து நம்ம எடுக்கிறதுக்கு உண்டை வச்சுக்கொண்டு
0: உள்ளுக்க
7: போயும் அது
0: அடிக்கிறேன் அடிக்கிறேன் நீங்க எடுக்கிறீங்களா? அடிக்கிறேன்
7: இல்ல இப்ப பாருங்க, 8 நிமிஷம் நீங்க தரேன். 8 நிமிஷமும்
0: அப்படி உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு சில இருக்கு.
7: இல்ல இல்ல அத ஒரு நாள் தான் எப்படி வந்தது இவ்வளவு நாளைக்கு, அதுவும் 15 நம்பர் அப்படி வருதுண்டா. அது இது இதுல மூங் பண்ணது திருப்பி ஒருக்கா பேர் திருப்பி பேர் என்று
0: வரும்.
7: எனக்கு மட்டும் இல்ல அவருக்கும் அப்படித்தான் வந்தது.
0: ரெண்டு பேரும் ஒரே ஆள் தானே வரேன்.
7: என்னென்ன
0: பாடு? உடலும் இந்த உயிரும் உனக்கு அர்ப்பணம். அப்ப நலமா இருக்கிறீங்களா?
7: நலமா இருக்கிறோம். ஏனையும் பாதையை தானே வரேன். முந்தி காப்பேட் ரோட்டு
0: சொல்றேன். வெளிநாட்டுக்கு விட்டுருக்கலாம். அதெல்லாம் கேள்வி கேட்காம விட்டுத்தான் எல்லாம் வந்து இதுல இருந்து எது மட்டும் போதும் இல்ல யோசிச்சு வந்து நீங்க ஆரணியம் கேட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட அதை கேட்டு வந்து நாளைக்கு சொல்லுங்க. எனக்கு அப்பாக்கும்
7: தெரியாதீங்க
0: வயசு வந்த வாலிபர்கள்.
7: அப்படியா?
8: சிலரினால் பலருக்கு வருத்தம் ஏற்படக்கூடிய சிலரிடம்
7: சொன்ன
8: விட அன்போடு வரவேற்றுக்
7: கொள்கின்றேன்.
8: வணக்கம்.
9: என்ன
8: செய்யற? எல்லா இடத்திலும் அலி அலியா வருது. நான் என்ன செய்ய?
9: நீங்க
8: மாப்பிள்ளையா நிக்கிற
9: என்ன
8: அப்ப நல்லா இருங்க.
9: நன்றி,
8: வாழ்த்துக்கள். அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். சித்ரா பவனை தொடர்ந்து திருமதி ஜெயா நடேசன் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
10: வணக்கம். நான் வேட்டு வைக்கிறேன்.
8: நீங்க வேட்டியா? ஜெயா நடேசன். வேட்டு வச்சா?
10: வேட்டு வைக்கிறேன்னு சொல்றேன்.
8: அது என்னதுக்கா வேட்டு வச்சா? பலருக்கு என்ன தீமையை ஏற்படுத்தும் சிலருக்கு?
10: அது கூட சரியான
8: சரி வராத. நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரி. திரும்ப
10: வடியாடுத்து
8: நல்லபடி எடுத்து வாங்க. நன்றி.
10: நன்றி.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
11: நன்றி.
0: நீங்க சொல்ற கேக்க இல்ல
12: என்ன
0: குடுமையா அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம் பிரேமா, நலமா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். சொல்லுங்கள் பிரேமா.
13: நானும்
0: குடவள்ளாக்கி அவருக்கு அதுவும் கவச குண்டலத்துடைய பிறந்தவர். அப்படியான கர்ணன் பெருமையை அடிக்க ஒரு சூரிய பகவான் தான் தந்த.
13: சூரிய பகவான்,
0: அது சூரியனை கூட சொல்லக்கூடாது. கிளிகளுப்புன்னு சொல்றீங்களா? நன்றி, வாழ்த்துக்கள். அவர் பிரேமா அவர்கள் பிரேமாவை தொடர்ந்து பச்சப்பூடாக இணைந்திருக்கின்றார் எங்களுடைய அன்பு சகோதரி புஷ்பவதி அவர்கள். வணக்கம் புஷ்பவதி. பச்சப்பூடாக இணைந்திருக்கும் சகோதரன் வணக்கம்.
14: சகோதரி
0: அது உண்மையா ஒரு உடுப்பு இங்க போடுற மாதிரி வெள்ளக்காரர்கள் கொண்டு போய் அணிகிற மாதிரி வடிவான உடுப்பு எல்லாம் போட்டம்மா. அவர் நெற்றியில அவருக்கு குறி எல்லாம் வச்சு சந்தனம் பூசி அவருக்கு ஒரு துறவிதான் அவரை கையகப்படுத்தி கொண்டு போறார். அது தானா அவைய போயிக்க தானா வந்து சேர்ந்தது. அவர் குழப்படி இல்லாத ஒரு தெய்வ பிறப்பு தான். அது குழப்படி
14: இல்லை,
0: அது எனக்கு தெரியல. அது என்ன என்ன தெரியல. அவர் காப்பாற்றி கொண்டு போறதுக்கான தான் அவர் தான் நுண்ணுக்கு போறாரு. உள்ள பாதை காட்டுற அவர் தான். இவையெல்லாம் பாதை காட்டல. அதுக்கு அது தானே போகுது முன்னுக்கு. அப்படி ஒரு கடவுளின் உலகாலம் அவங்க கதராமது நடந்து போறாங்களே அந்த காலத்துல இருந்து போறாங்க. இப்படி ஒரு நாள் ஒரு வருஷம் வரையில் இந்த முறை தானாக வந்தது. அவர் உடத்துல நின்று வந்து இப்படி தானாக வந்து சேராதகள் சிலது பயம் அடிப்பாங்க கொல்லுவாங்க காலால் அடிப்பாங்க அப்படின்னு ஒரு மடையன் போய் காலால் அடிச்சு
14: வரான்.
0: மன்னிப்பு கேட்கிறான். அவனுக்கு வெறியில அடிச்சு போட்டு வாயில்லாத பேச தெரியாத ஜீவனுக்கு அடிக்கிறவனோட அவன அவனை போல கேடு கட்டவன் இந்த உலகத்துல யாருமே ஒரு இரணிய ஒருத்தர்ல ஒரு அன்பில்லாதவன் இரணிய பிறப்பண்டு அடிச்சான பாவம் அடி. நீங்க ஒரு உரிமையாளர் அடிக்க சண்டை பால கைய காலையும் மடக்கி கண்டு அடிய வாங்கிட்டு இருக்க. நாளைக்கு எனக்கு சாப்பாடு ஆறுதாரன்ற அது இந்த எதிர்கால சிந்தனை. அது நாளைக்கு வந்தவுடன் வர அவர் அடிச்சவர் வரையக்கும் வாழை ஆடி கொண்டு நிற்கும் தான் தான் தான் தான் கூட விட்டு அதை வடிவாமின குளிச்சாத்து எல்லாம் வச்சு அதை வடிவா பவுடர்லாம் போட்டு அந்த மாதிரி வச்சுருந்தா அது கிட்ட நிற்கலாம். ஆசையா
14: இருக்கும்.
0: அந்த பெண்மணி அதை தான் கொண்டு வந்து உங்களோட ஒப்படைப்பாவும் அந்த காட்டுக்குள்ள இல்லாம வேற மிருகங்கள் வரும். வேற மிருகங்கள் கண்டா ஆசையை விழுக்கிடுவார் பாயை விழுக்கிடுவார். ஒரு விலங்கு நாங்கள் இப்படி அவரை செய்யக்கூடாது. வன விலங்குகளின் சட்ட தடை சட்டங்கள் இலங்கையிலும் இருக்கு. அந்த சட்டங்களை கொண்டு போயிடலாம். அப்போ கடவுளோட புகையைக்க அவர்கள் சொல்லியிருப்பார் தானே. நீதிமன்றத்துக்கு போனதான அப்போ புகையைக்க அவர் சொல்லியிருப்பார்கள் இப்படி இப்படியா தானா தான் வந்தது. நாங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வடியாக வச்சிருக்கிறோம். உங்களுக்கு மேலே ராணி வந்து நிற்கிறாரு. அவள் வாட்ஸ்அப்பில் கதைக்கிறாண்டா அப்புறம் அதில் அடிக்கி போட்டு வந்து நிற்கிறா உங்களை குழப்பறா. ராணி என்ன தெரியும் தானே?
11: ராணி என்ன ராணி சம்பந்த
0: உங்களை உங்களோட பேச்சு கேட்கலாம் மாட்டேன் மற்ற மற்ற பைபரில் வரலாம் தானே எல்லாமே எல்லாமே இங்கே என்ன செய்கிறேன்னு நான் கடவுளை தான் கேட்கணும். அப்போ நீங்கள் என்ன விட கண்டுபிடிச்சிங்க?
11: நான் அந்த கிருக்கம்மா அது அதே குளுக்கோமா இங்கே இருக்கு குளுக்கோமான்ற ஒரு இது
0: வருத்தம் இருக்கு.
11: அப்போ
0: அதில் என்ன சொல்கிறீங்க?
12: என்ன
0: தெரியும். அத்தோடு அப்போ ஒரு இடையில இடைவெளியில ஒரு ஒரு நாலுகால் செல்ல பிராணி வந்து சேர்ந்துட்டுது. அது அவைக்கு வழிகாட்டிக்கிட்டு கூட்டிகிட்டு போதும். அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு குளிச்சாது வடிவா எல்லாம் திருநூறுலாம் பூசி வடிவா வச்சு கொண்டு
12: இந்த
0: உலகம் தெரியாம நீங்கள் போல பெரிய அதுதான் இப்போ ஃபஸ்ட்டு நியூஸ் ஆப்பே கொண்டிருக்கு. ஒரு லூசன் அடித்தவன் எவனுக்கு பிசர்றான் தண்ணி அடிச்சு அங்கே போதும் தானே சௌகரம் அந்த போதையெல்லாம் அடிச்சிருப்பான். அதுக்கு ஒரு தெய்வ குட்டி சௌகரம் போய் பாருங்க உங்க டிக்டோக்ல உதயன் விட கண்டுபிடிச்சிங்களா? நன்றி வாழ்த்துக்கள். அவர் உதயன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்தான்பூர். வணக்கம்.
14: வணக்கம் ராஜா, நான் நல்லமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சூப்பராக. இங்க வாட்ஸ்அப் விட்டுட்டீங்களா?
14: அது கொஞ்சம் வரல தான். அது நம்ம ரேடியோ அந்த கேக்க டெலிபோனுக்கால எனக்கு அது விளங்குது இல்ல. இதெண்டா பரவாயில்லை இல்ல. ஆமா, நீங்க கலக்கிறது நீர்கள் கலக்கிறது ஒன்றும் அதுக்குள்ளால வடிவ வருது இல்ல. என்ன
0: ஈஸி அம்மா இப்ப எடுக்கிறது ஈஸி.
14: ஆமாமா, ஈஸி எடுக்கிறது ஈஸி. ஆமாமா, நான் கண்டுபிடிச்ச விடையன்னா ஏவல்.
0: ஏவல் பிசாசு.
14: அதுக்கு
0: தெரியுது ராந்தேக்கு போக இதுகளுக்கு தான் தெரியுது இல்ல. அவர்களை தொடர்ந்து எங்களுடைய வைஃபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
15: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா? ஏன்னா நீங்க அவாக்கு மேல ஏறி வாட்ஸ்அப்ல
15: வந்திருக்கிறான்னு
0: சொன்னாலும் வேண்டாம். நான் சொன்னான் உங்களுக்கு ஒரு ஆள் வாட்ஸ்அப்ல வந்து ஒரு ஆள் கதைக்கிறான்
15: சொல்றேன்.
0: தெரிஞ்சிட்டு
15: மற்றதுக்கு நீங்க சொன்ன அப்புறம் தெரியுமா வாணிக்கிறான்.
0: அப்ப சுப்பிரமணியன் கதை கதையெல்லாம் வரைஞ்சு
15: சுப்பிரமணியன் கதை பார்த்தேன். அவர் நேர்குட்டி ஒருவர் போவார் வழியில அவருக்கு எல்லாம் பொட்டு எல்லாம் வச்சு திருநூறு எல்லாம் பூசி
0: உடுப்புகள்
15: ஒரு
0: பட்டு
15: சாதுவான பட்ட கலர்
0: பட்டு பட்டால தலையை சுத்தி கட்டி
15: பட்டெல்லாம் போட்டு அவருக்கு எல்லாம் போட்டு உண்மையா சுப்பிரமணியம் பேரும் வச்சு
0: அவராச்சு அவர்தான் பாதகாற்று
15: பாதகாற்று உண்மையா அருமை. அது
0: என்ன தெரியும் அதுக்கு
15: கூட்டிக்கொண்டு போவோம். அப்படியே போவோம். அது அந்த ஒரு பாதுகாப்பு மாதிரி தான், எங்களுக்கு வந்த ஒரு துணை தானே.
0: ஓகே
15: அம்மா கதைச்சு கொண்டே போவா, வைர வா வா வா.
0: அப்ப என்ன விட கண்டுபிடிச்சீங்க
15: அம்மா? அடுத்த நான் ராஜானா இதுல அந்த ஏக்ரல் ஏத்தல் சொன்னதல்ல, ஏத்தல் வருது இல்ல, ஏக்ரவன் எதுக்குறான் எதுக்குறவன் எல்லாம் வருது, ஏமாத்துறவன் ஏக்ரவன் வருது. அந்த ஏக்ரதுல இருந்து வந்து ஏமம் சொல்லிச்சோன்னா ஒரு மயக்கம்,
0: கண்ணுக்கு வர மயக்கமோ
15: மயக்கம் மாதிரி வந்ததுண்டா, அது கண் பார்வை குறையும். அந்த நேரம் மயக்கம் வரைக்கெல்லாம் தலையை சுட்டு வந்தோன்னா அந்த கண் பார்வை குறையும். அவர் ஒரு வகைதானே கேட்கிறார்.
0: அவர் சகோதரி ராணி சம்பந்தர், ராணியை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்புறவை வணக்கம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
12: வணக்கம்.
0: வணக்கம். சௌசிகமா நலமா இருக்கீங்களா?
12: நல்ல
0: சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறோம். சௌசிகமா காணையில இருந்து ஜோதிச்சுட்டு இருந்தா வந்துட்டீங்க.
12: உண்மையாவா?
0: நானும் சத்தியமாட்ட விளையாட்டு வீட்டை போயிருந்து நானும்
12: கதைக்கிறேன்.
0: நாளைக்கு
12: வெளிக்கிட்டா?
0: நன்றி. அப்ப சுப்ரமணியன் விளையாட்டு பாத்தீங்களோ?
12: கண்டுபிடிச்சிருவன்.
0: நீங்க என்ன மொழியில பேசுறீங்களோ, என்ன மொழியில கதைக்கிறீங்களோ எல்லாம் பிடிச்சிடும். மூன்று மொழி ஒரு வீட்டில் மூன்று, இங்கிலீஷ் கதைச்சு தமிழ் கதைச்சு பிரெஞ்சு கதைச்சாலும் அது ஓகே, விளங்குது. கை கூடுடாண்டா கை கொடுக்குது. அதுக்கு மேல பாஞ்சு தோல்ல கால் போடுவார். நன்றி, வாழ்த்துக்கள். அவர் சசியம்மா, சசியம்மாவை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. வதனி மோகனை வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார். வதனி மோகன் நலமா இருக்கீங்களா? வதனி
16: நலமா இருக்கிறோம். நீங்க
0: நல்ல சவிக்கு வந்தீங்க. நலம் கேட்க வாரதே இல்ல, சும்மா இருங்க.
16: நாங்க வராதால நாங்க வீட்டு கொண்டிருக்கோம்.
0: என்ன வீட்டு கொண்டிருக்கீங்க? எனக்கு சொல்ல, எங்க கேட்டு கொண்டிருக்கிறோம். நலமா நீங்க சாப்பிட்டீங்களா மத்தியானம் படிவா?
16: நாங்க படிவா சாப்பிடுறோம். நீங்க படிவா சாப்பிட்டீங்களா?
0: என்ன செய்யறா சகானா? சகா சயானா
16: போயிட்டா
0: பெரிய மர்மமா விளையாடுறாங்களே இந்த உலகத்தை, இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்களே. அப்ப என்ன விட கண்டுபிடிச்சீங்க? நீங்க நலமா இருக்கீங்களா?
16: நாங்க நலமா இருக்கிறோம். அப்படியே நீங்க நலமா இருக்க பின்னா நேரம் நான் தான் முடிய போறேன் போல.
0: அங்க ரெண்டு பேர் இருக்கிறார்கள் பாவங்கள்.
16: அப்ப நான் என்னன்னா இந்த
4: நன்றி வாழ்த்துகள் பாராட்டுகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம், நீங்கள் நலமா இருக்கிறீங்களா தேவி என்றன்? நன்றி. எனக்கு புளியா சொல்ற சந்தோஷம் தானே, அதை திருத்தி எடுக்க போறீங்க. அப்ப அதுக்கு என்ன செய்ய போறீங்க? விட பார்வைக்கு தடையா இருக்கிற சொல்லத்தான் தடையா வரக்கூடியவற்றில் ஒன்றை ஒரு வகையை தான் விடையா காணட்டாம். பார்வைக்கு தடையாக வரக்கூடியவற்றில் ஒரு வகையை விடையாக பெறட்டாம். நீங்க கிட்ட பார்வை என்று சொல்றீங்களே,
17: சரியா இருக்கு. சுப்பிரமணியம்
4: கதர்காமத்துக்கு யாத்திரை போறவர்கள் அம்மா, ஒரு 60-65 தமிழர்கள் பொம்பளை பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து போறவன் நடந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து அவருடைய அம்மா வேற ஒரு பகுதியில இருந்து கிளிநொச்சியோ எங்கேயோ ஒரு பகுதியில இருந்து தானே வந்து சேர்ந்து அந்த அடியார்களை அழைத்து கொண்டு போறார்.
17: அடியார்களை
4: போய் பாதை காட்டிக்கிட்டு போற மாதிரி போறாரு.
17: நான் இப்ப இந்த
4: திருக்கு என்ன கதை சொல்றேன் என்றால், அந்த குடிகள் அடிக்கணும் இல்லை.

0: நல்லா இருக்கிறோம். நீங்க என்ன படம் சொல்ல போறீங்க?
1: நன்றி
0: வாழ்த்துக்கள் இணைந்து கொண்டு அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொழுது மாத்திரமல்ல அடுத்த நாள் பொழுதும் உங்களுக்கு உற்சாகமான பொழுதாக மலர வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். அந்த உறவுகளே நடைபெற்றது. ஜெர்மனிய நேரம்.

தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூர்த்தி லவ்சான், 0541-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா, 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவிழான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன் நுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS, சைபர் 44 440 60 50, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 79 230 80, சைபர் 4.
1: தங்கச்சி காலுக்கு ஒரு
2: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலை விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 Avenue de Marsal 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40, சைபர் சைபர்.
3: ஒரு கவிதை சொல்வாயா?
4: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன். நான்
5: எத்தனை பேருக்கு
4: கிட்டத்தட்ட

0: ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேர் கண்டா எங்கட இடத்துல ஓகே. ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையானு சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணும் பண்ணாலும் கேளுங்க. நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரதுக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ அப்படி என்ன டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ். தேங்க் யூ.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: வணக்கம் அன்பான உறவுகளே, இப்பொழுது நேரம் சரியாக 6:08. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி உங்கள் வானொலி. இப்பொழுது முதல் அன்பானவர்களே நாடகத்துக்காக காத்திருப்பார்கள் அல்லவா, அவர்கள் வருவதற்கான தொலைபேசி இலக்கம் 01 48 32 15 40. இன்னொரு தொலைபேசி இலக்கம் 03 93 981 48 47 71 என்ற இலக்கத்தோடு பறந்து வருவார்கள். அவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையில் பாடல் மட்டும்தானே

0: தொடர்ச்சியான கலைப்பயணத்தில் மூச்சு விடாமல் தங்களுடைய எடுத்துக்கொண்ட காரியத்தில் சமுதாயத்தில் நடக்கின்ற விடயங்களை விழிப்புணர்வோடு தருகின்றவர்களுக்கு இந்த நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், காரணம் அவர்கள் இந்த கலைக்குரியவர்கள் அல்லவா, எனவேதான் அவர்களுடைய நாடகத்தை தொடர்ந்து நீங்கள் பாடுவதற்காக அழைப்புக்கு வரலாம். காத்திருங்கள் அதன் வரை. சரி, இப்பொழுது யார் வந்திருக்கிறது என்று பார்க்கலாம். வைவரூடாக யோகேஸ்வரி அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் வந்திருப்பார். வணக்கம். வணக்கம். மற்ற லைன் கட் பண்ண உடனே ஓடி வந்துட்டா. சரி அம்மா, அந்த தொலைபேசி இலக்கத்துல வேறுங்க பாத்தீங்களா, இல்ல அவ என்னன்னு கேட்டா மற்ற நம்பருக்கு வந்தவா, அதுல யாரோ பாட்டு கேக்குறதுக்கு ஓடி வந்துட்டோம். பக்கம் இந்த இப்படி என்ன அரு அங்காரு என்னன்னு கேட்டால் அரு ரூட்டால போயினமுண்டு ஓடி போய் பாக்குறதானே. பார்த்தால் அங்கே சிலவளே எல்லாரும் கண்ண பேர் பார்த்தா விடாம இல்லையோன்னு போய் நடுக்கலா ஓடிப்பாங்க. இந்த பொட்டுக்கார பாக்குறது
1: எத்தனையாவது
0: 219வது தொடர்ச்சியான உங்களுடைய விழிப்புணர்வுக்கு நன்றி. காத்திருங்கோ அம்மா வராபோன்னு பாப்போம். வணக்கம் யோகேஸ்வரி அம்மா. நல்லது, கொஞ்சம் கேட்ட வையுங்கோ சத்தத்தை. எங்க பாப்போம், என்ன கொஞ்சம் கதைங்க பாப்போம்.
1: வணக்கம்
0: கொஞ்சம் நீங்க கதை குறைச்சி கதைக்கிறீங்க. எனக்கு தெரியாது,
1: வணக்கம்.
0: புஷ்பவதி அம்மாவுடைய தொலைபேசி சத்தம் கிருலன்னு வந்துட்டு
1: இருக்கு.
0: அவருடைய தொலைபேசி தான் இது, அங்கதான் தவறு விளங்குதா அம்மா? யோகேஸ்வரி அம்மா, அவருடைய தொலைபேசி தான் பார்ப்போம். இப்போ பெரு திருப்பி பெறுவா சரியா?
1: சரியோ.
0: சரி, என்ன நாடகம் பறந்து வரப்போகுது?
1: உயிர் பிரியும் வேலை.
0: உயிர் பிரியும் வேலை. சரி வந்துட்டா.
2: வணக்கம்
0: மித்திரன். உரையாடுங்கள்.
2: சரியா?
1: நாங்கள் சிவமா இருக்கிறோம். அதான் நீங்களும் எப்படி இருக்கிறீங்க?
0: உங்கதான் பிரச்சனை, இங்கே இல்ல. உங்களோட
1: தொலைபேசிதான்.
0: நீங்க வைவருக்கு வாங்க. என்ன பிரச்சனை?
2: நானும் நீங்களும் கேட்க நல்லா இருக்கு
0: இந்திரன்.
2: அம்மா அந்த லைனுக்கு வந்த உடனே தான் அப்படி இதன்னது பைபிள்ல அம்மாண்ட குரல் நல்லா கிளியரா கேட்டது எனக்கு.
0: வர வரமே பறந்து பெருமாள்
2: ஹலோ
3: வணக்கம்
2: எனக்கு வெளியில சத்தம் கேட்காது.
0: இப்ப அவ கதைக்கிறவங்களுக்கு கேட்கலையாம்மா?
2: நீங்க கதைக்கிறது பரவாயில்ல. சரி,
0: என்ன செய்வோம் இந்திரன் சரி கதைங்க.
2: போய் இந்த இறப்பு விட்டு போனாங்கள் தானே ஒரு போய் கதைப்போம்.
3: என்ன நடந்தது?
2: இல்ல அந்த சிலர் வந்து எங்களுக்கு இப்ப இந்த காலத்துல எங்களுக்கு தெரியாது, நாங்க இத உங்களோட கதைக்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. ஒன்று சரியான கடும் வருத்தமா இருக்கீங்க, வீட்டுல வச்சு அவர்கள் தவறிட்டுனமெண்டா நான் இந்த இளம் பிள்ளைகளுக்கு இப்பத்த வாக்களுக்கு தெரியவே இல்லை. அந்த கண்ணெல்லாம் மூடி விடணும் டக்கண்டு உடனடியா அதென்ன அதை முழுசி கொண்டிருக்க எல்லாரும் பயப்பட்டவே இல்லை, நீங்கள்கிட்டவும் வேற இல்லை.
3: ஓ, அது பயப்பட்டவதான் அதான் நீங்கள் அதை பேர் தான் கதப்பீங்களே நானும் நினைச்சேன். நீங்க கண்டதை சொல்லுங்க, நான் சொல்றேன் என்ன வேற நாங்கள் அங்கே செய்கிறாங்களேன்னு.
2: ஓ, அது அது கை அந்த உடனேயே நாங்கள் உடனடியாக பதட்டப்பட்டுடுறது. நாங்கள் பதட்டப்பட்டாலும் அந்த நிறைவிடவியல் போயிக்க நாங்கள் உடனே முதல்ல கண்ணை மூடணும். எத்தனையோ வழியால் அந்த சீவன் போடுறதுன்னு சொல்லுவினோம் அஞ்சி.
3: அப்போ அவங்க எல்லாம் அன்னைக்கு தலைகளை தான் நடந்தது. நாங்கள் அங்கே எல்லாம் என்ன மாதிரி செய்கிறார்கள், ஒரு ஒரு உயிர் போகுதுன்ற உடனே நாங்கள் தேவாரத்தை படிக்கிறோமல்லோ, வந்து காதுக்கு தீர்த்த மந்திரத்தையெல்லாம் சொல்லுறோம். அந்த பாலை பாலை பறக்கிறதுன்னு சொல்லி அப்படி செய்கிறது, அந்த உரிமைக்காரர்கள் அவர் பாசம் யாரில் இருக்கிறோமோ அவர்கள் வந்து கதைக்கிறது, அப்படி எல்லாம் செய்துதான் அவரை நாங்கள் வழி அனுப்புறது. அன்னை நானும் பார்த்தோன்னா இந்த நான் ஒன்றும் செய்யல, கண்ணை முடிச்சபடி இருக்குது, காலை நாங்கள் ரெண்டு விரலையும் வெள்ளை ஒரு துணியால கட்டி அப்படி எல்லாம் செய்யறாங்களே இல்லையா? என்ன
2: அதுதான் அந்த சீமன் போயிக்க கண்ணால போகும் கொண்டு வேர்கள் மூக்கால வாயால காது
3: செவியாலது கண்ணை மூடுறது அப்படியோ.
2: அப்ப அத மூடாம விட்டுட்டு விட்டா கொஞ்சம் நேரம் அது உறைச்சி போச்சுன்னா கண்ணை மூடேனா போயிடும். அப்ப அந்த கண்ணை முடிச்சு கொண்டிருந்தா அந்த இறப்பு வீட்டுக்கு அது கூடு சரியில்லை. கை விரல பெருவிரல் காலுண்ட பெருவிரல் அப்படி கட்ட வேணும், கையை ரெண்டையும் பிடிச்சு கட்டி விட வேணும், கண்ணை மூடி தலைய நேரா இருக்கக்கூடியதா உடம்ப நேராக்கிடும் நம்ம சூட்டோட சூட்டா. அப்ப நாங்கள் சொல்ல விடுங்க, அந்த பிள்ளைகள் விட மாட்டோம், என்ன தொடாதீங்க அந்த அங்கட டடியை தொடாதீங்க அப்பா வந்து நிக்கிதுகளோ வந்து. அப்ப நாங்கள் இனி சொல்ல இல்லாதானே, அப்ப நாங்கள் இனி இருக்கிறவங்க சொல்லணும். ஒரு சுயினமா வந்து படுக்கையில இருக்கிற நேரம் ஒரு பெரிய வயது வேறாவது ஒரு ஆள் அதுக்கு சொல்லி இப்ப வர பிள்ளைகளுக்கு அதுகளை சொல்லி கொடுக்கணும் தெரியாது. அப்ப நாங்கள் கிட்ட நின்று சொல்லாம விட்டா வந்து அன்றைக்கு வந்த எல்லாரும் கதை இது முழுசி கொண்டிருக்குது முழுசி அப்படி சொல்லக்கூடாது. முழுசிட்டு இருக்கிறாண்ட கண்ணை மூடி விட்டு சில வேலை அவர்கள் ட்ரை பண்ணி மூட பார்த்துருப்பினா மூடே இல்லாது, கொஞ்சம் புரட்சி போச்சுன்னா மூடுபடாது அஞ்சி.
3: ஓ, அதுதானே அதான் வயது மூத்தாங்கள் அதை சொல்லி நாலு சொன்னாதான் அந்த இப்பத்தே உள்ள பிள்ளைகளுக்கு விளங்கும். என்ன அப்ப அது ஒண்ணும் சொல்லாம விட்டுட்டு நாங்கள் எங்களுக்கு பார்க்க அது என்ன மாதிரி இருக்குது, நாங்கள் அங்க செய்த செய்கைக்கும் இங்க நடக்கிறதையும் பார்க்க இவ்வளவு கவலையா கிடக்கு என்ன.
2: அதுதான் அந்த சாதுவா மூச்சு எடுத்து போக போற நம்ம கண்ட உடனே காதுக்குள்ள போய் டீச்சர் கேட்டவர்கள் காதுக்குள்ள போய் ஒரு இது மந்திரம் சொல்லுவோம், அந்த டீச்சர் கேட்டாக்கள் அந்த மந்திரத்தை காதுக்கு சொல்லி விட்டா எழுசி வேணுட்ட இது போய் சேரி வீணம்னு சொல்லி அது அந்த காலத்திலேருந்து அது செய்யறது. இப்ப அது அதுதான் சில நேரம் வந்து எங்கடா ஐயா எங்கடா ஆட்சி தாவறி இருக்கேங்க உங்களுக்கு நீங்க அப்படி செய்யற நீங்களும் தெரியாது, உங்களோட ஆட்சி ஒரு அஞ்சாறு நாளா கொஞ்சம் விடுத்து கொண்டிருக்குது, அந்த சீவன் போடுறதா இல்ல கஷ்ட கடமைப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்பதான் எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு வயதான அம்மா அவரால் வந்து சொன்னா பேரப்பிள்ளைகள்ல சரியான விருப்பம் பேரப்பிள்ளைகள கைய கழுவி அந்த அதுகளை பருக்கி விட்டாவே கொஞ்சம் அந்த பாசங்கள் அடங்கி போகுது அப்படி பருக்கி விட்டு போய் இந்த காதுக்க போய் நீங்க திரும்ப புறாந்து வந்து இந்த பேர் உங்களோட இதுகளை அனுபவிங்க பேரப்பிள்ளைகளோட அவளு ரெண்டுங்கோன்னு சொல்லி காதுக்க போய் மெல்லமா சொல்லுங்கோன்னு சொல்லி சொல்லி ஒரு செய்த ஒரு அற மனத்திய அளவு இல்லாம தவறிட்டா அப்படி ஒரு
3: அது அதெல்லாம் செய்த உடனே அந்த ஆத்மாக்கு தெரிகிறதாக்கவே
2: அதுதான் அவையர் அப்படி இருப்பினா ஆனா உள்ளுக்குள்ள நாங்க என்ன செய்யறோம் வெளியில இருந்து நாங்க எவ்வளவு இதன்றோம் அந்தரத்து வேற படிக்கணும் அது இல்லாம அவருக்கு தெரிய அவருக்கு பயம் பண்றது உள்ளுக்குள்ள வேற அது அமைதியா இருப்பினம் அமைதியா போறதுக்கு இப்படியானவற்றை நாங்க செய்ய வேணும். சில இடங்கள்ல அதுல சொல்றதுக்கு இப்ப இந்த பிள்ளைகள் சில தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு பயந்து பேசாம பேசாம இருக்கிறதால இப்படியானது நடக்கிறது. இனி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வைக்கும் எல்லாம் அரைஞ்சி ஓயினமா அப்படி இருக்கிற வைக்கும் நேரத்தோடய சொல்லி வைக்க வேணும்.
3: மாறுபட்டு போச்சு கலாச்சாரம் போச்சு எல்லாம் போச்சு என்ன
2: சில உல வீட்டுல இப்படி கிடைச்சிட்டுதான் அவையில இந்த வீட்டுல இருக்கீங்க சில உல ஹாஸ்பிட்டல்லயே அவையில் விடுவினம் சொந்தக்காரர் சுத்தி நிக்கிறதுக்கு எல்லாம் விடுவினம் இங்க அப்படி எல்லாம் இருக்குது. அந்த நேரம் நாங்கள் அதுல அந்த நேரம் எங்களுக்கும் பதட்டமா இருக்கு அழுக வேறும் கத்துவம் அழுது அழுது அந்த செய்ய வேண்டிய காரியங்களை கர்மங்களை நாங்கள் செய்துடணும். இந்த விடைபெற நேரத்துல அவைகளுக்கு நல்ல மாதிரியாக வழிநாள் அனுப்புறதுதான் நல்லது என்று சொல்லுவேன். அதனால அவர்கள் சில வேற சுண்ட முடிக்க உள்ள அவளா அடிச்சு அவளாத்தையும் இந்த சந்தனம் அது இது எல்லாத்தையும் அப்படியே கண் தெரியாதபடி மூடிடுவினோம் ஏன்னா வெளி இது தெரியாதபடி இருக்கணும் அதனால அப்படி மூடி விடுறது அப்படியே உலக இதுல உழவு எல்லாம் கதை இருக்குது. நாங்கள் இதுல ஒண்ணு வேண்டாம் தெரியாதவர்கள்ட்ட கேட்டு அறிஞ்சு நாங்கள் அதை செய்ய ஓணும். இந்த கடமைகள் எல்லாம் நிச்சயமானது இந்த சிலவுக்கு படைக்கிறது அவர்களெல்லாம் உண்மை அவர்கள் வந்து சாப்பிடுவார்கள் என்று கூறுவார்கள். நான் எத்தனை இடத்துல பார்த்துருக்குறேன் உண்மையிலே அலைஞ்சிதான் இருக்கு கதவு பூட்டி லைட்டுகளை நிப்பாட்டி படையலுக்கு வச்சுட்டு பாத்தீங்களா அங்க அலைஞ்சிருக்கிறது அப்படியே தெரியும். அன்றி
3: ஓ அத நாங்கள் இது நாலு பேருக்கு நாங்களும் பயிர்வு நாட்கள் நாலு பேருக்கு சொல்லி நீ அப்படி விழிப்புணர்வு கொண்டாட வேண்டியதுதான் என்ன.
2: ஓமோ ஓமோ
3: நன்றி வணக்கம் சொல்லுவோமா.
2: எங்களுக்கு நாளைக்கு என்னவோ தெரியாது என்றாலும் கதைக்க பயம்தான் என்ன செய்யறது அண்டி இதுகளை நீங்க தெரிஞ்சதைக்கு சொல்லுவோம் நீங்களும் சொல்லுங்க சொல்லத்தான் அந்த நான் நல்ல தேத்தண்ணி போடுறீங்க எவ்வளவு இடக்க எனக்கு இருக்கும்
3: ஓ பின்ன உங்களுக்கு இல்லாம நான் குடிக்க போறேன் குடிப்போம் சரியா பண்ணி நாங்கள் எல்லாருக்கும் சொல்லுவோம் வாங்க நான் குடிப்போம்.
2: நன்றி வணக்கம்
3: நன்றி வணக்கம்
0: என்ன சொன்னீங்க சாப்பிட்டாண்டு கிளறி கிடக்க மாட்டோம் இல்லை படைச்சி வச்சா சாப்பிட்ட மாதிரி கிடக்க மாட்டேன்
3: சொன்னீங்க
0: நீங்கள் தான் சொன்னீங்க சாப்பிட்ட மாதிரி கிடக்க மாட்டு இதுகள் எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ இல்லை இல்லை இதுகள் எந்த அளவுக்கு உண்மையோ பொய்யோ அதை பற்றி தெரியாது. ஆனால் உயிர் போகின்ற பொழுது அந்த அதாவது 9 வாசல் அந்த வாசல்கள் மூடப்பட வேண்டும் உயிர் போன பிற்பாடு அது அதுதான் ஐதீகம். மற்றது வந்து சாப்பிட்றதெல்லாம் அதெல்லாம் அவ என்னென்ன சாப்பிட்டுனமோ அதே ஒரு அவைக்கு படைச்சி மற்ற அவ்வளவுதான் மற்ற இதெல்லாம் ஐயரை கூப்பிட்டு செய்தால்தான் சீவன் போகும்ன்றதெல்லாம் எத்தனை மடம் எத்தனை மடமத்தனங்களையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். இதுகளெல்லாம் கணக்க விஷயங்கள் இருக்கு சரி அது அவரவற்ற விஷயங்கள் சந்தோஷம் விஷயம் தந்ததுக்கு நன்றி அம்மா.
3: நன்றி வணக்கம் இந்திரன்
0: நன்றி நன்றி நன்றி பெரியம்மா வணக்கம் பெரியம்மா
2: வணக்கம் இந்திரன்
0: ஓ, இப்படி கால்கள் எல்லாம் கட்டுறது எல்லாம் என்னத்துக்கு அப்படி கால்கள் கட்டுறது சொல்லுங்க. வா
2: கட்டுறது வந்து அந்த நேரம் விட்டா சரிஞ்சு படுத்திருப்பி நம்ம அந்த நேரங்கள்ல, அவையில உடனே நிமித்தி
0: அதேன் கட்டுறது என்று கேட்டா அங்கே இங்கே கிடந்தா அப்புறம் நிமித்தேரா நிமித்தரானே பெண் அடி அதுக்காகத்தான் செய்யறத விட அது அப்படி அது ஐதீகமண்டது இல்லை. அது எங்களோட முறைப்படி அந்த பெட்டிக்கை வைக்கிறதுக்காக அவ்வளவுதான். வேற எங்க அவரு காதுக என்ன அவர் செய்த பாவ புண்ணியங்கள்லாம் அவரை கொண்டு போறதை தவிர நாங்கள் அவரை காது கையன்னு இவ்வளோ காலம் அவர் சொல்லாத பொய்யல் எல்லாம் சொல்லி போட்டு அவர்கிட்ட மந்திரம் சொன்ன உடனே போடுமா? பழக்கமே தவிர தேவாரம் பாடுறது எங்கட மனதுக்கு சந்தோஷம். அவரை நாங்கள் கடவுள்கிட்ட அனுப்புறமண்ட ஒரு நம்பிக்கையில செய்யறமே தவிர அவரவர் செய்கிற பாவத்துக்கு அவரவர் அனுபவித்தே தீர வேண்டும். அது எந்த மாட்டுக்கு எங்கட தேவாரத்திலேயே ஒன்றும் இல்லை. அவரவர் செய்கிற பாவ புண்ணியங்கள் எங்கட மனச்சந்தோஷத்துக்கு நாங்கள் செய்கிறோம். அப்பா ஒரு தேவாரம் பாட வேணும் படைக்க வேணுமாண்ட அவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை.
2: அதை விட இந்திரன் நான் என்னுடைய எங்கடா அப்பா அச்சிக்கு செய்ததும் இவருக்கு நான் படைச்சதுல அலைஞ்சிருந்த இவரு கேட்கட்டா நல்ல விருப்பமாய்
0: ஒரு காலம் நான் நம்ப மாட்டேன். இதை கேளுங்க, நீங்க கேக்கு படைச்ச என்ன கொத்ரோடி படைச்ச என்ன உத நான் வந்து நம்ப மாட்டேன். அம்மாஜி எனக்கு இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாத்தையும் துடைக்கும்.
2: சரி
0: சரி அது யார்தான் ஓகே. நன்றி அம்மா, நன்றி நன்றி நன்றி. செத்தவர் கேக்கு சாப்பிட்டு போறாருண்டா என்னண்டப்பா நம்புறது? சரி நல்லது, அவரவர்களுடைய நம்பிக்கை அதுக்கிட நாங்கள் போகக்கூடாது. அது சாப்பிட்டா என்ன சாப்பிடா போன எங்களை பிரச்சனை, அவரவர் செய்கின்ற பாவ புண்ணியங்கள்லாம் எங்களை தொடர்ந்து வரும். அதில் மாற்று கருத்துக்கிடம் இல்லை. வினை விதைத்தவன் வினை அறுத்தே தீர வேண்டும். அது அப்படி இல்லாண்டி. நேரம் 6:21, இது எங்கள் தாய் வீடு டிஆர்டி தமிழொலி. பாடல் கேட்கின்ற நேரத்தில் இணைந்திருக்கிறீர்கள் அன்பானவர்களே. பாடல் கேட்பதற்கு வளமையான தொலைபேசி இலக்கத்தோடு பறந்து வந்திருக்கின்றார் ராணியம்மா. வணக்கம்.
4: வணக்கம் இந்திரன்.
0: வணக்கம். சுகமா இருக்கிறீங்களோ?
4: ஓ அப்படியே இருக்கிறேன்.
0: அங்க லஞ்சல போகவே இல்ல?
4: இல்ல இல்ல,
0: இந்த கொஞ்சம் வெயில் ரங்கி இருக்கு. என்ன நாம எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இந்த இந்த வெயில் காலங்கள்.
4: நீங்க ஐரோப்பில வந்து ஐரோப்பாவில வந்து அந்த அந்த ட்ரெயின் போற அந்த ட்ரக்ல இருக்கிற அந்த அந்த இடம்பு
0: எல்லாம் உருகி இருக்கு, உருகி இருக்கு டயர்கள் எல்லாம் அது
4: கேட்டால்
0: அப்படி ஒரு கடுமையான கொடுமையான வெயிலை நாங்கள் அனுபவிச்சிட்டோம். ரொம்ப அவதானமாக இந்த நேரங்களிலே சாப்பாடுகள் வந்து நீங்கள் தூளுவலையெல்லாம் குறைச்சி குறைச்சி போட வேணும். சும்மா அள்ளி கொட்டி போட்டு மற்ற இந்த பால்கறிகள் கூட சாப்பிடணும். மற்றது வெளிக்காத்து படணும். ஃபேனுக்கு கிடக்கிறதும் அந்த மாதிரி இருக்கும் விளங்குதா? ஒரு அறைக்குள்ளே ஃபேனை போட்டிங்கன்னா அந்த காற்று அதுக்கு நிற்கிற காற்றுதான் திருப்பி திருப்பி அந்த அடிக்கும்.
4: உண்மை உண்மை இல்லை, நாங்கள் ஜன்னலையும் திறந்து விட்டு தான் அது செய்கிறது.
0: அவதானமாக இருக்க வேண்டும்.
4: அடிக்கடி
0: அடிக்கடி அடிக்கடி வந்து முகத்தை நல்ல குளிர் நீரால கழுவணும்.
4: சில வழியில் வெளியில 30-35 டிகிரியில நின்றா உள்ளுக்க வர்ற வெக்க ஜன்னல திறந்தா அந்த வெக்க தான் உள்ளுக்கே அடிக்கும் என்ன. அப்ப அந்த நேரம் ஜன்னல் திறக்கப்படாது. எங்களுக்கு வீடு கட்டைக்குள்ளேயே சொன்னவங்க நல்ல வெக்கையா இருந்தா ஜன்னல் திறக்கப்படாது.
0: சரி என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
4: இந்த பாடல போடுவோமே, கத நாள் தியேட்டர்ல கேட்ட மாதிரி இருக்கு.
0: என்ன பாட்டு?
4: உன்னை அறிந்தாள், நீ உன்னை அறிந்தாள் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அந்த பாடல் போடுவோம்.
0: பெனங்காயோ இந்த பாட்டுல இருக்கிற இந்த விஷயம் ஒன்று மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். இதான் வாழ்க்கை. அது வந்து எல்லாரும் பாடல, அது எம்ஜிஆர் மட்டும்தான் பாடல. சரி, பாட்டு கேப்போம். என்ன
4: பாட்டு?
0: நன்றி அம்மா, நன்றி ராணி சம்பந்தர் அவர்கள் கேட்ட பாடல். நல்ல ஒரு அருமையான தத்துவ பாடல் தான். வேட்டக்காரன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் அது.

0: ராணி சம்பந்தர் அவர்கள் அந்த பாடலை கேட்டிருந்தார். அருமையான ஒரு பாடல், அவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இங்க வந்திருப்பவர், வணக்கம்.
1: என்ன
0: பாட்டு போகணும் ஐயா?
1: எனக்கு பணம் பந்தியில படத்துல ஆடலாம் பாடலாம் ஆனந்தமாய், ஆடம் பண்ணும் கூடலாம் கும்பலாய்,
0: ஆடலாம் பாடலாம். ஓ,
1: அந்த படத்துல அந்த பாடல்
0: ஆடலாம் பாடலாம்.
1: காலநிலை எப்படி இருக்கு?
0: காலநிலை பரவாயில்ல,
1: இங்கும் பரவாயில்ல.
0: சரி,
1: இந்த காத்து மடிக்கு வெயில், ஒரு கொஞ்ச நேரம் வெயில் அடிக்கு, அப்புறம் இந்த வெயில் குறையுது, காத்து மடிக்கு நல்லா இருக்கு.
0: நல்லது நல்லாண்டா சந்தோஷம் தானே.
1: நல்ல சந்தோஷம்.
0: ஓகே, பாருங்க இந்த பாட்டு ஒன்று, ஆடலாம் பாடலாம். ஆடலாம் பாடலாம்
1: ஆனந்தமாய், இன்பமாய் ஆடலாம் பாடலாம், இன்பமாய்
0: என்ன தெரியுமா?
1: புஷ்பங்கள் பால் புஷ்பங்கள்
0: என்னண்டு
1: புஷ்பங்கள் பால் புஷ்பங்கள்
0: என்ன தெரியாது?
1: பாட்டு
0: எடுக்கல
1: நன்றி,
0: வணக்கம்.

0: அந்த பாடலை பார்த்திபன் கேட்டிருந்தார். அருமையான ஒரு பாடல், அவருக்கு நன்றி. தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம், தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம். அவருடைய தொலைபேசி என்ன வேலை செய்யவில்லை. வணக்கம்
1: என்ன
0: பாட்டு பண்ணும் அப்பன்?
1: எனக்கு பாட்டு பிரச்சனை
0: ஒரு பிரச்சனை இல்லை. சொல்லுங்க என்ன பாட்டு?
1: பாட்டு எனக்கு உலகம் சுட்டியும் பாலிமன்ல சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிப்பு
0: சிரிக்க வாழ்ந்துராது.
1: அந்த இறந்த அப்புறம் நெஞ்சில இது வைக்கிறது அல்லோ,
0: எது வைக்கிற
1: நெஞ்சில நெஞ்சாங்கட்ட வைக்கிற ஊர்ல தெரியும்.
0: ஓ, அது என்ன தெரியும்? என்ன
1: எழுப்ப பிராண்ட
0: என்னன்னு கேட்டா
1: கொடி எழும்பிரும். அந்த எரிச்சு எரிச்சோடு கேட்க எழும்பிருமாம், ரெண்டு காலம் தலையும் வலிஞ்சு வளைஞ்சிருமா, வில்லு மாதிரி
0: வில்லு மாதிரி வளைஞ்சிரும்.
1: உண்மை நெஞ்சாங்கட்ட வைக்கிறது.
0: மற்றது என்னன்னு கேட்டா ஆடு மாடுகள் தாக்கும் பொழுது ஒன்று சேர வயிற்றுல கொத்தி விடுறது.
1: ஓ, என்ன அது? மற்றது நீங்க சொன்னீங்க அந்த கால் கட்டுறது.
0: ஓ,
1: அது வந்து கால் கட்டுறது நீங்க சொன்ன மாதிரி தான். அந்த பேந்து பெந்து எல்லாம்
0: என்ன பெட்டிக்க வைக்கல, அது அங்கேஞ்ச
1: போனோன்னு திரும்பி பெந்து
0: அப்படியே இருக்கும். பெண்ணு அடிச்சு விடச்சு தான் செய்யணும்.
1: முதலில்
0: முதலே என்னண்டா அப்பன், அதை வந்து ஒவ்வொருத்தருடைய அவை சாப்பிட்ட சாப்பாட்டை கடைசியாக வச்சு அது பேக்க படைக்கிறது என்று அவர் அந்த அந்த காலத்திலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் செய்யறானே.
1: அதுக்கு இந்திரன் உயிரோட இருக்க வழியா பார்த்தா
0: அது மிக முக்கியம், அது மிக முக்கியம். அது
1: பார்க்காம கொண்ட வயது ஒரு வயது தீர்மானத்துல தள்ளி விட்டுட்டு அவ கனடாவில் அண்டான ஜெர்மனும் ஸ்ரீலங்கா அவன் சுத்தி அழிச்சு போட்டு பெண் இறந்த பிறகு சுத்தி ரெண்டு கத்தி அவருக்கு விரும்பின சாப்பாட்டையும் எல்லாம் படைச்சு அத்தியாவசிய படம் காட்டக்கூடாது. நானும் ஒரு செத்த விட்டு போனான் ஜெர்மனி. அவர் புருஷன் செத்துட்டார். அவர் இருந்த இந்த அப்பல சிகரெட் பத்தி கண்டது அவர் இந்த படியில இருந்து இந்த பூக்கண்டு பக்கத்துல சமருக்குத்தான் தக்கண்டு இருந்தாப்புல அதுலயே செத்துட்டுது. ஆனா அவர் ஒரு கவனிப்ப ஒருதரையும் இல்லை. ஆனால் அந்த எரிக்கிறாண்டு பாத்தீங்கன்னா பொஞ்சாதி விழுந்ததப்பா பிடிய பெட்டிய மூடக பிராடி பக்கமா நான் மண்டை நேரம் மறந்துருந்தால் அவர் அவ அதுல விட சரி அந்த நிலத்திலே பொக்கண்டு விழுந்தா பேருந்து பார்க்க மச்சால் காரி விழுந்தா பொக்கண்டு
0: என்னதான் இருந்தாலும் அப்பன், கோபமாக இருந்தாலும் எங்களுக்குள்ளே அந்த நாடு நிரம்ப எல்லாம் இருக்கா துடிக்கும். ஏனென்றால் அது பாசம் இருக்கும்.
1: அது நீங்க சொல்ற உண்மை என்ன துடிக்கும். அது எங்களுக்கு இருக்கணும் அந்த நிறைய சனங்கள்னு கேட்கல. அது மத்தியாவைக்கு முன்னாலே நாங்கள் விழுந்தெழும்பி சுருண்டு பிரதட்டா பண்றது வந்து அது இந்த மத்தியாவைக்கு நாங்கள் படம் காட்டுறது என்ன உள்ள தள்ளினா போறாங்க. இந்த ஒரு பத்து நிமிஷம் சிரிச்சு காட்டும் நிக்கணும் எல்லாரும்.
0: பிரதான் சண்டை இருக்கும் அக்காண்ட சொத்து நீ தானே எடுத்தனி.
1: அலங்குளமா விட்டு போ என்ன வேலைக்கு போட்டு சுடலைக்கு வரீங்க வேலையாள வேலைக்கு போட்டு அப்படியே வேலையாளு சுடலைக்கு வரீங்க தாழப்பா அங்க முடிவிடாக்கு எரிக்கிற ஹோலுக்குள்ள வேலையாள வரீங்க வேணா. இதெல்லாம் வந்து அந்த மத்தவைக்கு நாங்கள் பணம் காட்டுறது எப்படியா
0: இருக்கும் பொழுது பாசத்தை கொட்டி போடுங்க.
1: என்னன்னு
0: கேட்டாப்பன், அதுல வர இந்த தூதுவர்மார் அதுல கணக்க இருக்கு. இந்த தூதுவர்மார் இறைவனுக்கு கொண்டு போறது, கொண்டு போகின்ற பொழுது மற்ற தேவதைகள் தேவதைகள் வருவார்கள். தேவதைகள் எப்படி வாரது என்று கேட்டால், தர்மம் செய்தால் தர்ம தேவதைகள் வருவார்கள், பாவம் செய்தால் பாவத்துக்கான தண்டனை கொடுக்கறதுக்கான தேவதை வருவார்கள். அப்ப இவர்களுக்கு இந்த படைக்கிறதால அவர்கள் இதுகளெல்லாம் இந்த கிரியைகள் செய்கின்ற பொழுது அவர்கள் இந்த கொஞ்சம் இறக்கப்படுவார்கள். ஐயா, நான் சொல்றது இல்லை, இப்ப நீங்க இவ்வளவுதான் பாவம் செய்கின்ற பொழுது நாங்கள் அவைகளுக்கு இந்த அழுது ஐயோ பேர் இவ்வளோ என்னதான் செய்தாலும் இவ்வளோ பேரும் அழுகினம் அந்த பாசத்தில் என்றவுடனே கொஞ்சம் அவர்கள் இறக்கப்படுவார்கள். அந்த அந்த தேவதைகள் வந்து கொஞ்சம் இறங்கி வருவார்கள், தண்டனையை கொஞ்சம் குறைப்பினும், அவ்வளவுதான். நேற்றுமாக வந்து தின்னு அது ஒரு ஒரு இப்ப கடவுளுக்கு படைக்கிறோம், கடவுளை சாப்பிடுறோம் இல்லையே, அது மாதிரி நம்பிக்கை, எல்லாமே நம்பிக்கை,
1: எல்லாம் நம்பிக்கை.
0: அப்படி ஒன்று நடந்தா தானே அப்புறம் கிடக்குற நாங்கள் நான் சாப்பிடலாம். அது சரியா, அது புள்ளியான விஷயம்.
1: கழிப்பணில இருந்து கூழ கூழில இருந்து ஆடி ஆடி கூழ்ல இருந்து எல்லாம் காய்ச்சி அது இதெல்லாம் ஒரு சேவையில்லா சிலாவும் மற்றவைக்கு நாங்கள் பந்தா காட்டுறது, வேடிக்கை காட்டுறது, நாங்கள் அவ்வளவுக்கு செய்கிறோமா வந்து இது அது சொல்லிக்கொண்டா என்ன பதிலும் இதெல்லாம் ஒரு கூட நம்பிக்கை தான்.
0: சரி, படுகப்பமா
1: படுகப்பமண்ணா,
0: நன்றி சவரம், நன்றி நன்றி பாலேந்திர அவர்கள் இணைந்து. சரி அன்பானவர்களே, 7:30 இடம்பெறப் போகின்ற நிகழ்வு இன்றைய உங்கள் எண்ணமும் உங்கள் விருப்பமும் நிகழ்ச்சியில் உங்கள் கவனத்துக்கு இன்றைய எங்கள் சமுதாயம் எதை நோக்கி பயணிக்கிறது என்ற தலைப்போடு உரையாட போறீங்களேன்னு

0: உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடலை பாலேந்திரா அவர்கள் கேட்டிருந்தார், அவருக்கும் நன்றி. அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்
0: புங்கையூர் ராஜா. நாங்கள் நலமோடு இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி?
1: நாங்களும் நலமாக இருக்கின்றோம்.
0: சொல்லுங்க பாட்டு சொல்லுங்க. அப்போ
1: அடி வண்ண கிளியே தன்னந்தடியே விட்டு போக சம்மதமா, அது விட்டு போனா எல்லாம் முடிஞ்சுதானே.
0: யாரு
1: சொன்ன?
0: யாரு சொன்னது ஐயா?
1: யாரு சொன்னது? அது வந்தவள் விட்டு விட்டு போனா பே கஷ்டம் தானே.
0: அப்படி உணர்ந்து கொண்டு வாழ்றீங்களோ எல்லாரும்? சும்மா கலைக்கிறது போன போக்கில இல்ல. என்னதான் செய்தாலும் எங்களை அறிந்தவள், எங்களை புரிந்தவள், எங்களுக்காக இருந்தவள் இல்லை என்று கேட்டால் ஐயா, அதுக்கு பிறகு அவன் என்னதான் நின்றாலும் என் தேவையை யார் அறிவார்? உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் ஆலம் விழுதுகள் போல் ஆயிரம் இருந்து மன்ன வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். இதை விட என்னவன் கண்ணதாசனுடைய பாடு. எல்லாரும் நடிச்சதுல பாட்டு இருக்குது இதுலே. அணி வண்ண கிளியே அந்த பாட்டெல்லாம் சூப்பர் பாட்டு. பாடுகம்மா
1: பாடுகம்மா.
0: நன்றி சவரம். இதோ வருகிறது புங்கையூர் ராஜாவுடைய பாடல்.

0: கண்ணன் தனியே என்னை விட்டு விட்டு.
1: புங்கையூர் ராஜா அவர்கள் அந்த பாடலை கேட்டிருந்தார். நல்ல ஒரு பாடல். நேரம் இப்பொழுது 6:56. அடுத்து யார் வந்திருப்பது? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் ஐயா? சதீஷ். சதீஷ், சுகமா இருக்கிறீங்களா? பன்
2: சுகமா இருக்கேன்.
1: நல்லது நல்லது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்லது. சரி, என்ன பாட்டு பண்ணும் ஐயா?
2: கௌரவம் படத்துல இருந்து
1: கண்ணா நீயும் நானுமா? அதை விட்டு பறந்து போட்டா. கண்ணா நீயும் நானுமா அதானே?
2: ஒட்டு
1: பிரச்சனையும்
2: இல்லை.
1: கேட்கத்தானே வேணும்.
2: பிள்ளையார சந்திப்போம் நேர.
1: சரி, நன்றி நன்றி சௌரம். பிள்ளையார் கோயில்ல சந்திப்போம். ஓகே அப்பன். நீயும் நானுமா கண்ணா என்ன பாட்டு?

0: கௌரவம் திரைப்படத்திடம் பெற்ற பாடல். அதுக்கிடையில் ஒரு விளம்பரம் ஒன்று போட்டு வருவோம்.
1: பரிசுலாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
2: அண்ணா.

நேரம் 7:03 இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. பத்மநாணி அம்மா வந்திருந்தா ஓடிவிட்டார், காணவில்லை, ஓடி வாருங்கள். இன்றைய உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும் நிகழ்ச்சியில் உங்கள் எண்ணத்துக்கு இன்றைய எங்கள் சமுதாயம் எதை நோக்கி பயணிக்கிறது என்ற தலைப்போடு நீங்கள் 7:30 உரையாட இருக்கின்றீர்கள் என்ற அன்பான மகிழ்வான செய்தியையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். அன்பானவர்களே, இது உங்கள் டிஆர்டி தமிழொலி. நீங்கள் பாடல் கேட்பதற்கு அழைப்புக்கு வரும் வரை நான் தருகின்ற பாடலை கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வரலாம்.

0: சரி, பாடல் கேட்க வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் அன்பான
0: இந்திர புஷ்பவதி அம்மா அவர்கள், வரவேற்கிறோம். அது பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. என்ன பாட்டு வேணுமாம்மா?
1: எனக்கு பாட்டு பிரியா படமே இருக்க வேணும். விட்டால் இந்த பாட்டை தாங்கோ இந்திரன். கண்டேன் எங்கும் பூமகள் நாட்டியம், காண்பதெல்லாம் இசையம். அந்த பாட்டு கண்டேன் எங்கும்
0: பூமகள் நாட்டியம். சரி, கேப்போமோ பாடலை?
1: கேப்போமோ.
0: நன்றி, நன்றி, நன்றி. வருகிறது பாடல். கண்டேன் எங்கும்

0: அதே குரல், இதே குரல். கோபண்ணா சொல்லுவானே, அழகா பாடிக்கிட்டே ஜல் ஜல்லுன்னு மோகினி வரும், அதுவா?
1: அதெல்லாம் கட்டுக்கதை. நானும் இந்த பாட்டை பாடுறவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு பல தடவை முயற்சி பண்ணேன், முடியல.
0: எப்படி முடியும்? அதான் மோகினி பேயாச்ச.
1: மோகினியாவது மன்னா கட்டியாவது. உனக்கு பயமா இருந்தா நீ வீட்டுக்கு போ, நான் இதை வந்துடுறேன்.
0: மோகன், நான் சொன்ன கேள்வி எனக்கு பயமா இருக்குது. மோகன், மோகன், மோகன், நில்லு மோகன்.

0: நேரம் 7:11. வணக்கம் பத்மநாணி அம்மா. வணக்கம் பத்மநாணி அம்மா. ஹலோ, வணக்கம். நிற்கிறீங்க, கதை கேள கேட்கலையா? அவருடைய வந்திருக்கிறாரு, நான் இணைப்பு இணையவில்லை. பத்மநாணி அம்மா மீண்டும் பாருங்கோ, அவருடைய இணைப்பு கிடைக்கவில்லையே, என்ன நடந்தது? வந்துட்டேன். வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன்.
0: வணக்கம் பிபி.
1: வணக்கம் இந்திரன், பொண்டிலேருந்து பிபி.
0: பிபி நில்லுங்கோ, வாரண. சரி சொல்லுங்கோ, நீங்களா முதல் இணைஞ்சது? நீங்களும் முதல் இணைஞ்சது?
1: நான் தான் முதல்
0: இணைஞ்சேன். கேட்டு கதைக்கிறேன், கேட்கிற. சரி சொல்லுங்க, நிலமா இருக்கிறீங்களோ?
1: ஏன் படத்தில வருவாயா வேல்முருகா? கவிஞர் கண்ணதாசனின் கற்பனை வரிகளுக்கு டி ஆர் பாப்பா இசையமைக்க எஸ்பி பாலசுப்ரமணியத்துடன் சரளா என்ற பாடகி பாடியிருக்கிறார். இந்த சரடா என்ற பாடகை இந்திரன் 80களில் யாழ்ப்பாணம் வந்த விபவம். ஏஎல் ராகவனும் எம் என் ராஜமும் ஜமுனா ராணியும் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்தினோம். அதில் இந்த சரடாவும் வந்திருந்து பாடினவ. இவன் கொஞ்சம் பாட்டு தான் பாடிட்டுருக்கான். ஆனால் பாடின பாட்டத்திலேயும் நல்ல பாட்டு, அநேகமாக நல்ல பாடல்கள். 100 ஆண்டு காலம் வாழ்க தேசன் தேவன் படத்தில் எல்லாம் இந்த சரடா என்ற இந்த பாடகை தான் பாடினார்.
0: சரி, இதோ வருகிறது உங்களுடைய பாடல சவரம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி ஐயா.

நேரம் ஏழு மணி பதினேழு நிமிடம். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். யாரும் ஓடி விட்டார். சரி, நாங்கள் கேட்போம் பாட்டு. எங்களுக்கு தானே எனக்கு பாட்டு இருக்குது. நேரம் இப்பொழுது 7:18. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி.

ഡെന്മാർക്ക് ഭരണപതിയിൽ താൻ തോന്നിയ അമ്മനാക അവതരിച്ച് അടിയാറിൽ കരൺപാലിക്കും ശ്രീ അഭിരാമി അമ്മൻ ആലയ 31-ാം ആണ്ട് മഹോത്സവ തിരുവിഴ. நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7-ஆம் நாள் 23-ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31-ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3-ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2-ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3-ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால் குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-25.

எல்லோருக்கும் நல்லவரா இருப்போம். எங்க கொள்கையிலே என்னும் மாறமாட்டோம். பாசிமாடி ஊசி எல்லாம் விற்போம்.

நாங்க தெரு ஓரம் குடியேற தேவையில்லை. எல்லாரும் ஒன்னாக நினைக்கையிலே நாங்க எதையும் எப்பவும் இங்கு மறைப்பதில்லை. நாங்க

0: நேரம் இப்பொழுது 7:32. தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்கள்
1: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூர்த்தி லவ்சான், 0541-79-11-712. தர்மலிங்கம் பிரபா, 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரிஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ என்எஸ் 44 440 60 50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 79 230 80 04.
2: தங்கச்சி காலுக்கு
0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 Avenue de Marsal 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர் சைபர்.
3: நேரம் 7:37 நேர்கள் கேட்டுக்கொள்வது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒழித்துக்கொண்டிருக்கும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேரம் தமிழ் வாழ்வி டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இதுவரை நிகழ்ச்சியில் தோத்து வழங்கிய இந்த எனக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். 9 மணி வரை உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும்.

வந்த தடைகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழ் இணையதளத்தில் www.trttamilnadu.com செய்திக்கோள் ஒளிபரப்பில் 9 பாகையில் 11727 வேட்டிகளில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீ பாக்ஸ் ஒரிஜினல் பாக்ஸ் வீக் பாக்ஸ்

உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழது. நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிகளில்

வடக்கு நிகழ்ச்சி மூலம் இனிமையான இரவு பொழுதிலே உங்கள் எண்ணங்களும் உங்கள் பிணையச்சீடாக ஐரோப்பிய வான்வெளிகளை தாண்டி உங்கள் வாசல் தேடி வந்து உங்களை சந்திப்பதை இட்டு வட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுவரை இன்றைய உங்கள் எண்ணங்களும் உங்களுக்கு நேச்சில் உங்கள் எண்ணத்துக்காக இன்றைய எமது சமுதாயம் எதை நோக்கி பயணிக்கின்றது? இன்றைய எமது சமுதாயமானது எதை நோக்கி பயணிக்கின்றது? இன்றைய உமது சமுதாயமானது பலவிதமான கோணங்களில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அதாவது ஒரு இலக்கில்லாமல் பயணிப்பவர்கள் பக்கம், காசை நோக்கி ஓடுபவர்கள் ஒரு பக்கமாகவும், கொலைகள் தற்கொலைகள் என்று இன்னொரு பக்கமாகவும், போதை வஸ்து பழக்கங்கள் அவ்வாறு இன்னொரு பக்கமாக பல விதங்களில் நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம். அதாலே இந்த சமுதாயமானது பணத்தை நோக்கி பயணிக்கிறதா அல்லது குறிக்கோளோடு பயணிக்கிறதா என்ற தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதற்காக அழைப்பு கலத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0331 43 18 15 40 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0331 59 48 47 71 அல்லது வைபர் இலக்கம் இருக்கிறது 0336 50 77 74 27 அல்லது வாட்ஸ்அப் இலக்கம் கூட இருக்கிறது, அதில் கூட நீங்கள் இணைந்துள்ளலாம். வாட்ஸ்அப் இலக்கமானது 0336 89 86 55 29. நேர்களை இணைத்துக் கொடுக்கும் வளைபோல் நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க என்ன தெரியும், ஒரு பாடல் காவடி சிந்தத்திரைக்காக.

0: ஒழித்தோம் இந்த பாடல் காவடி சிந்தத்திற்காக வாசுப்பிரியத்திலிருந்து பாடலை பாடியிருந்தார் எஸ் ஜானகி. பாடலுக்கு இசைந்தார் கே பாக்யராஜ். பாடல் ஒழித்து இன்றைக்கு நேரம் 7:46 கிடைச்சது 6:46 நிகழ்ந்து பத்து பிரான்ஸ் தொழில் இருப்பாகவும் டிஆர்டி தமிழொலி தமிழொலியில் உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்பாங்க. அதுவரை இன்றைய உங்கள் எண்ணத்துக்காக இன்றைய நமது சமுதாயம் இதை நோக்கி பயணிக்கின்றது. இந்த தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அந்த இணைந்திருக்கின்ற முதல் அவன் இறை இப்பொழுது அன்பாக வானிலை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். அதுவரை நேற்று ஆரம்பித்து வைக்க வானிலை இணைந்திருக்கின்ற முதலாவது நேர் வணக்கம். வணக்கம்
1: பாலேந்திரா.
0: நிலமா?
1: நாங்கள்
0: நிலமாக இருக்கிறோம். நன்றி சொல்லுங்கள்.
1: நன்றி. என்ன சொல்றது, இப்பத்திய சமுதாயம் தானே.
0: இப்பத்திய சமுதாயம்
1: சமுதாயம் என்ன, கூடுதலாக பணத்தை தேடித்தான் ஓடுகின்றது.
0: பணத்தை என்ன
1: பணத்தை தேடித்தான் வேணும். ஒரு பழமொழி ஒன்று இருக்குல்ல ஜெகன்,
0: சொன்னதான் தெரியும்,
1: மீன் குஞ்சுக்கு நீண்ட பழக்கம் வேணுமா. தாயதப்பன் எப்படி ஓடுகினே வாழ்ந்துதான் பிள்ளைகளும் ஓடுது. என்ன
0: பிள்ளைகள் தவறு விடுறது கூட காரணம் தாய் தகப்பனாகத்தான் இருக்கிறார்கள். இப்ப சில தாயத்திலாம் பார்த்துக்கிட்டு கொலைகள் கொலைகள் என்றெல்லாம் பாகுன்ற போது அதெல்லாம் ஒரு விதத்துல காரணம்
1: தாயதப்பன் தேடி வச்சிருந்தா. தாயதப்பன் தேடி வச்சிருந்தா பிள்ளைகள் இப்படி களவெடுத்து தற்கொலை கீரோட்டு பால் வெட்டுகள் வீடு வந்து களவெடுக்கிறது தாயந்தப்பனையும் பிள்ளைகளையும் சாக்கொண்டு போட்டு நகை ஆள்றதும் காசு ஆள்றதும் இருக்காது.
0: தாயதப்பன் அதுக்கடுத்தது இவ்வளவு பேர் மண்ணில் இருக்க தாயதப்பன் பிள்ளையர் காடு தேடிக்கொண்டே இருக்கிறாரு. பிள்ளைகளை கவனிக்காம பிள்ளைகள் சில தவறுகள் செய்யறதில் கூட காரணம் அமைகிறது.
1: ஒரு சப்பாத்து போட்டு போட்டு ஒரு சப்பாத்தி ஒரு சப்பாத்தி நூல் கட்டங்கள் கிலோ சப்பாத்து கட்டா போட தாயதப்பன் கவனிக்கிறேன்.
0: இல்ல மட்டும் இல்ல, இப்ப தாயத்துல கூட இப்ப நடந்த சில சம்பவங்கள் எடுத்து பார்த்தால் இந்த சின்ன பிள்ளைகளோட தவறுகளுக்கு முக்கியமா அது அவர்கள் பிள்ளை சொல்றேன் பாக்கலாம். தாயதப்பனைத்தான் பிள்ளை சொல்ல முடியும்.
1: தாயதப்பன் தவறு இருக்கு பிள்ளைகள் கூடுதலாக தாயதப்பெல்லாம் தவறு கவனிப்பில்லை. விட்ட மாடி மாடி முடிய போட்டு பின்னால மாட்டி விடுறது. அப்ப கவனிப்பில்லாதான் பிள்ளைகள் பிள்ளைக்கு தவறுறது காரணம். சும்மா நாங்கள்
0: என்ன செய்கிறார்ன்றதே பிள்ளை தாயதப்பன் தெரிஞ்சிருக்க வேண்டும். தாயத்துக்கு அடிக்கிற போறது பார்த்த விஷயத்துல உண்டு. ஒரு சில பிள்ளைகள் என்ன செய்கிறாண்ட விட்டு விட உண்டு. மற்ற ஒரு சில பிள்ளைகளை ஒண்ணும் செய்ய விடாம தாயதப்பனை எல்லாத்தையும் செய்கிறது.
1: கூட்டின்னு எனக்கு தெரியக்கூடியதா, லேடிஸ் கொடுத்துல படிப்பிக்க வேண்டிய பிள்ளைகள லேடிஸ் கொடுத்துல என்றால் கலவன் பாடசாலை இல்லாமல் லேடிஸ் கொடுத்துல. ஏனென்றால் பொம்பளை பிள்ளைகள் புலா விட்டுருமாண்டு, வேற ஆம்பளையோட படிச்சா புலா விட்டுருமாண்டு. ஆனா அவள் அவையால் ஆனா முன்னுக்கு கலவை புட்டி முன்னுக்கு கலவை புட்டி போட்டு விட்டு கதாவை பின்னுக்கு சந்தனத்துல இருந்து விட்டுருக்கேன் மேஞ்சலும் பாப்போம்.
0: கலவன் பாடசாலையில படிக்கிற பிள்ளைகளும் பாக்க, ஆண் பாடசாலையில படித்த ஆண் பிள்ளைகளை பாருங்கோ, அவர்கள் பொம்பளை சொன்னாலும் ஆவணும்னு பாருங்கள். என்றால் இந்த அவர்களுக்கு இந்த காணாத மாதிரி இருந்த எங்களுக்கு எதுவும் இல்லாம போதாதான் நாங்கள் கூட கவனிக்க ஆயிருப்போம். தனிப்பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகள் தான் அந்த ஏக்கங்கள் அந்த அவர்களை கண்டு வழிகிறதெல்லாம் கூட அந்த அவர்கள் தான்.
1: முன்னேற்றம் கூட
0: பாடசாலை படித்த அந்த மாணவர் தான் இந்த இப்படியான விஷயங்கள்ல கூடுதலா இதா இருப்பார் ஈடுபாடு.
1: காதலிச்சாக்களும் அஞ்சு பேரை காதலிச்சு விட்ட மாமன் மாமி செத்தான அதுக்காக நான் எல்லாரும் சொல்ல மாட்டேன். கடைசியா தாங்களும் அனுபவிக்கல, பிள்ளைகளும் அனுபவிக்காம கடைசியா இன்னொருத்தன் தான் பணத்தை அனுபவிக்கிறான ஒழிய ஒரு பிரயோசனம் இல்லை.
0: சில சில நாட்டுல சொத்தை சேர்த்து வச்சிட்டு போன கடைசி இந்த அரசாங்கத்தை தான் இந்த சொத்து போய் சேரும். கடைசியில
1: நாங்கள் அப்படி விரவம் இல்ல, அப்படி நடக்க போறதும் இல்ல, எங்கட புள்ள அப்படி அண்டி இல்ல சொல்றேன். என்ன கூடுதலானவர்கள் நான் பாக்க இப்ப பாருங்க, நான் வந்து இப்ப நைட் கிளப்ல வேலை செய்யறேன் ஜெகன், உண்மையில டிஸ்கோடைக்கெல்லாம் வேலை செய்யறேன். எவ்வளவு பொம்பளையல் எங்க தமிழ் பொள்ளியல் சிகரெட் பத்திர புள்ளியல் குடிக்கிற புள்ளியல் பெருது அங்கே என்ன உண்மையில என்ன ஒரு நாளைக்கு நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு வேற இங்க சொன்னேன் தண்ணி அடிச்சுட்டு ஒரு ஒரு பொம்பளை புள்ளியோட அஞ்சு பேர் ஆறு பேர் ஏழு பேர் வெறியினமா வந்தா அந்த பிள்ளை இந்த வாழ்க்கை எப்படி ஜோதிச்சு பாரு. நைட் கிளப்புக்கு வெறியின நீ அந்த பிள்ளை கைவிட்டா கேசுதான் என்ன?
0: சரி, நன்றி இணைந்து உண்டமைக்கு.
1: நன்றி பாடகப்பம்.
0: சரி, நன்றி, வணக்கம்.
1: ஓகே,
0: அவர் வாழ்ந்த அணைந்து அவருக்காக ஒரு விக்கெட் அந்த பாடல் நெஞ்சில் ஒரு அலையும் திரைக்காக.

0: உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பல பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வன்கூவர், கனடா.
1: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-03-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
2: நேரம் 7:51 நேரத்தில் 6:51 நேரில் கேட்டுக்கொண்டு பிரான்சின் 24 மணி நேரம் ஒழித்துக்கொண்டிருக்கும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேரம் தமிழ் வானொலி டிஆர்டி தமிழொலி தமிழொலியில் உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்போம். உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்பின் நேச்சானது பிரதி வியாழந்தோறும் இரவு 7:30-9 மணி நேரம் உங்களை டிஆர்டி தமிழொலியில். அந்த வகையில் இன்றைய உங்கள் எண்ணத்துக்காக இன்றைய நமது சமுதாயம் எதை நோக்கி பயணிக்கின்றது, இந்த தலைப்பிடி உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் இணைந்து உள்ள அழைப்புகள் தமிழ் தொலைபேசி இலக்கம் 33-1-38-32-15-40 இல்லை இந்த தொலைபேசி இலக்கம் 33-1-51-48-47 அல்லது உமது வயவழக்கம் இருக்கிறது 33-6-54-74-27 அல்லது உமது வாட்ஸ்அப் இலக்கம் 33-6-89-86-25-29. அந்த வகையில் தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கிற அடுத்த நேரம் இப்படி அன்பாக வாழ் நினைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
3: வணக்கம் ஜெகன்.
2: வணக்கம் பார்த்திபன். சொல்லுங்கள்.
3: நிலம் தானே?
2: நல்ல நல்ல. நீங்கள்?
3: நாங்கள் நிலம் ஒன்றுக்கு நல்ல ஒரு கால் காத்தோட ஆனா கால் வெயிலும் மறுக்கதான் நாக்கம் பரவாயில்ல என்று மோசம் என்று சொல்ல முடியாது. ஓகேதான், ஆனா கொஞ்சம் பரவாயில்ல என்று கூறுகிறேன். இங்க இங்க கூறுறவா அடுத்த கிழமை சரியான புக்க வருமான என்று கூறியிருக்கிறார்கள்.
2: நல்ல நல்ல வரட்டும்,
3: விடுவோம். நம்ம தலைப்புக்குள்ள வரும். தலைப்புக்குள்ள என்று சொன்னா பணத்தை தேடி ஓடுறது காரணம்
2: என்று சொல்லுவாங்க.
3: எல்லாத்துக்கும் தேடி ஓடுறது காரணம் என்று சொன்னா சின்னல இருந்து பிள்ளைகளை கஷ்டம் தெரியாம வளர்க்கிறது. கஷ்டம் தெரிஞ்சால் ஒரு வாரம் செலவழிக்கணும், யோசித்தா செலவழிக்க. இப்ப என்ன சொல்லுவாங்க, செலவு கூடினதாலதான் பணம் பெற வேணும்னு. முன்பு எல்லாம் பணம் இருந்தது இல்ல பொருள் இல்ல பணம் இருந்தது. இப்போது பணம் இல்லை பொருள் இருக்கிறது. அப்ப பொருளை கூடின பிறகு என்ன செய்யறது?
2: எங்களுக்கான தேவைகள் நாங்கள் கூட்டி விடுவோம். தேவைகளை பிறப்பித்த விட்ட பின்பு அதுல இருந்து நாங்கள் மீண்டு வர முடியாது என்றால் அதுக்கேற்ற மாதிரி எங்களோட அந்த தேவைகளுக்கு வசதிகளை வாய்ப்புகள் நாங்கள் பிரிக்கித்து விட்டோம்னு சொன்னால் பின்பு நாங்கள் அந்த அதை குறைக்க முடியாது. இப்போ நாங்கள் இப்போ ஒரு 1000 வருமானத்தில் நாங்கள் வாழ பழகிட்டோம்னு சொன்னால் வாழ்ந்து கொண்டிருப்போம். அதை தாண்டி நாங்கள் இப்போ திருப்பி பெரிய வாழ்க்கைக்கு போயிட்டோம்னு சொன்னால் பின்பு அந்த 1000-2000 வருமானம் பெறுகின்ற போது திருப்பி 1000 வந்தோம்னா நாங்கள் வாழையிலாது
3: அந்த முதல் 1000 சுருக்கி வாழ்ந்து அதில் மிச்சம் பிடிச்சி பார்த்தமா இருந்தால் சரியா? அப்ப அந்த மிச்சத்தை பிடிச்சு அதை பிடிச்சு கொண்டு வந்த இன்னதான் வந்தாலும் நாங்க தாங்கிக் கொள்வோம். மிச்சம் பிடிக்காத உண்மையா இந்த எல்லாம் விலையில கூட காரணம்னா ஏதோ ஒரு வகையில முன்பெல்லாம் இலங்கையில வந்து சினிமா காலத்துல வெளிநாடு பொருட்களும் தரக்கூடாது, உள்நாட்டு உற்பத்தி என்ன, அப்ப நாடு வளமா இருந்தது. அவளுக்கு அதை சாப்பிட்டாலும் இந்த பொருளாதார வந்த நேரம் கூடி வாங்கிக்குள்ள இவருக்கு இறக்கல தனி, ஏன்னா அவருக்கு அந்த பொருளாதாரம் எப்படி சமாளிக்க முடியும்னு பார்த்தது என்ன, தங்களால் முடியும் இதுக்கு மேல என்ன செய்தா முடியும் என்ன ஏற வழியில தாங்களே சமாளித்துக் கொள்ள. இப்பொழுது என்னன்னா என்னதான் இருந்தாலும் முன்பு வந்து ஜெகன் சரியா அம்பரோ இருந்தா நான் புறமிக்கப்படுத்தலாம், இப்ப அம்பரோ இருந்தா 2000 ரூபாய் கடன் வாங்கணும், கிரெடிட் கார்டுகளும் பட்டிகளும் அதுகளும் அப்படியே கூட்டி கூட்டி கூட்டி கூட்டியே போய் கொஞ்சம்

0: வேற ஆசை வேற. இப்ப தேவைகளுக்கு நாங்கள் உழைக்கிறதுன்றது இருக்குது, ஆசைக்காண்டி எங்களை இந்த வசதியை பெருக்க வேண்டும், வசதி காசை கூட்ட வேண்டும் ஒன்றை கண்டு உழைக்கிறதுக்கும் இந்த நாங்கள் தேவைக்காண்டி உழைக்கிறதுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கிறது.
1: தேவைக்காண்டி உழைக்கிறோம்னு சொன்னாங்க, தேவைக்காண்டு சொன்னா 50 ரூபா உழைச்சோம்னா 40 ரூபா பத்து ரூபா விற்க முடியுமா தேவைக்கு, சரியோ? ஆசை கண்டு நாங்க வெளிக்கிடக்குள்ள என்ன செய்வோம், 50 ரூபா 100 ரூபா கடன் வாங்க தான் பார்ப்போம் என்ன. அப்ப கடன் வாங்க 150 ரூபா இன்னொரு 50 ரூபாய் வட்டியை கொடுத்தா 200 ரூபா கொண்டு கொடுக்கறது. சரி, நீ மற்றவர் சொல்ல கேட்டுக்கொள்ளும் ஜெகன், நீங்க அந்த பாலை உழைப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டமைக்கு பார்த்திபன் உங்களுக்கான அந்த பாடலை தருகின்றோம். அவர் பார்த்திபன் இருந்தார், பார்த்திபனுக்காக அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் புதுப்பாடகன் திரையில் இருந்து.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன்ஸ்ட் த்ராஸ் 3,98 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH. நேரம் 8:12. உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம். அதுவும் இன்றைய உங்கள் எண்ணத்துக்காக இன்றைய உமது சமுதாயம் இதை நோக்கி பயணிக்கின்றது. ஒரு பக்கத்தாலே பணம் பொருள் என்று தேடுவதில் ஒரு பக்கத்தை போய்கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் சமுதாய சீர்கேடுகள், தற்கொலைகள், கொலைகள் போன்ற சம்பவங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விஷயத்திலே உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள இன்றைய தலைப்பானது இடப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே தனது எண்ணத்தோடு இணைந்திருக்கின்ற திரு ராஜா அவர்களை வானிலை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் மகள் அன்பு ஜெகன், நலம் தானே ஐயா?
0: நலம் நலம். நீங்க நலம் தானே?
2: ஓம் நலமா இருக்கிறோம். வேலை முடிச்சு இன்னொரு சின்ன ஒரு வேலைக்கு போறக்காண்டி கார்ல ஓடி கொண்டு உங்களோட கதைக்கு கொண்டு ஒரு நல்ல நிக்கிறேன்.
0: வெயிலாக்கும் நன்றி என்று கேள்விப்பட்டேன். அப்படியா?
2: இன்று உங்களுக்கு நடந்த வெயில் இங்க நேற்று தோக்கம் துவங்கிட்டு
0: அனுப்பிட்டேன்
2: போட்டுருக்கு. ரொம்ப மோசமா இருக்கு. அதாவது 101, நேற்று 105 கிட்ட இருந்தது நேற்று. இனி நாளைக்கும் அப்படித்தான் 105. இனி சனிக்கிழமை இந்த நாட்டில் கிடைச்ச ஃப்ரீடம் நாள், சுதந்திர நாள், 250வது வருட நாள் கொண்டாடுறார்கள். கொண்டாடும் பொழுது அடுத்தடுத்த நாடுகள்ல சில உயிரிழம் அளிக்கின்றார்கள். இப்படியே போகுது, அரசியல் அரசியலா போகுது, மக்கள் மக்களாக இருக்கிறோம். ஆனா தர ஜெகன், அந்த கேஸ் வில எங்களுக்கு $1 கிட்ட குறைஞ்சிட்டு. உங்க எப்படி?
0: இங்கே கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கிறது. இங்கே ஒரு முதல் இருந்த விலையிலும் பார்க்க ஒரு 20 சென்டிமீட்டர் எப்படி குறைஞ்சிருக்கும்.
2: இங்க படிப்படியா குறைஞ்சு இப்ப $1 கிட்ட குறைஞ்சிட்டு. $5 அடிச்சோம். இப்ப வந்து அந்த கொஸ்கோ இடத்த 3-76 ஏதோ சம்திங். மற்ற இடங்கள்ல 4 ரூபா கீழே, 4 ரூபா கீழே தான். அதாவது வந்து 3-57-47 அடிக்கிறாங்க காசுக்கு. கிரெடிட் கார்டுக்கு ஒரு 10 செங்க கூட.
0: கிரெடிட் கார்டுக்கும் காசுக்கும் வித்தியாசம்.
2: சில கேஸ் ஸ்டேஷன் பேர் போன பிபி கேஸ் சென்டர் இருக்கு. எக்ஸ்ஒன் கேஸ் நம்பர் 1 கேஸ் ரெண்டும். எக்ஸ்ஒன் வந்து சவுதி அரேபியா கேஸ். அங்க வந்து இப்படி அந்த பிபி கேஸ் என்பது கிரெடிட் கார்டுக்கும் கேஷுக்கும் சேம் பில்.
3: கட்டிடங்கள்
2: எல்லாம் கிரெடிட் கார்டுக்கு பிரீம் ஒரு பதிச்சம் கூட சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை வருவோம். நிகழ்ச்சியில நீண்ட நாளைய பிறகு எங்கள் பாலேந்திரான குரலை கேட்டேன். நான் பட்டிமன்றத்துல கேட்டான், இன்று இந்த இதுல கேட்டேன். அப்பதான் தெரிஞ்சது, அப்பதான் தெரிஞ்சது என்னத்தை பற்றி கதைக்கணும். நீங்களும் படிவா சொல்லியிருந்தீங்க, அவர் ரொம்ப விஷயங்கள் சொல்லி இருந்தார், நாங்களும் இயலக்கூடிய கொஞ்சம் சொல்லுவோம். உண்மையா ஜெகன் பார்க்கும் பொழுது எங்கட வயதை ஒப்பிடும் பொழுது எங்கட காலத்துல நாங்கள் இனியில் என்ற லட்சியத்தோடையும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் போல தெரிகின்றது. என்னென்று சொன்னால் இப்ப இந்த திரைப்படத்துறையோ அல்லது இந்த பாடின சௌந்தரயன் ஐயா இவர்களோ இல்லாடி எங்கட அந்த தலைமுறைகள் எல்லாரும் காலமாயி விட்டார்கள். அதுகளை அனுபவிச்சம் ஒன்று ஒன்றா அனுபவிச்சம் பண்பு மரியாதை எப்படி ஒரு ஆளோட கதைக்கணும் என்று அம்மா பழகி தந்தா அது போல பழையினம் கதைச்சம் இன்று வரையில அதை நாங்கள் பேணிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இப்ப இருக்கிற பிள்ளைகள் இப்ப கிட்டத்தட்ட நான் பார்த்த ஒரு 40 வயது உள்ள பிள்ளைகள் அதில் பிள்ளைகள் தான் எங்களுக்கு அப்படியான பிள்ளைகள் வந்து அவர்களோட போக்கெல்லாம் தலைகீழா மாறிக்கொண்டே போட்டு
3: வெளிநாட்டு பழக்கம் சரியில்லைன்னு சொல்லி, ஆனா வெளிநாட்டு பிள்ளைகளோட பழக்க வழக்கத்திலும் பார்க்க அங்க இருக்கிற பிள்ளைகளோட பழக்க வழக்கம் சரியில்லைன்ற மாதிரி தான் சொல்லிக் கொள்ளலாம். அங்க பார்த்தாக்களுக்கு ஓரளவு வயசாக்குவானுங்கள இந்த பாக்குவத்தில போடாதாக்கள் ஒரு தடவை இருக்காய் நமக்கு வெத்தலை பட்டி உள்ள ஸ்ரீதரவள்ளியை பார்த்திருக்கோம் இந்த காலத்துல
4: படிக்கும்போது சட்டம்னா இங்க சாப்பிட்ட உடனே அந்த மீட்டை ஏதோ அதுக்கு உறவுக்கு போயிருக்கும், அதுக்கு இது இருக்கு. அப்படி அதால அந்த பயரால இப்ப எல்லாம் ஐசியான சாமான் இருக்கு, அந்த மீட்டையை எடுத்துட்டு தீட்டுற வழியா இருக்கு.
3: தமிழ் வாசிக்கிற பையனை எடுத்து அந்த அவரோட பின்னணி அதில் எல்லாம் பாக்குற போது அது அதுக்கெல்லாம் என்ன காரணம் தான் யோசிக்க வேண்டி இருக்காது இல்லையா?
4: வந்தேன் ஏனிகளை கொண்டு அந்த நல்ல பண்பு உள்ள மனுஷர். இந்த பார்வையாட்சி ஆக்களுக்கு என்ன உதவி வேணும் கேட்டால் உடனே அந்த அண்ணா செய்வர் அறிஞரால் சொல்லிக்கொண்டு தர்சன் நடிக்கும் பொழுது எனக்கு பயமா இருக்கு. நாளைக்கு எப்பப்போ மனுஷனுக்கு என்ன நடக்கும் தெரியாது. வயது போன காலத்துல இந்த மகனோ இந்த மருமகளோ நல்ல ஜெப்பில இருக்கணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும். அதுகளுக்கு எங்களா வச்சு அம்மா வயது போட்டுட்டு அம்மாவை கட்டில வச்சு பாக்குற அளவாச்சு
3: எதிர்பார்க்க கூடாது.
4: நாங்கள் அப்படியான இதுக்கு போறதாலும் நாட்டுல போய் நாட்டு மண்ணிலேயே அப்படி அழிஞ்சாலும் பரவாயில்ல என்று
3: அவர் ராஜா அமெரிக்காவிலிருந்து அவருக்காக அவர் கேட்ட அந்த பாடல் கற்பகம் திரையில் இருந்து

0: ബാങ്കുകാർക്ക് വന്ന് 15 വർഷം പോയിട്ട് ഒരു ഒഴുങ്കാന വീടില്ല, ഒരു ലൈസൻസ് കൂടെ എടുക്കില്ല. ഞാൻ ഇതിനെ ഉള്ളത്ത് കൊണ്ടുപോയി
1: എന്നെ വാണി ചുമ്മാ എന്തിനാലും ഇന്നോട് ഇരിക്കില്ല. ஐயோ உனக்கு தெரியாதப்பா, இந்திரா டிரைவிங் லைசன்ஸ் போனாப்ப லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களப்பா, வீடு வாங்குறது லோனும் எடுத்து கொடுக்குறாங்களப்பா. ஒரே கல்ல ரெண்டு மணி அடிச்சிட்டு வர பொருள் இப்ப உண்ட கதைக்கு இப்ப எல்லாம் தெரியா வரப்போகுது.
2: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: நேரம் மட்டுமொழி 25 தலைவர்கள் மணி 25 நேரம் இருப்பது பிரான்சில் இருப்பாகவும் கேட்டி தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்பம் அந்த விலங்கிய உங்கள் எண்ணத்திற்காக. இன்றைய சமுதாயம் எதை நோக்கி பயணிக்கின்றது? இந்த தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்களும் இணைந்து கொள்ள அழைப்புகளை தவண்டிய தொலைபேசி இலக்கம் 7031-4832-1540 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 7031-9-5141-4741 அல்லது ஒரு வைபர் இலக்கம் இருக்க 7031-6-5-0-74-27 அல்லது வாட்ஸ்அப் இலக்கத்திலும் கூட நீங்கள் இணைந்தெல்லாம் வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கின்றது. இப்பொழுது 7031-6-89-86-55-29.
4: சின்ன தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான், குழந்தைங்க பசியெல்லாம் இனி தீர்ந்து போயிடும்.

0: பாரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கள் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சே தங்கச்சி
1: வெளிநாட்டுல அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-74-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-0-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

நேரம் 8:32 நேரம் இப்போது பிரான்ஸ் நிலையிருப்பாகவும் கேட்டி தமிழிலே தமிழர் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்பாக அந்த என்று உங்கள் எண்ணத்துக்காக இன்று நமது சமுதாயம் இதை நோக்கி பயணிக்கின்றது. இந்த தலைப்பில் எண்ணத்துடன் இதற்கு அடுத்த அன்பு இப்பொழுது அன்பாக வாழ் நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம்

0: தொடர்ந்து வரலைங்களா இந்த இருக்கிற நடத்தினி? வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம். ஏன் கேட்க இல்லையா? நான் உங்களோட கதை எனக்கு வந்தது.
1: நான் உங்களோட சத்தம் மொழியை வரவில்லை, நடத்தி இல்லை.
2: வரலன்றதா?
1: ம், சரி
2: சரி. வந்தா சந்த சரி. நல்ல தலைப்போட வந்துருக்கிறீங்க. இப்போது கது போட்டா போட்டி கூடிட்டுது. வேலை பணம் தான் இம்பார்ட்டண்டா இருக்குது எல்லாருக்கும். உழைக்க வேணும். மனைவிய கணவன் பாக்கையிலாவது பிள்ளைகளை கவனிக்காம விட பிள்ளைகள் சரியான சூழ்நிலைக்கு இல்லாமல் மாற்றப்படுகிறது.
1: கூட நடக்கின்ற இந்த சம்பவங்களை எடுத்து பார்க்கின்ற போது அதெல்லாம் இந்த ஒரு ஒரு பயங்கரமா இருக்கும். இப்ப இந்த பாருங்க, அண்மையில் இந்த அந்த நகைகளுக்காக அந்த அக்களை கொலை செய்த கணத்துல போட்ட விஷயங்களா எடுத்துக்கொண்டா, அப்படி பல விஷயங்களை பாக்குற போது தாயத்துக்கு நாங்க போய் வர மட்டும் ஒரு பயமாகத்தான் இருக்கும்.
2: பாசம் இல்ல
1: அந்த பொருள், அந்த பணத்திலே வீரமாக அந்த வீரர்களுக்கு கூட ஒரு மதிப்பு இல்லாம போய்விட்டது.
2: இருக்கு மதிப்பு இல்ல, தாய்
1: சகத்தனுக்கு
2: மதிப்பு இல்ல,
1: பிள்ளைகளுக்கு
2: மதிப்பு இல்ல.
1: இப்ப அந்த ஒவ்வொரு நாளும் செய்தியில கேட்கணும். அண்மையில் இந்த பிசியோதெரபி டாக்டரை கொலை செய்து விட்டதுக்காக விட்டா, அந்த அப்படி எல்லாம் சம்பவங்களை பாக்குற போது நாங்கள் விசாரணை போய் கொண்டிருக்கிறது தெரியாம இருக்கிறது.
2: உழைச்சி உழைச்சி இருக்கிற காசு அளவுக்கு மிஞ்சி செலவழிக்க
1: வேணும். அந்த சம்பவத்துல கூட அந்த அவர் திருமணத்துக்கு பின்னால உறவு உண்டு, அதை விட பணம், ரெண்டு விஷயம் சம்பந்தப்படுகிறது. கூடுதலா
2: சம்பந்தப்படுகிறது. இயலாம இயலாம மற்றவர்களை பார்த்து நானும் என்ன நல்லா முன்னுக்கு வர வேணும். இந்த இதான் இந்த போத வஸ்துகள் எல்லாத்துக்கும் போத வஸ்து எல்லாம் கூடி
1: பார்த்து சம்பவத்தில் எல்லாம் இந்த காருக்கு அந்த கொலை செய்த இந்த பிசியோதெரபி போம் அதில் கூட பொதுவஸ்தான சொல்ல முடியும். ஏன்னா அவர் ஒரு இன்ஜினியர், என்ன ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவர் சம்மந்தப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அப்போ அவருக்கு ஒரு மனைவி பிள்ளைகள் இருக்கின்ற போது அந்த பெண்ணோடான தொடர்பு, பின்பு அந்த பெண்ணிடம் இந்த பணத்தை பெற்றுக்கொள்றது, பின்பு அவர் கொலை செய்யறது எல்லாம் இந்த படங்களில் வர்றது பார்க்க மோசமாக இருக்குது. நீங்கள் சம்பவங்கள்
2: மனைவிக்கு
1: தெரியாமல் அவர் அப்படி மறைஞ்சு போக வேண்டியது. அந்த மனைவி கூட முஸ்லீம் பண்ணின் வருஷத்துல போயிருக்காரு. அந்த மனைவிக்கு எல்லாம் தெரிஞ்சு முடியாது, தெரியாம போனது இல்ல. இல்ல பெண்ணோட தொடர்பு உறவு ஆறது அதெல்லாம் கூடுதல் பெற்றோர்களோட தவறும் இருக்கிறது இல்லையான்னு சொல்ல முடியாது. நாங்க பெற்றோர்கள் அவ்வளவு சொல்லக்கூடாது இல்ல. ஒரு 16 வயசு பையன் என்ன செய்யறானது பாத்திருக்கோம் நிச்சயம். பெற்றோர்கள் தொலைபேசி வாங்கி கொடுக்க வேணும், தாங்கள் அதை பழகிறது அதற்காண்டி தேவைன்னு சொல்லி. ஆனா அந்த பிள்ளை அந்த டிரைவர்ல என்ன பாவிக்கு, ஒரு 16 வயசுன்றது எங்களை பொறுத்தவரை 16 வயசு குழந்தை பிள்ளையாத்தான் நாங்க அந்த பிள்ளைய நெச்சு கொள்வோம் இல்லையா?
2: பயப்படுகிறது போர்ச்சூழல்ல கடிபட்டு வந்ததால அப்படியா தாங்கக்கூடியதா இல்லாமல் இடம் மாறி அலைஞ்சி நாங்கள அப்படி அலைஞ்சி அடிபடை இல்ல வளர்ந்து நாங்க வளர்ற காலத்துல அப்படி கலவரம் வந்தாலேயே மட்டுமடி போர்ச்சுள்ளதால நான் என்னுடைய இதுல நான் அடிபட்டுதான் இல்ல.
1: மற்ற சின்ன சின்ன பிரச்சனை கூட குடும்பத்தில் குடும்பத்தை பிரிஞ்சு பாருன்றது
2: ஒரு மனதுக்குள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய
1: உதாரணமாக அந்த தமிழ் பையனோட தொடர்புப்பட்ட ஒரு 26 வயசு பெண்ணு குழந்தை விடுக்கிறது பிரச்சனை இல்லை விட்டுட்டு வந்தேன்னு சொன்னா அதெல்லாம் அந்த அவருடைய அந்த அவருடைய அந்த ஒரு இதில் இந்த சமுதாயம் அதை எங்கே நோக்கி போகுதுன்னு நாங்கள் கணிக்க முடியாம இருக்கிறோம்.
2: பெண்ணுக்கு கூட ஒரு ஒரு பக்குவம் பண்ணாம அந்த பிள்ளையுடைய வயது என்ன வயது என்ன ஒரு பக்குவம்
1: திருமணத்துக்கு அப்பாற்பட்ட உறவுகள் என்றது கூட இப்ப அதிகரித்துக் கொண்டுதான் போகிறது இப்ப கூடுதலாக இஞ்சத்தில பக்கம் அங்க முந்தி சொல்லுவாங்க வெளிநாட்டு வாழ்க்கை தான் வெளிநாட்டுல அந்த கலாச்சாரங்கள் கூடாதுன்னு சொல்றது. ஆனா நாங்கள் இப்படி பாக்குறது வெளிநாட்டு கலாச்சாரம் வெளிநாட்டு பிள்ளைகள் பரவாயில்லைன்ற மாதிரி தான் இருக்குது. அதே தாயத்தில் இருக்கிற பிள்ளைகளோட ஒப்பிட்டு பாக்குற போது அது வெளிநாட்டுல இருக்கிற பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் தான் சொல்லலாம்.
2: சில அவங்களோட காலத்துல ஒரு திருமணம் தான் திருமணத்தோடயே கணவன் மனைவியோட சேர்ந்து மற்ற சௌகரியங்களுக்காக நாங்க பிரிஞ்சு போயிட்டா நாளைக்கு அந்த பிள்ளை கல்யாணம் செய்யாது திருமணம் முடிக்காம இருக்கையே அக்கா அக்கா விட்டுட்டு வந்த வாண்டர் பக்குவத்தோட
1: பிரச்சனை வந்தா குடும்பத்துக்கு இன்னொரு பொண்ணு கல்யாணம் செய்ய முடியாதுன்ற மாதிரி எல்லாம் இருந்ததா
2: இப்ப இல்லாம ரெண்டு மூன்றாம் திருமணம் தான் சரியா வந்து வருது.
1: ரெண்டாம் மூட்டாம் திருமணத்துக்கு போய்விட்டா அது அவருக்கு சிம்பிளா வந்து நாலாம் திருமணம் அஞ்சாம் திருமணம் போய்விடும் ரெண்டாம் வருஷத்துக்கு அது மாத்தி கொள்றது சுயமா போய்விடும்.
2: ஒவ்வொரு
1: பிரச்சனைக்கும் அவருக்கு ஒவ்வொரு பிள்ளை ஒரு பிள்ளைக்கு ஒரு தேவைப்பட்டிருப்பார்.
2: அதுதான் என்ன செய்யறது ஒண்ணும் செய்யல. அதான் யாரு நீ யாருன்னு கேக்குறது கண்டு நிக்கிறதான்
1: கணவன் மனைவிக்கு இடையில இந்த உறவு அந்த அந்யோன்யம் இல்லாத காரணமும் இருக்கிறதுக்குள்ள மனைவிக்கு தெரியும் மனைவிட போன கணவனுக்கு தெரியாது அப்படித்தான் இருக்கலாம். மற்றது மனைவி மெசேஜ முட்டை போய் அழைச்சி போட்டு போறாருன்னு சொன்னால் ஒரு பெண் ஒரு ஆண் அனுப்புற ஒரு மெசேஜ் அறிவு மெசேஜ் உண்ட வீட்டை போய்க்க அவர் அழைச்சி போட்டு தான் போவாரா இருந்தால் அது ஒரு நல்ல பெண்மணிக்கு அழகில்லாது அவர் தப்பான செயல் செய்து போட்டு குளிச்சுட்டு போறேன் பார்த்தா குளிச்சுட்டு வீட்டை போறேன் பார்த்தா அந்த மெசேஜ் அழைச்சி போட்டு போறேன்றது
2: என்னுடைய பிரவசி இது கூட பிரவசி நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் எல்லாம் விட்டு கொடுக்க சேர்ந்து வாழ்ந்த நாங்கள் என்ன எனக்கு என்ன நீங்க செய்யலாம்னா நான் செய்யலாம் என்ற ஒரு இது வந்துட்டு என்ன புற போக்கு வந்து சரியான ஒரு வித்தியாசமாக பாருங்க உலகத்திலேயே இத்தனை உயிரை தலிகள் வருது பாருங்க அகால மரணங்கள் எதிர்பார்க்காத மரணங்கள் இன்று நேற்று கூட ஏன்னு கனடாவில ஒரு 4 பேர் போட்ல போய் மீன் பிடிக்க போனவன் அங்க போய் இன்னொரு போட் போய் வெயில் கிடிச்சு விட்டுட்டு அப்ப தடக்கு பட்டு ஒரு ஆள் வழியில விழுந்துட்டார் 3 பேர் உள்ளுக்குள்ள விழுந்த போட்டுக்க விழுந்தாடியே 3 ஒரு ஆள்
1: போயிட்டு கஷ்டம் தானே
2: நீச்சல் தெரியாதுல கஷ்டம் இளம்புள்ள 38 வயது மனைவி பிள்ளைகள் இப்படி எவ்வளவு மாடு
1: பையன்கள் எடுத்து பார்த்தா சின்ன வயசு பையன் 18 19 வயசு பையன்களா தான் இருக்கும் அதுவும் ஆக்சிடென்ட் நடிச்சா ஒரு வாகனம் கூட இல்ல தான் ஸ்பீடா போய் ஒரு லைட் போஸ்ட்லயோ இன்னும் அடிபட்டு சாரோட தான் கூடுதலா இருப்பாரு.
2: இப்படியான போக்குவரா போகுது ஏனென்றால் இப்ப மக்கள் பெற்றோர்களுக்கு பொறுப்புணர்வு வேணும் அப்படி அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேணும் அதுதான் எல்லோரும் செய்ய வேணும். அதை நாங்க விட்டுட்டு இவனு பாருங்க அந்த காலத்துல சௌகரியங்கள் ஒரு ஆள் ஒரு ஆள் நீர் அடிச்சு நீர் விழா அதுன்ற மாதிரி ஒற்றுமையா இருக்கு. தம்பி மச்சான் சகோதரன் சகோதரம்
1: பங்காளி மச்சான் மாமன் மச்சான் பயம் முந்தியந்த தாய் தப்பனுக்கு பேப்பர் மட்டும் இல்ல, பக்கத்து கொடுக்கறது கூட பேப்பர் வேணும். தங்கள் பேர்ல மாத்தி கொண்ட சம்பவங்களே தெரிய
2: இருக்கிறது. நான் இந்த வீட்டை இந்த மகளுக்கு கொடுக்க போறேன் அப்படி சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி அவரை கொண்டு சைன் பண்ணி கொண்டே கொடுத்து இந்த வீட்டு அவ என்னுடைய மூத்த மகளை வெளிநாட்டுல இருக்க அவன் பாக்குறாய் கொடுத்து மாத்தி கொடுத்து மாத்தியாச்சு. எந்த பார்த்தா தாத்தன் வீட்டு போனா அங்க பார்த்தா எல்லாம் முடிஞ்ச சண்ட பேர்ல இருக்கு அவன் பேர்ல நீ அப்பாட்ட போய் கேளுமோ ஒன்றும் இல்ல.
1: துரோகங்களும் கூடுதலாக அந்த எங்களை நெருங்கியவர்களால கூட நடக்கும்
2: நடக்குது
1: நல்லா பழகவர்கள கூடுதலாக துரோகங்கள் பார்த்தால் நல்லா பழகியவர்களுக்குள்ளதான் நடக்கும்
2: தெரியாம போய் சௌரங்கள் இந்த பிள்ளைல சௌரங்களை கட்டக்கூடிய அளவுக்கு வேற நடக்க
1: போகுது வேற தெரியாத
3: அவர் திருமதி புஷ்பவதி இணைந்துள்ளார். அவருக்காக அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் இதோ வாழ்நிலைகளில். நாடோடி திரைக்காக

0: வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலை விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால் வயோன் குற்றூரியே, 93,120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
1: நேரம் 8:53, 7:53 தொடர்ந்து எனது எண்ணத்துடன் இணைந்திருக்கின்ற அடுத்த அன்புறவை இப்பொழுது அன்பாக வாழ இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணாஜி.
1: வணக்கம்.
2: நல்லா
1: இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கோம். இந்த உள்ளாந்து வந்துட்டு போல இருக்கு.
2: போலங்க இல்ல, அது அந்த முட்பால் செய்ய பிற்பாள் சொல்லி நான் ஜேமன்காரரை வீட்டு அனுப்பல அப்ப பாத்து கொண்டிருக்கிறேன். தெரிய பாத்து கொண்டு விட்டு நான் நினைக்கிறேன் சரி, எங்களுக்கு எனக்கு ஜேமன்ல ஒரு கோபம் இல்ல, ஏதோ சரி இல்ல. ஏன்னா இங்க எனக்கு அந்த ஒரு மனப்பயத்துல எனக்கு சொன்னா ஜேமன் எங்களோட எதிரில வந்தா எங்களை எப்படியும் அனுப்புவாங்க, நடுவில் அவங்களும் அனுப்புறது கூடுதலா. அப்ப எங்களுக்கும் ஜேமனுக்கும் வேற கூட, அப்ப ஜேமன் வீட்டை போயிட்டு சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கூட எனக்கு கொண்டு போய் படுக்கிறேன். வரலாற்றுல ஃபுட்பால் கணக்க பாத்துருக்கிறேன், ஆனா இப்படி பெனால்டி இப்படி எப்படி சொல்றேன்னு தெரியல. சூனியம் செய்துட்டாங்களே தெரியல. மொரக்கோல இந்த கேஸ்கள் இருக்குது, அப்படி மிஸ் பண்ணி இதா இருக்கு. சரியா எல்லாம் நல்லது
1: கொள்வோம்,
2: எல்லாம் விதி ஓடினா அதோட ஓட்டத்துல சரிவரா போயிட்டு. அதான் ஏன் ஓடினாண்டே தெரியாம இப்ப திருப்பியும் வந்துட்டீங்க. உலக ஓட்டத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இல்ல
1: போயிட்டு.
2: அதனாலதான் நாங்களும் இப்ப பலர் வந்து ஓடிக்கொண்டு இருக்கிறோம், ஆனா ஏன் எதுக்கு ஓடுறோம்னு திரும்பி
1: குடும்பத்துக்கா ஓடுகிறோம்னு சொல்லி போட்டு குடும்பத்தை விட்டுட்டு ஓடிக்கொண்டிருக்கோம். குடும்பத்தில் இருக்கவில்ல, குடும்பத்தில் என்ன நடக்குன்னு தெரியாமல் நாங்கள் உங்களுக்காண்டி தானே உழைக்கிறேன் சொன்னால் இந்த அந்த உழைப்பு மட்டும்தான் சந்தோஷம் வாழ்க்கைன்றது இல்லைன்றது கொஞ்சம் உணர்வுடன் நாங்கள்
2: இல்ல. அங்கதான் உண்மையிலேயே நாம நம்ம எல்லாரும் இல்ல, கூடுதலானவர் அங்கதான் பலவர்கள். ஒரு நிமிடம் நின்று நாங்கள் இப்ப எவ்வளவு தூரம் ஓடி இருக்கிறோம்,
1: வாழ்க்கை இருக்கின்றது.
2: அதான் அதான் வீட்டுல குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, அந்த பிள்ளைகளோட இருக்கிற சந்தோஷம் இப்ப நான் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் எனக்கு எல்லாம் வீட்டுல போய் அந்த சிரிப்பு சின்ன அந்த குடும்பத்தனங்களை பாக்குற இதுல பாக்கல, அதை விட்டுட்டு இங்கடா ஒரு வேலை இருக்கேன். அப்ப எனக்கு தெரியும் நான் இப்ப வேலைக்கு எல்லாம் அனுப்பின சில நேரம் வேஸ்டாவான்னு வாரியாண்டு. அப்புறம் அப்ப நான் வேலைக்கு போனாலும் இது என்ன அனுபவிக்கல,
1: வேலையை போட்டு அனுபவிக்கிற நேரத்துல அதுல அந்த இது போயிடும். வளர்ந்து தண்டபாட்டுல போன பிறகு நாங்கள் விட்டு ரெண்டு பிரிவு,
2: அதுக்கு பிறகு நாங்கள் அந்த சிரிப்பை தேடி எங்க அலைகிறோம். பக்கத்துல கடந்த அது பக்கத்துல
1: வர வழியை வந்தா ஜிச்சு போட்டுருக்க வேண்டிய பஸ்ல வர வழியை வந்தா ஜிக்க வேணும்.
2: இல்ல அதுக்குத்தான் அந்த காலாகாலமா நம்மவர்கள் வந்து தீர புள்ளிய கொண்டு அந்த விருதை சாதகனை பாருங்க சொல்லி எனக்கு அப்ப அனுபவிக்காது இப்ப இருந்து அனுபவிங்க உழைக்கிற காலத்துல
1: பிள்ளையோட இருக்கிறதோ பிள்ளையோட தெரியுற காலம் எல்லாம் கொஞ்சம் காலங்கள்லாம் இருந்து பிள்ளைகள் வளர்ந்து மட்டும்தான் நாங்கள் அந்த பிள்ளைகளோட நாங்கள் அனுபவிக்கலாம். அதை விட்டுட்டு பேருந்து நாங்கள் பிள்ளைகள் வளர்ந்த அப்புறம் பிள்ளைகள் தாங்கள் தனியாக ஒழிக்கிட்ட அப்புறம் நாங்கள் அதில் பார்க்க பிரயோசனமே இல்லை அங்க
2: ஓட்டப்போட்டி என்ன அவனுக்கு தெரியும் நான் 100 மீட்டர் ஓடணும் இதுல அப்ப இதுல நான் தங்க பதக்கம் எடுக்கணும் நான் வந்து 100 மீட்டர் ஓட்ட பிறகு சரி அவனுக்கு தெரியும் இதுதான்
3: சொல்றேன் என்ன போட்டிருந்த விட்டவன கடமைக்கு வாழாது இனி பிறக்க மாட்டோம் என்று அனுபவித்து வாழ்
2: பாக்கமண்டு நம்பி ஓடி ஓடி விளக்கி போட்டு போய் படுக்கிறதுல அறிவிச்சு நடந்தோட்டில விட எல்லாம் தெரியும்
1: இந்த
2: அனுபவிக்கணும் தெரியும் எந்த ரோட்ல போனா இது எங்க போய் முடியும் இதோட நான் திரும்புவேன் இதோட காணும் சொல்லி அதுக்கு அந்த ஒரு கடைசி பொயிண்ட் வந்திருக்கும் இங்க இதோட எனக்கு காணும் நான் இதுக்கப்புறம் மெல்ல மெல்ல உழைக்கலாம் நாங்கள் தான் தெரியாம வர்றோம் முன்பு நீங்கள் என்ன நாங்களுக்கு வந்து தெரியாமண்டில்ல தெரிஞ்சு கொண்டு நாங்கள் அதுல அக்கறை செலுத்தாம எங்கட வாழ்க்கையில நாங்கள் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஊராருக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும்
1: உணர்வாளர் நாங்கள் உணர்வாளர் நினைச்சு தேசிய காட்சி கூட அவர்கள் பயங்கர கலர்
2: எப்படி திருப்பி ஒன்றுமே தெரியாத மற்றவங்களுக்கு எல்லாம் அந்த சாரம் செவிடு கண்ணன் சுருடு குருடண்ட மாதிரி அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி நானும் பார்த்து சரி அவங்களாவையும் கெடுப்பான் அவங்களும் என்ன தீனோ ஓடுறாங்களோ ஓடண்டுக்கு இப்ப நாங்களும் என்ன தீனோ அவரே அவரே
3: பாதையில் நன்றி
2: நன்றி நான் வாழ்த்துக்கு நானே வச்சிருக்கேன் அடுத்த தினம் இப்ப நன்றி நான் எல்லோருக்கும் பார்த்துக்கு நன்றி
0: நன்றி வணக்கம்.
4: தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
5: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம்
6: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
7: nwlulaga.com.
8: என்னைக்கு

0: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapalil
1: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
0: Viti Superstore Gala Gones Sassalil
1: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
0: Mélodiguer Tordrugalaké Viti Cash and Curry Paris Lachapalil Tordrugue Tolibisi Lakam Cyberondre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ராஸ், 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். இது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழறியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷிலா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை செல்லுபடியற்றதாக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை விசாரணைக்காக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி அழைப்பதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. அபிநவ நிவகல் பிரமினவின் தலைவர் உசலகரத்தினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் மகன் கோபல்லவ முன்னிலையில் அழைக்கப்பட்டது. இதன்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தை

0: பழனி அசோக் பரன் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்து இந்த மனுவை விசாரணைக்கு எடுப்பதற்காக மிக அருகாமையில் உள்ள தியதியொன்றினை வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார். எதிர் மனுதாரரான நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சார்பில் ஆஜரான சட்டத்தரணி செனானி தேரட்னாவும் அந்த கோரிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய இந்த மனு மீதான விசாரணையை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி அழைப்பதற்கு நீதியரசர் உத்தரவு பிறப்பித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படும் சந்தர்ப்பத்திலும் அவர் அரசாங்க வைத்தியராக பணியாற்றி வந்தார் என்றும், அரசியலமைப்பின் விதிகளுக்கு அமைய அரசாங்க ஊழியர் ஒருவர் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படுவது சட்டத்துக்கு முரணானதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிப்பதற்கான தகமை ஈனமாகும் என்று அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் விசாரணையில் கைப்பற்றப்பட்ட மின்னணு சாதனங்களை விடுவிப்பது தொடர்பான கோரிக்கை குறித்து நாளை விளக்கம் அளிக்குமாறு நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவின் பொறுப்பு அதிகாரிக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. காவல்துறையின் சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட மடிக்கணனிகள் மற்றும் கைபேசிகளை விடுவிக்குமாறு கோரி WDNH ஃபெரேரா என்பவர் சார்பாக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நாளை நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது இதுகுறித்து நிதி குற்றப்பிணாய்வு பிரிவு தங்களது பதிலை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரச புலனாய்வுத்துறையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலையின் கையடக்க தொலைபேசி மற்றும் மடிக்கணனிக்கான கடவுள் சொற்களை விசாரணை அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவை தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று முன்னாள் அமைச்சர் உதய கம்பன்பில தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஆனாலும் நீதிமன்ற உத்தரவுக்கு தாம் மதிப்பளிப்பதாகவும் உதய கம்பன்பில குறிப்பிட்டார். இந்த நிலையில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவை ஆட்சேபித்து சுரேசலையின் சட்டக்குழுவினர் மேன்முறையீடு செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இதேவேளை சுரேசலை தமது கடவுள் சொற்களை வழங்குவதற்கு ஏன் கட்டாயப்படுத்தக்கூடாது என்பதற்கான 4 காரணங்களை உதய கம்பன்பில இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது சுட்டிக்காட்டி காட்டியிருக்கிறார். அதன்படி இலங்கையின் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் ஒரு சந்த நபர் தனக்கு எதிரான விசாரணைக்கு உதவுமாறு கட்டாயப்படுத்த முடியாது என்பதே முதல் காரணம் என்று கம்பன்பில குறிப்பிட்டுள்ளார். சந்த நபர் தனக்கு எதிரான விசாரணைக்கு உதவ வேண்டிய கடமை இல்லை. அவர் விரும்பினால் மௌனமாக இருக்க அவருக்கு உரிமை உண்டு என்று அவர் தெரிவித்தார். இரண்டாவது காரணமாக புலனாய்வாளர்களோ அல்லது பொது அதிகாரிகளோ ஒரு சந்த நபரை கடவுள் சொற்களை வெளியிடுமாறு வற்புறுத்தவோ அச்சுறுத்தவோ அல்லது தூண்டவோ கூடாதென்றும், அத்தகைய நடத்தை முறையற்ற செல்வாக்குக்கு வழிவகுக்கும் என்றும் உதய கம்பன்பில குறிப்பிட்டிருக்கிறார். சலையின் மின்னணு சாதனங்களில் அவர் உளவுத்துறையில் பணியாற்றிய 38 ஆண்டுகளில் திரட்டிய உளவுத்துறை ஆதாரங்கள் தொடர்பான மிகவும் ரகசியமான தகவல்கள் இருக்கலாம் என்பதை மூன்றாவது காரணமாக அவர் தெரிவித்தார். 4வது காரணமாக 2002 ஆண்டு மிலேனிய நகர சம்பவத்தை உதய கம்பன்பில சுட்டிக்காட்டியிருக்கிறார். உளவு தகவல்கள் அம்பலப்படுத்தப்படும் போது என்ன நடக்கும் என்பதை மிலேனிய நகர சம்பவத்தின் கசப்பான அனுபவம் எடுத்துக்காட்டியுள்ளதாகவும், உளவுத்துறை அதிகாரிகள் மற்றும் தகவல் அளிப்பவர்கள் அடையாளம் காணப்பட்டதாக கூறப்பட்டதால் உயிரிழப்புகளும் உளவு வலையமைப்புகளின் வீழ்ச்சியும் ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். சலே தனது கடவுச்சொற்களை வெளியிட மறுப்பதற்கு இதுவே காரணம் என்று உதய கம்பன்பில தெரிவித்திருக்கிறார். எவ்வாறாயினும் நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரான எந்தொரு சவாலும் சட்ட ரீதியான செயல்முறையின் மூலமே தொடரப்பட வேண்டும் என்று அவர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். சித்திரவதைகள் இடம்பெறுவதை தடுப்பதில் இலங்கை வெளிப்படுத்திய அர்ப்பணிப்புடன் கூடிய கடப்பாட்டையும் தடுப்பு காவல் நிலையங்களுக்கான களவியங்களை எந்தவித தடையுமின்றி எளிதாக்கியமையையும் சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் உபகுழுவின் பிரதிகள் பாராட்டியதாக வெளிவுகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அல்லது சுதந்திரம் பறிக்கப்படக்கூடிய பிற இடங்களில் உள்ள மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்குரிய நடைமுறைகள் அதிகாரிகளால் பின்பற்றப்படுகின்றதா என்பதை மதிப்பீடு செய்வதற்காக சுமார் 7 ஆண்டுகளின் பின்னர் கடந்த மாதம் 15ஆம் தேதி இலங்கையை சென்றடைந்த சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் உபகுழுவின் யூனியன் தலைவர் ஐசா சாயினி முகமது தலைமையிலான யாகுப் ஜூலியன் செபக், நிக்கா குவரஸ் கெலிகா, அனிகா டோம்சிக் ஆகியோர் அடங்கிய பிரதிகள் கடந்த 24ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருந்து பல்வேறு தரப்பினருடன் சந்திப்புகளை நடாத்தியதோடு கள விஜயங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இதுகுறித்து வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சினால் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் இலங்கைக்கு சென்றிருந்த சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் உபக்குழுவின் பிரதிகள் கடந்த 15ஆம் தேதி அன்று வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சரையும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காராவையும் சந்தித்தார்கள். இந்த சந்திப்பின் போது சித்திரவதைக்கு எதிரான அதற்கு ஒருபோதும் இடமளிக்காத அரசாங்கத்தின் கொள்கையை ஐக்கிய நாடுகள் உபகுழுவின் பிரதிகளிடம் இரண்டு அமைச்சர்களும் எடுத்துரைத்தார்கள். அத்தோடு மனித உரிமைகளை பாதுகாப்பதை இலக்காக கொண்டு சம்பந்தப்பட்ட ஏனைய கட்டமைப்புடன் ஒன்றிணைந்து செயலாற்றுவதற்கான தமது அர்ப்பணிப்புடன் கூடிய கடப்பாட்டையும் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து முக்கிய அமைச்சர்களின் பிரதிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட திணைக்கழகங்கள் அரச கட்டமைப்புகளின் அதிகாரிகளுடனான சந்திப்பு ஒன்றும் வெளிவகார அமைச்சில் நடைபெற்றது. வெளிவகார அமைச்சு மற்றும் நீதி அமைச்சு என்பவற்றின் சிரேஷ்ட அதிகாரிகளின் இணைத்தலைமையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு, பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு, கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு, சட்டமாதிபர் திணைக்களம், இலங்கை போலீஸ் சிறைச்சாலைகள் திணைக்களம், நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சேவை திணைக்களம், குடிவரவு குடியல்வு திணைக்களம், தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை, புனர்வாழ்வு பணியகம் ஆகிய அமைச்சுகள், திணைக்கழகங்கள் மற்றும் அரச கட்டமைப்புகளின் பிரதிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். இதன்போது சித்திரவதைகளை தடுத்தல் தொடர்பான அரசாங்கத்தின் கொள்கையை சேர்த்திறன் மிக்க வகையில் நடைமுறைப்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்பட்ட சட்ட நிர்வாக மற்றும் கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் குறித்தும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் செயற்பாடுகள் குறித்தும் ஐக்கிய நாடுகள் உபக்குழுவினருக்கு அரச கட்டமைப்புகளின் பிரதிகள் விளக்கம் அளித்திருந்தார்கள். அத்தோடு இந்த விஜயத்தின் ஓர் அங்கமாக சித்திரவதைகளை தடுப்பதற்கான ஐக்கிய நாடுகள் உபகுழுவின் பிரதிகள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் நீதி சேவைகள் ஆணைக்குழு ஆகியவற்றின் பிரதிகளையும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களையும் சந்தித்து இலங்கையில் சித்திரவதை சம்பவங்களின் போக்கு தொடர்பில் விரிவாக கலந்துரையாடியிருந்தார்கள். அதேவேளை இந்த விஜயத்தின் நிறைவில் சித்திரவதைகள் இடம்பெறுவதை தடுப்பதில் இலங்கை வெளிப்படுத்திய அர்ப்பணிப்புடன் கூடிய கடப்பாட்டையும் தடுப்பு காவல் நிலையங்களுக்கான கள விஜயங்களை எந்தவித தடையுமின்றி எளிதாக்கியமையும் ஐக்கிய நாடுகள் உபகுழு பாராட்டியதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கை ஏற்றுமதி மேம்பாட்டு வாரியமும் ஜெர்மனியின் இறக்குமதி ஊக்குவிப்பு மையமும் இணைந்து இலங்கையின் ஏற்றுமதி வளர்ச்சியை வலுப்படுத்தவும் ஏற்றுமதி சார்ந்த சிறு மற்றும் நடுத்தர அளவிலான கைத்தொழில்களுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்தவும் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நேற்று கையெழுத்திட்டிருக்கின்றன. ஜெர்மனியின் இறக்குமதி ஊக்குவிப்பு மையத்தின் கலாநிதி ஜூலியா பெல்லிங்ஹவுசன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்ட இந்த ஒப்பந்தம் 2019ஆம் ஆண்டு முதல் இருதரப்புக்கும் இடையே நிலவி வரும் நீண்டகால ஒத்துழைப்பில் முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. இதன்போது கருத்து தெரிவித்த ஜெர்மனியின் இறக்குமதி ஊக்குவிப்பு மையத்தின் கலாநிதி ஜூலியா பெல்லிங்ஹவுசன் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான கைத்தொழில்கள் சர்வதேச சந்தை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் நிலையான வணிக உறவுகளை ஏற்படுத்துவதற்கும் நீண்டகால உறவுகளை உருவாக்குவது அவசியமாகும். அத்துடன் தொழில்நுட்ப நிபுணத்துவம், திறன் மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் ஐரோப்பிய சந்தைகளுடனான வலுவான தொடர்புகள் மூலம் இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு தொடர்ந்து இலங்கை ஏற்றுமதி வாரியத்துடன் இணைந்து ஆதரவளிக்க ஜெர்மனி இறக்குமதி ஊக்குவிப்பு மையம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இருதரப்பு உறவுகளின் மூலம் குறிப்பாக இயற்கை மூலப்பொருள் துறையில் உள்ள உள்நாட்டு வளங்களின் திறன் மேம்பாட்டு சந்தை பெறங்கள் மற்றும் சர்வதேச வர்த்தக கண்காட்சிகளில் பங்கேற்பது போன்ற பல நன்மைகள் ஏற்கனவே பெற்றுக் கொள்வதன் மூலம் நிலையான வணிக உறவுகளை ஏற்படுத்தியுள்ளன. மேலும் இலக்கு வைக்கப்பட்ட ஆதரவு திட்டங்கள் மூலம் ஏற்றுமதி சார்ந்த பெண் தொழில் முனைவோர் ஊக்குவிக்கப்பட்டு அவர்கள் உலகளாவிய சந்தைகளில் தடம் பதிப்பதற்கான நல்வாய்ப்புகளும் வழங்கப்பட இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இலங்கை மாணவர் படையணியின் பயிற்சி முகாம் முல்லைத்தீவில் நேற்று வெகு விமரிசையாக ஆரம்பமாகியிருக்கிறது.
1: முல்லைத்தீவு கேப்பாப்புழவில் உள்ள தேசிய மாணவர் பயிற்சி படையணி முகாமில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதில் வடமாகாணத்தைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்கள், மாணவ பயிற்சியினை வழங்குகின்ற ஆசிரியர்கள் மாணவர் படையணியின் பயிற்சி முகாமில் கலந்து கொண்டனர். இலங்கையில் முதன்முறையாக மாணவர் படையணியானது 1881 கொழும்பு ராயல் கல்லூரியில் அதன் முதல்வர் ஜான் விக்கல்ன் அவர்களினால் அறிமுகப்படுத்தப்பட்டது.
0: தொடர்ந்து அரிசியை நாட்டின் பிரதான உணவாக மாத்திரமன்றி ஏனைய உப உற்பத்திகளுக்காகவும் பயன்படுத்துவதை விரிவுபடுத்துவதற்கான நீண்டகால திட்டம் ஒன்றை அரசாங்கம் தயாரித்து வருவதாக விவசாய அமைச்சர் கே டி லால்காந்தா தெரிவித்தார். இதுகுறித்து தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவொன்றையிட்டுள்ள அமைச்சர், நெல் மூலம் உற்பத்தி செய்யப்படும் அரிசியை தினசரி முதன்மை உணவாக உட்கொள்வதற்கும் அப்பால் ஏனைய பல உற்பத்திகளுக்கு மூலப்பொருளாக பயன்படுத்துவது குறித்து தற்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சந்தையில் ஆரோக்கியமான போட்டித்தன்மையை உருவாக்குவதன் மூலம் விவசாயிகளை பாதுகாப்பதும் அதற்கான தடைகளை நீக்குவதுமே இந்த திட்டத்தின் பிரதான தூண்களாக கருதப்படுவதாக அவர் வலியுறுத்தினார். இந்த விசேட நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான முதற்கட்ட ஆயத்தங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். நெல் சந்தைப்படுத்தல் சபையின் 55 வரலாற்றில் முன்னப்போதும் இல்லாத வகையில் 3,000 மில்லியன் ரூபாய் பாரிய நட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய விவசாய ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னக்கோன் தெரிவிக்கிறார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த கொள்முதல் முறைகேடுகளுடன் தொடர்புடையவர்கள் எதிர்காலத்தில் ஆயுள் தண்டனையை எதிர்நோக்க நேரிடும். வசந்த சமரசிங்க, நாமல் கர்ணரெட்ன மற்றும் விவசாய அமைச்சர் உள்ளிட்ட 3 அமைச்சர்கள், அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் ஆகியோர் இந்த கொள்முதல் செயற்பாடுகளுடன் நேரடியாக தொடர்புபட்டுள்ளார்கள். பொதுமக்களின் பணம் இவ்வாறு வீணடிக்கப்பட்டமைக்கு எதிராக 2023 9வது இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதனுடன் தொடர்புடையவர்கள் ஆயுள் தண்டனை பெற்று சிறை செல்ல நேரிடும் என்பதால் அதற்கு மனதளவில் தயாராக இருக்குமாறு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். திரைசேரியை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டு நெல் சந்தைப்படுத்தல் சபையின் வரலாற்றில் இந்த மிகப்பெரிய நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு பிரச்சினை இருப்பதாக கூறி சில பகுதிகளில் முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டங்கள் தொடர்பில் விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணரட்ன கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்.
2: விவசாயிகளுக்கு பிரச்சனைகள் இருப்பதாக பொய் கூறி சிலர் போராட்டம் நடத்துவதாகவும், ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான எதிர்க்கட்சியில் உள்ள ஒரு குழுவினர் நிலவுக்காகவே அவர்கள் அவ்வாறு செய்வதாகவும் விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணரத்ன தெரிவித்தார்.
3: எதிர்க்கட்சிக்கும் அரசியல் செய்ய உரிமை இருக்கின்றது, அதையே அவர்கள் செய்கின்றனர். ஏனெனில் எதிர்க்கட்சி இப்போது ஒரு குழப்பமான நிலையில் இருக்கின்றது. அவர்கள் தற்போது எம்மீது குற்றம் சுமத்துகின்றனர். நாம் அவர்களோடு இருக்கின்றோம், நாங்கள் அவர்களோடு இருக்கின்றோம். அவர்கள் பேரம் பேசுகின்றனர். ஆம், நான் அவர்கள் மீது குற்றம் சாட்டினேன். இப்போது அவர்கள் அனைவரும் டீல் பேசுகின்றனர். அதனாலேயே இந்த குப்பைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்துள்ளன. இந்த எதிர்க்கட்சி பாதாள உலகக்குழு தலைவர்களிடமிருந்து தொடர்புபட்டுள்ளனர். அவர்கள் பாதாள உலக தலைவர்களோடு கொடுக்கல் வாங்கல்களை வைத்துள்ளனர். பின்னர் அவர்கள் பாதாள உலக குழுவின் கடத்தல்களோடும் துப்பாக்கிச் சூடுகளோடும் கொலைகளோடும் தொடர்புபட்டுள்ளனர். அவர்கள் அதற்கு துணை போயுள்ளனர். இதனோடு இணைந்து செயற்பட்டும் இருக்கின்றனர். எனவே இந்த சூழலில் உள்ள அனைவரும் தற்போது அச்சத்தில் இருக்கின்றனர். அவர்கள் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. இத்தொடர்பில் இப்போது சட்டம் அவர்கள் மீது திரும்புகின்றது. அதனாலேயே அவர்கள் கவலைப்பட்டு தமது கவனத்தை வேறு பக்கம் திருப்புகின்றனர். எதிர்க்கட்சி யாரையாவது பிடித்துக் கொண்டு சிறிதளவு சட்டம் போடும் வேலையை செய்கின்றது.
0: தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனாவுக்கு எதிராக கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் இன்று குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டுள்ளது. கையூட்டல் மற்றும் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த இந்த குற்றப்பத்திரிகை கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரபரட்ன முன்னிலையில் விதிகளின்படி வாசித்து கையளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதிவாதியான முன்னாள் அமைச்சரை 50,000 ரூபாய் ரொக்கப்பிணையிலும் தலா 10,00,000 ரூபாய் பிரமதியான 2 சரீரப்பிணைகளிலும் செல்ல நீதிபதி அனுமதி வழங்கினார். அத்துடன் இந்த வழக்கினை எதிர்வரும் ஜூலை மாதம் 22ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் அவர் உத்தரவு பிறப்பித்தார். கடந்த 2014 நாலாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் 2014 டிசம்பர் 31 தேதி வரையான காலப்பகுதிக்குள் அன்றாதபுரம் மாவட்ட ஏழு விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்குவதற்காக அரசாங்கத்தின் செலவில் இறக்குமதி செய்யப்பட்ட 36,000 கிலோகிராம் சோள விதைகளை அப்போதைய ஜனாதிபதி தேர்தலின் போது அரசியல் லாபம் பெறும் நோக்கில் தனது அரசியல் ஆதரவாளர்களுக்கு பயந்தளித்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. மாவட்ட செயலகத்தின் திட்டமிடல் பணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த சோள விதைகளை தனது ஆதரவாளர்களுக்கு பயந்தளித்ததன் மூலம் அவர் ஊழல் என்ற குற்றத்தை புரிந்துள்ளதாக குறிப்பிட்டு கையூட்டல் மற்றும் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இந்த வழக்கை தாக்கல் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வளர்ச்சி மாதிரியானது சீனாவில் சமூக சமத்துவத்தையும் நீதியையும் ஊக்குவிப்பதோடு அதன் மூலம் அனைவரும் பயந்து கொள்ளும் செழிப்பை அடைய முடிந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 105வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு விசேட செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ள சஜித் பிரேமதாசா அந்த வாழ்த்துச் செய்தியில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் குறிப்பிடத்தக்க மாற்றம் மற்றும் உலகளாவிய பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப வல்லரசாக சீனா உருவெடுப்பதற்கு வழங்கிய பங்களிப்பை பாராட்டி தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். பொருளாதார சீர்திருத்தங்கள், நவீனமயமாக்கல், புத்தாக்கம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அர்ப்பணிப்பை சஜித் பிரேமதாசா பாராட்டியிருக்கிறார். மேலும் சீனாவின் வளர்ச்சி அனுபவங்கள், குறிப்பாக அதன் சீர்திருத்தங்கள் மற்றும் அதனை செயற்படுத்துவதற்கான உறுதியான அர்ப்பணிப்பு ஆகியவற்றிலிருந்து ஒரு நாடாக இலங்கை கற்றுக்கொள்வதற்கு பல பெருமதி மிக்க பாடங்கள் இருப்பதாகவும் சஜித் பிரேமதாசா கூறியுள்ளார். ஆசியாவில் அமைதி, சகவாழ்வு மற்றும் ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை இங்கு வலியுறுத்திய சஜித் பிரேமதாசா பிராந்திய மற்றும் உலகளாவிய முன்னேற்றத்தின் முக்கிய உந்து சக்திகளாக சீனா மற்றும் இந்தியாவுக்கு இடையில் தொடர்ச்சியான வலுவான உறவு ஏற்படும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் நவீன பொருளாதார அணுகுமுறைக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொள்கைகளுக்கும் இடையிலான ஒற்றுமைகளை எடுத்துரைத்த சஜித் பிரேமதாசா கட்சிக்கிடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் மேம்படுத்துவதற்கும் தனக்குள்ள அர்ப்பணிப்பை மீண்டும் ஒருமுறை சஜித் பிரேமதாசா உறுதிப்படுத்தியுள்ளார். மின்கட்டண எரிவாயு விலை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்புக்கு எதிராக கொழும்பு நகரின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. வாழ்க்கை சுமையினை குறைக்குமாறு கோஷங்களை எழுப்பியவாறு தீப்பந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அத்துடன் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்புக்கு எதிரான பொருளை பகுதியிலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதேவேளை மின்கட்டண எரிவாயு விலை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்புக்கு எதிராக மலாபே பகுதியிலும் நேற்றிரவு தீப்பந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த அவசரகால சட்டம் இந்த மாதத்துடன் நிறைவுக்கு வர உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான கலாநிதி நளிந்த ஜெயதீச தெரிவித்திருக்கிறார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சர் சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தற்போது நிலைமை சீரடைந்துள்ளதன் காரணமாக அவசரகால சட்டத்தை இந்த மாதத்துடன் முடிவுக்கு கொண்டுவர அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி இந்த மாத இறுதியில் இந்த அவசரகால ஒழுங்கு விதிகள் தானாகவே காலாவதியாகிவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்புலவில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் நேற்று 8வது நாளாகவும் தொடர்ந்து இடம்பெற்றது. இந்த நிலையில் பௌத்த மதகுரு தலைமையிலான சம உரிமை இயக்கத்தின் பிரதிகள் உள்ளிட்ட பொது அமைப்பினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடினார்கள். கேப்பாப்புலவில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகள் நீண்ட காலமாக ராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ள அந்த காணிகளை உடனடியாக விடுவிக்குமாறு வலியுறுத்தி தொடர் கவனயீர்ப்பு போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். நேற்றைய சந்திப்பின் போது காணி வெடிப்பு தொடர்பான மக்களின் கோரிக்கைகள் மற்றும் தற்போதைய நிலைமைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டு காணி உரிமைக்கான மக்களின் போராட்டத்துக்கு தமது பூரண ஆதரவை வழங்குவதோடு காணி வெடிப்பு தொடர்பில் தொடர்ந்து குரல் கொடுக்க தயாராக இருப்பதாக சம உரிமை இயக்கத்தின் பிரதிநிதிகள் உறுதியளித்தார்கள். அத்துடன் காணி விடுவிப்பை வலியுறுத்தும் கவன ஈர்ப்பும் இடம்பெற்றிருந்தது. இதன்போது தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் ராணுவம் தற்போது பயன்படுத்தி வரும் பகுதிகளை மாற்று அரச அல்லது பொது காணிகளுக்கு மாற்றி மக்களின் பூர்வீக வாழ்விடங்களை உரிய உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைக்க நடவடிக்கையாக எடுக்குமாறு போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். இந்த கலந்துரையாடல் மற்றும் கவனஈர்ப்பு நிகழ்வில் சம உரிமை இயக்கத்தின் பிரதிகள், இளைஞர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். கேப்பாப்பிலவு மக்களின் காணி உரிமை போராட்டம் தொடர்ந்து கவனம் பெற்று வரும் நிலையில் விரைவான தீர்வு எட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களிடையே வலுத்து வருகிறது. இதற்கிடையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்புலவில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் இன்று 9வது நாளாகவும் தொடர்ந்து நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கேப்பாப்புலவில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகள் நீண்ட காலமாக ராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ள நிலையில் அந்த காணிகளை உடனடியாக விடுவிக்குமாறு வலியுறுத்தியே தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை மக்கள் முன்னெடுத்துள்ளார்கள். இது தொடர்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார்கள். 59.5 ஏக்கர் காணிகள் பூர்வீக மக்களுக்கு சொந்தமானவை. தற்போது அந்த பகுதியில் அமைந்துள்ள ராணுவ நிலைகளை அருகிலுள்ள மாற்று நிலங்களுக்கு இடமாற்றம் செய்யுமாறு தாங்கள் கோரிக்கை விடுப்பதாக அவர்கள் தெரிவித்தார்கள். தேசிய பாதுகாப்புக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் ராணுவ முகாம்களை மாற்றி அமைத்து பூர்வீக மக்களின் காணிகளை அவர்களிடம் மீள ஒப்படைக்க வேண்டும் என்பதே நியாயமான மற்றும் தார்மீக கோரிக்கை என்றும் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இந்த கோரிக்கைகள் எந்தவித திரும்பமின்றி ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காக ஊடகங்களும் பொதுமக்களும் தங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். கடந்த 17 ஆண்டுகளாக காணி விடுவிப்புக்காக பல்வேறு வழிகளில் போராடி வருவதாக குறிப்பிட்ட அவர்கள் இதுவரை எந்தவித நிரந்தர தீர்வும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார்கள். இனி வாக்குறுதி அரசியலும் வலியுறுத்தல் அரசியலும் தேவையில்லை. எமக்கு தற்போது தேவை செயல்பாட்டு அரசியல் மட்டுமே. ஜனாதிபதி உடனடியாக தலையிட்டு காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தின் போது வேண்டுகோள் விடுத்தார்கள். அத்துடன் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 12 மணி வரை நடைபெறவுள்ள கவனஈர்ப்பு போராட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சிகள், மக்கள் பிரதிகள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைக்கு ஆதரவு வழங்குமாறு ஆர்ப்பாட்ட வேளையில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் மட்டுமே இவ்வாறான நிலைமைகள் நீடித்து வருவதாக குறிப்பிட்ட போராட்டக்காரர்கள் மக்கள் தங்களது பூர்வீக நிலங்களில் மீண்டும் குடியேறி சுதந்திரமாக விவசாயம் செய்து வாழ்வது உரிமையே தாங்கள் கோருவதாகவும் பூர்வீக மக்களுக்கான காணிகளை மீள வழங்குவதன் மூலம் நாட்டில் நல்லிணக்கத்தை மேலும் வலுப்படுத்த முடியும் என்றும் அவர்கள் நம்பிக்கையோடு தெரிவித்துள்ளார்கள். கையெட்டி விகாரை போராட்டம் நடைபெற்ற போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமைந்திருந்த கூடாரங்களை உடைத்து எறிந்ததாக காட்டி முகநூலில் காணொலியொன்று பரப்பப்பட்டு வருவதை தொடர்ந்து வலிவடக்கு பிரதேசபை உறுப்பினர் நேற்று உதவி போலீஸ் அத்தியட்சரை அவரது அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் கையெட்டி விகாரை பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் கொட்டகை பிடுங்கி எறியப்பட்டதாக முகநூலில் வெளியிடப்படும் காணொலி பழைய காணொளி. நேற்று முன்தினம் எந்த சம்பவங்களும் இடம்பெறவில்லை. தையெட்டி விவகாரம் நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் நடைபெறுவதனால் கொட்டைகள் பிடுங்கி எறிவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படாது என்று தெரிவித்தார். 1891 ஆண்டு தையெட்டி காணி 16 ஏக்கர் காணி இருந்ததாகவும் 1971 ஆண்டு காலப்பகுதியில் 8.0 ஏக்கர் காணியாக குறைவடைந்திருந்ததாகவும் 2024 ஆண்டு நில அளவைகள் செய்த ஆவணங்கள் அனைத்தும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் அதை வைத்து சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவ்வாறு நிலைமைகள் காணப்படவில்லை. அந்த காலத்தில் பௌத்த துறவி ஒருவர் மருத்துவம் செய்ததற்காக தமிழர் ஒருவர் அவருக்கு இந்த காணியை நன்கொடையாக வழங்கியுள்ளார். 1891 ஆண்டு காலப்பகுதியில் வெள்ளையர்கள் ஆட்சி இருந்தது எவ்வாறு நடைபெற்றிருக்கும் என்ற கேள்விகளை எழுப்பியிருந்தேன். கடிதத்தை பலாலி போலீஸ் நிலையத்துக்கு அனுப்பி வைப்பதாகவும், தையிட்டி விகாரை காணி விகாரம் ஒரு மேசையில் காணி உரிமையாளர்கள் பௌத்த துறவிகள் என்று அமர்ந்து பேசி தீர்வை காண்பதுதான் சால சிறந்தது என்று கூறியிருந்தார். விகாரதிபதி இனமுறுகளை ஏற்படுத்தும் வகையில் தன்னுடைய கட்டுமானத்தை கட்டியிருப்பதால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், எமது பிரேசத்தில் ராணுவ தெருவோர கடைகளை கட்டியிருக்கிறது, இது தொடர்பாக பிரேசபை உத்தியோகத்தர்கள் அறிவித்தால் அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டு அகற்றப்படும். 22 பௌத்த துறவிகள் 110 கிலோ போதவஸ்துடன் பிடிபட்ட போது 3 மாநாயக்க பீடங்களை அழைத்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்றால், தையிட்டி விகாரை தொடர்பாக 30 வருட யுத்தம் நிறைவடைந்தும் இன்று வரை தமது வீடுகளில் மக்கள் வாழ முடியாதிருக்கிறது. அனாதரவாக நிற்கின்ற நிலைமைக்கு வந்திருக்கின்ற போது ஏன் இந்த மாநாயக்க பீடங்களை அழைத்து இந்த காணி விடுவிப்பு தொடர்பாக கதைத்து பிரச்சனைகளுக்கு முடிவு எடுக்கப்படவில்லை என்பது வேதனைக்குரிய விடயமாகும். பலாலி வீதியை விடுவிப்பதற்குரிய நடவடிக்கைகளை தாம் தான் எடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கூறியிருந்தார். பலாலி வீதியை விட வேண்டாம் என்று மக்கள் ஒரு நாளும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இளங்குமரன் முகத்தை மறைத்தவருக்கு அவருடைய கொண்டை தெரியாமல் போனதுதான் பெரிய விடயமாக இருக்கிறது. தவிசாளர் அல்ல, நாங்கள் தான் விடுவிக்கப் போகிறோம் என்று சொன்னவர் முகத்தை மறைத்தவருக்கு தலையில் இருந்த கொண்டியை மறைக்க மறந்துவிட்டார். ஆகவே மக்கள் பிரதிகளாக மக்களுக்காக சேவையாற்றி அவர்கள் முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவர் விடுத்தார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியையும் உண்மையையும் நிலைநாட்ட கொழும்பு மறைமாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை எடுக்கும் முயற்சிகளுக்கு இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை தனது ஏகோபித்த ஆதரவை வெளியிட்டுள்ளது. சமூக ஊடகங்கள் வாயிலாக கர்தினாலுக்கும் ஏனைய அருட்தந்தைகளுக்கும் எதிராக பரப்பப்படும் அவதூறான கருத்துக்களை வன்மையாக கண்டித்து பேரவை இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதலை பயன்படுத்தி கர்தினால் தனது பதவிக்காலத்தை நீடிக்க முயல்வதாக கூறப்படும் பிரச்சாரம் முற்றிலும் பொய்யானது மற்றும் பொதுமக்களை திசைதிருப்பும் அற்புதமான முயற்சியாகும். கத்தோலிக்க திருச்சபை சட்டத்தின்படி ஆயர் ஒருவர் 75 வயது எட்டும் போது தனது ஓய்வு கடிதத்தை திருத்தந்தைக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஆனாலும் அந்த ஓய்வை ஏற்றுக்கொள்வதும் அல்லது பதவிக்காலத்தை நீடிப்பதுமான முழு அதிகாரம் திருத்தந்தைக்கு மட்டுமே உரியதாகும். கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை தனது 75 வயதில் ஓய்வு கடிதத்தை சமர்ப்பித்துள்ளார். திருத்தந்தையின் இறுதி முடிவு வெளிவரும் வரை அவர் தனது கடமைகளை தொடர வேண்டியது திருச்சபையின் சட்ட விதிகளில் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. அரசியல் அதிகார போட்டியுடன் திருச்சபையின் நிர்வாகத்தை ஒப்பிட முடியாது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க கர்தினால் முன்னெடுக்கும் அர்ப்பணிப்புடன் கூடிய பணிகளுக்கு இலங்கையில் உள்ள ஒட்டுமொத்த கத்தோலிக்க சமூகமும் தங்களின் முழுமையான ஆதரவை வழங்குவதாக கத்தோலிக்க ஆயர் பேரவை உறுதிபட தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண மாநகர சபையின் புதிய கட்டிட தொகுதியின் இரண்டாம் கட்ட பணிகளை நிறைவு செய்வதற்காக வரி நீங்கலாக 1958.85 மில்லியன் ரூபாய் திருத்தப்பட்ட செலவு மதிப்பீட்டுக்கு அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது. இந்த இரண்டாம் கட்ட பணிகளில் கட்டிடத்துக்கான குளிரூட்டி அமைப்பை நிறுவுதலும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட இந்த யோசனைக்கு அமைய திட்டத்தின் அசல் ஒப்பந்த நிறுவனமான மத்திய பொறியியல் ஆலோசனை பணியகத்துக்கு எஞ்சிய கட்டுமான பணிகளை நிறைவு செய்வதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 ஆண்டு செப்டம்பர் மாதம் இதற்கான அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டு அதே ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. தொடர்ந்து 2022 ஆண்டளவில் இந்த கட்டிடத்தின் சுமார் 70% கட்டுமான பணிகள் நிறைவடைந்திருந்தன. ஆனாலும் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக ஏற்பட்ட நிதி பற்றாக்குறையினால் அசல் ஒப்பந்த காலத்துக்குள் பணிகளை முழுமையாக முடிக்க முடியாமல் போனது. இந்நிலையில் இந்த இரண்டாம் கட்ட கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததும் கட்டிடத்தை முழுமையாக பொறுப்பேற்க யாழ்ப்பாண மாநகர சபை சம்மதம் தெரிவித்துள்ளது. தற்போது 5% மட்டத்தில் உள்ள நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை எதிர்வரும் ஆண்டுகளில் 7% 8% மட்டத்துக்கு கொண்டு வருவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்று ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தெரிவிக்கிறார். தகவல் தொழில்நுட்பம் மின் மற்றும் இலத்தனியல் துறைகளின் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்துறையினருடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்துவதற்காக அடுத்த ஆண்டில் மூலதன செலவாக 2 டிரில்லியன் ரூபாவை ஒதுக்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். இதன் மூலம் ஏற்படும் டாலரின் தேவையை ஈடு செய்ய ஏற்றுமதி துறையின் அதிகபட்ச பங்களிப்பை அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது இலங்கையின் 3வது பெரிய ஏற்றுமதி வருமானத்துறையாக விளங்கும் தகவல் தொழில்நுட்ப துறையின் மூலம் வருடத்துக்கு 5 மில்லியன் டாலர்களையும் மின் மற்றும் லத்தனியல் துறைமுகம் 2 மில்லியன் டாலர்களையும் ஈட்டும் சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆராயப்பட்டிருக்கிறது. அத்துடன் இந்த துறைகளை உலகளாவிய வர்த்தக நாமமாக மாற்றுவதற்கும் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குவதற்கும் விசேட பிரிவொன்றை ஸ்தாபிப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. வரிசக்தி தேசிய வருமானம் இந்த மாதம் 6ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட இருப்பதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது.
2: இந்த மாதம் 10ஆம் தேதி வரை வரிவாரம் செயல்படுத்தப்பட உள்ளதாக செயலகத்தின் வருமான முகாமைத்துவம் கொள்கை பிரிவின் பணிப்பாளர் அசித முனசிங்க குறிப்பிட்டார். பொருளாதார நெருக்கடியின் பின்னர் ஏற்படுத்தப்பட்ட வரி சீர்திருத்தங்களுக்கு அமைய வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதுவரை வரி செலுத்தாதவர்கள், நிலுவை வரியை செலுத்த வேண்டியவர்கள் உள்ளிட்ட தரப்பினரை தெளிவுபடுத்துவதன் மூலம் வரி இணக்கப்பாட்டை மேம்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.
0: தொடர்ந்து இலங்கை மத்திய வங்கியினால் தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்களை நடாத்திய 25 நிறுவனங்கள் பெயரிடப்பட்டுள்ளன.
1: இலங்கை மத்திய வங்கி முன்னெடுத்த விசாரணை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நிறுவனங்கள் தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டங்களை நடத்துதல், பேணுதல் மற்றும் ஊக்குவித்தல் ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ளதாக விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. பொதுமக்களின் விழிப்புணர்விற்காக இலங்கை மத்திய வங்கி குறித்த 25 நிறுவனங்களின் பட்டியலை தனது உத்தியோகபூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது.
0: தொடர்ந்து மேலும் 280 மெகாவாட் சூரிய சக்தி மின்கல கட்டமைப்பு ஒன்றினை இலங்கைக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது.
1: இலங்கையில் உள்ள 19 மின் விநியோக உப நிலையங்களில் இந்த மின்கல கட்டமைப்பை நிறுவுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக நிறுவனத்தின் தலைவர் கலாநிதி பிரதீப் பிரேரா தெரிவித்தார். இதன் மூலம் டீசல் மற்றும் எரிபொருளுக்கான செலவு குறைவடையும் என அவர் கூறினார். இந்த செலவு குறைப்பின் மூலம் கிடைக்கும் நன்மைகளை மக்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை வெற்றிகரமாக மீட்சி அடைந்துள்ளதாக உலக வங்கி உத்தியோகமாக உறுதிப்படுத்தியுள்ளது. இலங்கையின் தொழில்துறைகளில் ஏற்பட்டுள்ள மறுமலர்ச்சி, நிதி மற்றும் சுற்றுலா துறைகளின் சிறப்பான வளர்ச்சி காரணமாக 2025ஆம் ஆண்டில் இலங்கையின் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி 5% வளர்ச்சி அடைந்துள்ளது. இதன் காரணமாக உலக வங்கி இலங்கையை மீண்டும் உயர் நடுத்தர வருமான பொருளாதார நாடாக வகைப்படுத்தியிருக்கிறது. ஆனாலும் இலங்கை இந்த வருமான வரம்பை மிக குறைந்த அளவிலே கடந்துள்ளது என்றும் உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை இலங்கையின் இந்த பொருளாதார மீட்சி பயணத்தை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் உலக வங்கியின் நிறைவேற்று படைப்பாளர்கள் குழு 180 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை அங்கீகரித்திருக்கிறது. நாட்டின் முதலீடுகளை அதிகரித்தல், போட்டித் திறனை மேம்படுத்துதல் மற்றும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றை மையமாக கொண்ட மறுசீரமைப்பு நிகழ்ச்சி நிலைக்கு ஆதரவாகவே இந்த நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. நடப்பாண்டின் அடுத்த 6 மாத கால பகுதிக்கும் நீர்க்கட்டணங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்பட மாட்டாது என்று வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்கே தெரிவித்திருக்கிறார். ஆண்டின் முதல் 6 மாதங்களில் நீர் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளுக்காக நீர்வளங்கள் சபைக்கு பெருமளவிலான செலவுகள் ஏற்படவில்லை என்று சுட்டிக்காட்டிய அமைச்சர், இதன் காரணமாக நீர்க்கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய தேவை தங்களுக்கு ஏற்படவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பொதுவாக ஆண்டுக்கு இருமுறை நீர்க்கட்டணங்கள் மறுசீரமைக்கப்படுவது வழக்கம். ஆனாலும் நடப்பாண்டின் முதல் 6 மாதங்களுக்கும் கட்டண அதிகரிப்பு எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த நிலையில் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரையான அடுத்த 6 மாத காலப்பகுதியிலும் கட்டணங்கள் உயர்த்தப்படுமா என்பது குறித்து தெரிவிக்கும் போதே இதனை அமைச்சர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். மின்கட்டணம் 18% அதிகரிக்கப்பட்ட போதிலும் நீர்க்கட்டணத்தின் மொத்த செலவில் மின்சாரத்துக்கான பங்களிப்பு 12% மட்டுமே ஆகும். இதன் மூலம் ஒரு நீர் அலகுக்கான செலவு வெறும் 2.5 ரூபாய் போன்ற மிக குறைந்த அளவிலே அதிகரித்துள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பானது நீர் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளில் எந்தவித நேரடி தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. இதன் அடிப்படையில் கடந்த 6 மாத கால பகுதியில் செலவுகள் மிக குறைந்த அளவிலே அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் மீது சுமையேற்றாமல் அடுத்த 6 மாதங்களுக்கும் நீர்க்கட்டணத்தை தற்போதைய மட்டத்திலே பேண அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதியின் பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த சொகுசு நோயாளர் காவு வண்டியொன்று முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையின் அவசர சிகிச்சை மற்றும் நோயாளி போக்குவரத்து சேவைகளை பலப்படுத்துவதற்காக இந்த ஆம்புலன்ஸ் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த கையளிப்பு நிகழ்வு அண்மையில் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சில் நடைபெற்றது. முன்னதாக இந்த நோயாளர் காவு வண்டி ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் தற்போது இது உத்தியோர்வ கடமைகளுக்கு பயன்படுத்தப்படாமல் இருந்ததால் நாட்டின் சுகாதார சேவை தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த வாகனத்தை சுகாதார அமைச்சிடம் ஒப்படைக்க ஜனாதிபதி செயலகம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையின் பணிப்பாளர் வைத்தியர் நளின் பிரேமதாசாவிடம் இந்த நோயாளர் காவு வண்டி உத்தியோர்வமாக கையளிக்கப்பட்டிருக்கிறது. வவுனியா மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் எஸ் காண்டிபன் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. வவுனியா மாநகர சபையின் செங்கோல் பதக்கம் மற்றும் முதல்வர் ஆடை என்பன காணாமல் போயுள்ளதாக சபையின் செயலாளரால் நேற்று முன்தினம் வவுனியா தலைமை காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த முறைப்பாட்டுக்கு அமைய சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் வவுனியா தலைமையக காவல்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்தார்கள். இந்த விசாரணைகளின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட அறிக்கை காவல்துறையினரால் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையினை பரிசீலித்த நீதவான் காவல்துறையினரின் கோரிக்கைக்கு அமைய சந்தேக நபர்களை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்தார். இதன்படி முன்னாள் முதல்வர் எஸ் காண்டிபன் உள்ளிட்ட 4 சந்தேக நபர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக வவுனியா தலைமையக காவல்துறை நிலையத்தின் பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை குற்றப்பினாவு திணைக்கழகத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் வர்ண சேசுந்தர அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார். அவர் குற்றப்பினாவு திணைக்கழகத்தில் சுமார் 4 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் வழங்கிய பின்னரே வெளியேறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினராக சந்தேகப்படும் கிகல் பத்ர பத்மி என்பவருடன் பேணியதாக கூறப்படும் சில தொடர்புகள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்து கொள்வதற்காகவே வர்ண ஜெயசுந்தர அழைக்கப்பட்டிருந்தார். குர்நாகல் காவல்துறை பிரிவில் கடமையாற்றும் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் வழக்கொன்றில் சாட்சியம் அளிப்பதற்காக நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அறிவித்தலை பெற்றுக் கொண்ட போதிலும் அந்த தேதியில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிவிட்டார். நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்காததற்கான முறையான மற்றும் சரியான காரணங்களை அவர் சமர்ப்பிக்க தவறியதால் குர்நாகல் பிரதான நீதிவான் அவரை நீதிமன்ற சிறைக்கூடத்தில் சிறை வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார். அதன்படி அந்த காவல்துறை உத்தியோகத்தர் தனது உத்தியோக சீருடையுடனே சுமார் 2 மணித்தியாலங்கள் நீதிமன்ற கூண்டில் வைக்கப்பட்டு பின்னர் நீதவானால் கடுமையாக எச்சரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டார். களுத்துறை கட்டுக்குறிந்தை பகுதியில் பேருந்தொன்றும் முச்சக்கர வண்டியொன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்திருப்பதாக பயாகல போலீசார் தெரிவித்தார்கள். இந்த விபத்தில் களுத்துறையை தூவ விகார வீதியைச் சேர்ந்த பெண்ணொருவரும் அவரது பேரப்பிள்ளையும் உயிரிழந்து போனார்கள். கொழும்பிலிருந்து மாத்தறை நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து கட்டுக்குருந்தை சந்தையில் நிறுத்திவிட்டு மீண்டும் பயணத்தை தொடங்கிய போது எதிரே வந்த முச்சக்கர வண்டியுடன் நேருக்கு நேர் மோதியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி சிகிச்சைக்காக களுத்துறை நாகுட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த 31 வயது நபர் ஒருவர் காரில் 78 கிலோ கேரளா கஞ்சாவை கடத்தி சென்ற போது கைது செய்யப்பட்டுள்ளதாக நெடுங்கணி போலீசார் தெரிவித்தார்கள். வவுனியா நெடுங்கணி போலீஸ் நிலைய அதிகாரிகள் நேற்று முன்தினம் இரவு பெரியகுளம் சந்தி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த சோதனை சாவடியில் சோசு கார் ஒன்றை சோதனை செய்த போது அதில் கேரள கஞ்சா 78 கிலோகிராம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து கேரளா கஞ்சா மீட்கப்பட்டதோடு அதில் பயணித்த நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நெடுங்கணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு அந்த வாகனம் நிறுத்தி சோதனை செய்த போது இந்த கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மட்டக்குழி பகுதியில் 5 கிலோகிராமுக்கு அதிக அளவிலான ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். மட்டக்குழி பெர்குசன் வீதி பகுதியில் நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் தற்போதைய இளைஞர் யுவதிகள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் HIV மற்றும் பாலியல் ரீதியாக பரவக்கூடிய நோய்களின் பரவலில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கும் பரவலை தடுப்பதற்கும் அரசாங்கம் பல்துறை கூட்டு திட்டங்களை அவசரமாக ஆரம்பித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அரசாங்க தாவல்துறை கழகத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடுவலாளர் மாநாட்டிலே அவர் இதனை தெரிவித்தார். சமீபத்திய சுகாதார புள்ளிவிவரங்களின்படி குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் இந்த தொற்றுக்கு உள்ளாகியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை கவலைக்குரிய விடயம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த விவகாரம் மிகவும் தீவிரமாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒன்று என்பதால் அரசாங்கம் உடனடியாக பல்துறை ரீதியான தலையீடுகளை செய்ய தீர்மானித்துள்ளது. இதன் முதற்கட்டமாக கல்வி அமைச்சராக செயற்படுகின்ற பிரதமர் ஹரணி அமரசூரியாவின் தலைமையில் கல்வி அமைச்சின் உயர்தர அதிகாரிகள் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் ஆகியோரை உள்ளடக்கிய விசேட உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் நடத்தப்பட்டுள்ளது. கல்வித்துறை மற்றும் சமூக நல்வாழ்வுத்துறை ஆகியவற்றை ஒருங்கிணைத்து இந்த அபாயகரமான போக்கிலிருந்து இளம் தலைமுறையினரை பாதுகாப்பதற்கான கூட்டு சேர் திட்டங்கள் இதன் மூலம் வகுக்கப்பட்டிருக்கிறது. தொற்றுக்கு உள்ளானவர்களில் பெரும்பாலானோர் போதிய விழிப்புணர்வு மற்றும் சரியான புரிதல் இல்லாத காரணத்தினாலே இந்த நிலைமைக்கு ஆளாகியுள்ளார்கள் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எனவே மருந்து பயன்பாடுகளை தாண்டி முறையான விழிப்புணர்வை சமூகத்தில் ஏற்படுத்துவதற்கே அரசாங்கம் தற்போது முக்கியத்துவம் வழங்கி வருவதாக குறிப்பிட்டார். HIV தொற்றை தடுப்பதற்கான பிரெட் மருந்துகள் விநியோகம் தொடர்பில் எழுந்த கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் குறிப்பிட்ட மருத்துவமனைகளில் உள்ள விசேட கிளினிக்குகள் மூலம் தடையின்றி இந்த மருந்துகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் இந்த மருந்துகளை தொடர்ச்சியாகவும் தங்கு தடையின்றியும் நாட்டுக்கு இறக்குமதி செய்வதற்காக சர்வதேச நிதியங்கள் மற்றும் நிறுவனங்களுடன் தற்போது பேச்சுவார்த்தைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் HIV தடுப்பு மருந்துகள் தட்டுப்பாடின்றி கையிருப்பில் உள்ள போதிலும் நோய் பரவிய பின்னர் மருந்து உட்கொள்வதை விட நோய் பரவாமல் தடுக்கும் முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வு மிக முக்கியமானது. பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழக மட்டங்களில் மாணவர்களை இலக்கு வைத்து விசேட விழிப்புணர்வு வேலை திட்டங்கள் இதன் கீழ் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய வாத்துவ பகுதியில் உள்ள வங்கிக் கிளையொன்றின் ADM யந்திரத்துக்கு அருகில் விமானப்படை அதிகாரி ஒருவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். வாத்துவ போலீஸ் நிலைய விசேட புலனாய்வு பிரிவினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கடந்த June 22 இடம்பெற்ற இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு அளிக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டன. இதன் பலனாக நேற்று குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் கடிகமுவ பிடுகல் தின பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் மற்றவர் அட்டாள பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரிய வருகிறது. குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுடன் தொடர்புடையவர்களை கைது செய்வதற்காக நாடு முழுவதும் போலீசார் மேற்கொண்ட விசேட நடவடிக்கைகளின் போது மொத்தம் 652 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நேற்று மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையின் போது 26,377 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் 25 சந்தேக நபர்கள் குற்றச்செயல்களில் நேரடியாக ஈடுபட்டவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அதேவேளை 129 பேர் நீதிமன்ற பிடியாணை நிலுவையில் இருந்தவர்கள். மது போதையில் வாகனம் செலுத்தியதற்காக 53 பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியதற்காக 129 பேரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் மேலும் தெரிவித்தார்கள். இது தவிர போக்குவரத்து தொடர்பான பல்வேறு குற்றங்களுக்காக 4,749 பேர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் போலீசார் மேலும் குறிப்பிட்டார்கள். நாலாவிய ரீதியில் இன்று முதல் மேலும் 3 நாட்களுக்கு விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இந்த நிலைமை இன்னமும் அபாயகரமான மட்டத்திலே நீடிப்பதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணங்கர எச்சரித்துள்ளார்.
4: கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்துடன் நாடளாவிய ரீதியில் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் இந்த விசேட டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டத்தில் இணைந்து செயற்பட உள்ளதாக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் பேராசிரியர் சந்தன் அபயரத்ன தெரிவித்தார். இதனிடையே டெங்கு நோயை கட்டுப்படுத்துதல் மற்றும் தடுத்தல் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக நிறுவப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு வாரத்திற்குள் 207 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அவற்றில் பெரும்பாலான முறைப்பாடுகள் நுழைமுகள் பெருங்கக்கூடிய வகையில் காணப்படும் வளாகங்கள் தொடர்பாகவே கிடைத்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 56,422 அதிகரித்துள்ளது. இவர்களில் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் மேல் மாகாணத்திலிருந்து பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 35 ஆகும். தொடர்ந்து அதிகரித்து வரும் டெங்கு மற்றும் காய்ச்சல் காரணமாக கொழும்பு கற்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகம் மூடப்பட்டுள்ளது. குறித்த பல்கலைக்கழகம் எதிர்வரும் 13 தேதி வரை மூடப்பட்டுள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் ஜி ஆர் மதுர செனவிராத்ன தெரிவித்துள்ளார். குறித்த காலத்தில் பல்கலைக்கழகத்தின் விடுதிகளும் மூடப்பட்டுள்ளன. ராஜகிரிய தெஹிவலை பகுதிகளில் உள்ள பல்கலைக்கழக விடுதிகளின் சுற்று வட்டாரத்தில் டெங்கு நுழம்பு பரவல் அதிகரித்துள்ளதாகவும் பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு கற்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சுமார் 30 மாணவர்களுக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. டெங்கு நோயை எதிர்த்து போராட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுத்து வருவதாகவும் பொதுமக்கள் தங்கள் சுற்றுச்சூழலை தொடர்ந்து சுத்தம் செய்ய வேண்டும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயதீஸ் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையினராகிய நாங்கள் அனைவரும் தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம். இந்த நோய் தொற்றுக்குள்ளானவர்களை காப்பாற்றுவதே முதன்மையான நோக்கம். அவரும் தங்கள் சுற்றுச்சூழலை சுத்தம் செய்வது டெங்கு நுழம்பு பரவுவதை தடுப்பதற்கான தங்களது முயற்சிகளை குறைக்கக்கூடாது. டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு இந்த வாரம் சில நாட்களை அறிவித்துள்ளது. இது ஒரு நாடாக அனைவரும் இதில் இணைந்து அந்த செயல்களை செய்வதே முதல் வேலை. எந்த தடுப்பூசி கொண்டு வரப்பட்டாலும் இந்த வோல்பாக்கிய பாக்டீரியா கொண்டு வரப்பட்டாலும் அல்லது வேறு என்ன அமுல்படுத்தப்பட்டாலும் நுழம்புகள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை கட்டுப்படுத்துவதே முதன்மை நோக்கமாகும்.
5: தொடர்ந்து தனக்கு நேர்ந்த இந்த துயரம் இனி வேறு எந்த ஒரு குடும்பத்துக்கும் நடந்துவிடக் கூடாது. தனது மனைவியின் இழப்புக்கு சம்பந்தப்பட்ட அனைவரும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கிடைக்கவும் ஒரிஜினல் மருத்துவ ஆவணங்களை மீட்டு தரவும் ஜனாதிபதி மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட வேண்டும் என்று மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் மரணமடைந்த இளம் தாயின் கணவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அண்மையில் டெங்கு நோயினால் இளம் தாய் ஒருவர் பிள்ளையினை பிரசவித்த பின்னர் உயிரிழந்ததாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பில் உயிரிழந்த குடும்பத்தினர் மட்டக்களப்பில் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பினை நடத்தினார்கள். இதன்போது கருத்து தெரிவித்த அந்த இளம் பெண்ணின் கணவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். தனது மனைவியின் பிரசவத்தின் போது நேர்ந்த மரணத்துக்கு மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என்று மட்டக்களப்பு ஊடக மையத்தில் கண்ணீருடன் கணவர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். உயிரிழந்த ஜெயபிரியா என்ற பெண்ணின் கணவர் மதுர அந்தகன் தனது மனைவிக்கு நேர்ந்த மருத்துவ தவறுகள் மற்றும் மருத்துவமனை நிர்வாகத்தின் வெளிப்படை தன்மையற்ற போக்கு குறித்து ஊடகங்கள் வாயிலாக நீதி கோரியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு காய்ச்சல் ஏற்பட்ட முதல் நாளே தனியார் துறையில் தங்களை கவனித்து வந்த மகப்பேற்று மருத்துவரான டாக்டர் சரவணனை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்றுள்ளார். அவரது அறிவுறுத்தலின்படி மட்டக்களப்பில் உள்ள கோப் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அது சாதாரண காய்ச்சல் என்று கூறி 2 மருந்துகள் மட்டுமே வழங்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். ஆனால் அன்றவு காய்ச்சல் தீவிரமடைந்ததை அடுத்து மருத்துவரின் அறிவுறுத்தலின்படி அரசு மருத்துவமனையின் 7 வார்டில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு பலமுறை இரத்த பரிசோதனை செய்யப்பட்டும் அது சாதாரண காய்ச்சல் என்று மருத்துவர்களால் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வந்தது. காய்ச்சல் தீவிரமடைந்த நிலையில் பெண்ணின் குடும்பத்தினருக்கு எந்தவித அறிவித்தலும் இன்றி அவர் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். அங்கு டெங்கு ஆன்டிஜென் பரிசோதனை செய்வதற்கான வசதிகள் அல்லது இயந்திரங்கள் இல்லை என்று கூறி வெளி ஆய்வகத்தில் பரிசோதனை செய்யுமாறு மருத்துவர்கள் கேட்டுக் கொண்டார்கள். இதனையடுத்து கணவர் சொந்த முயற்சியில் இரத்த மாதிரி எடுத்து சென்று தனியார் ஆய்வகத்தில் பரிசோதித்ததில் அவருக்கு டெங்கு பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த ரிப்போர்ட்டை பார்த்த பின்னரே அது டெங்கு காய்ச்சல் என்பதை மருத்துவமனை நிர்வாகம் ஒப்புக்கொண்டுள்ளது.
0: பிரசவ வலி ஏற்பட்டதை தொடர்ந்து சாதாரண முறையிலே பிரசவம் நடக்கும் என்று மருத்துவர்கள் உறுதியளித்தவாறே பிரசவம் நடந்துள்ளது. குழந்தையை பெற்றெடுத்த பின்னர் 21ஆம் தேதி மாலை வரை ஜெயபிரியா தனது குடும்பத்தினருடன் நலமாக பேசி வந்திருக்கிறார். ஆனால் அன்றவு திடீரென அவருக்கு கடுமையான ரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளது. குடும்பத்தினரிடம் எந்தவித அனுமதியோ ஒப்புதல் கையெழுத்தோ பெறாமல் நள்ளிரவில் மருத்துவர்களால் அவசரமாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. மறுநாள் காலையில் குடும்பத்தினர் பார்க்க சென்ற போதே இந்த விவரம் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. அறுவை சிகிச்சைக்கு பின் பெண்ணின் நுரையீரல் மற்றும் சிறுநீரகங்கள் செயலிழக்க தொடங்கின. தொடர்ந்து மயக்க நிலையிலே வைக்கப்பட்டிருந்த ஜெயபிரியா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து போனார். எனது மனைவியின் பிரசவத்தின் போது அங்கிருப்பேன் என்று உறுதியளித்த மருத்துவர் சரவணன் பிரசவத்தின் போது அங்கு இல்லை. கர்ப்ப காலத்தின் 10 மாதங்களில் 12 முதல் 13 முறை தனியார் முறையில் ஸ்கேன் செய்த அறிக்கைகள், சிகிச்சை குறிப்புகள் மற்றும் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் முக்கிய ஆவணமான ஏகாட் போன்ற எதனையும் மருத்துவமனை நிர்வாகம் எங்களிடம் ஒப்படைக்க மறுத்து வருவதாக கணவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தனக்கு நேர்ந்த இந்த துயரம் இனி வேறு எந்த ஒரு குடும்பத்துக்கு நடந்துவிடக் கூடாது. எனது மனைவியின் இழப்புக்கு சம்பந்தப்பட்ட அனைவரும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று கண்ணீருடன் குறிப்பிட்ட அவர், தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கிடைக்கவும் ஒரிஜினல் மருத்துவ ஆவணங்களை மீட்டு தரவும் ஜனாதிபதி மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட வேண்டும் என்று உருக்கமான வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். இலங்கையில் பல்வேறு பத்துக்கள் காரணமாக நாளாந்தம் சுமார் 30 மனித உயிர்கள் பலியாவதாக சுகாதார அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது.
6: விபத்துகளால் ஏற்படும் மரணங்களை பற்றி நாம் பேசும்போது பெரும்பாலும் வீதி விபத்துகளால் ஏற்படும் மரணங்களை பற்றியே பேசுகிறோம். அந்த எண்ணிக்கை சுமார் 7.8 ஆகும். ஆனால் பல்வேறு காரணங்களால் கீழே விழுவதால் ஏற்படும் மரணங்கள், நீரில் மூழ்கி உயிரிழப்பது, மின்சாரம் தாக்கி இறப்பது, பல்வேறு விஷப்பொருட்களால் விஷமருந்து இறப்பது, பாம்பு கடித்தால் இறப்பது, பல்வேறு விலங்குகளின் தாக்குதலால் இறப்பது, பின்னர் தற்கொலை என இவ்வாறு ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கையை நாம் மறந்துவிட்டோம். ஆகவே இந்த மொத்த மரணங்களின் எண்ணிக்கையிலிருந்து விபத்துகளால் ஒரு நாளைக்கு சுமார் 30 பேர் உயிரிழக்கின்றனர். பல்வேறு காரணங்களுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் எத்தனை பேர் விபத்துகளால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார்கள்?
2: வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதற்கு பல காரணங்கள் உள்ளன. அடுத்து விபத்துகளுக்கு 10வது இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் விபத்துகளால் ஏற்படும் பெரும்பாலான மரணங்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்பே நிகழ்கின்றன. வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் போது அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். போக்குவரத்தில் தாமதங்கள், போக்குவரத்து தவறுகள், சாரதி உள்ளிட்ட பொதுமக்களுக்கு இவை தொடர்பில் நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும்.
6: கண் விபத்துகள் தொடர்பிலும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. பொதுவாக விபத்துகளில் சுமார் 5 முதல் 10% வரை கண் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ரசாயன பொருட்களினால் கண்களுக்கு ஆபத்து உள்ளது. இந்த ரசாயனங்களினால் ஏற்படும் ஆபத்துகள் குறிப்பாக இளைஞர்களை பாதிக்கின்றன. இந்த ரசாயனங்களால் பலர் பார்வை இழக்க நேரிடலாம். குறிப்பாக அமிலங்கள், அத்துடன் காரத்தன்மை கொண்ட பொருட்கள் அமிலங்களை விட அதிக ஆபத்தானவை. அவற்றை நாம் பொதுவாக சுண்ணாம்பு கட்டியாக காண்கிறோம். அது கண்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் வீதி விபத்துகள் அதிகரித்துள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் மனோஜ் ரணகல தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டின் வீதி விபத்துகளினால் 2403 பேர் உயிரிழந்துள்ளனர். 2023ஆம் ஆண்டில் 2331 பதிவாகியுள்ளன. 2024ஆம் ஆண்டில் 2549 பதிவாகியுள்ளது. 2023ல் 6675 பாரிய வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன. 2024ஆம் ஆண்டில் 7157, இதனைத் தொடர்ந்து 2025ல் 7890, 2026ல் இதுவரை நேற்றைய நிலவரத்தின்படி வீதி விபத்துகளின் எண்ணிக்கை 1323. நேற்றைய நிலவரப்படி வீதி விபத்துகளின் எண்ணிக்கை 1323 பதிவாகியுள்ளது. அதில் 1389 பேர் உயிரிழந்துள்ளனர். பின்னர் 2026 ஜனவரி முதல் 2026 ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையிலும், 2025 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையிலும், 2026ஆம் ஆண்டின் இந்த மாதத்தில் வீதி விபத்துகளின் எண்ணிக்கை 2025 ஒப்பிடும் போது 105 அதிகரித்துள்ளது. உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 107 அதிகரித்துள்ளது. இந்த உயிரிழப்புகளில் பெரும்பாலானவை மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் அவர்களால் ஏற்படுகின்றன. அடுத்ததாக பாதசாரிகள். இந்த வீதி விபத்துகளுக்கான முக்கிய காரணங்கள் கவனக்குறைவு, அலட்சியம், சட்டமீறல், அதிவேகம். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் ஜூன் 29ஆம் தேதி வரை மதுபோதையில் வாகனம் செலுத்தியமை தொடர்பில் 64,547 வழக்குகள்
7: பதிவாகியுள்ளன.
0: தொடர்ந்து கட்டன் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் உணவுடன் சேர்த்து கரப்பான் பூச்சி வழங்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில் உள்ள ஹோட்டல்களின் சுகாதாரமற்ற நிலை குறித்து பொதுமக்கள் கடும் அதிருப்தியையும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். கட்டன் நகரில் உள்ள ஒரு சைவ உணவகத்துக்கு சென்ற நபர் ஒருவருக்கு வழங்கப்பட்ட தோசை தட்டில் கரப்பான் பூச்சி ஒன்று இருந்ததை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அவர் உடனடியாக ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு தகவல் தெரிவித்தார். இதனை அடுத்து ஹோட்டல் நிர்வாகத்தினர் அந்த உணவுக்கான கட்டணத்தை பெற்றுக் கொள்ளாமல் தங்கள் தவறுக்காக வருத்தம் தெரிவித்தார்கள். இருந்தாலும் இதுகுறித்து கருத்து தெரிவித்த அந்த பகுதி மக்கள் கூறுகையில், கட்டன் நகரில் இயங்கும் சில ஹோட்டல்கள் மிகவும் சுகாதாரமற்ற முறையில் பராமரிக்கப்படுகின்றன. எனவே பொதுமக்களின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுகுறித்து உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருந்தது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் ஐக்கிய நாடுகள் அமைதிகாக்கும் படையில் கடமையாற்றும் இலங்கை வான்படை பிரிவினர் கொடூரமான துப்பாக்கிச் சமர் மற்றும் மோசமான வானிலைக்கு மத்தியிலும் 14 பேரின் உயிர்களை காப்பாற்றி சாதனை படைத்துள்ளார்கள். டெபோக் பகுதியில் ஆயுதக்குழுவினர் நடத்திய தாக்குதலில் காயமடைந்த ஷாம்பிய படையினர் மற்றும் பொதுமக்களை மீட்கும் பொறுப்பை பாகிஸ்தான் படையினரின் முயற்சி தோல்வியடைந்ததை தொடர்ந்து இலங்கை வான்படை ஏற்றுக்கொண்டது. குரூப் கேப்டன் ஆசிர பத்திரிகை தலைமையிலான குழுவினர் MI-17 உலங்கு வானூர்திகள் மூலம் ஆபத்தான போர்க்களத்துக்குள் நுழைந்து யந்திரத்தை இயக்கிய நிலையிலே மிக குறுகிய நேரத்தில் 14 பேரையும் மீட்டுள்ளார்கள். ஐக்கிய நாடுகளின் வரலாற்றிலே அவசர மீட்பு பணியின் போது ஒரே நாளில் 14 பேர் மீட்கப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை வான்படையினரின் இந்த அசாத்திய துணிச்சலை ஐக்கிய நாடுகள் அமைதிப்படையின் முதன்மை கட்டளை அதிகாரி உயரிய முறையில் பாராட்டியிருப்பதோடு இது சர்வதேச அரங்கில் இலங்கை ஆயுதப்படைகளின் நன்மதிப்பை மீண்டும் நிலைநிறுத்தியுள்ளதாக இலங்கை வான்படை தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ள வளர்ப்பு பிராணிகளின் அதிகரிப்பை கட்டுப்படுத்தவும் விசன்னாய் கடிநோயை தடுப்பதற்கான வழிமுறைகளை கட்டாயமாக்கவும் புதிய சட்டமூலம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய விசன்னாய் கடிநோயை இல்லாதொழித்தல் மற்றும் வளர்ப்பு பிராணிகளை பதிவு செய்தல் சட்டமூலத்துக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைவாகவே இந்த அனுமதி வழங்க

0: கந்தையா பிரியதர்சினி தெரிவித்திருக்கிறார். சுப்பிரமணிக்கு காட்டுக்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்ட செய்தி சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயாக பரவியதை தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட நேரடி உரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்தார். கதிர்காம பாத யாத்திரை குழுவினருடன் செல்லும் சுப்பிரமணி என்ற இந்த செல்லப்பிராணி சமூக வலைதளங்களில் உலகளாவிய ரீதியில் பிரபலமடைந்துள்ளது. இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், அந்த செல்லப்பிராணி பாத யாத்திரை செல்வது பிரச்சனை அல்ல, ஆனால் காட்டுக்குள் பயணிக்கும் சக மனிதர்களின் பாதுகாப்பினையும் பாத யாத்திரை மேற்கொள்ளும் அந்த செல்லப்பிராணிகளின் பாதுகாப்பினையும் கருத்தில் கொண்டு சுப்பிரமணியை காட்டுக்குள் அழைத்து செல்ல வனஜீவராசிகள் திணைக்களம் அனுமதி வழங்காது என்று தெரிவித்தார். காட்டுப்பாதை ஜூலை 9 அல்லது 10 தேதிகளில் திறக்கப்படுவதற்கு முன்னர் பானாமையில் வைத்து சுப்பிரமணியை நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்வோம். பின்னர் பாதை திறக்கப்படும் சந்தர்ப்பத்தில் மட்டும் ஆலய குருவின் வேண்டுகோளுக்கு இணங்க அனுமதி வழங்கிவிட்டு அதனை வாகனத்தினூடாக கதிர்காமத்துக்கு அழைத்து செல்வோம். அங்கு புள்ளியாரடி என்ற இடத்தில் பாத யாத்திரை குழுவினரிடம் சுப்பிரமணியை ஒப்படைப்போம். அதன் பின்னர் அவர்களில் ஒரு அடியார் சுப்பிரமணியை அழைத்து செல்ல இருப்பதால் எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது என்று அவர் குறிப்பிட்டார். அத்துடன் உகந்தை காட்டுப்பாதை ஆரம்பிக்கும் பானமே பகுதியில் கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் சிறுத்தை தாக்கி விவசாயிகள் இருவர் உயிரிழந்திருப்பதாகவும், 2 செல்லப்பிராணிகள் சிறுத்தை தாக்குதலுக்கு உள்ளாகி மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து, ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கும் வீதிகள் மிக முக்கியமானவையாகும். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக வீதிகள் விளங்குகின்றன. ஆனால் பம்பை மக தோட்ட மக்கள் இன்று வரை போதிய வசதியில்லாத வீதிகளால் தாங்கள் அல்லல் படுவதாக சோகத்துடன் தெரிவிக்கிறார்கள்.
1: முறையான வீதி வசதி மாத்திரமே இங்கு வசிக்கும் 800க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் பிரதான கோரிக்கையாகும். நாளாந்தம் 5 கிலோமீட்டருக்கும் அதிக தூரம் கரடு முரடான பாதைகளில் நடந்து செல்லும் அவலத்தினால் இப்பகுதி மாணவர்கள் பலர் தமது கல்வியை பாதையிலேயே கைவிடும் சோகம் தொடர்கதையாகி வருகிறது. ஒரு முச்சக்கர வண்டிக்கு 5000 ரூபாய் வரை கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளதால் உழைக்கும் சொற்ப பணம் போக்குவரத்துக்கே செலவாகுவதாக அப்பகுதி மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். உரிய அதிகாரிகள் இவர்களின் கோரிக்கைக்கு செவிமடுத்து வீதியை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
2: எங்களுக்கு ரோட்டை நாங்க உங்களை செஞ்சு கும்பிட்டு கேக்குறோம், ரோட்டை செஞ்சு கொடுங்கன்னு. பிள்ளைங்களுக்கு போறதுக்கு வாகனம் இல்ல, ரோட்டு இல்ல, நாங்க அவசரம்னா நோய் நொடி வந்துட்டா போறதுக்கு வாகனம் இந்த ரோட்டு இல்ல. ரோட்டுக்கு போனாக்க 5000 ரூபாய் கட்டிட்டு தான் ட்ரீவீலுக்கு நாங்க போகணும். அந்த ட்ரீவீல்காரங்க என்னைக்கு வந்தாங்கன்னா நாளைக்கு வரலாங்கிறாங்க, ட்ரீவீல் உடஞ்சிருச்சுங்கிறாங்க.
3: நோயாளி இருந்தா பாத்துக்கிட்டு என்னத்தாங்க செய்ய, அதுவும் சல்லி கொடுத்துதான் 5000 6000 கொடுத்து போகணும். ஐசாலைக்கு போனா 7000 8000 எடுக்கிறாங்க.
4: இந்த ரோட்டை மட்டும் எங்களுக்கு செஞ்சுட்டாங்க, வேற எதுவுமே கேட்கல. எங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை வேணாம், இந்த ரோட்டு தான் மெயின்.
1: கேகாலை திகோ வீட்டு பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பம்பேகம தோட்ட மக்களின் நீண்டகால இந்த வீதி தொடர்பான பிரச்சினைக்கு உரிய அதிகாரிகள் விரைவில் தீர்வை பெற்றுத்தர முன்வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.
0: தொடர்ந்து, யாழ்ப்பாணம் சங்குவேலி அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையின் வருடாந்த பரிசளிப்பு விழா நேற்று நடைபெற்றது.
1: யாழ்ப்பாணம் வலிகாமம் கல்வி வலயத்துக்குட்பட்ட சங்குவேலி அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் 125வது ஆண்டு பூர்த்தி விழாவும் பரிசளிப்பு விழாவும் பாடசாலை மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. பாடசாலையின் அதிபர் ஸ்ரீஹரன் உமாச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் பொன்னம்பலம் ஜெயவிக்ரம ராஜா கலந்து கொண்டிருந்தார். இதன் போது 125வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு சிறப்பு நூல் ஒன்றும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன.
0: தொடர்ந்து, புத்தளம் முந்தல் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய வருடாந்த தீமிதிப்பு உற்சவம் நேற்று பக்திபூர்வமாக நடைபெற்றது. மன்னார் மருதமடு திருத்தலத்தின் ஆடித்திருவிழா மெர்சியாக இன்று நடைபெற்றது.
5: மன்னார் மடு திருத்தலத்தின் ஆடித்திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் இனிதே ஆரம்பமானது. கொடியேற்றத்தின் பின்னரான நவநாள் ஆராதனைகளைத் தொடர்ந்து ஆடித்திருவிழா கூட்டுத் திருப்பதி

0: இன்று காலை 6:15 கோப்பு கொடுக்கப்பட்டது. மன்னார் மறைமாவட்ட ஆயர் கலாநிதி அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாச மாண்டகையின் தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது. மன்னார் மறைமாவட்ட ஆயர் கலாநிதி அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாச மாண்டகை, அனுராதபுரம் மறைமாவட்ட ஆயர் நிஷாந்த சாகர் ஜெயமா ஆண்டகை, மன்னார் மறைமாவட்ட ஓய்வு நிலை ஆயர் கலாநிதி இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை, மடு பரிப்பாளகர் மாவட்ட குருமுதல்வர் உள்ளிட்டோர் இணைந்து கூட்டு திருப்பலியினை ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா திருப்பலியின் பின்னர் மருதபடு அன்னையின் திருச்சொரூப பவனியும் அதனைத் தொடர்ந்து திருச்சொரூப ஆசிர்வாதமும் இடம்பெற்றது. மருதபடு அன்னையின் ஆடித்திருவிழாவில் பங்கேற்பதற்காக வெளிநாடு மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெருந்திரளான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர்.
1: இனி செட்டியார் தெருவில் இன்று 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,53,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,163 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழ்நியின் பிரதான செய்தி அறிக்கை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
1: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். அரசியலமைப்பு, ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சி கட்டமைப்புக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்களுக்கு எதிராக மக்களை திரட்டும் வகையில் ஆகஸ்ட் 6 இந்தியா தழுவிய அளவில் அரசியல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியுடன் சரத்பவாரின் கட்சியை இணைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதென்று வெளியாகியுள்ள தகவல்களை சரத்பவார் திட்டவட்டமாக மறுக்கின்றார்.
3: 2023 தேசியவாத காங்கிரசில் ஏற்பட்ட பெரும் பிளவை தொடர்ந்து கட்சியையும் சின்னத்தையும் மறைந்த அஜித் பவார் கைப்பற்றினார். இதன்பின் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திரு சரத்பவார் தலைமையிலான NCP 8 இடங்களில் வெற்றி பெற்றது. மகாராஷ்டிராவில் 10 MLAக்களும் அக்கட்சிக்கு உள்ள நிலையில் 5 MPக்கள் துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவுடன் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்தனர். அதேபோல் MLAக்களில் ஒரு பிரிவினர் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய போர்க்குடி தூக்கியதாக தகவல்கள் வெளியாகின. கட்சிக்குள் மீண்டும் தலை தூக்கியுள்ள மோதலால் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ள திரு சரத்பவார் இதனை சமாளிப்பதற்கான வழிகள் குறித்து தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் மத்தியில் பலமான எதிர்க்கட்சியாக செயல்பட NCPயை காங்கிரசுடன் இணைக்குமாறு அக்கட்சி தரப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இணைப்பு ஏற்பட்டால் திருமதி சுப்ரியா சுலே உள்ளிட்ட NCP தலைவர்களுக்கு காங்கிரசில் முக்கிய பொறுப்புகளை வழங்க வேண்டும் என்பது போன்ற நிபந்தனைகளும் வைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவல் வெளியானது. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இரு கட்சி தலைவர்கள் இடையே நேர்மறையான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு விஜய் வடேட்டிவார் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காங்கிரசுடன் இணைப்பு என்ற தகவலை மறுத்துள்ள திரு சரத்பவார் தங்களது தனித்துவமான மதச்சார்பற்ற கொள்கை அடையாளத்தை இழக்க விரும்பவில்லை என்று கூறியுள்ளார். தற்போதைக்கு காங்கிரசுடன் இணைப்பு இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ள நிலையில் அவரது தலைமையிலான NCP தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கும் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது.
1: தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் தலைமையில் 4 முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டசபை உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து 50 நாட்கள் கடந்திருக்கின்ற நிலையில் தமிழ்நாடு அரசியலில் கடந்த சில நாட்களாக நடந்து வரும் அரசியல் திருப்பங்கள் முக்கிய பேசுபொருளாகி வருகிறது. குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அடுத்தடுத்து தங்களின் பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள்.
4: விஜய் தலைமையிலான தாவேக அரசு கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ள நிலையில் அதிமுக சார்பில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் 6 பேர் தங்களின் பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். கடந்த மே மாதம் 4 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த நிலையில் அதனைத் தொடர்ந்து ஜூன் மாதம் அதிமுக முன்னாள் அமைச்சர்களான சி விஜயபாஸ்கர் மற்றும் எம் ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் அடுத்தடுத்து தங்களின் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தனர். இந்த நிலையில் இன்று அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், எம் ஆர் விஜயபாஸ்கர், வளர்மதி, எம் எஸ் எம் ஆனந்தன் உள்ளிட்ட அதிமுகவைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் அமைச்சர்கள் முன்னிலையில் அந்த கட்சியில் இணைந்தனர். அந்த நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், தேர்தலுக்கு முன்னரும் பின்னரும் அதிமுக தலைமையிடம் தாவேக்கவுடன் கூட்டணி அமைக்க வலியுறுத்தியும் தலைமை அதற்கு செவிசாய்க்கவில்லை என்று குறிப்பிட்டார்.
5: தேர்தலுக்கு முன்னதாகவே எங்கள் தலைமையிடம் கடுமையாக வலியுறுத்தினோம். தமிழக வெற்றிக் கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். தலைமை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின்னரும் மக்கள் ஏகோபித்த ஆதரவை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழக வெற்றிக் கழகத்துடைய அரசிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதையும் செவிமடுக்கவில்லை.
4: தொடர்ந்து பேசிய அவர், தனிப்பட்ட ஒருவர் இயற்கைக்கு முரணான எந்த திமுகவை தீய சக்தி என எம்ஜிஆர் சொன்னாரோ அந்த தீய சக்தியோடு கூட்டு வைத்து ஆட்சி அமைக்க முயன்றது எங்களுக்கு உடன்பாடில்லை என்று குறிப்பிட்டார்.
5: ஆனால் இதை செவிமடுக்காத அந்த தலைமை, தனிப்பட்ட ஒருவர் இயற்கைக்கு முரணாக எந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரோ அந்த தீய சக்தியோடு கூட்டு வைத்து ஆட்சி அமைக்க முயன்றதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. கரெக்டா? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு வைப்பதற்கு யாருக்காவது உடன்பாடு இருக்கிறதா? இல்லை.
4: இந்த இணைப்பு விழாவில் பேசிய முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர், ஒரு தலைவர் சரியாக இல்லை என்றால் அந்த இயக்கம் எப்படி போகும் என்பதற்கு அதிமுக ஒரு உதாரணம் என்றார்.
6: இந்த மேடையில வீற்றிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுடைய துணையோடு 4 ஆண்டுகள் 2 மாதம் அம்மாவுடைய அரசு நடந்தது. இப்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவரை நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் பொதுச் செயலாளராக உருவாக்கினோம். ஆனால் அவருடைய தவறான முடிவுகளால் இன்று இந்த இயக்கம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் மிகப்பெரிய உதாரணம். ஒரு தலைவன் சரியான முடிவு எடுக்காமல் இருந்தால் அந்த இயக்கம் எப்படி போகும் என்பதற்கு உதாரணம் தான் இன்றைய நிலை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட மிகப்பெரிய இயக்கம் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள். அடிமட்ட தொண்டனுடைய உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும்.
4: இந்த இணைப்பு விழாவில் பேசிய அமைச்சர் ஆதவர்ஜுனா, 60% அதிமுக தாவேகாவில் இணைந்து விட்டதாகவும் இன்னும் 30% மட்டுமே இருப்பதாகவும் தெரிவித்தார்.
7: இன்றைக்கு 2 சகோதரர்கள் விஜயபாஸ்கர் சேர்ந்த பிறகு 60% அதிமுக இணைந்து விட்டது. இன்னும் 30% இருக்கு.
4: இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்காவில் இணைந்தது குறித்து விமர்சித்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார், முதலமைச்சர் பதவிக்கு ஆபத்து வந்துவிட்டால் அதிர்ஷ்டத்தால் வந்த அரியணையை காப்பாற்றிக் கொள்ள அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து தாவேக்கா எம்எல்ஏ என்ற முகமூடியை மாற்ற வைப்பதாக விமர்சித்துள்ளார்.
8: தாவேக்கா கட்சியினுடைய எம்எல்ஏக்களால் ஆபத்து வந்தாலும் சரி, இந்த அடுத்த கட்சி எம்எல்ஏக்களுக்கு தாவேக்கா கட்சி முகமதி அளித்திருப்பது அவர்களை வைத்து முதலமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொள்ளலாமா என்று அவர்கள் காட்டி வருகிற அதிரடி அரசியல்.
4: இந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைந்து வரும் நிலையில் காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்ட தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை அறிவிக்க கூடாது என அதிமுக சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்திருப்பதாக அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர் இன்புதுரை தெரிவித்துள்ளார்.
9: அப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் படி அங்கு தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். நாட் டு நோட்டிஃபை த எலெக்ஷன் ஆர் கண்டக்டிங் த எலெக்ஷன் இன் 6 தொகுதிகள்ல, அந்த சம்பந்தப்பட்ட 6 தொகுதிகள். இது வந்து யார் தவறு செய்தார்களோ அவர் மீதான புகார். இதுல 2 விஷயம் சொல்றேன். ஒண்ணு, சபா அந்த 6 பேர் ரிசைன் பண்ண விதம் தவறு. என்ன அதை என்கரேஜ் பண்ற விஜயோட அரசின் தவறு. சபாநாயகருடைய நடவடிக்கை கேள்விக்குரியது. அது நீதிமன்றத்தில் போவோம். பொதுவாக நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி சபாநாயகர் மீதும் அவருக்கே ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், அது மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணுங்கிறது சட்ட நடைமுறை. எனவே நான் சட்ட நடைமுறைப்படி இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன்.
4: அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு செல்வதற்கு காரணம் தாவேக்கா மற்றும் அதிமுகவின் கொள்கை ஒன்றானதாக இருப்பதாக அவர்கள் பார்ப்பதாக பிபிசி தமிழிடம் மூத்த பத்திரிகையாளர் சிவப்பிரியன் குறிப்பிடுகிறார்.
10: அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு போவதற்கு காரணம் அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்க போவதில்லை. இன்னும் 5 ஆண்டுகளுக்கு பிரதான எதிர்க்கட்சி கூட இல்லை. அதனால அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதிமுகவோட கொள்கையும் திமுகவை எதிர்ப்பது, தாவேக்காவினுடைய கொள்கையும் திமுகவை எதிர்ப்பது, அதனால பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த தலைவர்களும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் தாவேக்காவில போய் சேர்றாங்க.
4: மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகான செயல்பாடுகள் தான் அதிமுக எம்எல்ஏக்கள் கட்சியிலிருந்து வெளியேறுவதற்கான காரணம் என்றும் சிவப்பிரியன் விவரிக்கிறார்.
10: இன்னமும் என்னன்னா இபிஎஸ் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸாக அதிமுகவில் எல்லோரும் பார்ப்பது என்னன்னா அந்த தோல்வியை இன்னும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு தார்மீக பொறுப்பு நான் ஏத்துக்கிறேங்கிற வார்த்தை அவர்கிட்ட இருந்து வரல. அவர் இந்நேரம் என்ன பண்ணிருக்கணும்னா ஒரு ஒரு ஒரு கமிட்டி போட்டோ இல்ல வந்து எதனால இந்த தோல்வி நடந்துச்சு அப்படிங்கறத பேசி இருக்கணும், எல்லாரையும் கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் பிராங்கா இருக்கணும். அவர் வந்து ஒரு ரிஜிடான ஒரு பர்சன் மாதிரி தோற்றமளிக்கிறார். அதிமுக கண்டிருக்கக்கூடிய வரலாறு காணாத ஒரு தோல்விக்கு பிறகும் அதே போன்ற ஒரு ரிஜிட் ஸ்டான்ஸ்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பது வந்து எனக்கு என்னமோ சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியா படல.
1: தொடர்ந்து குதிரை பேர அரசியலில் ஈடுபடும் தமிழக வெற்றி கழக தலைவரும் முதலமைச்சருமான நடிகர் யோசப் விஜயை தான் முதல் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் என்று தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள்.
3: புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக முன்னாள் அமைச்சர் திரு ரகுபதி, 2 அதிமுக எம்எல்ஏக்களை திரு விஜய் பதவி விலக சொன்னதாக திரு வைகோ கூறியதை சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு எம்எல்ஏவும் தாவைக்காவுக்கு தாவுவதுதான் குதிரை பேர அரசியலுக்கு எடுத்துக்காட்டு என்று அவர் குற்றம் சாட்டினார்.
11: குதிரை பேர அரசியலுக்கு எடுத்துக்காட்டு இன்றைக்கு ஒவ்வொரு எம்எல்ஏயும் தாவேவுக்கு தாவுவதுதான் என்பதை நாங்கள் அழித்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதிமுகவினுடைய பொதுக்குழுவிலே வைகோ 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், அவர்களை நான் வெற்றி பெற செய்கிறேன் என்று விஜய் சொன்னார் என்று வெளிப்படையாக சொன்ன பிறகு அங்கே குதிரை பேரம், யானை பேரம், எல்லா பேரமும் அந்த பக்கம் நடந்திருக்கிறது என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு.
3: குதிரை பேர அரசியலில் திமுக ஈடுபட நினைத்திருந்தால் 2017 ஆட்சிக்கு வந்திருக்க முடியும் என்ற திரு ரகுபதி, கொல்லைப்புறமாக ஆட்சிக்கு வரக்கூடாது, மக்களை சந்தித்துதான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று திரு மு க ஸ்டாலின் கூறியதாக தெரிவித்தார். குதிரை பேரம் என்ற பொய் வழக்கில் கைதானவர்களை திரு செந்தில் பாலாஜியுடன் தொடர்பு படுத்தி குற்றம் சாட்டப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன், திருட்டுத்தனமாக அமமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் கையெழுத்து வாங்கி ஆதரவு பெற்ற திரு விஜயைத்தான் குதிரை பேர வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் என்றார்.
12: அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு ஆதரவு சொல்லி கட்சியின் தலைமை கடிதம் பெறாமல் அந்த சட்டமன்ற உறுப்பினரிடமே திருட்டுத்தனமாக கடிதத்தை பெற்றுக்கொண்டு கவர்னர்கிட்ட குடுத்துட்டு அந்த இது இன்னும் பெண்டிங் இருக்கு. அந்த எம்எல்ஏ போய் அந்த கேஸ் கொடுத்தாரு, அதை அவர் விட்ரா பண்ணாலும் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் உரிய நேரத்தில் வந்து அதை நாங்கள் அதை வந்து கையில் எடுத்தோம். அது எப்போ தேவையோ அது எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் அதுக்கு உயிரோட்டம் வரும். அப்பொழுது அதில் வந்து உறுதியாக A1 திரு விஜய் அவர்கள் தான் இருப்பாங்க.
3: குட்கா, கனிம வள மோசடி உள்ளிட்ட பல வழக்குகளில் தொடர்புடைய திரு சி விஜயபாஸ்கரை தாவேக்காவில் இணைப்பதா என்றும், தொட்டவர்களை விடமாட்டேன் என்பது இதுதானா என்றும் திரு விஜய்க்கு அறப்போர் இயக்கம் கேள்வி எழுப்பியுள்ளது.
13: குட்கா, லஞ்சம் போன்ற பல பார்ட்டி ஃபண்டுகளை வாங்கிய விஜயபாஸ்கர் அவர்களை கட்சியில் சேர்க்கிறீங்க அப்படின்னும் போது நீங்க என்ன மெசேஜ் சொல்ல வரீங்கன்னா, ஊழல் என்பது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் மேலையும் ஏற்கனவே வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு லஞ்ச ஒழிப்பு துறையில் போடப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடியில் வேற ஒரு கிட்னாப் வழக்கு மூலமாக ஒரு லேண்ட் கிராப் சார்ஜ் வந்து அவர் மீது போடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் கட்சியில் சேர்ப்பதன் மூலம் கட்சி வேறு ஆட்சி வேறு என்று நடத்துவோம் என்று சொல்வதே அபத்தமானது.
3: இதனிடையே தாவைக்காவில் சேர்வதற்காக அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததால் காலியான தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்று டெல்லியில் தேர்தல் ஆணையத்தில் அதிமுக எம்பி திரு இன்பதுரை மனு அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆட்சியை பிடிக்க பெரும்பான்மை இல்லாத நிலையில் மாற்றுக் கட்சி உறுப்பினர்களை குதிரை பேரம் நடத்தி தாவேக்கா இழுத்து வருவதாக குற்றம் சாட்டினார்.
1: தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் உறவை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டுவர வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் ஆகியோருக்கு அரசியல் தலைவர்கள் உட்பட இரு நாடுகளையும் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட முக்கிய பிரமுகர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார்கள். கோர்முஸ் நீரிணையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு ஆளானதாக கூறப்பட்ட எம்டி சன்மார் ஹெரால்ட் என்ற கச்சா எண்ணெய் கப்பல் ஒடிசாவின் பாரதீப் துறைமுகத்தை பத்திரமாக சென்றடைந்துள்ளது. தாக்குதலில் கப்பலின் முன்பகுதி சேதமடைந்த போதிலும் சுமார் 20 லட்சம் பேரல் ஈராக் கச்சா எண்ணெயுடன் இந்த கப்பல் பத்திரமாக தற்போது இந்தியாவை சென்று சேர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மேற்காசியாவில் அதிகரித்து காணப்பட்ட போர் சூழலுக்கு மத்தியில் ஈராக்கில் இருந்து பஸ்டா மீடியம் மற்றும் பஸ்டா கெவி கச்சா எண்ணெயை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த எம்டி சன்மார் கெராட் கப்பல் சில வாரங்களுக்கு முன் ஈரானிய கடற்பகுதிக்கு அருகே சென்று கொண்டிருந்த போது துப்பாக்கிச் சூட்டை எதிர்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலை ஈரான் ராணுவ பிரிவினர் நடத்தியதாகவும் இதன்போது கப்பலின் கண்ணாடிகள் உடைந்ததாகவும் தெரிகிறது. சிறிய சேதங்கள் ஏற்பட்டதை தொடர்ந்து குறிப்பிட்ட இந்த தாக்குதலுக்கு பிறகு கடற்பயணம் தடைப்பட்டதால் கப்பல் மாற்று வழியில் பயணித்தது. பின்னர் இந்திய கடற்படையின் தொடர் கண்காணிப்பு மற்றும் உதவியுடன் பாதுகாப்பாக இந்த கப்பலின் பயணம் தொடர்ந்தது. இந்த நிலையில் ஒடிசா கரையை வெற்றிகரமாக இந்த கப்பல் சென்றடைந்ததும் பாரதீப் துறைமுகத்தின் மிதவை இறங்குதளம் மூலம் கச்சா எண்ணெய் இறக்கும் பணி தொடங்கியுள்ளது. கோர்புஸ் நீரிணைக்கு அருகே பயணித்த போது தாக்குதல் காரணமாக சேதம் ஏற்பட்ட போதிலும் இந்திய கடற்படையுடன் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்பட்ட அந்த கப்பல் தனது பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்ததாக பாரதீப் துறைமுக நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக எதிர்கட்சிகள் அனுப்பியுள்ள கடிதத்தை ஏற்க வேண்டாம் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு அனைத்து இந்திய வழக்கறிஞர் சங்க தலைவர் ஆதிசி அகர்வாலா கடிதம் அனுப்பியுள்ளார். டெல்லியில் போராட்டம் நடத்துவதற்கு முன்பாக ஜம்மு காஷ்மீரின் அமைச்சரவையில் முக்கிய மாற்றங்களை செய்ய உள்ளதாக அந்த மாநிலத்தின் முதல்வர் ஒமர் அப்துல்லா அறிவித்திருக்கிறார். தமிழகத்தில் கோடைக்காலம் வந்துவிட்டாலே மக்களிடையே மின்சார நுகர்வு அதிகரிப்பதும் மின்தடை ஏற்படுவதும் இயல்பாகிவிட்டது. இந்த நிலையில் அந்த மாநிலத்தில் தமிழக வெற்றிக் கழகம் புதிதாக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த மாநிலத்தின் பல பகுதிகளில் மின்வெட்டு பிரச்சினை பூதாகரமாகி இருக்கிறது. தொடரும் மின்தடையால் பல இடங்களில் மக்கள் சாலை மறியல், மின்வாரிய அலுவலக முற்றுகையென போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய அமைச்சரவை மற்றும் நிர்வாக ரீதியான மாற்றங்கள் குறித்த ஆலோசனைகள் தலைநகரில் தீவிரமடைந்த நிலையில் சில மாநிலங்களின் ஆளுநர்கள் மாற்றப்படலாம் என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக கேரளம் மற்றும் தமிழக ஆளுநர் ஆர்கெலர் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது அலுவலகத்தில் நேற்று சந்தித்து பேசியிருக்கிறார். சுமார் 30 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்றதான தகவல்கள் வந்துள்ளன. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக பிரான்சுக்கு நேற்று வந்துள்ளார். பிரான்சுடன் பொருளாதார முதலீட்டு உறவுகளை மேம்படுத்தும் வகையில் அந்த நாட்டு தலைவர்களுடன் அவர் பேச்சு நடத்துகிறார். மத்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் மேலும் ஓராண்டுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. மத்திய வெளியுறவு செயலாளரான 1989 IFS பிரிவைச் சேர்ந்த அதிகாரி விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் வரும் ஜூலை 14 நிறைவடைய இருந்தது. இந்த நிலையில் மத்திய வெளியுறவு செயலராக பதவி வைத்து வரும் விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் வரும் 2027 ஜூலை 17 வரை அல்லது அடுத்த அறிவிப்பு வரும் வரையில் நீடிக்கப்படுவதாக அமைச்சரவையின் நியமனக்குழு நேற்று அறிவித்துள்ளது.
14: 2024 பதவிக்கு வந்த விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் ஜூலை 14 நிறைவடைய உள்ளது. அதனை ஓராண்டுக்கு இந்திய மத்திய அரசு நீடிப்பதாக அறிவித்துள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை பணியின் 1989 இணைந்த மிஸ்ரி மத்திய விவகார அமைச்சகத்தின் பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார். டெல்லியில் உள்ள பிரதமர் அலுவலகம் மற்றும் ஐரோப்பிய ஆபிரிக்க ஆசிய மற்றும் வடக்கு அமெரிக்காவில் உள்ள பல்வேறு இந்திய தூதரகங்களிலும் விக்ரம் மிஸ்ரி பணியாற்றியுள்ளார்.
1: தொடர்ந்து உரிமக்காலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து 2400 டாஸ்மாக் மதுபான கடைகளுடன் இணைந்து செயல்பட்டு வந்த பார்கள் மதுக்கூடங்கள் மாநிலம் முழுவதும் நேற்று முதல் மூடப்பட்டன. இந்த விவகாரம் தொடர்பாக இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய முடிவு எடுக்கப்பட உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் மாநிலம் முழுவதும் 4765 மதுபான கடைகளை நடத்தி வருகிறது. அவற்றில் சுமார் 2400 கடைகளுடன் இணைந்த தனியாருக்கு சொந்தமான மதுக்கூடம் நடத்த உரிமம் வழங்கப்பட்டது. இந்த மதுக்கூடங்களுக்கான 2 ஆண்டு ஒப்பந்தம் நிறைவடைந்ததை அடுத்து சட்டப்பேரவை தேர்தல் காரணமாக கடந்த ஜூன் 30 வரை தற்காலிகமாக அது நீடிக்கப்பட்டிருந்தது. அந்த அவகாசமும் நேற்று முன்தினம் முடிவுக்கு வந்தது. புதிய ஒப்பந்தத்துக்கான டெண்டர் விதிமுறைகளை இறுதி செய்வதில் டாஸ்மாக் நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. அதிக வருவாய் கிடைக்கும் வகையில் போட்டியை அதிகரிக்கும் நோக்கில் புதிய நிபந்தனைகள் கொண்டுவரப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். குறிப்பாக ஏலத்தொகையை உயர்த்துதல், பார் அமைவிடங்கள் தொடர்பான விதிமுறைகளில் மாற்றம் உள்ளிட்ட அம்சங்கள் பரிசீலனையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் மதுக்கடைகள் மூடப்பட்டதை தொடர்ந்து மது அருந்துபவர்கள் சாலையிலே இருந்து குடிப்பதால் பொதுமக்கள் இன்னலுக்கு ஆளாகி வருகிறார்கள்.
3: டாஸ்மாக் பார்களுக்கான ஒப்பந்த காலம் நேற்று இரவுடன் முடிவடைந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பார்கள் மூடப்பட்டன. சேலம் மாவட்டத்தில் 52 பார்கள் மூடப்பட்டதால் மதுபானம் குடிப்பவர்கள் சாலையோரம் மது அருந்திவிட்டு காலி பாட்டில்களை பொது இடங்களில் தூக்கி எறிந்துவிட்டு செல்வதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். திருச்சி மாவட்டத்தில் அனைத்து பார்களும் மூடப்பட்டதால் டாஸ்மாக்கில் மது வாங்கியவர்கள் கடைகளுக்கு வெளியே ஆங்காங்கே நின்று மது அருந்தினர். மது குடிக்க வேறு எங்கு செல்வது என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினர்.
15: சொல்லுங்க, இந்த ஒயின் ஷாப்னு கிடையாது, ஒயின் ஷாப்ல உள்ள வேலை பாக்குறாங்க உழைப்பாளை நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட குடும்பம் இருக்கு, அவங்களோட பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கைக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இல்ல நீங்க பணம் கொடுங்க, நாங்க எங்கேயாச்சும் வெளியே போறோம் சொல்லுங்க, எல்லாரும் கஷ்டப்படுறோம்.
3: திண்டுக்கல்லில் ரயில்வே சாலை, திருச்சி சாலை, பழனி சாலை உள்ளிட்ட இடங்களில் செயல்பட்டு வந்த 8 மதுபான பார்கள் 30 தேதி இரவு மூடப்பட்டன. இந்நிலையில் பட்ட பகலிலேயே சாலையோரத்தில் நின்றும் வாகனங்களின் பின்னால் மறைந்து நின்றும் பலர் மது அருந்தி வருகின்றனர். இந்நிலையில் திருப்பூரில் அரசு உத்தரவை மீறி சில இடங்களில் கதவை மட்டும் மூடி வைத்து பார்கள் செயல்பட்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே ஈரோட்டில் அரசு மதுபான கடைகளில் பாட்டிலுக்கு 20 ரூபாய் கூடுதலாக வசூலிப்பதாக மது வாங்கியவர்கள் புகார் தெரிவித்தனர்.
16: ஒரு கோட்டர் MRP 140 ரூபாய்ங்க, 150 ரூபாய்க்கு வர 160 ரூபாய் வாங்குறாங்க. அது வந்து எப்படின்னா, நீங்க இருக்கிறங்காட்டி இப்ப வருவாங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷம் நீங்க போயிட்டீங்க மாதிரி அதே போலதான் கேட்டா வந்து இதுக்கு சம்பள உள்ள பாட்டில் கொடுக்கறவங்களுக்கு யாரு சம்பளம் கொடுக்கறது இது பண்றது அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. இதெல்லாம் வந்து மத்த ஆட்சி இருந்தப்ப என்ன கூட சொன்னாங்க, இவங்க வந்துட்டாங்க, இதுக்கு மட்டும் என்ன சொல்றது பதில், இதேதான் நடக்குது.
3: இதனிடையே சிவகாசி நேருஜி நகரில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் உள்ள டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி அப்பகுதியினர் முற்றுகை போராட்டம் நடத்தினர். அப்போது அமைச்சர் செல்வி கீர்த்தனாவின் அலுவலகத்தில் இருந்து வருவதாக கூறி தாவேக்கர் நிர்வாகி கனகவள்ளி என்பவர் அவர்களை சமாதானப்படுத்த முயன்றார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்த பொதுமக்கள் அவரை துரத்தி அடித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் துவார் கிராமத்தில் அரசு மதுபான கடையை மூடக்கோரி புதுக்கோட்டை செல்லும் சாலையில் கருவேல முட்களை வைத்து பெண்கள் மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர்.
1: தொடர்ந்து கொரோனா காலகட்டத்தில் குடிமக்களின் அன்றாட செயல்பாடுகளுக்கு தவிர்க்க முடியாததாக விளங்கிய ஆரோக்கியா சேது செயலி இப்போது முற்றிலும் புதிய வடிவத்தில் அறிமுகமாகியிருக்கிறது. இந்தியாவில் சட்டவிரோத குடியேற்றம், பிற இயற்கைக்கு மாறான காரணங்களால் ஏற்பட்டுள்ள மக்கள் தொகை ரீதியான மாற்றங்கள் குறித்து நேரில் ஆய்வு செய்ய பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உயர்நிலை குழு விரைவில் பயணிக்க உள்ளது. இதையொட்டி டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அந்த குழுவினர் நேற்று சந்தித்து பேசினார்கள். அப்போது உயர்நிலை குழுவினர் பயணங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கும்படி உயரதிகாரிகளுக்கு அமித்ஷா உத்தரவு பிறப்பித்தார். காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசினால் அறிமுகம் செய்யப்பட்ட 2 தசாப்த கால பழமையான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துக்கு மாற்றாக விபிஜி ராம்ஜி சட்டம் நாடு முழுவதும் நேற்று அமல்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த திட்டத்தில் ஊதியம் நியாயமற்ற முறையில் குறைக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது.
3: கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு 100 நாள் வேலைக்கான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2005 அறிமுகப்படுத்தப்பட்டது. நாடு முழுவதும் இந்த திட்டத்தின் கீழ் 12 கோடிக்கும் மேற்பட்ட கிராமப்புற மக்கள் பயனடைந்து வந்தனர். இந்நிலையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்த மத்திய அரசு அதற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலை வழங்கும் வகையில் விபிஜி ராம்ஜி என்ற பெயரில் விக்ஷித் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் சட்டமாகியுள்ளது. இந்த திட்டம் நாடு முழுவதும் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. ஆனால் இந்த திட்டத்தில் ஊதியம் நியாயமற்ற முறையில் குறைக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் தனது எக்ஸ் தள பதிவில், மோடி அரசின் புதிய சட்டத்தில் உள்ள அநீதி ஒரு புறம் இருக்க, தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியமும் நியாயமற்ற வகையில் குறைவாக உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். பெரும்பாலும் ஒரு நாளைக்கு 300 ரூபாய் மட்டுமே மோடி அரசினால் அமைக்கப்பட்ட நிபுணர் குழு பரிந்துரை செய்திருப்பதாகவும், ஆனால் 2019 தேசிய அளவிலான குறைந்தபட்ச ஊதியத்தை ஒரு நாளைக்கு 375 ரூபாயாக நிர்ணயிக்க வேண்டும் என பரிந்துரை செய்யப்பட்டதையும் திரு ஜெயராம் ரமேஷ் சுட்டிக்காட்டியுள்ளார். நியாயமான குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிப்பது தொடர்பான பரிந்துரைகளை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், விலைவாசி உயர்வையும் அரசு கணக்கில் கொண்டு ஊதியத்தை இறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே மத்திய பாஜக ஆட்சியில் அரசியலமைப்பு, ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சி கட்டமைப்புக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்களுக்கு எதிராக மக்களை திரட்டும் வகையில் ஆகஸ்ட் 6 முதல் நாடு தழுவிய அளவில் அரசியல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது.
1: இதே நேரத்தில் புதிய ஊரக வேலை திட்டத்தால் மாநில அரசுக்கு 5000 கோடிக்கு மேல் கூடுதல் சுமை ஏற்படும் என்றும், மகாத்மா காந்தி பெயரிலே ஊரக வேலை திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார்.
17: இந்நிலையில் பிரதமருக்கு முதலமைச்சர் திரு விஜய் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த புதிய திட்டம் மாநில அரசுக்கு 5000 கோடி ரூபாய்க்கு மேல் கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தும் என்பதால் அதன் விதிகளில் மாற்றங்களும் தளர்வுகளும் தேவை என்று வலியுறுத்தியுள்ளார். இத்திட்டத்திற்கான நிதி பகிர்வு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே 60-40 என்ற வீதத்தை கட்டாயமாக்குவது சரியல்ல என்று குறிப்பிட்டுள்ள அவர், ஊதியம் மற்றும் நிர்வாக செலவுகளில் மத்திய அரசு 100% நிதி உதவியை தொடர வேண்டும் என்றும், கட்டுமான பொருட்கள் கூறுகளை 75-25 என்ற வீதத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். எல்னினோ போன்ற கணிக்க இயலாத காலநிலை மாற்றங்கள் தொழிலாளர் தேவையை ஏற்படுத்தும் என்பதால் உள்ளூர் நிலைமைகளுக்கு ஏற்ப இந்த 60 நாட்கள் முதன்மை பருவத்தை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களை மாற்றி அறிவிப்பதற்கான அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும் என்றும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ள அதே நேரத்தில், தமிழ்நாட்டில் இத்திட்டத்தை மாநிலம் முழுவதும் அமல்படுத்துவதற்கான தடைகளை விஜய் தலைமையிலான தாவேக்கா அரசு நீக்கியுள்ளது கிராமப்புற மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கான 23 பக்க வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை செயலாளர் அரசிதழில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார்.
1: தொடர்ந்து, ரஷ்ய ராணுவ தொழில் நிறுவனங்களுக்கு அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் சாதனங்களை விநியோகித்த குற்றச்சாட்டின் கீழ் 4 இந்திய நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடையை அமெரிக்கா தற்போது நீக்கியிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தில் லொரியும் தனியார் பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் குறைந்தது 8 உயிரிழந்து போனார்கள். கிந்துஜா குழுமத்தைச் சேர்ந்த இந்தியாவின் முன்னணி வணிக வாகன தயாரிப்பு நிறுவனமான அசோக் லேலன் இந்தியாவின் முதல் ஏர் சஸ்பென்ஷன் வசதி கொண்ட 3 புதிய லொரிவைகளை நேற்று அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இந்த துறையில் தனது முன்னோடி நிலையை உறுதிப்படுத்தும் வகையில் சிறந்த மைலேஜ் எரிபொருள் சிக்கனம் கிடைப்பதற்காகவும், அனைத்து வகையான சாலைகளிலும் லொரி சீராக செல்வதற்காகவும் பல புதிய நவீன தொழில்நுட்பங்கள் அடிப்படையாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியத்துவமான ஏர் சஸ்பென்ஷன் தொழில்நுட்பம் மூலம் லொரியில் வழக்கத்தை விட அதிகபட்சமாக 4 டன் வரையிலான கூடுதல் சுமை ஏற்றிக்கொள்ள முடியும். இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் அதிக வருவாயை ஈட்ட முடியும். லொரிகளில் முழுமையாக சுமை ஏற்றப்பட்டிருக்கும் போதும் வாகனம் பாதுகாப்பாகவும் நிலையாகவும் செல்வதற்கு இந்த தொழில்நுட்பம் பெரிதும் உதவுகிறது. மேலும் பயணத்தின் போது ஏற்படும் தேவையற்ற அதிர்வுகளையும் இது பெருமளவு குறைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குண்டும் குழியுமான கரடுமுரடான சாலைகளில் லொரியை ஓட்டும் போது ஓட்டுநருக்கு உடல் அலுப்பு ஏற்படாத வகையிலும், டயர்கள் அதிக நாட்கள் உழைக்கும் வகையிலும் இது உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் பின்பக்க சஸ்பென்ஷன் அமைப்புக்கு அடிக்கடி கிரீஸ் சேர்க்க வேண்டியதில்லை என்பதால் பராமரிப்பு செலவுகளும் கணிசமாக குறைகின்றன. வாடிக்கையாளர்களின் பல்வேறு பயன்பாட்டு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த லொரிகள் 2 வகையான மாடல்களிலும் பல்வேறு இடைதாங்கும் அளவுகளிலும் விற்பனைக்கு தற்போது வந்திருக்கிறது. ஒடிசா மாநிலத்தின் ஐந்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் நடிகை ஐஸ்வர்யா ராய் நடித்த ஹிந்தி படத்தின் பாடல் தவறுதலாக இடம்பெற்றுள்ளது சர்ச்சை எழுப்பியுள்ளது. பள்ளி பாட புத்தகத்தில் சினிமா பாடல் அச்சிடப்பட்டதற்கு கடும் கண்டன கணைகள் எழுந்துள்ளன. ஒடிசா மாநிலத்தில் அண்மையில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு பாட புத்தகங்களை வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் இந்த பாட புத்தகத்தில் நடிகை ஐஸ்வர்யா ராய் நடித்து 1999 வெளியான ஹம் தில் தே சுகே சனம் என்ற படத்தின் பாடல் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் கடும் கண்டன குரல்கள் எழுந்துள்ளன. பள்ளி மாணவர்கள் பயிலும் பாட புத்தகத்தில் திரைப்பட பாடல் அச்சிடப்பட்டது எப்படி என்று கல்வியாளர்கள் உள்ளிட்ட பலரும் கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். நிம்புடா நிம்புடா என்று தொடங்கும் இந்த பாடல் பாட புத்தகத்தில் இடம்பெற்றது எப்படி என்பது புரியாத புதிராக உள்ளது. ஏற்கனவே அச்சிடப்பட்ட தாள்கள் பாட புத்தகத்தை துவக்கும் போது தவறுதலாக சேர்க்கப்பட்டு விட்டதா என்று விசாரணைகள் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. ராஜஸ்தான் மாநில நாட்டுப்புற பாடலான இது மிகவும் பிரபலமான பாடல். இது நிம்புடா நிம்புடா பாடல் பாட புத்தகத்தில் அப்படியே அச்சிடப்பட்டுள்ளது. அச்சிடுதல் அல்லது வெளியிடுதலில் ஏற்பட்ட ஒரு பெரிய கவனக்குறைவால் இந்த மிகப்பெரிய பிழை நிகழ்ந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இதனிடையே ஒடிசா மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலின் பாட புத்தகங்களில் 1600 மேற்பட்ட பிழைகள் கண்டறியப்பட்டுள்ளன. இதையடுத்து இந்த புத்தகங்கள் தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக 8ஆம் வகுப்பு பாட புத்தகங்களில் அதிகபட்சமாக 705 பிழைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பாட புத்தகங்கள் திருத்தப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்று ஒடிசா மாநில பள்ளி மற்றும் மக்கள் கல்வித்துறை அமைச்சர் நித்யானந்த கோண்ட் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக ஒடிசா மாநில முதல்வர் மோகன் சரண் மாஜி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் சிறைகளில் 250 இந்தியர்கள் அடைபட்டிருப்பது கைதிகள் குறித்த தகவலை இரு நாடுகளும் பயந்ததன் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 1ஆம் தேதி ஜூலை 1ஆம் தேதி ஆகிய நாட்களில் அன்றைய நிலவரப்படி இந்திய சிறைகளில் உள்ள பாகிஸ்தானியர்கள் பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள இந்தியர்கள் குறித்த தகவலை இரு நாட்டு அரசுகளும் கடந்த 2008ஆம் ஆண்டு செய்த ஒப்பந்தத்தின்படி பகிர்ந்து வருகின்றன. அதன்படி ஜூலை 1ஆம் தேதியான நேற்று இரு நாடுகளும் கைதிகள் பிரங்களை பயந்து கொண்டன. பாகிஸ்தான் தங்களது நாட்டு சிறைகளில் 250 இந்திய கைதிகள் இருப்பதாக தெரிவித்துள்ளது. அதில் 52 பேர் இந்திய பொதுமக்கள் என்றும் 198 பேர் மீனவர்கள் என்றும் பாகிஸ்தான் குறிப்பிட்டிருக்கிறது. அதேபோல் இந்தியாவும் தமது சிறையில் கைதிகளாக 439 பாகிஸ்தானியர்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. அதில் 386 பேர் பொதுமக்கள், 53 பேர் மீனவர்கள் என்றும் இந்தியா குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள சிறைகளில் 97 பாகிஸ்தானியர்கள் தண்டனை காலம் முடிந்து கைதிகளாக உள்ளார்கள். அவர்களை விடுவித்து பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று இந்திய அரசிடம் பாகிஸ்தான் அரசால் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் செயலியில் கைத்தொலைபேசி எண் இல்லாமல் தொடர்பு கொள்ளும் புதிய யூசர் நேம் அம்சத்துக்கு ஒன்றிய அரசு தற்காலிக தடை விதித்துள்ளது.
17: உலகம் முழுவதும் வாட்ஸ்அப் செயலியை பல கோடி பேர் பயன்படுத்தி வருகின்றனர். இதில் நாள்தோறும் புதிது புதிதாக அறிமுகமாகும் அம்சங்கள் பயன்பாட்டுக்கு வந்த வண்ணம் உள்ளன. அதன் தொடர்ச்சியாக வாடிக்கையாளர்கள் தொலைபேசி எண்ணை மறைத்துவிட்டு புதிதாக யூசர் நேம் அம்சத்தை அறிமுகப்படுத்த மெட்டா திட்டமிட்டுள்ளது. வாட்ஸ்அப் கொண்டுவரவிருக்கும் புதிய யூசர் நேம் அம்சம் மூலம் ஆன்லைன் மோசடிகள், டிஜிட்டல் கைது போன்ற குற்றங்கள் மற்றும் ஆள் மாறாட்டம் ஆகியவை நடக்க வாய்ப்புள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. இதில் வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பு மற்றும் மோசடி அபாயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அரசு கூறியுள்ளது. இதையடுத்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வாட்ஸ்அப்பின் தாய் நிறுவனமான மெட்டாவிற்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளது. இந்த விஷயத்தில் அரசுடன் உரிய ஆலோசனை செய்து முடிக்கப்படும் வரை வாட்ஸ்அப்பில் புதிய அம்சத்தை இந்தியாவில் வெளியிடக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. புதிய யூசர் ஐடி அம்சம் தொடர்பான அனைத்து விவரங்களையும் சமர்ப்பிக்குமாறு வாட்ஸ்அப் நிறுவனத்திற்கு 3 நாட்கள் கெடு விதித்துள்ள ஒன்றிய அரசு அது தொடர்பாக விரிவான விளக்கத்தை அளிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளது.
1: தொடர்ந்து அணு கனிம சுரங்கம் அமைக்க ஆதரவு நச்சு திட்டம் என்று இன்றைய ஆளுங்கட்சி சொன்ன திட்டத்தை இப்போது செயல்படுத்த முனைவது குறித்த காரணத்தை முதல்வர் விளக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார்.
3: அவர் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் கிள்ளியூர் அருகே 1144 ஹெக்டர் நிலப்பரப்பில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்க ஆதரவு அளிக்கும் வகையில் இத்திட்டத்திற்கான ஒதுக்கீட்டு ஆணையை ஓராண்டிற்கு நீட்டித்து தாவைக்கா பொய்க்கால் குதிரை அரசு அரசாணை வெளியிட்டுள்ளதாக விமர்சித்துள்ளார்.
18: இதே திட்டத்தை கடந்த 2024 மார்ச் மாதம் 11 நடந்த தாவேக்க செயற்குழு கூட்டத்தில் எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த தீர்மானத்தில் இந்த திட்டத்தை தென் தமிழகத்தை பாழ்படுத்தும் முயற்சி என்று குறிப்பிட்டுள்ள இன்றைய ஆளுங்கட்சி இதனை அபாயம் விளைவிக்கும் நாசக்கார நச்சு திட்டம் என்று கூறி கைவிட வலியுறுத்தியதாகவும் திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். தற்போது அந்த நிலைப்பாட்டில் என்ன மாற்றம் வந்துவிட்டது? ஆட்சிக்கு வருவதற்கு முன் நாசக்கார நச்சு திட்டமாக இருந்தது, இப்போது நன்மை பயக்கும் நலத்திட்டமாகிவிட்டதா? எதற்கு இந்த இரட்டை வேடம் என அவர் வினவியுள்ளார். நச்சு திட்டம் என்று கூறிய திட்டத்தை தற்பொழுது செயல்படுத்த முனைவது குறித்த காரணத்தை முதலமைச்சர் திரு விஜய் விளக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். உண்மையில் அது நச்சு திட்டம்தான் என்றால் அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என தாவேக்க அரசை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல் மத்திய அரசின் கனிம வள கொள்கைக்கு தலையாட்டி பொம்மையாக செயல்படுவதை தாவேக்க அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான், தமிழ்நாடு அரசு உடனடியாக IREL நிறுவனத்திற்கு வழங்கிய கால நீட்டிப்பு அரசாணையை திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
1: தொடர்ந்து ராமர் கோவில் நன்கொடை மோசடி தொடர்பான விசாரணையின் ஒரு பகுதியாக அயோத்தியில் காவல்துறையினர் புதிய சோதனைகளை மேற்கொண்டதில் பல தகவல்கள் வெளிவந்துள்ளன.
19: கோயில் கட்ட வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் அளித்த நகைகளில் ஒரு பகுதி மற்றும் நன்கொடையில் பல 1000 கோடி ரூபாய் திருடப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இது தொடர்பான வழக்கில் 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 80 லட்சம் ரூபாய் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கைது செய்யப்பட்டவர்களில் 6 பேர் தனியார் ஒப்பந்த நிறுவனம் மூலம் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது. அயோத்தி புதுப்படித்துறை பாரத ஸ்டேட் வங்கி கிளை கேட்டுக்கொண்டதால் காணிக்கை எண்ணும் பணிக்கு 19 பேரை வாரணாசியில் உள்ள சைனிக் செக்யூரிட்டி நிறுவனம் அனுப்பியுள்ளது. இந்த 19 பேரும் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளிகளான அனில் மிஸ்ரா, டினு யாதவ் ஆகியோருக்கு நெருக்கமானவர்கள் என சந்தேகிக்கப்படுகிறது. அதே சமயம் இந்த 19 பேரும் தூய்மை பணிக்காக மாதம் 20,000 ரூபாய் சம்பளத்தில் சேர்க்கப்பட்டவர்கள் என்றும் பின்னர் பணத்தை எண்ண அனுப்பப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து கோயில் பணியாளர் நியமனம் தொடர்பான விசாரணையை சிறப்பு விசாரணை குழு தீவிரப்படுத்தியது. அதில் கோயிலுக்குள் பல்வேறு பணிகளை செய்ய 125 பேர் தேர்வு செய்யப்பட்டதும் நியமன ஆணை உள்ளிட்ட எந்த ஆவணமும் இல்லாமல் அவர்கள் பணியாற்றி வருவதும் தெரிய வந்தது. ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளையின் உறுப்பினர் ஒருவரது விருப்பத்தின் பேரில் இந்த நியமனங்கள் நடந்ததாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்களில் அனுகல்ப் மிஸ்ரா, லவ்குஷ் மிஸ்ரா ஆகிய இருவருக்கும் லஞ்சம் வாங்கி பணி நியமனம் செய்ததில் தொடர்புள்ளதா என்ற விசாரணை நடைபெற்று வருகிறது. காணிக்கை எண்ணும் போது திருடியவற்றை கண்காணிப்பு கேமராவிலிருந்து தப்ப கழிவறையில் வைத்து பின்னர் வெளியே கொண்டு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காணிக்கை குறைந்து வந்ததை தொடர்ந்து கூடுதலாக கேமராக்கள் பொருத்தப்பட்ட போதுதான் பணம் எண்ணுபவர்கள் ரூபாய் நோட்டுகளை ஆடையில் மறைத்தது கண்டுபிடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகிய சம்பத் ராய் உள்ளிட்டோர் மீது ராம ஜென்மபூமி காவல் நிலையத்தில் ஃபைசாபாத் வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் இன்று புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாவிட்டால் போராட்டம் நடத்தப்போவதாக வழக்கறிஞர்கள் எச்சரித்துள்ளனர்.
1: தொடர்ந்து தமிழ்நாட்டின் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கை தலைமன்னார் வரை பாக்கு நீரிணியை கடந்து வரலாற்று சிறப்புமிக்க கடல் நீச்சல் பயணத்தை மேற்கொள்வதற்கு அனுமதி கோரிய மனு குறித்து மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருச்சியைச் சேர்ந்த நீச்சல் வீராங்கனையான தனிஜா என்பவர் தாக்கல் செய்த மனுவிலே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் தனது மனுவில் இலங்கை உள்நாட்டுப் போரின் போது குழந்தையாக நான் இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டேன், தற்போது தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளியில் முகாமற்ற இலங்கை அகதியாக பதிவு செய்யப்பட்டு வசித்து வருகிறேன். நான் ஒரு வீச்சல் வீராங்கனை என்பதால் தமிழ்நாட்டின் தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னார் வரை பாக்கு நீரிணியை கடந்து வரலாற்று சிறப்புமிக்க கடல் நீச்சல் பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறேன். இதற்கான அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்த நிலையில் என்னிடம் கடவுச்சீட்டு இல்லை என்ற காரணத்தை கூறி அனுமதி வழங்கப்படவில்லை. எனவே எனது நீச்சல் பயணத்துக்கு தேவையான அனுமதியை வழங்குமாறு உத்தரவிட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரரின் கோரிக்கை குறித்து மத்திய அரசு சார்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளார். சென்னை அருகே வீடுகளை இடித்து அகற்றிய வருவாய்த்துறையினர் உடைமைகளை அள்ளிச் சென்று குப்பை மேடு போல் குவித்து வைத்ததால் அங்கு பரபரப்பு நிலவியது.
20: பூவிருந்தவல்லி அடுத்த காட்டுப்பாக்கம் கோபுரசநல்லூர் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இப்பகுதி மக்களுக்கு சாலை, மின் வசதி, குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் உள்ளாட்சி அமைப்புகளால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. வீட்டு வரி, மின்சார கட்டணம் போன்றவற்றை குடியிருப்பவர்கள் செலுத்தி வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குட்டை புறம்போக்கு இடத்தில் கட்டப்பட்டுள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகளை இடித்து அகற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து கடந்த 20 நாட்களுக்கு முன்பு வருவாய்த்துறை சார்பில் அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று போலீஸ் பாதுகாப்புடன் வீடுகளை இடித்து அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். 3 JCB எந்திரங்கள் உதவியுடன் வீடுகளை இடித்ததால் அதில் குடியிருந்தவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறை, வருவாய்த்துறையினரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகளின் இந்த அராஜக போக்கை வன்மையாக கண்டிப்பதாக வேதனையுடன் கூறிய பெண்கள் ஒரே நாளில் தாங்கள் நடுத்தருவுக்கு வந்து நிர்கதியாக உள்ளதாக கவலை தெரிவித்தனர். வீடுகளை இழந்த நிலையில் உடனடியாக எங்கே செல்வோம் என்றும் கை குழந்தைகளுடன் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்றும் கண்ணீர் மல்க கூறினர். வீடுகளில் இருந்த பொருட்களை அள்ளிச் சென்று அருகில் இருந்த பகுதியில் குவித்து வைத்ததால் பதற்றம் ஏற்பட்டது.
1: தொடர்ந்து வடசென்னியை நாசமாக்கும் கொடுங்கையூர் குப்பை எரியுலை திட்டத்தை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது.
18: 333 ஏக்கரில் அமைந்துள்ள இந்த குப்பை கிடங்கில் 252 ஏக்கருக்கு மேல் மலைபோல் குவிந்துள்ள குப்பைகளை பயோ மைனிங் முறையில் அகற்றுவதற்கான பணிகளை சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது. ஆனாலும் மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் கழிவுகளை கையாளும் வகையில் வேஸ்ட் டு எனர்ஜி எனப்படும் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் எரிவுலை அமைக்கப்பட்டு 2019 முதல் செயல்பட்டு வந்தது. உடல் நலத்திற்கு பெரும் கேடு விளைவிக்கும் நச்சுகளை வெளியேற்றிய நிலையில் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பால் தற்காலிகமாக மூடப்பட்டது. 50 டன் பிளாஸ்டிக் குப்பைகளை கையாண்டதற்கே கடும் பாதிப்புகளை ஏற்படுத்திய நிலையில் நாள்தோறும் 2100 டன் பிளாஸ்டிக் குப்பைகளை எரித்து மின்சாரம் தயாரிக்கும் புதிய எரிவுலையின் சாம்பல் விஷம் போல் பரவும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர்.
0: WTE தொழிற்சாலை என்றாலே, வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் என்றாலே, உலகம் முழுவதும் இது எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நச்சுத்தன்மையை மக்களுக்கு விதைப்பதுதான் இதனுடைய இயல்பு பண்பாகும். அந்த நச்சுத்தன்மை என்பது அவர்கள் எரிக்கும் போது உருவாகக்கூடிய 500 டன் சாம்பல் வரும். 2100 டன்னை எரித்தால் 500 டன் சாம்பல் வரும். அந்த 500 டன் சாம்பல் எங்கெல்லாம் பரவுகிறதோ, எங்கெல்லாம் படர்கிறதோ அங்கெல்லாம் மக்களுடைய உயிருக்கு ஆபத்து வரும்.
21: மற்ற நாடுகள், US, யூரோப்ல உள்ள நாடுகள்ல உள்ள குப்பை, பிளாஸ்டிக் குப்பை எல்லாத்தையும் வந்து நம்ம ஏசியா நாடுகளுக்கு வந்து ட்ரேட் பண்ணி ஷிப்பிங் பண்றாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு இல்லாத ஒரு ஒரு டிமாண்டை ஒன்றும் கிரியேட் பண்ணி அதுக்கான சப்ளையும் கொடுத்து திருப்பி இங்கே இந்த நாட்டுங்களை தான் நீங்கள் வந்து பொல்யூட் பண்ணுறீங்கன்ற ஒரு இது. ஸோ GCC சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் வந்து, அதாவது யூரோப்பில் இருக்குது, டென்மார்க்கில் இருக்குது, இங்கே இருக்குது, அதனால நாங்கள் வந்து நவீன டெக்னாலஜி கொண்டு வரோம் அப்படின்றது முற்றிலும் தவறானது.
18: முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயின் பெரம்பூர் தொகுதிக்குள் கொடுங்கையூர் இருப்பதால் அவர் இந்த திட்டத்தை கைவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். குடியிருப்பு பகுதிகளுக்கு மிக அருகில் குப்பை கிடங்கு இருப்பதால் ஏற்கனவே சுவாச பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
1: இனியன்று சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,07,200 ரூபாவுக்கும் 1 கிராமுக்கு 150 ரூபாய் என்று 13,400 ரூபாவுக்கும் விற்பனையாகியது. சென்னையில் சில்லற வர்த்தகத்தில் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் என்று 250 ரூபாவுக்கு விற்பனையாகியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள்.
18: நீடிக்குமா என்ற கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் கத்தார், அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை இரவு முதல் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகவும், ஹோர்மஸ் நீரிணை மற்றும் முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவிப்பது குறித்து கவனம் செலுத்தி வருவதாகவும் ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார். இதுவரை இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை.
19: இத்தாலியின் சிசிலி தீவில் உள்ள எட்னாமலையின் சரிவுகளில் ஐரோப்பாவில் மிக அதிகம் செயல்பாட்டில் உள்ள எரிமலை மீண்டும் வெடித்ததை அடுத்து ஒளிரும் எரிமலை குழம்புகள் வழிந்தோடி வருகின்றன. அது வெடிப்பு நிகழ்ந்த இடத்திலிருந்து குறைந்தது 300 மீட்டர் தூரம் வரை கீழே வழிந்துள்ளது.
1: அமெரிக்காவும் ஈரானும் கத்தார் அதிகாரிகளுடன் நடத்திய சந்திப்புகள் நல்ல முறையில் நடைபெற்றுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார். அமைதி பேச்சில் முன்னேற்றம் தெரிவதாக அவர் தெரிவித்தார். இருந்தாலும் கத்தாரில் இருதரப்பும் நேரடியாக சந்திக்கவில்லை.
20: ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகள் இணைந்து கடந்த பிப்ரவரி 28 தாக்குதலை தொடங்கின. இதனிடையே 14 அம்ச ஒப்பந்தம் கடந்த 17 கையெழுத்தான நிலையில் தற்காலிகமாக போர் நிறுத்தம் ஏற்பட்டது. எனினும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சமீபத்தில் சிங்கப்பூர் கப்பல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை அடுத்து அந்நாட்டின் ராணுவ தளங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக பஹ்ரைன், குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரானும் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இதனிடையே கத்தார் தலைநகர் தோஹாவில் நேற்று நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை மிக சிறந்த சந்திப்பாக அமைந்தது என்று டிரம்ப் கூறியுள்ளார். மேலும் தற்போது ஈரான் மீதான அணு ஆயுத ஒழிப்பு நடவடிக்கைகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும், கடந்த 3 நாட்களாக கடுமையான தாக்குதல்களை நடத்தினாலும் அந்நாட்டுடன் மறைமுக பேச்சுவார்த்தை சிறப்பாக இருந்ததாகவும் டிரம்ப் கூறினார். ஈரானுடன் முன்பு இருந்த பதற்றமான நிலை தற்போது இல்லை என்று குறிப்பிட்ட டிரம்ப், அணு ஆயுதம் இல்லாத ஈரானை உருவாக்குவதே அமெரிக்காவின் இலக்கு என்றும் தெரிவித்தார். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை கிடையாது என ஈரான் அறிவித்திருந்த நிலையில் மறைமுக மற்றும் தொழில்நுட்ப ரீதியிலான பேச்சுவார்த்தை கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெற்றது. கத்தார் மற்றும் பாகிஸ்தானிய பிரதிநிதிகள் மூலமாக அமெரிக்காவுடன் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடரும் என ஈரான் பேச்சுவார்த்தை குழுவின் தலைவர் முகமது பாக்கர் கலிஃபாப் தெரிவித்துள்ளார். மேலும் சிங்கப்பூர், மலாக்கா நீரிணைகளில் தனியார் அறக்கட்டளை மூலம் விருப்ப கட்டணம் வசூலிப்பது போன்று ஹோர்முஸ் நீரிணையிலும் வசூலிக்கலாம் என்று ஓமன் முன்வைத்த யோசனையை ஈரான் நிராகரித்துவிட்டது. ஹோர்முஸ் பகுதியை கடக்கும் கப்பல்கள் கட்டாயமாக சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும் என ஈரான் அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது.
1: தொடர்ந்து லெபனான், சிரியா, காசா ஆகியவற்றில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு வட்டாரங்களில் இருக்கும் தனது படைகளை இப்போதைக்கு மீட்டுக் கொள்ளப் போவதில்லை என்று இஸ்ரேல் மீண்டும் அறிவித்துள்ளது. பயங்கரவாதிகளிடமிருந்து இஸ்ரேலிய மக்களை பாதுகாக்க படையினர் அங்கு இருப்பது அவசியம் என்று இஸ்ரேலிய தற்காப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்திருக்கிறார். கிஸ்புல்லா கலைக்கப்பட்டால் மட்டுமே படையினர் மீட்டுக் கொள்ளப்படுவார்கள் என்று அவர் திட்டவட்டமாக சொன்னார். அதேவேளை ஈரானுக்கு அவர் மீண்டும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். லெபனானில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் செயல்பாடுகளுக்காக ஈரான் அதனை தாக்கினால் பதிலுக்கு ஈரான் முழுவீச்சில் தாக்கப்படும் என்று காட்ஸ் மிரட்டியுள்ளார். உக்ரைன் தாக்குதல் எதிரொலியால் உள்நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க இந்தியாவிடமிருந்து பெட்ரோலை ரஷ்யா இறக்குமதி செய்ய தொடங்கியுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து அதை சுத்திகரித்து உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதோடு பிற நாடுகளுக்கு பெட்ரோல் டீசலை இந்தியா ஏற்றுமதி செய்து வருகிறது. இந்த சூழலில் உக்ரைன் தாக்குதலால் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள், கிடங்குகள் உள்ளிட்ட ரஷ்ய எரிசக்தி உள்கட்டமைப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இதனால் பெட்ரோல் பங்குகளுக்கு விநியோகம் தடைப்பட்டதை அடுத்து அங்கு நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கும் நிலையில் வழக்கத்துக்கு மாறாக இந்திய பெட்ரோலை அதிகளவில் ரஷ்யா இறக்குமதி செய்ய தொடங்கியுள்ளது. முதற்கட்டமாக 60,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் இந்தியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு கடல் வழியாக ஏற்கனவே அனுப்பப்பட்டதாக தொழில்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உள்நாட்டில் எரிபொருள் விநியோகத்தை சீராக்க இந்தியா உள்ளிட்ட பிற நட்பு நாடுகளிடமிருந்து மாதந்தோறும் 400,000 டன் பெட்ரோலை இறக்குமதி செய்ய ரஷ்யா திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. குறைந்த விலையில் பெட்ரோலை இறக்குமதி செய்வது தொடர்பாக நட்பு நாடுகளிடம் ஆலோசனை நடத்தி வருவதை ரஷ்யா உறுதிப்படுத்தியது. இதற்காக ரஷ்ய வரிச் சட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களுக்கு கடந்த வாரம் ரஷ்ய நாடாளுமன்றம் ஒப்புதலையும் வழங்கியுள்ளது. மியான்மரில் ராணுவ ஆட்சியின் போது 100,000 அதிகமானோர் கொல்லப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. 2021 பிப்ரவரியில் திருமதி ஆங் சான் சுஜி தலைமையிலான அரசாங்கத்தை கவிழ்த்து ஆட்சி பொறுப்பை ஏற்றது மியான்மர் ராணுவம். பாதுகாப்பு படையினர் ராணுவத்துக்கு எதிரான போராட்டத்தை ஒடுக்கிய பிறகு பல்வேறு குழுவினர் ஆயுதங்களை தூக்கினார்கள். ராணுவத்துக்கு எதிராக போராடும் ஜனநாயக ஆதரவு குழுவினர், இனம் சார்ந்த ஆயுத குழுவினர் ஆகியோருடன் அவர்கள் சேர்ந்து கொண்டார்கள். ஆசியாவில் தொடரும் மிக மோசமான உள்நாட்டு போர் அது என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். பல்லாண்டாய் கலகம் நீடித்தாலும் சரியான அரசியல் தீர்வுக்கு அறிகுறி இதுவரை தென்படவில்லை என்பதை அவர்கள் சுட்டுகிறார்கள். வடகிழக்கு நைஜீரியாவில் உள்ள போர்னோ மாகாணத்தில் அஸ்கிரா உபா பகுதியில் அமைந்துள்ள ஒரு மேல்நிலைப் பள்ளியில் ஆயுதம் ஏந்திய மர்ம நபர்கள் நேற்று முன்தினம் திடீர் தாக்குதல் நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் ஆசிரியர் ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் தேர்வு எழுதி கொண்டிருந்த 36 மாணவர்கள் மற்றும் 3 ஆசிரியர்களை அந்த கும்பல் கடத்தி சென்று விட்டது. கடத்தப்பட்டவர்களை பாதுகாப்பாக மீட்கும் நடவடிக்கையில் பாதுகாப்பு படையினரும் உள்ளூர் தலைவர்களும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை. நாட்டின் இறையாண்மை மற்றும் வளர்ச்சி நலன்களை பாதுகாப்பதற்காக ராணுவத்தின் திறன்களை உலக தரத்துக்கு விரைவாக நவீனமயமாக்க வேண்டும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் வலியுறுத்தியிருக்கிறார். சீனாவில் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் 105வது ஆண்டு விழா கூட்டத்தில் உரையாற்றிய அதிபர் ஷி ஜின்பிங் அடுத்த ஆண்டு வரும் சீன ராணுவத்தின் 100 இலக்குகளை எட்டும் வகையில் அமெரிக்க ராணுவத்துக்கு இணையான நவீன ஆயுதங்கள், தொழில்நுட்ப தளபாடங்கள் மற்றும் போர்ப்பயிற்சிகளுடன் நாட்டின் முப்படைகளையும் தரமுயர்த்த வேண்டும். தாய்வானை சீனாவுடன் இணைப்பது கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாற்று பணி. இதில் எந்தவித சமரசமும் இல்லை. தாய்வானை தனிநாடாக பிரிக்க முயலும் பிரிவினவாத சக்திகளுக்கு எதிராகவும் சர்வதேச நாடுகளின் அத்துமீறிய தலையீடுகளுக்கு எதிராகவும் சீனா கடும் நடவடிக்கைகளை எடுக்கும். ஒரே சீனா கொள்கையின் அடிப்படையில் தேசிய மறு இணைப்பு நிச்சயம் சாத்தியமாக்கப்படும். கடந்த 1921 வறுமை மற்றும் வெளிநாட்டு ஆதிக்கத்துக்கு மத்தியில் வெறும் 50 உறுப்பினர்களுடன் தொடங்கப்பட்ட சீன கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது 10 கோடிக்கு அதிகமான உறுப்பினர்களை கொண்டு உலகின் மிகப்பெரிய ஆளுங்கட்சியாக பெரும் செல்வாக்குடன் உருவெடுத்திருக்கிறது. உலகம் முழுவதும் பொருளாதார வீழ்ச்சி மற்றும் மக்கள் தொகை குறைவு போன்ற பல சவால்கள் நிலவி வருகின்றன. இந்த மாறிவரும் உலக சூழலுக்கேற்ப கட்சி தொண்டர்கள் தங்களை தக அமைத்துக் கொண்டு உள்நாட்டு மற்றும் சர்வதேச பிரச்சனைகளை திறம்பாட கையாள பழக வேண்டும். கட்சியின் நற்பெயரை கெடுக்கும் வகையிலும் கட்சியை பலவீனப்படுத்தும் வகையிலும் செயல்படும் அனைத்து தீய சக்திகளையும் நாம் வேரோடு அழிக்க வேண்டும். ஊழலுக்கு எதிரான நமது போர் தொடர்ந்து தீவிரமாக நடைபெறும் என்று ஷி ஜின்பிங் எச்சரிக்கையும் விடுத்தார். ஷி ஜின்பிங் கடந்த 2012 அதிபராக பதவியேற்றது முதல் உயர்நிலை ராணுவ தளபதிகள் உட்பட 10 லட்சத்துக்கு அதிகமான அரசு அதிகாரிகள் மீது ஒழுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சீன கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவனரான மாவோ சேதுங்குக்கு பிறகு 2-5 ஆண்டு கால வரம்பை தாண்டி 3வது முறையாக தற்போதும் பதவியில் நடிக்கும் ஒரே தலைவராக ஷி ஜின்பிங் விளங்குகின்றார். இந்த சூழலில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கட்சியின் 5வது ஆண்டு மாநாட்டுக்கு தயாராகும் வகையில் இந்த உரை அமைந்துள்ளதாகவும் இதன் மூலம் அவர் 4வது முறையாகவும் அதிபர் பதவியை தொடர முழு வாய்ப்புள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். பிறப்புரிமை மூலம் வழங்கப்படும் குடியுரிமையை கட்டுப்படுத்தும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் உத்தரவுக்கு எதிராக அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது நேர்கள் அறிந்ததே.
2: 150 ஆண்டுகள் பழமையான கொள்கையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அதிபர் டொனால்டு டிரம்பின் முயற்சி இந்த தீர்ப்பின் மூலம் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தற்காலிக விருந்தினர்கள் மற்றும் ஆவணமற்ற புலம்பெயர்ந்தோரின் குழந்தைகளுக்கு பிறப்புரிமையிலான குடியுரிமை வழங்குவதை முடிவுக்கு கொண்டு வர டிரம்ப் முயற்சித்து வருகிறார். தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் இந்த தீர்ப்பு குறித்து அதிபர் டிரம்ப் எதிர்வினையாற்றியுள்ளார். அதில், இந்த தீர்ப்பானது நம் நாட்டிற்கு மிகவும் துரதிருஷ்டவசமானது என்றும், ஆனால் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுவதன் மூலம் அதை எளிதாக சரி செய்யலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். அந்த சட்டத்தை கொண்டுவர அரசியலமைப்பு திருத்தம் தேவையில்லை என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். ஆனால் அத்தகைய எந்த ஒரு சட்டமும் அமெரிக்க அரசியலமைப்புக்கு முரணாக இருக்கும் என்று பலர் வாதிடுகின்றனர். அமெரிக்க செனட்டில் அத்தகைய சட்டத்தை கொண்டு வருவதற்கான எந்த முயற்சியையும் ஜனநாயக கட்சியினர் நிச்சயமாக தடுக்கலாம். 1868 முதல் அந்நாட்டில் பிறந்த அனைவருக்கும் அமெரிக்க குடியுரிமை வழங்கியுள்ளது. இந்த உரிமை அமெரிக்க அரசியலமைப்பின் 14வது திருத்தத்தில் அடங்கியுள்ளது. மேலும் பிற்கால அமெரிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்புகளால் இது வலுப்படுத்தப்பட்டது. இந்த சமீபத்திய தீர்ப்பை சிவில் உரிமை குழுக்கள் வரவேற்றுள்ளன.
5: டொனால்டு டிரம்பின் முக்கியமான குடியேற்ற எதிர்ப்பு கொள்கைகளில் ஒன்றுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாகும்.
4: அமெரிக்க அரசியலமைப்பின் பிரிவு 14 அமெரிக்காவில் பிறந்த அனைத்து நபர்களும் அமெரிக்காவின் குடிமக்கள் என்று கூறுகிறது. டொனால்டு டிரம்ப் விரும்புவதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிப்பது மிகவும் அசாதாரணமானது. நீதிமன்றத்தில் 6 பழமைவாத நீதிபதிகளும் 3 தாராளவாத நீதிபதிகளும் உள்ளனர். ஆனால் இந்த நிகழ்வில் மிகவும் பழமைவாத நீதிபதிகளில் 3 பேரும் பிறப்புரிமை மூலம் வழங்கப்படும் குடியுரிமையை நிலைநிறுத்த வாக்களித்தனர். இது தொடர்பாக டொனால்டு டிரம்ப் நாடாளுமன்றத்தில் சட்டத்தை அறிமுகப்படுத்த முயற்சி செய்யலாம் என்று பரிந்துரைப்பதை அவரது சமூக ஊடக பக்கத்தில் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை இது நிறைவேற்றப்பட்டால் பிறப்புரிமை மூலம் வழங்கப்படும் குடியுரிமை ரத்து செய்யப்படும். ஆனால் இது அரசியல் அமைப்பால் உறுதி செய்யப்பட்ட உரிமை என்று நீதிபதிகள் கூறியிருப்பதால் அவர் அதை எப்படி செயல்படுத்த முடியும் என்பது சந்தேகமாகவே உள்ளது.
1: தொடர்ந்து, அமெரிக்க அதிபர் டிரம்ப் மின்னிலக்க நாணய பரிவர்த்தனையில் கடந்த ஆண்டு $1 பில்லியன் மேல் லாபம் ஈட்டியதை தற்காத்து பேசியிருக்கிறார். தமது ஆட்சி காலத்தில் அனைவரும் லாபம் ஈட்டுவதாக அவர் தெரிவித்தார். அவர் தமது பதவியை சாதகமாக பயன்படுத்தி லாபம் சம்பாதித்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கிறார். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே நிறைய செல்வம் தன்னிடம் இருப்பதாக டிரம்ப் தெரிவித்தார். அத்தோடு தமது முதலீடுகளை தாமே நேரடியாக செய்வதில்லை, அவற்றை மற்றவர்கள் தமக்காக கவனித்துக் கொள்வதாகவும் அவர் தெளிவுபடுத்தினார். பெல்ஜியம் நாட்டின் அன்வெப் நகரின் புறநகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு

0: உள்ளது. தீயின் தீவிரம் மற்றும் அடர்ந்த புகை காரணமாக மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்ட போதிலும் ட்ரோன் உள்ளிட்ட நவீன உபகரணங்களை பயன்படுத்தி தீயணைப்பு வீரர்கள் சவாலான சூழ்நிலையில் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருந்தார்கள். வெனிசுலாவை இரட்டை நிலடக்கம் உலுக்கி 6 நாளாகிறது. நேற்று முன்தினம் 3 வயது சிறுவன் இடிபாடுகளிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்ட செய்தி பலரையும் உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சிறுவன் மீட்கப்படும் காணொளி சமூக ஊடகத்தில் பரவலாக பகிரப்பட்டது. முதலுதவி அளிக்கப்பட்டதும் சிறுவன் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஜோர்டானைச் சேர்ந்த மீட்பு குழு தெரிவித்திருக்கிறது. இன்னொரு காணொளியில் மீட்பு பணியாளர்கள் சிறுவனின் முகத்தை துடைத்து போர்வை போர்த்தி விடுவது தெரிகிறது. நிலநடுக்கம் ஏற்பட்டு முதல் 72 மணி நேரம் இடிபாடுகளில் சிக்கியிருப்போரை உயிருடன் மீட்பதற்கான முக்கியமான அவகாசம் என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். சென்ற வாரம் வெனிசுலாவை உலுக்கிய இரட்டை நிலநடுக்கத்தில் சுமார் 2000 பேர் இறந்தது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 6500 பேர் இடிபாடுகளிலிருந்து காப்பாற்றப்பட்டுள்ளார்கள். இன்னும் 1000 பேரை காணவில்லை. பல இடங்களில் கட்டிடங்கள் தரமட்டமாகி இருக்கின்றன. வெளிநாட்டு மீட்பு பணியினர் தற்போது அங்கு இடிபாடுகளிலிருந்து சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள்.
1: தான் லாஸ் கோகோஸ் மாகாணத்தில் எஞ்சியுள்ளவை இடிந்து போயுள்ள இந்த ஒவ்வொரு அடுக்குமாடி கட்டடத்திலும் சுமார் 100 குடும்பங்கள் வசித்து வந்ததாக உள்ளூர் வாசிகள் எங்களிடம் கூறினர். இந்த பகுதியில் மட்டும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1000 தாண்டக்கூடும். இரு நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆனதற்கு பிறகும் உயிர் பிழைத்தவர்களை தேடும் பணி தீவிரமாக இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இடிபாடுகளுக்கு கீழே இருந்து மிக சிலரே உயிருடன் மீட்கப்படுகின்றனர். ஒரு சிலர் தங்களது உயிரை பணியம் வைத்து இடிபாடுகளுக்குள் செல்கின்றனர். நிலநடுக்கத்தின் பின் அதிர்வு அவர்களை புதைத்துவிடக்கூடும். தன் காதலி ரோஹலஸை ஜோர்ஹேவால் அப்படியே விட்டுவிட முடியவில்லை. அவரது உடல் சில அடிகள் தொலைவில் தான் உள்ளது. கடந்த புதன்கிழமை முதல் அது அங்கேயேதான் இருக்கிறது. தங்களது அன்புக்குரியவர்கள் எங்கே இறந்து கிடக்கிறார்கள் என்பது உமீராவுக்கு துல்லியமாக தெரியும். ஆனால் அவரால் அவர்களை எடுக்க முடியாத சூழல். என் அம்மாவையும் உறவினர்களையும் வெளியே கொண்டு வர விரும்புகிறோம். தயவு செய்து உதவுங்கள். எங்களால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். அவரது சகோதரர் அல்பர்டோ தன் 3 பிள்ளைகளின் உடல்களை தானே தோண்டி எடுத்ததாக என்னிடம் கூறினார். தன்னார்வலர்கள் நாள்தோறும் இங்கே உதவி செய்து வருகிறார்கள். ஆனால் அவர்களிடம் தேவையான உபகரணங்களோ பொருட்களோ எதுவும் இல்லை. இங்கே சுற்றிலும் நாம் பார்க்கும் அனைத்து பணிகளும் கைகளாலேயே செய்யப்படுகின்றன. இங்கே பல தலைமுறையினர் உயிரிழந்துள்ளனர். குழந்தைகள், பெற்றோர்கள், முதியவர்கள் என பலரும் உயிரிழந்துள்ளனர். காற்றில் மரணத்தின் நெடி கடுமையாக வீசுகிறது. தங்கள் அன்புக்குரியவர்கள் கண்டெடுக்கப்பட்டு இறுதி விடை கொடுக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பலரும் காத்திருக்கிறார்கள். அருகில் இருந்த கட்டடங்களில் பிரிட்டனின் சர்வதேச தேடுதல் மற்றும் மீட்புக் குழுவினர் உயிருடன் இருப்பவர்களை தொடர்ந்து தேடிக் கொண்டிருக்கின்றனர். இங்கே சிறிய சத்தம் மற்றும் அதிர்வு ஆகியவற்றை கண்டறிய ஒலி ஆய்வு கருவிகளை பயன்படுத்துகின்றனர். யாரேனும் மூச்சு விடுகிறார்களா என்பதை லூனா சோதிக்கிறது. ஆனால் யாரும் இல்லை. இந்த அழிவை இதற்கு முன்னால் நீங்கள் பார்த்தவற்றுடன் எவ்வாறு ஒப்பிடுவீர்கள்?
2: ஆம், இது உண்மையிலேயே மிகுந்த துயரத்தை கொடுப்பதாக உள்ளது. பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் எங்களின் ஆழ்ந்த அனுதாபங்கள். இது செய்திகளில் பார்க்கும் போர்க்கள காட்சிகள் மாதிரி உள்ளது. ஏராளமான கட்டடங்கள் இடிந்து விழுந்திருக்கின்றன. இங்கே இருப்பவர்கள் மிகவும் நட்பாகவும் அன்பாகவும் இருக்கிறார்கள். எங்களை வரவேற்கிறார்கள். இக்கட்டான சூழலில் உதவி தேவைப்படும் நிலையிலும் கூட எங்களுக்கு உணவும் தண்ணீரும் கொடுப்பதுடன் இயன்ற உதவிகளை செய்ய முன்வருகிறார்கள். இது நெஞ்சை நெகிழ வைக்கிறது.
1: வெனிசுவேலா மக்களிடையே வலிமையான ஒற்றுமையும் ஆதரவும் இருக்கிறது. ஆனால் அரசாங்கத்தால் தாங்கள் கைவிடப்பட்டதாக பலரும் கூறுகின்றனர். தற்போதைக்கு இறுதியான இறப்பு எண்ணிக்கையை யூகிக்க மட்டுமே முடியும். ஆனால் ஐநா 10,000 சடலங்களுக்கான பைகளை வாங்குவதாக கூறியுள்ளது.
0: தொடர்ந்து பிரிட்டனின் பர்மிங்காம் நகரில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றின் அருகே இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 16 வயதுடைய சிறுவர் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நேற்று மாலை பர்மிங்காமின் போயர் சாலை பகுதியில் செயின்ட் சேவியர்ஸ் சாலைக்கு அருகே துப்பாக்கிச் சூடு நடைபெற்றதாக அவசர தகவல் கிடைத்ததை தொடர்ந்து மேற்கு மிட்லாந்து காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்தார்கள். சம்பவத்தில் காயமடைந்த 16 வயது சிறுவன் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்தன. சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தடயவியல் ஆய்வுகள், சிசிடிவி காட்சிகள் சேகரித்தல் மற்றும் அந்த பகுதி மக்கள்

0: இடம் விசாரணை நடத்துதல் உள்ளிட்ட தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். ஆரம்ப கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த துப்பாக்கிச்சூடு அருகிலுள்ள பள்ளிவாசலை குறிவைத்து நடத்தப்பட்டதாக எந்த ஆதாரமும் இல்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மேற்கு மிட்லாந்து காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். பொதுமக்களின் சந்தேகங்கள் மற்றும் கவலைகளுக்கு பதிலளிப்பதற்காக எங்கள் அதிகாரிகள் தொடர்ந்து அந்த பகுதியில் பணியில் ஈடுபட்டிருப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் அல்லது தங்களிடம் வீடியோ பதிவு, டாஸ்கேம் அல்லது சிசிடிவி காட்சிகள் இருப்பவர்கள் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொண்டு விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு அதிகாரிகள் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். அமெரிக்கா கடுமையான வெப்பத்தை சமாளிக்க தயாராகி வருகிறது. வரும் 4ஆம் தேதி வரை அங்கு வெப்ப அலை வீசக்கூடும். கிழக்கு கரையோரத்திலிருந்து மத்திய அமெரிக்கா வரை முன்னெப்போதும் இல்லாத அளவு வெப்பம் தகிக்கலாம். காற்றின் வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் இணைக்கும் வெப்ப குறியீடு 46 டிகிரி செல்சியஸை தொடக்கூடும். மக்கள் தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்கும்படி அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள். உலகக்கிண்ண கால்பந்து போட்டி நடைபெறும் சில நகரங்களில் வெப்பம் அதிகரிக்கிறது. வீரர்கள், ரசிகர்கள் ஆகியோரின் பாதுகாப்பு குறித்து பலரும் கவலையை வெளிப்படுத்துகிறார்கள். அமெரிக்க எரிசக்தி அமைச்சு அவசர நிலை அறிவித்துள்ளது. அதிகரிக்கும் தேவையால் மின் கட்டமைப்பு பாதிக்கப்படலாம் என்று அது தெரிவித்தது. அதிகரிக்கும் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் போகலாம் என்ற எச்சரிக்கையையும் அது விடுத்திருக்கிறது. அண்டார்டிகாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் டைனோசர் எலும்பை விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். சுமார் 40 ஆண்டுகளாக அருங்காட்சியகத்தின் ஒரு மேசை இழுப்பறையில் இருந்த அந்த எலும்பு துண்டு மீண்டும் ஆய்வு செய்யப்பட்டது. 1985ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ராஸ் தீவில் அந்த படிமம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அது கடல்வாழ் ஊர்வன உயிரினத்தின் எலும்பு என்று தவறாக கருதப்பட்டிருந்தது. சுமார் 82 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மாபெரும் டைனோசரின் வால் எலும்பு அது என்பதை தற்போது ஆய்வு உறுதி செய்திருக்கிறது. அந்த வகை டைனோசர்கள் தாவர உண்ணியாக இருந்துள்ளன. அந்த காலத்தில் அண்டார்டிகா பனியால் சூழப்படாமல் அடர்ந்த காடாக இருந்தது. டைனோசர்கள் வாழ ஏற்ற சூழல் அங்கு இருந்ததாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். உலகின் தென்கோடியில் பழங்கால உயிரினங்கள் எப்படி வாழ்ந்தன என்பது பற்றிய புதிய தகவல்களை அந்த கண்டுபிடிப்பு வழங்கும் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அண்டார்டிகாவில் டைனோசர் படிமங்கள் மிகவும் அரிதாக கிடைப்பதால் அந்த கண்டுபிடிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக தற்போது கருதப்படுகிறது. சர்வதேச சந்தையில் இன்றும் மசகு எண்ணெய் விலைகள் சுமார் 1% சரிந்தன. விலைகள் தொடர்ந்து 3வது நாளாக குறைந்துள்ளது. பிரிட்டனின் மிகப்பெரிய வேட்டையாடும் பறவையான வெள்ளைவால் கழுகு பல்லீர் சூழலை மீட்டெடுக்க அந்த நாட்டால் அங்கீகரிக்கப்பட்ட திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த ஆண்டின் கோடைக்காலம் முதல் தென்மேற்கு இங்கிலாந்தில் உள்ள தேசிய பூங்காவில் விடுவிக்கப்பட இருக்கிறது. ஆனால் பறவைகள் செம்மறியாடுகளுக்கு இந்த பறவைகள் செம்மறியாடுகளுக்கு ஆபத்தானவை என்று விவசாயிகள் தங்கள் கவலையை தெரிவிக்கிறார்கள்.
1: 2.5 மீட்டர் நீளமுள்ள இறக்கைகள் கொண்ட இந்த பிரம்மாண்ட பறவைகள் பார்ப்பதற்கு வியப்புக்குரியவை. பிரிட்டனில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வேட்டையாடப்பட்டு அழிந்து போன இந்த பறவைகள் தெற்கு இங்கிலாந்தில் மீண்டும் அறிமுகப்படுத்தும் திட்டம் வெற்றியடைந்துள்ளதாக சூழலியல் செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். இது இயற்கையை மீட்டெடுப்பதோடு சுற்றுலாத்துறைக்கும் பலன்களை அளித்துள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் 1975 ஸ்காட்லாந்தில் தொடங்கப்பட்ட இதுபோன்ற ஒரு திட்டத்தால் சில பறவைகள் தங்கள் கால்நடைகளை இரையாக்கிக் கொள்வதாக விவசாயிகள் கூறுகின்றனர். அவர்களுள் ஒருவர் ஆட்டுக்குட்டி ஒன்றை கழுகு தூக்கி செல்லும் காட்சியை படம் பிடித்துள்ளார்.
2: கழுகுகள் சரியாக தாக்கினால் அது விரைவான மரணமாக இருக்கும். ஆனால் அவை உயிரோடு இருக்கும் போதே உண்ணப்படுகின்றன. எனவே உங்களால் இதை வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும்.
1: இது சர்ச்சைக்குரியதாகவே இருந்து வருகிறது. கழுகுகள் ஆட்டுக்குட்டிகளை கொன்று உண்பதை விட ஏற்கனவே இறந்து கிடப்பவற்றையே பெரும்பாலும் எடுத்து செல்கின்றன என்று ஆய்வுகள் கூறுவதாக சுற்றுச்சூழல் குழுக்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் விவசாயிகள் இந்த கருத்தை மறுக்கின்றனர். தங்களது மந்தைகளுக்கு ஏற்படும் ஆபத்துகளை கையாளும் சவால்களை ஸ்காட்லாந்து அரசு அங்கீகரித்துள்ளது. இதற்காக விவசாயிகளுக்கு $1,000,000 அந்த அரசு வழங்குகிறது. இங்கு தெற்கு இங்கிலாந்திலும் தாங்களும் இழப்புகளை சந்திக்க நேரிடுமோ என்று விவசாயிகள் கவலையில் உள்ளனர்.
3: We don't want to reach a situation where
4: நிலமை கைமீறி போய் நாம் இலப்புகளை சந்திக்கும் நிலையை அடைய நாங்கள் விரும்பவில்லை. ஸ்காட்லாந்தில் ஒரு பிரச்சனை இருப்பதை நாங்கள் அறிந்திருந்தாலும் அங்கு ஒரு பிரச்சனை இருப்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கின்றனர்.
1: ஆனால் இது ஸ்காட்லாந்தில் நடந்தது, அந்த பகுதிக்கு உரியது என்று ஸ்காட்லாந்து அரசே கூறக்கூடுமே.
4: ஆம், ஆனால் அவர்கள் நம்மை விட வெறும் 20 ஆண்டுகள் முன்னிலையில் உள்ளனர். இதே நிலை இன்னும் 20 ஆண்டுகளில் இங்கேயும் ஏற்படக்கூடும்.
1: பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் கழுகுகள் செழித்து வளர்ந்தது போல தற்போதும் அவை வாழ்வதற்கு இந்த கரடு முரடான ஒதுக்குப்புறமான காடுகளும் கடற்கரை பகுதிகளும் மிக சிறந்த வாழ்விடமாக இருக்கும் என்று இந்த திட்டத்தை செயல்படுத்துபவர்கள் கூறுகின்றனர். இங்கு மீன்களும் சிறிய பறவைகளும் ஏராளமாக இருப்பதால் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர்.
5: இன்று இங்கிலாந்தின் தெற்கு கடற்கரையில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை என்பதை உறுதியாக சொல்ல முடியும். ஆகவே அந்த பறவைகள் என்ன செய்கின்றன என்பதை எங்களால் நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இங்கிலாந்தின் தெற்கு கடற்கரையில் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு வரும் அதே வகையான கண்காணிப்பு பணிகளை இங்கும் தொடர திட்டமிட்டுள்ளோம்.
1: ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் உங்களுடைய திட்டம் என்ன?
5: ஒவ்வொரு சூழ்நிலையும் தனித்தனியாக ஆராய்ந்து முடிவெடுப்பதே எங்களது திட்டம். இறுதியாக ஒரு பறவையால் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் அது வனப்பகுதியில் இருந்து அகற்றப்பட்டு மீண்டும் மனித பராமரிப்பு வைக்கப்படலாம்.
1: இந்த பறவைகள் ஏற்கனவே பகுதியில் உள்ளன என்பதுதான் உண்மை. தெற்கு கடற்கரையில் விடுவிக்கப்பட்ட பறவைகளில் 14 பறவைகள் இந்த தேசிய பூங்காவில் இருப்பதை செயற்கைக்கோள் டிராக்கர்கள் கண்டறிந்துள்ளனர்.
6: What we'd like to see is இந்த கழுகுகள் உண்மையிலேயே இங்கேயே இனப்பெருக்கம் செய்வதை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். ஒரு வெண்வால் கழுகு தான் பிறந்த கூட்டை விட்டு வெளியேறிய இடத்திலிருந்து 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் மட்டுமே இனப்பெருக்கம் செய்யும் வழக்கம் கொண்டது. எனவே அவை இயற்கையாகவே இங்கு வரும் என்று நாம் காத்திருந்தால் அதற்கு நாம் மிக நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும்.
1: உண்மையில் அவை எப்படி இருக்கும்?
6: இந்த பறவைகள் நீண்ட காலமாக இந்த நிலப்பரப்பில் இல்லாமல் இருந்தன. இப்போது இயற்கை மீண்டும் புத்துயிர் பெறுவதையும் இவற்றை காடுகளில் பார்ப்பதும் மிகவும் அற்புதமானது. இது ஒரு தனித்துவமான உணர்வு. உண்மையிலேயே அப்படித்தான். இது உங்களை அப்படியே மெய் சிலிர்க்க வைக்கும்.
1: இருப்பினும் இந்த விவாதம் தொடரவே வாய்ப்புள்ளது. சிலர் இதை காண்பதற்கு ஆவலாக இருக்கும் அதே வேளையில் தங்களின் கால்நடைகளுக்கும் வாழ்வாதாரத்திற்கும் இது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துமோ என்று விவசாயிகள் கவலைப்படுகிறார்கள்.
0: இனி விளையாட்டுச் செய்திகளில், ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க உள்ள இந்திய மகளிர் டி20 கிரிக்கெட் அணி கர்மன் பிரீத் கவுர் தலைமையில் 15 பேருடன் அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் டெஸ்ட் தரவரிசையில் இந்திய வீரர் ஐஸ்பிரீத் பும்ராவுடன் முதலிடத்தை பாய்ந்து கொண்ட நியூசிலாந்து வீரர் மார்ட் கென்றி தற்போது 2ஆம் இடத்துக்கு பின்தங்கியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் ரவுண்ட் அப் 32 சுற்றில் ஹோங்கோ அணியை 2-1 என்று வீழ்த்தி இங்கிலாந்து அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறது.
7: அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் நடைபெற்ற இப்போட்டியின் 7வது நிமிடத்திலேயே காங்கோ அணி முதல் கோல் அடித்து முன்னிலை பெற்றது. இதனால் இங்கிலாந்து வீரர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். ஆட்டத்தின் 2வது பாதியில் இங்கிலாந்து வீரர்கள் ஆக்ரோஷமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். குறிப்பாக இங்கிலாந்து கேப்டன் ஹாரிகேன் 75வது நிமிடத்தில் அற்புத கோல் போட்டு ஆட்டத்தை சமனுக்கு கொண்டு வந்தார். தொடர்ந்து 86வது நிமிடத்தில் ஹாரிகேன் மீண்டும் கோல் அடித்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார். முடிவில் இங்கிலாந்து அணி 2-0 என்ற கோல் கணக்கில் அசத்தல் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவின் சியாட்டில் நகரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் பெல்ஜியம் செனகல் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. ஆட்டத்தின் 25வது நிமிடத்தில் முதல் கோல் அடித்து முன்னிலை பெற்ற செனகல் அணி 51வது நிமிடத்தில் மற்றொரு கோல் அடித்து பெல்ஜியம் வீரர்களுக்கு கடும் நெருக்கடி அளித்தனர். போட்டியின் 85வது நிமிடம் வரை செனகல் அணியின் கையே ஓங்கியிருந்தது. இருப்பினும் கடைசி 4 நிமிடங்களில் புயல் வேக ஆட்டத்தால் சரிவிலிருந்து மீண்டு வந்த பெல்ஜியம் அணி 86 மற்றும் 89வது நிமிடங்களில் அடுத்தடுத்து 2 கோல்கள் அடித்து பதிலடி கொடுத்து ரசிகர்களுக்கு விருந்து படைத்தனர். கூடுதல் நேரத்தில் கிடைத்த பெனால்டி வாய்ப்பையும் கோலாக மாற்றிய பெல்ஜியம் அணி முடிவில் 3-2 என்ற கோல் கணக்கில் த்ரில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது.
0: தொடர்ந்து ஈரான் கால்பந்து அணி குரூப் சுற்றுடன் வெளியேறிய நிலையில் தனது முகாம் அமைந்திருந்த மெக்சிகோவின் திஜவானா நகரில் இருந்து ஈரானுக்கு புறப்பட்டது. ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போர் காரணமாக உலகக்கோப்பை போட்டியில் ஈரான் பங்கேற்பதில் பல்வேறு சச்சரவுகள் நீடித்தன. அமெரிக்கா தங்களுக்கு அதிகமாக கட்டுப்பாடுகள் விதித்தது என்று ஈரான் அணியின் புவார் தெரிவித்ததை தவிர பெரிதாக பிரச்சனை ஏதுமின்றி அந்த அணி நாடு திரும்புகிறது. மொரோக்கோ அணிக்கு எதிரான போட்டியில் நெதர்லாந்து பெனால்டி ஷூட் அவுட்டில் 3-2 என்ற கோல் கணக்கில் தோல்வியை தழுவியது. பெனால்டி வாய்ப்புகளை தவறவிட்ட நெதர்லாந்து வீரர்கள் ஐஸ்டின் குளுவேட், குவிண்டன் டெம்பர், கிறிசன்சியா சமர்வில்லி ஆகியோர் சமூக வலைதளங்களில் நிறவெறி தாக்குதலுக்கு உள்ளானதோடு மோசமான வார்த்தைகளால் திட்டி தீர்க்கப்பட்டது. கால்பந்து விளையாட்டுக்கே பெருத்த அவமானம் என்று அந்த நாட்டு கால்பந்து சங்கம் தெரிவித்துள்ளது. மெக்சிகோ நோக் அவுட் சுற்றில் வெற்றி பெற்றதை அடுத்து மெக்சிகோ சிட்டியில் நடைபெற்ற மாபெரும் கொண்டாட்டங்களில் இருவர் இறந்தார்கள். 19 வயது பெண்ணும் 44 வயது நிரம்பிய ஆணும் மூச்சு திணறலால் இறந்ததாக நகர சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. 3வது ஒரு நபர் இறந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதிகாரிகள் இன்னமும் அதை உறுதி செய்யவில்லை. 1986 பின்னர் மெக்சிகோ முதன்முறையாக நோக் அவுட் சுற்றில் வெற்றி பெற்றிருக்கிறது. எக்குவாடருடன் ஆட்டத்தில் 2-0 என்ற கோல் கணக்கில் அது வெற்றி பெற்றது. வெற்றியை கொண்டாட மெக்சிகோ சிட்டி சாலைகளில் 1 மில்லியனுக்கு அதிகமானோர் கூடியதாக அரசாங்கம் கூறுகிறது. அமெரிக்க டென்னிஸ் நட்சத்திரமான செரீனா வில்லியம்ஸ், அவருக்கு தற்போது வயது 44, ஓய்வு முடிவை திரும்ப பெற்று 4 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் களத்துக்கு திரும்பியிருக்கும் நிலையில் விம்பிள்டன் டென்னிஸின் முதல் சுற்றில் தோல்வி கண்டார். 23 முறை கிராண்ட்ஸ்லாம் சாம்பியனான அவர் 3-6, 7-6, 3-6 என்ற செட்களில் உலக தரவரிசையில் 87வது இடத்தில் இருக்கும் ஆஸ்திரேலியாவின் மாயா ஜோண்டிடம் அவருக்கு வயது 20 தோல்வியுற்றார். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு மருத்துவ உதவி அவசரகால நிவாரணப் பணிகளுக்காக $2,50,000 வழங்கிய பிரேசில் கால்பந்து வீரர் நெய்மர் பாராட்டப்படுகிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்புகள் மற்றும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றை நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.47%, இந்திய பெறுமதியில் 108.12%, 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 336.05%, இந்திய பிரமதியில் 94.97%, 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 415.50%, இந்திய பிரமதியில் 117.44%, 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 446.83%, இந்திய பிரமதியில் 126.21%, 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.32%, இந்திய பிரமதியில் 66.80%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை

நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே வானிலைகளில் தொடர்கின்றது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரம்

0: அரசியல் சமூக மேடை.
1: என்று பணியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள்.
0: வணக்க நேயர்களே, இன்றைய அரசியல் சமூக மேடையிலே தமிழக கண்ணோட்டம் தொடர்பாக பார்க்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் 4 முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டசபை உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இதே நேரத்தில் எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில் குதிரை பேர அரசியலில் தமிழக வெற்றி கழக தலைவரும் முதலமைச்சருமான நடிகர் ஜோசப் விஜய் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டுகிறார்கள். இது தொடர்பான தாவல்களை இன்றைய அரசியல் சமூக மேடையிலே பார்க்கலாம். முதலில் எமது ஆய்வாளர்களில் ஒருவரான பாண்டியன் அவர்கள் இந்திய தொலைக்காட்சி ஒன்று கழித்த செவ்வியினை பார்ப்போம்.
2: வணக்கம். மிக பரபரப்பாக இன்றைக்கு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ரெண்டு பேரும், அதே போல இன்னொரு முன்னாள் அமைச்சர், மூன்று பேர் சேர்ந்து ஒரு பெரும் படையோட இன்றைக்கு தாவேக்கால இணைகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான விஷயம். ஊழல் அமைச்சர்களாக பேர் பெற்றவங்க ரெண்டு பேர் மேலே இடி வழக்கு இருக்கு, சிபிஐ வழக்கு இருக்கு. இந்த இணைப்பு அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையில் இருப்பீங்க.
3: தாவேக்காவுக்கு பிசிகா கம்யூனிஸ்டுகளை தவிர்த்து அவர்களுக்கு இப்போ அதிகபட்சம் 10 எம்எல்ஏக்கள், அதுவும் விசில் சின்னத்தில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறார்கள். இப்போ அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு தாவேக்கா தயார். இப்போ தாவேக்காவுடைய இன்றைய நிலை என்னன்னா, அண்ணாதிமுகவை சேர்ந்த 10 எம்எல்ஏக்களுக்கு 50 கோடி ரூபாய் குதிரை பேரம். 10 எம்எல்ஏக்கள் இப்ப தயார் மேல் இருக்காங்க. இந்த கரூர் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் இணைப்புக்கு விஜய் தலைமையில இணையணுங்கிறதா ரெண்டு பேருடைய விருப்பம். இதுக்காக 2 மாதம் காத்திருக்கிறார். 2 மாதமும் விஜய்கிட்ட இருந்து சிக்னல் வரவே இல்லை. ஏன்னா இவர்கள் ஊழல்வாதிகள், தங்களை காப்பாற்றிக் கொள்ள தாவேக்காக நினைக்கிறார்கள். தங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, பிராமிகளை மிரட்டுவதற்காக, கலெக்டர் எஸ்பி இவர்களை மிரட்டுவதற்காக இந்த இணைப்பு தேவைப்படுகிறது. இந்த இணைப்பை காலதாமதப்படுத்தினால் இப்ப 10 எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசி பணம் கொடுத்தாக்கப்பட்டது. ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி ரூபாய் குதிரை பேர், ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி ரூபாய். 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகுவதற்கு தயார். எங்களுக்கு கட்சி வேண்டாம், கத்திரிக்காய் வேண்டாம், ஆளை உடு. எங்களுக்கு என்ன தேவை? 50 கோடி எங்களுக்கு பாதுகாப்புக்கு தேவை. இப்ப யாராருன்னா, கெங்கவல்லி எம்எல்ஏ, ஏற்காடு எம்எல்ஏ, அதே போல ஓமலூர் எம்எல்ஏ மணி, மேட்டூர் வெங்கடாசனம், சங்கராபுரம் ராகேஷ், பழனி ரவி மனோகர், ஆத்தூர் இளங்கோ, இப்படி 10 பேர்.
2: இப்ப அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் தாவேக்காக போவாங்க.
3: அவங்க என்ன, அவங்க சொன்ன டிமாண்டு, எங்களுக்கு மீண்டும் எம்எல்ஏ சீட்டா வேண்டாம், மீண்டும் எம்எல்ஏ சீட்டா வேண்டாம், நாங்க அடிப்படை உறுப்பினராக இருந்துக்கிறோம், ஆனால் எங்களுக்கு 50 கோடி ரூபாய் பேரம் பேசி எங்களுக்கு பணம் வேணும். 50 கோடி ரூபாய் எங்க குடும்பத்தை பாதுகாக்கும். அதிமுக அரசியலை நம்பி பல கோடி இழப்பு சம்பாதிக்கிறார். தான் முதலீடு போட்டோம், 50 கோடி ரூபாய் செலவு பண்ணு இந்த தேர்தலில், எல்லாம் போச்சு. அந்த 50 கோடி கொடுத்தீங்க, நான் அரசியல் விட்டு ஒதுங்கிடும். காத்தூர் இளங்கவனுக்கு அதிகாரம் தேவை, எடப்பாடியுடைய நிழல் வேண்டாங்க, எனக்கு ஒரு 10,000 கோடி சொத்து சேர்ந்துருச்சு, இந்த சொத்தை காப்பாற்றுவதற்கு எனக்கு என்ன வேணும்? அரசியல் அதிகாரம் வேணும். அவர்களுக்கு 50 கோடி வேணும், இவர்களுக்கு என்ன வேணும்? அரசியல் அதிகாரம் வேணும். கரூர் விஜயபாஸ்கருக்கும் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர்களுக்கும் சேர்த்து வைத்த 10,000 கோடி காப்பாற்றுவதற்கு அரசியல் வேணும், அதிகாரம் வேணும். எஸ்பி மிரட்டணும், கலெக்டர் மிரட்டணும், தாசில்தாரை மிரட்டணும், விஓவை அடிக்கணும்.
2: 2 முன்னாள் அமைச்சர்கள் வந்து இணையறாங்க, விஜயே இல்லைங்களே, விஜய் முன்னிலையில இணையாம இருக்கிறதுக்கு விஜய் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கல, செங்கோட்டையனு மற்றவங்களாம் வராங்க, விஜய் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறது மாதிரியே தெரியலையே.
3: இல்ல, விஜய் பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் 2 விஜயபாஸ்கர் சொன்ன டிமாண்ட விஜயை முன்னாலே நாங்கள் போட்டாடுவோம். விஜய் முன்னிலையில் இணையணும், அதற்கான கதவுகள் திறக்கப்படவே இல்லை. ஏன்? வழக்கு இருக்கு, சிபிஐ வழக்கு இருக்கு, புறா வழக்கு இருக்கு, என்போர்ஸ்மெண்ட் வழக்கு இருக்கு, இடி எல்லாம் இருக்கு. இவர்களை இவர்களோடு நான் இணைந்தா எனக்கு இமேஜ் போயிடும். ஆனால் இவர்களை சேர்த்து கொண்டா எனக்கு இமேஜ் வந்துடும். இப்ப எனக்கு என்ன தேவை? 10 MLA தேவை. இடைத்தேர்தல பத்து விசில் தேவை. திருமாவளவனை கம்யூனிஸ்ட்களை நம்பி தொடர்ச்சியா ஆட்சி நடத்த முடியாது. இதுதான் இவர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அதே போல திமுகவுக்கு எப்படியா பத்து பேரை இழுத்துறணும்.
2: இந்த இணைப்பு நிகழ்ச்சியில கூட இப்போ ஒரு கட்சி ஒருத்தர் வராருன்னா அந்த கட்சி தான் நிகழ்ச்சி நடத்தும். ஆனா இந்த நிகழ்ச்சியை பார்த்தா தாவேக்கர் நடத்துற மாதிரி தெரியலீங்க. ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஒன்றிய செயலாளர் அந்த வேலையை பாருங்க, நடுப்புற வராதிங்க, எல்லாமே விஜயபாஸ்கர் ஒருங்கிணைப்பு மாதிரி தான். இதுக்கு என்ன காரணம்?
3: விஜயபாஸ்கருக்கு அரசியல் தேவை,
2: விஜய்க்கு தேவையில்ல.
3: விஜய்க்கு தேவையில்லை இந்த நிகழ்ச்சி. இப்போ விஜயபாஸ்கரையும் கரூர் விஜயபாஸ்கரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதிக்கலாம். அதிமுகவிலிருந்து வரக்கூடியவர்கள் யோசிப்பான், நமக்கு மரியாதை இருக்காதோ, ஒருவேளை 50 கோடி வாங்கிட்டு போயிட்டோம்னா தாவேக்காவிலிருந்து அன்னியப்பட்டு போயிருவோமோ? இல்ல, திருடர்களான விஜயபாஸ்கர்களுக்கே அந்த மரியாதை கொடுக்குறோம் ஐயா. கரூர் விஜயபாஸ்கர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருக்கும்போது கரூர்ல டயர் கடை, ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சிருந்தார். டெப்போ எடுக்கிற டயர் பூரா எங்க கிடைக்கும்? பாதி கிடைக்கும். கரூர்ல விஜயபாஸ்கருடைய டயர் கடையில் கிடைக்கும். பஸ்ஸுக்கு வாங்குற 100 கோடி ரூபாய் ஸ்பேர் பார்ட்ஸ் பாதி விலையில கிடைக்கும் கரூர் விஜயபாஸ்கருடைய டயர் கடையில். ஹெல்த் விஜயபாஸ்கர் கொரோனா காலத்துல 40% கமிஷன் எந்த வேலை கிடந்தாலும். 10 PAக்கள் இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் மீது கை நிற்கவே இல்லையே. அருண்ராஜுக்கு தெரியாதா? நான் வேட பேர் சொல்லுமா, யாராரு கோடிகளில் குவித்தார்கள் என்று? அவர்கள் எந்த நடவடிக்கையும் இல்லையே. அவர்களை இணைத்துக் கொள்கிறீங்கன்னா நீங்கள் ஊழலுக்கு தயாராகிவிட்டீர்கள். இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப பிடபிள்யூ செக்ரட்டரி அவர் பேரு சத்யபிரகாஷ். சத்யபிரகாஷ் இப்போ ஹைவேஸ் செக்ரட்டரி, அதாவது சீஃப் இன்ஜினியர். இவரை இப்போ தாவேக்காவில் எம்எல்ஏவாக இருக்கிற RS முருக, அவர் ஒரு பெரிய ஹைவேஸ் கான்ட்ராக்டர், ஒரு 10,000 கோடி ரூபா வச்சிருக்கார். இவரை துப்பாக்கி எடுத்து நெத்தியில் வைக்கிறார். யார் மேல? இப்போ இருக்கிற ஹைவேஸ் சிஇ மேல. இந்த வழக்கு திருநெல்வேலி கோட்டை நிலுவையில் இருக்கு. அவரும் தாவேக்கா, தாவேக்கா அமைச்சர் அலுவ, தாவேக்காவில் ஆதவரிஜனுடைய பிஏ யாரு? இந்த ஹைவேஸ் எடப்பாடிக்கு வாங்கி கொடுத்த, வேலுக்கு கூடிகளை வாங்கி கொடுத்த இத சத்யபிரகாஷ். சத்யபிரகாஷ் கடைசி காலத்துல வேலு ஹைவேஸ் அமைச்சராக, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த பொழுது 350 ஹைவேஸ் ஒப்பந்தக்காரர்கள் கடைசி காலத்துல என்ன பண்ணாருன்னா, ஆளுக்கு 5 கோடி ரூபாய் சும்மா எடுத்து கொடுத்தாரு. அதுக்கு என்ன பேரு? பேட்ச் ஒர்க், ரோட்ல ஒட்டு போடுறது. அதுக்கு எவ்வளவு? 5 கோடி ரூபாய் 350 கான்ட்ராக்டர்களுக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வரவு செலவு கணக்கே இல்லை. ஒட்டு போட்டா தானே 350 × 5 கோடி ஏற குறைய 1,750 கோடி ரூபாய் திருடிய ஒரே ஸ்டோக்ல. இது மாதிரி பல கதை இருக்கு. இவர் தான் இப்ப போய் யார பார்க்க போறாரு? ஆதவரிஜனாவை பார்க்க போறாரு. ஆதவரிஜனாவை பார்க்க போகும்போது 25 கோடி ரூபாய் கிஃப்ட் எடுத்துட்டு போறாரு. ஆதவரிஜனா சொல்றாரு, யோ நீ 10,000 கோடி திருடி நீ வச்சிருக்கையா, இந்த 10,000 கோடியில இந்த 50 கோடியில ஒரு காசா எடுத்துட்டு போயா? வேலூருக்கு நீ தான் மூல அபூர்வரா மாறிடு. வேலூருக்கு எங்கெங்க வாங்கி கொடுத்த எல்லாம் அபூர்வரா மாறிடு. எடப்பாடிக்கு அந்த காலத்துல பிஎமாக இருந்த மணி டெடி 2,000 கோடி இருக்கு. கார்த்திகேய அவரோட கான்ட்ராக்டர், அதிமுக அவருடைய மாவட்ட செயலாளர். அவங்க அப்பா தான் தாசில்தார் இருக்கும்போது நேருவுக்கு ஆற்று பாசனம், குளத்து பாசனம், ஏரி பாசனம் பூரா பட்டா போட்டு கொடுத்த திருட்டு தாசில்தார் தான் அதிமுக அவருடைய மாவட்ட செயலாளர் கார்த்திகேய. நேருவுக்கு பினாமி, இப்படி எல்லாமே ஆதவரிஜனாவுக்கு விஜய்க்கு தெரியும். இப்ப இந்த எம்எல்ஏக்கள் 10 பேர்கிட்ட 50 கோடி 500 கோடி ரூபாய் ஏழு உங்களுக்கு பார்ட்டி ஃபண்டு ஆதவரிஜனாவுக்கு விஜய்க்கு.
2: சரி, இப்ப இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்ப இந்த விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னா, இப்ப நேற்றையும் நம்ம பேசியிருந்தோம், திருநாவுக்கரசு மட்டும் 2 திமுகவினர் திராவிக மலையை பேரம் பேசினாங்க அப்படிங்கறத கைது செய்யப்பட்டாங்கன்னு சொன்னோம். இந்த வழக்குல வந்து அவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில செந்தில் பாலாஜியும் செந்தில் பாலாஜியுடைய தம்பியையும் காவல்துறை தேடிட்டு இருக்கிறதாக செய்திகள் போடுறாங்க. இதுல என்ன விஷயங்க, என்ன வாக்குமூலம் கொடுத்ததெல்லாம் உண்மையா? இப்ப செந்தில் பாலாஜி இதுல குறிவைக்கிறதுக்கு எதுக்காக?
3: இல்ல, செந்தில் பாலாஜி திமுகவுடைய ஒரு பெரிய தளபதி. எங்க குதிரை பேரம் நடந்தாலும் செந்தில் பாலாஜி இருப்பார். எங்க குதிரை பேரம் நடந்தாலும் செந்தில் பாலாஜியுடைய கை அங்க இருக்கு, செந்தில் பாலாஜியுடைய பணம் அங்க இருக்கு. அப்போ செந்தில் பாலாஜி விசாரிச்சா நிறைய உண்மை வரும். ஆனா செந்தில் பாலாஜி பக்கம் போக தாவயக்கா போலீஸ் அஞ்சு நடுங்குகிறது. ஏன் சண்டை பெருசு பண்ணிட்டாங்க? நேருக்கு என்ன போகவே இல்லை, வேலுக்கிட்ட போகவே இல்லை. இப்ப சத்தியபிரகாச உடான் போதும், வேலுவை கைது செய்து சிறையில் அடைக்க 350 கான்ட்ராக்டர்களுக்கு பேச்சுக்கு போட்ட கடைசி காலத்துல 5 கோடி ரூபாய் கொடுத்து 1 கோடி எடுத்து 4 கோடி திருப்பி வாங்கிட்டாங்க. இதெல்லாம் ஜெயபிரகாஷ் தான். ஜெயபிரகாஷோட சொத்து குதிப்பு 2000 கோடி. அப்ப இடி என்ன பண்ணுது? பிஜேபி இடி என்ன பண்ணுது? நாக்கு வலிக்குதான். அப்போ இவர்களுக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமாக திருடியதை பங்கு போட்டுக் கொள்வது இதுதான் இப்ப ஆதவரிச்சனா செய்யறாரு. இந்த 10 பேருக்கு 500 கோடி கொடுக்கப்பட்டதுக்கு பிறகுதான் நிறைய பேருக்கு அண்ணாதிமுக பக்கம் ஆட்களுக்கு ஆசை வருது. எங்க போகணும்னு? தாவக பக்கம் போகணும். இது திமுக ஒருத்த வளைக்கப்பட்ட விதி கொக்கி. இப்ப இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இப்போ வைகோ என்ன சொன்னாரு? விஜயே சொன்னார், ரிசர்வ் பண்ண சொல்லிட்டு நானே பிரச்சாரம் பண்றேன்னு அவர் வாயிலே சொல்லிட்டாரு. குதிரை பேர் வந்ததுக்கான ஆதாரம் ஆகி போச்சா?
2: ஆளு ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தது.
3: அப்ப இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட தாவையதான் பேரம் பேசி, குதிரை பேரம் பேசியிருக்கான். குதிரை பேரம் என்ன பேசியிருக்காங்க? நீங்க தயவு செய்து வைகோ கூடயே இருங்க, நீங்க திமுக பக்கம் போயிடாதீங்க, திமுக ரிசர்வ் பண்ணுங்க, உங்களுக்கு ஆளுக்கு 50 கோடி தரும். ரிசர்வ் பண்ண பிறகு நீங்க மீண்டும் பம்பரத்தில் நில்லுங்க, நாங்க ஜெயிக்க வைக்கிறோம். நீங்க எந்த காரணத்துக்கு போயிடாதீங்க, திமுக பக்கம் போயிடாதீங்க. இத 2 எம்எல்ஏக்கள் மாறி மாறி தாவேக்க பேசுனத அவன் இப்ப அங்க எங்க இருக்காங்க? அந்த 2 எம்எல்ஏக்களும் திமுக அப்படியே அப்படிப்பட்ட போடு கொடுத்தாச்சு, அந்த டேப்பை கொடுத்தாச்சு. இப்ப நேற்று சம்மன் இது நோட்டீஸ் போயிருச்சு, ஆளுநருக்கு போயிருச்சு, கோர்ட்டுக்கும் போயிருக்கு. தாவேக்கா ஆட்சி தக்க வைப்பதற்கு குதிரை பேரை பேச பேசி கொண்டிருக்கிறார்கள்.
2: பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு பிரைமரியான இஷ்யூ. இப்ப நீங்க சொன்னது வந்து, அதாவது முதலமைச்சர் வந்து பதவி பிரமாணம் எடுக்கிறாங்கள, அந்த இதோடைய மரபை மீறி இருக்கிறாரு. இது ஒரு பிரைமரியான ஒரு இஷ்யூ. இதை டைவெர்ட் பண்றதுக்கு தான் இப்ப வந்து செந்தில் பாலாஜி போலீஸ் எடுது, தாவேக்கா குதிரை பேரம் பண்ணுது, அதை மடைமாற்றுவதற்கு இந்த இஷ்யூ மேல கலப்புறாங்க அப்படின்றாங்களா? அதுக்கு முகாந்திரம் இருக்கு?
3: அது இல்ல இல்ல, அதாவது ஊத்தங்கர எம்எல்ஏ இளையராஜா திருநாக்கரசை பேசியிருக்க. திருநாக்கரசை யார் யாருக்கா பேசுறாரு?
2: செந்தில் பாலாஜி
3: திமுக பேசுறாரு. அங்க யாரு பணம் கொடுத்தது? யாரு? செந்தில் பாலாஜி. இப்போ சிறைக்குள்ள வச்சு திருநாக்கரசு நான் அபூர்வரம் மாறிடுறேன், என்ன பேச சொன்னது செந்தில் பாலாஜி தான். நீங்க ஊத்தங்கரை இளையராஜா இந்த டேப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்டார் கட்சி. அப்ப இவர்கள் இதில் மாட்டுகிறார்கள். மதிமுக எம்எல்ஏக்கள் உதயசூரியில் வெற்றி பெற்றவர்களிடம் யார் பேசுறா? தாவேக்கா பேசு. அவர்கள் மாட்டுகிறார்கள், இவர்களும் மாட்டுகிறார்கள், அவர்களும் மாட்டுகிறார்கள்.
2: ரெண்டு கட்சிக்கும் வித்தியாசமே இல்லாம போதீங்க.
3: 3 கட்சிக்கும் வித்தியாசம் இல்லை. அதிமுக ஏப்பா கிடைச்ச வரைக்கும் வாங்கிட்டு போயிட்டே இருக்கப்பா.
2: ஓட்டு போட்ட மக்கள் திமுக அதிமுக வேணாம், எனக்கு இவன் ஊழல், இவனும் இல்ல குடும்ப ஆச்சு, அப்படிதான மக்கள் வாக்களிச்சாங்க. அவங்க நம்பிக்கையில விஜய் துரோகம் பண்றாரா?
3: மண்ணள்ளி போட்டார். நீங்க சாரி சாரியா இந்த ஊழல்வாதிகள் அலிபாபா 40 திருடர்களை சேர்த்துக் கொண்டு ஆட்சி நடத்துற அளவுக்கு விஜய் தரந்தாழ்ந்து போயிட்டார். 10 எம்எல்ஏக்கள் ரெடி. நீங்க பாருங்க அடுத்த வாரம் ஒவ்வொருத்தரா எம்எல்ஏ பதவி கொண்டு போய் சபாநாயகர்கிட்ட ராஜினாமா பண்ண போறாரு. இந்த காரணம் கம்யூனிஸ்டுகளையும் விசிகாவையும் நம்பி 2, அது ஒரு 4-6 சீட்டு.
2: ஜனநாயக படுகொலை இல்லையா? மக்களை என்ன
3: நடுவார்? ரத்தம் சொட்ட சொட்ட படுகொலை. சாதாரணமா இது படுகொலைன்றீங்க, எப்படி ரத்தம்? ஜனநாயகம் ரத்தம் சிந்து, ரத்தம் கொட்டுது, ரத்தம் கொட்ட கொட்ட ரசித்து ரசித்து படுகொலை. ஓட்டு போட்ட மக்களுடைய ரத்தம் சித்திரவதை. நீங்க ஒரே குண்டுல செத்து போயிருவான். ஆனால் நீங்க போய் தீவிரவாதிகிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா, நான் சொல்றது 2 வகையான ஆட்கள் இருக்கான். அதாவது விடுதலைக்காக போராடுகிறவன் விடுதலை போராளி, அவன் தீவிரவாதி கிடையாது. சில அமைப்புகளை போய் மாட்டிட்டா உங்களை அப்படியே ரசிச்சு ரசிச்சு கொள்ளும்.
2: முடியெல்லாம்
3: சூடு வச்சு சூடு வச்சு நகை கண்ணில் குண்டூசி அடிச்சு குதிகால் நல்லா ஊற வச்சு அப்படியே பாடப்படமா குண்டூசி அடிச்சு ஏற்றுவான். இது யாரும் செய்வோம்னா விடுதலை புலிகளை சிங்கள ராணுவம் செய்ததால எனக்கு பல புலிகள் சொல்லியிருக்கான். நகத்தை ஊற வச்சு இந்த நகை கண்ணில் ஊசியை குண்டூசி அடிச்சு உள்ள ஏற்றிருவோம். சுண்டு வரல அப்படியே வெட்டி வெட்டி குடிச்சு சாப்பிட சொல்லுவான். வாய்க்குள்ள பாம்பு பிடிச்சி வாய்க்கு விடுவான். உயிரோட பாம்பு ஆறு எட்டு பிடிச்சி வாய்க்கு விடுவான். டாய்லெட்டை நாக்கிலேயே சுத்தம் பண்ணணும். கையை போ கட்டி போட்டுருவான். கற்பனையை பண்ண முடியல செய்தவர்கள் எனக்கு சொல்லியிருக்கான். இந்த ஜன்னல் என்ன பண்ணுவான் தொங்குற மாதிரி நைட்ல ஹேண்ட் கப் போட்டு தொங்க விட்டுருவான். நைட்டு பூரா தொங்கிட்டே இருக்கணும். ஐயோ அப்பா ஐயோ அப்பான்னு கத்துவான். கையில ரத்தம் வடியும்.
2: அந்த மாதிரி
3: சிங்கள ராணுவம் அதே போல ஜனநாயகத்தை இந்த தாவைக்கா நீங்க அவ்வளவு பெரிய படுகொலை செய்யலாம்.
2: சரிங்க, இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ ஏற்கனவே 6 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க, அடுத்து 10 பேர் ரிசைன் பண்ண போறாங்க அண்ணாதிமுக எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்றீங்க. அண்ணாதிமுக பொறுத்தவரையில எனக்கு திமுக வேணாம், தாவேக்கா வேணாம், சீமானு வேணாம் அப்படிதான் இந்த மக்கள் வாக்களிச்சாங்க. இப்ப எம்எல்ஏ ஆகி 1.5 மாசத்துக்குள்ள ஒரு 10 பேர் ரிசைன் பண்றாங்க அல்லது 15 பேர் ரிசைன் பண்றாங்கன்னா அந்த மக்களுக்கும் அதை மறுபடியும் இடைத்தேர்தலை போட்டிட்டா அந்த மக்களுடைய மனதில் என்னவா இருப்பீங்க?
3: நல்ல கேள்வி, ஆழமான கேள்வி. ஆனா திமுகவும் மக்களை பத்தி கவலைப்படாது, அதிமுகவும் மக்களை பத்தி கவலைப்படாது. இப்ப தாவேக்காவும் எங்களை விட்டால் உங்களுக்கு வேறு நாதி இல்லை. நீங்க திரும்பி திமுக போட முடியாது, அதிமுக போட முடியாது. எங்களுக்கு யாருக்கு போட்டாங்க? எங்களுக்கு தான் போட்டாங்க. திமுக அதிமுக ரெண்டும் அப்படிதான் படங்களே இருந்தது. எப்படி எங்களுக்கு இல்லைன்னா அதிமுக போடுவீங்க? அதிமுக இல்லைன்னா 10 வருஷம் அதிமுக வந்துருவியா? இனி அதிமுக வராது, திமுக தான் வரும். இப்ப திமுக மீது கோவா அதிமுக வந்துடும். இந்த மனநிலை தான் மக்களுக்கு இருக்குன்னு இந்த அரசியல்வாதிகள அதிகாரிகளை முடிவு செய்து விட்டாங்க. இந்த முடிவு தான் இப்ப விஜய்க்கு இவ்வளவு பெரிய வெற்றி வந்தது. இப்போ அதே ஊழல் அதிகாரிகள், அதே ஊழல் அமைச்சர்கள், அதாவது தமிழ்நாட்டில் கேதன் தேசாய் ஒரு ஹெல்த் செக்ரட்டரி இருந்தார். 1500 கிலோ தங்கம், அதுக்கு கீழே 1500 கோடி ரூபாய் பணம் கட்டுக்கட்டான். இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அவ்வளவு உலகம் பூரா தெரிஞ்சது. இவர் தான் ஐநா சபையில் இருக்கிற சுகாதார துறைக்கு தலைவர், காசு கொடுத்து காரி துப்ப வேண்டாம் இந்த ஜனநாயகத்தை. எத்தனை கேசம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற வழக்கு நடத்தோம், வேற வேலையே இல்லையா?
2: இல்ல, அதான் என்ன கேள்வி என்னன்னா, திமுகவும் ஊழல், அதிமுகவும் ஊழல், இந்த ரெண்டு சனியும் ஒழியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாவே காக்க போறாங்க. இப்ப இவங்கெல்லாம் இந்த மாதிரி வெளிப்படையா தெரிஞ்ச அளவுக்கு பண்றாங்க அப்படின்னா, இப்ப இந்த மக்கள் தாவைக்கு கோபமா மாறாத, இந்த ரெண்டு கோபப்பட்டு தானே மக்கள் அதுக்கு வாக்களிச்சாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணாலும் நம்ம வாக்களிச்சுவாங்க தாவைக்க நம்புதா?
3: இப்ப மக்களுக்கு வேற என்ன ஆப்ஷன்? தாவைக்கு எவ்வளவு தெளிவா இருக்கு பாரு, திமுக படி போக மாட்டீங்க, அதிமுக போக மாட்டீங்க. அதனால 5 ஆண்டு காலம் தலைவியை தீர்மானிப்பதே நாங்க தான். எங்களுக்கு போட்டே ஆகணும். நாங்க என்ன ஆட்டம் ஆடுனாலும் நீங்க எங்களுக்கு போட்டே ஆகணும். இந்த மனநிலைக்கு இப்ப தாவைக்க வந்துருச்சு. திமுகவுக்கு இப்படி ஆட்சியை கிடைக்கலாம், உதயநிதிக்கு ராத்திரி தூங்க மாட்டேங்கிறாராம். அடுத்து திமுக ஆட்சி வந்துடும், முதலமைச்சர் நாற்காலி நமக்குத்தான். இப்படி கற்பனையில் இருந்தவருக்கு விஜய் முதலமைச்சர் நாற்காலியில இருப்பதை பார்க்கவே செய்யணும். பிரஷர் ஏறு, வீட்டுல ஒரே சண்டை சச்சரவு தகராறு. அப்போ அந்த அம்மா துர்கா கூப்பிட்டு 50 தலைவர்களை, திமுகவுடைய 50 தலைவர், மூர்த்தி, செந்தில் பாலாஜி, வேலு, சேகர் பாபு, நேரு, என்ன உடனே ஆளுக்கு 2 பேரையும் முடிச்சுவாங்க. ஆளுக்கு 2 பேரையும் முடிச்சுடுவாங்க. எத்தனை கோடி கொடுத்தாலும் 10 பேர் முடிச்சுவாங்க. ஆட்சி கவுத்தே ஆகணும், ஆட்சிய கவுத்தே ஆகணும். இதுதான் ஸ்டாலின் துர்கா உதயநிதியுடைய கனவு. விஜய் ஆதரவு சொல்லிட்டாரு, அதிமுக 10 பேர் முடிச்சுட்டு வா, நமக்கு யாரை நம்பி ஆட்சி அடுத்த கூடாது. கம்யூனிஸ்ட் மிரட்டா, இந்த பக்கம் விசிக்க மிரட்டுறாங்க. இப்போ நமக்கு ஒரு 10 பேர் வேணும், அடிஷனலா 4 பேர் வேணும். நீ எப்படியே முடிச்சுட்டு இந்த பக்கம் ஆதரவரிச்சுனா அந்த வேலையை செய்யறாரு, பிளஸ் செங்கோட்டையும் சேர்ந்துக்கிறேன். அதிமுக எம்எல்ஏக்களோட பேசி 50 கோடி பேரத்தை ஆரம்பிப்பது செங்கோட்டைய, முடித்து வைப்பது ஆதரவரிச்சுனா. அந்த பக்கம் இந்த டிபிடிஎஸ் திருநாகரசை போன்ற பல பேரை களத்தில் இறக்கி விட்டு முயற்சி பண்ணி பாருங்க, பேசி பாருங்கயா. இந்த ஊத்துக்கோட்டை இளையராஜாவை போன்ற பல பேர்கிட்ட பேசி பாருங்க, சுண்டில் போட்டு பாருங்க. பத்து கோடியில் ஆரம்பிச்சு 15 கோடி 20 கோடி எவ்வளவு நிக்குது?
2: 55 கோடியிலிருந்து
3: 50 கோடி வரைக்கும் வந்துச்சு. அப்ப இவர்களுக்கு ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வேலை 24 மணி நேரம், தாவேக்காவுக்கு ஆட்சியை தக்க வைப்பதற்கான வேலை. எங்க ஆள் கிடைக்கும்? திமுக ஆள் கிடைக்காது. எல்லாம் 10,000 கோடியை கொள்ளையடிச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். சத்யபிரகாச 5,000 கோடி வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்போ வாய்ப்பே இல்லை திமுக அதிமுக புடி. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். இதுக்கு நடுவில் வேலுமணி தங்கமணி இரண்டு பேரும் இவர்கள் இணைந்த பிறகு அடுத்து அவர்கள் வருவார்கள், அவர்கள் வருவார்கள். எடப்பாடி மச்சா வெங்கடேஷ என்னை காலி பண்ணிட்டாரு, தங்கமணி புலப்படுறது. நான் தோத்து போனது காரணமே எடப்பாடியுடைய மச்சா வெங்கடேஷ் தான். வெங்கடேஷ் தான் என்ன காலி பண்ணாரு, அவரும் சொந்தக்காரர் தானே. நான் அடிமையாக கிடக்கல, சுயமரியாதை பேசிய. யோ அடிமைக்கு எதுக்கே சுயமரியாதை? யோ தங்கமணி எடப்பாடியுடைய அடிமையாக கிடந்தீங்கன்னா நீ உனக்கு எந்த உன்னுடைய சொத்துக்கு எந்த இழப்பீடு இல்லை. வேலுமணி அடிமையா இல்லாம நீ பாஜக ஒன்று சேர்ந்து பேசுறதுனால உன நீ அண்ணாதிப்பு தேவையில்லை. இது எடப்பாடி ரோல். ஆக மொத்தம் பதவி பணம் இதற்கான சண்டை களம்தான் தமிழ்நாடு அரசியல்.
2: நீங்க பல்வேறு விஷயங்களை பயந்துட்டீங்க, கருத்துக்கு நிறுத்தமிக்க நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
4: அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல குடந்தை அரசன் உங்கள்ட்ட தான் கேட்கணும். இன்று இணைப்பு விழாவில் பேசிய அமைச்சர் திரு அருண்ராஜ், சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் வெளிப்படையாகவே சொல்கிறார், நம்மோடு சேரக்கூடியவர்கள் இன்னும் வர சேர இருக்க போறவங்கள்ட்ட பல பேர் மீது வழக்கு இருக்கு, அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டுட்டு யாரையும் ஊழல் செய்ய விடமாட்டார் முதலமைச்சர் ஜோசப் விஜய், அதுல உறுதியா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறார். ஏற்கனவே குதிரை பேர குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. இதுப்போ குட்கா ஊழல் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல வந்து தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுக்க அந்த வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு, அனுமதியை மீறி குவாரியில் வந்து கனிமங்களை வந்து அள்ளியது அது சம்பந்தமான வழக்கு, இந்த மாதிரி வழக்குகள் திரு விராலிமலை எம்எல்ஏயாக இருந்த திரு விஜயபாஸ்கர் மீது அவர் பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு. 100 கோடி சொத்து அபகரிப்பு புகார், வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்தது, இது பர ஊழல் புகார்கள், இது போன்ற பல வழக்குகள் கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது நிலுவையில் இருக்கு. இவர்கள் வந்து இன்னைக்கு தாவேக்காவில் இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த தூய சக்தி என்னாச்சு, இதுதான் தூய சக்தியா, அந்த பிம்பம்லாம் வந்து காணாமல் போயிடுச்சா அப்படின்னு பல விமர்சனங்களை எதிர்கட்சிகளும் சரி, அரசியல் விமர்சகர்களும் சரி, ஊழலுக்கு எதிராக போராடக்கூடியவர் அமைப்புகளும் சரி எழுப்பியிருக்காங்க. தாவேக்கா தனித்தன்மை இழந்துருச்சா?
5: இல்லை, அப்படி தாவேக்கா தனித்தன்மை இழந்ததாக நீங்கள் வந்து ஒரு செய்தியை பரப்ப முயற்சி பண்ணுறது வந்து திமுக அதிமுகவுடைய அரசியல் நிலைப்பாடாக இருக்கிறது. தாவேக்கா தனித்தன்மையை சிறப்பாக பெற்றிருக்கிறது என்பதற்கு ஒரு சாட்சியம் தான் இன்றைக்கு எல்லா நிலையிலும் எல்லாருக்குமான வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது. கூட்டணி என்ற அடிப்படையில் கூட நேற்று கூட்டப்பட்டிருக்கிற கூட்டணியில் கூட எடுத்தோடனே அதிகார துணையில் இதுதான் முடிவு அப்படின்னு திமுக தலைமையிலான கூட்டணியும் அதிமுக தலைமையிலான கூட்டணி கடந்த காலங்களில் செய்த நடைமுறையை தாண்டி ஒரு சிறப்பு நடைமுறையாக கூடி பேசி முடிவெடுப்போம் விவாதிப்போம் அப்படின்ற ஒரு பரவலான பங்கேற்கிற கூட்டணியில் இடம்பெடுக்கிற அல்லது ஆதரிக்கிறவங்களுக்கும் உரிய வாய்ப்பை கொடுத்து அவருடைய கருத்தை கேட்டு முடிவெடுக்கிற ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு பாங்கு அரசியலே இன்னைக்கு இப்பதான் தமிழ்நாட்டில் வந்து வந்திருக்கு.
4: இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கூட்டம் கூட்டினதே இல்லையா, அவர்கள் யாரும் விவாதிச்சது இல்லையா, கூடி முடிவெடுத்தது இல்லையா, அனைத்து கட்சி கூட்டம் அரசு நடத்தினது இல்லையா, கூட்டணி கட்சிகள் கூட்டம் அறிவாலயத்தில் நடந்தது இல்லையா, லாய்ஸ் ரோட்ல அதிமுக அலுவலகத்தில் நடந்தது இல்லையா, வந்து முதல் முறையா தமிழ்நாட்டில் இன்னைக்குதான் கூட்டணி கட்சிகள் இல்ல ஆதரவு கட்சிகள் கூட்டத்தை கூட்டுறத வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு தான் முதல் முறை நடக்குதா?
5: பல முறை நடந்திருக்கு. ஆனா அந்த கூட்டணியில இடம்பெறவங்களுடைய கருத்துகள் புறக்கணிக்கப்பட்ட கூட்டங்களாக தான் நடத்தப்பட்டிருக்கு.
4: அப்படி யாரு
5: ஜனநாயகபூர்வமான அந்த வேண்டுகோள்களை இப்பதான் இனிமே சொல்லுவாங்க, ஏன்னா இது வரைக்கும் எல்லாம் அடைப்பட்ட கூண்டுக்குள் அடைப்பட்டதான இருந்துச்சு, இப்பதானே சுதந்திர பறவையா இருந்திருக்கிறாங்க, இனிமே எல்லாம் சொல்லுவாங்க. நீ எதிர்பார்க்கிற கருத்தெல்லாம் இனிமே கண்டிப்பா வரும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான்
4: இருந்தது.
5: எனவே மக்கள் எதிர்பார்க்கிற கருத்து வரும். தாவேக்கா மேல இப்படி நீங்க வந்து சொல்றது வந்து இந்த விஜயபாஸ்கர் வந்து அவர் வந்து வழக்கில் இருக்கிறாரு அப்படின்னா வழக்கு விசாரணையில் இருக்குது, விசாரணையில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும், அதில் தாவேக்காவோ என்ன மாதிரி இருக்கக்கூடிய முற்போக்கான இடதுசாரி சித்தாந்தம் கொண்டவர்கள் யாரும் வந்து அதை வந்து வழக்கை நிறுத்துங்கன்னு சொல்லலை. கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த வழக்கை போட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இருக்கிற பொழுது அந்த வழக்கு பதியப்பட்டது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இருக்கிற போது பதியப்பட்ட வழக்கு அந்த 5 ஆண்டு காலகட்டங்களில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்றப்ப ஏன் அச்சப்படுறாங்க, ஏன் எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பணும். அப்ப ஏன் எடுக்கலனா, இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக போடப்பட்ட வழக்கா இருக்கலாமோ என்கிற ஒரு கேள்வி வருது. எதுக்காக சொல்றேன்னா, எப்படி 2G ஸ்பெக்ட்ரம் வழக்குல ஆராசா கனிமொழி அவர்கள் வழக்கு 2008 வந்து 2G வழக்கு பதியப்பட்ட போது 2017 விடுதலை செய்யப்படுகிற போது அதுல அப்பியர் ஆகி பேசிய அன்றைய இன்றைக்கு இருக்கக்கூடிய எம்பியா இருக்கக்கூடிய திருமிகு ராசா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் ரிட்டன் ஆர்குமெண்ட்ல சொல்றப்ப ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய 95-97 விழுக்காடு அரசியல் இது மாதிரி பழிவாங்கக்கூடிய வழக்கு தான் பதியப்படுகிறது அப்படின்னு ஒரு சொல்றாங்க. அப்ப அது உண்மையானால் இந்த தீர்ப்பு வர வரைக்கும் நாம காத்திருப்பதா முறையா இருக்கும் ஒழிய, தண்டிக்கப்படும் வரை நீங்கள் குற்றவாளியாக சித்தரிப்பதும் குற்றவாளியாக கொண்டு போய் சேர்ப்பதும் அது ஏற்புடைய ஜனநாயக இதா இருக்கு. நீதிமன்ற
4: முதலமைச்சர் விஜய் இதெல்லாம் வந்து பிரச்சாரத்துல சொல்லலையே, அவங்க மேல குற்றச்சாட்டு இல்ல. ஒரே கேள்வி, இதே விஜயபாஸ்கர் ரெண்டு பேருக்கும் எதிராக குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்தப்போ குட்கால ஊழல்ன்றதெல்லாம் வந்து முதலமைச்சர் விஜயோ தாவேக்காவும் பேசலையா, இல்ல வந்து கனிம வள கொள்ளையில நடந்ததுல ஊழல்னு சொல்லலையா, அதனால அரசுக்கு வந்து வருமானம் வரல கஜானா காலி ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லலையா, இவர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சப்போ அப்பெல்லாம் வந்து குற்றச்சாட்டு ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக போடப்பட்ட வழக்கு உங்க கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மாத்தி சொல்றீங்க, இதுதான் தாவேக்கா வாஷிங் மிஷினா கேள்வி கேட்க மாட்டாங்களா மக்கள்?
5: குற்றச்சாட்டுக்கு நீதிமன்றம் விசாரணை பதில் சொல்லும், அந்த பதில் நாங்க எதிர்பார்க்கிறோம், அதுல நாங்க மாட்டு கருத்தே வைக்கல. ஆனால் குற்றச்சாட்டப்பட்டதுனாலேயே ஒருவர் குற்றவாளி என்று சொன்னால் 2G ஸ்பெக்ட்ரத்துல குற்றச்சாட்டப்பட்டதுனாலதான் அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தாங்க. அந்த வழக்கே நான் உங்களுக்கு சாட்சியா சொல்றேன்.
4: சரி, உங்க ஆர்குமெண்ட் படி திரு குழந்தையரசன், உங்க ஆர்குமெண்ட் படி அப்ப நீங்க இப்போ திரு கே.என். நேரு மீது, திரு இவர் ஏவா வேலு மீது, இல்ல மித்த அமைச்சர்கள் மீது, ஏன் இன்னைக்கு இணைப்பு விழாவில் வந்து திரு விஜயபாஸ்கர் ரெண்டு பேரையும் சேர்த்த விழாவில் கூட உங்களுடைய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசினார் இல்லையா, நேரு அவர்களையும் ஏவா வேலுகளையெல்லாம் பட்டியலிட்டு பேசினார், அவர்கள் மீது குற்றச்சாட்டு தான், எந்த வழக்கையும் வந்து நீதிமன்றத்தில் தண்டிக்கல, அவர்கள் வந்து குற்றச்சாட்டப்பட்டவர்கள் தான். அப்ப அதே இது லாஜிக் அவங்களுக்கு பொருந்தும் இல்லையா, அவங்கள பத்தி இனிமேல் வந்து தாலேக்கா பேசாது, அவங்க வந்து அவங்கள பத்தி பேசக்கூடாது அப்படின்ற ஒரு யாட்சிக்கு அதுக்கு வச்சுக்கலாம். இல்ல
5: வழக்கு விஜயபாஸ்கர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மேல வழக்கு போட்டது யார், ஏன் 5 ஆண்டு காலத்துல அவங்க விசாரிக்கல அப்படின்னா, அரசியல் வழக்கா இருக்கிற காரணத்தினாலதான் அவங்க எடுத்து விசாரிக்கல. குற்றச்சாட்டு வைக்கிறேன், அரசியல் வழக்கா
4: யார் அரசியல் பண்ணாங்க, யாரு அரசியல் அரசியல்லையே
5: அவங்க உரிய நடவடிக்கை எடுத்து தீர்மானத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தீர்ப்பை பெற்றுத்தர வேண்டிய கடமையை அரசு கடந்த காலத்தில் தவறி இருக்கிறது, திமுக அரசு தவறி இருக்கிறது.
4: சார், அவங்க மேல சாங்ஷன், அவங்க விசாரிக்கிறதுக்கு சாங்ஷன் கொடுக்காததுக்கு நீங்க இத போற போக்குல, இல்ல இல்ல குழந்தையரசன் போற போக்குல வந்து விசாரிக்கலன்னு சொல்ல முடியாது. விசாரிப்பதற்கு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள், அதை வந்து சாங்ஷன் கொடுக்க வேண்டியது ஆளுநர், அவர் வந்து ஒப்புதல் கொடுக்கல. சிபிஐ தான் விசாரிக்குது, குட்கா கேஸ்ல சிபிஐ விசாரிக்குது. அப்போ நான் கேக்குறது
5: ஆராசா கனிமொழி மேல போட்டதும் வந்து
4: குறிப்பிட்டு
5: ஊழல் என்பது, ஊழல் என்பது தலைமையிலிருந்தே சேர்ந்து கூட்டுக்களவாணி தரம் பண்றதுதான். அந்த மாதிரி இடம் கொடுக்க கூடாது ஒரு அரசு, ஒரு அமைப்பு, ஒரு நிர்வாகம் என்பதைத்தான் மிக தெளிவாக சொல்றோம்.
4: அப்ப கீழ்மட்டத்தில் அவங்க ஊழல் பண்ணிட்டு பிரச்சனை இல்ல, தலைமையில் இது ஊழல் புது டெபினிஷனா,
5: எந்த இடத்திலையும் ஊழலுக்கு வழிவகுக்க விடமாட்டார், எந்த பொருளையும் யாரையும் ஒரு பைசா கூட தொடமாட்டார்.
4: இதேதான் சொன்னீங்க, அமைச்சரும் சொல்றாரு
5: பொருளிதான்
4: இல்ல, இவர் அருண்ராஜா அதைத்தான் சொல்லிட்டாரு. நான் என்னோட ஸ்பெசிபிக் க்வெஸ்சன் ஒண்ணே ஒண்ணுதான், ஊழல்ல வந்தா செய்ய முடியாது, பண்ண முடியாது, ஆனா ஊழல் பண்ணிட்டு இங்க வந்தா பிரச்சனை இல்ல, ஏத்துக்கலாம். ஊழல் ஏற்கனவே வழக்கு இருந்து ஊழல் பண்ணி மாட்டி இருந்தா அது பத்தி பிரச்சனை இல்ல. குட்கா அனுமதிக்கிறதுக்காக
5: சட்டரீதியா
4: 14 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்காரு
6: 35 கோடி. நீங்க எல்லா சிறப்பு அதிகாரங்களையும் பயன்படுத்துறீங்க சொல்ற அந்த குற்றச்சாட்டை நீங்க மறுக்கிறீங்களா?
4: விஜயபாஸ்கர் மீது போட்ட குட்கா கேஸும் புனையப்பட்ட அரசியலுக்காக போடப்பட்ட வழக்கு, குட்கா வழக்கு அவர் மேல போட்டப்பட்டது, போலி வழக்கு அரசியலுக்கு போட்ட வழக்கு சொன்னார பிரச்சாரத்துல.
6: தாவேக்கா தாவேக்கா இந்த திமுக போல தாவேக்கா இந்த வழக்கை கைவிட்டால் நீங்க அந்த கேள்வி கேட்கறது நியாயம் இருக்கு. திமுக போட்ட வழக்க திமுகவே 5 ஆண்டு காலம் காலம் கடத்தியது போல தாவேக்கா அந்த வழக்குக்கு குறுக்கீடாவோ அந்த வழக்கு நடத்துவதற்கு இடையூறாக இருந்தா அப்பொழுது இந்த கேள்வி நீங்க கேட்பதற்கு நியாயம் இருக்குது. ஊழல் குற்றவாளி என்று ஒருத்தர் மேல அரசியல் ரீதியாக சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு என்று ஒன்று இருந்தால் அதுக்கு யார் பதில் சொல்றது? எனவே அது நிரூபணம் செய்யப்படுகிற போது அதற்கு நானும் உங்களோட சேர்ந்து நிரூபிக்கப்பட்டால் தப்பு தண்டிக்கப்பட வேண்டும் உங்களோட சேர்ந்து சொல்ல தயாரா இருக்கும். ஆனால் அதற்கு முன்பதாகவே ஒருத்தர் குற்றவாளியாக சொல்வதற்கு யாருக்கும் எந்த இடத்திலும் உரிமை இல்லை. அது அவங்களுடைய அவர்களுக்கு குறைந்து மதித்துவிடக் கூடாது. அவர்களுக்கான நீதிமன்றத்தில் கிடைக்க வேண்டிய உரிமை அந்த பரிமாணங்களை பெறுவதற்கு நாம் இடையூறாக தடையாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கூடாது.
4: சரி, இந்த யாட்சிக்கு வந்து திமுகவும் அதிமுகவும் மித்த கட்சி பாஜக காங்கிரஸ் இருக்கிற அனைவருக்கும் பொருந்தணும். தாவேக்காக்கு வந்துட்டா மட்டும் இந்த கன்செஷன் கொடுக்க கூடாது. திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இடதுசாரிகள் எந்த கட்சியில் இருந்தாலும் இதே யாட்சி கூட தாவேக்காவும் நடத்துக்கணும். திரு ஜெகத் கஸ்பர், அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான், அவர்கள் மீது எந்த நீதிமன்றத்தில் தண்டிக்கப்படல, அதனால எங்க அடையாளத்தை நாங்க இழக்கல, அந்த வழக்கு வந்து நடப்பதை எந்த விதத்திலும் இடையூறு செய்ய மாட்டோம் அப்படின்றத
7: தெளிவுபடுத்துறேன். அதாவதுங்க, நீங்க இந்த கடந்த சமகால அரசியல் பண்பாடு என்பதை நீங்கள் அதுக்கான டெம்ப்ளேட்டை வந்து பாஜக அழகாக செட் பண்ணி வச்சுருக்குது இல்லைங்களா? வந்து நீங்கள் இந்த வாஷிங் மெஷின் பாலிட்டிக்ஸுங்கிற மாதிரி எங்கள் கட்சியில் சேர்ந்தீர்கள் என்றால் உங்கள் மீதான அத்தனை அழுக்குகளும் கழுவப்படும் களையப்படும் அப்படிங்கிற ஒரு இதென்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது வந்து பொது புத்தியில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இன்று இல்லை. எனவே இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சிலரோ பலரோ வந்து இணைவதும் இணைகிறவர்கள் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு படிந்தவர்களாக பதிவர்களாக சுமை தாங்கி வருகிறார்கள் என்பதும் இன்றைக்கு உள்ள அரசியலில் அதை நான் ஒரு ஒரு பெரிய விஷயமா நான் உண்மையிலேயே பார்க்கல. காரணம், நாம் பார்க்கறது வந்து இன்றைய அரசியல் என்பது அடிப்படையில் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட்ஸ் காணுது. அந்த அந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் நடக்கிறதுல தனக்கென்று ஒரு ஒரு அலையில் அதிருப்திகளையும் ஒரு திரை அறிமுகம் அல்லது கவர்ச்சி இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து பெரும்பான்மை பெறாமல் ஆட்சிக்கு வந்தவர்கள் தற்கால பெரும்பான்மை என்னும் சமகாலத்தில் தேவைப்படுகின்ற பெரும்பான்மையை நிறுவுகின்ற முயற்சியையும் எதிர்காலத்தில் நீடித்து நிலைக்கக்கூடிய பெரும்பான்மையை நிறுவுகின்ற முயற்சியையும் அவர்கள் எடுக்கிறார்கள். இதில் ஒழுக்கம் தூய்மை இதை பேசுறதுக்கான அது ஸ்கோப்பே இல்லைங்கிற நீங்க உங்கள் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு இப்படிப்பட்ட வேலைகளை நீங்கள் என்று செய்ய ஆரம்பித்தீர்களோ அன்று நீங்கள் தூய சக்தி என்று நீங்கள் சொல்லாமல் இருப்பது நல்லது. நாங்கள் அரசியலில் நிலைத்து நிற்பதற்காக நீடித்து நிற்பதற்காக சமகாலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக எல்லா கட்சிகளும் என்ன செய்யுமோ அந்த அந்த வேலைகளை செய்கிறோம் என்று அவர்கள் சொன்னால் அவர்களுக்கு உண்மையிலே ஒரு மதிப்பு இருக்கும். சொல்லாமல் செய்தால் அவர்களும் பொய்யானவர்கள் போலியானவர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அவ்வகையில் ஒரு அரசியல் சில ஜனநாயக அரசியல் பண்புகளும் மாண்புகளும் இன்று மிகவும் மங்கி போயிற்று. இப்போ உண்மையிலேயே நான் எல்லா விஷயத்தையும் ஒரு ஒப்ஜெக்டிவா பார்க்கக்கூடிய ஆள் தான். அந்த வகையில் வந்து மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் மீது இன்றும் எனக்கு இருக்கிற ஒரு மரியாதை என்பது ஜெயலலிதா அவர்களினுடைய மறைவிற்கு பிறகு உட்கட்சியிலும் பிரச்சனைகள் வருகிறது. அன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு 15-20 பேரை இழுத்து கொண்டு வந்து ஆட்சி அமைக்கலாமா என்கின்ற அந்த யோசனைகள் வலுவாகவும் தர்க்க ரீதியாக மட்டுமல்ல யதார்த்தமான சாத்தியப்பாடுகளுடன் முன்வைக்கப்பட்ட போது இல்லை காத்திருப்போம், ஒரு தேர்தலை எதிர்கொண்டு பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வருவோம் என்று நிரூபித்த ஒரு அரசியல் பண்பை எனது காலத்தில் நான் கண்கூடாக நான் பார்த்தேன் என்கின்ற வகையில், அதற்கு முன்பும் கூட இன்னொரு கட்சியை உடைத்து அல்லது இன்னொரு கட்சியை ஈர்த்து வந்து இன்று நடப்பது போன்ற ஒரு அரசியலை என்னுடைய இந்த அளவுக்கான வாழ்க்கையில் நான் தமிழகத்தில் பார்க்கவில்லை. இந்திய அளவில் பாஜக அதை செய்திருக்கிறது. தமிழகத்தில் இன்று அது அரங்கேறி கொண்டு இருப்பதை பார்க்கிற போது மனதிற்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது, அவநம்பிக்கையாகத்தான் இருக்கிறது. ஆனால் அரசியலை நான்
4: ஜெகத்காஸ்பர் ஒரு புதிய கலாச்சாரம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கு. அதாவது எம்எல்ஏக்களை பாஜக மற்ற மாநிலங்கள் செய்வது போல மற்ற கட்சி எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வச்சு இங்க வந்து எண்ணிக்கையை அவங்களோட செல்வாக்கையில எண்ணிக்கையை பெருக்கிக்கிறது. ஒன்று இதுல இன்னைக்கு இணைப்பு விழா இது இப்ப நடந்ததாகட்டும் சரி, இதற்கு முன்பு ஒரு நாலு உறுப்பினர்கள் வந்ததுலயும் சரி, ஒரு ஸ்டார்க் ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. இந்த பாஜக செய்தல இதுலயும் ஒரு பார்க்க முடியுது என்னன்னா, விஜய் ஏன் இன்னைக்கு இணைப்பு விழாவுக்கு வருவே இல்லை? பெரிய நிகழ்ச்சி, வழக்கமா அங்கதான் வந்து முதலமைச்சர் விஜயனுடைய நிகழ்ச்சிகள் தாவேக நிகழ்ச்சி

0: ஏன்னா அவங்க வந்து அந்த தேர்தலினுடைய வெற்றி என்பது அதுக்கு ஒரு 3-4 முக்கிய காரணங்களை வைத்திருந்தாலும் அந்த மாரல் ஃப்ரேமிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஆங்காங்கே நிலவுகின்ற அதிருப்திகளை எல்லாம் ஒருங்கிணைத்து கடைசியாக ஒரு பஞ்சா வந்து என்னென்னா திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிற ஒரு மாரல் ஃப்ரேமிங்கில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அந்த அந்த தீய சக்தி என்கின்ற பரப்புரையை மின்னல் வேகத்திலும் மிக மிக அடர்த்தியாகவும் வெகுவாக விரிவுபடுத்தியும் குடும்பங்களுக்கு உள்ளும் குறிப்பாக சிறு பிள்ளைகள் வரை அந்த கொண்டு போய் சேர்க்கிறாங்க அந்த மாரல் ஃப்ரேமிங். அந்த மாரல் ஃப்ரேமிங்கினுடைய தி அதர் சைட் ஆஃப் த காயின், அந்த நாணயத்தினுடைய மறுபக்கமாக தங்களை தூய சக்தி, நாங்கள் தான் இந்த தீய சக்திக்கு மாற்றான தூய சக்தி என்று நிறுத்துகிறார்கள். அப்படி நிறுத்திய ஒரு கட்சி, நிறுத்தி தேர்தல் அறுவடையும் செய்த ஒரு கட்சி இப்போது இதை செய்கிற போது அவர்களுக்கு இருக்கிற முதன்மை துருப்பு சீட்டு என்பதே விஜய் அவர்கள் தான். விஜய் அவர்கள் அந்த இடத்தில் இல்லை என்றால் அது ஒரு சீட்டு கோபுரம் போல கலைந்து விடும், விழுந்து விடும். எனவே அவருடைய ஆளுமையை ஆணை மட்டும் தூய்மையாக பேணுவது என்பதும் பாதுகாப்பு என்பதும் அவர்களினுடைய வாழ்வு சாவு இருப்புக்கான அடிப்படை. அந்த அடிப்படையில் வந்து ஒரு டாக்டிக்கலி தே ஹவ் பீன் ஸ்மார்ட், இன்ஃபேக்ட் ஸ்மார்ட்டர் தென் ஆல் அதர் பார்ட்டிஸ், ஆல் அதர் பார்ட்டிஸ். நான் இது ஒரு உன்னிப்பாக ஒரு காய்தல் உவத்தல் இல்லாத ஒரு பார்வையாளனாகவும் விமர்சகனாகவும் பார்க்கிற போது பிரில்லியன்ட்லி அவங்க டாக்டிக்கலி ஸ்மார்ட். அந்த ஸ்மார்ட்னஸாக மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர வேற எதுக்கும், அதுக்கு மேலே நம்ம இதுக்கு விளக்கம் தேட வேண்டிய விளக்கம் தேடி நேரத்தை நாம் விரைய செய்ய வேண்டிய தேவையே இல்லை. இட் இஸ் மியர்லி அ டாக்டிக்கல் ஸ்மார்ட்னஸ் அண்ட் இட் மே ஒர்க் ஃபார் சம் டைம்.
1: ஓகே, பேசுவோம். திரு இதாயத்துல்லா, தொடர்ந்து காங்கிரஸ் வந்து நாடு முழுக்க பல இடங்களில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இந்த மாதிரி எதிர்கட்சிகள்கிட்ட இருக்கக்கூடிய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அவங்க இழுத்துக்கிறாங்க, ஜனநாயகத்திற்கு புறம்பாக வந்து இழுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதே தான் இன்னைக்கு அதிமுகவுக்கும் பண்ணுறாங்க. கேட்டால் அதிமுக தலைமை பலவீனமாக இருக்கு அப்படின்ற ஒரு புதிய ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய கட்சி தலைமை மீது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நேரடி குற்றச்சாட்டை வச்சுட்டு அதை ஒரு காரணமாக திமுக அதிமுக சேர பார்த்தாங்கன்னு வச்சுட்டு வந்துடுறாங்க. இது சரியாது?
2: வட மாநிலங்களில் அஜித் பவார் ஆகட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னே 70,000 கோடி ஊழல் செஞ்சார்னு இந்தியாவுடைய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மோடி அவர்கள் சொல்லிட்டு அடுத்த வாரமே அவர் கட்சிக்கு வந்தவுடனே அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்குறார். அதே மாதிரி சுவந்த அதிகாரி அவருக்கு பதவி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அசாமுடைய முதல்வர் காங்கிரஸில் வந்தார் அவருக்கு பெரிய பதவி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நிலைமை நீங்கள் பார்க்கும்போது வரும்போது அவர்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஒரு தனிநபராக வருகிறார்கள். வந்தாலும் அவர்கள் மீது உள்ள குற்ற வழக்குகள் நிச்சயமாக தொட்டவர்களையும் நாம் விடமாட்டோம் என்பது முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, தொட விடமாட்டோம். இந்த 1.5 மாசத்துல யார் மீதாவது வழக்கு ஊழல் வழக்கு இருக்கா அப்போது அதை பார்க்கணும். அப்ப அவர் சொல்றது சரியா இருக்கு.
1: ஊழலைக்கு போன ரெண்டு பேருக்கு மேல இருக்க வழக்கு,
2: அதாவது வந்தவங்க வரும்போது ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்க, அவங்க வழக்குகளை நாங்க விடமாட்டோம், அதை தொடருவோம், அதை நாங்கள் தடுப்போம் இதுவரை சொல்லலை. அவங்க தங்கள் கட்சியில என்ன பிரச்சனை?
1: பாஜக சொல்லிருக்கா
2: 25 பேர்
1: பாஜக சொல்லுச்சா அஜித் பவாரோட வழக்கை விட்டுருவோம்? சகன் புஜ்பாலுக்கும் பிரபுல் பட்டேலுக்கும் சில கன்செஷன்ஸ் கிடைச்சது, சில சலுகைகள் அதற்கு வழக்குகளை கிடைச்சது. ஆனா வந்தப்போ இந்த வழக்குகளை விட்டுருவோம், சகன் புஜ்பாலுக்கு எதிரான வழக்க, பிரபுல் பட்டேலுக்கு எதிரான வழக்க, ஹேமந்த் பிஸ்வா சர்மாக்கு எதிரான வழக்க, இப்படி நீங்க அது லாங் லிஸ்ட், நீங்களுக்கே தெரியும். அது பிஜேபி வாஷிங் மிஷின் அதிகமா பேசியிருக்கீங்க. பாஜக என்னைக்காவது சொல்லிச்சா நாங்க விட்டுருவோம்னு?
2: சொல்லுவது வேறு செயல்படுவது வேறு. பாஜக நீங்க எதிர்பார்க்கிற ஒரு வித்தியாசமான கட்சி, அவ்வளவு வழக்குகளை நீர்த்து போக செஞ்சு அவர்களெல்லாம் அமைச்சராக துணை முதல்வராக முதல்வராக மாத்தி இருக்கு. இதைத்தான் இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு வரேன், மக்களுக்கு புரியும் நான் இல்லைங்கள. அதாவது இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா 25 எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு இருந்து அங்க போய் வாக்களிச்சாங்க, திருப்பி மனம் திரிந்திய மைந்தர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வந்தாங்க. பைபிள்ல ஒரு இது இருக்கு, வந்த மைந்தனை அரவணைக்கிறது தான் ஒரு முறை, அதுதான் பைபிள் நமக்கு சொல்லுது. அது மாதிரி எல்லா காவியங்களும் சொல்லுது. ஆனா வந்தவர்களுக்கு இருந்த பதவிகளை கொடுக்காம இன்னும் உதாசீனப்படுத்தினா அவர்கள் என்ன செஞ்சாங்க, அதை விட்டு வெளியே வர்றாங்க. ஒரு அரசியல்வாதி தன் கட்சியில வேலை செய்ய முடியல, தன் கட்சியில நெருக்கடி இருக்கு, தனக்கு கீழே உள்ளவர்களை கூட நமக்கு ஒரு பதவியில கொடுக்க முடியலங்கிற எண்ணம் வரும்போது அந்த கட்சியில இருந்தா அவர்கள் பேர் அரசியல்வாதி இல்லை. உங்களுக்கு ஒரு வரி சொல்றேன், என்னுடைய நண்பர் வளம்புரிஜான் அவர்கள் சொல்வாரு, அரசியல்வாதிகள் 2 வகை, ஒன்று மோசமானவர்கள், இன்னொன்று மிக மோசமானவர்கள். இந்த மக்கள் என்ன செய்ய

0: இன்னைக்கு வந்து சேர்ந்தவங்க எந்த ரகம்?
1: அதை தானே சொல்ல, கொஞ்சம் சொல்ல விட்டீங்கன்னா தானே. மோசமானவர்களா மிக மோசமா பார்க்கும் போது ஓட்டு போடும்போது என்ன செய்யறாங்க அரசியல்வாதிகள்? பரவாயில்ல, மிக மோசமானவர்களை விட மோசமானவர்களுக்கு ஓட்டு போடுறவங்க போட்டுறாங்க. அதே மாதிரி அரசியல் கட்சிகள் என்ன பண்றாங்க, எந்த கட்சி ஊழல ஒழிக்குது அப்படிங்கறத பாக்கிறாங்க. எந்த கட்சியில சமூக நீதி இருக்கு, ஏழு அதாவது ஏழுல இருந்து எட்டு அமைச்சர்கள் உங்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் 25 விழுக்காடுக்கு கொடுக்கணுங்கிற செஞ்சிருக்காங்க. சமூக நீதி 2 பேருக்கு முஸ்லீம்களுடைய அமைச்சர் கொடுக்கணும் கொடுத்திருக்காங்க. சமூக நீதி இவங்க செய்யறாங்க, மத சார்பற்ற தன்மையை காப்பாத்துறாங்க. இதையெல்லாம் இந்த ஒரு 1.5 மாசமா பாக்குறாங்க. அது மட்டுமல்ல, ஊழலுடைய ஒழிப்பு கண்ணால தென்படுதுன்னு ஏற்கனவே எதிர்ப்பா இருந்த திமுகவுக்கு ஆதரவா இருந்த ஊடகவியலாளர்களே இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, கொஞ்சம் அங்கே ஆர்டிஓல அதே மாதிரி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பள்ளிக்கூடம் புதுப்பித்தல்ல பள்ளிக்கூடம்
0: அதெல்லாம் அந்த அரசு நிர்வாகம் நல்லா நடக்கட்டும் சார். வாழ்த்துக்கள். நாம கேட்கக்கூடிய
1: மகிழ்ச்சி, உங்க
0: மோசமானவர் நடந்தா மோசமானவர்கள் மிக மோசமானவர்கள் ரெண்டு கணக்கு சொன்னீங்க இல்லையா, அதுல எந்த கேட்டகரி நீங்க சொன்னீங்க? ஆனா கேக்கல, தூய்மையானவர்களுக்கு மோசமானவர்களுக்கு மிக மோசமானவர்கள் ரெண்டு பேர்த்தோட என்ன வேலை?
1: அதான் சொல்ல வந்தேன். இந்த ரெண்டு பேர் தவிர மூணாவது ஒரு வகையினர் மிக குறைந்த மைனாரிட்டி இருப்பாங்க. 2-3 காமராஜை பின்பற்றக்கூடியவர்கள் எங்களை மாதிரி பலர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த மாதிரி இந்த ஆட்சியை முந்தைய காமரா 50 காலமாக ஊழல்கள் வேலவேந்த மாமா வீடு வாங்கலாமா, மதியழக மாமா மாடி வாங்கலாமான் கேட்ட காலம் உண்டு. அண்ணா ஆட்சிக்கு பிறகு நடந்த விஷயத்தை சொல்றேன். அந்த நிலைமையை மாறி இன்றைக்கு மூணாவது காங்கிரஸ் ஆட்சியில ஊழல்ங்கிறது இல்லாத ஒரு சூழல் இருந்துச்சு. அப்படி ஒரு ஆட்சி அவங்க கொண்டு வரலாம்.
0: அதனால குற்றச்சாட்டு கேடி கிருஷ்ணமாச்சாரிய வந்து காங்கிரஸ் பீரியட்ல இருந்தப்பதானே சார் வந்தது
1: சார்.
0: முந்திரா ஊழல் எப்ப நடந்தது?
1: நான் கேக்குறது தமிழ்நாட்டை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
0: தமிழ்நாடு வந்து அதுக்கெல்லாம் போடுறீங்க,
1: அது நீங்க போனீங்க. பாஜக நீங்க ஆரம்பிச்சீங்க, உங்களுக்கு நான் பதில் சொல்றேன்
0: சார். விஜய பத்தி கேட்டா பிஜேபிக்கு போறீங்க, ஊழல்னு வரும்போது மட்டும் வடக்குக்கு போக கூடாதா?
1: திரும்பவும் சொல்றேன், தமிழ்நாட்டுல தண்டிக்கப்பட்டவர் சொன்னா யாரு? அவேதானம் பாப்பையர் ஒருத்தர் இருந்தார் சுதந்திரத்துக்கு முன்னால. சுதந்திரத்துக்கு பிறகு தண்டிக்கப்பட்ட முதல்வர் யாருன்னா இந்தியாவிலே அதிமுகவிலே தலைவராக முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள். இதெல்லாம் உலகத்துக்கு தெரியும். இன்னைக்கு எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டவர்கள் அதே மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் திமுக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? வச்சிருக்காங்க, அவர்கள் அமைச்சர்களாகவும் வச்சிருந்தாங்க. அப்ப நாங்க செஞ்சா அது வந்து தர்மம், அடுத்தவங்க செஞ்சா அதர்மம்லாம் சொல்லக்கூடாது. எல்லா அந்த ஊழல் அதைத்தான் நான் சொன்னேன்.
0: மோசம் தண்டிக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை தான் மேடம் ஜெயலலிதான்னு ஒரு ரோல் மாடல்னு சொல்லி இன்றைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் சொல்றாரு.
1: அவர் எதுக்கு ரோல் மாடல்? அவர் சொல்றார் ஊழல் மற்ற விஷயங்கள் சொல்லலாம். சில விஷயங்களை முன்னாள் முதல்வர் ஸ்டாலினே பாராட்டி இருக்காரு. இந்த அம்மாட்ட துணிச்சல் இருக்குது, இதெல்லாம் செய்யறாங்க. அதனால ஒவ்வொருவரும் பாராட்டுறது என்னன்னா, ஒரு ஒரு பக்கம் இல்ல, ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. ஒரு
0: பக்கத்தை ரெண்டு பக்கம் இருக்கு.
1: அதான்
0: சொல்றேன். அப்ப நீங்க திமுக அதிமுக வரும்போது மட்டும் திமுக பார்ப்போம், தாவேக்கா பார்க்கும் போது மட்டும் ரெண்டு நாணயத்தோட ரெண்டு பக்கம்
1: திரும்பவும் சொல்றேன். தாவேக்கா ஆட்சி வந்து 1.5 மாசம் என்ன ஊழல் வந்துச்சு, யார் ஊழல் கதைபடிந்தவர்கள் சொல்லுங்க, தவறாகணும் சேர்க்கணும். அதே மாதிரி அது குட்கா ஊழலா இருக்கட்டும், அதையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். இவர்களை சேர்த்து இவர்களுக்கு எந்த பதவி கொடுக்கூடாது, நான் தொடர்ந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன். அது தாவேக்காவாக இருந்தாலும், அதாவது தாவேக்காவா இருந்தாலும் அதை தான் செய்யணும். அது மாற்று கருத்து இல்ல.
0: இப்போ இவங்க தேர்தலில் அப்ப நிக்க மாட்டாங்களா? விஜயபாஸ்கர்கள் ரெண்டு பேரும்
1: மக்கள் எஜமானர்கள் அவங்க வாக்களிக்கிறாங்களா இல்லையான்னு தான் பாக்கணும். தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு தான். இன்னைக்கு கூட தாவேக்கா வந்திருக்கு, எந்த தீர்ப்புல வந்திருக்கு? இன்னைக்கு அதிகமான இடங்கள்ல திமுக வெற்றி பெற்றிருந்தா திமுக தான் ஆட்சி போட்டிருக்கேன். அதனால மக்கள் தீர்ப்பு. ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு கட்சி எடுக்கக்கூடிய முடிவுகள், இந்த ரெண்டு தான் பார்ப்பாங்க பொதுவா. அந்த அடிப்படையில் நீங்க பார்க்கும் பொழுது இந்த ஆட்சி இன்னைக்கு வரை ஊழல் செய்யல, ஊழலை கரைவதற்கான முயற்சி எடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, முந்தைய அரசு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த மகளிர் உரிமை திட்டமா இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமா இருக்கட்டும், எல்லாத்தையும் செய்யறாங்க. ஒரு மாசத்திலேயே முந்தைய அரசுகள் செஞ்ச விவசாயிகளுடைய கடனை ரத்து பண்ணிருக்காங்க ஒரே மாசத்துல.
0: அதுலயும் வந்து பிராமிஸ் பண்ணதை வந்து டெலிவர் பண்ணலன்னு சொல்லி விமர்சனம் வந்து பல இடங்கள்ல வந்து மாநிலம் முழுக்க வந்து விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. பேசணும், அதாவது அவங்க மேல வழக்கு இருந்தாலும் வழக்கெல்லாம் வந்து சரியான முறையில வந்து ட்ரையல் நடக்கும், அவங்க எதுவும் தண்டிக்கப்படல சொல்றாங்க. அதிமுக பதவி கொடுக்கலையா பறிச்சிருச்சு.
2: சன் நியூஸ் நேயர்களுக்கு
0: வணக்கம்.
2: முதல்ல ஃபாதர் இவர் நம்ம ஃபாதர் சொன்னதுக்கு சில கேள்வியை கேட்டுட்டு இதயத்துல்லா சொன்னதுக்கும் சில பதிலை சொல்லிட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு வரங்க. அதாவது இதோ ஜனநாயக படுகொலைகளை இந்தியாவில் நிகழ்த்தினது பாஜக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஃபாதர் பேசுனது அவருடைய சார்பு நிலையை காட்டுது. கேரத்தால 102 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட் போன்ற மாநிலத்தில் இருந்த அரசுகளை கலைத்த காங்கிரஸ் திரு என் டி ராமராவுக்கு எதிராக அன்னைக்கு இருந்த சங்கர் தயாள் சர்மா அப்படிங்கிற பின்னால் ஜனாதிபதியான அன்னைக்கு கவர்னரை வச்சு அவருக்கு எதிராக பண்ண அரசியல் அட்டூழியங்கள் மற்ற கட்சியை உடைச்சதுல வந்து காட்ஃபாதர் காங்கிரஸ் அந்த வழியில அப்ப என்ன பிஜேபி வருதுன்னு சொல்லாம ஒழிய காங்கிரஸ் ஏதோ அப்படியே வந்து யோகிய சிகாமணிகள்ங்கிற மாதிரி பேசுறாரு. அப்புறம் இதயத்துள்ள ஒரு விஷயம் சொன்னார், திரும்பி வந்த நல்ல பிள்ளைகளை எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கணும். ரொம்ப சரி, இவர் அடுத்த கட்சியில உட்காந்து அட்வைஸ் பண்றாரு. மல்லிகார்ஜுன கார்கேங்கிற டம்மிக்கு எதிராக போட்டிட்டு சசிதாரூர் அதே மாதிரி நீங்க கட்டி அணைச்சு இன்னைக்கு ஆர்வம் அப்படியே ஆற தழுவிக்கிறீங்களா? சசிதாரூர் அந்த கட்சியில் இரண்டாம் தர குடிமகனாக நடத்த போறார். இவர் முதுகுல 1000 அழுக்க
1: வச்சுட்டு
2: பேசுறப்ப நாகரிகத்தோட கொஞ்சம் நீங்க அடங்குங்க, நான் பேசி முடிச்சிடறேன். அப்புறம் திமுக ஆட்சியில யாரு இந்த கொரோனாவில் கொள்ளையடிச்ச விஜயபாஸ்கர், பஸ்ல கொள்ளையடிச்ச விஜயபாஸ்கர் மேல போட்ட வழக்கெல்லாம் பொய் வழக்குன்னு எனக்கு முன்னாடி பேசின தாவேக்கா நம்ம குழந்தை அரசன் பேசினாரு. வாஸ்தவங்க ரொம்ப சரிங்க, ஒரு விதத்துல அதிமுக நல்லது. பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு போய் கரூர்ல பாட்டு பாடினாரு இன்னைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய். அப்ப அதே திமுக அரசு தானே செந்தில் பாலாஜி மேலேயும் அந்த வழக்கு போட்டுச்சு, அப்ப அதுவும் பொய் வழக்கு அப்படின்னு குழந்தை அரசன் சொல்வாரா அப்படின்னு அவரை முதல்ல கேட்டு சொல்லுங்க. இது என்ன பேச்சுங்க, தூய சக்தியா? அதே மாதிரி நீங்க தலைப்பு கொடுத்தீங்க, அதையே நான் மாறுபடுறேங்க. தனித்தன்மையை இழக்கிறதா தாவேக்கானா? எனக்கு புரியல சார், அதுக்கு என்ன தனித்தன்மை இருக்குது? கார்த்திகேயன் கழுதை பேரம் இப்ப நடப்பது, குதிரை பேரம் அல்ல நடப்பது, கழுதை பேரம். சொந்த கட்சியில உண்டு கொளுத்து அரசியல் பேர் வாங்கி முகவரி வாங்கி ஊட்டு நிறைய பணம் சேர்த்துட்டு அந்த கட்சி தோத்து போன உடனே எந்த பக்கம் போனா காத்தடிக்க, எந்த பக்கம் போனா நம்ம சம்பாதிக்கலாம், உண்டு கொளுத்து. என்ன இப்ப எல்லாம் அதிமுக வளர்ந்து வெளியேறின காமராஜர்களா? இவங்களா கக்கனா, ராஜாஜியா? உஞ்சித்து ஒருவேளை உணவுன்று மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று பணியாற்றத்துக்கு போற இந்த புண்ணியவான்களை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், குழந்தை அரசன் இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. உண்மையாலுமே நாங்க விஜய ஈர்க்கப்பட்ட ஒரு வாழும் காமராஜராக இந்த 1.5 மாசத்துல தெரிகிறாரு, வாழும் எம்ஜிஆராக எங்களுக்கு தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் அந்த 1.5 மாசத்துக்குள்ள போய் பனையூர்ல ஏதோ கூட்டம் கூட்டமா போய் அந்த விக்கெட் கேட்ல போய் முண்டி அடிச்சு உளுந்து ஏறி வேட்டி அவரை உள்ள ஓடி போய் நிக்கிற அந்த கொள்கை வீரர்களுக்கு பதிலா குழந்தை அரசன் உறுதிமொழி தரட்டும். இவங்க எல்லாம் நிச்சயமா வந்து ஒரு 2 ஆண்டுகள் விஜய் தலைமையை ஏற்று விஜய்க்கு பின்னாடி நின்று விஜய்க்காக பாடுபட்டு தியேட்டர்ல விசில் அடிச்சு தியேட்டர்ல வந்து ரீல்ஸ் விட்டு அவருக்காக பச ஒட்டி போஸ்டர் ஒட்டின அவங்க பின்னாடி 3 வருஷம் இவங்க எல்லாம் வேலை செய்யட்டும். 3 வருடம் கழித்து இவங்களுக்கு எந்த பொறுப்பும் தர்றோம், அது வரைக்கும் விஜய் தலைமையில் இவங்க பணியாற்றுட்டுன்னு சொல்ல சொல்லுங்க சார். சத்தியமா இவங்க கொள்கைக்காக போனாங்க சார், நானுமே போறேன் சார். வந்தவங்களுக்கு அதிமுகல இருந்து போன இந்த கொள்கை சித்தர்கள் வாழும் காமராஜர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் 3 வருடத்துக்கு எந்த பதவியும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல சொல்லுங்க. நாளைக்கே
0: திரு மணிகண்டன் இன்னைக்கு விஜயபாஸ்கர் பேசும்பொழுதும் சரி, இல்ல இதயத்துலாவோ இல்ல தாவேக்கு ஆதரவுல பேசக்கூடியவர்கள் தொடர்ந்து சொல்றாங்கல்ல, நாங்க தவறு பண்ணிட்டோம், மாத்தி ஓட்டு போட்டு திருப்பி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வந்தோம், நீங்களும் ஏத்துக்கிட்டீங்க, எதற்காக பதவி எப்படுங்க நீங்க எங்களுக்கு வந்து புறக்கணிக்கிறீங்க, அங்கீகாரத்தை வந்து கெடுக்கிறீங்க, எங்களுடைய அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குறீங்க, அதனால விஜயனுடைய நல்லாட்சியினால வர்றாங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது உங்களுக்கு ஏற்புடையதா இல்லையா? எடப்பாடி வந்து சரியான தலைமையா இல்ல, அவர் வந்து ஒரு தனி மனிதரால் அந்த கட்சியை சீரழியுது அப்படின்னு திரு விஜயபாஸ்கர் அவர் சொல்றதோ, இல்ல தாவியக்காவுக்கு போன முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் சொல்றது, அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு தாவியக்கா சொல்லுது இல்ல?
2: நேத்து பிறந்த பச்சிலங்குழந்தைய கேட்டா கூட காரி இவங்க மூஞ்சில துப்பும், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறேன், கட்சியோட நிலைப்பாடு தாவேக்கு அவ எடுத்து சட்டசபையில ஓட்டு போடுங்கன்னு, அதை மீறி கொறடா உத்தரவை மீறி விஜய் கிட்ட போய் என்ன வாங்கணுமோ அதை வாங்கிட்டு கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்து பொதுச் செயலாளரை பொதுவெளியில அசிங்கமா பேசி, ஒரு காலத்துல பன்னீர்செல்வத்தை சேர்த்த மாட்டேங்கிறாரு, சசிகலாவை சேர்த்த மாட்டேங்கிறாரு, தினகரனை சேர்த்த மாட்டேங்கிறாருன்னு சொன்னாங்க, சரி வாங்கப்பா அப்படின்னு மன்னிப்பு கடிதம் கொடுத்தோன்னு எல்லாத்தையும் சேர்த்துறேன்னு வந்தால கதாநாயகனாத்தான் கிழிப்பானுங்களாமா? இவங்க ஆலமரம் மாதிரி அந்தந்த மாவட்டத்துல வளர்ந்து திமுகவில் எப்படி அந்த மாவட்ட செயலாளர் மீறி வர முடியாதோ அது வெளியில கண்ணுக்கு தெரிஞ்சது. கண்ணுக்கு தெரியாம இவங்க பெரிய ஆலமரமா வளர்ந்து எந்த அடுத்த தலைமுறையும் வளரோடாம இருந்து போய் இத்தனை துரோகத்தையும் பண்ணிட்டு திருப்பி வந்தா இவருக்கு அப்படியே கூப்பிட்டு அந்த மாவட்ட செயலாளர் கொடுக்கணும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி போட்ட புதிய மாவட்ட செயலாளர் இளரத்தை தூக்கி அவனை வெளியே போடணுமா? என்ன இவங்க அந்த அளவுக்கு பெரிய
0: வேலுமணி, நீங்க கொடுக்கற போஸ்ட் வேண்டாம், துணை பொதுச் செயலாளர் வேண்டாம், எஸ்பி வேலுமணி சொல்றாரு, அத்த விஸ்வநாதன் போஸ்ட் வேணான்றாரு, கேபி அன்பழகன் வேணான்றாரு, நீங்க குடுக்கற போஸ்ட் வேண்டாம், மாவட்ட செயலாளர் என்ன நம்பி வந்து அவங்களை விட்டுட்டு வர முடியாதுன்னு அவங்க கூட இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளுக்கு துணையா நிக்கிறேன், போஸ்ட் வேண்டான்றாங்களே, நீங்க தான் சொல்றீங்க விஜய் கிட்ட குடுக்கறத வாங்குறத வாங்கிட்டு அது என்னன்றது நீங்க தான் வளர்க்கணும்.
2: அப்பதான் சொல்றேன், போய் சேர்ந்த யோகியனுங்கெல்லாம் ஒரு மூணு வருஷத்துக்கு எங்களுக்கு எந்த பொறுப்பு வேண்டாம், நாங்க விஜய் எம்ஜிஆரா பார்த்துதான் வந்து சேர்ந்தோம், அப்படியே விஜய் வந்து ஆண் உருவில் இருக்கும் அம்மா அதனாலதான் வந்து சேர்ந்தோம்னு அறிவிக்க சொல்லுங்கள. இந்த யோகியவான்கள
0: சொல்றாங்க, வாலும் எம்ஜிஆர் தானே சொல்றாங்க அவங்க, விஜய் பாஸ்கர் வாலும் எம்ஜிஆர்,
2: அதுக்குள்ள ஒன்றரை மாசத்துக்குள்ள வாழும் எம்ஜிஆரா தெரியுறாமா? நாளைக்கே அறிவிக்க சொல்லுங்க. ஏப்பா ரெண்டரை வருஷத்துல மூன்றரை கட்சிக்கு போன யாரு நம்ம அந்த வளர்த்தி பையன், அவர் பேர் எனக்கு டக்குன்னு அமைச்சரா இருக்கிறாரு, அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, அவரு ரெண்டே முக்கால் வருஷமே அரசியல் அனுபவம் உள்ள புஷியானது முன்னாடி போய் உங்க மானம் மரியாதை உங்களுக்கு எதுவும் இல்லைன்னு வச்சுக்க, சுயமரியாதை எதுவுமே கிடையாது, வயிற்று பிழப்பு அரசியல் பிழப்பு, அது என்னடா போறப்ப கல் எடுத்து எடப்பாடி பழனிசாமி மேல எரிஞ்சிட்டு போகணும்ல, உங்க ஒரு காலத்துல யாரையும் மன்னிச்சு ஏத்துக்க மாட்டேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி வா ஏத்துக்கிற மாநிலத்துல பொறுப்பு தரங்கிறப்ப எனக்கு பின்னாடி இருக்கிற 30 பேர் யார் சார் நீங்க? தலைமை கழக செயலாளர் உங்க பின்னாடி 30 பேரை செட்டு சேர்த்து கட்சிக்கு முன்னாடியே லாட்ரி குரூப்போட சேர்ந்து அதிமுகவை சப்பி தவறி ஜெயிச்சு வந்தா கூட எடப்பாடி அந்த இடத்துல இருந்து நகர்த்தணும், தோத்து போனா விஜயோட போறேன்னு முன்கூட்டியே திட்டமிட்ட இந்த கயவர்கள் வேலுமணியே வெளியே போ, இந்த கட்சி சுத்த சார் இனிமேல் அதிமுகவுக்கு இழக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை சார், லோ லெவலுக்கு வந்துருச்சு. ஆனால் அதிமுகவுடைய வாக்கு வங்கி பாதிக்கப்பட்டிருக்குதா? அதிமுகவில் உண்டு கொடுத்த இந்த மலை புழுக்கள் பயன்படுத்திக் கொண்டு இரண்டாம் கட்டத்தில் இருந்து இளைஞர்களை 40 வயதுக்கு உட்பட்டவர்களை பொறுப்புக்கு கொண்டு வந்து இந்த துரோகிகளை எல்லாத்தையும் வெளியேற்ற இடத்தில் பெறணும், கட்சி நித்தியமா ராஜிநாட போடும்.
0: நன்றி திரு ராஜகம்பீர்.
3: அது தாவேக்காவுக்கு வந்து தனித்தன்மைன்னு ஒண்ணு இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்காது. ஏன்னா அவங்க திமுகவிற்கு மாற்று அதிமுகவிற்கு மாற்று என்பதை அறிவித்து விட்டுதான் அவங்க அரசியலுக்கு வர்றாங்க. ஏறத்தாழ நீங்க கடந்த காலங்களிலே விஜயகாந்த் அவர்கள் இதே மாதிரிதான் வந்து மக்களோட வந்து ஆண்டவனோட கூட்டணி அப்படின்லாம் சொல்லி அவர் வந்தாரு. ஆனால் அதிமுக கூட்டணிக்குள்ள போனதற்கு பின்பு அவருடைய தனித்தன்மை காணாமல் போய் அரசியலே ஏறத்தாழ வந்து தேமுதிக ஒரு தேய்பிரை காலத்திற்கு போனதற்கு அந்த முடிவு ஒரு காரணமாக இருந்தது. அதே மாதிரிதான் இப்ப நீங்க அதிமுகவாக தாவேக்கா மாறுகிறது என்றால் ஏற்கனவே அதிமுக இருக்கிறது, எதற்கு இன்னொரு அதிமுகன்னு ஒரு மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா?
0: அவங்களும் அதானே சொல்றாங்க, தாய் வீடு அங்க நேச்சுரலாவே எல்லாரும் இங்க வர்றாங்க
3: அரசியல் இந்த அதிமுக என்கிற இந்த கப்பல் இனி கரை சேராது, இது அதிகார மையமாக இனி மாறாது, மூன்றாவது இடத்துக்கு நகர்த்தப்பட்டு விட்டது, இரண்டாவது இடத்துல கூட இல்ல, எதிர்கட்சி வரிசையில் இருந்தது மூன்றாவது இடத்துக்கு நகர்த்தப்பட்டு விட்டது, மூன்றாவது இடத்துக்கு வரும் என்று சொல்லப்பட்ட தாவேக்கா முதன்மை சக்தியாகி விட்டது, எனவே தமிழ்நாட்டிலே இருதுருவ அரசியல் தான், தாவேக்காவா திமுகவா என்கிற நிலைப்பாட்டுக்குள் போனதற்கு பின்பு அதிமுக தேராதுன்னு இவங்க எல்லாம் வந்து அந்த அந்த ஒரு அந்த மூழ்கிற கப்பல்ல இருந்து அவங்க குதிக்கிறாங்கன்னு தான் நான் பாக்குறேன்.
0: என்ன காரணத்துக்காக அவங்க அப்படி வர்றாங்கன்னு சொல்லிட்டீங்க, இப்ப அதங்களை சேர்த்துக் கொள்ளக்கூடியவர்களை
3: சேர்த்துக் கொள்ளக்கூடியவனா? ஏற்கனவே தாவேக்கா தூய சக்தியா இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. ஏற்கனவே ஒரு லாட்டரி மாபியாவுடைய கண்ட்ரோல்ல இந்த கட்சி இருக்கிறது. நீங்க வந்து அந்த ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சின்னு இவங்க விமர்சனம் செய்யறாங்கல்ல,
4: ஏறத்தாழ மார்டின் ஃபேமிலியினுடைய ஆட்சி தான் இங்க நடக்குது. நீங்க அதிமுகவுக்குள்ள போய் லீமா ரோசன் ஒருத்தங்களை திடீர்னு வந்து கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை திடீர்னு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க, அவங்க தான் ஒருங்கிணைக்கிறாங்க, அவங்க தான் செலவு பண்ணாங்க. மகளிர் அணி மாநாடு நடக்குதுன்னா அவங்க தான் முதன்மையா இருக்கிறாங்க,
0: அவங்க துணை செயலாளர்.
4: ஆமாங்க, அவங்க எது எப்படி திடீர்னு துணை செயலாளர் ஆக முடியும்? அவங்களுக்கு அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப ஏற்கனவே அது ஒரு மாஃபியா கும்பல் தான் இங்க இயங்கி கொண்டே இருக்கிறது. அது எப்பொழுதுமே சுயசக்தியா இருந்ததே இல்லை. அது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிம்ப அரசியலை அவர்கள் மையப்படுத்தி எப்படியாவது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு வகையில போய் சேர்ந்திருக்காங்க. இப்ப கூட அவங்க 35% தான், அவர்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் 65% இருக்கிறாங்க. திமுக அதிமுக வேணாம்னு சொல்றவங்க அந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏறத்தாழ 65% வாய்ப்பு இருக்கு. இன்னும் அதற்கான ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க.
0: இது அவங்களை பாதிக்குமா? ஏன்னா ஜெகத் கஸ்பர் அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு, இதனால எல்லாம் எந்த ஒரு ஒரு பொருட்டே இல்லைன்ற நிலைக்கு இன்றைய சமகால அரசியல் போயிடுச்சு. அது ஒரு வருத்தத்தோட அவர் பதிவு பண்ணாரு. அப்ப இதனால எந்த பிரச்சனையும் வராது, நம்ம ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம் தான் சேர்த்துக்கிறாங்க.
3: இல்ல அப்படி சொல்ல முடியாது. அதாவது எப்படின்னா பிம்ப அரசியல் என்பது எப்போது வேண்டுமானாலும் வீழும். ஏன்னா நீங்க நான் நம்ம கடந்த கால வரலாறுக்காக சொல்றேன்,
0: எல்லாமே வீழும். பிம்ப அரசியல் வீழும்,
4: பிம்ப அரசியல் நிச்சயமா வீழும். ஏன்னா நீங்க வந்து இது எம்ஜிஆர் காலம் கிடையாது, அன்னைக்கு வந்து வேற ஊடகங்களே இல்லாத ஒரு காலம். அப்ப ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு அவருடைய பிம்ப அரசியல் நின்று விட்டது என்பதனாலேயே விஜயனுடைய அரசியலும் அதே மாதிரி 10 வருஷம் ஓடும், 15 வருஷம் ஓடும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க. நான் அப்படி நான் நினைக்கல. நானு நீங்க வந்து கத்தி எடுத்தவன் கத்தியால சாவேங்கிற மாதிரி நீங்க பிம்ப அரசியலை உருவாக்கிறோம். அதே பிம்ப அரசியல் வாட்ஸ்அப்பில் வந்ததே வரலாறுங்கிறத நீங்க நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஏன் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல? எதுல உருவானார்களோ அதுலேயே அவர்கள் வந்து அழிவை சந்தித்தார்கள். அதே நிலைமைதான் இவருக்கு வரும். சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல இவர்கள் பரப்புகிற எல்லாமே பொய்யா பேசுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. ஆதவர்ஜனா சொல்றாரு, காவல்துறையை அனுப்பிதான் வந்து கொண்டு விட்டாங்க கரூர்ல இருக்கக்கூடிய 41 பேரங்கிறாரு. அப்ப காவல்துறை என்ன கூலி கிடையாது? இப்ப காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டு இருக்கு? முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல தானே இருக்கு. காவல்துறை மீது கொலைப்பழி சாட்டுவதா? நீங்க திமுக மேல கொலைப்பழி சாட்டுறீங்க.
0: வழக்கு நிலுவையில் இருக்கு, சிபிஐ விசாரணை.
4: எரிசல் மரணம்னு உலகத்துக்கே தெரியாது, ரகசியமாக நடந்த மர்ம மரணம் அது. எல்லாரும் முன்னிலையிலயே ஒரு 28,000 பேர் கூடுனா ஒரு வெட்டவெளி மைதானத்துல தான் நெரிசல் மரணம் நிகழ்ந்தது.
0: அவர் ஒரு சதி கோட்பாட்டை முன்வைக்கிறார்.
4: சதி கோட்பாட்டை திமுக வந்து ஒரு பொருட்படுத்தாமல் விட்டத ஒரு ஒரு பக்கம் அது உண்மை மாதிரியான தோற்றத்தை அவர்கள் உருவாக்கிட்டாங்க. பதில் சொல்லாம விட்டதனுடைய விளைவு இன்றைக்கு மறுபடியும் அவங்க ஒரு பொய் சொல்லி அந்த அதிகாரத்தை அவர்கள் அடைந்ததுனால மறுபடியும் அந்த பொய்யை வந்து நிலைநிறுத்த பாக்குறாங்க. தொடர்ச்சியாக சொல்லப்படக்கூடிய பொய். இப்ப நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா பாஜக ஸ்டைல் தான் அது. தொடர்ச்சியாக ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்வதன் மூலமாக அதை உண்மையாக மாற்றுகிற ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரத்தை தான் இன்னைக்கு வந்து ஆதவர்ஜனா போன்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்.
0: அதை தான் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், திமுக அதிமுக கூட்டணின்றது ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரம், அதை வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னு.
4: இல்லங்க, நடக்காத ஒன்றை நடந்ததாக சொல்லி அதை ஒரு காரணமாக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா திமுக அதிமுக வந்து ஒன்று சேர சிந்தித்தது, அது நடைமுறைக்கு வரல, சிந்தித்தது ஒருவேளை குற்றம் என்றால் அந்த குற்றத்தை எம்ஜிஆரே செஞ்சிருக்கிறாரு. எம்ஜிஆர் வந்து திமுக அதிமுக இணைய வேண்டும் என்பதற்கு வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து அவர் சிந்தித்திருக்கிறாரு, அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது, அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது.
0: பிஜு பட்நாயக் பேசியிருக்காங்க.
4: அப்ப அதுதான் காரணம்னா நீங்கள் எம்ஜிஆர் எதிர்த்துதான் அரசியல் செய்யணும்னு அர்த்தம். நீ அதிமுக விஜயபாஸ்கர் இன்னைக்கு 2 விஜயபாஸ்கரும் இதை குற்றச்சாட்டா சொல்றாங்கன்னா அவர்கள் எம்ஜிஆருக்கு எதிராக பேசுறாங்கன்னு அர்த்தம். அவங்க அதிமுகவுக்கு எதிராக பேசல, அவங்க எம்ஜிஆருக்கு எதிராக பேசுறாங்க. ஏன்னா எம்ஜிஆர் அந்த முயற்சியை செய்தவர் தான் என்பதுதான் கடந்த கால வரலாறு.
0: பேசுவோம். இதற்கிடையில மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்டிருந்தோம், தாவேக்காவில் விராலிமலை விஜயபாஸ்கர் கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் இணைந்திருப்பது பற்றி. அதுல மக்கள்கிட்ட ஒரு கருத்து வச்சிருந்தோம், அதுல கட்சி பலம் பெறும் என்று 23% பேரும், தாவேக்கா பெயர் கெடும் என்று 49% பேரும், எந்த தாக்கமும் இருக்காது என்று 28% பேரும் எக்ஸ்தலத்தில் கூறியிருக்காங்க. கருத்து தெரிவித்த மக்களுக்கு நன்றி. இதையோட சேர்த்தே வந்து இறுதி கருத்தை பதிவு பண்ணிடுங்க. திரு மணிகண்டன், உங்களுடைய இறுதி கருத்து மக்கள் கருத்தோட சேர்த்தே நீங்கள் உங்க கருத்தை சொல்லலாம்.
2: மக்கள் கருத்து தான் இதுல பெருசா எடுத்துக்கலீங்க, எல்லாம் மக்கள் இந்த சினிமா துறை போதையிலேருந்து கொஞ்சம் வெளியே வரட்டும், அப்புறம் அந்த கருத்தெல்லாம் பேசலாங்க. ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், மரியாதைக்குரிய முதலமைச்சருக்கும் தாவேக்காவுக்கும் சொல்றேன், ஆள் பிடிப்பது என்பது ஒரு வழி பாதை அல்ல. இந்த மாதிரி காமிச்சு ஆளை பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு வழி பாதை இல்லை, பொறுத்திருந்து பாருங்க, அதுக்கான விலையை நீங்களும் கொடுப்பீங்க அப்படின்னு ஒன்று சொல்றேன் சார். திமுகவோட சேர்ந்து அதிமுக ஆட்சி எடுக்க ஒரு முயற்சி எடுத்தது, அதற்கான ஒரு பூர்வாங்க பேச்சு நடத்துதுங்கிறது என்ன பொறுத்த மட்டும் இல்ல அதிமுகவு தற்கொலைக்கு சமம், ஆனா ஒரு வாதத்துக்காக வச்சுக்கிறேன் சார். சரி, அப்படி ஒரு முயற்சி எடப்பாடி பழனிசாமி பண்ணினார் அப்படின்னு சொன்னா அடுத்து ஒரு முயற்சி திரும்ப யாரு, இந்த பஸ் விஜயபாஸ்கர், இன்னைக்கு போன இன்னொரு கொரோனா கொள்ளையடிச்ச விஜயபாஸ்கர், வேலுமணி எல்லாம் சேர்ந்து இன்னொரு திட்டத்தை வச்சாங்க. என்னன்னா சட்டமன்ற உறுப்பினரே இல்லாத திருமாவளவனை முதலமைச்சராக்கி அதுல நாங்கெல்லாம் மந்திரி ஆயிடுறோம், அதுக்கு திமுக ஆதரவு கொடுக்கலாமா? இது சாத்துல ஏதோ ஒரு இது இருத்தாப்படி ஊத்துன்னு கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, எடப்பாடி பழனிசாமி திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைச்சு முதலமைச்சர் ஆனா அது கொலைபாதகம், கொலைபாதகம் தான் நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இவனுங்க மந்திரி ஆகணுமா திமுகவோட ஆதரவுல, என்ன நிலைப்பாடு போறதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறானுங்க, வேண்டாத பொண்டாட்டி இனிமேல் புள்ள பொக்க முடியாதவ அப்படின்னு பழி சொல்றாங்க, காலம் பதில் சொல்லும், காத்திருந்து பதில் சொல்லும், அரசியல் அனாதையாக போகிறார்கள். பீஸ்ட் கொடுப்பார்னு போன இவங்களுக்கு எல்லாம் பீஸ்ட் அவங்க கோர முகத்தை காட்டுவார், நடு வீதியில நிக்க போறாங்க, நடு ரோட்ல நிக்க நின்று அடிபட போறாங்க.
0: நன்றி, உங்களோட கருத்துக்கு நன்றி. திரு குழந்தை அரசன், உங்களுடைய நிறைவு கருத்து. தனித்தன்மையே இல்லாத கட்சி தான் தாவேக்கா.
5: ஆமா ஆமா, மணிகண்டனுடைய பேச்சில் வந்து இவ்வளவு ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா தாவேக்கா மாதிரி இவ்வளவு ஒரு வன்மமா வக்கரமா வந்து கடுமையான சொற்கள்லாம் பயன்படுத்தி பேசுறாரு பொதுவெளியில, இவ்வளவு பெரிய இது வந்து ரொம்ப வந்து ஏற்க முடியாது. ஒன்று நான் இருந்தாலும் ஒரு செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், இந்த கேள்விகளை எடப்பாடி கிட்ட இது வரைக்கும் மணிகண்டனை ஏன் கேட்கலன்றது ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன். ஒன்று, ரெண்டாவது திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணதா இல்லையா, அதுக்கு மூலம் பதிலுக்கு வாங்க. ஐஎம் தலைவர் பேராசிரியர் சொன்ன பதிலுக்கு இது வரைக்கும் மறுப்பே தெரிவிக்கல, திருமாவளவன் அவர்கள் சொன்ன பதிலுக்கு இது வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கல. சோ உங்க கட்சியில நடந்த பிரச்சனைகளை பத்தி இதுவரைக்கும் குற்றச்சாட்டு வைத்து விஜயபாஸ்கரோ எம்ஆர் விஜயபாஸ்கரோ இன்னும் பிறர் சொல்லுவதற்கான பிரச்சனையை பற்றி இதுவரைக்கும் எந்த பதிலையும் எடப்பாடியும் சொல்ல, நீங்க அதை பத்தி கேட்கல. கிராமத்தில் ஒரு
0: சொல்லிட்டாங்க திமுக
5: மொத்தம் இதுதான் இது. அப்ப விஜயபாஸ்கர் வந்து பஸ் ஊழல் பண்ணாரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் சி விஜயபாஸ்கர் கொரோனா அடிச்சாரு, எல்லாம் யாருடைய காலத்தில் அடிச்சாங்கன்ற முதல்ல குற்றச்சாட்டு. அப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய பங்கு என்ன, முதலமைச்சருடைய பங்கு என்ன என்பது குறித்து திரு மணிகண்டன் அவர்கள் அதை பதில் சொல்லாமல் விட்டுட்டு போறாரு. அந்த ஆட்சியினுடைய தலைமை பீடத்தில் இருந்தவர்கள் அது வரைக்கும் கை கட்டி வேடிக்கை பார்த்தாங்களா, அல்லது அவங்களுக்கு அதுல என்ன பங்கு என்பது குறித்து விளக்கமும் அவர் சொல்ல விட்டதோ எனக்கு ரொம்ப
0: கேட்டதுனால இது நீங்க கேட்டதுனால ஒரே கேள்வி, இதை குறித்து வந்து அதிமுக திமுக தலைமை விளக்கம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இவங்களாதான் வந்து திருமாவளவன் சொன்னது ஐயுஎம்எல் சொன்னதுக்கு பதிலே சொல்லலையே, திமுக தலைமை அதிமுக தலைமையும் சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே. அப்போ விஜய் எங்களை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நான் வந்து உங்களை பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறத உறுதிப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னதா திரு வைகோ அவர்கள்
5: சொன்னாங்க.
0: அவர் கிளாரிபிகேஷன் கொடுத்தாரு, அவர் மறுப்பு சொல்லல, அவர் மறுப்பு சொல்லல. அதுக்கப்புறம் பிரச்சனை வருதுன்னு உள்வாங்கிக்கீங்க, கேள்வி உள்ள வாங்கிக்கீங்க குருதயரசன். அப்போ திரு வைகோ சொன்னதுக்கு அப்புறம் அமைதியா தானே விஜய் இருந்தாரு, அப்ப விஜய் ராஜினாமா பண்ணிட்டு குழந்தை குதிரை பேரை பண்ண சொல்லி அவரே சொன்னாருன்னு அந்த குற்றச்சாட்டுலயும் உண்மை இருக்குன்னு ஏத்துக்கலாமா? அவர் பதில் சொல்லாத வரைக்கும் அது உண்மை இருக்கா?
5: இப்ப விஷயத்த சொல்றாங்க, அவங்களே மறுத்துட்டாங்க.
0: அவர் மறுக்கல, அவர் மறுக்கல, அவர் கிளாரிபிகேஷன் கொடுத்தாரு. குழந்தை அரசன், நான் வேணா உங்களுக்கு பேர் பண்ணி காட்ட சொல்றேன், வைகோ கிளாரிஃபை பண்ணாரு, அவர் மறுக்கறீங்க.
5: அப்படி சொல்லல, அவரே நான்
0: அரசன்
5: சொல்லிட்டாரு.
0: திரு குழந்தை அரசன் ஒரு நிமிஷம் கேளுங்க,
5: அவர் சொல்லி இருக்கிறாரு.
0: திரு குழந்தை அரசன் ஒரு நிமிஷம் கேளு, காது கொடுத்து கேளுங்க. அதாவது அவர் ரொம்ப தெளிவுபடுத்தினாரு, நான் போய் கேட்டேன் நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணுங்கன்னு கேட்டேன், அதுக்கு நேரா இருக்கும் போது நான் வந்து நேரா இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லி சொன்னதா, இவர் தான் ராஜினாமா பண்ண சொன்னதா வந்து திருப்பி அதை மாத்தி சொன்னார். அப்போ ஏதோ ஒரு டேமேஜ் கண்ட்ரோலுக்காக அவர் மாத்தி சொல்றாருன்றது ரொம்ப தெளிவா
5: தெரியும்.
0: திருமாவளவன்
5: அவர்களோ ஐயம் தலைவர் பேராசிரியரோ சொன்ன பதிலுக்கு இது வரைக்கும் அவங்க
0: திமுக சொல்ல அதிமுக சொல்ல அவர் தெளிவுபடுத்தி இருக்காரு. அப்ப அதான் உண்மை, நீங்க ஏத்துக்கிறீங்களா?
5: அந்த இடையில் சிலர் யார் என்பதுதான் இங்க
0: பிரச்சனை. திமுக
5: அந்த கூட்டத்தில் நடந்தது
0: என்னன்றதான்
5: இருபத்தஞ்சு எம்எல்ஏ தனியா வந்தப்ப அவங்க தான் ஓபனா உடைச்சிட்டாங்களே. இப்ப பதில் இங்கதானே வரணும். அதிமுக பலம் இழந்து கொண்டிருக்கிறது சொன்னால் நாங்க அதிமுக பலம் இழக்குன்னு நான் நினைக்கல. நினைக்கிற ஆள் கிடையாது. அப்படி தமிழ்நாட்டை அப்படி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் சமூக நீதி பற்றி பல்வேறு காரியங்களை நிறைவேற்றிய ஒரு ஒரு கட்சி, பெரிய கட்சி,
0: நிறைவு கருத்து
6: இங்கு திரு மணிகண்டன் அவர்கள் சொன்ன ஒரு சில கருத்துக்களில் நான் உடன்படுகிறேன். முதலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இப்படிப்பட்டவர்களால் நிரப்பப்பட்டிருக்க கூடாது. காரணம், தமிழகத்தை 6 முறை ஆண்ட ஒரு கட்சி, 30 ஆண்டுகள் இங்கு ஒரு உறுதியாகவும் தன்னம்பிக்கையும் அரசியல் தன்னம்பிக்கையோடும் ஆட்சி செய்த ஒரு கட்சி. எனவே அந்த கட்சி களத்தை விட்டு உடனடியாக அகன்றுவிடும், இல்லாமல் போய்விடும் என்று எண்ணுவதும், ஒரு சிலரை இழுத்துக்கொண்டும் ஈர்த்துக்கொண்டும் வருவதாலேயே அந்த கட்சியை நீங்கள் ஒரு தேர்தல் களத்தில் ஒருவராக இல்லாதபடியே பலவீனப்படுத்திவிட முடியும் என்று நினைப்பதும் ஒரு தவறான அணுகுமுறையாக இருக்கும், அல்லது குறைவுபட்ட ஒரு அணுகுமுறையாக இருக்கும். உள்ளபடியே சொல்வதானால், இந்த தேர்தல் முடிந்த பிறகு ஒரு 500 பேரிடமாவது ஆய்வு நோக்கில் நான் பேசியிருப்பேன். சில அதிருப்திகள் வலுவாகவே இருந்திருக்கின்றன. அந்த ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் திரு எடப்பாடி அவர்கள் தனக்கு மாற்று கருத்துடையவர்களையோ பிரிந்து சென்றவர்களையோ அனுசரித்து பாஜகவோடும் ஒரு உடன்படிக்கை இல்லாமல் இருந்திருக்குமே ஆனால் ஒருவேளை இன்று ஆட்சி கட்டிலில் கூட அமர்ந்திருக்க முடியும். இது ஒரு கருத்து. இரண்டு, தாவேக்கா என்பது தூய கட்சி என்று உருவாக்கப்பட்டிருப்பது ஒரு பிம்பம் தானே தவிர அது ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு விஷயத்தை வந்து நம்ம எது உண்மையோ அதை உண்மை என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். சில துறைகளிலும் சில இடத்துலையும் எங்கே வந்து பணத்தை அரசியலுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அங்கே அவங்க எடுத்துக்கிறாங்க. இது நான் 30 நாட்களில் வந்து பார்த்து காய்தல் உறுத்தல் இல்லாமல் சொல்கிறேன். ஆனால் அன்றாட வாழ்வில் மக்கள் அணுகுகின்ற துறைகள், அது பத்திரப்பதிவாக இருக்கட்டும் அல்லது இந்த அப்ரூவல்ஸ் பெர்மிஷனுக்காக இருக்கட்டும், இங்கே எல்லாம் சாமானிய மக்கள் இந்த 30 நாட்களும் ஊழலை அனுபவிக்கவில்லை என்பதும் அந்த கருத்தும் இங்க பதிவு செய்யப்படணும். ஆனா இந்த நேரத்துல வந்து இந்த குதிரை பேர் நடக்கிறதோ இதையெல்லாம் வந்து தூய சக்தி தீய சக்தின்னு பாக்குறத விட்டுப்பட்டு தமிழகத்தில் நான் முதல்ல சொன்னது மாதிரி சில ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கு அவங்க அந்த அது எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற வகையில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சமகால அரசியல்ல நீங்க புனிதத்தை தேடி புனிதத்தை காண முடியாது. ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன், என்று ஒரு மனிதன் அல்லது அவர் இயக்கம் தன்னை ரொம்ப ஸ்மார்ட்டா நினைச்சுக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்க தங்களை இழக்க ஆரம்பிக்கிறார்கள், தோல்விக்கான வழியை தேடுகிறார்கள். டாக்டிக்கலாவே பேசணும்னா, மும்முனை போட்டியில் தான் தாவியக்கா தன்னை தாக்குப்பிடித்துக் கொள்ளுமே தவிர இருமுனை போட்டிக்கான களத்தை வகுத்தால் அது வந்து அது கட்டாயமாக இழக்கின்ற ஒரு அரசியலாக இருக்கும், தேர்தலாக இருக்கும். இருமுனை போட்டியில் தாவியக்கா தாக்கு பிடிக்காது, மும்முனை போட்டியில் மட்டும்தான் அது தாக்கு பிடிக்க முடியும். இன்றைய தமிழக நிலவரம்
0: இதயத்தில் அவங்க நிறைவு கருத்து சுருக்கமா, மிக சுருக்கமா.
1: மணிகண்டன் போற போக்கில் ஒரு உண்மையை சொல்லிட்டு போனாரு. ஊழல் இல்லாதவர்கள் காங்கிரஸ்ல இருந்த கக்கன், காமராஜ், ராஜாஜின்றாரு. அதான் நான் சொன்னேன், மூணாவது ரகம் சொன்னேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப எங்களுடைய தலைவர் மாணிக்கம் தாக்கூர் சொன்னார், இதுதான் தோழமை உணர்வு. எங்க அலுவலகத்தை தேடி அவர் அவர் முதல்வர் விஜய் வந்தாரு, 2 முறை ஆதவ் அர்ஜுன் அவர்களும் அதே மாதிரி உஷியானந்து வந்தாங்க, அதே மாதிரி நாங்கள் அங்கே போகிறோம். இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு தோழமை உணர்வு, நாங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு நாங்கள் வந்து கூட்டணி கட்சியுடைய தலைமைக்கு தான் போய் தான் வரணும், அவர் இங்கே வரக்கூடாதுங்கிற நிலைமை இல்லை அப்படிங்கிற சொல்லி ஒரு தோழமை உணர்வு. அது மட்டுமல்ல, ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் கொண்டு வரோம்னா சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியிலிருந்து எடப்பாடி 10 வருஷம் ஆட்சியில் எத்தனையோ பெரிய பெரிய விஷயங்கள், 13-14 பேர் செத்து போனாங்க துப்பாக்கி சூட்டில். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் கொலநாடு கொலை வழக்கு, இதெல்லாம் வந்து விசாரிச்சு வெளியில வரல. அப்ப அதிமுக அந்த தவறுகளை வந்து நீங்க அன்னைக்கு திமுக கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு
0: தவறே இல்ல, அரசியலுக்காக போடப்பட்ட வழக்கு
1: வந்த உடனே இன்னைக்கு நீங்க திமுக முன்னாள் அமைச்சர்கள் ரயில் நம்ம பாக்குறோம். அதனால ஊழலை களைகிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அதை நம்ம பாராட்டணும். அது மட்டும் இல்லாம
0: அதுதான் அதெல்லாம் அரசியலுக்கு போட்டதுதானே. அவருடைய ஆட்சிக்கு படி பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர் மீது போடப்பட்ட வழக்குன்றது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட வழக்கு. ஏன்னா அவர் தண்டிக்கப்படல. இன்னைக்கு ஒரு வழக்கே பதியப்பட்டிருக்கு நீதிமன்றத்துல. அதாவது அரசு வழக்கறிஞர் நியமனத்துல முறைகேடு நடந்துட்டு இருக்கு. ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க தாவேகா அரசு மீது.
1: இதத்தான் தாவேகாவுக்கு சொல்றேன், நீங்க யாரையும் சேர்த்தாலும் விளைவு என்ன ஆகும், நாளைக்கு நீங்க பதில் சொல்லணும். அது எப்படின்னு சொன்னா, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி, அவர் எதிர்கட்சியா இருக்கும் போது செந்தில் பாலாஜிக்கு எதிராக பேசினாரு. அடுத்து அவர் ஆட்சியில் இருக்கும் போது எல்லாரும் எதை சொன்னாங்க, அவருக்கு எதிராக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் எதை எதிராக பேசினாங்க, செந்தில் பாலாஜி விஷயம் தான் பேசினாங்க. அந்த நிலைமை தேவைக்காக வந்துடக்கூடாது. நானும் இந்த நேரத்தில் சொல்றேன், யாராக இருந்தாலும் சட்டம் தன்
0: கடமை.
3: சாதி ஆணவ படுகொலை வந்து மிக மிதமிஞ்சிய அளவிலே போய்கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடக்கிறது. சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக நாங்கள் தலித்துக்களை எம்எல்ஏ ஆக்கிட்டோம் அமைச்சராக்கிட்டோம் பேசக்கூடிய தாவேக்கா அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பதே பேசாமல் மர்மமாகவே இருக்கிறார்கள். அதே போல ஒரு இஸ்லாமியர் வந்து மதம் மாறியவராக ஒருத்தர் வந்து வருகிற போது ஹைகோர்ட்ல என்ன தீர்ப்பு சொன்னாங்க, அந்த உரிமை பறிக்கப்படுகிறது. இஸ்லாமியராக இருக்கிறவருக்கு பிற்படுத்தப்பட்டவருக்கான அந்த சர்டிபிகேட் சான்றிதழ் வழங்குவதிலே மிகப்பெரிய தடை இருக்கிறது. அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? அப்ப ஐயுஎம்எல்ஏ வந்து அடையாளப்படுத்திக் கொண்டே இஸ்லாமியர்களின் உரிமையை பறிப்பது, திருமாவளவனை அருகில் வைத்துக் கொண்டே சாதி ஆணவ படுகொலைக்கான நடவடிக்கை எடுக்காமல்
0: அடையாள
3: அரசியலை முன்னிலைப்படுத்திக் கொண்டு அர்த்தபூர்வமான அரசியலை செய்கிறார்கள்.
0: நன்றி, நன்றி. கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி.

0: கமல் ஹாசன். அழகிய தமிழில் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் விமலா.
1: வெறித்தனமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
2: நான் பொய் சொல்லல, வெறித்தனம் வெறித்தனம். ஏன் சொல்றேன்னா, வேலையை சீக்கிரம் முடிக்கணும், இன்னைக்கு வெளியே போகணுங்கிற ஒரு வெறித்தனம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் இன்னைக்கு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரம் சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிற ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. வீட்டை பத்தி நினைக்கிறீங்க, வேலையை பத்தி நினைக்கிறீங்க, மற்ற எல்லாரையும் பத்தி நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி கவலைப்படுறீங்களா நீங்க? இந்த பரபரப்புல நீங்க உங்களை அழகுபடுத்திக்க மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க.
3: எனக்கு மட்டும்தான் இந்த பாட்டு கேக்குதான்னு தெரியல, உங்களுக்கு கேட்டுச்சுன்னா சொல்லுங்க.
4: விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளிக்கிழமை, விளக்க போல வெளிச்சமாகும் நம்ம நிறம்.
3: இப்படி பாடுறா மட்டும் போதுமா? அதுக்கு ஏத்த மாதிரி டான் டான் டான் வேலையை முடிச்சாதானே வார இறுதி வரும் சந்தோஷமா உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கிக்கலாம். வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்கும். அதுக்கு சில நேரத்துல அந்த ஸ்பீட் பம்பர் அப்படின்னு சொல்லுவாங்களே, கொஞ்சம் வந்து நாம மெதுவாக தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னு எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வார இறுதி ஆரம்பிக்கும்னா நிச்சயமா நடக்க போறது இல்ல. ஏன்னா வேலை முடிய போறதும் இல்ல. இப்படி வேலையிலேயே மூழ்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் புலம்புறது, எனக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸே இல்ல அப்படின்னு அந்த மாதிரிலாம் இல்ல. நீங்க உங்களுக்குன்னு வெள்ளிக்கிழமை அதுமாக ஒரு நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்க. இத்தனை மணி வரைக்கும் தான் வேலை செய்யணும், இத்தனை மணி வரைக்கும் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்கு வேலையில முடிச்சுட்டு நீங்க கிளம்பிட்டீங்கன்னா வார இறுதி வாமா கண்ணு அப்படின்னு உங்களை அழைக்கும். ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்கு நீங்களே பாடம் நடத்துவீங்கன்னா பாத்துக்கங்களேன்.
5: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
3: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: தூத்துக்குடி படத்திலிருந்து அந்த பாடலை நாம கேட்டு முடிவடைந்த நேரம் காலைமணி 6:57 ஆகிறது. எக்கச்சக்கமான செய்திகள் காலையில இருந்து குவிஞ்சிட்டு இருக்கு. சாமியோட செய்தி ஒண்ணு கேட்டலாம். உங்களோட செய்திகள் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல முயற்சி செய்யறேன். இன்னைக்கு மட்டும் நான் பதில் சொல்ல வச்சுக்கலாம். என் பேர் விமலான்றது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. 7 மணி செய்தி வந்துட்டு இருக்கு. நம்முடைய சதகத்துள்ளா பல தகவல்களை உங்களுக்காக வழங்க இருக்காரு. அதனை தொடர்ந்து 7 மணிக்கு மேல லெவிஸ்டா காபி உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது
1: போக்குவரத்து நிலவரம்
0: பகுதியில் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு. BKE அருகில் போக்குவரத்து நிலவரம்

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 7, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. ஜப்பானும் இந்தியாவும் விநியோகத் தொடரை வலுப்படுத்தி அரிய வகை கனிமங்கள் தொடர்பில் இன்னும் இணக்கமாக செயல்படவிருக்கின்றன. சீனாவை அதிகம் சார்ந்திருப்பதை குறைக்க இந்தியாவும் ஜப்பானும் திட்டமிடுகின்றன. ஜப்பானிய பிரதமர் சனை தக்காய்ச்சி புதுடெல்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். தொய்வில்லாமல் செயல்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை திருவாட்டி தக்காய்ச்சி வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு, தற்காப்பு, கடல்துறை பாதுகாப்பு ஆகியவற்றுக்கான ஒப்பந்தங்களையும் தலைவர்கள் அறிவித்தனர். அடுத்த 10 ஆண்டில் இந்தியாவில் தனது முதலீட்டை 1 மடங்குக்கும் அதிகமாக்கி 61 பில்லியன் டாலருக்கு உயர்த்த ஜப்பான் உறுதியளித்திருக்கிறது. அதை நிறைவேற்ற உதவும்படி நிறுவனங்களை திரு மோடி கேட்டுக்கொண்டார். சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி 1 வார பயணமாக நோர்டிக் நாடுகளுக்கு செல்கிறார். டென்மார்க், ஸ்வீடன், பின்லாந்து, நார்வே ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை அவர் சந்தித்து பேசுவார். ஐரோப்பிய ஒன்றியம் சீனாவுடனான அணுகுமுறையை கடுமையாக்கும் வேளையில் திரு வாங் நோர்டிக் நாடுகளுக்கு செல்கிறார். சீன தொழில்துறையின் மிதமிஞ்சிய உற்பத்தியால் ஏற்படும் பொருளாதார தாக்கம் குறித்த கவலை எழுந்திருக்கிறது. அக்டோபருக்குள் வர்த்தக ஏற்றத்தாழ்வை சீராக்க ஐரோப்பிய ஒன்றியம் முயல்கிறது. சீனாவுடனான வர்த்தக பற்றாக்குறையும் பெரும் நெருக்குதலாய் தொடர்கிறது. இந்நிலையில் கடந்த 20 ஆண்டுகளில் சீன வெளியுறவு அமைச்சர் ஒருவர் முதன்முறை டென்மார்க், ஸ்வீடன் ஆகிய நாடுகளுக்கு அதிகாரத்துவ பயணம் மேற்கொள்கிறார். சிங்கப்பூரின் உற்பத்தித்துறை தொடர்ந்து 11வது மாதமாக வளர்ச்சி கண்டிருக்கிறது. கொள்முதல் மேலாளர் குறியீடு 51.3க்கு உயர்ந்திருக்கிறது. 2018 நவம்பருக்கு பிறகு அதுவே ஆக அதிக உயர்வு. செயற்கை நுண்ணறிவு சாதனங்களுக்கான வலுவான தேவை, புதிய கொள்முதல், ஏற்றுமதி ஆகியவை தொழிற்சாலை உற்பத்தியை பெருக்கியிருக்கிறது. எனினும் மத்திய கிழக்கில் நீடிக்கும் அரசியல் பதற்றம் காரணமாக உலகளாவிய விநியோகத் தொடரில் தாமதம் நீடிக்கிறது. மின்னியல் துறை தொடர்ந்து 13வது மாதமாக வளர்ச்சி கண்டிருக்கிறது. உற்பத்தித்துறை வளர்ச்சியில் தொழில்நுட்பத்துறை தொடர்ந்து முன்னிலை வகிக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். உக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 25 பேர் மாண்டனர், அதிகமானோர் காயமடைந்தனர். 130 கட்டடங்கள் சேதமடைந்தன. இந்த ஆண்டில் ரஷ்யா நடத்தியிருக்கும் மிக மோசமான தாக்குதல் அது என்று கூறப்படுகிறது. உக்ரைனின் நட்பு நாடுகள் ஆகாய தற்காப்பு சாதனங்களை கொடுப்பதில் தாமதம் செய்வதாக அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சாட்டினார். நட்பு நாடுகள் உரிய நேரத்தில் உதவியிருந்தால் நிறைய வீடுகளையும் மக்களையும் காப்பாற்றியிருக்கலாம் என்றார் அவர். அயர்லாந்து பயணத்தை பாதியில் முடித்துக் கொண்ட திரு ஜெலன்ஸ்கி தாயகம் திரும்பினார். ரஷ்யாவின் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இடங்களை அவர் பார்வையிட்டார். ரஷ்ய தற்காப்பு அமைச்சு உக்ரைனில் மிக துல்லியமாக தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்திருக்கிறது. உக்ரைனின் ராணுவ தளங்கள், எரிசக்தி நிலையங்கள், விமான நிலையங்கள் உள்ளிட்ட இடங்கள் குறிவைக்கப்பட்டன. ரஷ்யாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைத்து அண்மை நாட்களில் உக்ரைன் ஆளில்லா வானூர்தி தாக்குதல் நடத்தியது அதற்கு பதிலடியாக மாபெரும் தாக்குதல் நடத்தப்பட்டது என்று ரஷ்யா கூறியது. ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவுக் கொள்கை தலைவர் காயா கல்லாஸ் உக்ரைனுக்கு தொடர்ந்து ராணுவ உதவி வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ரஷ்யாவுக்கு நெருக்குதலை அதிகரித்து தாக்குதலை தடுக்க அது உதவும் என்றார் அவர். ரஷ்ய ராணுவத்துக்கு உதவும் இன்னும் நிறைய நிறுவனங்களுக்கு தடைகளை விதிக்க வேண்டும் என்றும் திருவாட்டி காயா கல்லாஸ் பரிந்துரைத்தார். வெனிசுவேலாவில் நிலநடுக்கம் நேர்ந்த 8 நாளுக்கு பிறகு ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். சென்ற மாதம் 24ஆம் தேதி வெனிசுவேலாவை தொடர் நிலநடுக்கங்கள் உலுக்கின. சுமார் 2300 பேர் மாண்டனர், 1000 பேரை இன்னும் காணவில்லை. சுமார் 140 டன் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்தார் ஒருவர். அவரை அடையாளம் கண்டதும் உயிருடன் மீட்பது பெரும் பணியாய் அமைந்தது. சுமார் 100 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு அவசரகால குழுவினர் அந்த மனிதரை பத்திரமாய் மீட்டனர். அமெரிக்காவின் கிழக்கு கரை பகுதியில் வெயில் கொளுத்துகிறது. மில்லியன் கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சில நாட்களுக்கு 38 டிகிரி செல்சியஸ் வெப்பம் நீடிக்கலாம் என்கிறது வானிலை ஆய்வகம். தேவையில்லாமல் மக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தினர். பிலடெல்பியா, நியூயார்க் ஆகிய இடங்களில் நாளை வெயில் மேலும் அதிகரிக்கலாம். அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவின் 250வது பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு தயாராகிறார். உலகக்கிண்ண கார்பந்தின் சில போட்டிகள் திறந்த வெளி அரங்குகளில் நடக்கவிருக்கின்றன. கொளுத்தும் வெயிலால் என்ன பாதிப்பு ஏற்படுமோ என்று பலரும் கவலைப்படுகின்றனர். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து நாக் அவுட் சுற்று ஆட்டங்களில் கூடுதல் விறுவிறுப்பு. 3-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரியாவை வீழ்த்தியது ஸ்பெயின். தொடக்கத்திலிருந்தே களத்தில் ஸ்பெயினின் ஆதிக்கம். 36ஆம் நிமிடத்தில் ஸ்பெயினின் முதல்

0: ஒதுக்கீடு.
1: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை.
4: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.
1: வணக்கம் சிங்கை, இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்
5: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குழுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகள வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
6: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
7: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
8: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை, வணக்கம் சிங்கை, நான் ஜினி 2.0.
9: ஏந்திரிங்க சத்ரி, ஏந்திரிங்க.
10: கொஞ்சம்
9: சிந்தனை
8: நிறைந்த புன்னகை.

வசந்தத்துல இந்த கவிதை மயமா இருந்துச்சு. ஓகே, சுரா படத்துல இந்த அந்த பாடலை நாம கேட்டோம். மணி சர்மா, விதிசுகள், நவீன், ஜனனி, மதன் அந்த பாடலை கொண்டு வந்தாங்க. 7 மணி செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து இடம்பெறுகின்றது. வணக்கம் சிங்கி, உங்களுக்காக நிகழ்ச்சி படிச்சிருக்கேன் விமலா. அவங்க ரவியும் சஜினியும் விடுப்புல இருக்காங்க. அடுத்த வாரம் ரெண்டு பேரும் வந்து நிகழ்ச்சி படைப்பாங்க அப்படின்னு நம்புவோம். இந்த நேரத்துல உங்களுக்காக காத்திருக்கும் மற்ற சில பாடல்களின் முன்னோட்டம் வெள்ளிக்கிழமை என்பதால எல்லாமே உங்களை வந்து லேசாவது ஆட வைக்கலன்னு வச்சுக்கோங்க. என் பேரை மாத்திக்கிறேன், காத்துட்டு இருக்குங்க உங்களுக்காக வெற்றி விழா.

முதலாம் தடத்திலிருந்து ஐந்தாம் தளம் வரைக்கும் நெரிசல் அதிகமாக இருக்கு, தவிர்த்துடுங்க. அடுத்ததாக பிஐ நோக்கி செல்லும் பிரிக்லன் சாலை நெடுக நெரிசல் அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. போக்குவரத்து நிலவரம்.

0: தங்க நகைகளை நம்ம வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் என்பதும் முக்கியம்.
1: பொன் மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
0: நகைகளின் அழக பராமரிக்க சிறப்பு கவனம் தேவை. என்னுடைய நகைகள் பழுது போகாம உயர்தரமாக இருக்கிறதா, அதை நீங்க சோதிச்சு பார்க்க நகைகளை எங்கிருந்து வாங்கினீங்களோ அந்த நகை கடைக்கு சென்று உங்களுடைய நகைகளை குழைத்து நகைகளை சோதிக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்கள் கிட்ட கொடுத்து சோதிக்க சொல்லலாம். இப்படி நீங்க செய்வதனால நீங்க வாங்கின நகைகள் காலம் சென்றும் நல்ல தரத்துல இருக்கும். அந்த நகைகளுக்கு நீங்க உத்தரவாதம் பெற்றிருந்தீங்கன்னா ஏதேனும் பழுது பார்க்கணும்னா அதை நீங்க அந்த சரியான நகைகளுக்கு சென்று பழுது பார்க்கலாம் இலவசமா. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜோயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
4: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமைதானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமையின் சுவை சுண்டி இழுக்கும்.
3: ஸ்ரீரங்கம் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். A2B சைவ உணவகம்.
5: குவாங்ஜோ, பேங்காக், லங்காவி மற்றும் ஹோச்சிமினுக்கு பறந்து செல்ல இலவச விமான பயணச்சீட்டுகளை வெல்லணுமா? இதோ வந்தாச்சு ஜாக் சலாம் இந்தியா எக்ஸ்போ ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 200 மேற்பட்ட கடைகள்ல அதிரடி தள்ளுபடிகள், பணத்தை திரும்ப பெறும் சலுகைகள் மற்றும் தினசரி பரிசுகள். டெல்லி, மும்பை, சென்னை கடை வீதிகளை ரசிக்க வாங்க. ஹரியாசின் வெடிங் பிரியாணியின் ஆடி சிறப்பு விருந்து ருசிக்க வாங்க. July 16-19 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 5A காலை 10 முதல் இரவு 10 வரை அனுமதி இலவசம்.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.
4: உலகின் கார்பந்து போட்டிகள் 2026 நோக்காட் சுற்று ஆட்டங்கள்ல கூடுதல் விறுவிறுப்பு அப்படின்னு செய்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 3-0 என்ற கோல் எண்ணிக்கையில ஆஸ்திரியாவை வீழ்த்தி இருக்கு ஸ்பெயின். தொடக்கத்தில இருந்து களத்துல ஸ்பெயினின் ஆதிக்கம் அதிகமாக இருந்திருக்கு. 36th நிமிடத்துல ஸ்பெயினின் முதல் கோல், பிற்பாதியில மேலும் 2 கோல்களை புகுத்தியது அந்த அணி. அடுத்த சுற்றுல போர்ச்சுகல் அல்லது குரேஷியாவுக்கு எதிராக ஸ்பெயின் களம் இறங்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இப்ப சில ஆட்டங்களும் நடந்துட்டு இருக்கு. போர்ச்சுகல் குரோஷியாவை சந்திச்சிட்டு இருக்கு. சுவிட்சர்லாந்து

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: வணக்கம் சிங்கே.

0: சரியாக காலிமணி 7:27 ஆயிருச்சா?
1: ஒலி 9:06 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
0: இந்த நேரத்தில் காலை பயணம் செய்து கொண்டிருப்பவர்களுக்காக சாங்கை நோக்கி செல்லும் PIE புகத்திம சாலைக்கருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கு. அடுத்த PIE நோக்கி செல்லும் BKEPIE சாங்கிலிருந்து KG நெடுக நெரிசல் அதிகமாயிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. உலக நடப்புகள், உள்ளூர் நடப்புகள் எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னா வாங்கல ஆட்டத்துக்கு வாய்ப்பு உங்களுக்காகவே காத்துட்டு இருக்க மூன்று விஷயங்களை சொல்லுவேன். வழக்கமா நான் போய் சொல்ற ஆளே இல்லதான், இருந்தாலும் அதுல நான் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்கள ஒரு விஷயம் தவறான விஷயம் என்ன அப்படின்னு சரியாக கணிக்கக்கூடிய முதல் நேருக்கு காத்திருக்கு லவிஸ்டா காபி. நீங்கள் தயாரினா முதல் குறிப்பு இதோ. சிங்கப்பூர் உற்பத்தி துறை தொடர்ந்து 11வது மாதமாக வளர்ச்சி கண்டுள்ளது. இது முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு, இன்றுக்கு ஜூலை மாசம் 3ஆம் தேதி அனைத்துலக பிளாஸ்டிக் டே ஃப்ரீ டே இது அனுசரிக்கப்படுகிறது. தமிழ்ல அனைத்துலக நிகழிப்பை இல்லாத தினம் என்று அனுசரிக்கப்படுது. இது இரண்டாவது குறிப்பு. இப்போ அங்க 3வது குறிப்பை தெரிஞ்சுக்கலாம். இன்று ஜூலை 3ஆம் தேதி இந்த வருடத்துடைய 185வது நாள் இன்றைக்கு. இந்த 3 வாசகங்கள்ல இந்த 3 வாக்கியங்கள்ல ஒன்று தவறான ஒரு கருத்து எது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுனா குரல் பதிவு அனுப்புவீங்க 9 6 7 8 8 9 6 8. என்ன தவறான பதில், எது சரி அப்படின்னு சொல்லி அனுப்பிடும். சரிங்களா, பதில சொல்லுங்க. உங்களுக்காகவே காத்திருக்கு லவிஸ்டா காஃபி பரிசாக. இந்த நேரத்துல நம்ம நேர்களுக்காக பாகிய ஜாஜ் அவர்களுடைய நினைவாக அருமையான ஒரு பாடல், ரொம்ப நாள் வானொலியில இடம்பெறாத ஒரு பாடலும் கூட, ராசுக்குட்டி படம் ஞாபகம் இருக்கா? ரொம்ப கியூட்டா நடிச்சிருப்பாரு அந்த படத்துல. அந்த படத்துல இருந்து பாடல் உங்களுக்காக இடம்பெறுதுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி ஒலி 9:08 டீ கடை அப்படின்னு சொல்ல ஆசைதான், ஆனா என்ன பண்றது, இன்னைக்கு வடக்கு சிங்கை நிகழ்ச்சி படிச்சிருக்கு இல்லையா, அதனால வணக்கம் சிங்கை.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்

0: சுவையாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: எவ்வளவுதான் ருசியா சமைச்சாலும் எந்த காய்கறிய எந்த பெரட்டல எந்த பொரியல எந்த குழம்போட சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும்னு பட்டியல சொல்லவா?
2: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.
0: சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல், ரசத்துக்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல், மோர் குழம்புக்கு வாழைக்காய் பொரியல், கார குழம்புக்கு மசிச்சக்கீரை, புளி குழம்புக்கு சேனைக்கிழங்கு பொரியல், பருப்பு கூட்டுக்கு நல்ல காரமான தேங்காய் பூ துவையல சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி இதோ.

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை,
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்து பாடுகளை காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: சொந்தபுல என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
0: அன்னைக்குதான் நானும் நித்யாவும் பேசிருந்தோம். ரெண்டு பேரும் ரொம்ப நாளா நிகழ்ச்சி படிச்சிருக்கோமே, இங்க ரெண்டு பேரும் இன்னும் பிரிக்காம வச்சிருக்காங்களே அப்படின்னு சொன்ன நேரம் பாருங்க, ரெண்டு பேரும் பிரிச்சு போட்டாங்க. இன்றைக்கு நம்ம நித்யா தனியா 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நிகழ்ச்சி படைப்பாங்க. அதனால நம்ம என்ன செய்யறது, நான் காலை நிகழ்ச்சி படிக்கிறேன் இல்லையா, தொடர்ந்து நிகழ்ச்சி படிச்சா உலக சாதனை ஆயிரும். அதனால அவங்க தனியா படிக்கட்டும். ஆனா முக்கியமான விஷயம் சொல்லியாகணும், இவ்வாறு நட்சத்திரமான மலேசி வாசுதேவனுடைய பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. ஒலியின் சிறந்த 10 பாட வரிசையில் லேசா ஒரு முன்னட்டமா.

0: போதும் என போதை சேர்ந்து வரப்பா.
1: இப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாமே உங்களுக்காக ஒளியின் சிறந்த பத்து பாடல் வரிசையில் எல்லாமே ஆட்டம் போட வைக்கும் பாடல்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. அதனால வானொலி பக்கமாக இணைஞ்சிருங்க. இன்னும் நீங்க வாக்களிக்கலாம் ஒளியுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்கு சென்று வாக்களிங்க உங்க அபிமான மலேசிய வாசிமனுடைய பாடல்களுக்கு. எந்த பாடல் முதல எடுத்து பிடிக்குது என்று இன்னும் கொஞ்ச நேரத்துல சில மணி நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். அதனால ஒளி பக்கமாகவும் இணைய தவறாதுங்க. உங்களுக்காகவே இன்றைக்கு லவிஸ்தா காஃபி பரிசாக கொடுக்க காத்திருக்கேன். யார் சரியான பல சொல்லிருக்கா என்பதை இன்னும் கொஞ்ச நேரத்துல தவிர தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக வாழ்க்கையின் உண்மைகளை தத்துவத்தை பாட்டாகவே புட்டு புட்டு வச்சிருக்காங்க பேட்ட படத்துல இருந்து பாடல். இது உங்களுக்காக

காலை புத்தி சொன்ன பாடல நாம கேட்டு மகிழ்ந்தோம். அதுவும் ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தினம் ஆர்கேஜினே
1: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்

0: சிங்கப்பூர் உற்பத்தி துறை தொடர்ந்து 11வது மாதமாக வளர்ச்சி கண்டுள்ளது அப்படின்னு முதல் குறிப்பு கொடுத்திருந்து, இரண்டாவதாக இன்றைக்கு இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே, அதாவது அனைத்துலக நெகிழி பை இல்லாத தினம் அப்படின்னு அனுசரிக்கப்படுதுன்னு சொல்லியிருந்தேன். மூன்றாவது குறிப்பாக இன்றைக்கு ஜூலை மாதம் 3ஆம் தேதி இந்த வருடத்துடைய 185வது நாள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக சரியான பதில் என்னவென்றால் மஹிதரன் அவருடைய குரல் பதிவு.
1: ஆன்சர் 3 தவறான பதில் என்றால், இந்த ஆண்டில் மொத்தம் இந்த நாள் 184வது நாள். நீங்கள் சொன்னது 185.
0: சரியான பதில் இந்த ஜூலை 3ஆம் தேதி இந்த வருடத்துடைய 184வது தினத்துல நாம இணைஞ்சிருக்கிறோம். சரியான பதில பல நேர்கள் கொடுத்திருக்கீங்க, ஆனா இருக்கிறதோ ஒரே ஒரு லவிசா காபி தான். அதனால இன்றைக்கு மஹிதரன் கிடைக்குது. முயற்சி செய்து எல்லா நேர்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்படி காலையில தூக்கி விட்டுக்குங்க, பரிசா முக்கியம் ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படின்னு சந்தோஷம் அடைஞ்சுக்குங்க. இது வணக்கம் சிங்கர்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 8, மீடியகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. ஜப்பானும் இந்தியாவும் அரிய வகை கனிமங்கள் தொடர்பில் இன்னும் இணக்கமாக செயல்படவிருக்கின்றன. அவ்விரு நாடுகளும் விநியோகத் தொடரை வலுப்படுத்தி சீனாவை அதிகம் சார்ந்திருப்பதை குறைக்க திட்டமிடுகின்றன. ஜப்பானிய பிரதமர் சனே தக்காச்சி புதுடெல்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். தொய்வில்லாமல் செயல்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை திருவட்டி தக்காச்சி வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு, தற்காப்பு, கடல்துறை பாதுகாப்பு ஆகியவற்றுக்கான ஒப்பந்தங்களையும் தலைவர்கள் அறிவித்தனர். அடுத்த 10 ஆண்டில் இந்தியாவில் தனது முதலீட்டை 1 மடங்குக்கும் அதிகமாக்கி 61 பில்லியன் டாலருக்கு உயர்த்த ஜப்பான் உறுதியளித்திருக்கிறது. அதை நிறைவேற்ற உதவும்படி நிறுவனங்களை திரு மோடி கேட்டுக்கொண்டார். ஹோமஸ் நீரணியில் அமெரிக்காவின் எந்த தலையீட்டுக்கும் விரைவாகவும் தீர்க்கமாகவும் பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்திருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட வழிகளில் மட்டுமே கப்பல்கள் நீரணியை கடந்து செல்ல வேண்டும். மீறினால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரானின் கூட்டு